0: கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சி முதல் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை கற்று வருகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே கலாத்தியர் நிருபத்தின் முக உரையை கற்றுக்கொண்டோம். அந்த பகுதியிலே கிருபைதான் வாழ்க்கைக்கு வழி, கிருபைதான் வாழ்வதற்கும் வழி என்று கற்றுக்கொண்டோம். இன்று நாம் கலாத்தியர் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் எட்டாம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே அப்போஸ்தலன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, பவுல் எப்படி அப்போஸ்தலரானார், புதிய ஏற்பாட்டிலே சபை என்ற வார்த்தை எத்தனை வகையாக பயன்படுத்தப்பட்டது, ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள்.
1: டிரான்ஸ்வர் ரேடியோ ஊழியங்களின் இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்க விருப்பத்தோடு அமர்ந்திருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, கடந்த நிகழ்ச்சி முதல் நாம் கலாத்தியர் நிருபத்தை கற்றுக்கொள்ள துவங்கினோம். இன்று கலாத்தியர் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் எட்டாம் வசனம் வரை சிந்திப்போம். வாசிக்கிறேன், கலாத்தியர் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம். மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாயிருக்கிற பவுலாகிய நானும். இங்கே அவர் சொல்வது என்னவென்றால், தானும் ஒரு அப்போஸ்தலன் என்று சொல்கிறார். வேத புத்தகத்திலே அப்போஸ்தலன் என்ற வார்த்தை இரண்டு வகையாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. முதலாவதாக பன்னிருவரிலே ஒருவராய் அவர்கள் இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரம் 21 முதல் 26 வரை இதை நீங்கள் பார்க்கலாம். முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் 3.5 ஆண்டு கால ஊழிய சமயத்திலே அவரோடு இருந்திருக்க வேண்டும். அடுத்ததாக உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்டவராயிருக்க வேண்டும். மூன்றாவதாக கிறிஸ்துவினாலே தெரிந்தெடுக்கப்பட்டவராயிருக்க வேண்டும். இதை குறித்து அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரம் 22 வசனத்திலே மட்டுமல்லாமல் அப்போஸ்தலர் 26 அதிகாரம் 16 முதல் 17 வசனங்களிலேயும் நாம் தெளிவாக பார்க்கலாம். இரண்டாவதாக அப்போஸ்தலன் என்று சொல்லும்பொழுது அனுப்பப்பட்டவன். அப்போஸ்தலர் 11 அதிகாரம் 22 வசனத்திலே அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறதைப் போல பல ஊழியர்களுக்கு இந்த அப்போஸ்தல பட்டம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. என்னுடைய கணிப்புப்படி அப்போஸ்தலனாய பவுல்தான் யூதாசின் இடத்தை எடுத்துக்கொண்டவர். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு யூதாசின் இடத்தை நிரப்புவதற்காக அப்போஸ்தலர்கள் சீட்டு போட்டு எடுத்ததுதான் மத்தியா. ஆனால் அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரம் 15 முதல் 26 வசனங்களிலே அன்றி அதற்கு பிறகு இந்த மத்தியாவை நாம் பார்க்க முடியவில்லை. உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவர் மத்தியாவை அப்போஸ்தலனாக தெரிந்தெடுத்திருப்பார் என்றால் அந்த தனது முத்திரையை அவர் வெளிப்படுத்தியிருப்பார். பவுல் ஒரு அப்போஸ்தலனாக நிரூபித்து காட்டியிருக்கிறார். ஆனால் மத்தியா காணப்படாமலேயே போய்விட்டார். அதாவது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படும் முன்னதாகவே இந்த மத்தியா தெரிந்தெடுக்கப்பட்டார். எனவேதான் மத்தியா யூதாசின் இடத்தை எடுத்துக்கொள்ள தெரிந்தெடுக்கப்பட்டதிலே பரிசுத்த ஆவியானவரின் எந்த செயல்பாடும் இல்லை என்று கூறுகிறேன். இன்றைக்கும் நம்முடைய திருச்சபைகளிலேயும் பரிசுத்த ஆவியானவர் தெரிந்தெடுக்காத பல செயல்பாடுகள் நடைபெறுகின்றன. ஆனால் யூதாசின் இடத்தை எடுத்துக்கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவரே பவுல் அப்போஸ்தலனை தெரிந்து கொண்டார் என்று நாம் திட்டமாய் சொல்லலாம். இந்த முதல் வசனத்திலேயும் பவுல் சொல்லும்பொழுது மனுஷராலும் அல்ல, மனுஷர் மூலமாகவும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் பிதாவாகிய தேவனாலும் நான் அப்போஸ்தலனாயிருக்கிறேன் என்கிறார். ஒரு குறிப்பிட்ட பாடத்திட்டத்தை அவர் படித்து முடித்தபடியினாலே ஊழியத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவர் அல்ல. மனுஷர் மூலமாகவும் அல்ல என்று சொல்வதிலிருந்து எந்த மனுஷனும் அவருக்கு ஒரு கட்டளை கொடுத்ததினாலேயோ அல்லது ஒரு சடங்காச்சாரத்தை நடப்பித்தபடியினாலேயோ அவர் இந்த பணியிலே இல்லை. மற்ற அப்போஸ்தலர்கள் ஒன்று கூடி பவுலினுடைய தலையிலே கையை வைத்து நீயும் ஒரு அப்போஸ்தலன் என்று சொன்ன பிறகு அவர் ஊழியத்தை துவங்கவில்லை. ஆனாலும் பவுல் தன்னை ஒரு அப்போஸ்தலன் என்று சொல்கிறாரே எப்படி? இயேசு கிறிஸ்துவினாலும், இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் பவுல் அப்போஸ்தலரானார். இயேசு கிறிஸ்துவே பவுலின் மேலே தனது கரத்தை வைத்து பவுலை அழைத்து அப்போஸ்தல பணிக்கென்று பிரித்தெடுத்தார் என்பதை மிக தெளிவாக அப்போஸ்தலர் 9 அதிகாரம் 15-16 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். என்ன எடுத்துக்கொண்டால், நான் மனுஷராலும் மனுஷர் மூலமாயும் பணிக்கென்று ஏற்படுத்தப்பட்டேன். ஊழியர்க்கென்னும் பட்டாபிஷேகத்திற்கு முன்னதாக கல்லூரியிலே ஒரு குறிப்பிட்ட பாடத்திலே பட்டம் பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அதை நான் நிறைவேற்றினேன். இது மனுஷன் மூலமாக வந்த காரியம். இது சட்டப்பூர்வமாக நடைபெற்ற ஒரு காரியம். அதற்கு பின்னர் ஒரு திருச்சபையின் ஆளுகை குழு என்னை சோதனை செய்தார்கள். அந்த தேர்வுக்கு பின் ஊழியக்காரனாக அபிஷேகிக்கும்படியாக தீர்மானம் செய்தார்கள். ஊழியர்கள் என் தலையிலே கையை வைத்து ஜெபித்து, இப்பொழுது முதல் நீ ஒரு முழு நேர ஊழியன் என்று கூறினார்கள். ஆனால் பவுல் என்ன சொல்கிறார்? நான் அப்படிப்பட்ட ஒரு அப்போஸ்தலன் அல்ல. மனிதர்கள் எவருமே என்னுடைய ஊழிய பொறுப்பிலே பங்கு பெறவில்லை. நேரடியாக இயேசு கிறிஸ்துவினாலும், கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பிய பிதாவாகிய தேவனாலும் நான் அப்போஸ்தலனாயிருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். கலாத்தியர் 1:2, என்னுடனே கூட இருக்கிற சகோதரர் எல்லாரும் கலாத்தியா நாட்டில் உள்ள சபைகளுக்கு எழுதுகிறதாவது. இங்கே தனிப்பட்ட விதத்திலே பவுல் யாரை குறித்தும் சொல்லவில்லை. பொதுவாக என்னோடு கூட இருக்கிற சகோதரர்கள் எல்லாரும் கலாத்தியா நாட்டில் உள்ள சபைகளுக்கு எழுதுகிறதாவது என்கிறார். நன்றாக கவனியுங்கள், கலாத்தியா நாட்டிலே உள்ள ஒரு குறிப்பிட்ட திருச்சபைக்கு எழுதவில்லை. அங்கே பல திருச்சபைகள் இருந்தன. அந்த எல்லா சபைகளுக்கும் மொத்தமாக ஒரே கடிதத்தை எழுதுகிறார். புதிய ஏற்பாட்டிலே சபை என்ற வார்த்தை இரண்டு வகையாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சபை என்றால் உலகத்திலுள்ள எல்லா விசுவாசிகளையும் ஒன்று கூட்டி சொல்லும் ஒரு வார்த்தையாகவும் அது இருக்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக விசுவாசிக்கும் எல்லாரும் அடங்கிய ஒன்றுதான் சபை. இரண்டாவதாக சபை என்று சொல்லும்பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்திலே தேவனை ஆராதிக்க ஒன்று கூடும் ஒரு ஐக்கியத்தையும் அது குறிக்கிறது. கலாத்தியா நாட்டின் பல பகுதிகளிலே இந்த சபைகள் இருந்தன. அந்தியோகியாவைச் சேர்ந்த பிசிதினியாவிலே ஒரு சபை இருந்தது. தெர்பையிலே ஒரு சபை இருந்தது. லீஸ்தீராவிலே சபை இருந்தது. இன்னும் அவர் கடந்து சென்ற பல இடங்களிலே இவ்வாறு சபை இருந்தது. அந்த எல்லா சபைகளுக்கும் சேர்த்துதான் பவுல் இந்த கடிதத்தை எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த எல்லா தனிநபர்களும் சபையின் அங்கமாயிருந்தாலும் காணப்படக்கூடிய சபையிலே அவர்கள் அங்கமாயிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் மற்ற விசுவாசிகளுக்கு முன்னதாக கர்த்தருக்கு பயந்து சாட்சி வாழ்க்கை வாழ்வதை குறித்த ஒரு பொறுப்புள்ளவர்களாய் இருப்பார்கள். மேலும் அவர்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்களை சபையில் உள்ள மற்றவர்களுக்கும் அவர்கள் பகிர்ந்து கொடுக்க முடியும். இன்றைக்கு குடும்ப சூழல் காரணமாக சில விசுவாசிகள் வெளிப்படையான திருச்சபையின் அங்கமாக இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்களும் சில விசுவாசிகளோடு தொடர்புடையவர்களாக விசுவாசிகளின் ஐக்கியத்திலே இருக்கிறார்கள். கலாத்தியர் 1:3, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பவுலப்போஸ்தலன் பல திருச்சபைகளுக்கு எழுதுகிற கடிதங்களிலே இதே வாழ்த்துதலை சொல்லி எழுதியிருக்கிறார். கிருபை என்று சொல்லப்படும் வார்த்தையானது சேரிஸ். இது அந்நாட்களிலே வாழ்ந்த கிறிஸ்தவர் அல்லாத மக்கள், அதாவது கிரேக்க மக்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது பயன்படுத்திய வாழ்த்தும் வார்த்தையுமாகும். சமாதானம் அல்லது ஷலோம் என்னும் வார்த்தை யூத சமயத்தவர்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது வாழ்த்த பயன்படுத்திய வார்த்தை. பிதாவாகிய தேவன் கொடுக்கும் சமாதானத்தை அனுபவிக்கும் முன்னதாக தேவனுடைய கிருபையை ஒருவர் அனுபவித்திருக்க வேண்டும். கலாத்தியர் 1:4, அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இதுவும் மற்றும் ஒரு உன்னதமான வாக்கியம் என்று சொல்லுவேன். இந்த உன்னதமான சத்தியத்தை விவரிக்க வார்த்தைகள் போதாது. என்றாலும் அதிலுள்ள குறிப்பிட்ட வார்த்தைகளை சற்றே கவனிப்போம். இயேசு கிறிஸ்து தம்மை தாமே நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுத்தார். அவருடைய இந்த தியாக பலிக்கு மேலாக நாம் எதையுமே கூட்ட முடியாது. அவர் தன்னையே கொடுத்து விட்டார். அவர் கொடுத்த இந்த பலியின் மதிப்பை கூட்டும்படியாக வேறு எதையாவது உங்களால் கொடுக்க முடியுமா? முடியாது. இது எத்தனை அற்புதமானதும் மகிமை நிறைந்ததுமாயிருக்கிறதல்லவா? இப்படிப்பட்ட வசனங்களை வாசிக்கும் பொழுது அதற்கு மேல் அதை குறித்து விவரிக்க நம்மிடத்திலே வார்த்தைகள் இல்லை. அவர் தம்மைத்தாமே கொடுத்து விட்டார். நீங்கள் உங்களையே கொடுக்கிறீர்கள் என்றால் நீங்கள் யார் என்பதை பூரணமாக கொடுக்க வேண்டும். உங்களுக்கு இருக்கிற எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும். உங்களுடைய நேரத்தை கொடுக்க வேண்டும். உங்களுடைய தாளந்துகளை கொடுக்க வேண்டும். எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும். அவர் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார் என்று சொல்லும்பொழுது அதற்கு மேலே கொடுப்பதற்கு வேறு எதுவும் இல்லை. எதற்காக தம்மை தாமே கொடுத்தார்? நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே கொடுத்தார் என்பதை மிக உறுதியோடும் ஆணித்தரமாகவும் பவுல் கூறுகிறார். பவுலப்போஸ்தலன் சொல்லும்பொழுது நம்முடைய பிதாவாகிய என்று குறிப்பிடுகிறார். அவர் என்னுடைய இரட்சகர். பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்ல முடியுமா? அவர் ஒரு மெய்ப்பெண் என்று சொல்வதற்கும் கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார் என்று சொல்வதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார். கர்த்தர் என்னுடைய இரட்சகராயிருக்கிறார். உங்களுக்கும் அவர் மெய்ப்பராகவும் உங்களுக்கும் அவர் இரட்சகராகவும் இருக்கிறார் என்று சொல்ல முடியுமா? தொடர்ந்து அங்கே பவுல் என்று சொல்கிறார், எதற்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தாராம்? நம்மை இப்பொழுது இருக்கிற இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி தம்மைத்தாமே கொடுத்தார் என்று கூறுகிறார். நன்றாக கவனிங்கள், இப்பொழுது இருக்கிற பொல்லாத இப்பிரபஞ்சத்தினின்றும் தேவன் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அப்படியென்றால் நற்செய்தி இந்த உலகத்திற்கும் எத்தனை விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷமாயிருக்கிறது! இதன் மூலமாக நற்செய்தி தனது வல்லமையையும் தனது உண்மையான தன்மையையும் விவரிக்கிறது. சுவிசேஷம் உங்களை விடுவிக்க முடியும். பிரியமானுள்ளே, ஆண்டவருடைய வசனங்களை தொடர்ந்து கேட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வாழ்க்கையிலே எப்படி கர்த்தர் மூலமாக இந்த காலத்திலேயே விடுதலையை பெற்றிருக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறார்கள். கிறிஸ்துவை நோக்கி திரும்பிய ஒவ்வொருவருக்கும் தேவன் விடுதலை கொடுக்கிறார். போதை மருந்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார், குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார், மாம்ச இச்சையிலிருந்து விடுதலை கொடுக்கிறார், களவு செய்தல் மற்றும் சரீரத்தை கெடுக்கும் பலவிதமான பழக்க வழக்கங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்களிலெல்லாம் விடுதலை கொடுக்கக்கூடியவர் இயேசு ஒருவரே. இது நற்செய்தி எவ்வளவு உண்மையானது என்பதை நிரூபிக்கிறது. கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்தார். நானும் நீங்களும் சிலுவையிலே அடிக்கப்படுவதற்கு பதிலாக நம்முடைய இடத்திலே அவர் தம்மை ஒப்புக் கொடுத்தார். நமக்காக மரித்து மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார். எதற்காக? நம்மை இப்பொழுது இருக்கிற இந்த பொல்லாத பிரபஞ்சத்தின் என்றும் விடுதலையாக்கும்படியே அவ்வாறு அவர் செய்தார். இந்த வாக்கியத்திலே சொல்லப்பட்டிருக்கிற சத்தியத்தின் மதிப்பையும் மகிமையையும் வார்த்தைகளினாலே கூற முடியாது. நன்றாக கவனியுங்கள், அவர் நமக்கு கொடுக்கும் விடுதலையானது பிதாவாகிய தேவனுடைய சித்தப்படியே நமக்கு கொடுக்கப்படுகிறது. அவர் நம்மை விடுதலை செய்ய முடியும், ஆனால் அது எந்த சட்டத்திட்டத்தின் அடிப்படையிலும் அல்ல. தேவனுடைய சித்தத்தின்படிதான் அந்த விடுதலை நமக்கு கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய சித்தம் என்ன? அவர் நம்மை இரட்சித்த பிறகு நாம் பாவத்திலேயே தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. இது எத்தனை அற்புதமான ஒரு சத்தியம் இல்லையா? அவரால் பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து நம்மை பூரணமாக விடுவிக்க முடியும். அவர் நம்மை விடுதலை செய்ய விரும்புகிறார். அவர் நம்மை விடுதலை செய்வார். தேவனுடைய சித்தத்தின்படிதான் இந்த விடுதலையை அவர் நமக்கு கொடுக்கிறார்.

பிடித்ததை குறித்தும், நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத இப்பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படியாக இருக்கிற தேவனுடைய சித்தத்தை குறித்தும் சிந்தித்த பொழுது, கடிதம் எழுதி கொண்டிருக்கிறதை மறந்தவராக சற்று நிறுத்தி அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமேன் என்று தேவனை ஸ்தோத்தரிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் தேவனை துதித்துக் கொண்டிருப்பதை விட இன்னும் அதிகமாக தேவனை நாம் துதிக்க வேண்டும். மனிதனுக்கு பாராட்டு தெரிவிப்பதற்காக கரங்களை தட்டி மனிதனை பாராட்டுகிறோம். ஆனால் தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வார்த்தைகளினாலேயே அவரை மகிமைப்படுத்துகிறோம். இன்றைக்கு காலையில் எழுந்தவுடன் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தினீர்களா? புதிய ஒரு நாளுக்காக அவருக்கு நன்றி சொன்னீர்களா? ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், இன்றைக்கு மழை பெய்து கொண்டிருக்கிறதே அல்லது வெயில் அடித்துக் கொண்டிருக்கிறதே என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் அதற்காகவும் அவருக்கு நீங்கள் நன்றி செலுத்தினீர்களா? அவர் உங்களை புதிய ஒரு நாளுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார் என்பதற்காக அவரை ஸ்தோத்தரித்தீர்களா? ஊழியர் ஒருவர் தனது அனுபவத்தை குறித்து சொல்லும்பொழுது, நான் சுகத்தோடும் பலத்தோடும் இருந்த காலத்திலெல்லாம் ஒவ்வொரு நாளும் கருத்தோடு அவரை துதித்ததை விட இப்பொழுது என்னுடைய சரீரத்திலே புற்றுநோய் வியாதி வந்த பிறகு மிக கருத்தோடு ஒவ்வொரு புதிய நாளுக்காகவும் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று கூறியிருக்கிறார். இந்த வியாதிதான் எனக்கு அதை கற்றுக் கொடுத்தது என்கிறார். இந்த காலகட்டத்திலே ஒவ்வொரு நாள் புதிதாக விடியும் பொழுதும், வெயில் அடித்தாலும் சரி மழை பெய்தாலும் சரி, ஆண்டவரே புதிய ஒரு நாளுக்குள்ளே என்னை மீண்டுமாக கொண்டு வந்ததற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? தேவன் அவ்வளவு அற்புதமானவர். நாம் அவரை அதிகம் அதிகமாய் துதிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்ததற்காக ஒவ்வொரு நாளும் நாம் அவரை துதிப்போமா? இந்த உலகத்திலேயும் நாம் விடுதலை பெற்றவர்களாக வாழ தேவன் சித்தம் கொண்டிருக்கிறாரே, அதற்காக அவரை துதிப்போமா? நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிற பாவ மன்னிப்பிற்காக அவரை துதிப்போமா? நம்முடைய வாழ்க்கையிலேயும் அவர் கொடுத்திருக்கிற விடுதலைக்காகவும் அவரை நாம் துதிக்க வேண்டும்.

0: மிக உன்னதமான சத்தியங்கள் இதிலே அடங்கியிருந்தாலும் அதிகம் உணர்ச்சி வசப்படாமல் சற்று அமைதலாக தனிப்பட்ட விதத்திலே யாரையும் வாழ்த்தாமல் பொதுவான வாழ்த்துறையோடு தனது கடிதத்தை துவங்குகிறார். இப்பொழுது தொடர்ந்து நேரடியாக எதற்காக இந்த கடிதத்தை எழுதுகிறாரோ அந்த கருத்துக்கு வருகிறார். அவர் இந்த கடிதத்தை எழுத முக்கியமான காரணம் என்ன? சுவிசேஷத்தை பலர் அங்கே குழப்பிக் கொண்டிருந்தார்கள். நற்செய்திக்காக பவுல் தனது ஜீவனையும் கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். கவனியங்கள், கலாத்தியர் 1:6, உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். நற்செய்தியிலே இரண்டு பகுதிகள் உண்டு. அதை இரண்டு விதமாக புரிந்து கொள்ள முடியும். நற்செய்தி குறித்த உண்மைகள் மற்றும் அந்த உண்மைகளுக்கு கொடுக்கக்கூடிய விளக்கங்கள். நற்செய்தி குறித்த உண்மைகள் என்ன? இயேசு கிறிஸ்துவின் மரணம், அடக்கம் மற்றும் மூன்றாவது நாள் அவர் உயிரோடு எழுந்தது. கொரிந்து சபைக்கதை குறித்து பவுல் சொல்லும் பொழுது என்ன எழுதுகிறார் வாசிக்கிறேன். 1 Cor 15:3-4, நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து. இது நற்செய்தி குறித்த சரித்திர உண்மைகள். இது மாற்றப்பட முடியாதது. இந்த சத்தியங்களை நீங்கள் பிரசங்கியாமல் நற்செய்தியை பிரசங்கித்தேன் என்று சொல்ல முடியாது. இரண்டாவதாக, இந்த உண்மைகளுக்கு கொடுக்கும் விளக்கம். இரட்சிப்பை விசுவாசத்தினாலே ஒருவர் பெற்றுக்கொள்வது, அதற்கு மேலாக வேறு எதுவும் இல்லை. பவுலப்போஸ்தலன் கலாத்தியா நாட்டு விசுவாசிகளுக்கு குறிப்பாக சொல்ல விரும்புகிற காரியம் இந்த நற்செய்தி குறித்த விளக்கம்தான். யூத மார்க்கத்தை பிரசங்கிக்கிறவர்கள் பவுலப்போஸ்தலனுக்கு பின்னாலேயே கலாத்தியா நாட்டிற்கு வந்தார்கள். அவர்கள் நற்செய்தியின் சரித்திர உண்மைகளை குறித்து சவால் கொடுக்கவில்லை. ஏனென்றால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை ஒருமுறை 500 மக்களும் பார்த்திருக்கிறார்கள். அத்தனை அதிகமான உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்தவர்கள் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் இந்த உண்மைகளுக்கு கொடுக்கப்படும் விளக்கங்களைத்தான் இந்த யூத சமயத்தவர்கள் புரட்டினார்கள். அவர்கள் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? பவுலப்போஸ்தலன் இங்கே உங்கள் பகுதிக்கு வந்தாரா என்று கேட்டிருப்பார்கள். ஆம், வந்தார். சுவிசேஷத்தை எங்களுக்கு பிரசங்கித்தார். நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் எல்லாரும் மனம் திரும்பிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள். இயேசு கிறிஸ்துவை நாங்கள் இரட்சகராக அறிந்திருக்கிறோம். அவருடைய சரீரமாகிய சபையின் அங்கங்களாய் இருக்கிறோம் என்று உற்சாகமாக சொல்லியிருப்பார்கள். அதற்கு அந்த யூத மார்க்கத்தார், இது மிக அற்புதமானதுதான். பவுலப்போஸ்தலன் சொன்ன எல்லா காரியங்களும் மிகவும் உண்மைதான். ஆனால் அவர் சொல்லாத சில காரியங்களைத்தான் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். மோசேயின் பிரமாணங்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று அவர் கூறினாரா? இந்த கேள்விக்கு அவர்கள் இல்லை என்றுதான் கூறியிருப்பார்கள். ஓ, அப்படியா? அதையும் அவர் உங்களுக்கு சொல்லியிருக்க வேண்டும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்க வேண்டும். அதே நேரத்திலே மோசேயின் பிரமாணங்களையும் நீங்கள் பின்பற்ற வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று கூறினார்கள். வேத புரட்டிலேயே முதல் முதலாவதாக வந்த வேத புரட்டு இதுதான். இன்றைக்கும் இதே வேத புரட்டு பல சமுதாயங்களிலே இருந்து வருகிறது. அதாவது, கிருபையினாலே மட்டும் ரட்சிப்பு இல்லை. இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்ததை விசுவாசிப்பதோடு கூட நியாயப்பிரமாணத்திற்கும் கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுதுதான் ரட்சிப்பு என்பதுதான் இந்த வேத புரட்டு. இன்றைக்கு கிறிஸ்துவின் பெயரை சொல்கிற பல கூட்டத்தினர் இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்ததை விசுவாசிப்பதோடு கூட இன்னும் சில காரியங்களையும் செய்தால்தான் ரட்சிப்பு என்று சொல்கிறார்கள். ஆனால் அது உண்மை அல்ல, பிரியமானவர்களே. நம்முடைய ரட்சிப்பிற்கு கிறிஸ்துவின் மரணத்திற்கு மேலாக வேறு எதையுமே கூட்ட முடியாது. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 16:31 பிலிப்பி பட்டணத்து சிறை அதிகாரிகளுக்கு பவுல் சொல்லும் பொழுது, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று மட்டும்தான் கூறினார். அதேபோல செனகிரிப் சங்கத்தின் முன்னாலே பேதுரு பேசும் பொழுதும் இவ்வாறுதான் கூறினார். அப்போஸ்தலர் 4:12, அவராலேயே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். கிருபையினாலே கிடைக்கும் ரட்சிப்பை குறித்துத்தான் பிரசங்கிக்கும்படியாக கிறிஸ்து கற்றுக் கொடுத்தார். தங்கள் ரட்சிப்பிற்காக தாங்களாகவே எதையும் எந்த ஒரு மனிதனும் செய்ய முடியாது. ஆனால் கலாத்திய நாட்டிலே உள்ள மக்கள் இந்த சுவிசேஷத்தை புரட்ட மனதாயிருக்கிறவர்களுடைய வார்த்தைகளை நம்ப துவங்கிவிட்டார்கள். கலாத்தியர் 1:7 வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாயிருந்தார்களே அல்லாமல் வேறல்ல. சுவிசேஷத்தை புரட்டுதல் என்ற வார்த்தை கிரேக்க மொழியிலே மிக கடுமையான ஒரு வார்த்தை. கலாத்தியர் 1:8 நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். இந்த வாக்கியமும் மிக கடுமையான வாக்கியம்தான். தவறான சுவிசேஷத்தை எந்த ஒரு தூதன் பிரசங்கித்தாலும் அவன் சபிக்கப்பட்டவன் என்கிறார். இப்பொழுது ஒரு தேவதூதன் என் முன்னாலே தோன்றி, ரட்சிப்பை குறித்து இதுவரைக்கும் நீ விசுவாசித்திருந்த காரியங்களெல்லாம் சரிதான், ஆனால் நீ ரட்சிக்கப்பட வேண்டுமென்றால் இந்த காரியங்களை எல்லாம் நீ செய்ய வேண்டும் என்று சொல்வான் என்றால் அப்பாலை போ சாத்தானே என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இன்றும் எந்த செய்தியாளராவது நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு உங்களுக்காக மரித்தார் என்பதை விசுவாசித்து அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு சில காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள் என்றால் அவர்களை நீங்கள் நம்பாதிருங்கள். ஏனென்றால் பிசாசானவனும் ஒளியின் தூதனைப் போல வந்து ஊழியக்காரரை போல வந்து உங்களை ஏமாற்ற முடியும். 2 கொரிந்தியர் 11:14-15 இதை குறித்து தான் பவுலப்போஸ்தலனும் எச்சரிக்கிறார். இன்று கேட்ட சத்தியத்திலே குறிப்பாக நாம் மனதிலே வைக்க வேண்டிய ஒரு சந்தோஷமான செய்தி, இயேசு கிறிஸ்து தம்மைத்தாமே நமக்காக ஒப்புக் கொடுத்திருக்கிறபடினாலே நம்மை இந்த உலகத்திலே அடிமைப்படுத்தக்கூடிய எல்லா காரியங்களிலிருந்தும் தேவன் நம்மை விடுதலை செய்ய சித்தமுள்ளவராயிருக்கிறார். அந்த விடுதலையை விரும்புகிறவர்களுக்கு அவர் இன்றைக்கும் அதை கொடுக்கிறவராயிருக்கிறார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்பதை தவிர ரட்சிப்பிற்காக இன்னும் சில காரியங்களையும் செய்தால்தான் ரட்சிப்பு என்று யாராவது கூறுவார்கள் என்றால் அது வேத புரட்டு என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். ஜெபிப்போமா. நேசிக்கிறங்கள் அன்பின் ஆண்டவரே, கலாத்தியா நாட்டில் ஏற்பட்ட வேத புரட்டை சுவிசேஷத்தை புரட்டுவதற்காக சொல்லப்பட்ட சத்தியங்களைப் போல இன்றும் குழப்பங்களை உண்டாக்குகிற செய்தியாளர்களை உம்முடைய கரத்திலேயே கொடுக்கிறோம். விசுவாசிகள், குறிப்பாக இளம் விசுவாசிகள் வழிவிலகி போய்விடாதபடி நீரே இலவசமாய் கொடுத்திருக்கிற ரட்சிப்பை விசுவாசத்தோடும் ஸ்தோத்திரத்தோடும் பெற்று அனுபவிக்க கிருபை செய்யும். இயேசு ரட்சகரின் நல்ல நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் வேத புத்தகத்தில் அப்போஸ்தலன் என்ற வார்த்தை எத்தனை வகையாக பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. இன்றைய நிகழ்ச்சியில் வேத புத்தகத்தில் அப்போஸ்தலன் என்ற வார்த்தை எத்தனை வகையாக பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ 2 வகையாக, ஆப்ஷன் பி 5 வகையாக, ஆப்ஷன் சி 7 வகையாக.
2: இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள்.
3: அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களில் சிலதை சற்று ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? நாம் மனிதனுக்கு பாராட்டு தெரிவிப்பதற்காக கரங்களை தட்டி மனிதனை மகிமைப்படுத்துகிறோம். ஆனால் தேவனை மகிமைப்படுத்தும் போது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை மகிமைப்படுத்துகிறோமா? இன்று காலையில் எழுந்தவுடன் தேவனை மகிமைப்படுத்தினீர்களா? புதிய ஒரு நாளுக்காக அவருக்கு நன்றி சொன்னீர்களா? உங்கள் வாழ்க்கையில் தேவன் கொடுத்த பாவ மன்னிப்பிற்காக அவரை துதித்தீர்களா? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
4: இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க, பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.

நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சங்கீதம் 50:14-15.

ஆண்டவரே, சிறு பிராயம் முதல் கொண்டு இந்த நாள் வரையில எங்களை கரம் பிடித்து தூக்கி வந்தீரே, உம்முடைய தோள்களிலே சுமந்து கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உணவு உடை கொடுத்து எங்களை ஆதரித்து வந்தீரே. எல்லா ஜனங்களும் போற்றி துதிக்கிற

முடிவில்லாத ராஜ்யத்தை அருள திரும்பவும் வருவேன் என்று சொன்னிறேன். ஆண்டவரே, பரலோகத்திலே உண்மையல்லாமல் வேற எங்களுக்கு யார் உண்டு அப்பா? இந்த பூலோகத்திலும் நீதான் எங்கள் நம்பிக்கை. ஆண்டவரே, நீ திரும்பி வர காத்திருக்கிறோம்.

ஏக்கம் ஏக்கம். பாவிக்குரிய வாழ்க்கையில தேக்கம் வரக்கூடாது. நீர் தேக்கமா தான் இருக்கணுமே தவிர தேங்கி போயிடக்கூடாது. நாங்கள் ஒவ்வொருவரும் நீர் தேக்கமாக மகிமை ஆண்டவரை தேக்கி வைக்கிறவர்களாக எங்க போனாலும் உங்க குளோரிய அப்படியே கடத்துகிறவர்களாக எங்க ஒவ்வொருவரையும் மாற்றிடுங்க. புழல் நீர் தேக்கம், பூண்டி நீர் தேக்கம் போல ராஜா ஒவ்வொரு நாளும் நீர் தேக்கமாக, மகிமையின் தேக்கமாக, வார்த்தையின் தேக்கமாக, ஆராதனையின் தேக்கமாக, ஜப தேக்கமாக, தேங்குகிறவர்கள் அல்ல தேக்கமாக, குட்டையாக அல்ல நதியாக பொங்கி பிரவாகிக்கணும், பிரவாகிக்கணும் டேமாக. எதை பார்த்த ஜாம் ஆயிடக்கூடாது. ஜாம் ஆயிட்டாங்க, ஜாம் இல்லை டேமா இருக்க உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரரையும் நீங்க டேமா வச்சிருங்க ராஜா. எந்த இடத்துல போய் நின்னாலும் அங்க நீங்க கொப்பளிக்கணும், நீங்க பொங்கணும், பிரவாகிக்கணும். ஐயோ என்ன கொடுக்க போறேன்னு தெரியலையே, ஐயோ என்ன செய்ய போறேன்னு, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்பா. அப்பா சொற்ப வருமானத்தையோ நிறைய வருமானத்தையோ பேங்க்ல போட்டு முதலீடு செய்யறது போல நீங்க கொடுக்கிற வெளிச்சத்தை அப்படியே டெபாசிட் பண்ணிக்கிட்டே இருக்க உதவி செய்யுங்க. எழுதி எழுதி வைக்க, அதை பார்த்துக்கிட்டே இருக்க, அதை பயிற்சி செய்ய, அதை கடைபிடிக்க, அதை கற்றுக்கொள்ள, மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க எங்க இருதயத்தை ஒவ்வொரு நாளும் பக்குவப்படுத்த. எஸ்ரா இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தது போல

ஏக்கமை சின்னவனை ஆயிரமாக சிறியவனை பலத்த ஜாதியாக மாற்றுகிற காலம். The time has come. Pastor, beloved servants of God, the time has come. Time has come. Time has come. நேரம் வந்து விட்டது. தேவரீ எழுந்தருள். சியோனுக்கு இறங்குவேன். அதற்கு நீர் தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர். ஒவ்வொரு தேவ மனிதர்களுடைய தேவ மனுஷிகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. ஒவ்வொருவருக்கும் முன்னும் தொடை உண்டு. தடை அல்ல, தடையை மாற்றி முன்னன் தொடையை தந்து தடைகளை உடைக்கிற தளக்கர்த்தர் தளபதி. முன்னாடி போறீங்க ஆயுததாரி மாதிரி, நாங்கள் பின்னாடியே வரோம். ஆயுததாரி போல நாங்கள் பின்னாடியே வரோம். ஆயுததாரி போல பின்பதாகவே வருகிறோம். ஞாயிற்றுக்கிழமை சொன்னீங்க நாங்கள் ஊதாரி அல்ல, நாங்கள் ஆயுததாரி. ஆயுததாரி ஊதாரி மைந்தர்கள் எல்லாம் ஆயுததாரியாய் மாறட்டும். எந்த தாய் தம் மகனுக்காக கண்ணீர் வடிச்சு ஊதாரியா இருக்கிறானோ, எந்த ஆண்டவரே மனைவி மாறு கணவனுக்காக இப்படி குடிச்சு ஊதாரியா தெரிகிறார் என்று அப்படின்னு அழறாங்களோ, அப்பா கணவரை குறிச்ச பாரம், பிள்ளைகளை குறிச்ச பாரம், இப்படி ஊதாரியா இருக்கிறானே. எத்தனை தாய்மார அழறாங்கப்பா வாலிப பிள்ளைகளை வச்சுட்டு, எத்தனை மனைவிமார அழறாங்க கணவர் இப்படி சித்திரவதப்படுத்துறாரு, இவங்க எல்லாம் ஒரு ஆயுததாரியாய் மாறுவார்களாக என்று நீர் ஜெபிக்க வைக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். நீங்க தளபதியா முன்னாடி போறப்ப பின்பதாக வருகிற ஆயுததாரியா ஒவ்வொருவரையும் மாற்றி மகிழ்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். இது போன்ற சாட்சிகளை நாங்க நிறைய கேட்க போறோம், அதுக்காக ஸ்தோத்திரம். பிரதர், என் பிள்ளை, என் கணவர் ஊதாரியா தெரிஞ்சாரு, குடிச்சுக்கிட்டு தெரிஞ்சாரு, என் பையன் லவ் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சான், தலைவலியா இருந்தான், அவன் இப்ப ஆயுததாரியா மாறிட்டான். ஊரெல்லாம் உலகமெல்லாம் சுவிசேஷத்தை எடுத்துட்டு போகிற ஒரு பிரசங்கியாக, சுவிசேஷகனாக, புதிய சபைகளை ஸ்தாபிக்கிற அப்போஸ்தலனாய் மாறிவிட்டான். அவன் போனாவே தீ வருது, தீர்க்க தரிசனம் உரைக்கிறான், பகுத்து போதிக்கிறான், போதகனாகிவிட்டான், சபைக்கு மேய்ப்பனாகிவிட்டான் என்கிற சந்தோஷமான சந்தோஷ அழுகையோடு கூடிய சாட்சி ஒவ்வொருவருடைய வாயிலிருந்தும் நீங்க புறப்பட பண்ண போகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் நதியாய் பொங்கி பிரவாகிக்கிறார்கள். ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென். அமர்ந்து கொண்டு

ஹல்லேலூயா. ஏக்கம் நீங்களும் நானும் எப்படி புழல் ஏறி பூண்டி ஏறி அப்படியே சில நேரம் அப்படியே உடைச்சி செம்பரம்பாக்கம் ஏரியெல்லாம் உடைச்சிக்கிட்டு அப்படியே வருதா சென்னைக்கு. மழை வந்தாவே தாங்க மாட்டேங்குது, மன்னிக்கணும். ஆனா மழையெல்லாம் பெய்யாத நேரத்தில் நீர் தேக்கமாக அப்படியே நிறைய டேம்ல தண்ணி இருக்கிறது போல உங்க வாழ்க்கை என் வாழ்க்கை நீர் தேக்கம் போல, மகிமையின் தேக்கமாக, எழுப்புதலின் தேக்கமாக, வார்த்தையின் தேக்கமாக, ஆராதனையின் தேக்கமாக, ஜப தேக்கமாக, தேங்கிட்டாங்க இல்ல தேக்கமாக, நீர் தேக்கமாக இருக்கிறார்கள் என்கிற சாட்சி கர்த்தர் தருவாராக. ஆமென். ஏங்க ஏங்க அப்பா, நாங்க ஏங்கணும், ஏங்க மனசெல்லாம் ஏங்கிக்கிட்டே இருக்கணும். தாவீது பெரிய ராஜா இல்ல, ராஜாவுக்கு எவ்வளோ பணி இருக்கும், ஊழியக்காரங்களுக்கு எவ்வளோ பணி இருக்கு அப்பா. சில நேரம் பைபிளே வாசிக்க முடியாத அளவுக்கு பணி, சுமை அழுத்துகிறது. அந்த பணி சுமை நல்லதே அல்ல அப்பா. ஒரு அதிகாரம் கூட வாசிக்க முடியாத அளவுக்கு பிஸிப்பா, அந்த பிஸியே நமக்கு வேணாம். ஆனா இந்த தாவீது என்ன சொல்றாரு, 27:4 மட்டும் பார்த்துட்டு அப்புறம் கர்த்தரை உயர்த்த போகிறோம். 27:4 கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். காலையில் எழுந்து இந்த வசனத்தை படிக்கிறப்ப அதுல இங்கிலீஷ்ல அந்த நாடுவேன், தங்கி இருப்பதையே, தங்கி இருப்பதையே அப்படின்னு ஒன்னு. I'm asking God for one thing, only one thing, to live with him in his house my whole life long. I will contemplate his beauty, I will study at his feet அப்படின்னு மெசேஜில் போட்டிருக்கு. அதர் வேர்ஷனில் I will dwell அப்படின்னு போட்டிருக்கு. அப்பா நான் தங்கிட்டேன்ப்பா, தங்கிட்டேன். அந்த dwell-லையே டி எடுத்துட்டீங்கன்னா வெல்லுன்னு வரும். நீங்களும் நானும் தான் கிணறு. அந்த கிணறு யாரெல்லாம் அவர் சமூகத்திலேயே dwell ஆயிட்டாங்களோ அவங்கெல்லாம் வெல் ஆயிட்டு அவங்க வாழ்க்கை வெல்லாக இருக்கு, வெல்லாக இருக்கும், நல்லா இருப்பீங்க. பக்கத்தில் பேசுறாங்க நல்லா இருக்கிறீங்க. டேவிட் விஜயகாந்த் அண்ணன் சொல்லுவாங்க, கையை கொடுத்து நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. இப்போ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க நல்லா இருக்கிறீங்க, இன்னும் நல்லா இருப்பீங்க. மேன்மேலும் கர்த்தர் உயர வைப்பார். நீங்கள் படருவீர்கள், மலருவீர்கள், மனம் பரப்புவீர்கள். பிள்ளைய குறித்து கவலைப்படுறீங்களே, கணவரை குறித்து கவலைப்படுறீங்களே, ஊதாரி ஊதாரியா சுத்துறான்றீங்களே, தீர்க்க தரிசனமாக கர்த்தர் சொல்லிட்டார், ஆயுததாரியாமே, உங்கள் வீட்டுக்கார ஆயுததாரியா நல்லா இருப்பார். உங்கள் கண்ணு பார்க்க ஆண்டவர் அவரை நல்லா வைப்பார். உங்கள் கண்ணீருக்கேற்ற பலனை கர்த்தர் தரார். சந்தோஷமா தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது அப்படின்னு சொன்னார்ல யோபே சொன்னார், கர்த்தர் சொல்ல யோபு சொன்னார், சகலத்தையும் நீர் செய்ய வல்லவர். அது போல ஆண்டவர் சமூகத்தில் நாம் அறிக்கை இடுகிறதையே அறிக்கட்டாக மாற்றி மகிழ ஆண்டவர் வல்லமை உள்ளவர். அப்படியே அப்பாவை பார்த்து, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அருமையான அன்பு சகோதரன் ஜாக் அவர்கள் இயற்றிய பாடல்,

0: அன்பு குடும்பத்தார் யாவருக்கும் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். ஆண்டவர் நேற்று தினத்தில் அற்புதமாக நம்மோடு ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ரெண்டு விதமான நேரங்களை குறித்து நம்மிடத்தில் பேசி கொண்டு வருகிறார். ஒரு நேரம் என்னன்னா குரோனோஸ். குரோனோஸ்னா நாம இந்த பூமியில செயல்படுவதற்காக தேவன் நமக்கு தந்திருக்கிற நேரம், நம்முடைய வாட்ச், காலங்கள், நாட்கள், வருஷங்கள், இது எல்லாம் என்னன்னா குரோனோஸ். இந்த காலங்களையும் நாட்களையும் நமக்கு தந்திருக்கிற அதே ஆண்டவர் தான் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செயல்படுவதற்காக நம்முடைய வாழ்க்கையில் எழுந்தருளி நம்முடைய சார்பில் செயல்படுவதற்கான நேரத்தையும் முன்குறிச்சிருக்கிறார். இந்த காட்ஸ் டைமை தான் நாம் என்னன்னு சொல்கிறோம்னா கைரோஸ். இப்போ கைரோஸ்ங்கிறது ஒரு கிரீக் வேர்ட். அது எதை குறிக்குதுன்னா இட் டாக்ஸ் அபவுட் காட்ஸ் டைம், தேவனுடைய நேரத்தை குறிக்கிறது, அல்லது காட்ஸ் அப்பாயிண்டட் டைம் டு ஆக்ட், தேவன் தாம் செயல்படுவதற்காக தம்முடைய ஆதீனத்தில் குறித்திருக்கிற ஒரு நேரம்தான் கைரோஸ். நமக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிற ஆண்டவர் கொடுத்த உடனே அந்த காரியங்களை நிறைவேற்றுகிறது இல்லை. சில தீர்க்க தரிசனங்கள், நம்முடைய அன்றாட தேவைகளுக்கு எடுத்த தீர்க்க தரிசனங்கள் சில நேரம் சொன்ன அன்னைக்கே என்னன்னா நிறைவேறும். நம்முடைய நாம் கூப்பிட்ட நாளில் அவர் நமக்கு பதிலை தந்து நம்முடைய ஆத்மாவில் பலனை தந்து நம்மளை தேற்றுகிற ஆண்டவர்.
1: ஆமென்.
0: கூப்பிட்ட நாளில்
1: எஸ்
0: தாவீது கூட அப்படிதான் அவர் ஜெபம் பண்ணார்.
1: சங்கீதம் 138:3
0: தேங்க் பண்ணார். நான் கூப்பிட்ட நாளில் எனக்கு மறு உத்தரவு அருளி நீர்,
1: என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர்.
0: The moment I called out, you stepped in. Hallelujah. As soon as I pray, you answer me. நான் வேண்டிக்கொள்ள தொடங்கின பொழுதே எனக்கு என்ன பதில் வந்துருச்சுன்னா உடனே ஆண்டவர் ஆன்சரை கொடுத்துட்டாரு. அந்த மாதிரி அனுபவங்களும் நமக்கு என்னன்னா
1: உண்டு.
0: ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய காலிங் ரிலேட்டட், நம்மளை குறித்த ஆண்டவருடைய திட்டம், நோக்கம் தொடர்பான தீர்க்க தரிசனங்களை வெகு காலத்துக்கு முன்பாகவே ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லியிருந்தாலும் அந்த காரியங்களுக்கு ஒரு வடிவம் கொடுக்கக்கூடிய தருணத்தையும் நேரத்தையும் ஆண்டவரே முன்குறிச்சிருக்கிறார். அதுதான் கைரோஸ்.
1: எஸ்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நாங்கள் கூட 2001 ஆண்டில் தங்கச்சி மடம் வந்திருந்தோம். அப்போ தான் எங்கள் ஊழியம் பிகின் ஆச்சுங்க. அந்த நாட்களில் ஒரு கூரை குடிசையில் நாங்கள் சில பேரோடு ஆராய்ச்சிட்டு இருந்தப்போ தேவன் எங்களுக்கு தான் அப்போ தான் 5 விதமான ஊழியங்களை இந்த தீவிலிருந்து நான் எழுப்புவேன். அப்போ சில தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள் எழும்பி தேசமெங்கும் புறப்பட்டு போவார்கள். இதுதான் அந்த நாள் ஆண்டவர் எங்களோடு பேசின வார்த்தை. இதோட எக்ஸாக்ட் டைம் சொல்லுவீங்களையா?
1: 23rd, 2001 டிசம்பர் மாலை 7:20
0: 2001 கிட்டத்தட்ட இப்போ 2024 டிசம்பர் முடிஞ்சிருச்சு.
1: எஸ்.
0: அப்பனா 23 ஆண்டுகள் ஆச்சா?
1: ஆச்சு.
0: அந்த மாபெரும் எழுப்புதல் தரிசனத்தினுடைய நிறைவேறுதலுக்காக we have been waiting.
1: Yes.
0: Since 2001. அப்போ ஒரு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை நம்முடைய தரிசனம் தொடர்பான காலேபுக்கு 45 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற கைரோஸ் டயத்துக்குள்ள கொண்டு வந்தார்ல
1: வந்தாரு.
0: 17 வயசுல ஜோசப்க்கு கொடுத்த சொப்பனம் நிறைவேறுகிற கைரோஸ் டயத்துக்குள்ள ஆண்டர் 30 வயசுல கொண்டு வந்தார்ல
1: கொண்டு வந்தார்.
0: தாவீதுக்கு சின்ன வயசுல 16 வயசுல என்னன்னு தெரியல, அந்த ஏஜ்ல சாமுவேல் மூலமா உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசன வாக்கியங்கள் ஃபுல் ஃபார்முக்கு வந்தது அவருடைய 30வது வயசுல தானே.
1: எஸ்
0: அந்த மாதிரி ஆண்டவர் நமக்கு ஒரு காலத்துல தீர்க்க தரிசனங்களை நமக்கு தந்திருந்தாலும் அந்த காலங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தை மனசுல வச்சு தேவன் நம்மோடு பேசியிருக்கிறார். அதுக்கு பிறகு ஆண்டவர் நமக்கு ஒரு அவர் செயல்படுவதற்கான ஒரு நேரத்தை வச்சிருக்கிறார். இட் மீன்ஸ் இஸ் கைரோஸ் டைம். ஆனா அந்த இடைப்பட்ட காலத்துல ஆண்டவர் நமக்கு குரோனோஸ் தர்றார்.
1: ஆமென்.
0: குரோனோஸ்னா என்ன? நாம அவருடைய பாதத்துல காத்திருந்து அவர் நமக்கு கொடுத்த பொறுப்புகளை செஞ்சுக்கிட்டு எந்த இடத்துல வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல உண்மையா இருந்து எங்க போய் சொல்றாரோ அங்க போயிட்டு என்ன செய்ய சொல்றாரோ அதை செஞ்சுட்டு அமைதியா குவைட்டா, நீங்க பெரிய மனுஷனா இருந்தா கூட சத்தமே இல்லாம நீங்க உங்க காலத்துல நீங்க 1000 ஆக போறீங்க, ஆனா அந்த காலம் வர்ற வரைக்கும் ஒரு சின்னவனா தேவன் சொன்ன வேலையை செஞ்சுக்கிட்டு யாரும் யார் யார் நம்மளை அறிந்திருப்பாங்க, ஆனா நம்ம யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. அவர்கள் நடுவுல ஒரு சாதாரண தெள்ளுப்பூச்சிய போல சிம்பிளா தேவன் சொன்ன காரியத்தை மட்டும் செஞ்சுக்கிட்டு அப்படியே நாம் அவரோடு நடக்கிற இந்த பீரியட் தான் என்னன்னா குரோனோஸ்.
1: எஸ்
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: நாம நினைச்ச நேரத்துல காரியங்கள் நிகழ்றது இல்ல, தேவன் முன்குறிச்ச நேரத்துல தான் காரியங்கள் நிகழுது.
1: எஸ்
0: இல்ல விரக்தி அடைகிறதோ வேதனைப்படுறதுலயோ என்ன இல்ல,
1: வேலையே இல்ல,
0: இல்ல
1: வேலையே இல்ல.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ஏற்ற காலம் வர்றப்போ எல்லாம் எப்படி நடக்கும்? தீவிரமாய் நடக்கும்,
1: தீவிரமாய்
0: விறுவிறுன்னு நடக்கும். பாக்குற எல்லாருக்கும் கிருகிருன்னு வரும். சொல்ல போனா நமக்கே கிருகிருன்னு
1: வரும். இந்தங்க சோடா குடிங்க. அல்லேலூயா.
0: சோ நாம செயல்படுவதற்கான காலங்களையும் நேரங்களையும் நமக்கு தருகிற அதே ஆண்டவர் தான். குரோனோஸ் நமக்கு தருகிற அதே
1: ஆண்டவர்
0: தான். வருஷங்களை தருகிற அதே ஆண்டவர், மாதங்களை தருகிற
1: அதே ஆண்டவர்,
0: நாட்களை தருகிற
1: அதே ஆண்டவர்.
0: இந்த நாள் கூட ஆண்டவர் நமக்கு தந்த குரோனோஸ்.
1: எஸ், ஒரு வருஷத்துல 52 வாரங்களை குரோனோஸ் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்.
0: நாம தேவனுக்காக செயல்படுவதற்கு தேவனோடு பிஸியா இருக்கிறதுக்கான ஒரு காலத்தை நமக்கு தந்திருக்கிறார். இந்த நாள் கத்தர்
1: தந்த நாள்.
0: சோ இந்த நாள்ல எதுக்காக கத்தர் தந்திருக்கிறாரு? ஆண்டவரோட பிஸியா இருக்க வேண்டியது.
1: ஆமென்.
0: ஆண்டவரோட செலவிடுவதற்காக இந்த நேரம் என்ன செய்யப்பட்டிருக்கு?
1: கொடுக்கப்பட்டிருக்கிறது,
0: கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நாள் என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நாள்ல நான் உம்மோட அதிகமா சஞ்சரிக்க விரும்புறேன் ஆண்டவரே. ஏனோக் வாக்ட் வித் காட்.
1: எஸ்,
0: தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான்,
1: சஞ்சரித்து கொண்டிருந்தான்.
0: ஆம்பிளிஃபைட்ல ஹாபிச்சுவல் வாக் வித் காட்.
1: எஸ்,
0: தேவனோடு நடக்கிறது, தேவனோடு வாழ்றது அந்த ஏனோக்குங்கிற மனுஷனுக்கு லைஃப் ஸ்டைலாவே இருந்துச்சு.
1: ஆமென்.
0: வாழ்க்கை முறையாக இருந்தது.
1: எஸ்,
0: வாழ்க்கையினுடைய அங்கமாக மாறி இருந்தது. தேவன் செயல்படுகிற நேரம் வர்ற வரைக்கும் நீ என்னையா பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்டா, நான் தேவனோட சஞ்சரிச்சுக்கிட்டு இருந்தேன்.
1: ஆமென்.
0: நான் தேவனோட வாழ்ந்துகிட்டு இருந்தேன்.
1: வாழ்ந்துகிட்டு இருந்தேன்.
0: நான் தேவனோட நடந்துகிட்டு இருந்தேன்.
1: ஆமென். ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: இந்த மாதிரி நான் தேவனோட, தேவன் எனக்கு கொடுத்த பணியை செஞ்சுக்கிட்டு இருந்த இந்த நேரத்துலதான் என் வாழ்க்கையில கர்த்தர் செயல்படுகிற நேரம் வந்தது.
1: வந்தது.
0: கைரோஸ் வந்தது.
1: கைரோஸ் வந்தது.
0: 2025 என்னன்னா கைரோஸ்.
1: கைரோஸ்
0: தேவன் நம்முடைய வாழ்க்கையில எழுந்தருளி செயல்படுகிற ஆண்டவர்.

0: Kairos means God's appointed time to act.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Full of God's action packed season.
1: Action packed season.
0: Acts of the apostles.
1: Acts of the Holy Spirit.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த மாதிரியான ஒரு சீசன் இந்தியாவுக்கு.
1: Amen.
0: வந்துருச்சு.
1: வந்துருச்சு. வந்துருச்சு. Hallelujah.
0: Chronos time என்னையா போட்டிருக்கல. Zoom பண்ணி காட்டுங்க. Chronos.
1: Chronos.
0: And
1: Kairos time.
0: Timeline. எத்தம் புடிச்சுக்கங்க.
1: Yes.
0: Okay. நம்முடைய வாட்சை கையில கட்டிட்டு இத்தனை செகண்ட் இத்தனை நிமிஷம் இத்தனை மணின்னு சொல்றோம் பாருங்க, அதான் என்னது?
1: Chronos.
0: Chronos. சீரா இருக்கும். நம்ம தான் அதோட இணைஞ்சு என்ன செய்யணும்?
1: பயணிக்கணும்,
0: ஓடணும். அது நமக்காக நிக்காது, நமக்காக வெயிட் பண்ணாது.
1: ட்ரெயின் நமக்காக நிக்காது, ஃபிளைட் நமக்காக நிக்காது.
0: நேரத்தோட இணைஞ்சு என்ன செய்யணும்? நம்மளும்
1: ஓடணும்,
0: ஓடிட்டே இருக்கணும். அப்படி போறப்ப God's appointed time, more qualitative, not about days, months
1: and minutes.
0: And minutes. The நேரம் காலம்
1: செகண்ட் நிமிடம்
0: செகண்ட் மாசம் செவ்வாய்க்கிழமை ஜூலை மாசம் செப்டம்பர் மாசம்
1: சனிக்கிழமை
0: சனிக்கிழமை புதன்கிழமை அதெல்லாம்
1: கணக்கில் வைக்காது.
0: காலத்திற்கு அப்பாற்பட்டவர் காலத்துக்குள்ள பிரவேசிக்கிறது தான் கைரோஸ்.
1: ஆமென். எஸ். காலத்துக்கு அப்பாற்பட்டவர் காலத்துக்குள் பிரவேசிப்பது தான் கைரோஸ்.
0: காலம் வந்து ஆண்டவரை பவுன் பண்ண முடியாது. காலத்துக்குள்ள ஆண்டவரை அடைக்க என்னன்னா
1: முடியாது,
0: முடியாது. ஆனா மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை ஆண்டவர் பிக்ஸ் பண்றப்ப அவர் காலத்துக்குள்ள தன்னை சுருக்குறாரு.
1: எஸ்.
0: சுருக்கிக்கிட்டு காலத்துக்குள்ள காலத்தின் தேவன் வருகிறார்.
1: ஆமென்.
0: பவர்ஃபுல் வேர்ட்.
1: ஆமென்.
0: எஸ் காலத்துக்குள் காலத்தின் தேவன் வருகிறார்.
1: எஸ்.
0: அதான் உங்க கைரோஸ்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: 25.
1: எஸ்
0: இந்த காலத்துக்குள்ள காலத்தின் தேவன் கடந்து வந்திருக்கிறார்.
1: ஆமென். காலத்தின் தேவன் கடந்து வந்திருக்கிறார்.
0: பிகின் ஆயிடுச்சு.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: உங்க வெயிட்டிங் பீரியட் ஆல்ரெடி ஓவர்.
1: எஸ்.
0: உங்க காத்திருப்பின் நாட்கள் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு சாமி.
1: முடிஞ்சிருச்சு சாமி.
0: நவம்பர்லயே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு.
1: ஆமென்.
0: இன்னும் டிசம்பர் வரைக்கும் சாரி ஜனவரி வரைக்கும் அது கண்டுக்கிறாம இருக்கீங்க. இன்னும் டிசைன் பண்ணாம இருக்கிறீங்க.
1: Hallelujah. Hallelujah. Hallelujah. Hallelujah.

0: வேண்டியது இன்னதென்று அறிந்து காலா காலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் 200 பேரும்,
1: இவர்கள் வாக்குக்கு செவி கொடுத்த இவர்களுடைய எல்லா சகோதரருமே.
0: Hallelujah. And of Issachar, men who had understanding of the times to know what Israel ought to do. காலத்தையும் நேரத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இஸ்ரவேல் என்ன செய்யணுங்கிறத அவங்களுக்கு சொல்லக்கூடிய 200 சீஃப் இருந்தாங்களாம்.
1: Amen.
0: 200 leaders.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: தேவனுடைய கைரோஸ் அறிஞ்சிருக்கிறான் பாருங்க, அவன் தான் இந்த சீசனுக்கான லீடர்.
1: Amen. Hallelujah. Hallelujah.
0: அவன் தான் லீட் பண்ணுவான்.
1: Amen.
0: இவர்களுடைய வாக்குக்கு எல்லா பிரதர்ஸும் செவி கொடுத்து தான் ஆகணும்.
1: ஆகணும்.
0: The body of Christ should listen to these leaders.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: You are a chief.
1: Amen.
0: உங்களுடைய சீசன் வர்றப்போ உங்களுக்குன்னு ஆண்டவர் குறிச்சிருக்கிற கைரோஸ் டயத்தை நீங்க டிசைன் பண்ணிட்டீங்கன்னா நீங்க யாருன்னா லீடர்.
1: Yes.
0: You are a leader.
1: Amen.
0: அவங்கதான் கால காலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க மனுஷர்கள் 200 பேர் இல்ல, தலைவர்கள் 200 chiefs.
1: Yes.
0: 200 leaders with their families.
1: Yes.
0: சீசன் அறிஞ்சு சீசனை குறிச்ச வெளிப்பாடப்பட்டு கைரோஸ் மொமெண்ட குறிச்ச காரியத்தை குறிச்ச கிளீன் ரெவலேஷனோட ஒருத்தன் வர்றப்போ அவனுக்கு நீங்க செவி கொடுங்க.
1: Yes.
0: அவன் உங்களுடைய faith level கண்ணாப்பண்ணானு தூண்டுவான்.
1: Amen.
0: அவனுடைய messages நீங்க கேக்குறப்போ உங்க faith பிச்சுகிட்டு அடிக்கும்.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கைரோஸ் டைம் வந்தவொன்னே அடிமை ஆளுநரா மாறினானா?
1: மாறினா.
0: ஆட்டோமேட்டிக்கா அவன் chief ஆகிட்டாரா?
1: Chief.
0: டேய், அவன் சொல்றதை கேளுங்கடா.
1: Yes.
0: அவன் சொல்றதை என்ன செய்யுங்க?
1: சீப்பா இருந்தவன் சீஃப் ஆயிட்டான் பாரு.
0: அப்படி சொல்லுங்க, சீப்பா இருந்தவன் யாராயிட்டான்?
1: சீஃப் ஆயிட்டான்.
0: சீஃப் ஆயிட்டான் பாருங்க.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: சங்கீதத்துல தான நம்ம வாசிக்கிறோம்,
1: 105. ஆச்சரியமானவரே. 105:17.
0: அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார்.
1: யோசேப்பு சிறையாக விற்கப்பட்ட
0: அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள்.
1: அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது.
0: கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது.
1: ராஜா ஆள் அனுப்பி
0: அவனை கட்டவிழ்க்க சொன்னான்.
1: ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான்.
0: எதுக்காக? தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும்,
1: தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும்,
0: அவனை தன் வீட்டுக்கு
1: தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: சீப்பா இருந்த ஸ்லேவ் யார் ஆயிட்டார்னா,
1: சீஃப்
0: ஆயிட்டார். தேசத்தை சேவ் பண்ண வந்த
1: சீஃப்
0: ஆயிட்டார்.
1: சீஃப் ஆயிட்டார்.
0: சீப்பா இருந்த ஸ்லேவ் தேசத்தை சேவ் பண்ண வந்த
1: சீஃப். அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: He saved the entire world and he became a chief.
1: Chief
0: to all nations.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ena avanukku anda kaalathayum anda samayathayum devan inda season la enna seiya virumbraru enna nadakkudhu abdingiradha kuricha understanding adha kuricha revelation irundadanal avan yaar aitaana
1: chief aitaan. Chief aitaan.
0: avanude vaakkukku avanude solluku ellaru sevi koduthu dhaan enna seiyanum.
1: Aaganum.
0: Aaganum.
1: Aaganum.
0: அதற்கு தயை செய்யும் காலமும்
1: அதற்காக குறித்த நேரமும் வந்தது.
0: அது சிங்காசனத்துல அமர்ந்திருந்த ஆண்டவர் என் சார்பில கிரியை செய்யும்படி எனக்காக எழுந்தருளுகிற ஆண்டு.
1: ஆமென்.
0: கிங் எழும்புறாருங்க.
1: ஆமென். Let God arise.
0: Let God arise.
1: Let God arise.
0: Let God arise. அப்படினா ஆண்டவர் என்ன ஸ்டூல்ல உட்கார்ந்திருக்கிறாரு? ராஜாவே சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறப்ப ராஜாதி ராஜா வானாதி வானம் கொள்ளாதவர் பூமி அவருக்கு பாதபடி வானம் அவருக்கு சிங்காசனம் அண்ட சராசரங்களை படைத்தவர் எனக்காக உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களை மனசுல வச்சு அந்த வாக்குகளை நிறைவேற்றும்படி தம்முடைய சிங்காசனத்தை விட்டு எழுந்தருளுகிறான்
1: எழுந்தருளுகிற ஆண்டு தேவா நீ
0: He will arise and will step into your life
1: amen
0: அவர் சிங்காசனத்திலிருந்து எழுந்து தேவரீர் எழுந்தருளி
1: சியோனுக்கு இறங்குவீர்
0: சியோனுக்கு
1: இறங்குவீர்
0: அதற்கு தயை செய்யும் காலமும்
1: அதற்காக குறித்த நேரமும் வந்தது
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா அல்லேலூயா
0: The set time has come
1: set time has come
0: the moment designated அதான் amplified ல இருக்கு the set time has come ரெண்டு காரியம் மேல இருக்கிறது என்னன்னா தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு
1: இறங்குவீர்
0: இறங்குவீர் அப்படிங்கிறது இட் வாஸ் ஹிஸ் பிரேயர் அது ஒரு மனுஷனுடைய ஃபெய்த் கன்ஃபஷன் ஆண்டவர் மேல உள்ள விசுவாசத்துல ஒரு மனுஷன் பண்ணின அறிக்கை அது
1: எஸ்
0: அந்த வசனத்தினுடைய முதல் பகுதி ஆனா அந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதி என்னன்னா அது அறிக்கை இல்ல
1: அல்லேலூயா
0: ஐயா எனக்கு அவர் தயவு செய்யற காலமும் நேரமும் வரும்னு சொல்லல
1: வந்துருச்சு
0: வந்ததுன்றாரு
1: வந்தது
0: அதான் 2005 உங்களுக்கான டைம் வரும்னு நாங்க பிரசங்கம் பண்ணல வந்துருச்சுன்னு பிரசங்கம்
1: வந்துருச்சு வந்துருச்சு
0: இந்த இசக்கார் புத்திரர் சொல்றத கேளு
1: ஆமென்
0: இசக்கார் அபிஷேகம் மேல என்ன செஞ்சிருக்குன்னா
1: வந்திருக்கு
0: வந்திருக்கு
1: எசக்கு இல்லைன்னு சொல்லாதீங்க இசக்கார் சொல்லிட்டாரு
0: இசக்கார் அனாயிட்டிங் இருக்கிறப்ப எனக்கு எசக்கு இல்ல எனக்கு பலன் இல்ல இனியும் திராணி இல்ல இனியும் காத்திருக்க பொறுமை இல்லைன்னு சொல்லாதீங்க Your time has come.
1: Amen.
0: I'm not preaching your time will come சொல்லல
1: The time
0: your
1: has
0: time
1: come.
0: has come.
1: Time has come.
0: உங்க நேரம் வரும்னு நான் போதிக்கல உங்க நேரம் வந்துச்சுன்னு சொல்றேன்
1: Amen.

0: பாஷன்ல எப்படி இருக்கு பாருங்களேன், பாஷன்ல இன்னும் அருமையா இருக்கும். Now is the time. முதல்ல I know அப்படிங்கிறார். I know you are about to arise and show your tender love to Zion. I know.
1: எனக்கு தெரியும்.
0: I know you are about to arise and show your tender love to Zion. I know. எனக்கு தெரியும். I know னு சொல்லிட்டு அடுத்ததா now is the time.
1: Amen. Hallelujah.
0: நீங்க I know. I know God will do. I know one day God will arise. I know. I know. எனக்கு தெரியும். எனக்கு தெரியும் அப்படின்னு உங்க ஃபெய்த்தை நீங்க அறிக்கை பண்றதுக்கு ஒரு காலத்தை நியமிச்ச ஆண்டவர் Now is the time.
1: Amen.
0: அப்படின்னு நீங்க டிக்ளேர் பண்றதுக்கான டயத்தையும் தருவார், தந்திருக்கிறார்.
1: அதுதான் கைரோஸ்.
0: அதுதான் கைரோஸ்.
1: கைரோஸ்.
0: Now is the time. நாட்கள் அவருடைய தயவு இரக்கத்தை ஆண்டவர் அள்ளி தட்ட போறார்.
1: ஆமே.
0: கொட்ட போறார்.
1: கொட்ட போறார்.
0: சொட்டு சொட்டா சொட்டுச்சுல கொட்டு கொட்டுன்னு கொட்ட
1: போகுது. கொட்டு கொட்டுன்னு
0: கொட்ட போகுது. உங்க மேல மட்டும்தான் இருந்த அந்த நீங்க அனுபவிச்ச அந்த இரக்கத்தை அந்த தயவை ஆண்டவர் உங்க மூலமா தேசங்களுக்குள்ள ரிலீஸ் பண்ண போறார்.
1: ஆமென்.
0: இஸ் கோயிங் டு போர் அவுட்.
1: போர் அவுட்.
0: The appointed time has come for your prophetic promises to be fulfilled.
1: Yes.
0: பனோசன் தியானிச்சம்ல the prophet's embryonic sermon
1: yes
0: will come to its full form.
1: Hallelujah. Hallelujah.
0: அதான் மத்தேயுல இருக்கு. மத்தேயுல சாப்டர் 1ல அத்ரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. 22வது வசனம் பாருங்க, மெசேஜ்ல பாருங்க.
1: தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது.
0: அல்லேலூயா. அல்லேலூயா. மெசேஜ் மெசேஜ்ல மெசேஜ்ல ஓகே. This would bring the prophet's embryonic sermon to full term.
1: Full term.
0: The prophet's embryonic sermon to full term.
1: Term. Hallelujah.
0: ஒரு தீர்க்க தரிசி பேசினது ஒரு கரு போல இருந்துச்சு பாருங்க, அது முழு உருவத்துக்குள்ள வந்திருக்கு.
1: ஆமே.
0: கரு போல இருந்த வார்த்தைகள் முழு உருவம் கொள்ளுது.
1: முழு உருவம்
0: கைரோஸ்ல.
1: கைரோஸ்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அதான் சங்கீதம் 102:13 வாசிக்கிறோம். The appointed time has come for your prophetic promises to be fulfilled.
1: Yes.
0: ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சில வாக்குறுதிகளை தந்தாரு பாருங்க. கடந்த நாட்கள்ல அவரோடு நடந்த நாட்கள்ல தேவன் நமக்கு தந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில 100% அப்படியே நிறைவேறுகிற ஒரு கைரோஸ் சீசனுக்குள்ள, ஒரு கைரோஸ் டயத்துக்குள்ள ஆண்டவர் நம்ம கொண்டு வந்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையில என் ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார்.
1: ஆமென்.
0: காலத்தின் தேவன் என்னுடைய காலத்துக்குள்ள வந்திருக்கிறார்.
1: ஆமென். Hallelujah.
0: விறுவிறுன்னு இருக்கும்.
1: விறுவிறுன்னு இருக்கும்.
0: கிறுகிறுன்னு வரும்.
1: Amen. Hallelujah.
0: சட்டுப்புட்டு நடக்கும்.
1: Yes.
0: காரியம் உண்டும்.
1: Amen.
0: நீங்க முளைச்சு வர்ற டைம் இது.
1: Yes.
0: உங்க கிளைமேட் வந்திருக்கு.
1: Amen.
0: கிளைமேட்டை தந்தவர் காரியத்தை முளைச்சு வராமலா வச்சிருவாரு. காரியம் முளைக்கிறதுக்கு தானே கிளைமேட்டே தந்திருக்கிறாரு.
1: Amen.
0: அதுக்கு தானே சீசனை தந்திருக்கிறாரு. அப்ப சீசன் வந்திருக்குன்னு சொன்னா காரியம் விரும்பின காரியம் ஆகும்படி வாய்க்குங்கிறது நிஜம்.

0: தேவன் குறித்திருக்கிற காலமும் நேரமும் நம்ம வாழ்க்கையில வரும் பொழுது அவரால் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட காரியங்கள் நிகழ்ந்தே தீரும்,
1: நிகழ்ந்தே தீரும்.
0: You will possess those blessings without any efforts. எந்த விதமான முயற்சியும் இல்லாம சும்மா கையை உயர்த்தி அவரை ஆராதிச்சு ரிசீவ் பண்ணுவீங்க.
1: Yes.
0: Word conceive பண்ணது உண்மைதானே?
1: உண்மைதான்.
0: Blessing ரிசீவ் பண்றது உண்மைதான்.
1: Amen. I receive.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: You will receive his blessings for you have already conceived his promises in your spirit.
1: Yes.
0: நீங்க ஏற்கனவே அவருடைய உங்களுடைய ஆவியில அவர் தந்த வார்த்தைகளை கருத்தரிச்சிருக்கிறதுனால நீங்க அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். நிச்சயம்.
1: Amen.
0: Believe.
1: I believe.
0: நம்புறேன்ப்பான்னு சொல்லுங்க.
1: நம்புறேன்ப்பா, நம்புறேன்ப்பா.
0: அந்த மாதிரி காலத்தின் தேவன் காலத்துக்குள்ள வர்றப்ப காரியங்கள்லாம் கனி ஆரம்பிக்கும்.
1: Amen.
0: காயா இருந்ததெல்லாம் அப்படி மஞ்சள் அடிக்கும்.
1: Yes.
0: மொத்த கொலையும் மஞ்சமஞ்சேன்னு பழுத்துறோம். மாம்பழம் பழுத்து மரத்திலேயே பழுத்த பழம்,
1: மரத்திலேயே பழுத்த பழம்.
0: அல்லேலூயா. பாக்குறப்ப நம்ம கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், அதிசயமா இருக்கும்.
1: அமேன்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: So anointed words, ஒரு தீர்க்கதரிசி அவனுடைய ஆவியில தேவனுடைய ஆவியானவர் தந்த ஏவுதல்ல பேசுறப்போ அவன் பேசல, கர்த்தருடைய ஆவியானவர் அவனை கொண்டு பேசுகிறார்,
1: அவனை கொண்டு பேசுகிறார்.
0: கர்த்தர் அருளிய வசனம் அவனுடைய நாவில் இருக்கு.
1: Amen.
0: The Lord is using him. And he is using him as his instrument.
1: Yes.
0: ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிற கருவி அவன். அவன் ஒரு கருத்தை தெரிவிக்கல.
1: அல்லேலூயா.
0: அவன் தன் சொந்த கருத்தை அடிச்சு விடல.
1: Yes.
0: அவனுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவனுடைய ஆவியானவர் அவனை ஏவுறாரு,
1: ஏவுறாரு.
0: அவன் தீர்க்க தரிசனம் உரைக்கிறான்.
1: Amen.
0: And his words are anointed.
1: Amen.
0: Rhema words. அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தை.
1: Yes.
0: Hallelujah. ஆண்டவர் anointed words தந்தவர் appointed டைத்தையும் தருவார்.
1: Amen.
0: அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தை உண்டுனா குறிக்கப்பட்ட காலமும் உண்டு.
1: Yes.
0: Hallelujah. நகமும் சதை மாதிரி.
1: Yes.
0: ரெண்டையும் பிரிக்க முடியாது,
1: முடியாது.
0: இந்த மாதிரி அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தை முன்னுரைக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையும் அதற்காக குறிக்கப்பட்ட ஒரு காலமும் சமயமும் நம்ம வாழ்க்கையில கணிஞ்சு வர்றப்ப எதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் திரும்புற பக்கமெல்லாம் இருக்கும்.
1: ஆமே.
0: கல்யாணம் முடிய வாய்ப்பே இல்லை, சட்டு புட்டுன்னு கல்யாணம் முடிஞ்சிடும். இந்த கடன்ல இருந்து மீண்டு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, ஐயோ அந்த கடன்காரன் எனக்கு வேணவே வேணாம்னு மன்னிச்சு விட்டுருப்பான். என்னடா நடக்குது நம்மளை சுத்தி? பட்சிக்கிற இடத்திலிருந்து பட்சணமும்
1: பலவான இடத்திலிருந்து மதுரமும் வந்தது.
0: நியாயாதிபதிகள் 14:14க்கான அர்த்தம் இப்பதான்டா எனக்கு என்ன செய்தனா
1: புரிகிறது, விளங்குகிறது.
0: தருதலையா இருந்த மகன் மூளைக்கு தலைக்கெல்லாம் மாறுவான்.
1: ஊதாரியா இருந்தவன் ஆயுததாரியா ஆயிடுவான்.
0: அத்தான் வந்தாலே செத்தேன்னு இருந்த நிலைமை மாறி அத்தான் வீட்டுக்குள்ள வந்தாருனாலே
1: செத்தேன்,
0: நானும் என் பிள்ளைங்களும் செத்தோம் அப்படிங்கிற நிலைமை மாறி. அன்பான கணவரா,
1: எஸ், அணைக்கிற கணவர்,
0: அணைக்கிற கணவரா, பிள்ளைகளை ஆதரிக்கிற கணவரா,
1: எஸ்,
0: ஐயா மாறுறாரு,
1: மாறுறாரு.
0: அஸ்டர் சாத்தியமே இல்லை. சீசன் இது.
1: எஸ்,
0: பஞ்ச புசனாரியா இருந்தவன் எல்லாம் வாரி வளங்குற வல்லாளா மாறுவான்.
1: ஆமென். குடும்பம் அணைஞ்சிரும்னு பார்த்தேன், அணைக்கிற கணவனால அணையில அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க.
0: சபையை துன்பப்படுத்தி பாழாக்கி அதை நாசம் பண்ணு நினைச்ச மனுஷன் எல்லாமே சபைக்கு தூணா மாறுவான். அவன் அப்போஸ்தலனா மாறுவான்.
1: ஆமென். எஸ். We believe.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah. என்ன இந்த மாதிரியான காரியம் நிகழ்வதற்காகவே ஆண்டவர் இந்த காலத்தை குறிச்சிருக்கிறாரு. Designated moments.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இதுக்குன்னே ஒரு காலத்தை செட் பண்ணிருக்கிறார். இதை செய்யணுங்கிறது அள ஒரு காலம் உண்டு, நகைக்கு ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, பிறக்க ஒரு காலம் உண்டு, சாகிறதுக்கு ஒரு காலம் உண்டு,
1: எல்லாத்துக்கும்
0: இலக்க ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, எல்லாத்துக்கும். எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் இன் இட் சீசன்.
1: ஆமென்.
0: நவ இஸ் தி டைம்.
1: எஸ்
0: ஐ நோ, I know one day God will come into my life. அப்படினு சொல்லிட்டு இருந்தீங்க பாருங்க, கன்ஃபஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. I know definitely God will help. I know. என்ன காண்டவர் நிச்சயமா உதவி செய்வார் செய்வார் செய்வார் சொல்லிட்டு இருந்தீங்க பாருங்க. Now.
1: Yes.
0: Now. இப்ப அவர் எனக்கு உதவி செய்யற நேரத்துக்குள்ள என்ன கொண்டு வந்திருக்கிறாரு. Now is the time.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah. Now.
0: பாக்குறப்ப நமக்கு எப்படி இருக்கும்னா பிரமிப்பா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும், அதிசயமா இருக்கும்.
1: ஆமென்.
0: வாய்ப்பே இல்லாத, இதெல்லாம் வாய்ப்பே இல்ல, இதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு நினைச்சீங்களோ அதுல எல்லாம் ஒரு மிராக்குலஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் காட்.
1: ஆமென்.
0: ஆண்டவருடைய அதிசயமான நடத்துதல், ஆண்டவருடைய அற்புதமான இடைபெடுதல்களை இந்த சீசன்ல நீங்க எதிர்பாருங்கள்.
1: ஆமென்.
0: சிலருடைய லைஃப்ல இட்ஸ் ஹேப்பனிங் ஆல்ரெடி. God has started his work in their life. அவங்க வாழ்க்கையில ஏற்கனவே தம்முடைய கிரியையை ஆண்டவர் ஆரம்பித்து விட்டார்.
1: ஆரம்பித்து விட்டார்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: எனக்கெல்லாம் வாசனை கும்மு நடிக்குது.
1: ஆமென்.
0: காசில.
1: Yes. அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: உங்களுக்காக ஆயத்தம் பண்ற பந்தி கிச்சன்ல ரெடி ஆயிட்டு இருக்கிறப்ப அந்த ஏரியா வளாகத்துல வந்தாலே எங்க ஊர்ல ரால் பொறிக்கிறது கம கம கம நடிக்கும்.
1: Yes.
0: பக்கத்து வீட்டுல மீன் பொறிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஐயோ இந்த வீட்டுல என்ன செய்ய முடியாதுன்னா
1: இருக்க முடியாது, அவ்வளவு வாசனை மூக்க துளைக்கும்.
0: இன்னொரு வீட்டுல கருவாடு பொறிப்பாங்க. ஐயோ எங்களால வாசனை அடக்கிக்கிட்டு என்ன செய்ய முடியல. இந்த நேரம் ஒரு பழைய கஞ்சி கையில இருக்கும்னா என்ன இருக்கும் அப்படி கமகமன்னு இருக்கும் வாசனை. உங்களுக்கு ஆண்டவர் பிரிப்பேர் பண்ண பிளஸ்ஸிங்க நீங்க நுகர்ற இடத்துக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. நீங்க ஸ்மெல் பண்ற இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. நீங்க ஒரு காலத்தை டிசைன் பண்ற ஆளுன்னா கட்டாயம் இன்னேரம் உங்க பந்திய நீங்க ஸ்மெல் பண்ணி இருப்பீங்க. பல ஆண்டுகளா நகராதிருந்த ஒரு பிரச்சனை பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போற நேரத்துக்குள்ள ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார்.
1: ஆமென்.
0: முட்டி மோதி தட்டு தடுமாறி என்ன செய்யறதுன்னு தெரியாம வேர்க்க விறுவிறுத்து பல முயற்சிகளை பண்ணி எதுவுமே நடக்காம களைச்சு போய் சோர்ந்து போய் விரக்தி அடைஞ்சு படுத்திருக்கிறீங்க பாருங்க. உங்களுக்கு தேவை இன்னொரு முயற்சி இல்ல, உங்களுக்கு தேவை ஒரு சீசன்.
1: ஆமே.
0: ஒரு கைரோஸ் டைம்.
1: கைரோஸ் டைம்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: உங்க வாழ்க்கையில தேவன் செயல்படுகிற ஒரு தருணம் தான் உங்களுக்கு தேவை. புலம்பாதீங்க, அங்கலாய்க்காதீங்க. ஆண்டவரே உமக்கு நான் காத்திருக்கிறேன்ப்பா,
1: காத்திருக்கிறேன்ப்பா.
0: காத்திருப்பு வீணா போல.
1: எஸ்.
0: இந்த வருஷம் 25வது ஆண்டு உன் லைஃப்ல நான் கடந்து வருகிற ஆண்டு, காலத்தின் தேவன் உன்னுடைய காலத்துக்குள்ள கடந்து வருகிற ஆண்டுன்னு சொல்லி இந்த ஜனவரில என்னோட பேசுறீங்களே, thank you lord னு சொல்லுங்க.
1: thank you.
0: believe this word.
1: yes. I believe.
0: அதனால தான் நிறைய பேர் தட்டு வாங்கிட்டாங்க.
1: எஸ்.
0: நிறைய பேர் செங்கல் வாங்கிட்டாங்க. நிறைய பேர் வீட்டுக்கு சாய் வாங்கிட்டாங்க. நிறைய பேர் குழந்தைக்கு ட்ரெஸ் வாங்கிட்டாங்க.
1: போட்டோவா எடுத்து எங்களுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க வாட்ஸ்அப்ல.
0: அல்லேலூயா. என்ன ஸ்மெல் பண்ணியாச்சுங்க.
1: ஆமென்.
0: காலத்துக்குள்ள கர்த்தர் வந்திருக்கிறாருங்கறத நல்லா நிதானிச்சாச்சு, அறிஞ்சாச்சு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. அதெல்லாம் சொல்லி தரேன் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதெல்லாம் வந்துட்டோடி. அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நல்ல நகராத இருந்த மலைகள் என்ன செய்ய போது நான் பெயர்ந்து பொத்துன்னு சத்தம் கேட்கும். ஒரு தடை பெயர்ந்து தண்ணிக்குள்ள போயிருச்சு.
1: போயிருச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: உங்களுக்கு இந்த காரியங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் கடந்த நாட்கள் என்ன செஞ்சார் அப்படின்னா, நம்ம லைஃப்ல நமக்கு ஒரு குரோனோஸ் கொடுத்திருந்தார். குரோனோஸ் என்ன? நமக்குன்னு ஒரு டயத்தை கொடுத்திருந்தாரு. வாழ்றதுக்கான காலத்தை நமக்கு என்ன செஞ்சிருந்தாரு?
1: கொடுத்திருந்தாரு.
0: கொடுத்திருக்கிறாரு. சோ நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல, செய்வாருன்னு சொல்லிட்டு நம்ம வாட்டில் சும்மா இருக்கிறது இல்லை. சொன்னவருக்கு செய்ய தெரியாதா? அதான் நீ ஒன்றும் செய்யாதன்ட்டார்ல, அதனால நான் ஒன்றும் செய்ய போறது இல்லை, நான் சும்மாவே என்ன செய்ய போறேன்னா
1: இருக்க போறேன்
0: இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் என்ன செய்யறதுன்னா பெசாம சாப்பிட்றது பெசாம தூங்கிறது. அதான் வாக்கு தத்த மன்னர் உண்மை இல்லை வரலையா? அவர் சொன்னதை கண்டிப்பா செய்வாரியா? நம்ம கையில ஒண்ணும் இல்லை பிரதர், எல்லாமே அந்த ஆண்டவன் கையில என்னன்னா
1: இருக்கு பிரதர்.
0: நம்ம என்ன செய்யலாம் பிரதர்? சாப்பிட்டுட்டு பெசாம தூங்கலாம் பிரதர், வந்த அன்னைக்கு அவர் தட்டி எழுப்பாரு பிரதர். அப்படி இல்ல பிரதர், தேவன் எதுக்கு நேரத்தை நமக்கு கொடுக்கிறார்னா நாம தேவனுடைய நாமத்துல செயல்படுறதுக்கு. தேவன் நமக்கு சொல்லி இருக்கிற காரியங்களை செஞ்சுக்கிட்டு சுறுசுறுப்பா இருக்கிறது.
1: எஸ்,
0: சோம்பேறியா இல்லாம
1: சுறுசுறுப்பா
0: சுறுசுறுப்பா இருக்கிறது.
1: அல்லேலூயா.
0: ஆண்டவர் கொடுத்த காரியத்துல பிஸியா இருக்கிறது.
1: ஆமென்.
0: ஏதாவது நீங்க செஞ்சாதான் நானும் ஏதாவது செய்வேன் அப்படி இல்லை. அவர் செய்யற கைரோஸ் நேரம் வரும், அது வரைக்கும் நீ ஆண்டவருக்காக உனக்கு கொடுத்த பொறுப்புல உண்மையா இருந்து உன் பணியை செஞ்சுக்கிட்டு.
1: ஆமென்.
0: சும்மா வைக்கல, ஒரு பொறுப்பை கொடுத்துதான் வச்சிருக்கிறார்.
1: எஸ்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நம்ம கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த பொறுப்பை நாம் உண்மை உத்தமமா செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான்.
1: ஆமென்.
0: நிறைய பேர் பிசாசு அடிக்கிறதே குரோனோஸ்ல தான் அடிப்பான். என்ன கைரோஸ்ல கிட்ட என்ன செய்ய முடியாதுன்னா
1: நெருங்கவே முடியாது.
0: ஏன்னா இங்க தக தகன்னு பத்திக்கிட்டு என்னன்னா
1: சஞ்சரிக்க சஞ்சரிக்க என்ன நீ சங்கரிப்ப அது எனக்கு தெரியும்.
0: அதனால குரோனோஸ்ல ஆண்டவருக்காக வெயிட்டிங் பீரியட்ல நம்ம அப்படியே டெய்லி ரொட்டீன்ஸ் செஞ்சுக்கிட்டு டெய்லி மார்னிங் டிவோஷன் அந்தா நடந்துகிட்டே இருக்கா?
1: டெய்லி வாக்கு
0: ஆறு வருஷமா, அது ஆறாவது வருஷம். தினசரி காலையில 4 மணிக்கு எழ வேண்டியது, பல்லு விளக்க வேண்டியது, குளிக்க வேண்டியது, பைபிள் கையமா உட்கார வேண்டியது, கத்தர் பேசுவாரு, வேர்டோட வர வேண்டியது. நான் தான் வர, என்ன தம்பி மாதிரி என்னோட சேர்ந்து வர்றாங்க, அவங்களும் என்னோட சேர்ந்து குளிக்கணும், என்ன மாதிரி அவங்களும் காலையில பல்லு விளக்கணும், அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அவர் வந்து கீபோர்டில் உட்காரணும், பீட்டர்
1: சிஸ்டத்தில் வந்து
0: சிஸ்டத்தில் உட்காரணும், ராஜு வசனத்தில் உட்காரணும், எவரெஸ்ட் கேமரா வந்து என்ன செய்யணும்னா நிக்கணும்,
1: நிக்கணும்,
0: பிடிச்சிருக்கு பிடிக்கல. யோ, உன்னோட தானே ஆண்டவர் பேசுறாரு, எங்களே அந்த பாடா படுத்துற அப்படின்னா இந்த பிள்ளைங்களும் கூட சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னா நிக்கிறாங்க, இல்லைன்னா உங்களை சந்திக்க முடியுமாங்களால. நூத்துக்கணக்கான அப்புறம் வந்து அந்த காரியம் ஒரு குறிப்பிட்ட சில மாதங்கள் தான் அந்த ரிவைவல் வந்து நீடிச்சிச்சு. அதுக்குள்ள அந்த எழுப்புதல் தீவில் அணைஞ்சிருச்சு. ஆனா எங்களுக்குள்ள ஆண்டவர் பத்த வச்ச நெருப்பு அணையவே இல்லை.
1: ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.
0: எங்களை ரிஃபைன் பண்ண ஆரம்பிச்சார் ஆண்டவர். அந்த 2001 வந்துட்டு போச்சு, 2002 போயிருச்சு இல்லையா?
1: போயிருச்சு.
0: அதோட அந்த ரிவைவல் வந்து அணைக்கப்பட்டது, அணையல அணைக்கப்பட்டது. அதன் பிறகு நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு கைப்பாடாய் சேர்க்கிறவன் என்ன செய்வானா?
1: விருத்தி அடைவான்.
0: விருத்தி அடைவானா? அன்னைக்கு வந்தா சடசட மடமடான்னு பெய்த மழையில நூத்துக்கணக்கான பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. திடீர்னு ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு 500 பேருக்கு மேல உள்ள ஒரு சபைனா நீங்க யோசிச்சு பாருங்க. பைபிள் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தவனுக்கு அது என்னோட டிஃபைனிங் மொமெண்ட். உள்ள வந்தோடனே நான் அதை என்ன செய்யல, எதிர்பார்க்கல. என்னோட சேர்ந்து தம்பிமார் அதை என்ன செய்யல,
1: எதிர்பார்க்கல.
0: ஏதோ அண்ணனுக்கு போய் கூட சேர்ந்து ஊழியம் செய்யலான்னு வந்தவங்க அற்புதத்தின் எல்லையில கால் எடுத்து வச்சுட்டாங்க.
1: ஆமென். அல்லேலூயா. அற்புதத்தின் எல்லையில கால் வச்சுட்டோம்.
0: இப்பவும் கிட்டத்தட்ட 22 ஆண்டுகளை நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.
1: எஸ்.
0: எத்தனை இடத்துல எங்க போய் எப்படி எப்படி எல்லாம் பிரசங்கம் பண்ணாலும் அந்த ஆரம்ப நாட்கள்ல அந்த அந்த முதல் ஆண்டுல இங்க நடந்த நிகழ்வுகள் இன்னும் மனசுல அப்படி பச்சையா பசுமையா பசிஞ்சு
1: பசுமர தாணி போல எங்க மனதுல பதிந்து இருக்கிற
0: கண்ணுக்குள்ளேயே நிக்குது.
1: எஸ்,
0: கண்ணுக்குள்ளேயே நிக்குது. அந்த காட்சிகள் கண்ணை விட்டு என்ன செய்யல,
1: அகலவே இல்லை,
0: அகல.
1: இன்னைக்கு கூட நாங்க பின்னாடி நின்ற ரெட் கலர் டார்க் ரெட் கலர் ஸ்கிரீன், அதுல வந்து தர்மாக்கோல்ல எழுதியிருப்போம் ரெக்கன்சிலேஷன் வித் காட் அப்படின்னு. பசுமையா இருக்கு.
0: எவ்வளவு மனம் திரும்புதல்கள், எவ்வளவு ஒப்புரவுகள். அந்த போட்டவெல்லாம் ஓடிப்போய் மன்னிப்பு கேட்டு, ரொம்ப நாள உறவுகளோட கசப்பா இருந்தவங்கெல்லாம் உறவுகளோட ஒப்புரவாய், குடிச்சுக்கிட்டு இருந்தவன்லாம் மனம் திரும்பி,
1: கஞ்சா குடிச்சவங்க எல்லாம்
0: வாலிபர்களுக்கு நடுவில் ஒரு பலத்த அசை வந்து, சில சில ஒரு ஒரு நூறுக்கும் குறைவான வாலிபர்கள் எவ்வளவு தீவிரமா இரவெல்லாம் ஜெபிச்சு அப்படி மெதந்து மகிழ்ந்து
1: டேமரின் அடிச்சு பாடிக்கிட்டே இருப்பாங்க ராத்திரி முழுக்க.
0: வரங்கள் எவ்வளவு ஆப்ரேட் ஆச்சு. சாயந்தரம் 5 மணி ஆச்சுன்னா எங்க இருந்துதான் பலாப்பழத்துல ஈம் வைக்கிற மாதிரி ஒரு கூட்டம், ஒரு 500-600 பேர் வந்து குவிஞ்சிருவாங்க தினசரி. வாங்க வாங்கனால வரமாட்டேங்கிறாங்க. அஞ்சு மணி ஆனா தானா காலு வளாகத்துக்கு என்ன செய்ய நடக்கும். அந்த மாதிரி ஒரு மூவ் அதான் என்னது, கைரோஸ்.
1: கைரோஸ்
0: அதை ருசி காட்டிட்டு போட்டாரு பாருங்க. வெயிட்டிங் பீரியட்ல வந்து மேடா மேடா மேடான்னா கைப்பாடாய் சேர்க்கிறவன்
1: விருத்தடைவான்.
0: அந்த மாதிரி வெளியில கூப்பிடுற இடங்களுக்கு போயிட்டு வர்றோம். எங்களுக்கு எழுத சொன்ன காரியத்தை எழுதிட்டு இருக்கோம். புத்தகங்களை ரிலீஸ் பண்ண சொன்னாரு, ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் கோவிட்ல மார்னிங் டிவோஷனை செய்யுங்க பண்ணாரு, அதை செஞ்சு அவர் சொல்றதை செஞ்சிட்டு இருக்கோம். தோட்டத்துல பொறுப்பா வச்சிருக்கிறாரு. அங்க போய் அப்பாவோட நிக்கிறோம். அப்பா எங்கேயாவது வாங்கடா அப்படின்னா அப்பா கூட போறோம். தவிர
1: ஏதோ
0: அப்படி ஒரு ஒரு சைக்கிள் திரும்ப திரும்ப ஒரு சைக்கிளே போயிட்டே இருக்கு. இதுதான் நமக்கு தேவன் தந்திருக்கிற குரோனோஸ்.
1: எஸ்,
0: என்னால் கொஞ்சம் முடிஞ்ச அளவு சொல்ல முடியும். இந்த 22 வருஷம் வெயிட்டிங் பீரியட்ல வேஸ்ட் பண்ணலைங்கிறது எங்க மனசுக்கே தெரியுது.
1: ஆமென்.
0: நாங்க என்ன பண்ணல,
1: வேஸ்ட் பண்ணல,
0: டயத்தை வேஸ்ட் பண்ணல. நிறைய எழுதியிருக்கிறோம், எக்கச்சக்கமா எழுதியிருக்கிறேன். என்னெல்லாம் எக்கச்சக்கமான மெசேஜஸ் வந்து டெலிவர் பண்ணியிருக்கிறோம். எக்கச்சக்கமான இடத்துக்கு போய் ஊழியம் செஞ்சிட்டு
1: இருக்கிறோம்.
0: வாலியர் கூட்டம் நடத்தினாரு, 2013 நடத்த ஆரம்பிச்சோம். இன்னைக்கு வருஷம் வருஷம் ஒரு 1400 பேர், 1300 பசங்க தமிழ்நாட்டில் பல இடத்துல இருந்து வந்து குவியறாங்க. ஒரு லீடர்ஸ் மீட்டிங் நடத்த அப்படின்னாரு 2013 இருந்து, அதையும் செய்ய ஆரம்பிச்சோம். குறைஞ்சது ஒரு 500 பாஸ்டர்ஸ் வந்துடுறாங்க ஆல் ஓவர் தமிழ்நாட்டில இருந்து. பயிற்சி முகாம் நடத்தினாரு, 11 நாள் பயிற்சி முகாம் அதை நடத்துறோம். அதுல எப்படி பண்ணாலும் 80-90 பசங்க வந்து 11 டேஸ் எங்களோட என்ன
1: செய்யறாங்கன்னா
0: இருக்கிறாங்க. இது போக வெளியில அங்கங்க போய் எங்கள் நாங்க அழைக்கப்பட்ட இடத்துல போய் நாங்க பிரசங்கம் பண்ணிட்டு வர்றோம். இதெல்லாம் தேவன் எங்களுக்கு கொடுத்த குரோனோஸ்.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: தேவனோட நடந்துகிட்டு இருக்கோம்.
1: ஆமென்.
0: தேவனோட பழகிட்டு இருக்கோம். இடையில இடையில சில சேட்டை பண்ணா கூட புடிச்சு காதை புடிச்சு திருக்கி உட்கார வச்சு அவர் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அப்படி ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து, யாருக்கும் தெரியாம சில சிகிச்சை எல்லாம் பண்ணி, அடங்காதவனே சொல்றத கேள்ற, வெளியே தெரிஞ்ச வெக்க கேடுற, ஏண்டா அப்படி அப்படின்னு சொல்லி காதுங்காத வச்ச மாதிரி ரகசியமா நம்மள ஒரு ரெண்டு போடு போட்டு, எவ்வளவு ரிஃபைனிங் மொமெண்ட்ஸ்.
1: ஆமென். தேங்க் யூ அப்பா.
0: எங்கேயும் ஓடி போகாம ஆண்டவர் நமக்கு வச்சிருந்த ட்ராக்லயே ஓடிட்டு இருக்கோம் பாருங்க. அதான் குரோனோஸ். உங்களுக்கு நியமிக்கப்பட்ட பாதையில வலது பக்கம் இடது பக்கம் ஓடாம ட்ராக்ல நிக்கிறீங்க பாருங்க, அதான் குரோனோஸ்.
1: ஆமென்.
0: நான் இன்னைக்கு பீட்டர் சொல்லிட்டு இருந்தாப்ல நடக்கிற இந்த நிகழ்வுகள் எல்லாம் பார்த்துட்டு, அண்ணே இந்த தரிசனத்துல இருக்கிறது பெரிய பாக்கியமா நான் என்ன
1: செய்யறேன்
0: கருதுறேன். நான் இந்த விஷன்ல இருந்தேன்னு சொல்ல முடியாது, என்னை கத்தர் இருக்க வச்சார் அப்படின்னு.
1: ஆமென். அண்ணன், நாங்களும் நன்றி உள்ள இருதயத்தோடு சொன்னோம்.
0: நான் இருக்கிறேன்னு சொல்ல முடியல, என்னை ஆண்டவர் இருக்க
1: வச்சிட்டார் சார்.
0: எத்தனை வருஷம் ஆனாலும் உங்க ட்ராக்ல இருக்கிறீங்க சாமி. நீங்க உங்க குரோனோஸ்ல கரெக்டா இருக்கிறீங்க.
1: ஆமென்.
0: உங்களுக்கு தேவன் கொடுத்த காலத்துல தேவன் உங்களை எங்க வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்க. That is your greatest strength.
1: ஆமென்.
0: Even though you are a weak person. நீங்க ஒரு பலவீனமான மனுஷனா இருந்தாலும் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிற இடத்துல தொடர்ந்து இருக்கிறீங்க பாருங்க. That is your
1: strength.
0: Strength.
1: Strength.
0: மிகப்பெரிய பலம் அது.
1: ஆமென்.
0: தேவன் உங்களை வச்சிருக்கிற ஸ்தாபனத்துல இருக்கிறீங்க. தேவன் உங்களை வச்சிருக்கிற ஒரு தலைவருக்கு கீழே இருக்கிறீங்க. தேவன் உங்களுக்கு கொடுத்த கண்காணியா இருக்கிற உங்க தகப்பனுடைய கரத்துல அடங்கி இருக்கிறீங்க. தேவன் உங்களை வச்சிருக்கிற சபையில இருக்கிறீங்க. என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல.
1: எஸ்.
0: சாமுவேல் ட்ராக்ல இருந்தான்.
1: ஆமென்.
0: ஏலிய பார்க்கல, ஓபனிய பார்க்கல, பெனகாச பார்க்கல, ஜனங்கள் விருப்பா இருக்கிறத பார்க்கல. தேவன் என்ன இங்க வச்சிருக்கிறாரு. தேவன் என்ன வச்சிருக்கிற இடத்துல உண்மையா இருப்பேன்.
1: எஸ்.
0: நான் ஓடும்படி தேவன் எனக்கு நியமிச்ச ஓடு பாதையில சின்சியரா நான் ஓடிட்டு இருப்பேன்.
1: ஆமென்.
0: இது தேவன் எனக்கு அருளி செய்திருக்கிற குரோனோஸ் பீரியட்.
1: எஸ்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: காலத்தின் தேவன் நம்ம காலத்துக்குள்ள வர்றப்ப தேவன் வச்ச இடத்துல நம்ம இருக்கணும்.
1: ஆமென்.
0: இவங்க தான் கெய்ரோஸ் மொமெண்டம் மிஸ் பண்றவங்க. அது இன்னொரு டாபிக். தேவன் கொடுத்திருக்கிறாரா விசாரிச்சுட்டு இருங்க, சபைய கண்காணிச்சுட்டு இருங்க, ஜெபத்தை நடத்திட்டு இருங்க. ஆனா இந்த எல்லா ஊழியத்தையும் செஞ்சுட்டு இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஊழியங்கள்ல திருப்தி இருக்காது.
1: எஸ்.
0: இல்ல, நான் ஒரு மேலான காரியத்துக்காக, மேலான காரியம் தான் இப்ப நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. ஆனாலும் ஒரு உன்னதமான தருணம், எதுக்காக இந்த ஊழியத்தை கத்தர் எழுப்பினாரோ அந்த ஊழியத்தினுடைய நோக்கம் வாழ்க்கையில நிறைவேறுகிற ஒரு தருணத்துக்காக நான் காத்துட்டு இருக்கேன். அந்த தரிசனத்துக்காக தான் நான் இத்தனை ஆண்டுகளா நான் பொறுமையோட நான் ஓடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்க லைஃப்ல ஒரு மொமெண்ட்டுக்காக நீங்க காத்திருக்கிறீங்கல்ல, தட் மொமெண்ட் will come. நான் சொல்லல
1: has come.
0: நீங்க உங்க மொமெண்ட்ல இருக்கீங்க.
1: ஆமென்.
0: 25 this year is your moment.
1: Amen.
0: எதிர்பாருங்க.
1: Yes.
0: அந்த நிகழ்வு நிகழ்ந்தே தீரும்.
1: Amen.
0: அந்த எழுப்புதல் நிகழ்ந்தே
1: தீரும்.
0: அந்த தரிசனம் நிறைவேறிய
1: தீரும்.
0: தீரும். பிகின் ஆகுது.
1: Amen.
0: மன்னா பொழிவது சில தரிசனங்கள்ல ஒளிஞ்சு போகுது. உங்க கைரோஸ்ல வருவீங்கன்னா மன்னா பொழிவது ஒளிஞ்சு போய் தேசம், தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணின தேசத்தினுடைய சுட்ட கதற அப்படி நிமிண்டி திங்கிற நேரம் வந்து.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஜோர்டான்ல கால் ஒப்பிங்க அப்படி பின்னிட்டு திரும்ப.
1: எஸ்.
0: ஜெரிகோ இடிஞ்சு கீழே என்ன
1: செய்தனா
0: விழுந்த ராஜாக்களோட யுத்தம் பண்ணி தேசத்தை சுதந்திரிக்கிற ஆண்டு.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஆள் பதிச்ச இடமெல்லாம் சொந்தமாகிற ஆண்டு.
1: ஆமென்.
0: படுத்து கிடந்த பூமியை சுதந்திரிக்கிற ஆண்டு.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: பிள்ளைய பார்த்து சொல்லுங்க, உனக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிற வாக்குத்தத்தெல்லாம் நிறைவேற வருஷத்துல இருக்கிற தாயி சிரி தாயி.
1: ஆமென்.
0: கண்ண தொடச்சுக்க தாயி நீ முதல்ல.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அம்மா நீ இப்படி சொல்ற, நம்ம குடும்பம் இருக்கிற நிலைமையில நம்ம படுற கஷ்டத்துல இதெல்லாம் சாத்தியமாமா? சாத்தியமில்லாத காரியத்தை சாத்தியமாக்குற வருஷம் தாயி.
1: ஆமென்.
0: நம்ம கையில ஒண்ணு இல்ல தாயி, ஆனா நீ நான் அவர் கையில இருக்கிற தாயி.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: பைய பார்க்காதீங்க, உங்க கையையும் பார்க்காதீங்க. உங்க குடும்பம் ஆண்டவருடைய கரத்துல இருக்கு. காலத்தின் தேவன் உங்க காலத்துக்குள்ள வந்திருக்கிறாரு. இப்ப உங்க வாழ்க்கையில ஆரம்பிச்சிருக்கிற இந்த அற்பமான காரியம் தற்செயல நடக்கல, இது இறைச்செயல்.
1: ஆமென். இறைச்செயல்.
0: இறைச்செயல்.
1: இறைச்செயல்.
0: போவாசோட வயல்ல அவ வந்து நின்னது என்னன்னா அவளோட சீசன் பிகின் ஆயிடுச்சு. அவளோட கைரோஸ் பிகின் ஆயிருச்சு. அவளுடைய காலத்துக்குள்ள காலத்தின் தேவன் கடந்து வந்திருந்ததை அவள் அறியாதிருந்தால்.
1: எஸ்,
0: அதான் நான் நவம்பர்ல இருந்து பிரீச் பண்றேன். உங்க வாழ்க்கையில கர்த்தர் காரியத்தை ஆரம்பிச்சுட்டாருங்கிறது உங்களுக்கு இன்னும் தெரியல.
1: எஸ்,
0: கதரை பொறுக்க வந்த ரூத்துக்கு கர்த்தர் காரியத்தை ஆரம்பிச்சிருக்கிறாருங்கிறது தெரியல.
1: தெரியல.
0: அவ கேள்விப்பட்டு விசுவாசித்த தேவன் அவ கேள்வி கேட்க துணியல.
1: ஆமென்.
0: வாழ்க்கையில என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நீங்க தான் எனக்கு எல்லாமே.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: இந்த மாதிரி ஆண்டவர் நம்ம கொடுத்த குரோனோஸ்ல, ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற காலத்துல, ஆண்டவர் நம்மள வச்சிருக்கிற பொறுப்புல, நம்ம தொடர்ந்து உண்மையா இருக்கிறப்போ, சின்சியரா காரியங்களை செய்யறப்ப, நாம தேவனோட செலவிடுகிற இந்த நேரத்துக்குள்ளதான் நமக்கான தேவனுடைய நேரம் இருக்கு.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: This is powerful.
1: Yes.
0: இது சொல்லத்தான் வந்தேன், 7 பத்தாயிச்சு.
1: ஹல்லேலூயா.
0: உங்க குரோனோஸ்ல தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நேரத்துல நீங்க சின்சியரா அவரோட இருப்பீங்கன்னா, அவர் சொன்ன காரியங்களை செஞ்சுட்டு தொடர்ந்தேச்சு அவரோட நடந்துட்டு இருப்பீங்கன்னா, அந்த பாதையில தான் காலத்தின் தேவன் உங்க காலத்துக்குள்ள கடந்து வர்றாரு. அவர் கடந்து வருகிற அந்த சமயத்துலதான் உங்களுக்கான அவருடைய நேரத்துக்குள்ள, அவருடைய சீசனுக்குள்ள, அவருடைய டயத்துக்குள்ள, அவரோட கைரோஸுக்குள்ள நீங்களும் நானும் கடந்து வர்றோம்.
1: அப்ப
0: தேவனோட நாம செலவிடுகிற நேரத்துலதான் நமக்கான தேவனுடைய நேரம் இருக்கு.
1: Yes.
0: Awful. இதை நான் தொட்டேன்னா டைம் இல்லை, அதனால நாளைக்கு அதை
1: தொடருவோம்.
0: தொடருவோம். உங்களோட குரோனோஸ்குள்ள தான் தேவனுடைய கைரோஸ் இருக்கு.
1: ஆமென்.
0: தேவன் உங்களுக்கு கொடுத்த நேரத்துக்குள்ள தான் உங்களுக்கான தேவனுடைய நேரம் இருக்கு.
1: Yes.
0: இதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க.
1: Yes.
0: இதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க.
1: ஆமென்.
0: தேவன் கொடுத்த நேரத்துல தேவனோட நீங்க இருந்திருப்பீங்கன்னா, ஆயிரம் சோதனை வந்து, ஆயிரம் நெருக்கடி வந்து, ஆயிரம் டெம்டேஷன் வந்து, ஆயிரம் இச்சை வந்தோம், இல்ல ஆயிரம் பலவீனம் இருந்தாலும் என் தெய்வத்தை விட்டுட்டு போக முடியாது, என் தெய்வத்துக்கு துரோகம் பண்ண என்னால
1: முடியாது,
0: மனசுல ஆயிரம் கேள்வி இருக்கு, ஆயிரம் பாடு இருக்கு, ஆயிரம் துக்கம் இருக்கு, ஆயிரம் சந்தேகம் இருக்கு, ஆனாலும் இவரை மறுதளிக்க என்னால முடியாதுன்னு சொல்லி அவர் காலை கட்டி பிடிச்சிட்டு கிடந்தீங்க பாருங்க. உங்க குரோனோஸ்ல அவர் விடாம இருந்தீங்க பாருங்க. உங்க கைரோஸ்,
1: எஸ்,
0: உங்களுக்கான காட்ஸ் டைம் இது.
1: ஆமென்.
0: உங்களை ஆண்டவர் ஆனர் பண்ண போகிற ஆண்டு இது.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கைரோஸ்ல ரோசா இருக்க வைப்பார்.
0: ஆமா. ஆண்டவருடைய பவர்ஃபுல்லான மைட்டி மேனிஃபெஸ்டேஷன்ஸ் எதிர்பாருங்க.
1: ஆமென்.
0: இட்ஸ் ஹேப்பனிங்.
1: இட்ஸ்
0: ஆல்ரெடி ஹேப்பனிங்.
1: ஆமென்.
0: நீங்க ஒரு இசக்காரா இருப்பீங்கன்னா, அந்த டிசைனிங் ஸ்பிரிட் உங்களுக்கு இருக்குன்னா, நீங்க இப்பமே கவனிச்சிருக்கணும், இப்பமே நீங்க ஸ்மெல் பண்ணிருக்கணும்.
1: ஆமென்.
0: எங்களோட சேர்ந்து சில ஆயிரங்கள் நுகர்ந்துட்டாங்க அத.
1: ஆமென்.
0: அதனால எல்லாரும் துள்ளி குதிக்கிறாங்க இந்த செய்திகளை கேட்கிறப்போ.
1: எஸ்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: நீங்க சொல்ற மாதிரிதான் பாஸ்டர், ஒண்ணும் நடக்கல எனக்கு, ஆனா நான் அவரோட நடந்தேன்.
1: நடந்தேன்.
0: இத்தனை வருஷமா என்ன நடந்துச்சு? ஒன்னும் நடக்கல. நீ என்ன பண்ண? நான் அவரோட நடக்கிறேன்.
1: ஆமென்.
0: ஒன்னும் உங்களுக்கு நடக்காம இருந்தோம், நீங்க உங்க குரோனோஸ்ல அவரோட நடந்தீங்க பாருங்க. உங்க கைரோஸ்ல உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க.
1: பாருங்க. எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: எனக்கு ஒன்னும் நடக்கல, ஆனாலும் நான் அவரோட நடந்தேன்னு சொல்றது தவிர என் வாழ்க்கையில ஒன்னும் நடக்கல.
1: எஸ்.
0: உங்க கைரோஸ் வந்திருக்கு, என்ன நடக்குதுன்னு wait and see.
1: See. Hallelujah.
0: God has already began his manifestations. It's already happening all around. நம்ம ஊழியத்துல நம்மள தரிசனத்தை சுத்தி இந்த காரியங்கள் ஏற்கனவே ஆரம்பமாயிருச்சு.
1: Yes.
0: முண்டிருச்சு, முளைச்சிருச்சு.
1: Hallelujah. Hallelujah.
0: The Kronos நாம யூஸ் பண்றப்ப எப்படி கைரோஸ்ல நம்மள ஆண்டவர் யூஸ் பண்றாருங்கறத நாளைக்கு பார்க்கலாம்.
1: Amen. Hallelujah.
0: நீங்க காலத்தை தேவனுக்காக பயன்படுத்தும் பொழுது காலத்தின் தேவன் உங்க காலத்தில் வரும் பொழுது உங்களை பயன்படுத்துவார்.
1: Amen.
0: அந்த அதிசயத்தை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க இந்த வருஷம்.
1: Amen. I'm going to experience. Hallelujah.
0: காலத்தை கத்திற்காக பயன்படுத்தினவன் தான் அந்த பாக்கியத்தை பார்ப்பான்.
1: Amen.
0: காலத்தை வேஸ்ட் பண்ணவே இல்லை, விட்டுட்டு போனவே இல்லை, இடையிலே ஓடினவே இல்லை.
1: Yes.
0: காலத்தை நீங்க காத்திருப்பு நாட்கள்ல பிரயோஜனப்படுத்தினீங்க. You never ever wasted your time during your waiting period. காத்திருப்பு நாட்கள்ல நீங்க காலத்தை விரயமாக்கல. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை பிரயோஜனப்படுத்தி முழுசா செஞ்சீங்கன்னு இல்லைனா கூட முடிஞ்ச அளவு எழுதுனீங்க, முடிஞ்ச அளவு பேசுனீங்க, முடிஞ்ச அளவு ஊழியம் செஞ்சீங்க. அன்றுவரை முழுசா செஞ்சேன்னு சொல்ல முடியாது, முடிஞ்ச அளவு ஓடுனேன் உங்களுக்காக,
1: முடிஞ்ச அளவு பாடுனேன் உங்களுக்காக,
0: முடிஞ்ச அளவு பாடுனேன், முடிஞ்ச அளவு எழுதுனேன், முடிஞ்ச அளவு புத்தகத்தை எழுதுனேன், முடிஞ்ச அளவு டிவோஷன்ல நான் பிரசங்கம் பண்ணேன், முடிஞ்ச அளவு பாடினேயா, முடிஞ்ச அளவு ஜெபம் பண்ணேயா, முழுசா செஞ்சேன்னு சொல்ல முடியாதுயா. ஏ போதும்டா எனக்கு அது அப்படிங்கிற.
1: ஹல்லேலூயா.
0: நீ காலத்தை எனக்காக நீ பிரயோஜனப்படுத்தின, உன் காலம் வர்றப்ப நான் உன்னை பயன்படுத்துற விதத்தை கண்டு உலகம் ஆச்சரியப்படும்.
1: ஆமென்.
0: காலத்தை கத்திற்காக பயன்படுத்தின உங்களை தான் காலத்தின் தேவன் காலம் வரும்பொழுது பயன்படுத்த போகிறார்.
1: ஆமென்.
0: உங்களை ஆண்டவர் யூஸ் பண்ண போற ஆண்டு இது. ஏன்னா உங்களுக்கு தேவன் கொடுத்த குரோனோஸை நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணீங்க.
1: ஆமென்.
0: அதனால கைரோஸ்ல ஆண்டவர் உங்களை யூஸ் பண்ண போறார்.
1: எஸ்.
0: முடிக்கலாம் நினைச்சாலும் முடிக்க முடியல பாரு.
1: ஆமென். I believe.
0: குரோனோஸ்ல உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த குரோனோஸ், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த டயத்தை நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணதுனால காலத்தின் தேவன் காலத்துக்குள் வரும் பொழுது, கைரோஸுக்குள்ள வரும் பொழுது, உங்க வாழ்க்கையில அவர் செயல்படுகிற நேரம் வர்றப்ப உங்களை கையில் எடுத்து யூஸ் பண்ணுவார் பாருங்க. Another level of anointing.
1: Amen.
0: You will see another dimension in your grace level.
1: Yes.
0: உங்க மேல் ஆண்டவர் வச்சிருக்கிற கிருபை ஒரு லெவல்ல இருந்து அடுத்த
1: லெவல்
0: லெவல்.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah. Hallelujah.
0: எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு இந்த சப்ஜெக்ட் வந்துட்டு.
1: Yes.
0: Hallelujah.
1: Chronos Kairos.
0: Chronos Kairos. ஆம்பூர்ல இருந்து என்ன நடந்துட்டு இருக்குன்னு இப்பதான் விளங்குது.
1: Hallelujah. Hallelujah.
0: Thank you ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அற்புதமான வார்த்தைகளுக்காக நன்றி. நீங்க கொடுத்த காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டு உமக்கு காத்திருந்த பிள்ளைகளை அவங்க வாழ்க்கையில நீங்க பிரவேசிக்கிற நேரத்துல அவங்கள நீங்க பயன்படுத்த போகிற விதமே அலாதி. இவ்வளவு தூரம் நான் கர்த்தரோட நடந்தோம், எனக்கு ஒண்ணு நடக்கலையேங்கிற ஒரு அங்கலாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. இதுதான் உங்க கைரோஸ், இதுதான் உங்களுக்கான கர்த்தருடைய நேரம். இந்த நேரத்துல நீங்க கற்பனைக்கும் அறிவுக்கும் புத்திக்கும் எட்டாத பெரிய காரியங்கள் சடுதியா உங்க வாழ்க்கையில் நிகழ்ந்து முடிகிற அதிசயத்தை நீங்க பார்ப்பீங்க. இந்த காலத்துலதான், இந்த காலத்துல உங்களை பயன்படுத்துவதற்காக தான் காலத்தின் தேவன் உங்களை அடைச்சு போட்டிருந்தார். ஆச்சரியமான விதத்துல இந்த கடைசி கால எழுப்புதல்ல ஆண்டவர் உங்களை யூஸ் பண்ண போறார். உங்க பந்தியில அவர் பரிமாற போகிற ரசம் அற்புதமான ரசம், ருசி கொஞ்சம் கூட குறையாத ரசம், நல்ல ஸ்டாண்டர்டான ரசத்தை உங்களுக்கு ஆண்டவர் பரிமாற போகிறார். காத்திருந்த நீங்க ஏமாற்றம் அடைவதில்லை. உங்க வாழ்க்கையில் ஒரு மகத்தான ஏற்றத்தை, உயரத்தை, உச்சத்தை நீங்க இந்த சீசன்ல நீங்க பார்க்க போறீங்க. இதுக்காக தான் இத்தனை ஆண்டு காத்திருந்தீங்க. ஆண்டவரே, இந்த வேர்டுக்காக நாங்க நன்றி சொல்றோம். தொடர்ந்து இதை குறித்து எங்களோட நீங்க பேசுங்க. குரோனோஸ் நாங்க வைஸா யூஸ் பண்றப்ப எப்படி எங்க கைரோஸ்ல நீங்க எங்களை யூஸ் பண்றீங்கன்றத நாளைக்கு நாங்க கற்றுக்கொள்ள போறதுக்காக நன்றி. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
3: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

வருஷ துவக்கம் முதல் நாம் தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி செய்வது என்பதை குறித்து நாம் படித்தோம். தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி செய்வது என்பதை குறித்து படித்தோம், படித்து முடித்து விட்டோம். அதிலே கிறிஸ்துவை குறித்து பார்த்தோம். அவர் தான் நமக்கு முன்மாதிரி. தேவனுடைய சித்தத்தை செய்கிறதிலே முன்னோடியாக இருக்கிறார். அவர் எப்படி தேவனுடைய சித்தத்தை செய்தார் என்று பார்த்தோம் தன்னுடைய வாழ்க்கையிலே. அதன் மூலமாக அவர் பெற்ற 6 பயன்களை பார்த்தோம். அவருடைய வாழ்க்கையில் அவர் பெற்ற 6 விதமான பயன்கள். அதன் பிறகு எப்படி மரணத்திலே கூட அவர் தேவனுடைய சித்தத்தை செய்தார் என்று பார்த்தோம். தன்னுடைய சரீரத்தை பலியாக ஒப்பு கொடுத்து, பிறகு நாமும் எப்படி தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியும் என்று பார்த்தோம். அவர் தேவனுடைய சித்தத்தை செய்வது ஏதோ தானாக நடந்துவிட்ட ஒரு காரியம் கிடையாது. சிலர் நினைக்கிறாங்க கர்த்தர் சித்தம் கொண்டா தானாக நடந்துடும். தானாக நடக்கலை. அவர் பெரிய தீர்மானம் ஒன்றை செய்து விடாப்பிடியாக நான் கர்த்தருடைய சித்தத்தை செய்தே நிறைவேற்றிய தீர்வேன் என்று சகல உணர்ச்சிகளுக்கு எதிராகவும் சகல விதமான தடைகளுக்கு எதிராகவும் அவர் சென்று பெரிய தீர்மானத்தை எடுத்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். சிலுவைக்கு போகிறது கடினமான ஒரு காரியம், கஷ்டமான ஒரு காரியம். மனம் வேதனைப்படுகிறது, பயம் இருக்கிறது, பாடுகளை நினைத்தால் வேதனையாகத்தான் இருக்கிறது, கஷ்டமாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் என்கிற ஒரு தீர்மானத்தை ஆண்டவர் எடுத்தார். தேவனுடைய சித்தத்தை செய்ய விரும்புகிறவர்கள் இன்றைக்கு தீர்மானம் எடுக்க வேண்டும். தானா நடந்துடாத தேவனுடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே. உங்களுடைய தீர்மானம் மிகவும் அவசியம். ஆகையால் தான் வேதத்திலே சூஸ், தெரிந்து கொள்ளுங்கள் என்கிற வார்த்தை அடிக்கடி வருகிறது. தெரிந்து கொள்வது அவசியம். யாரை சேவிக்கிறோம் என்று தெரிந்து கொள்ளுங்கள், தீர்மானியுங்கள். என்ன செய்ய போகிறீர்கள், யாரை வணங்கப் போகிறீர்கள் என்பதை தீர்மானியுங்கள் என்று வேதம் ஏன் சொல்லுகிறது? நீங்கள் தீர்மானிக்கிறதிலே தான் எல்லாம் அடங்கி இருக்கிறது. தானாக நடந்துடாது. வாழ்க்கையில் எல்லாமே நாம் தீர்மானிக்கிறோம். ஆலயத்துக்கு வரணும்னா அது கர்த்தருடைய சித்தம் தான். வீட்டில் உட்காந்துக்கிட்டு கர்த்தருக்கு சித்தமானா நம்ம இன்னைக்கு போய் சேர்ந்துருவோம், எப்படியும் யாராவது வருவாங்க கூப்பிட்டு போவாங்கன்னு நடக்காது. அது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. நான் எழுந்து புறப்பட போகிறேன், எத்தனை வேலை வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு தடை வந்தாலும் பரவாயில்ல, இதை நான் செய்தே தீருவேன் என்று அப்படி செய்வது தான் தேவனுடைய சித்தம். ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு நாளும் நாம் செய்யும் போது, தேவனுடைய சித்தத்தை செய்யும் போது ஒரு தீர்மானத்தை எடுத்து விடாப்பிடியாய் நாம் தீர்மானம் பண்ணி அதை நிறைவேற்றுகிறோம். கர்த்தருடைய சித்தம் இது என்று அறிந்து நிறைவேற்றுகிறோம். இதை நாம் ஏற்கனவே படித்து முடித்து விட்டோம். இன்றைக்கு ஒரு புதிய ஒரு பாடத்தை நாம் படிக்க போகிறோம். அநேக நாட்களாக சங்கீதம் 91 சங்கீதத்தை போதிக்க வேண்டும் என்று நான் நினைத்திருந்தேன். 91 சங்கீதத்தை வருகிற சில வாரங்களுக்கு நாம் போதிப்போம். அனைவரும் அதிகம் விரும்பி படிக்கக்கூடிய சங்கீதம், அதிகமாக அறிந்து வைத்திருக்கிற சங்கீதம் இருக்குதுன்னு தெரியும். அதில் என்ன சொல்லி இருக்குதுன்னு தெரியும். உண்மையாகவே அதில் என்ன சொல்லி இருக்குது என்பதை அறிந்திருக்கிறோமாங்கிறது வேற ஒரு கேள்வி. ஆனால் 91 சங்கீதம் என்பது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம். எல்லாரும் அதை கேள்விப்பட்டிருக்கிறோம், அதை பாடலாக பாடியிருக்கிறோம், அதை வாசிக்க கேட்டிருக்கிறோம். இந்த வரப்போகிற சில வாரங்களிலே ஒவ்வொரு வசனமாக தெளிவாக அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நாம் படிக்கப் போகிறோம். 91 சங்கீதத்துக்கு திருப்போம். அதிலுள்ள வார்த்தைகள், அதில் பல வாக்கு தத்தங்கள் அடங்கியிருக்கிறது. தெய்வீக பாதுகாப்பு என்கிற வாக்கு தத்தம் அடங்கியிருக்கிறது. தெய்வீக சுகம் என்கிற வாக்கு தத்தம் அடங்கியிருக்கிறது. நீடிய வாழ்வு என்கிற வாக்கு தத்தம் அடங்கியிருக்கிறது. சாத்தானுடைய தந்திரங்களுக்கு நம்மை விலக்கி காப்பார் என்கிற வாக்கு தத்தம் அடங்கி இருக்கிறது. யுத்த நேரத்தில் நம்மை காப்பார் என்கிற வாக்கு தத்தம் அடங்கி இருக்கிறது. நாச மோசங்கள் நேரிடுகிற வேளையிலே நம்மை அவர் பாதுகாப்பார் என்று இப்படி பலவிதமான வாக்கு தத்தங்கள். சரீர சுகம், நீடிய வாழ்வு, பொருளாதார ஆசீர்வாதம், ஆபத்திலிருந்து விடுதலை, பிசாசிலிருந்து விடுதலை, இப்படி பலவிதமான அருமையான வாக்கு தத்தங்கள் இதிலே இருக்கிறது. ஆனால் இதுலேயும் நாம் அதே தப்பதான் செய்கிறோம். இங்கே வாக்கு தத்தம் சொல்லப்பட்டிருக்கிறதுனால சாதாரணமாக எல்லாருக்கும் அது நடந்துரும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். இங்கே தான் சொல்லியிருக்குதுங்க, 91 சங்கீதத்தில் சொல்லியிருக்குது. சொல்லியிருக்கிறதுனால எல்லா விசுவாசிகளுக்கும் அது சமமாய் நடந்து விடும் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி, எனக்கு உங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும், இங்கே இருக்கிற 100 பேருக்கு, அத்தனை பேருக்கும் அப்படியே சமமாக என்ன சொல்லியிருக்கிறதோ அப்படியே நடந்து விடும் என்று எண்ணி விடுகிறோம். ஆனால் வாழ்க்கையை பார்க்க போனால் அப்படி நடக்கிறது இல்லை என்பதுதான் உண்மை. எத்தனை பேர் அதுக்கு ஆமேன் சொல்றீங்க? 91 சங்கீதத்தில் சரீர சுகத்தை பற்றியும், நீடித்த வாழ்வு குறித்தும், பாதுகாப்பை குறித்தும், பிசாசனுடைய தந்திரங்களிலிருந்து விடுவிக்கிறது பற்றியும்,
இன்னும் பல அநேக அரும் பெரும் வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மைதான், அதை செய்ய ஆண்டவர் சித்தமாயிருக்கிறார். அது சிலருடைய வாழ்க்கையில நடைபெறுகிறது, ஆனா சிலருடைய வாழ்க்கையில் அது நடைபெறுகிறது இல்லை. எல்லாம் அமைதியா இருக்கிறீங்க, உண்மையா இல்லையா? சிலருடைய வாழ்க்கையில் அது நடைபெறுகிறது, சிலர் அந்த ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள், நீடிய வாழ்வை பெறுகிறார்கள், சுகத்தை பெறுகிறார்கள், பிசாசின் கரத்திலிருந்து விடுதலை, ஆபத்திலிருந்து விடுதலை, இதெல்லாம் சிலருடைய வாழ்க்கையில் நடக்கிறது. சிலருடைய வாழ்க்கையில இது நடக்கிறது கிடையாது என்பதுதான் உண்மை. அதற்காக தேவனுடைய வார்த்தையே அப்படிதான், சிலருக்கு அது நடக்கும் சிலருக்கு அது நடக்காதுன்னு சொல்லாமா? கிடையாது. தேவனுடைய வார்த்தையில சொல்லி இருக்கிற காரியங்கள் எல்லாருக்கும் நடக்க முடியும். ஆனால் ஏன் எல்லாருக்கும் அப்படியே சமமாக நடப்பது இல்லை என்பதை நாம் பார்க்க வேண்டியது அவசியம். ஒரு பிரசங்கியார் சொன்னார், ஒரு திருமணத்துக்கு சென்றிருந்தேன், அங்க ஒரு பிரசங்கியார் பேசினார். அவர் சொல்றாரு, இந்த விசுவாசத்தை குறித்து போதிப்பது, எல்லாருக்கும் இந்த ஆசீர்வாதம் எல்லாம் வந்து சேரும் என்று சொல்வது, இதெல்லாம் சும்மா. சிலருக்கு அது வந்து சேரும், சிலருக்கு அது வந்து சேராது. சில நேரங்களில் அது கூடும் கைகூடும், சில நேரத்தில் அது கைகூடாது. சிலருக்கு அது பலிக்கும், சிலருக்கு அது பலிக்காது. அப்ப நான் நினைச்சிட்டேன், எதுக்கு இதை படிக்கணும்? பின்ன நம்மளும் இந்துக்களை மாதிரி ஆயிடுறோம். சிலருக்கு அது பலிக்கும், சிலருக்கு அது பலிக்காது. அவரவர் விதிப்படி அவரவருக்கு நடக்கும். உங்க விதிப்படி உங்களுக்கு நடக்கும், என் விதிப்படி எங்களுக்கு நடக்கும். இப்படின்ட்டு போயிட்டே இருக்கலாமே. கோயிலும் தேவையில்லை, பைபிளும் தேவையில்லை, இயேசுவும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. எல்லாருக்கும் அவரவர் விதிப்படி நடக்க போகிறது என்று சொன்னால் ஒன்றுமே தேவையில்லை. எதற்கு இங்கு வருகிறோம்? ஏன் தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும்படியாக, நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய நாசமோசங்கள், நமக்கு ஏற்படுகிற தோல்விகள், நாம் காணும் பிரச்சனைகள், வரும் வியாதிகள், பலவிதமான பிரச்சனைகள், இவைகளை அனைத்தையும் எப்படி மேற்கொள்வது, நாம் ஏன் மேற்கொள்ளாமல் இருக்கிறோம், அதை எப்படி மேற்கொள்வது, தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்லுகிறது என்பதை போதிக்கிறதுக்காக தான் இங்க வருகிறோம். தேவனுடைய வார்த்தை உண்மை, ஏன் அது அப்படியே நம்முடைய வாழ்க்கையில நடக்க மாட்டேங்கிறது, அது நடக்கும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை போதிக்கிறதுக்காக தான் இங்க வருகிறோம். நம்முடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கு ஒண்ணுமே தருணமே கிடையாது என்று சொன்னால், அதற்கு வாய்ப்பே கிடையாது என்று சொன்னால், பேசாம வீட்டிலேயே இருந்தெல்லாம் போதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நானும் வேற ஏதாவது வேலையை பார்க்கலாம், ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், உண்மையாகவே கர்த்தருடைய வார்த்தையை போதித்தால் மக்களுடைய வாழ்க்கையிலே மாறுதல் ஏற்படும், ஜீவியம் மாற்றப்படும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். தலைவிதி என்று சொல்கிறார்கள், இதெல்லாம் மாற்றி அமைக்கலாம் என்று நான் விசுவாசிக்கிறேன். நமக்கு நேரடிய சம்பவங்களை மாற்றலாம் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாச மோசங்களை திருப்பலாம் என்று நான் விசுவாசிக்கிறேன். நம்முடைய இழப்புகளை நாம் சரிகட்டி நாம் அதை மேற்கொண்டு அதை ஜெயிக்கலாம் என்று விசுவாசிக்கிறேன். ஆகையால் தான் போதிக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுக்கு விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? 91 சங்கீதத்தை வாசிக்க போகிறோம். 91 சங்கீதம் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் அப்படியே நடந்துராது, எல்லா விசுவாசிக்கும். அதற்கு சில நிபந்தனைகள் உண்டு, அதற்கு சில நிபந்தனைகள் உண்டு. இந்த நிபந்தனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அது அப்படியே நடக்குது. இது ஒரு காயின்ல ரெண்டு சைடு மாதிரி, நீங்க ஒன்று செய்ய வேண்டியது இருக்குது, கர்த்தர் ஒன்று செய்கிறார். இது வெறும் கர்த்தர் நான் செய்து முடிச்சிடறேன்னு சொல்ல, உங்களுக்கும் இதில் ஒரு பங்கு உண்டு. அதைத்தான் நாம் கற்றுக்கொள்ள பார்க்கிறோம். அநேக நேரத்தில் நாம் என்ன பண்ணுறோம், வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் இப்படி எல்லாம் சொல்லியிருக்காரு, அவர் செய்திருவார் நினைச்சுக்கிறோம். ஆனா நீங்க என்ன செய்யணும்னு சொல்லியிருக்க, அதை பாத்தீங்களா? நீங்க எதை செய்யணுமோ அதை செய்தாதான் கர்த்தர் செய்ய வேண்டியதை செய்கிறார். இதற்காக தான் நாம் போதிக்கிறோம். கர்த்தருக்கு இன்னைக்கு போதனை தேவையில்லை. எத்தனை பேருக்கு தெரியும் இன்னைக்கு 91 சங்கீதத்தை இயேசுநாதருக்கா போதிக்கிறேன்னா? அதுன்னு ஹலோ ஹலோன்னு ஒரு ஆமேன் சொல்லிடுங்க. இயேசுக்கா போதிக்கிறான், அவருக்கா தேவை இந்த போதனை? அவருக்கு இந்த போதனை தேவையே கிடையாது. இன்றைக்கு நமக்கு போதிக்கிறேன், ஏன்னா நமக்கு தான் இது தேவை. அவருக்கு தெரியும் என்ன சொல்லி வைத்திருக்கிறார் என்று அவர் அறிவார். அவர் அதை நிச்சயமா நிறைவேற்றுவார். அவர் பொய் உரையாதவர். நமக்கு தான் இது தேவை, நமக்கு விளக்கி சொல்லப்பட வேண்டும். நம்முடைய பொறுப்பு என்ன? நாம் நம்முடைய காரியத்தை சரியா செய்தா அவர் அவருடைய காரியத்தை சரியா செய்வார். இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடக்க முடியும், நடக்க வேண்டும். ஆனால் சிலர் வாழ்க்கையில நடக்கிறது இல்லை. ஏன் என்று பார்க்க போகிறோம். அதன் நிபந்தனைகள் என்ன? நாம் என்ன செய்தால் இவைகள் எல்லாம் நமக்கு நடக்கும் என்பதை தான் இந்த வரப்போகிற வாரங்களிலே நாம் பார்க்க போகிறோம். 91 சங்கீதம் 1 வசனம் முதல் வாசிப்போம். இந்த சங்கீதத்தை மூன்று பிரிவுகளாக பிரிக்கலாம். மூன்று பிரிவுகளும் மூன்று நிபந்தனைகளை கொண்டு நாம் பிரிக்கிறோம். மூன்று பிரிவுகளாக ஏன் பிரிக்கணும்னா, மூன்று நிபந்தனைகள் அதிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நிபந்தனை கொடுக்கப்படுகிறது, அந்த நிபந்தனைக்கு அந்த நிபந்தனையை நாம் கை கொண்டால், அதன்படி நடந்தால் இந்தந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு பலிக்கும் என்று சொல்லியிருக்கிறது. இன்னொரு அடுத்த நிபந்தனை,
இதன்படி செய்தால் இந்த காரியங்கள் நமக்கு நடக்கும் சொல்லி, இன்னொரு அடுத்த நிபந்தனை இதெல்லாம் செய்தால் இன்னும் மீதி உள்ளதெல்லாம் நடக்கும் சொல்லி. நம்ம எல்லாம் என்ன நடக்கும்னு மட்டும் வாசிக்கிறோம், ஏன் நடக்கலன்னு மட்டும் கேட்கிறோம், என்ன செய்ய வேண்டும் என்பதை கேட்கிறது கிடையாது. வாசிப்போம். முதலாவது பிரிவு 1-8 வசனங்கள் முதலாவது பிரிவு, இரண்டாவது பிரிவு 9-13 வசனங்கள், மூன்றாவது பிரிவு 14-16 வசனங்கள். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். இதுதான் முதலாவது நிபந்தனை. இப்ப 3-8 வசனம் சொல்லி இருக்கிற வாக்கு தத்தங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் நாம் சில காரியங்களை செய்ய வேண்டும். உன்னதமானவரின் உயர் மறைவில் நாம் இருக்க வேண்டும், தங்க வேண்டும், அங்கே சஞ்சரிக்க வேண்டும், அங்கே வசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது என்னவென்று காண்பிக்கிறேன், அதுதான் காண்பிக்க போறேன். உயர் மறைவு என்று சொன்னால் என்ன? The secret place of God, தேவனுடைய மறைவிடம். அதிலே தங்குவது என்றால் என்ன என்பதை குறித்து இன்றைக்கு பார்க்க போகிறோம். மறைவிடத்திலே அவர் வைத்திருக்கிற அந்த சீக்ரெட் பிளேஸ்ல தங்குகிறவர்களாக வசிக்கிறவர்களாக நாம் இருந்தால் இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுமா? வசிக்கிறது மட்டும் இல்லாமல் நாம் சொல்லவும் வேணும், நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். இந்த நிபந்தனை கை கொண்டால் அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாம். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் இதெல்லாம் ஒன்னொன்னு விவரிச்சு சொல்ல போறேன். என்ன எப்படி என்று நம்முடைய வாழ்க்கையில எப்படி இதெல்லாம் இதுல இருந்து காக்கப்படுகிறோம் என்பதை விவரிக்க போகிறோம். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். இது நடக்கணும். 9வது வசனம், எனக்கு அடைக்கலமாயிருக்கிற, இரண்டாவது பிரிவு, எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். இது இரண்டாவது நிபந்தனை. உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொள்ள வேண்டும். Thy habitation, உன்னுடைய உறைவிடமாக, நீ இருக்கும் இடமாக, நீ தங்கும் இடமாக நீ கொள்ள வேண்டும். அப்படி செய்தால் கீழகண்ட காரியங்கள்லாம் நடக்கும். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உங்களை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலுசர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடினால், மூன்றாவது பிரிவு மூன்றாவது நிபந்தனை என்ன? அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடினால் சில காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறார். ஏன்? நம்முடைய வாஞ்சை, நம்முடைய இருதயம் அவர் மீது இருக்கிறது. அவர் மீது வாஞ்சையாய் இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். 3 பிரிவுகள், 1-8, 9-13, 14-16 வசனங்கள். முதல் பிரிவை நாம் கவனிப்போம். 1-8 வசனங்கள் அவ்வளவு இன்னைக்கு முடிக்க போறதில்லை நான். ஆனா முதல் 2 வசனங்களை இன்றைக்கு தெளிவாக விளக்கி காண்பிக்க போகிறேன். முதலாவது நிபந்தனை என்ன? உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், அவருடைய மறைவிடத்தில் இருக்கிறவன், அவருடைய சீக்ரெட் பிளேஸ், He that dwells in the secret place of the Most High, அவருடைய மறைவிடத்தில் தங்கி இருக்கிறவன், அவனுக்கு வர வேண்டிய வாக்கு தத்தங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உன்னதமான தேவனுடைய மறைவிடம் என்றால் என்ன? அந்த மறைவிடம் எங்கே இருக்கிறது என்று பார்ப்போம். இது மறைக்கப்பட்ட இடம், இது எங்கே இருக்கிறது, இந்த மறைவிடம் என்றால் என்ன, அதில் எப்படி நாம் தங்க முடியும் என்பதை நாம் கவனிப்போம். யோபு 28வது அதிகாரத்துக்கு திருப்போம். யோபுவிலே ஞானத்தை குறித்து பேசப்படுகிறது. ஞானம் எங்கே தங்கி இருக்கிறது என்பதை குறித்து பேசப்படுகிறது. ஞானம் என்றால் யார்? ஞானம் என்றால் என்ன? அது ஒரு பொருள் அல்ல, அது ஏதோ ஒரு ஞானம் அல்ல, அது ஒரு ஆள். கிறிஸ்துவுக்குள்ள அந்த ஞானம் இருக்கு. கிறிஸ்து நமக்கு ஞானமானார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அந்த ஞானத்தின் உறைவிடம், தங்கும் இடம் எங்கே என்று வேதவசனம் நமக்கு திட்டவட்டமாக போதிக்கிறது. 8வது வசனம் முதல்,
துஷ்ட மிருகங்களின் காலத்தில் படவில்லை, சிங்கம் அதை கடந்ததில்லை. அவன் தன் கைகளை கற்பாறையின் மேல் மேட்டி நீட்டி மலைகளை வேரோடே புரட்டுகிற. 7 முதல் ஒரு வழி உண்டு, அது ஒரு பட்சிக்கும் தெரியாது, வல்லூரின் கண்ணும் அதை கண்டதில்லை, துஷ்ட மிருகங்களின் கால் அதில் படவில்லை, சிங்கம் அதை கடந்ததில்லை. அந்த இடத்தை விவரிக்கிறார். 14 ஆழமானது அது என்னிடத்தில் இல்லை என்கிறது, சமுத்திரமானதும் அது என்னிடத்தில் இல்லை என்கிறது. இங்கே இல்லை என்னது, ஆழத்தை கேட்டா இங்கே இல்லை என்கிறது, சமுத்திரமும் அங்கே இல்லை என்று சொல்லுகிறது. 21 அது ஜீவனுள்ள சகலருடைய கண்களுக்கும் ஒளித்தும் ஆகாசத்து பறவைகளுக்கும் மறைந்தும் இருக்கிறது. நாசமும் மரணமும் நாங்கள் எங்கள் காதுகளினாலே மாத்திரம் அதன் கீர்த்தியை கேட்டோம் என்கிறது. தேவனோ அதன் வழியை அறிவார், அதன் ஸ்தானம் அவருக்கே தெரியும். இந்த மறைவிடம், சீக்ரெட் பிளேஸ், இது தேவனுக்கே தெரியும். இது சாதாரண இயற்கை மண்டலத்திலே உள்ளது அல்ல, இயற்கையான காரியங்களால் புரிந்து கொள்ளுகிறது அல்ல, இது ஆவிக்குரிய மண்டலத்திலே உள்ள ஒரு காரியம் என்பது இங்கு திட்டவட்டமாய் விளங்குகிறது. ஏன், ஆகாயத்து பட்சிகள் அதை கண்டதில்லை, மிருகங்கள் அதை கண்டதில்லை, அதன் கால்கள் அதில் பட்டதில்லை. இந்த மறைவிடத்திலே, இந்த மறைவிடம் சமுத்திரத்திலே இல்லை, ஆழத்திலே இல்லை, இந்த மறைவிடம் பூமியிலே இயற்கையான விதத்திலே நாம் விவரிக்கிற காரியங்களிலே இல்லை. இந்த மறைவிடம் என்கிறது இயற்கையான மண்டலத்தில் இருக்கிற காரியங்களை குறித்தல்ல, ஆவிக்குரிய மண்டலத்திலே இருக்கிற காரியத்தை குறித்ததாகும். This secret place is not in the natural realm, it is in the spiritual realm. இந்த மறைவிடமானது இயற்கை மண்டலத்திலே அல்ல, இது ஆவிக்குரிய மண்டலத்திலே இருக்கிறது. ஆவிக்குரிய காரியங்களின்படி இதை விவரிக்க வேண்டும். மறைவிடம் என்று சொன்னால் என்ன என்று, உன்னதனர் மறைவிடம் என்றால் என்ன என்பதை ஆவிக்குரிய விதத்திலே தான் நாம் விவரிக்க வேண்டும். அந்த காலத்தில் பாருங்க, கேசல்ஸ், பெரிய அரண்மனைகளை போல இடங்கள் நாம் பல வழிகளில் பார்த்திருக்கிறோம். அவைகளிலே ராஜாக்கள் தங்குகிற இந்த பெரிய இடங்களிலே மறைவிடம் என்றும் ஒன்று வைக்கப்பட்டிருக்கும், த சீக்ரெட் பிளேஸ். அந்த மறைவிடம் எதற்காக, விரோதிகள் வந்து தாக்கும்போது இந்த ராஜா, இந்த முக்கியமான நபர் யார் அங்கே வசிக்கிறாரோ அவர் ஓடி ஒளிந்து கொள்ளும்படியாக, அந்த தாக்குதலிலிருந்து தப்பிக்கும்படியாக, தன்னுடைய ஜீவனை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஓடி ஒளிந்து கொள்வதற்காக அந்த மறைவிடம். அதை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. சில நேரத்தில் அங்கே ஓடி ஒளிந்து கொள்ளுகிறார், அந்த வீட்டிலேயே ஒரு பகுதியாக இருக்கும், அல்லது இந்த வீட்டிலிருந்து சுரங்கம் மாதிரி சென்று வெளியே கொண்டு போய் இந்த ஆள் தப்பிக்கும்படியாக வழி செய்கிற ஒரு இடமாக அது இருக்கும். அதைத்தான் சீக்ரெட் பிளேஸ் என்று சொல்வார்கள். சாதாரணமாக அந்த சீக்ரெட் பிளேஸுக்கு போகிற வழி, அந்த மறைவிடத்துக்கு போகிற வழி எப்படி இருக்கும், ஒரு பெரிய படமோ அல்லது ஏதோ ஒன்று செவுத்தில் மாட்டியிருப்பாங்க. நீங்கள் பல விதத்தில் இதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த செவுத்தில் இருக்கிற அந்த படத்தை பார்த்தா ஒன்றுமே இல்லாத மாதிரி தெரியும், வெறும் படம் தான் மாட்டியிருக்குன்னு தெரியும். திடீர்னு பார்த்தா அந்த படத்தை தூக்கிட்டு பின்னாடி பார்த்தா அங்கே ஒரு கதவு இருக்கும், அங்கே ஒரு சாவி போடுற இடம் இருக்கும், அல்லது அங்கே ஏதாவது திருகிறதுக்கு ஏதாவது இருக்கும். இந்த படம் மாதிரி மேலே மூடிக்கொண்டிருக்கிறத பார்த்தா ஒன்றுமே தெரியாது. அந்த படத்தை தூக்கிட்டு அடியில் பார்த்தா அங்கே தான் அந்த மறைவிடத்துக்கு போகிற வாசல் இருக்கும், அதுதான் வாசலாக இருக்கும். கடைசியில் பார்த்தா சில நேரத்தில் செவரு மாதிரி இருக்கும், அலங்கரிக்கப்பட்ட ஒரு செவரு மாதிரி இருக்கும். இது செவரு தான் நினைச்சிட்டு இருக்கும், பார்த்தா அது கதவாக இருக்கும், போய் மறைந்து கொள்ளுகிற இடம் அதற்கு பின்னாலே இருக்கும். இந்த மறைவிடமும் கூட, இந்த ஆவிக்குரிய மறைவிடமும் கூட சில நேரத்தில் அப்படிப்பட்டதாக நாம் விவரிக்கலாம். இந்த படம் போன்ற ஒரு காரியம் சொன்னேன், அதுக்கு பின்னால் இந்த கதவு மறைந்திருக்கிறது என்று சொல்கிறேன். அல்லது சுவர் போன்ற, அலங்கரிக்கப்பட்ட சுவர் போன்ற ஒரு காரியத்துக்கு பின்னாலே அந்த மறைவிடம் ஒளிந்து கொள்ளக்கூடிய இடம் இருக்கிறது என்று சொல்லுகிறேனே. வெளியே பார்த்தா அது ஒண்ணுமே தெரியாது, அது முக்கியமில்லாத ஒன்று போல தெரியும், ஏதோ ஒரு சாதாரண ஒரு சுவர் போல, சாதாரண ஒரு கதவு போல, அல்லது சாதாரண ஒரு ஜன்னல் போல தெரியும், அல்லது ஒரு படம் போல தெரியும். ஆனால் அதை, அதற்கு உள்ள என்ன இருக்கிறது என்று பார்த்தால், அதற்கு பின்னாலே என்ன இருக்கிறது என்று பார்த்தால், அதிலேதான் அந்த மறைவிடத்திற்கு செல்லும் வாசலே அடங்கி இருக்கும். அதுபோலவே கல்வாரி சிலுவையானது, இயேசு கிறிஸ்து மரித்த அந்த கல்வாரி சிலுவையானது அந்த படத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. கல்வாரி சிலுவையை பற்றி உலகம் முழுவதும் இருக்க மக்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். நாம் கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறுகிறோம், பண்டிகைகளின் மூலமாக அவருடைய உயிர்த்தெழுதலை நினைவு கூறுகிறோம். உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களும், கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களும்,
கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார்கள், அதன் படங்களை கண்டிருக்கிறார்கள், சிலைகளை கண்டிருக்கிறார்கள். பல விதத்திலே அந்த கிறிஸ்து மரணமானார், சிலுவையில மரித்தார், சிலுவை என்று ஒன்று இருந்தது, சரித்திரத்தில் எப்படி நடந்தது என்பதை அறிந்து வைத்திருக்கிறார்கள். அது ஒரு சாதாரணமான காரியம் என்று எண்ணி அதை புறக்கணித்து அது ஒன்றும் முக்கியமில்லை என்று சொல்லி போய்விடுகிறார்கள். ஆனால் அந்த சீக்ரெட் பிளேஸே அந்த சிலுவைக்கு பின்னாலே தான் இருக்கிறது. அவர்கள் ஆபத்து காலத்தில் ஒளிந்து கொள்ளக்கூடிய, அவர்களை பாதுகாக்கக்கூடிய, அவர்களை பராமரிக்கக்கூடிய அனைத்தும் அந்த சிலுவை. சாதாரணம் என்று நினைக்கிறார்களே, அந்த சிலுவைக்கு பின்னாலே தான் அவ்வளவும் அடங்கி இருக்கிறது. இந்த சிலுவையை சற்று ஆராய்வார்கள் என்றால், இந்த சிலுவையை சற்று உற்று நோக்குவார்கள் என்றால், இந்த சிலுவைக்கு பின்னாலே என்ன அர்த்தம் அடங்கி கிடக்கிறது என்று யோசித்து பார்ப்பார்கள் என்றால், அவர்கள் அந்த மறைவிடத்திற்குள்ள திறவுகோலை கண்டுபிடிக்கிறார்கள். அவர்கள் ஆபத்து காலத்தில் மறைந்து கொள்ளக்கூடிய, அவர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கதவு அவர்களுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிறது அந்த சிலுவைக்கு பின்னாலே. நாம் அனைவரும் கூட ஒரு நாளில் அப்படிதான் நினைத்து வந்தோம், சிலுவைனா அது என்னமோ, அந்த காலத்தில் இயேசுவை சிலுவையில் அறைந்தாங்களாம் அப்படின்னு ஏதோ ஒரு கதை மாதிரி நினைச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் திடீரென்று ஒரு நாள் சிலுவை குறித்த ஒரு பிரசங்கத்தை கேட்டோம், தேவ மனுஷர் பேசுகிறதை கேட்டோம், சிலுவை விவரிக்கிறதை கேட்டோம், சிலுவையில நமக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்டோம், சிலுவையில எப்படி ரத்தம் சிந்ததன் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் மீட்கப்பட்டோம் என்பதை நாம் கேள்விப்பட்டோம். சிலுவையின் பின்னாலே உள்ள அர்த்தத்தை நாம் புரிந்து கொண்டோம். சிலுவையின் மூலமாக நமக்கு என்ன நேரிடுகிறது என்பதை நாம் புரிந்து கொண்டோம். புரிந்து கொண்ட உடனே என்ன ஆகிறது? அந்த மறைவிடத்திற்கு செல்லுகிற கதவை கண்டுபிடித்தது போல ஆகிறது. எத்தனை பேர் அதை கண்டுபிடிச்சிருக்கீங்க? எத்தனை பேர் கர்த்தருடைய கல்வாரி சிலுவை மூலமாக உங்களுக்கு என்ன நடந்தது, உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை இன்றைக்கு அறிந்து வைத்திருக்கிறீர்கள்? அப்படி அறிந்து வைத்திருந்தால் அந்த மறைவிடத்திற்கு செல்லுகிற வாசல் உங்களுக்கு தெரிந்து விட்டது. அங்கே வந்து விட்டீர்கள், அந்த வாசலுக்குள்ளாக நுழைந்து விடுகிறீர்கள். அதற்குள்ளே தான் அந்த மறைவிடம் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளே, கிறிஸ்து நமக்கு செய்த அந்த கல்வாரி சிலுவையில் செய்த அந்த தியாகத்தின் மூலமாக, அந்த ரத்தம் சிந்துதல் மூலமாக, பிசாசனுடைய சகல கிரியைகளுக்கும், சகலவிதமான ஆசமோசங்களுக்கும், சகலவிதமான விரோதியின் அம்புக்கும் கண்ணிக்கும் நாம் தப்புவிக்கும்படியாக ஒரு பெரிய விடுதலையின் சின்னமாக அந்த சிலுவை இருக்கிறது. அந்த சிலுவையை பார்த்து சாதாரணமாக எண்ணிவிட வேண்டாம். அந்த சிலுவையில் என்ன நடந்தது என்பதை யோசித்து பார்ப்போம், அதை அறிந்து கொள்வோம். அதை அறிந்து கொண்டவர்கள் மறைவிடத்திற்கு செல்லுகிறவர்களாக இருக்கிறார்கள். அப்படிதான் துவங்குகிறோம். கொலோசெயர் 3 திருப்போம். அந்த மறைவிடம் என்றால் என்ன? உன்னதரின் மறைவில் என்று சொல்லி இருக்கிறதே, அந்த மறைவிடம் என்றால் என்ன? அந்த மறைவிடத்தை லேசாக விவரித்திருக்கிறேன். சிலுவைக்கு பின்னாலே உள்ள மறைவிடம், சிலுவையின் மூலமாக அங்கே செல்லுகிறோம். சிலுவையை சாதாரணமாக எண்ண வேண்டாம். சிலுவை, சிலுவையில் நடந்த காரியங்கள் அவைகள் அறிந்து கொள்ளும் போது அந்த மறைவிடத்துக்கு செல்லுகிற கதவாயிருக்கிறது என்று சொன்னேன். கொலோசெயர் 3:1-3 வாசிப்போம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். நல்லா கவனிங்க, நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நீங்க எங்கேயோ போய் ஒளிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு மறைவிடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள், ஒரு காக்கப்படும் ஸ்தானத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள், ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு தாக்குதலுக்கு அப்பாற்பட்ட ஒரு இடத்திலே நீங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எப்படி மறைத்து வைக்கப்பட்டீர்கள்? கிறிஸ்து சிலுவையில் மறித்த போது அவரோட கூட நீங்கள் மறித்தீர்கள். எத்தனை பேர் சொல்றீங்க நான் மறித்தேன்? அவரோட கூட நீங்கள் மறித்தீர்கள், நீங்கள் அடக்கம் பண்ணப்பட்டீர்கள், அவரோடு கூட உயிர் தெழுந்தீர்கள். அந்த சிலுவை என்றால் என்ன என்று அனுபவ ரீதியிலே நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த சிலுவையை நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்கள், அதன் மூலமாக வந்த மீட்பை அனுபவித்திருக்கிறீர்கள். நீங்கள் அவரோடு கூட மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. எத்தனை பேருடைய ஜீவன் மறைந்திருக்கிறது? எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய ஜீவன் மறைந்திருக்கிறது. எங்க மறைந்திருக்கிறது? கிறிஸ்துவுக்குள்ள இருக்குது. பிசாசு உங்களை நோக்கி வரும்போது, அம்புகளை எய்யும் போது, கண்ணிகளை, வெடிகளை உங்களுக்கு எதிராக வைக்கும் போது, உங்களை தாக்க நினைக்கும் போது, நீங்கள் எங்கே இருக்க வேண்டும்? அந்த மறைவிடத்தில் இருக்க வேண்டும். அந்த மறைவிடம் என்றால் என்ன? அது ஆவிக்குரிய ஒன்று. அந்த காலத்திலே, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே, ராஜாக்களும் பெரிய மனிதர்களும் போர் செய்கிற நேரத்திலே ஓடினார்கள். ஓடி போய் ஒளிகிறதுக்கு அங்கங்கே கேவ்ஸ், குகைகள், குகைகளுக்குள்ளாக போய் ஒளிந்து கொள்வார்கள்.
மறைவிடங்கள் அவர்களுக்காக வைக்கப்பட்டது. அவர்கள் ஓடி ஒளியக்கூடிய பெரிய கற்பாறைகள், குகைகள், இவைகள் அவர்களுக்காக வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் ஓடி போய் ஒளிந்தார்கள். நாம் இன்றைக்கு எங்கேயும் ஓடுகிறதில்லை. எத்தனை பேர் சொல்றீங்க ஓடுறதில்லைன்னு? நாம் ஓடுகிறதில்லை, நாம் மறைக்கப்பட்டிருக்கிறோம், நாம் மறைவிடத்திலே வைக்கப்பட்டிருக்கிறோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நாம் கிறிஸ்துவுக்குள் அவரோடு கூட மறைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் நாம் மறைக்கப்பட்டிருக்கிறோம். மறைக்கப்பட்டிருக்கிறீங்களா? மறைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் சாத்தான் உங்களை தாக்குவது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது. இந்த மறைக்கப்பட்ட இடத்திலிருந்து நாம் வெளியே செல்லக்கூடாது. இந்த மறைக்கப்பட்ட இடத்திலிருந்து இதன் பாதுகாப்பை நாம் மறந்துவிட்டு இந்த வாழ்க்கையிலிருந்து நாம் வெளியே செல்லும் போது, தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் போகும் போது, இந்த மறைவிடத்திலிருந்து நாம் நம்மை அகற்றிக் கொள்ளும் போது, இது வேண்டாம் என்று சொல்லி நாம் போகும் போதுதான் பிசாசனுடைய காரியங்கள் நம்மை எதிர்கொண்டு வந்து தாக்க முடியும். இந்த மறைவிடத்திலே நாம் தங்குகிற வரை, கிறிஸ்துவுக்குள்ளே நாம் இருக்கிற வரை, கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் மறைந்திருக்கிற வரை, இந்த வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்மையுள்ளவைகளாயிருக்கிறது. திரும்ப சங்கீதம் 91 போவோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நிழலில் தங்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிழல் என்றால் என்னன்னு பார்ப்போம். அவருடைய நிழலில் தங்குவது என்றால் என்ன என்றும் பார்ப்போம். அதுக்கு இன்னொன்று சொல்லிடுறேன். கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் நாம் மறைக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? யோவான் 15:7 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். ரெண்டு காரியம், நீங்க எங்க இருக்கணும், அவருக்கு உள்ளாக இருக்க வேண்டும், அந்த மறைக்கப்பட்ட இடத்துல இருக்க வேண்டும். அப்படி இருந்தா என்ன ஆகும்? நீங்கள் மறைக்கப்பட்ட இடத்துல இருக்கிறீர்கள். நீங்கள் என்னிலும் என்னுடைய வார்த்தை உங்களிலும், வார்த்தை உங்களிலும். அந்த மறைக்கப்பட்ட இடத்துல இருக்கிறவர் வெறும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவர் மட்டுமல்ல, கிறிஸ்துவனுடைய வார்த்தையால் நிறைந்தவர். வார்த்தை அவருக்குள்ளாக இருக்கிறது. மறைக்கப்பட்ட இடம் என்று சொன்னால் வெறும் கிறிஸ்துவுக்குள்ளே நாம் வந்து விட்டோம், அவரை ஏற்றுக்கொண்டோம், ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ளே வந்திருக்கிறோம் என்று அர்த்தம் மட்டுமல்ல, அவருடைய வார்த்தையால் நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோம். யோவான் 5:15-7 சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என்னுடைய வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். அநேகர் நினைக்கிறாங்க கேட்டுக்கொள்கிறது எதுவோ தரப்படும்னு சொல்லியிருக்கு, ஏன் கிடைக்க மாட்டேன்னு. ஏன் கிடைக்குமா? நிபந்தனை இருக்கிறது. நீங்கள் என்னிலே இருக்க வேண்டும், அதாவது கிறிஸ்துவுக்குள்ளே இருக்க வேண்டும், ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த ரட்சிப்பின் அனுபவத்தின் மூலமாக கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த மறைவிடத்துக்குள் சென்றிருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அங்கே தங்கியிருந்து அவருடைய வார்த்தைகளை உட்கொண்டு அவருடைய வார்த்தைகளால் நிறைந்திருக்க வேண்டும். நீங்கள் அவருக்குள்ள இருந்து அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருந்தா நீங்க எவைகள் எல்லாம் கேட்கிறீர்களோ அவைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் இல்லைங்களா? இப்ப நிழல் என்றால் என்னன்னு பார்ப்போம். முதலிட ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், மறைவிடம் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்குள் இருப்பது, ரட்சிக்கப்படுவது, சிலுவையை நம்பி வருவது, சிலுவையில் என்ன நடந்தது என்பதை விசுவாசித்து அவருக்குள் மறைக்கப்படுகிறோம். அங்கு இருக்கும் போது அவருடைய வார்த்தைகளால் நிரப்பப்படுகிறோம். அதுதான் மறைவிடம். அந்த மறைவிடத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் அவருக்குள்ள இருக்கிறோம். அவருடைய மீட்பின் ஆசீர்வாதத்தின் அந்த போர்வைக்குள்ளாக நாம் இருக்கிறோம், அந்த குகைக்குள்ளாக இருக்கிறோம், மறைவிடத்தில் இருக்கிறோம். அங்கு இருப்பது மட்டுமில்லாமல் அவருடைய வார்த்தையால் நாம் நிறைந்திருக்கிறோம். அதுதான் மறைவிடம். சர்வ வல்லவருடைய நிழல் என்று சொன்னால் அது என்ன என்று பார்ப்போம். நிழல் என்று சொன்னால் நாம் நடக்கும்போது சூரிய ஒளி வீசுகிறது. அந்த சூரிய ஒளிக்கு நம்முடைய நடுவில் நம்முடைய உருவம் வரும்போது தரையில் ஒரு நிழல் வருகிறது. அதுதான் நிழல் என்று. நிழல் என்று சொல்லும்போது சாதாரணமாக இரு கருப்பா, ஒரு டார்க் இமேஜ், ஒரு கருப்பான ஒரு உருவம் தெரிகிறது. அதான் நிழல் என்று சொல்லுகிறோம். ஆனால் இங்கே நிழல் என்று சொல்லுகிறது சர்வ வல்லமையுள்ளவருடைய நிழல். எத்தனை பேருக்கு தெரியும் தேவன் ஒளியாக இருக்கிறார் என்று சொல்லி? இந்த நிழல் அந்த மாதிரி நிழல் இல்லை. நாம் காண்கிற நிழலை போல எண்ண முடியாது. இது ஆவிக்குரிய கருத்தை கொண்டது. இந்த நிழல் என்றால் என்ன? புதிய ஏற்பாட்டிலே நிழல் என்கிற வார்த்தை இரண்டு முறை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று, மறுரூப மலையிலே கிறிஸ்து தம்முடைய 3 சீஷர்களுக்கு முன்பாக, பேதுரு, யோவான், யாக்கோபு என்கிற சீஷர்களை கொண்டு போய் அங்கே அவர்களுக்கு தரிசனமானார், அல்லது மறுரூபமாக்கப்பட்டார் அவர்களுக்கு முன்பாக. அந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மத்தேயு 17 திருப்போம். மத்தேயு 17, அங்கே போய் அவர்கள் இருக்கிறார்கள். அங்கே இயேசுவோடு கூட மோசேயும் எலியாவும் பேசிக் கொண்டிருக்கிறதை சீஷர்கள் காண்கிறார்கள். மூன்றாம் வசனத்திலே. 4 வசனத்திலே பேதுரு சொல்லுகிறார், இங்க எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு கூடாரம் போட்டு இங்கே இருந்துடலாம் என்று. 5 வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பேசுகையில் இதோ
ஒளியுள்ள ஒரு மேகம், இது இருள் அல்ல, இது டார்க் இமேஜ் அல்ல, ஒளியுள்ள ஒரு மேகம். இந்த நிழல் என்று சொன்னால் அது ஒளியுள்ள ஒரு மேகம், அவர்கள் மேல் நிழலிட்டது. ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. அப்பொழுது இவர் நேசகுமாரன், இவர் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. இந்த நிழல் என்பது ஒரு மேகம், அவர்கள் மேல் வந்து இறங்கின ஒரு மேகம். அந்த மேகத்திலிருந்து சத்தம் உண்டாகிறது. அந்த நிழல் ஒரு மேகம் என்பதை நாம் இங்கு பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 5 திருப்போம். அப்போஸ்தலர் 5 இன்னொரு அருமையான சம்பவத்தை பார்க்கிறோம். பேதுருவின் மூலமாக தேவன் பெரிய அற்புதங்களை செய்கிறார். ஆதி திருச்சபையிலே செய்து கொண்டு வரும்போது பேதுரு அண்டையிலே அநேக வியாதியஸ்தர்களை கொண்டு வருகிறார்கள். அவருடைய நிழலாவது பட்டு அவர்கள் சுகமாக வேண்டும் என்று சொல்லி கொண்டு வருகிறார்கள். இதை குறித்து என்றைக்காவது எண்ணி பார்த்திருக்கிறீர்களா? நான் எத்தனையோ வருஷமா நினைத்ததுண்டு, பேதுரு போயிட்டு இருந்திருப்பார், அவருடைய அந்த டார்க் இமேஜ், அவருடைய நிழல் பட்டு தான் ஜனங்கள் சுகமாகிறார்கள் என்று. அந்த ஒரு சரீர பிரகாரமான விதத்திலேயே நான் நெண்டிக் கொண்டிருந்தேன். ஆனால் நன்றாக கவனிப்போம். அப்போஸ்தலர் 5:12-16. அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். மற்றவர்கள் ஒருவரும் அவருடனே சேர துணியவில்லை. ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசமுள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். பிணியாணிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்கள் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்கள் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களிலிருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் ஆஸ்தாவியால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேம் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்து பேதுருடைய நிழல் படும்படி வைத்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். வெறும் ஒரு மனுஷனுடைய நிழலால் ஜனங்கள் குணமாக்கப்படவில்லை. பேதுரு சர்வ வல்லமையுள்ளவருடைய அந்த மறைவிடத்திலே தங்குகிற மனுஷன், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கையை வாழுகிறவர், கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்து கிறிஸ்துவனுடைய அந்த வல்லமையை உறிந்து கொண்டவர், அந்த மறைவிடத்திலே தங்குகிறவர், வார்த்தையால் நிறைந்திருக்கிறவர், அவர் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார், கிறிஸ்துவனுடைய வார்த்தை அவருக்குள்ளாக இருக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு அப்போஸ்தலன், கிறிஸ்துவால் நிறைந்திருக்கிறார், கிறிஸ்துவனுடைய வார்த்தை இவருக்குள் இருக்கிறது, இவர் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார், அப்படிப்பட்டவர், இவர் கிறிஸ்துவுக்குள் இருந்து கிறிஸ்துவனுடைய வார்த்தை இவருக்குள்ள இருக்கிறபடினாலே இவர் வெளியே நடந்து வரும்போது நிழல் பட்ட போது அவருடைய வெறும் நிழல் அல்ல, அந்த டார்க் இமேஜ் அல்ல, அந்த ஒளி மிகுந்த மேகம், அந்த அபிஷேகம் எண்ணப்பட்ட காரியம், அந்த சுகமாக்குதலின் அந்த அற்புதமான வல்லமை அவருக்குள்ளாக இருந்தது. ஏன்? அவர் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தார், கிறிஸ்துவின் வார்த்தைகளால் அவர் நிறைந்திருந்தார். அப்படியே அதிலே நிறைந்து போய் ஒரு ஸ்பஞ்ச் போல அது அவருக்குள்ளாக ஊறி கிடந்தபடினால் அவர் வெளியே வந்தபோது அவர் அந்த ஒளியினால் பிரகாசிக்க ஆரம்பிக்கிறார். அவர் மூலமாக அந்த தேவனுடைய நிழல், அந்த மேகம் பிரகாசிக்கிறது. ஆகையால் தான் வியாதியஸ்தர்கள் சொஸ்தமாகிறார்கள். மோசே தேவனோடு கூட பேசிவிட்டு 10 பெற்றுக்கொண்டு கீழே இறங்கி வருகிறார். அவருடைய முகத்தை காணக்கூட முடியவில்லை. ஏனென்றால் மகிமை அவ்வளவாக அவர் மீது அந்த மகிமை, தேவனுடைய மகிமை இருந்தது. எத்தனை பேர் நினைக்கிறீங்க, ஒரு மனுஷன் தேவனோடு கூட அவ்வளவாக ஐக்கியம் கொண்டு அவரோடு கூட இருக்கும்போது தேவனுடைய மகிமை, தேவனுடைய அந்த அபிஷேகம் அந்த மனுஷனுக்குள்ளாக வந்து இறங்குகிறது என்று எத்தனை பேர் நினைக்கிறீங்க? அபிஷேகம் எப்படி வருகிறது? சாதாரணமா ஒரு தீர்க்கதரிசி இன்னொரு தீர்க்கதரிசியை பயிற்சி விக்கிறார், அவரு கூடயே இருக்கிறார். இந்த குட்டி தீர்க்கதரிசி பெரிய தீர்க்கதரிசி கூடயே இருக்கிறார். போகிற இடமெல்லாம் செல்கிறார், சுகமளிக்கிறத பார்க்கிறார், பிரசங்கிக்கிறத பார்க்கிறார், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறத பார்க்கிறார், அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறத பார்க்கிறார். கூடையே சுமந்துட்டு போறார், பொட்டிகளை தூக்கிட்டு போறார், இங்க வானா வர்றார், போறா போறாரு. சில நேரத்தில் அவ்வப்போது இவருக்கும் சில சான்சஸ் கிடைக்குது, எங்கேயாவது ஜெபம் பண்றதுக்கு, எங்கேயாவது வேலை பண்றதுக்கு சில வாய்ப்புகள் கிடைக்கிறது. கொஞ்ச நாள்ல போனா அந்த தீர்க்கதரிசி எப்படி இருக்கிறார், அதே மாதிரி இவரும் மாறிடுறாரு. என்ன ஆச்சு? அவர் கூட இருந்து இருந்து இருந்து அவருக்குள்ள இருந்த ஆவி இவருக்கு ஹலோ ஒட்டிக்குது. அப்படிதான் அபிஷேகம் வருது. நமக்கு எப்படி, நாம் எப்படி அபிஷேகம் பண்ணப்படுகிறோம்? நாம் கிறிஸ்துவுடனே சஞ்சரித்து கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறபடினால், அவருடைய வார்த்தை நமக்குள்ளாக இருக்கிறபடினால், அந்த ஐக்கியத்தின் விளைவாக ஏற்படுகிறது தான் அபிஷேகம். ஹலோ, அதுதான் அபிஷேகம். அவர் அப்படியாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். அந்த அபிஷேகம் அந்த நிழலின் மூலமாக கிரியை செய்கிறது. நிழல் படுறதுனால யாரும் சோகமாகிறது இல்லை, அபிஷேகத்தினால்தான் அந்த நுகங்கள் முறிக்கப்படுகிறது. அந்த அபிஷேகம் கிரியை செய்கிறது. ஆகையால் அவருடைய மறைவிடத்தில் இருக்கிறது என்னால் என்னன்னு பார்த்தோம். மறைவிடம் என்று சொன்னால் ரட்சிக்கப்பட்ட ஒரு நிலை, கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிற ஒரு இடம், அவருக்குள்ளே நாம் மறைக்கப்பட்டிருக்கிறோம்.
அவருடைய வார்த்தை நமக்குள்ளாக அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் அவரிலும் அவருடைய வார்த்தை நமக்குள்ளாகவும் இருக்கிறது. நிழல் என்று சொன்னால் நாம் அந்த ஐக்கியத்தின் விளைவாக அவரோடு கூட ஒட்டி வாழ்வதன் மூலமாக, அவருக்குள்ளாக இருப்பதன் மூலமாக, அவருடைய வார்த்தையால் நிறைந்திருக்கிறதன் மூலமாக ஒரு மேகம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு நிழலை போல ஒரு மேகம். அது என்ன மேகம்? அந்த மேகம் சுகமாக்கும் வல்லமை நிறைந்த மேகம். அந்த மேகம் நம்மை பாதுகாக்கக்கூடிய மேகம். அந்த மேகம் நமக்கு புது பலன் அளிக்கக்கூடிய மேகம். அந்த மேகம் வல்லமை நிறைந்த மேகம். நம்மை எல்லா தீமைகளிலிருந்தும் பாதுகாக்கக்கூடிய ஒரு நிழலாக அந்த மேகம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏன்? அவருக்குள்ளாக நாம் இருக்கிறோம், அவரிலே ஜீவிக்கிறோம், அவருடைய வார்த்தை நமக்குள்ளாக இருக்கிறது. அது என்ன ஆகிறது? நம்மை சுற்றி ஒரு மேகம் போல, ஒரு கொடையை போல வருகிறது. அதுதான் நிழல். அமெரிக்காவிலே ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி, பல இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குதாங்க. எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் பாருங்க, எல்லாம் பெருசு பெருசா இருக்கும். எந்த ஊர்ல போனீங்கனாலும் இன்சூரன்ஸ் கம்பெனி கட்டடம் தான் பெருசா இருக்கும். இங்க மட்டும் இல்லை, இங்கேயும் எல்ஐசி அவ்வளவு பெருசா இருக்கு. உலகம் முழுதும் போய் பாருங்க, இன்சூரன்ஸ் கம்பெனி தான் ரொம்ப உயரமான கட்டடமாக இருக்கும். ஏன்? ஒன்று காமிக்குது, அது ஜனங்க ரொம்ப இன்சூர்டாக இருக்க விரும்புகிறாங்க. அவ்வளோ பணத்தை அங்கே கொடுத்து அப்படி தானே கட்டினாங்க கட்டடத்தை. ஜனங்களுக்கு பாதுகாப்பு தேவை, பாதுகாப்பை தேடி அலையிறாங்க. எப்படியாவது பாதுகாப்பு கிடைக்குமான்று. அதுக்கு தான் நமக்கு இராணுவம் வச்சுருக்கிறோம், அதுக்கு தான் போலீஸ் வச்சுருக்கிறோம், அதுக்கு தான் பூட்டு சாவி வச்சுருக்கிறோம், அதுக்கு தான் பேங்க்கில் வைக்கிறதுக்கு இடம் வச்சுருக்கிறோம். பாதுகாப்பு தேவை. பாதுகாப்பை தேடி இந்த உலகமே அலைந்து கொண்டிருக்கிறது. இந்த இன்சூரன்ஸ் கட்டடத்தை பார்த்தீங்கனாலே தெரியும் பாதுகாப்பு எவ்வளோ பேர் விரும்புகிறாங்கன்னு. எல்லாரும் பாதுகாப்பை விரும்பி ஓடுகிறார்கள். ஆனால் வேத வசனத்தை போல ஒரு பாதுகாப்பு எங்கேயும் உங்களுக்கு கிடைக்காது. நம்முடைய தேவனை போல ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு எங்கேயும் கிடைக்கவே கிடைக்காது. சில சில ஐரோப்பிய நாடுகளில் கிரேடில் டு கிரேவ் செக்யூரிட்டி என்று சொல்கிறார்கள். அதாவது பிறந்த நாள் முதல் செத்து புதைக்கிற நாள் வரை ரொம்ப பாதுகாப்பாக அவங்கள கவனிச்சுக்கிறாங்களாம். எப்படி? எந்த குறையும் இருக்காது. குழந்தை பிறந்தவொடனே மாதம் இவ்வளோ குழந்தைக்கு கொடுத்துட்றாங்க சில ஐரோப்பிய நாடுகளில். அப்பா அம்மா, ஐயோ இந்த குழந்தை பிறந்திருக்கு, இன்னொரு இன்னொரு குழந்தைய ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல வேண்டியதில்லை. குழந்தை பிறந்தவொடனே செக்கு மாதம் மாதம் கவர்மெண்ட்லேருந்து வந்துடுது. அந்த குழந்தைக்கு வேண்டிய சகல பராமரிப்பும் அவங்க கொடுத்துட்றாங்க. டேக்ஸ் கொஞ்சம் அதிகமாக போட்டுறாங்க, ஆனால் அவங்க காசை கொடுத்துட்றாங்க. அஞ்சு குழந்தை இருந்தால் நல்லா நிறைய காசு கிடைக்கும். அங்கே யாரும் குழந்தைய பெற்றுக்க மாட்டாங்கனால குழந்தைய பெற்றுக்குங்க, நாங்கள் தர்றோன்றாங்க. காசு நாங்கள் தர்றோம், நீங்கள் பெற்றுக்குங்கன்றாங்க. பிறந்த நாள்லேருந்து சாகிற நாள் வரைக்கும் நாங்கள் பார்த்துக்கிறோம், ஒரு குறையும் வராதுன்றாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு, ஆஸ்பத்திரி, அது இது, சிறந்த மருந்துகள், சிறந்த சிகிச்சைகள், சிறந்த படிப்பு, சிறந்த எல்லாம் இருக்குது, சிறந்த வீடுகள் எல்லாம் இருக்க முடியும். முக்கியமாக அந்த ஸ்வீடன், டென்மார்க் என்கிற இரண்டு நாடுகளில் ரொம்ப அதிகமாக உண்டு இது. ஒரு மனுஷன் பிறந்துட்டானா அவனுக்கு எந்த குறையுமே இருக்காது. அவன் சாகிற வரைக்கும் பத்திரமா கொண்டு போய் அவனுக்கு குளியில் அறக்கிட்டு வருவாங்களே ஒழிய அவனுக்கு எந்த குறையுமே இருக்காம பார்த்துக்குவாங்க. ஆனால் அந்த ஸ்வீடன், டென்மார்க்ல தான் பாருங்க தற்கொலை பண்ணிக்கிறவங்க அதிகமா. ஹலோ, இந்த ஸ்வீடன், டென்மார்க்ல கிரேடில் டு கிரேவ் செக்யூரிட்டி தர்றாங்க. பிறந்த நாள் முதல் சாகிற வரைக்கும் ஒரு குறைவெல்லாம் பார்த்துக்கிறாங்க. ஆனா உலகத்திலேயே இருக்கிற நாடுகள்ல, அந்த ரெண்டு நாடுகள்ல தான் தற்கொலை பண்ணிக்கிறவங்க அதிகம். இதுல இருந்து என்ன செக்யூரிட்டி இருக்குது? இன்றைக்கு நான் சொல்லுகிறது எல்லாவற்றை விட மிகப்பெரிய செக்யூரிட்டி, நம்ம எல்லா விதத்திலும் பாதுகாக்கக்கூடிய ஒன்று. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடித்து விடுகிறேன். 91 போவோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று எல்லாரும் சொல்லுங்க. என்று நான் சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, கிறிஸ்தவ விசுவாசிகளுடைய வாழ்க்கையில நாசமோசங்கள், தீமைகள் நடக்கும்போது பல காரணங்கள் இருக்கலாம். அதுல ஒரு முக்கிய காரணம், நல்லா கவனிங்க, இது ஒன்று தான் காரணம் நினச்சிக்காதீங்க. நினச்சிக்கிட்டீங்கன்னா வெளியே போகும்போது தப்பாக நினச்சிக்கிட்டு போவீங்க, குழம்பி போய் போவீங்க. ஆகையால் தான் இந்த போதனையெல்லாம் போதிக்கும் போது நான் ரொம்ப எவ்வளோக்கு எவ்வளோ நான் என்ன கவர் பண்ணிக்க முடியுமோ கவர் பண்ணிக்கிறேன் நான், இல்லைன்னா அவர் தான் சொன்னார் அப்படின்றவீங்க. ஒரு முக்கிய காரணம், விசுவாசியனுடைய வாழ்க்கையில் தீமைகள், நாசமோசங்கள், பலவிதமான காரியங்கள், தோல்விகள் இவைகள் இருக்குமானால் அதுக்கு ஒரு முக்கிய காரணம், அந்த விசுவாசி நாவை சரியாக பயன்படுத்துறது கிடையாது. நீதிமொழிகள் 18:21 வாசிப்போம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் பலனை புசிப்பார்கள். நல்ல கவனிங்க, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறதான். அநேகருடைய வாழ்க்கையில் நடக்கிற நாசமோசங்கள், தீமைகள், பலவிதமான தோல்வியுறும் சம்பவங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் நடப்பதற்கு ஒரு காரணம், பல காரணங்கள் இருக்கலாம், அதில் ஒரு காரணம் என்ன? அவர்கள் நாவுகளை சரியாக பயன்படுத்தாதது தான்
காரணம். விசுவாசியின் வாழ்க்கையில் தீமைகள் நடக்கும்போது யோசிக்க ஆரம்பிச்சிடும், ஏன் எனக்கு இப்படி நடக்குது? நான் விசுவாசி, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன், பரிசுத்தாவிப்பட்டிருக்கேன், நான் காலயத்துக்கு போகிறேன், தசமம் வாங்கி கொடுக்குறேன், நான் இப்படியெல்லாம் இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்குது கேட்கும்போது பலர் பல விதமாக பதில் சொல்கிறாங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, இது கர்த்தர் செய்கிற வேலையான்றாங்க. இது கர்த்தர் செய்கிற வேலை. எது கர்த்தர் செய்கிற வேலை? எல்லா நாசம் மோசம் தீங்கு, எல்லா விதமான வியாதி நோய் தரித்திரம், எல்லா விதமான தோல்வி, வாழ்க்கையில் நாம் காண்கிற விரக்தி எல்லாம் இது கர்த்தருடைய செயல், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போ அப்படின்றாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க, ரோமர் 8:31 சொல்லி இருக்கிறது, அவர் தம்முடைய குமாரன் என்றும் பாராமல் தம்முடைய குமாரனை அவர் தந்தருளி இருப்பார் என்றால் அவரோட கூட மற்றெல்லாவற்றையும் தராதிருப்பது எப்படி? தருவாரா தரமாட்டாரா? தம்முடைய சொந்த குமாரனை நமக்கு என்று அவர் தருவார் என்றால் மற்றெல்லாவற்றையும் தருவாரா தரமாட்டாரா? அந்த வசனம் சொல்லுது, தேவன் நம் பட்சத்தில் இருந்தால், இஃப் காட் பி ஃபார் அஸ், உங்களுக்கு எதிரி அல்ல ஆண்டவர், உங்கள் பட்சத்தில் இருக்கிறார், அவர் உங்க சைட்ல இருக்கிறாருங்க, உங்களை ஜெயிக்கும்படியாக அவர் விரும்புகிறார். நீங்க ஜெயிக்கணும்னு விரும்புகிறார், நீங்க தோத்து நொந்து துவண்டு போய் வரணும்னு விரும்பவில்லை, நீங்க ஜெயிக்க வேண்டும். எத்தனை பேர் விரும்புறீங்க நீங்க ஜெயிக்க வேணும்னு? ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் நின்று, நீ ஜெயி, நான் இருக்கிறேன், நான் கூட நிற்கிறேன், உன் பட்சத்தில் நான் இருக்கிறேன், எந்த பிரச்சனையா இருந்தாலும், எந்த விதமான சத்துருடைய கிரியையா இருந்தாலும், எந்த விதமான வாழ்க்கையின் போராட்டமா இருந்தாலும், ஜெயிக்கிறதுக்கு நான் வழி பண்றேன், நான் உன் பக்கத்துல நிற்கிறேன், நீ ஜெயின்றாரு. கர்த்தர் உங்க பக்கத்துல இருக்காரு, உங்களுக்கு எதிராக அவர் போராடிட்டு இருக்கிறாரு. கர்த்தர் உங்களுக்கு எதிராக போராடினா பேசாம ஓடியே போயிடலாம், பேசாம எங்கேயும் ஓட முடியாது. கர்த்தருக்கு உங்களுக்கு எதிராக போராடினாருன்னா நீங்க பொழைக்கவே முடியாது யாருமே. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார், நம் பக்கத்தில் இருக்கிறார், நமக்காக இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். வேதம் சொல்லுகிறது, அவர் பாவிகளை நேசிக்கிறார். எத்தனை பேர் நினைக்கிறீங்க பாவிகளை நேசிக்கிறார்னு? பாவிகளா இருந்தப்பவே நேசிச்சாருன்னு சொல்லியிருக்கு. நம்மள எப்ப நேசிச்சாரு? பாவிகளா இருந்தப்ப நம்ம நேசிச்சாரு. அப்ப சொந்த பிள்ளைகளை நேசிப்பாரா நேசிக்க மாட்டாரா? ஹலோ, ஏங்க நீங்க ஊரார் பிள்ளையெல்லாம் நேசிக்கிறவங்களா இருந்தா சொந்த பிள்ளையை நேசிக்க மாட்டீங்க? எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க அதுக்கு? பக்கத்து வீட்டு பிள்ளையே, எதிர் வீட்டு பிள்ளையே, எல்லா பிள்ளையும் நேசிக்கிறீங்க, உங்க வீட்டு பிள்ளையை நேசிக்க மாட்டீங்க? அதை விட அதிகமாக தான் நேசிப்பீங்க. ஆண்டவர் பாவிகளை நேசிக்கிறவர், தம்முடைய சொந்த பிள்ளைகளை, தான் தெரிந்து கொண்ட பிள்ளைகளை நேசிக்காமல் இருப்பது எப்படி? கர்த்தர் நம்ம நேசிக்கிறார். அப்ப கர்த்தர் அதுக்கு பிரச்சனைக்கு காரணர் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் ஏன் நாசமோசங்கள் நடக்கிறது, ஏன் தீமைகள் நடக்கிறது, நம்முடைய வாழ்க்கையின் தோல்விகளுக்கு காரணம் என்ன? கர்த்தர் கர்த்தர் கர்த்தர்னு சொல்றாங்க, கர்த்தர் கிடையாதுங்க. அவங்க கத்தர் கத்தர்னு சொல்றவங்களாம் பாருங்க, ரொம்ப குழம்பி போயிருப்பாங்க. கத்தர் கத்தர் கத்தர்னு சொல்லுவாங்க, அப்புறம் எந்தெந்த ஊழியர்கிட்ட போய் ஜெபம் பண்ணிக்க முடியுமோ ஜெபம் பண்ணிக்குவாங்க, எப்படி அதுலேருந்து விடுதலை ஆனது. எந்தெந்த டாக்டர் போய் பார்க்க முடியுமோ பார்த்து, இங்கேருந்து அமெரிக்கா வரைக்கும் போய் எப்படி எப்படியெல்லாம் சுகமாக முடியுமோ அப்படியெல்லாம் சுகமாக பார்ப்பாங்க. ஏன்னா கத்தர் கொடுத்தாருனா பேசாமல் வச்சுக்க வேண்டியதானே? செய்ய மாட்டாங்க. அது கத்தர் கொடுக்கல, அது தெரியும் அவங்களுக்கு, ஆனால் குழம்பி போயிருக்கிறாங்க. கோயிலில் போனால் இப்படி சொல்லி விட்டுறாங்க, கத்தர் தான் கொடுத்தாரு, ஓ வச்சுக்கோன்னு. கத்தர் கொடுத்தா ஐயோ ஆண்டவரை இன்னும் கொஞ்சம் கூட தாரணம் வாங்கிக்க வேணாமா? கர்த்தர் கொடுக்கவில்லை, கர்த்தர் அதுக்கு காரணம் கிடையாது. கர்த்தர் சொல்றார், நான் பாதுகாக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன், எல்லா விதமான சத்துருடைய காரியத்திலிருந்து உன்னை விலக்கி காக்கிறேன். இத்தனை வாக்கு தத்துவங்களும் நமக்காக கொடுக்கப்படும், கர்த்தர் செய்யவில்லை அது. சரி, கர்த்தர் செய்யலன்னு ரெண்டாவது காரணம் என்ன? பிசாசு தாங்க செய்யறான். தெரியும் எனக்கு, கர்த்தர் இல்லை, இந்த பிசாசு பொல்லாதவன் அவன் தான் செய்யறான். பிசாசின் மூலமாக தான் பாவமும் மரணமும் வியாதியும் நோயும் தரித்திரமும் எல்லாம் வந்தது, அது தெரியும். ஆனா விசுவாசி வந்து பிசாசு தான் செய்யணும்னு சொல்லும்போது நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா வேத வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு 4:4 என்று நினைக்கிறேன், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசை இருக்கிறீங்களா இங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள் பிசாசை, அப்பொழுது அவன். அப்புறம் பிசாஸ் என்ன பிரச்சனை? விசுவாசிகளே கவனியுங்கள், கர்த்தருக்கு காத்திருங்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். அப்ப பிசாசு என்ன பிரச்சனைன்ற? விசுவாசிக்கு ஒரு பிசாசு ஒரு பிரச்சனையா? அப்படியே பிசாசு வந்து போராடினாலும் அதுக்காட்ட போராயுதங்கள், அவருடைய நாமம், அவருடைய வார்த்தை, இவ்வளவு பட்டயத்தையும் கொடுத்து வச்சு நமக்கு அவனை கொண்டு அவனை துரத்தும்படியாக அதிகாரத்தையும் கொடுத்து பிசாசுகளை துரத்துவீர்கள் சொல்லியிருக்காரு, இவ்வளவு பண்ணியிருக்காரு. பிசாசு ஒரு பிரச்சனையா? பிரச்சனை இல்ல. அந்த காலத்துல சாட்சி சொல்லுவாங்க, யோ இந்த பிசாசு என்ன தாக்கி கொண்டே இருக்கிறான், போன வாரம் என்ன ரொம்ப தாக்கி விட்டான் இந்த பிசாசு. அந்த சாட்சியே வேணான்னு முடிவு பண்ணிட்டேன் நான். பிசாசு தாக்குறான்னு ஒரு சாட்சியா? விசுவாசிக்கு. விசுவாசிக்கு வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு பிசாசு எதிர்த்துனா பிசாசு ஓடி போயிடுறான். அப்புறம் விசுவாசி வந்து ஐயோ இந்த பிசாசு ரொம்ப என்ன தாக்கிட்டான் அப்படின்னு சொல்றது அர்த்தமே கிடையாது. பிசாசு தான் ஓடி போற பிசாசாச்சு, அவன் என்னத்தை தாக்க போறான்? அவன் ஓடி போற பிசாசு. நீங்க கர்த்தரை கீழ்ப்படிந்திருந்தால் பிசாசை எதிர்த்து
நிக்கலாம். அங்க கீழ்ப்படிந்திருக்கும் போது இங்க வல்லமை அதிகம் இருக்குது. அங்க கீழ்ப்படிந்திருக்கும் போது பிசாசை எதிர்த்து நிற்க முடியுது, அவன் ஓடி போகிறான். வேதம் சொல்லுகிறது, அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிறான். ஏன் சுற்றி திரியணும்? விழுங்குற சிங்கமா இருந்தா போய் விழுங்க வேண்டியதுதானே. எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, ஏன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான்? ஏன்னா எல்லாரையும் விழுங்க முடியாது, இப்படியே அலைஞ்சிட்டு இருக்கிறான். எதுக்கு அலைஞ்சிட்டு இருக்கிறான்? இவ்வளவு பேர் இருக்காங்களே, யாரையாவது விழுங்க வேண்டியதுதானே. விழுங்க வர்றான்னு சொல்லல, விழுங்கும்படியாக யாரை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிந்துகிட்டே இருக்கிறான். யாரும் கிடைக்க மாட்டேன்றாங்க, யாராவது மாட்டுவாங்க. நல்ல விசுவாசிங்க நிறைய நிறைய மாட்டுறாங்க. அவனுக்கு எப்படி மாற்றாங்க? நாம் நம் வாய்மொழிகளால் என்னங்க, நீதிமொழிகள் 6:2, வாய்மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால், நல்லா சொல்லுங்களேன், வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். அப்ப சாத்தா அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறான், அவனுக்கால எல்லாரையும் விழுங்க முடியாது அவன். அதனாலதான் அலைஞ்சு திரிகிற சிங்கமா இருக்கிறான். அவன் இப்படியே சத்தம் போட்டுட்டு அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறான். சும்மா தாராளமா யார வேணா போய் விழுங்கலாம்னு கிடையாது, அவனுக்கு முடியாது, அப்படி கொடுத்து வைக்கல அவனுக்கு. அதனாலதான் அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டே இருக்கிறான், கர்ச்சித்து கொண்டு யாரை விழுங்கலாமான்னு பாத்துக்கிட்டே இருக்கிறான். அந்த நேரத்துல பார்த்து நம்ம வாயை திறந்து தவறான காரியங்களை பேசினா நம்ம தான் வந்து விழுங்குறான். வாய்மொழிகளால் சிக்குண்டோம், நம்முடைய வார்த்தைகளினால் நாம் பிடிபட்டோம். இப்படிதான் நிறைய கிறிஸ்தவங்க மாட்டிக்கிறது. அப்புறம் மாட்டிக்கிட்டு, ஐயோ இது ஆண்டவர் செய்தார் எனக்கு. ஆண்டவர் செய்யல, இது யார் செய்தது? நம்ம செய்தது. தேவன் பிரச்சனை கிடையாது விசுவாசிக்கு, ஏன்னா தேவன் விசுவாசியினுடைய பட்சத்தில் இருக்கிறார். பிசாசு பிரச்சனை கிடையாது பிசுவாசிக்கு, ஏன்னா பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான் என்று வேதம் சொல்லிடுது. பிசாசுகளை துரத்த அதிகாரம் கொடுத்திருக்கிறார். வலு சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும்படியாக அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சகல சத்துருடைய வல்லமைக்கு மேலாக விசுவாசிக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிசாசு பிரச்சனையே கிடையாது விசுவாசிக்கு, விசுவாசிக்கு பிரச்சனையே கிடையாது பிசாசு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க அதுக்கு? அப்புறம் யாரு பிரச்சனை? சில சொல்ல, என் சூழ்நிலைங்க, என் சூழ்நிலை தாங்க பிரச்சனை, வேற ஒன்றும் இல்லை. தேவன் இல்லை, பிசாசும் இல்லை, என் சூழ்நிலை. சூழ்நிலையை பற்றி வேதம் சொல்லுகிறது, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, மலை போன்ற சூழ்நிலையை பார்த்து, மலை போன்ற பிரச்சனையை பார்த்து, நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே, அப்புறம் எந்த பிரச்சனை? சூழ்நிலையும் ஒரு பிரச்சனை கிடையாது. விசுவாசிக்கு சூழ்நிலை ஒரு பிரச்சனையா? வேதம் சொல்லுது, இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி சொன்னபடி ஆகும்னு இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் எந்த மலை போன்ற பிரச்சனையா இருந்தாலும் தள்ளுண்டு போகும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப சூழ்நிலை பிரச்சனையா? ஹலோ, இல்லைங்க, நான் ஏழை குடும்பத்தில் பிறந்தங்க, எனக்கு படிப்பே இல்லைங்க, எங்க அப்பா அம்மா காசே இல்லைங்க, அது ஒரு பிரச்சனையா? இங்க ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டாரு, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால ரட்சிக்கப்பட்டு வந்து என்கிட்ட வந்து சொன்ன, ஐயா எனக்கு வேலையும் இல்லை, பெரிய படிப்பும் இல்லை, பெரிய தொழிலும் இல்லை, ஒன்றும் இல்லை, நான் என்ன பண்றேன்னு தெரியல. நான் ரட்சிக்கப்பட்ட இப்போ உள்ளத்தில் சந்தோஷமாக இருக்குது, ஆனால் என்கிட்ட கையில் காசு இல்லை, சாப்பாட்டுக்கு பணம் இல்லை, ஒன்றும் இல்லை, என் குடும்பத்தை காப்பாற்றினேன், எனக்கு ஒன்றுமே இல்லை. இந்த சூழ்நிலை தாங்க பெருசார். நான் சொன்ன சூழ்நிலை ஒரு பிரச்சனையே கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையை வந்து கேளுங்க, கர்த்தருக்குள்ள வளருங்க. சூழ்நிலைகள்லாம் விசுவாசிக்கு பிரச்சனையே கிடையாது. ஏழைன்றது பிரச்சனை கிடையாது, படிப்பு இல்லைன்றது பிரச்சனை கிடையாது, இது இல்லைன்ற அது இல்லைன்றது பிரச்சனையே கிடையாது. விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். வருவார் பாவம், அவருக்கு கத்திரிக்கு தரணும்னு ரொம்ப ஆசை, கத்திரி ஊழியத்துக்காக காசு கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை. அவரால் 2 ரூபாய்க்கு மேலே தர முடியாது. அந்த 2 ரூபாய் எடுத்து ரொம்ப உண்மையாக ஒவ்வொரு தடவை வரும்போதும் அந்த கவர் எடுத்து உள்ளே போட்டு கொடுப்பார். அந்த 2 ரூபாய் ஒன்றுமே அவர் காசே கிடையாது. அந்த 2 ரூபா கொடுக்குறதே பெரிய காரியம், அவர் வர்றதே பெரிய காரியம். அப்படி கொடுத்துட்டு இருந்தவர், அவருடைய வாழ்க்கை அப்படியே மாறிச்சு. அந்த சூழ்நிலைகளை மேற்கொள்ள ஆரம்பித்தார். இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு மேலே தர முடியுது ஆண்டவருக்காக. மாசம் மாசம் 1000 ரூபாய்க்கு மேலே தர முடியுது. அந்த அளவுக்கு ஆண்டவர் அவரை மாத்திட்டார். அவர் எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கு, குடும்பத்துக்கு பெரிய ஆசீர்வாதமா இருக்கிறார், எல்லாருக்கும் உதவி செய்கிறார். ஆண்டவர் மாற்ற முடியுமா? மாற்ற முடியாத சூழ்நிலையை எந்த மலையும் பேர்ந்த சமுத்திரத்தில் தள்ளுண்டு போகக்கூடிய அளவுக்கு மாற்ற முடியும். ஒரு பெண் நான் நடத்தின வாலிபர் முகாமிலே, இங்கே ஆகஸ்ட் 15 நடத்தின கூட்டத்தில் ஒரு வாலிபர் பெண் வந்தால், பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பெண். கடைசி அந்த மீட்டிங், இந்த பசங்கள்லாம் சொல்கிறாங்களே போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு அட்டன் பண்ணிவிட்டு அப்புறம் தற்கொலை பண்ணிக்கலாம்னு சொல்லி வந்துச்சு. இந்த மீட்டிங்கில் உட்காந்து நான் பிரசங்கம் பண்ணுறது கேட்கும்போது, நான் பிரசங்கத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் தற்கொலையை பற்றி பேசிட்டேன். நான் பேசுகிறதெல்லாம் சில

நிலையில இருக்குது. ரொம்ப அக்கிரமமான வாழ்க்கை, ரொம்ப மோசமான ஒரு நிலையில வாழ்க்கை நடக்குது. ஐயோ, நான் வாழ்க்கையை நான் இன்னைக்கு முடிச்சுக்கணும், முடிச்சுக்கொள்ளாம நான் என்னால வாழ முடியாது, இனி ஒரு நாள் கூட நான் வாழக்கூடாது, எனக்கு பிரச்சனை, பெரிய பிரச்சனை. நான் சொன்னேன், இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கேன். அன்னைக்கு வந்து இயேசு ஏற்றுக்கொண்டுச்சு அந்த பெண். ஆகஸ்ட் 15 நான் சொன்னேன், இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கேன். எனக்கு இப்படி நடந்ததுங்க, என்ன இப்படி பண்ணாங்க, என்ன அப்படி, நான் சொன்னேன் எல்லாம் மறந்துரு, அதெல்லாம் பழசு. இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிறியா, அது நடந்திருக்க கூடாது, அந்த காரியம் எல்லாம் நடந்துருச்சு, விட்டுரு, அதை நினைச்சு அழுதுட்டு இருக்காத. இனி இயேசு உனக்கு புது வாழ்க்கையை தரப்போகிறார். இன்று முதல் நீ இயேசுடைய வார்த்தைகளை விசுவாசி, அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள். அவளுக்கு அவருக்குள் இரு, அவருடைய வார்த்தை உனக்குள்ள இருக்கட்டும், அவருடைய மறைகளை நீ ஜீவித்து பாருன்ற அன்னைக்கு அந்த பெண்ணுக்கு அறிவுரை சொன்னேன். இனிமே ஒரு நாள் கூட வாழ முடியாதுன்னு சொன்ன பெண் இன்னைக்கு போய் படிச்சு காலேஜில் பெரிய பட்டதாரி ஆகி பெரிய இன்ஜினியரிங் எல்லாம் படிச்சு இப்ப வேலைக்கு போறதுக்கு ஆயத்தமா வந்துருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தேன், என்னமா எப்படி இருக்குது என்ன, ஐயோ நல்ல காலம் நீங்க சொன்னீங்க பாஸ்டர், இன்னைக்கு நான் பாருங்க நல்லா படிச்சு இன்னைக்கு எல்லாம் எனக்கு இந்த அக்கிரமம் பிடிச்ச இந்த வாழ்க்கையில் நான் வாழ வேண்டிய அவசியமே இல்லை, எனக்கு என்ன வாழ்க்கை வேணுமோ அந்த வாழ்க்கையை நான் அமைச்சிக்கலாம், அவ்வளோ சம்பாதிக்கலாம், அவ்வளோ நல்லா இருக்கலாம், எனக்கு அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு அமைஞ்சிருக்குன்னு சந்தோஷப்படு. எத்தனை பேர் நினைக்கிறீங்க கர்த்தர் மாற்ற முடியும்? கர்த்தர் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, கர்த்தர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். பிசாசு உங்களுக்கு பிரச்சனை இல்லை, பிசாசை ஏற்றுனா ஓடி போகிறான். அப்போ பிசாசு பிசாசுன்னு சொல்லாதீங்க, விசுவாசிங்க. சூழ்நிலையும் பிரச்சனை இல்லை, ஏன்னா மலை போன்ற சூழ்நிலையும் கரைஞ்சு போகும், ஓடி சமுத்திரத்துல தள்ளுண்டு போகும். சூழ்நிலையும் பிரச்சனை இல்லை, கர்த்தரும் பிரச்சனை இல்லை, பிசாசும் பிரச்சனை இல்லை, சூழ்நிலையும் பிரச்சனை இல்லை. அப்புறம் எதுங்க பிரச்சனை? பாயிண்ட்டுக்கு வரோம், அப்பதான் எங்கேயோ போயிட்டாருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. கர்த்தரும் பிரச்சனை இல்லை, பிசாசும் பிரச்சனை இல்லை. கர்த்தர் நமக்காக இருக்கிறார், பிசாசு பயந்து ஓடி போறான் நம்மளை பார்த்தா. சூழ்நிலையும் பிரச்சனை இல்லை, ஏன்னா மலையை கூட நம்ம தகுத்துறோம் அப்பேற்பட்ட ஆட்கள். அப்ப என்ன பிரச்சனை? எல்லாம் சிரிக்கிறீங்க, சொல்ல மாட்டேங்க, விளங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாம் சத்தமா சொல்லுங்க பாப்போம். நாவு பிரச்சனை இங்கதான் இருக்குது, மூக்குல இருந்து 2 இன்ச்சுக்குள்ள இருக்குது கீழே, அங்க லொடலொட ஆடிட்டு இருக்கு பாருங்க. ஒண்ணு, அது இஷ்டத்துக்கு ஆடுது. நாவு ஒரு சக்தி, அதுல ஒரு சக்தி இருக்குது, மின்சார சக்தி போல. இதை ஆட ஆரம்பிச்சதுன்னா, இதை பேச ஆரம்பிச்சதுன்னா, சுவிட்ச் ஆன் பண்ண மாதிரி, இது எலக்ட்ரிக் சுவிட்ச ஆன் பண்ண மாதிரி கரண்ட் போய்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அதுல போய் கையை வைக்க கூடாது. இது பேச ஆரம்பிச்சதுன்னா இது நன்மையாவும் செய்யலாம். இந்த ஃபேன் எல்லாம் ஓட்டும், கரண்ட் ஓட ஆரம்பிச்சு சுவிட்ச போட்டோன்னே கரண்ட் எல்லாம் ஓடுது. அயன் போடணும்னா கொண்டு போய் அந்த அயன் பாக்ஸுடைய அந்த பிளக்கை கொண்டு போய் உள்ள விடுறோம், கிளீன், அது ஹீட் ஆகுது, நல்லா அயன் போட்டு ஜோரா துணியை போட்டுக்கிறோம். அந்த பிளக்கை விடுறதுக்கு ரெண்டு விரல விட்டா என்ன ஆகுறது? ஹலோ, ஷாக்கு தான் கிடைக்கும். இல்லங்க, விரல் எல்லாம் விட்டா வேலை செய்யாதுங்க, அது பிளக்கை விட்டா நல்லா அயன் பாக்ஸ் இல்ல, எதை விட்டாலும் வேலை செய்யும். அது நான் சொல்லுகிறேன், இந்த நாவு வெறும் வசனத்தை பேசும்போது மட்டும் வேலை செய்யாது, நீங்க எதை பேசினாலும் வேலை செய்யும். எது சொல்றீங்களோ அது அப்படியே நடக்கும். ஹலோ, சொன்னா அது நடக்குமா நடக்காதா? பேசிட்டே போயிடுவோம், நான் லேட் ஆகி போச்சு. சொன்ன கண்டிப்பா நடக்கும். ஐயோ, அந்த காலத்துல மாப்பிள்ள எல்லாம் கிடைக்க மாட்டாங்க, இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க, எவ்வளவு பெரிய கஷ்டம். கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா சொல்றாங்க அப்படிதான், சொன்னா கிடைக்காது. ஏன்னா சொல்ல சொல்லும் போது அது தெரியுது, சொன்னா கிடைக்கவே கிடைக்காதுன்னு. ஒரு ஆள் அனுப்பிச்சேன் திருப்பூருக்கு, போய் இடத்த பாரியா, சபை ஆரம்பிக்கலாம், என்கிட்ட படித்த பையன், போய் அங்கே ஒரு இடத்த பார்த்துட்டு வா, ஒரு வீடை பார்த்துட்டு வா, எவ்வளோ வாடகைன்னு சொல்லு, அட்வான்ஸ் எவ்வளோன்னு சொல்லி நான் தரேன், போய் ஒரு சபை ஆரம்பி, உனக்கு 2 வருஷம் உதவி செய்கிற, நீ போய் அப்புறம் சபையை ஆரம்பிச்சு நீ நடத்திக்காது. போய் இடத்தெல்லாம் பார்த்துட்டு வந்து, இந்த 12 கோத்திரத்துலேருந்து போனாங்களே அது மாதிரி ஒரு வர்றாரு திரும்பி, இந்த 10 பேரை போல திருப்பூரில் என் செலவில் 4 நாள் சுற்றிவிட்டு 4 நாளைக்கு பிறகு என்கிட்ட வந்து, அண்ணே அங்கே கிறிஸ்தவங்கன்னா வீடே தரமாட்டாங்களான்னு. அஞ்சனா உனக்கு நிச்சயமா கிடைக்காது, நீ போய் வேலையை பாரு, இங்கே இவ்வளோ நாள் படிச்சுட்டு நீ அவ்வளோதான் பேசுறேன்னா உனக்கு நிச்சயமா கிடைக்கவே கிடைக்காது, நீ போய் உன் வேலையை பார்ப்பான்னு நினச்சிட்டேன். திருப்பூர்லேயே கிறிஸ்தவங்கன்னா ஒரு வீடு கூட தரமாட்டாங்களாம். இவர் வந்து எனக்கு சொல்கிறார், நான் போன திருப்பூருக்கு அங்கே ஒரு பெரிய கூட்டத்தை வச்சேன், உங்களுக்கெல்லாம் தெரியும், 1990 பெரிய கூட்டத்தை வச்சு அங்கே இருக்கிற ஒரு ஹோட்டலில் போய், டிப்டாப் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல், அந்த ஹோட்டல் முதலாளிட்ட போய் பேசினேன், இந்த ஹால் எங்களுக்கு வேணுங்க, எதுக்குங்க அண்ணா, ப்ரேயர் மீட்டிங் நடத்த போகிறேங்க அண்ணா. ஐயோ, நான் கம்யூனிஸ்ட்டுங்க அண்ணா, அதனால நாங்கள் ப்ரேயர் மீட்டிங் நடத்திட்டு போகிறேன். இல்லைங்க, நான் கம்யூனிஸ்ட்டுங்க, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நீங்கள் உங்களுக்கு பிடிக்காதுன்னா கொடுங்க, வாடகை வாங்கிங்க, மேலே நான் ப்ரேயர் மீட்டிங் நடத்த போகிறேங்க அண்ணா. வாடகை எவ்வளோங்கண்ணா? 3300 ரூபா வாடகைண்ணா. சரி, நான் தர்றேங்க வாடகை. எடுத்து மேலே நடத்தணும், அந்த இடமே நிறைஞ்சு வழிஞ்சுது, அந்த அளவுக்கு எடுத்து நடத்தணும். இன்னொரு பையனை பிடிச்சேன், எங்களை படித்த பையனை, நீ போறியாப்பா அண்ணா, நீ போற, நான் போறேன்னா, இவன் வேற மாதிரி பேசுறான், நான் போறேன், நான் செய்யறேன், நான் பண்றேன், சரி போ அனுப்பிச்சேன். 2 வருஷத்துக்குள்ள இன்னைக்கு 2200 ரூபா வாடகை கொடுத்து எலக்ட்ரிசிட்டி எல்லாம் அவங்களே பே பண்ணி

அவ்வளவு சபையே பே பண்ணி நாம ஒரு நாள் பிரயாபேசம் தர்றது இல்ல. அங்க சபை நடக்குது, இன்னொரு இடத்துல நடத்துறாங்க. இப்போ 2200 ரூபா வாடகை மட்டும் தர்றாங்க சபை. எந்த கிராமத்துல எந்த சின்ன ஊர்ல 2500 ரூபா கொடுத்து சபை நடத்துறாங்க வாடகை கொடுத்து. முடியும், முடியும்னு விசுவாசித்தா முடியும், முடியாதுன்னு விசுவாசித்தா முடியாது. நான் எப்பவும் சொல்றது உண்டு, உங்களை விட பெரிய தீர்க்கதரிசி உலகத்துல கிடையவே கிடையாது. ஹலோ, உங்களை விட பெரிய தீர்க்கதரிசி இந்த உலகத்திலே கிடையாது. நீங்க என்ன சொல்றீங்களோ அது அப்படியே நடக்கும். ஒரு அம்மா வந்து கேட்டாங்க, ஐயா ஜெபம் பண்ணி சொல்லுங்க கர்த்தர் என்ன சொல்றார். கர்த்தர் என்ன சொல்றாரு, நல்லா ஜெபம் பண்ணி சொல்லுங்க. நான் ஜெபம் பண்ண வேண்டியது இல்லைங்க, நீங்க சொல்றதை பார்த்தே நான் சொல்லுவேன் என்ன சொல்லுவார், என்ன நடக்கும்னு. இல்லைங்க, நீங்க ஜெபம் பண்ணி கேட்டு சொல்லுங்க, கேட்கவே வேண்டியது இல்லைங்க, நீங்க சொல்றது நிச்சயமா நடக்கும். நீங்க என்ன பேசுறீங்களோ அது நிச்சயமா நடக்கும். உங்களை விட பெரிய தீர்க்கதரிசி இந்த உலகத்திலேயே கிடையாது. எல்லாம் தீர்க்கதரிசியத்தை தேடி ஓடாதீங்க, அங்க ஒண்ணும் கிடையாது. அவங்க சொல்றதுல சில நேரம் நடக்கும், சில நேரம் நடக்காது. சிலது நல்லா நடக்கும், சிலது நல்லா நடக்காதான. நீங்க சொல்றது நிச்சயமா நடக்கும். ஏன், நாவின் அதிகாரம் என்று ஒன்று இருக்கிறது. நீங்க சொல்லுகிறது அப்படியே நடக்கும். அவரின் அடைக்கலம் என் கோட்டை, என் துருகம், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொன்னா அது என்ன ஆகும், அப்படியே ஹலோ அப்படியே நடக்கும். தெரியலங்க, ஆண்டவர் என் கூட இருக்கிறாருனால தெரியல, இல்லாத மாதிரி இருக்குது, விட்டுட்டார் போல இருக்குது, ஆண்டவரே கைவிட்டார் போல இருக்குன்னா கண்டிப்பா அப்படிதான் நடக்கும். அடுத்த வாரம் தொடருவோம், எல்லாம் எந்திரிச்சு நிற்போம். நாவின் அதிகாரம் அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் அதிகமா சொல்றேன் நான். ஆகையால் தான் சொல்ற சகித்தார், நான் சொல்லுவேன், என் வாயை திறந்து நான் சொல்லுவேன். இந்த நாவை கொஞ்சம் லைன்ல கொண்டு வரணும். கொண்டு வந்தாதான் சங்கீதம் 91 நடக்க ஆரம்பிக்கும். சங்கீதம் 91 எழுதி இருக்கிறதெல்லாம் எனக்கு மட்டும் ஏன் நடக்கல, நான் இவ்வளவுலாம் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், பரிசுத்தப்பட்டிருக்கேன். நாவை கரெக்டா லைன்ல கொண்டு வரல, சங்கீதம் 91 சொல்லி இருக்கிறதெல்லாம் வேஸ்டா போகுது, நமக்கு நடக்கவே நடக்காது. கரெக்டா நாவை கொண்டாந்து அது எந்த பிளக்ல எப்படி கனெக்ஷன் கொடுக்கணுமோ கொடுத்தாதான் இந்த பவர் வேலை செய்யும், இல்லைன்னா இது தப்பா வேலை செய்துட்டு இருக்கும். ஹலோ இருக்கிறீங்களா? எல்லாம் கையில உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சங்கீதம் 91 எழுதப்பட்டிருக்கிற அவ்வளவு வாக்கு தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற முடியும், நிறைவேற வேண்டும். ஏன் நிறைவேற மாட்டேங்கிறது? நிறைவேற முடியும். நிறைவேறும்படியாக உங்களை அர்ப்பணியுங்கள். அவருடைய மறைவிடத்திலே அவருக்குள்ளாக வாழும்படியாக, அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக இருக்கும்படியாக உங்களை அர்ப்பணியுங்கள். அவருக்குள்ளாக வாழுங்கள். அவருக்கு வெளியே இருந்தா பாதுகாப்பு இல்லை, அவருக்கு உள்ள இருந்தாதான் பாதுகாப்பு. அவர் தான் நிழல். அந்த நிழல்னா கொடை மாதிரி, கொடை பிடிச்சா என்ன ஆகுது, ஊரெல்லாம் மழை பெய்யுது, நம்ம தலையில மழை பெய்யுறது இல்லை, அதுதான் அர்த்தம். இந்த நிழல் அப்படிதான், அங்கங்க எல்லா இடத்துலயும் நாசமோசம் நடக்குது, நமக்கு நடக்கிறது இல்ல. எல்லா இடத்துலயும் தரித்திரம் தாண்டவம் ஆடுது, நமக்கு தரித்திரம்.

கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் என்ற பவுல் அடிகளாரின் ஏக்கத்தை பாடலாக பாடுவோம். பிலிப்பியர் 3:12.

நம்ம கடந்த வாரத்தில் இந்த சபை என்பது என்ன, எதற்காக சபை என்பதை குறித்து பார்த்தோம். இந்த சபை பழைய ஏற்பாட்டில் நிறைய கருத்துக்களாக நிறைய படங்களாக இருந்தாலும் ஒரே ஒரு விதமான காரியம் மட்டும் புதிய ஏற்பாட்டில் மட்டும்தான் இருக்குது, பழைய ஏற்பாட்டில் இல்லை அப்படிங்கிறத குறித்து பார்த்தோம். அது என்ன, சபை என்பது ஒரு சரீரம் என்பதை குறித்து பார்த்தோம். இந்த சரீரம் என்பது எப்படி கிறிஸ்துவை, கிறிஸ்துவனுடைய சபையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை குறித்து பார்த்தோம். அப்போ சபை என்பது ஒரு சரீரம், அந்த சரீரத்தை குறித்து தான், அதுதான் வந்து தேவனுக்கு என்று நியமிக்கப்பட்ட சரீரம், அதுதான் சபை என்பது ஏன் எதற்கு என்கிற ஒரு மேலோட்டமான ஒரு கருத்தை பார்த்தோம். இந்த நாளில் அந்த சரீரத்திற்கு ஒரு முக்கியமான பங்கு என்னென்னா தலை. இப்போ ஒரு குடும்பம் இருந்தால் ஒரு தலைவர், அதுபோல் சபை அப்படின்னு இருந்தால் அதுக்கு ஒரு தலைவர். சபை வந்து ஒரு சரீரம் அப்படின்னு சொல்கிறதுனால சபைக்கு ஒரு சரீரத்துக்கு ஒரு தலை இருக்கணும். தலை இல்லாத ஒரு சரீரத்துக்கு பேர் வேற, சரியா? அதனால் சரீரம் மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை, தலை கண்டிப்பாக வேணும். தலை மட்டும் இருந்து சரீரம் இல்லாமல் இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. அப்போ இந்த தலை எப்படி இருக்கணும், இந்த தலைமைத்துவம், ஹெட்ஷிப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொலோசியர் 18:18 பாருங்கள். கொலோசியர் 18:18, அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். யார்? கிறிஸ்து தான் சபையான சரீரத்திற்கு தலையானவர். அப்போ இதில் வந்து ஒரு தலை என்பதற்கும் ஒரு தலைமைத்துவம், ஹெட்ஷிப் அண்ட் லீடர்ஷிப், இல்லை லார்ட்ஷிப், ஆளுகை, என்ன ஒன்று தலைமைத்துவத்துக்கும், ஒரு தலையாக இருக்கிறதுக்கும் ஆளுகிறதுக்கும், இந்த ஹெட்ஷிப் அண்ட் லார்ட்ஷிப், இது ரெண்டும் ஒரு சின்ன வித்தியாசம்தான், ஆனால் வித்தியாசம் இருக்குது. தலைமைத்துவம் அப்படிங்கிறது, இல்லை ஒரு ஹெட்ஷிப் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சபையோட ஒரு கூட்டமைப்பில், ஒரு கார்ப்பரேட் பாடி என்று சொல்லக்கூடியதாக நம்ம எல்லாம் கூடி வருவதனுடைய தலைமைத்துவம் தான் தலை, தலைமைத்துவம் தலை, எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது. ஆளுகை, ஆண்டவராய், ஆண்டவர் என்று சொல்லுவது, நம்மளை ஆளக்கூடியது என்று சொல்லுவது என்னன்னா, ஒரு தனிப்பட்ட சீசன் மேல் ஆண்டவர் ஆளுகை செய்வது. இந்த வித்தியாசம் கொஞ்சம் சின்ன வித்தியாசம் தான், ஆனால் இது தெரியணும். தெரிஞ்சாதான் நம்ம வந்து சபையில் அந்த சரீரத்தில் அந்த தலைக்கு கீழ்ப்படியக்கூடிய மக்களாக இருப்போம். இதை புரிஞ்சு கொள்ளலைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்ல கிறிஸ்தவங்களாக இருப்பாங்க, ஆனால் மற்றவர்கள் கூட சேர்ந்து வேலை செய்ய முடியாது அவங்களால. இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சரியான கிறிஸ்தவங்கன்னு சொல்கிற மாதிரி இருப்பாங்க, ஆனால் அவங்க கூட யாருமே சேர்ந்து வேலையே செய்ய முடியாது. ஏன்னா அவங்க வந்து எல்லாத்துலேயும் ஏதாவது குற்றம் கண்டுபிடிப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு காரியம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அதனால் அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். எப்போ வந்து நீங்கள் அவங்களால இது பண்ண முடியும்னா, இந்த ரெண்டையும் புரிஞ்சு கொண்டாதான். முதல்ல தலைமைத்துவம், த கெட்ஷிப் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, எப்போவுமே சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள ஒரு உறவை சொல்லும்போது கிறிஸ்து தலையாக இருக்கிறார் என்று தான் சொல்லும். சரீரம் என்று வரும்போது, சபையை சரீரம்னு சொல்லி சொல்லும்போது, வேத வசனத்தில் சொல்லக்கூடிய வசனங்கள் முழுவதும் எப்போவுமே அவர் தான் தலை என்பது மிக தெளிவாக வேத வசனத்தில் இருக்கும். த பாடிக்கு அவர் தான் ஹெட். ஒரு சபை என்று எடுத்துக்கொண்டீங்கன்னா அதுக்கு தலைவர் யார்? கிறிஸ்து. நம்ம என்ன ஆயிட்டோம்னா, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மருவி மருவி நம்ம எங்கே கொண்டு வந்துட்டோம்னா, யாரோட சர்ச்சுங்கிறது கொண்டு வந்துட்டோம். எப்படி, எந்த சர்ச்சுக்கு போகிறீங்க? இந்த பாஸ்டர் சர்ச்சுக்கு போகிறேன், அந்த பாஸ்டர் சர்ச்சுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம கொண்டு வந்துட்டோமே ஒழிய, கிறிஸ்துவினுடைய சபைக்கு போகிறோன்னு போகிறதில்லை. காரணம் என்னென்னா, இதை நம்ம புரிஞ்சு கொள்ளாதான் காரணம். அப்போ சபைன்னு வரும்போது, முதல்ல தலை அப்படின்னு சொல்லி வரும்போது அது கிறிஸ்து தான். சரீரம்னு சொல்லி சொல்லும்போது, தலைக்கு தலைன்னு சொல்லும்போது அது கிறிஸ்து தான். எபேசியர் 22:22-23 வரை உள்ள வசனங்கள் பாருங்கள். எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய
சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். எப்படி கொடுத்தாரு? தலையாக தான் கொடுத்தார். ஒரு சரீரத்தில் தலை மிகவும் முக்கியம், தலைமை தான் வந்து எல்லாத்துக்கும் காரணம். அதனால் சபைன்னு வரும்போது தலைமை பொறுப்பு யார்கிட்ட கொடுத்தாரு? கிறிஸ்துவிட்ட கொடுத்தாரு. எபேசியர் 4:15 வசனம் பாருங்கள், அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள். யாரு தலையாகிய? கிறிஸ்துவுக்குள். அதே எபேசியர் 5:3 திருப்புங்க, ஒரு அதிகாரம் தள்ளிட்டு பார்த்து 23 வசனம் பாருங்கள், கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல. அப்போ எபேசியர்லேயே 3 இடத்துல, 1:22-23, 4:13 வசனம், 5:5, இது எல்லாத்துலையும் என்ன சொல்லுது? அவர் தான் தலை. ஒரு சபைக்கு தலை யார்? ஒரு சரீரம், சபை என்பது ஒரு சரீரம், அந்த சரீரத்திற்கு தலை யார்? கிறிஸ்து. கொலோசே 2:18 பாருங்க, கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல். நீங்கள் இங்கிலீஷ் பைபிள் படிக்கிறவங்களாக இருந்தால் 19 வசனம், எஃபீஷியன்ஸ் 2:19 இங்கிலீஷ் பைபிளில், தமிழில் வந்து 18 வசனம், கொஞ்சம் மாறி இருக்கும். என்ன? அவர் தான் அந்த சரீரமாகிய சபைக்கு தலை. அப்போ ஒரு தலைமை பொறுப்பு அப்படின்னு சொல்லி வரும்போது சபைக்கு கொடுக்கக்கூடியது த லார்ட்ஷிப், அதாவது ஆளுகை பண்ணுவது. ஆண்டவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? லார்டு அப்படிங்கிற மொழிபெயர்ப்பு என்ன? ஆண்டவர். ஆண்டவர்னா என்ன? சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கோம், என்னை ஆளுகிறவர், என்னை ஆட்கொண்டு என்னை ஆளுகிறவர். ஹீ இஸ் த ரூலர் ஓவர் மீ, ஹீ ரூல்ஸ் ஓவர் மீ, அதான் ஆண்டவர்ங்கிறதுக்கு அர்த்தம். அப்போ இந்த ஆண்டவர் என்பது என்னன்னா, என்னை ஆளுகிறவர் என்று சொல்லும்போது அது ஒரு தனி நபரை குறிக்கக்கூடியது. இப்போ உங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவர் மேல் விசுவாசம் வைத்து பிதாவாகிய தேவனுக்கு பிரியமாய் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் மூலமாய் வாழுவது ஒரு ஆண்டவரால் ஆளுகை செய்பவருடைய வாழ்க்கையில் நடக்கூடிய காரியம். நீங்கள் மத்தேயு 7:21-22 பாருங்கள், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம். இப்போ என்ன? கர்த்தா கர்த்தான்னு சொல்கிறது யார்? ஒரு தனி நபர். ஒரு தனி நபர் சொல்லுவது தான் என்னை ஆளுகிறவர், அவர் என்னுடைய தேவன், அவர் என்னுடைய ஆண்டவர், அவர் என்னுடைய கர்த்தர் என்று சொல்லக்கூடியதாக. லூக்கா 6:46 வசனம் பாருங்கள், என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? என்ன ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி சொல்லுவது என்ன? ஒரு தனி மனிதனை ஆளுகை செய்யக்கூடியது. அதேபோல் அப்போஸ்தலன் நடவடிக்கை 16:31 வசனம், அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போ என்ன? உங்களை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துவதற்கு, உங்களை ஆளுகை செய்வதற்கு ஆண்டவர். அதனால தான் அவர் ஒரு தனி மனிதனுக்கு, அதே தான் ரோமர் 10:9-13 சொல்லும்போது, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். 1 Corinthians 6:17 அதே தான், அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவரோட ஒரே ஆவியாக இருக்கிறான். அப்போ என்னன்னா, நல்ல கவனியா, ஒரு தனி மனிதனை ஆளுகை செய்வது என்பது ஆண்டவர் ஒரு தனி மனிதனை வழி நடத்துவதற்கு அவர் ஆளுகை செய்வதான் லார்ட்ஷிப். ஹெட்ஷிப்புங்கிறது என்னன்னா, நம்ம எல்லாம் சேர்ந்து வர்றோம் பாருங்க, யாரெல்லாம் ஒரு தனி மனிதனை ஆளுகை செய்கிறாரோ அந்த ஆளுகை செய்கிறவங்கெல்லாம் வந்து ஒரு சரீரமாக இணைக்கப்பட்டு, ஒரு சரீரத்தில் ஒரு அங்கமாக இணைக்கப்பட்டு அவர்கள் முழுவதற்கும் தலைமைத்துவம் எடுக்கிறது தான் கிறிஸ்து வந்து தலையாக இருக்கிறது. உங்களுக்கு ஒரு தனி மனிதன், ஒரு சீஷனின் மேல் ஆண்டவராய் இல்லாத ஒரு மனிதனுக்கு தலைமைத்துவம் கிறிஸ்து தலையாக இருக்க முடியாது. இப்போ கிறிஸ்து ஒரு சபைக்கு தலையாக இருக்கணும்னா, அந்த சபைக்கு கீழே உள்ள எல்லாருமே
கிறிஸ்து அவர்களுக்கு ஆண்டவராய் இருக்கும்போது தான் அந்த சபைக்கு அவர் தலையா இருக்க முடியும். ஆண்டவராய் இல்லாத போது அவர் தலைவராக இருக்க முடியாது, அவர் தலையா இருக்க முடியாது. ரெண்டுக்கும் சின்ன வித்தியாசம்தான். இந்த வித்தியாசம் தெரியாததுனால தான் என்னன்னா, இந்த ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டவங்க தேவனை தலையாய் ஏற்றுக்கொள்ளாதனால தான் எல்லாரும் கூடி வரும்போது அவங்களால ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ண முடியறதில்ல, ஜெபம் பண்ண முடியல, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊழியம் செய்ய முடியல, ஒருத்தரை ஒருத்தர் அன்பில் தாங்க முடியறதில்ல, ஒருத்தரை ஒருத்தர் உற்சாகப்படுத்த முடியறதில்ல, ஒருவருக்கொருவர் தேவனுக்கென்று காரியங்கள் செய்ய முடியல. ஆனால் அதே ஆள் இப்போ உங்களை வந்து ஆண்டவர் உங்களை ஆளுகை செய்து விட்டார்னா, நீங்கள் ஆண்டவரால் ஆளுகை செய்யப்பட்டு கிறிஸ்துவினுடைய தலைக்கு கீழாக வந்தீங்கன்னா உங்களால் அடுத்தவங்க கூட வேலை செய்ய முடியும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராக்டிக்கல் உதாரணம் சொல்லி தரேன். எப்படின்னா, இப்போ இந்த கை ஒரு அங்கம், இந்த கை ஒரு அங்கம், இந்த கை கிறிஸ்துவினுடைய தலை, கிறிஸ்துவுக்கு ஆளுகைக்கு வந்துருச்சு, இதுவும் கிறிஸ்துவனுடைய ஆளுகைக்கு வந்துருச்சு. ஆனால் இது ரெண்டும் இந்த தலையோட இசைவாக இணைக்கப்பட்டால் தான் இந்த கை ரெண்டும் சேர்ந்து வேலை செய்யும். இந்த கை ரெண்டும் ஜஸ்ட் த ஆப்போசிட், ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று முழுவதும் எதிர்மறையானது. இந்த கை இப்படி திரும்பி நிற்கிது, இந்த கை இப்படி திரும்பி நிற்கிது, இந்த விரல் இப்படி நிற்கிது, இந்த விரல் இப்படி நிற்கிது, இந்த விரல் இப்படி நிற்கிது, எல்லாமே வித்தியாசம். ஆனால் ஒன்னொன்றுக்கும் ஒரு ஒரு பொறுப்பு இருக்குது. இது எல்லாமே இண்டிவிஜுவலாக ஒன்னொன்றும் தனித்தனியாக ஆண்டவருடைய ஆளுகைக்கு வந்துருச்சு. அந்த ஆளுகைக்கு வந்த எல்லாமே தலையோட இணைக்கப்பட்டிருக்கிறதுனால அடுத்தவங்க கூட வேலை பார்க்குது. அப்போ உங்களால் வந்து மற்றவங்க கூட சேர்ந்து வேலை செய்ய முடியுது, உங்களால் வந்து பண்ண முடியும், அடுத்தவங்களுக்காக ஜெபிக்க முடியும், அடுத்தவங்களுக்காக நீங்கள் உருக்கமாக பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளேயும் வந்துட்டீங்க, அவருடைய தலைக்கு கீழே வந்துட்டீங்க. If you come under the lordship of Jesus Christ, then you will also subject to the headship of Jesus Christ. இதில் ரெண்டுலேயும் வரலன்னா, நீ உங்களால் வந்து மற்றவர்களோட சேர்ந்து வேலை செய்ய முடியல, நீங்கள் வந்து ஒரு சபையில் வந்து ஒரு அங்கமாக கீழ்ப்படிதலோடு உங்களால் இருக்க முடியலன்னா, கிறிஸ்து உங்களுக்கு தலைவராக இல்லைன்னு அர்த்தம். கிறிஸ்து உங்களுக்கு ஆண்டவர், அதில் மாறுதல் கிடையாது. ஏன்னா ஒரு ஒரு சபை வந்து இது இந்த ரெண்டில், இந்த ரெண்டு ஆங்கிள்லையும் நீங்கள் இருந்தால் தான் கிறிஸ்து தலை. இப்போ உங்களுக்கு உடனே ஞாபகம் வரும், அந்த சிஸ்டர் இல்லை அந்த பிரதர் இப்போ தெரியுது அவர் வந்து இன்னும் தலைமை கீழே வரலன்னு உங்களுக்கு தோணும். என்ன பிரச்சனைனா, நீங்களும் நிறைய இடத்துல இருக்க மாட்டீங்க, அதுதான் பிரச்சனை. நம்ம உடனே ரொம்ப குயிக்காக வந்து எனக்கு தெரியும் அந்த சர்ச்சில் அவங்க எப்பயும் அப்படித்தான் கரெக்டு, ஆனால் அவங்க நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, தீர்க்க தரிசனம்லாம் சொல்லுவாங்க, உபவாசம்லாம் இருப்பாங்க, ஆனால் கொஞ்சம் கஷ்டம் சிரமம் அவங்க கூட வேலை செய்ய முடியாது, இப்படி ஞாபகம் வருது பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் நம்மளை பற்றி அவங்களும் நினச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம முழுமையாக தேவனுடைய குமாரனுடைய தலைமைத்துவத்துக்கு கீழே வரணும். இது நீங்கள் இசைவாக அதுக்கு கீழே இணைக்கப்பட்டிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத எப்போ பார்க்க முடியும்னா, நீங்கள் ஒருத்தருக்கு வழி வரும்போது உங்களுக்கு வலிச்சதுன்னா நீங்கள் தலைமை கீழே வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு கிறிஸ்தவனுக்கு வலிக்கும் போது உங்களுக்கும் வலிச்சதுன்னா கரெக்டு, அப்போ நீங்கள் தலைக்கு கீழே வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வரமாட்டீங்க. ஏன்னா ஒரு தலைமைத்துவத்து, கிறிஸ்துவனுடைய தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படுகிறது என்ன, ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்ட ஒருவருக்கொருவர் செய்ய வேண்டிய பணிகள். புதிய ஏற்பாட்டில் ஒருவருக்கொருவர் என்கிற பதம் 157 முறை இருக்கிறது. எப்படி? ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணுங்க, ஒருவரை ஒருவர் தாங்குங்க, ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சங்கீதங்கள் பாடுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கீர்த்தனை பாடுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லுங்க, ஒருத்தரை ஒருத்தரை தாங்குங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பணிவிட செய்யுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தரை சமாதானம் பண்ணுங்க, இப்படி 157 முறை இருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர்னு. டு ஒன் அனதருங்கிற வார்த்தை எப்போ வரும்? ஜீசஸோட ஹெட்ஷிப்பு கீழே வரும்போது தான். ஒரு பரிசுத்த ஆவியின் மூலமாக நம்ம எல்லாம் வந்து என்ன, ஒரு வேலைக்காரனாய், ஒரு அடிமை உள்ள அடிமையாக நம்ம என்ன, நம்ம எல்லாரும் சேர்ந்து சபையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக
நாம் எல்லோரும் வாழக்கூடிய மக்களாக மாறிவிடுவோம். அப்போ என்னென்னா, கிறிஸ்துவினுடைய தலைக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீங்க, கிறிஸ்துவனுடைய தலைக்கு கீழே வர்றீங்க. த சப்மிஷன் டு த ஹெட்ஷிப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்னா, நீங்கள் முதல்ல லார்ட்ஷிப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் கீழே வரணும். அப்போ லார்ட ஆண்டவரே கர்த்தாவே அப்படின்னு சொல்கிறது என்ன, ஒரு சீஷனுக்குரியது. தலையாக இருக்கிறாரு, தலைமைத்துவமாக இருக்கிறாருன்னு சொல்கிறது எதுக்குரியது, சபைக்கு, கார்பரேட் பாடி என்று சொல்லக்கூடிய சபைக்கு உரியது. அப்போ யார் தலை, என்ன தலைங்கிறதுக்கு அர்த்தம் புரிஞ்சிருச்சா? ஏன்னா இது புரிஞ்சாதான் நம்ம சபைங்கிறத என்னங்கிறத பார்க்க முடியும். ஏன்னா இந்த அடிப்படையே நிறையா பேருக்கு புரியாதனால தான் அவங்களால் வந்து யாருக்கும் கீழ்படிய முடியறதில்ல, யாரு கூட சேர்ந்து வேலை பார்க்க முடியாது. காரணம் என்ன, இந்த வித்தியாசம் தெரியறதில்ல. நீங்கள் நல்ல கிறிஸ்தவன் தான், சந்தேகமே கிடையாது. ஆனால் நீங்கள் கிறிஸ்துவனுடைய தலைமைக்கு ஒப்பு கொடுத்துருக்கீங்களா இல்லையாங்கிறது நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்யக்கூடியது. இது வந்து பின்னாடி வர்ற பாடங்களில் நம்ம வந்து பார்ப்போம், எப்படி ஒரு சின்ன லோக்கல் சபை என்று சொல்லக்கூடிய ஒரு உள்ளூர் சபையில் எப்படி இதனுடைய அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது பின்னாடி பார்ப்போம். பட் நாம் பேசுகிறது இப்போ உலகளாவிய சபை, அந்த சபையில் கிறிஸ்துவ கீழே இருக்கிறது. சரியா, இந்த கிறிஸ்து வந்து தலையாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எபேசியர் 5:23 சொன்னது போல், கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலைவியாய் இருக்கிறான், அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். எப்படி, இந்த காலத்தில் ஈக்குவாலிட்டி வந்துருச்சு, அதனால் நிறைய பேர் வந்து புருஷன் எப்படி பாஸ்டர் தலைவர் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, நாங்கள்லாம் சமமாக, என்ன இப்போ உமன் லிபரேஷன், அந்த காலத்தில் வந்து புருஷன் அடிச்சுப்பிட்டான்னு பொண்டாட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்க. இப்போ நம்ம இருக்கிறவங்க லண்டனில் பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி அடிச்சுப்பிட்டான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனவங்க நிறையா பேர் இருக்கிறான். இங்கே ஜஸ்டிஸ் ஃபார் ஃபாதர்ஸுங்கிறது ஒரு பெரிய மூவே இருக்குது இந்த நம்ம தேசத்தில், தெரியுமா உங்களுக்கு, பெரிய மூவ் இங்கே ஜஸ்டிஸ் ஃபார் ஃபாதர்ஸ்ன்னு சொல்லி. ஏன்னா அந்த நிலைமையிலே இருக்குது, ஏன்னா கிறிஸ்தவத்துலேருந்து எங்கேயோ போயிட்டோம் நம்ம, பெரிய ஒரு கஷ்டமான காலம். ஆனால் என்ன சொல்கிறாரு வேத வசனத்தில் ஆண்டவர், என்ன சொல்கிறாரு, ஒரு ஒரு புருஷன் வந்து எப்படி குடும்பத்துக்கு தலைவனாக இருக்கிறானோ, ஒரு தலையாக இருக்கிறானோ, அதே போல் கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார். அதே 1 Corinthians 11:3 பாருங்கள், ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாக இருக்கிறார் என்றும், ஸ்திரிக்கு புருஷன் தலையாக இருக்கிறான் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாக இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இது ஒரு படம் நம்ம போட்டோம், கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அனுப்பிச்சோம், வாட்ஸ்அப்லேயும் அனுப்பிச்சோம், ஃபேஸ்புக்லேயும் போட்டோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்காங்க. ஒரு கொடை படம் போட்டு அதுக்குள்ளே சின்ன சின்ன கொடையாக போட்டு இது எல்லாருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணோம். அதில் கூட கொஞ்சம் யோசித்தாங்க எப்படி வந்து இது கீழே இருக்கிறதுன்னு, அது புரிஞ்சுக்கொள்ளுங்க. சரியா, இது வந்து வேத வசனத்தின் அடிப்படையில் தான் சொல்லியிருக்கிறோம். அதனால் கிறிஸ்து தான் வந்து சபைக்கு தலை, அவர் தான் தலையாக சொல்லணும், அவர் சொல்கிறது தான். இப்போது சபையில் வந்து என்னென்னா, கிறிஸ்துவினுடைய தாக்கத்தோடு, கிறிஸ்துவினுடைய வழிநடத்துதலோடு சபை நடக்கிறதா அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கணும். இன்றைக்கு அநேக சபைகளில் கிறிஸ்து சொல்கிறபடி நடக்குதா, இல்லை பாஸ்டர் சொல்கிறவராக நடக்குதா? பாஸ்டர் மூலம் வழி நடத்துகிறார், ஆண்டவர் இல்லைன்னு சொல்லலை, மனுஷனை கொண்டு தான் வழி நடத்துகிறாரு. ஆனால் அவர் தேவனால் கிறிஸ்து மூலம் வழி நடத்தப்படுகிறாரா? நிறைய வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு காலகட்டத்தில் போகிறோம். இதை சொல்லும்போது மன கஷ்டத்தோடு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் நீங்கள் எடுக்கிறது எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேதனையாக இருக்குது. இது கிறிஸ்துவின் சபையா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு

கிறிஸ்து சபை இல்லை, அந்த மாதிரி ஆயிடுச்சு. கிறிஸ்தவன் சொல்கிறவங்க கிறிஸ்துவை பிரதிபலிப்பதாக வாழ்வதில்லை. அதனால தான் ஆண்டவரை குறித்து சொல்லும்போது எப்படி அவர் தலையானார்னா, அவர் தன்னை தானே தாழ்த்தி. பிலிப்பியர் 2:5-11 உள்ள வசனங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் தேவனுக்கு சமமானவராய் தன்னை நினைக்காமல் அவர் என்ன பண்ணார், தன்னைத்தானே தாழ்த்தி ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து மரணபரியந்தம், கல்வாரி சிலுவை மரணபரியந்தம் தன்னை ஒப்பு கொடுத்து அப்படி அவர் கீழ்ப்படிந்ததுனால அவரை எல்லா நாமத்துக்கு மேலாக நாமமாக உயர்த்தி இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று சொல்லும் அளவிற்கு அவருடைய நாமத்தை உயர்த்தினது தேவன். அப்போ என்னென்னா, அவந்த அளவுக்கு உயர்த்தப்படுறதுக்கு நம்ம தாழ்த்தப்படக்கூடியதா, கிறிஸ்துவுக்கு நாம் தாழ்த்தப்பட்டு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிற மக்களாக நம்ம வரும்போது தான் அவர் தலையாக இருக்க முடியும். ஏன்னா இது வந்து என்னென்னா, நீங்கள் விருப்பப்பட்டு, யோர் வில்லிங்னஸ் டு சப்மிட் டு ஹிம், அவர் ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல. நம்ம வந்து நம்ம எல்லாரும் ஒரு ஒரு சபையாக இருந்து நம்ம எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து ஒருவருக்கொருவர் கணக்கு கொடுக்கக்கூடியவங்களா நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லி வர்றது தான் வந்து இந்த சபையினுடைய சரீரத்தினுடைய ஒரு அங்கம். அப்போ கிறிஸ்து வந்து தலையாக இருக்கிறாருனா அவர் வழி நடத்தணும். இப்போ உங்களுக்கு வந்து எங்கேருந்து யோசிக்கிறீங்க, உங்கள் தலையிலருந்தான், உங்கள் தலை தான் எல்லாம் சொல்லுது, உங்கள் மைண்டிலருந்தால் எல்லாமே வருது. அதுபோல் நம்ம சபை வந்து எப்படி இருக்கணும், கிறிஸ்துவை போல வாழ வேண்டும், கிறிஸ்துவை காட்டி கொடுக்கும், அதுதான் வந்து தலையினுடைய இது. யார் அவரை தலையாக வச்சா, தலையாக யார் கொண்டு போய் வச்சா, தேவன் வச்சார். பிதாவாகிய தேவன் தான் அவரை தலையாக கொண்டு போய் வச்சார். எபேசியர் 17:17-23 உள்ள வசனங்கள் பாருங்கள். எபேசியன்ஸ் 1:17-23, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்திருள்ள வேண்டுமென்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டுமென்று வேண்டிக் கொள்ளுகிறேன். எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரவும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக தந்தருளினார். இந்த ஒரு ஜபத்தை பற்றி கிட்டத்தட்ட 1.5 பிரசங்கம் நம்ம சேனல்லே இருக்குது, சரியா? இது ஒரு பெரிய ஒரு ஆழமான ஜபம். என்ன, ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார், நம்ம அழைத்தார், நமக்கு ஒரு நித்திய வாழ்க்கையை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, நமக்கு ஒரு இரட்சிப்பை கொடுப்பதற்கு நம்மளை புதுப்பித்து பரிசுத்தாவியை நம்மளை கொடுத்து நம்மளை பரிசுத்தப்படுத்தி அவர் நம்மை ஒரு நாள் அவரோடு மகிமையில் கொண்டு போய் வைக்க போகிறாரு. அதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய மனக்கண்கள் நமக்கு உண்டாக வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறாரு. இது என்ன, தேவன் இதையெல்லாம் கிறிஸ்துவிட்ட கொடுத்தாரு, கிறிஸ்துவ சபையாக வச்சாரு. இதை செஞ்சதெல்லாம் யார், தேவன். அப்போது நம்ம வந்து நம்மளுடைய ரட்சிப்பின் மூலமாக நம்ம தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனுக்கென்று வாழ்வதற்கு அவருடைய சபையில் ஒரு அங்கமாக இருக்கிறதுக்கு தேவன் தான் கிறிஸ்துவை கொண்டு போய் தலையாக வச்சாரு. நம்ம ஆரம்பித்த பிரசங்கம் ஆரம்பித்தது 1:18 ஆரம்பித்தோம். அதில் என்ன, தேவன் தான் கொண்டு போய் தேவன் தான் அவரை தலையாக வச்சார்னு. கொலோசியர் 2:18 பாருங்கள், கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளுங்கள். என்ன, தலையை பற்றி கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடியதா. அப்போ என்ன, தலை என்பது ஒரு ஒரு ஆண்டவராய் ஆண்டவரை தன்னுடைய இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்ட மக்கள் கூடி வரும்போது
அவர்கள் எல்லோரும் சேர்ந்து கிறிஸ்து தலைமைத்துவத்தை கொடுத்து

0: அவரை தலையாக ஏற்றுக்கிறது தான் சரீரம். அதுக்கு கிறிஸ்து தலை, அந்த தலைக்கு தலையாக வச்சது யார், தேவன் வச்சார், அதுதான் சரீரம். இந்த சரீரம் எது, கிறிஸ்துவின் சரீரம் என்ன செய்யும், என்ன செய்யணும், என்ன சபை என்ன செய்யணும், அஞ்சு காரியம். இந்த தலை என்ன செய்யும் சபைக்கு, சரீரத்துக்கு, நல்லா புரிஞ்சு சொல்லுங்க. கிறிஸ்து தலையாக இருக்கிறாரு, தலையாக வச்சது யார், தேவன். இந்த தலை சரீரத்துக்கு என்ன செய்யும், அஞ்சு காரியம் மட்டும் பார்ப்போம், சரியா. முதலாவது, அதாவது ஆண்டவர் வந்து இந்த தலை வந்து என்ன செய்ய விரும்புதுன்னா, இந்த சரீரம் அவருடைய குணாதிசயங்களையும் அவருடைய தன்மைகளையும் இந்த உலகத்துக்கு காட்டி கொடுக்க விரும்புது. தலை எப்படி சிந்திக்குதோ அது போல தான் சரீரம் வரும். உங்கள் எண்ணங்கள் போல தான் நீங்கள் வருவீங்க, அப்போ நீங்கள் உங்கள் எண்ணங்கள் போல தான் நீங்கள் வாழ்வீங்க. அப்படி வாழும்போது நீங்கள் யாருங்கிறது வெளிப்படும். அது கிறிஸ்து யாருங்கிறது யார் மூலமாக வெளிப்படும் இந்த உலகத்துக்கு, சபை மூலமாக தான் வெளிப்படும். முதலாவது நோக்கம். ரெண்டாவது என்ன, நமக்கு இந்த நித்திய வாழ்வு, நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆதாரம், நம்முடைய வாழ்க்கையினுடைய மூலதனம், நம்முடைய சோர்ஸ் ஆஃப் லைஃபே யார், கிறிஸ்து என்கிற அந்த தலை தான். மூன்றாவது, இந்த தலை என்ன பண்ணுது, இந்த சரீரத்தை போஷிக்கிறது, நரிஷஸ் த பாடி. என்னென்ன தேவையோ அந்த ஆகாரம் எல்லாம் யார் கொடுக்குறா, தலை கொடுக்குது. நாலாவதா, இந்த தலை என்ன பண்ணுது, ஆண்டவர் இங்கே பூமியில் இருக்கும்போது ஊழியம் பார்த்தாரு, இப்போ தன்னுடைய சபையின் மூலமாய் தொடர்ந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஐந்தாவதா, இந்த சபையை வந்து, இந்த சரீரத்தை வந்து பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பண்ணி, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையின் மூலமாய் சபையை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஐந்து காரியம், சரியா. முதலாவது காரியம் என்ன, அவருடைய குணாதிசயங்களை இந்த பூமியில் அவர் காட்டி கொடுக்க விரும்புகிறார். கிறிஸ்து யார் என்பது காட்டணும்னா சபையை வச்சு தான் காட்ட முடியும். ஏன்னா அவரை ஆராதிக்கிறவங்க, அவர் தலைமையில் இருக்கிறவங்க தான். ஒரு கம்பெனியில் வந்து ஒரு பாலிசி, ஒரு கம்பெனி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியோட தலைமைத்துவம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் கீழே இருக்கும். அந்த தலைமைத்துவம் சரியில்லைன்னா அந்த கம்பெனி சரியாக இருக்காது. இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனி எடுத்து பாருங்கள், அதில் வந்து ஒரு பெரிய நல்ல தலைவர் வரும்போது அந்த கம்பெனியில் வந்து மாரல் வேல்யூஸ் என்று சொல்லக்கூடிய நெறிமுறைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். யாருக்கும் யாரும் சீட் பண்ண மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நாம் பிஸ்னஸில் இருக்கும்போது பார்த்துருக்கேன், ஒரு சில கம்பெனிக்கெல்லாம் சப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் கேட்கவே தேவையில்லை. இது 30, நீங்கள் பில்லு கொடுத்ததுலேருந்து 30ஆம் தேதி தானாக செக்கு உங்களுக்கு தேடி வரும். நீங்கள் யார்கிட்டையுமே கேட்க தேவையில்லை, அதான் வரும். அப்படி என தலைமை எப்படி இருக்கோ அதை பொறுத்தாக இருக்கும். அப்போ கிறிஸ்து யாருன்னு சொல்லி பார்க்கணுன்னா, இந்த உலகளாவிய சபை தான் அந்த கிறிஸ்து யார் என்பதை வெளிக்காட்ட வேண்டும். ஆண்டவர் அந்த தலை விரும்புகிறார். எப்படி வந்து நம்ம வந்து நம்ம உடலுக்கு வந்து நம்ம தலை முக்கியமோ, அதே போல் சபைக்கு கிறிஸ்து முக்கியம். அப்போ அந்த சர்ச் என்ன பண்ணணும்னா, ஆண்டவருடைய தன்மைகளை உணர்த்தி காட்ட வேண்டும், சரியா. ஒன்று கொரிந்தியர் 14:26 வாசிங்க. எப்படி அவர் எப்பொழுதும் தன்னுடைய சரீரம் வந்து அவருடைய தன்மைகளை காட்டி கொடுக்க வேண்டும் என்று. 1 Corinthians 14:26 வாசிங்க. நீங்கள் கூடி வந்திருக்கிற போது ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் அந்நிய பாஷை பேசுகிறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். இது என்ன, சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்ய கடவுது. என்ன, எல்லாம் செய்கிறது பூரா பக்தி விருத்தி உண்டாகி அது மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாறக்கூடியது. அதன் மூலமாய் கிறிஸ்துவை யார் என்று அடையாளம் காட்டி கொடுக்கக்கூடியது. ஏன்னா 1 Peter 2:5-10 உள்ள வசனங்கள் நம்ம இந்த ஒரு 3 நாளாக பார்த்தோம். அதில் வந்து என்ன பார்த்தோம், அவர் வந்து தான் மூளைக்கல், அந்த கல் ஜீவனுள்ள கல், அந்த கல்லின் மேல் கெட்டப்பட்ட நம்ம. அப்போ அவரை போல தான் இந்த சபை இருக்க வேண்டும் என்பதாக. எபிரேயர் 10:24-25 வாசங்களேன். ஏன்னா சபை ஏன் கூடி வரணும்னு சொல்லக்கூடிய காரியம். மேலும் எதுக்காக? அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி. என்னன்னா, நமக்கு நிறைய நேரங்களில் அயலான நேசிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக தெரியும், சகோதரனை நேசிக்கிறது தான் கஷ்டமாக இருக்கும். காண்கிற சகோதரனை சகோதரியை நேசிக்கணுங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. உன் சகோதரனை நேசின்னு தான் சொன்னார் ஆண்டவர். யாரும் கூட சபையில் இருக்க ஒருத்தர் ஒருத்தரை நேசிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். வேற எல்லாரையும் நேசிச்சிடலாம், உலகத்தையே நேசிச்சிடும். நம்ம இவங்க இப்படி சொல்லிவிட்டாங்களே, இப்படி பேசிவிட்டாங்களே, என்ன இது, நான் என்ன செஞ்சுருப்பேன் தெரியுமா, நான் எப்படியெல்லாம் அவங்களுக்காக ஜெபிச்சிருப்பேன் தெரியுமா, என்னென்னலாம் என்னால் முடிஞ்சது செஞ்சேன் பார்த்தியா, இப்படி சொல்லிவிட்டாங்களே, ஒரே கொதி. ஆனால் என்ன, கூடி வர்றது எதுக்கு? அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நான் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து. சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறது போல, நம்ம விட்டு விடாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்ல கடவோம். இப்ப பாக்குறோம் எவ்வளவு மோசமான நாள் இருக்குன்னு பாக்குறோம். அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லணும். நமக்கு புத்தி சொல்றது பிடிக்கும், கேட்கறது பிடிக்காது. அடுத்தவங்களுக்கு புத்தி வேணா சொல்லுவோம், நமக்கு சொன்னா உடனே விகுன்னு ஏறிக்கிறோம் நிறைய பேருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்களேன், நம்ம அன்புலையும் நற்கிரியிலையும் ஏவப்படும்படி நம்ம அதுக்கு தான் சபைக்கு வரணும். அப்போ என்ன, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் நற்கிரியைகள் செய்யும்போது இந்த சரீரத்தை பார்க்கும்போது அவர்கள் வந்து பார்ப்பாங்க, ஆஹா இது கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதா இருக்குது, இவங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் இவ்வளவு அன்பு செலுத்துகிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் இவ்வளவு கரிசனையாக இருக்கிறாங்க, இதுதான் கிறிஸ்தவ அன்பு என்று சொல்லக்கூடியதாய் நாம் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். நான் ஒரு கேள்வி பதிலில் கூட சொல்லி கொடுத்தேன், நீங்கள் யாரை குற்றப்படுத்தலாம், கிறிஸ்தவனையா கிறிஸ்தவன் அல்லாதவனையா? சாப்பாடு விஷயத்தில் நான் சொன்னேன், கிறிஸ்தவனை நீ குற்றப்படுத்தாத, கிறிஸ்தவன் அல்லாதவனை குற்றப்படுத்தல தப்பு இல்லைன்னு. ஏன்னா நம்ம அப்போ தான் அவனுக்கு தெரியும், ஐயோ இவங்க ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் எவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்க, எவ்வளோ கனம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன, ஒரு ஆசாரியனா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊழியம் பார்க்குறவங்களா, ஆண்டவர் ஜீவிக்கிறார் என்பதை நாம் வெளிக்காட்டுகிறவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். அப்போ என்னென்னா, இந்த சபை கூடி வருவது என்ன, ஒருத்தரை ஒருத்தர் எடுத்து கட்டுவது, ஒருத்தரை ஒருத்தர் புத்தி சொல்லி அவர்களை ஆறுதலும் தேறுதலும் சொல்லுவது. அதன் மூலமாக என்ன பண்ணுறோன்னா, நம்ம எல்லாரும் கூடி வரும்போது தேவன் யார், அவர் மகிமையினுடைய குமாரன், மகிமையான தேவனுடைய குமாரன் என்று மற்றவர்களுக்கு பறைசாட்டக்கூடியதாய் நம்முடைய கூடுகை இருக்கும்போது தான் அந்த தலை அந்த கௌரவப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதுக்கு தான் அந்த தலை இங்கே இருக்குது. அதனால தான் ஆண்டவர் வந்து அவருடைய தன்மைகள் முழுவதும் இதில் சேரக்கூடியதா. இப்போ நீங்கள் நல்லா யோசிங்களேன், நீங்கள் எல்லாருமே தனித்தனியாக நல்ல கிறிஸ்தவன். இப்போ யார் கேசியா இல்லை யாருன்னு தெரில, ஒரு பசில் விளையாண்டுட்டு இருந்தாங்க, என்னையை கூப்பிட்டு விளையாட சொல்லி சொல்லி கூப்பிட்டா. நான் சொன்னேன் எனக்கு பசில்லாம் விளையாட பிடிக்காது அப்படின்னு சொல்லி விளையாட மாட்டேன்னு சொன்னேன். இந்த பசிலில் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க வச்சுருக்கும் போது நிறைய பசில்ஸில் எல்லா பீஸ் பீஸாக எல்லா பீஸும் இருக்கும். ஆனால் அதை காட்டுறதுக்கு ஒரு படம் இருக்கும், அந்த கவரில் ஒரு படம் இருக்கும். அந்த படம் இல்லாமல் நம்மளால் போட முடியாது, அந்த படம் வேணும். படம் வந்ததுக்கப்புறம் தான் பசில் ஒவ்வொரு பீஸாக நம்ம எடுத்து வைக்கணும், ஒவ்வொரு பீஸாக எடுத்து வைக்கணும். இதில் ஏதாவது ஒரு பீஸ் மிஸ் ஆச்சுன்னு வைங்களேன், படம் கம்ப்ளீட் ஆகாது. ஒரு பீஸ் இல்லைன்னாலும் படம் கம்ப்ளீட் ஆகாது. இப்போ நீங்கள் சபைங்கிற சரீரத்தில் உங்களுடைய பங்கு என்னவோ அதை நீங்கள் செய்யலைன்னா சரீரம் கம்ப்ளீட் ஆகாது. இது நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா தேவனுடைய நாமம் மகிமைப்படணும், சரீரம் முழு வளர்ச்சி பெறணும் அப்படின்னு சொல்லி சொன்னா எல்லா உறுப்பும் அந்தந்த இடத்துல இருக்கணும், அந்தந்த வேலையை செய்யணும். ஒரு உறுப்பு ஒரு வேலை செய்யலை, ஒரு உறுப்பு இல்லைன்னா அது சரீரம் மகிமையான சரீரம் கிடையாது. இப்போ கண்ணு தெரியலன்னு நீங்க என்ன சொல்லுவீங்க, குருட்டு போறான் பாருங்க, அது மகிமையானதா? இல்லை கை போனவனாக இருந்தா, இல்லை கால் போனவனாக இருந்தா? இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஏன்னா ஒரு கிறிஸ்தவன் ஒரு சரீரத்தில் ஒரு அங்கமாக இருக்கும்போது தான், அந்த வேலையை செய்யும்போது தான் அந்த தலை வந்து அந்த தலைக்கேற்ற போல் அதனுடைய குணாதிசயங்கள் வெளிப்படும். அப்போ அந்த குணாதிசயங்கள் வெளிப்படணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த தலையோட இசைவாக இணைக்கப்பட்டிருக்கணும். அப்போ தான் அந்த தலை கௌரவப்படும். அப்போ தான் அந்த தலைக்கு ஏற்றாறு போல் சரீரம் வெளியே மகிமையை காட்டக்கூடியதாக இருக்கும். ரெண்டாவது, நம்ம எல்லாருக்கும் த சோர்ஸ் ஆஃப் லைஃப் வந்து சபை தான், கிறிஸ்துவனுடைய சபைக்கு தான் அவர் கொடுக்குறார். கொலோசியர் 3:4 பாருங்கள், நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும்போது. யார் நம்முடைய ஜீவனை? யார்? கிறிஸ்து தான். அப்போ நமக்கு ஜீவன் எங்கேருந்து வருது? நம்ம தலையிலிருந்து தான் வருது. ஒரு சபை வந்து உயிரோடு இருக்குதா செத்த சபையாங்கிறதுக்கு வித்தியாசம் என்னன்னா, கிறிஸ்துகிட்டேருந்து வருதுன்னா ஜீவன் வந்தால் அது உயிரோடு உள்ள சபை, இல்லைன்னா இல்லை. இப்போ நிறையா சபைகளில் வந்து ஆண்டவர் என்பவர் ஒரு கிரியையும் ஒன்றும் செய்யவே தேவையில்லை, அது அவர் பேரில் நடக்கும். சரி, ஒரு கிரிக்கெட் கிளப்புன்னு வச்சுக்கிறோம். இப்போ வேர்ல்டு கப் நடக்கிறதுனால கிரிக்கெட் எக்ஸாம்பிளே சொல்லுவோம். ஒரு கிரிக்கெட் கிளப்பில் வந்து எல்லோரும் சேர்ந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை விளையாடுவோம், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லோரும் கூடி விளையாடுவோம்னு டிசைட் பண்ணுறாங்கன்னு வைங்க. அவங்க எல்லாம் சேர்ந்தால் முதல்ல என்ன செய்வாங்க? விளையாடுறதுக்கு இடம் தேடுவாங்க. விளையாடும் போது குடிக்கிறதுக்கு தண்ணி இது வேறு பார்ப்பாங்க. விளையாண்டு முடித்ததுக்கப்புறம் சாப்பிட்றத பற்றி பேசுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து சொந்த கதை சோக கதை பேசுவாங்க. அதுக்கப்புறம் போயிடுவாங்க, மறுபடியும் அடுத்த வாரம் வருவாங்க. சரியா? இப்போ சபைக்கு வர்றவங்க, இந்த கிரிக்கெட் கிளப்புக்கு வர்றவங்களுக்கும் சபைக்கு வர்றவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? ஒரு நிமிஷம் யோசிங்க. இங்கே ஜீவன் இருக்கு, ஏன்னா ஜீவன் சொல்லுவார் நீ என்ன செய்யணும்னு சொல்லுவார், அங்கே கிடையாது. இப்போ நிறையா சபைகளுக்கு ஜீவனே இல்லாமல் போயிட்டுருக்கிறது காரணம் என்னென்னா, கிறிஸ்து தலை இல்லை. நம்ம வந்து ஆண்டவருடைய சத்தம் கேட்டு காரியம் செய்யணும். நான் ஒரு சபையில் எல்டராக இருந்தேன். எந்த சபை எந்த ஊருன்னு சொல்லக்கூடாது, பிரச்சனை வந்துடும். அப்போ அதில் நான் போய் சேர்ந்தபோது ஃபஸ்ட்டு டீக்கன்ஸ் மீட்டிங் போயிருந்தேன். அது ஏப்ரல் மாதம் நடந்துச்சு. அப்போ அவங்க வந்து கிறிஸ்மஸ் சர்வீஸை பற்றி பேசினாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு. டேய் அப்பா, ஏப்ரல் இப்போ கிறிஸ்மஸ் எவ்வளோ தூரம் இருக்குது, இப்போவே எதுக்கு அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் மொதல் மீட்டிங்னால் கொஞ்சம் அமைதியாகவும் இருந்தேன். அப்போ அடுத்து சொல்லும்போது ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு வந்தாங்க. அப்போ ஏன்ட்ட கேட்டாங்க, நான் சொன்னேன் நான் வந்து ஏசியாவிலேருந்து வர்றேன், எனக்கு பிஸ்னஸில் உள்ள ஆள், நாங்கள் இன்றைக்கி நினச்சா உடனே அடுத்த நாள் காலையில் டிக்கெட்டை வாங்கி நாங்கள் வாடகை போய் பிஸ்னஸை பார்த்தோம் வேலையை பார்த்தோம் வந்தோன்னு வந்துடுவோம். இவ்வளவு லாங்காலாம் பிளான் பண்ணுறது எனக்கு இல்லை. பிளான் பண்ணுறது குட்டு தான், பட் ஆனால் இவ்வளவு லாங்காக 9 முன்னாடியே பிளான் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கொஞ்சம் டூ மச்சாக தெரியுது எனக்கு, தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், ஒருத்தர் பக்கத்தில் இருந்த ஜென்டில்மேன் சொன்னார், ஏப்ரஹாம் ஐ எம் ஸோ சாரி, வி ஆர் நாட் டாக்கிங் அபவுட் திஸ் இயர், வி ஆர் டாக்கிங் அபவுட் நெக்ஸ்ட் கிறிஸ்மஸ்னார். உடனே எனக்கு தூக்கி வாரி போடு, அதுக்குள்ளே ஆண்டவர் வந்துட்டார்னான்னு கேட்டேன் நான். இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிடுறோம். ஒரு பிளானிங் ரொம்ப அவசியம் சபையில், இல்லைன்னு சொல்லலை. எல்லாமே ஒரு ஒழுங்காகவும் கிரமமாகவும் செய்யணும். ஒன்றுக்கு ஒருந்தர் 14:40 சொல்லுது. ஆனால் ஆவியானவர் நமக்கு கிறிஸ்துவிடம் இருந்து கேட்டு சொல்வதை கேட்டு சொல்கிறதுக்கு நம்ம ரெடியா? நம்மளுடைய ப்ரோக்ராம், நம்ம வந்து நாங்கள் 4 தான் பாடுவோம், ஏன் 3 பாடும்போதே ஆண்டவர் வேறு ஏதாவது சொன்னால் செய்ய வேண்டியதானே, இடையில ஜோம் பண்ண சொல்கிறாரு இல்லை இடையில ஏதாவது பண்ண சொல்கிறாரு, அதுக்கு நம்ம அலோ பண்ணுறோமா? இல்லை இல்லை, நான் கரெக்டாக 4 பாடி 9:35 கொடுத்துருவேன், 9:40 அப்படி தான் பண்ணுறோமா? யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா நம்ம நிறைய நேரங்களில் நம்ம செய்கிறது வந்து தலையை கேட்டு செய்கிறோமா பாருங்களேன். ஏன்னா சோர்ஸ் ஆஃப் லைஃப் அவர் ஜீவன். ஐயா, மீதி தெய்வர்களுக்கு நம்ம தெய்வத்துக்கு என்ன வித்தியாசம்? ஜீவிக்கிற தேவன், நம்முடைய ஜபங்களை கேட்கிற தேவன், பதில் கொடுக்கிற தேவன், பார்க்கிற தேவன், அவர் ஜீவன் உள்ள தேவன். அப்போ அந்த தலையோட செய்தி கேட்கக்கூடியதா, அது ஜீவிக்கிற தலை, அதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அப்போ நம்ம சபைக்கு எல்லா சபைகளுக்கும் அந்த தலை ஜீவனாக இருந்து சொல்லணும். அதை கேட்டு செய்கிற மக்களாக நம்ம இருக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அதனால தான் கலாத்தியர் 2:20 சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். பிழைத்திருக்கிறது யாரு? நான் இல்லை, கிறிஸ்துவே பிழைத்திருக்கிறார். இது நல்ல வசனம் மட்டும் நம்ம சொல்லுவோம். இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும், இது நம்ம கலாத்தியர் பைபிள் ஸ்டடியில் அடுத்த தடவை வரும்போது வரும். ரோமர் 15:18 பாருங்கள், புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதல்லாமல் வேறொன்றையும் சொல்ல துணிவதில்லை. பிலிப்பியர் 4:13 நம்ம எல்லாரும் தெரிஞ்சது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய முடியும். அப்போ என்னென்னா, ஒரு சபையினுடைய தலை என்ன சொல்லுதோ அதை கேட்டு நம்ம போகிறவங்களா, அந்த ஜீவன் நமக்கு ஜீவன் எங்கே இருக்குது? கிறிஸ்துக்கிட்ட தான் இருக்குது. அப்போ சபைக்கு ஜீவன் எங்கே இருக்குது? கிறிஸ்துக்கிட்ட தான் இருக்குது. அந்த தலை தான் ஜீவிக்குது, அதனால தான் சரீரம் ஜீவிக்குது. ஆஸ்பத்திரியில் பிரெயின் டெட்னா என்ன சொல்லுவாங்க? வெஜிடபிள் மாதிரி தான், சரீரம் இருக்கும் ஆனால் ஒன்றும் செய்யாது, தூக்காது, எதுவுமே பண்ணாது. இப்போ நிறையா சர்ச்சு அப்படியே இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே பிரெயின் டெட் கண்டிஷன்லேயே இருக்குது. அது பாட்டுக்கு போகும், ஆட்டோமேட்டிக் மோடில் போகும். ஆண்டவருக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. 3வது, இந்த தலை என்ன பண்ணுது? கிறிஸ்து என்கிற அந்த தலை என்ன பண்ணுது? அந்த சரீரத்தை போஷிக்கிறதாக இருக்கிறது, தேவையான எல்லாத்தையும் போஷிக்கக்கூடியதாக இருக்கிறது. எபேசியர் 5:29 வசனம் வாசிங்க. அவராலே சரீரம் முழுதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது எது? எபேசியர் 4:16. 5:29 பாருங்களேன், அதையும் வாசிச்சிருங்க. முதல்ல ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். யாரு? கர்த்தர். கர்த்தர் என்ன பண்றாரு? சபைக்கு போஷித்து சபைய காப்பாற்றுகிறார். அவர் தான் பாதுகாக்கிறார், அவர் தான் போஷிக்கிறார். அப்ப நம்மளுடைய போஜனம் எல்லாம் என்ன? அவருடைய வார்த்தை, அவர் தான் நமக்கு போஜனம் பண்ணுறாரு. அதனால தான் எல்லா அவயங்களும் கணுக்களும் எல்லாம் ஒன்றோடு ஒன்று இசைக்கப்பட்டு இசைவாக இருந்து சரீரத்தினுடைய முழு வளர்ச்சி வருவதற்கு, சபையினுடைய சரீரம் எல்லாரும் அந்த முழு வளர்ச்சி வருவதற்கு ஆண்டவர் காரியங்களை பண்ணுறார். அதுக்கு ஒவ்வொரு அங்கங்களை வச்சிருக்கிறாரு. அந்த அங்கங்கள் எல்லாம் சேர்ந்து காரியம் செய்யும்போது அந்த சரீரம் ஒரு முழுமையான வளர்ச்சி அடைஞ்சு அந்த பாதைக்கு, எந்த பாதைக்கு போகணுமோ அது போகக்கூடியதா. அந்த சரீரத்துக்கு இப்போ சாப்பிடாமல் இருந்தால் உங்களால் ஓட முடியுமா? சாப்பிடாமல் இருந்து இப்போ ஒரே பசியில் ஒன்றால் இது பண்ண முடியும், போ ஏதாவது காரியம் செய்ய முடியும்? முடியாது. அப்போ சரியான ஆகாரம் போட்டு சரியான முறையில் போர் செய்கிறதுக்கு எப்படி வந்து அவங்கவுங்க மசில்லாம் பில்ட் பண்ணி எல்லாம் வெயிட்டை தூக்குறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ஒரு சபை வந்து போஷிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டு வழிநடத்தக்கூடியது. இது யார் செய்வா? தலையாகிய கிறிஸ்து செய்கிறார். இதில் எல்லாமே என்னென்னா, நம்ம அவர் சத்தம் கேட்டு அது கீழ்ப்படுகிற வேலை தான் நம்ம வேலையாக இருக்கும், எல்லாமே அவர் தான் செய்வார். 4வது, கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது அவர் என்ன பண்ணார்? ஊழியங்கள் பண்ணார். அதுக்கப்புறம் இப்போ தன்னுடைய ஊழியத்தை சபையின் மூலமாய் தொடர்ந்து செய்கிறார். கிறிஸ்து மாம்ச பிரகாரமாக பூமியில் இருக்கும்போது செய்த ஊழியத்தை இப்போ ஆவிக்குரிய மனிதனாக மாறி, ஆவிக்குரியவராக மாறி, மாம்ச பிரகாரமாக இருக்கிற நம்மளை கொண்டு தன்னுடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறார். அதனால தான் நமக்கு பேரே கிறிஸ்தவன். கிறிஸ்து முன்னாடி என்ன செஞ்சாரோ, மாம்ச பிரகாரமாக என்ன செஞ்சாரோ, அதை இப்போ யார் மூலமாக செய்கிறாரு? சபை மூலமாக செய்கிறாரு. இதை நம்ம நன்றாக புரிஞ்சு கொள்ளணும். ஒரு நம்ம பைபிள்லேயே ஒரு தனி மனிதனுக்கு அதிகமாக எழுதப்பட்ட புஸ்தகம் தெரியுமா? தியோபோலியஸ் என்று சொல்லக்கூடிய தியோபோலியஸுக்கு தான், ஒரு தனி மனிதனுக்கு தான் லூக்கா சுவிசேஷ நூலை எழுதினார், அப்போஸ்தலனுடைய புஸ்தகத்தை எழுதினார். ஒரு தனி ஆளுக்கு எழுதினார். நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கை முதலாவது அதிகாரத்துல முதல் ரெண்டு வசனங்கள் வாசிங்க.
1: தெயோப்பிலுவே
0: பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் என்ன, அவர் செய்தது உபதேசித்தது, வாட் ஹி டிட் அண்ட் வாட் ஹி ப்ரீச்ட், எப்பவுமே இது ரெண்டும் சேர்ந்து தான் போகும். உபதேசம் பண்ணுவார், செய்வார், ரெண்டும். அவர் பேச கிரியை நடக்கிறத தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து லூக்கா புஸ்தகத்தை எழுதினேன், இப்போ ரெண்டாவது புஸ்தகம் எழுதுறேன். தியபொலிக்கு தான் எழுதினார். நீங்கள் லூக்கா முதலாவது அதிகாரம் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும். அப்போ என்னென்னா, நீங்கள் எதுக்காக என்னை அனுப்புனேன் அப்படின்னு சொல்லி சொன்னவர் அப்போஸ்தலன் நடவடிக்கை 10:38 சொல்லும்போது, நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார், தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அப்போ என்ன, ஆண்டவர் வந்து தான் பூமிக்கு வந்து சபிக்கப்பட்ட மக்களை சாபத்திலிருந்து மீட்டெடுத்து தேவனோடு இசைக்கிற ஊழியத்துக்கு என்னை அனுப்பிச்சாரு. இப்போ அதை யார் செய்யறதா, சபை செய்யுது. யாரெல்லாம் பாவத்திலையும் சாபத்திலையும் மரித்தவங்களாக இருக்காங்களோ அவங்களுக்கு உபதேசித்து அவங்கள அதிலிருந்து விடுதலை பண்ணி அவங்கள ஆண்டவரோடு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வேலையை இன்னைக்கு சபை செஞ்சிருச்சு. அதனால தான் சபை அந்த சரீரம் ஒரு அங்கமாக இருந்து ஆண்டவர் இங்கே என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்யக்கூடியதா. அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு சீஷர்களை பார்த்து அப்போ யோவான் 20:21 என்ன பண்ணுறாரு, ஊதி நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு, பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன். இப்போ என்ன, என்னையே எதுக்கு ஆண்டவர் அனுப்பிச்சாருன்னு சொல்லிட்டாரு, இப்போ நம்மளை என்ன சொல்லிட்டாரு, நான் உங்களை அனுப்புகிறேன். அப்போ சபையினுடைய நோக்கம் என்ன, அவர் பூமியில் மாம்ச பிரகாரமாக செய்து முடித்த காரியங்கள் தொடர்ந்து நடப்பதற்கு சரீரமாகிய சபைக்கு அவர் தலையாக இருந்து இன்றைக்கும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். 5வது, இந்த ஊழியம் தொடர்ந்து நடைபெறுவதற்கு பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் செய்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை என்பது பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார், அதை கேட்கிறாங்க, அதற்கேற்றார் போல கிரியைகள் நடக்குது. நீங்கள் அப்போஸ்தல நடவடிக்கை புஸ்தகத்தை இந்த கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கொஞ்சம் நிறைய லிஸ்ட் பண்ணியிருக்கேன், பாருங்கள் உங்கள் நோட்ஸில். 1வது, அப்போஸ்தல நடவடிக்கை 8வது அதிகாரத்தில் பிலிப்பு அந்த குதிரை ரதத்து பக்கத்தில் நீ போன்னு சொன்ன மாத்திரத்தில் பிலிப்பு ஓடி போய் அந்த குதிரை ரதத்தில் போய் அவனுக்கு வேதவசனம் வாசிக்கிறவனுக்கு சொல்லி கொடுக்கறது. அடுத்து பவுல் அவனை வந்து அப்போஸ்தல மினிஸ்ட்ரிக்கு அழைச்சது தமஸ்கு ரோட்டில், அப்போஸ்தல நடவடிக்கை 9வது அதிகாரத்தில் 1:10. அடுத்து அனனியாட்ட அங்கே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அனனியாவுக்கு தரிசனமாகி அனனியாவுக்கு காரியங்களை சொல்கிறார், நீ போய் அவனுக்கு ஜெபம் பண்ணுன்னு. அதற்கு பின்பாக பேதுருக்கு அங்கே கொர்னிலிய வீட்டில் போகிறதுக்கு பேதுருக்கு பரிசுத்தாவியானவர் மூலமாக தரிசனம் வர்றது. அதே போல் கொர்னிலிய வீட்டில் என்ன காரியம் பரிசுத்தாவியானவர் என்ன பண்ணார்னு பேதுரு சொல்லக்கூடியது. அது மாத்திரமல்ல, அகாபஸ் என்று சொல்லக்கூடிய தீர்க்கதரிசியின் மூலமாக எப்படி எருசலேமில் பெரிய பஞ்சம் உண்டாகும் என்று அப்போஸ்தலனுடைய 11வது அதிகாரத்தில் சொன்ன தீர்க்க தரிசனம், 13வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் எப்படி பவுலையும் பர்ணபாவையும் ஊழியத்துக்கென்று பிரித்தெடுத்து வைங்கள்னு சொல்லி பரிசுத்தாவியானவர் சொன்னதும் சபை அவர் மேலே கை வச்சு ஜபிச்சு அவங்கள அனுப்பி வைக்கிறது. அடுத்து 16வது அதிகாரத்தில் ஆசியா மைனருக்கு போகணும்னு சொல்லி ஆசியாவுக்கு போகணுன்னு பவுல் விருப்பப்படுறாரு, ஆனால் அங்கே போக விடாதபடி பரிசுத்த ஆவியானவர் தடை செய்கிறது. அதே 16வது அதிகாரத்தில் மக்கதோனியாவுக்கு வாங்க என்று சொல்லி தரிசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அப்போஸ்தலனாய பவுல்கிட்ட ஆண்டவர் தரிசனமாக பேசுகிறது. கொரிந்து சபையில் எப்படி வந்து அப்போஸ்தலனாய பவுல் வந்து தன்னுடைய தரிசனத்தை பார்த்து நடந்தேன்னு சொல்லி அப்போஸ்தலனுடைய 18வது அதிகாரத்தில் பார்க்குறோம். அதே போல் எப்படி அப்போஸ்தலனாய பவுல் ஒவ்வொரு பகுதியிலையும் ஆண்டவருக்கென்று சாட்சியாக இருப்பான்னு சொல்லி அப்போஸ்தலன் நடவடிக்கை 20வது அதிகாரம் 23வது வசனத்தில். அதே போல் அகாபஸ் வந்து மறுபடியும் எப்படி எருசலேமில் வந்து பவுல் கைது செய்யப்பட்டு துன்புறுத்தப்படுவார்னு சொல்லி சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனம். அதற்கு பின்பாக அப்போஸ்தல நடவடிக்கை 22வது அதிகாரத்தில் பவுல் அங்கே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து அவருக்கு தரிசனமாகி எப்படி அவன் வந்து அந்த நகரத்தை விட்டு புறப்பட்டு போகணும்னு சொல்லக்கூடிய காரியம். அடுத்து 23வது அதிகாரத்தில் பவுல் வந்து அங்கு கோர்ட்டில் வந்து நின்று சாட்சி கொடுக்கும்போது இயேசு கிறிஸ்து அங்கே வந்து என்ன வார்த்தை பேசணும்னு சொல்லி கொடுத்தது. அது மாத்திரமல்ல, தன்னுடைய சரீரத்தில் உள்ள முள் எடுக்கப்படணும்னு சொல்லி சொல்லும்போது ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி என்னுடைய கிருபை உனக்கு போதுன்னு சொன்னது. அது மாத்திரம்ல, பவுலுக்கு வந்து எல்லா விதமான வழிகளையும் அவனுக்கு ஒரு உற்சாகத்தையும் எல்லாத்தையும் கொடுத்தது. அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன பண்ணார், எப்படி அவங்கள வந்து வேலைக்கு அனுப்பிச்சாருன்னு சொல்லி அப்போஸ்தலனுடைய 13வது அதிகாரம், கலாத்தியர் 1 கொரிந்தியர் 1, எபேசியர் 4, 1 தீமோத்தேயு 1, எல்லாத்துலேயும் எப்படி பவுல் சொல்கிறாரு. இப்போ இதெல்லாம் உட்காந்து ஒரு நிமிஷம் திரும்ப இருந்து அப்படி யோசிச்சு பாருங்களேன், ஆதி திருச்சபை ஆரம்பித்ததுலேருந்து அவங்க என்னென்ன செஞ்சாங்களோ அது எல்லாமே ஆவியானவர் சொல்லி தான் செஞ்சாங்க, சுயமாக யாருமே செய்யலை. எப்படி? ஆவியானவர் தெளிவாக சொன்னார். இப்போ ஏன் சபைக்கு கேட்க மாட்டேங்குது? ஆவியானவர் பேசிட்டு தான் இருக்கார், ஆண்டவர் பேசிட்டு தான் இருக்கார். நான் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது, God will not do anything until unless he reveals to his prophets and to his servants. அவர் தன்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கும் ஊழியக்காரனுக்கும் சொல்லாமல் ஒரு காரியம் செய்ய மாட்டான்னு சொல்லி சொல்கிறார். அப்படி இருந்தால் ஏன் நம்ம வந்து அப்படி நடக்கக்கூடிய காரியம் இல்லை? ஆதி திருச்சபையில் அப்போஸ்தலர்களுக்கு எங்கும் புறப்பட்டு போய் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, எல்லாம் போய் ஊழியம் செஞ்சாங்க. அப்போ மார்க்கு சுவிசேஷம் 16வது அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் 20வது வசனம் என்ன பார்க்குறோம், கர்த்தர் அவர்களுடனே கூட சேர்ந்து கிரியை செய்து வார்த்தையை உறுதிப்படுத்தினார்னு சொல்லி சொல்லக்கூடியது. அது மாத்திரமல்ல, நீங்கள் அப்போஸ்தலன் நடவடிக்கை பார்த்தீங்கன்னா கெட்டப் அண்ட் கோ அப்படிங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப இருக்கும், எழுந்து போ எழுந்து போ எழுந்து போன்னு சொல்லக்கூடிய வார்த்தை. இன்றைக்கும் சபைக்கு ஆண்டவர் எழுந்து போன்னு தான் சொல்கிறார். சீட்டை சூடு பண்ணது போதும், எந்திரிச்சு போய் வேலையை பாரு. அப்போ என்னென்னா, ஒரு சரீரத்தினுடைய தலை என்பது கிறிஸ்து. அந்த தலைமைத்துவத்துக்கு வரணுன்னா நீங்கள் ஒரு தனிப்பட்ட நபராக அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவங்க எல்லாம் கூடி வரும்போது கிறிஸ்துவை ஒரு தலைவர் என்று தலையாக ஏற்றுக்கொள்ளும்போது அந்த தலை என்ன பண்ணுது, தன்னுடைய கிறிஸ்துவினுடைய மகிமையை இந்த பூமிக்கு காட்டக்கூடியதாய் அவர் இந்த பூமியில் செய்து கொண்டிருந்த ஊழியங்களை தொடர்ந்து செய்யக்கூடியதாய் அந்த சரீரத்தை போஷிக்கக்கூடியவராய் அந்த ஊழியத்தை செய்வதற்கு அவர் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை கொடுத்து அந்த காரியங்களை செய்கிறதா இருக்கும்போது அந்த தலை வந்து இந்த சரீரத்தை சரியான வழியில் நடத்தக்கூடியதாக இருக்கும். இப்போ ஒரு சபை என்பது சரீரம்னு சொல்லியாச்சு, அந்த சரீரத்திற்கு வந்து யார் தலை, கிறிஸ்து தலை. அந்த சரீரத்தினுடைய தலை எப்படியோ அப்படி தான் சரீரம் இருக்கணும். அதனால் இந்த சரீரம் என்ன பண்ணணும், சபையாகிய சரீரம் கிறிஸ்துவை வெளிக்காட்டுவதாய் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறதாய். நான் சொல்கிற இந்த சபை என்பது உலகளாவிய சபை, எந்த ஒரு சபையாக இருந்தாலும் எல்லா சபையிலும் என்ன பண்ணணும், கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதாய் கிறிஸ்துவை வெளிக்காட்டுவதாய் இருக்க வேண்டும். அப்போத்தான் அவர் அந்த சபைக்கு தலையாக இருக்கிறார்னு அர்த்தம். அப்போ முதலாவது நம்ம இன்றைக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்னா, நம்ம சபைக்கு யார் தலைவர், கிறிஸ்து. கிறிஸ்து தான் தலைவர், நம்மையெல்லாம் அவருடைய சத்தத்தை கேட்டு வேலை செய்கிற ஆளுங்க. இதில் யாரும் பெரிய ஆள் கிடையாது, யாரும் சின்ன ஆள் கிடையாது. இதனால தான் நீங்கள் நம்ம உள்ளூர் சபைன்னு எடுக்கும்போது 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5வது அதிகாரத்திலேருந்து நான் சொல்லி கொடுக்குறேன், ஊழியக்காரங்களை கனப்படுத்துறதுல தவறு இல்லை, ஆனால் என்ன பண்ணிவிடக்கூடாது, அவர்கள் ஏதோ விசேஷித்தவர்கள் என்று சொல்லி நாம் சபைக்கு களங்கம் கொண்டு வந்து விடக்கூடாது. அது மிகவும் முக்கியமான காரியம். ஏன்னா இன்றைக்கு நிறைய வந்து இந்த சபை வந்து கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதை காட்டிலும் மனிதர்களை மகிமைப்படுத்துவதாய் போயிடுச்சு. எந்த சர்ச்சுக்கு போனால் ஏன் பாஸ்டர் பேரை சொல்கிறீங்க? ஒரு நிமிஷம் சிந்திங்க, ஒரு நிமிஷம் சிந்திங்களேன். ஐயா எந்த கழுதன்னு பேசினாலும் ஆண்டவர் கிரியை செய்வார், இது அவரோட சபைன்னு சொல்லி சொல்லக்கூடிய மக்களாக நம்ம ஒவ்வொருத்தரும் வரணும். அதுதான் ஆண்டவரோட நோக்கம், சபையினுடைய நோக்கம். இப்போ நிறைய நேரங்களில் நான் சும்மா பொழுது போகலைன்னா ஏதாவது ஒரு நேரத்தில் வந்து ஏதாவது ஒரு மெசேஜஸ் ஏதாவது பார்த்தா, இப்போ ஒரு சில மெசேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவர் பேசுகிற 40 நிமிஷத்தில் ஒரு 5 நிமிஷம் ஜோக் அடிக்கிறாரு, 10 நிமிஷம் அவர் சொந்த கதை பேசுகிறாரு, அப்புறம் ஜோக கதை சொல்கிறாரு, அப்புறம் ஒரு அளவைக்கிறாரு, ஒரு சிரிப்பு கதை சொல்கிறாரு, முடிச்சிடுறாரு. இங்கே கிறிஸ்து எங்கே இருக்கிறார் தேட வேண்டியிருக்கு. எது கிறிஸ்து எங்கே இருக்கார் தேட வேண்டியிருக்கு. அதனால் நம்ம சேர்மன் பார்க்குறவங்க கொஞ்சம் பேருக்கு, அண்ணன் நீங்கள் நிறையா வசனம் சொல்கிறீங்க, என்ன செய்ய முடியும் யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம போதிக்கிறது ஆண்டவரை பற்றி போதிக்கணும், ஆண்டவருடைய காரியங்களை சொல்லிக் கொடுக்கணும். அதற்கு தான் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. தேவன் நாம மகிமைக்காய் தேவனை பற்றி சொல்லிக் கொடுக்க தான் நம்ம வந்திருக்கோம். என் கதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. அதாவது வசனத்தை புரிந்து கொள்வதற்கு ஒரு உதாரணம் சொல்லுவதில் தவறில்லை. ஆனால் சில மெசேஜஸ் சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து எங்கே இருக்காருன்னு தேட வேண்டியிருக்கு. ஃபுல்லாக இவர் தான் இருக்கிறாரு. தயவுசெய்து நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு கிறிஸ்தவம், ஒரு சபை என்பது கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதாயும் இந்த பூமியில் கிறிஸ்து யார் என்பதை அடையாளம் காட்டி கொடுப்பதற்கு நீங்களும் நானும் ஒரு பொறுப்பாளியாய் ஒரு சபையாய் இருப்பதற்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அது அவர்தான் தலை. அவருடைய சத்தத்தை கேட்டு நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக.
1: என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

ாலும் மண்ணில் கத்தர் சொல்லுகிறார், மகிழ்ந்து பாடு, கம்பீரமாய் பாடு, ஆனந்த சத்தமிடு. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும்.

0: அவங்க வர்ற டைமில் அவங்கள ஏதாவது பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு கம்பியோ ஏதாவது ஒன்று கொண்டு போய் அவங்கள ஏதாவது ஒன்றை பண்ணிடணும். பண்ணிவிட்டு நம்மளும் இருக்க வேண்டாம், நம்மளும் இருக்க வேண்டாம், நம்ம வாழ்க்கையும் நம்ம முடிச்சிருவோம், அவங்க வாழ்க்கையும் முடிச்சிருவோம்.
1: கிறிஸ்தவுக்கள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இன்றைக்கும் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கும் ஒரு அற்புதமான சாட்சியை நாம் கேட்கப் போகிறோம். இது நிமித்தம் நீங்கள் சந்தோஷப்பட்டு ஆண்டவரை துதிப்பீர்கள். அநேகர் ஆண்டவரை இன்னும் அதிகமாக ஏற்றுக்கொண்டு நெருங்குவீர்கள் என்பதில் சந்தேகமில்லை. தொடர்ந்து இந்த சாட்சியை நாம் கேட்போம். கர்த்தர் நம்மை வழிநடத்தி செல்வாராக. நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சியை குறித்து உங்களுக்கு தெரியும். நம்ம சாதாரணப்பட்ட நம்ம ஊழியக்காரர்கள் எல்லாம் உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. நிச்சயமா இன்று உங்களுடைய சாட்சியை அநேக ஜனங்கள் கேட்க போடுறாங்க, உங்களுக்கு ஜெபிப்பாங்க. அநேகர் ஆண்டவர் இன்னும் மிருக பற்றி கொள்வார்கள். புதிதாக பார்க்கிறவர்கள் கூட உண்மையான தெய்வத்தை அறிந்து கொண்டு ஆண்டவரை ஆராதிப்பார்கள் என்பது நிச்சயமாக உறுதியாக நம்ம சொல்ல முடியும். ஆகவே தொடர்ந்து கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக. சரி, நம்ம நிகழ்ச்சி நேராக நம்ம கடந்து செல்வோம். முதலாவதாக உங்கள் ஃபேமிலி டீட்டெயில்ஸ், அதாவது நீங்கள் பிறந்த இடம், உங்கள் அப்பா அம்மா, உங்கள் பிள்ளைகள், மனைவி, இப்படிப்பட்ட காரியங்கள் லைட்டாக சொல்லுங்கள்.
2: சரி,
1: பிறகு அடுத்த பகுதிக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம்.
2: என்னோடய பேர் வந்து பிரதீஷ்குமார். சொந்த ஊர் வந்து தடிக்காரங்குளம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வாழைத்துவல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம். அம்மா இருக்காங்க, அப்பா கூட இருக்காங்க. அப்புறம் எனக்கு ரெண்டு சகோதரிங்க. ஒரு சகோதரி நாகர்கோவிலில் திருமணம் பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னொரு சகோதரி வந்து மதுரையில் இருக்காங்க. எனக்கு மேரேஜ் ஆகிட்டு ஒய்ஃபு வீடு வந்து பனிச்சமோடு. ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க. மூத்த பொண்ணு அகமியா செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. ரெண்டாவது பையன் வந்து ஆரோன், அவன் 2 வயசு தான் ஆகுது. இதுதான் என்னுடைய குடும்ப நிலவரங்கள்.
1: சரி சரி. அப்போ நீங்கள் இளம் வயதிலிருந்து உங்கள் சூழ்நிலைகள் எப்படி இருந்தது, உங்களுடைய வளர்ப்பு எப்படி இருந்தது, எப்படி வளர்க்கப்பட்டீர்கள் என்பது குறித்து லைட்டாக சொல்லுங்கள்.
2: ஒரு வறுமையான குடும்பத்தில் வாழ்ந்த நபர் தான். ரொம்ப ஃபேமிலி பேக்ரவுண்டெல்லாம் இல்லை. நாங்கள் வந்து முன்னாடியே ஒரு பரம்பரையான ஹிந்து குடும்பத்தில் பிறந்தவங்க. நான் பிறந்து கொஞ்சம் அறிவு வந்ததுக்கு பிறகு ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற இயக்கத்துல எல்லாம் நான் என்ன இணைச்சிருக்கேன். அதில் இந்த ஷாகா அப்படிங்கிற ஒரு பயிற்சியெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, அந்த பயிற்சியிலலாம் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். அப்புறம் பாரதிய ஜனதா கட்சியிலையும் தடிக்காரவனம் பஞ்சாயத்தில் அதிலையும் நான் செயலாற்றியிருக்கிறோம். ஃபேமிலியை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப ஏழ்மையான குடும்பம் தான். ரொம்ப ஃபேமிலி பேக்ரவுண்டெல்லாம் இல்லை. படிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். எங்கள் அப்பா வந்து நல்ல ஒரு கடுமையான ஒரு உழைப்பாளி.
1: என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்க?
2: அவர் வந்து பாத்திரம் வியாபாரம் பண்ணுவார். வியாபாரம் தான், தலையில் கூடையாக சுமந்து ஒரு ஊராக கொண்டு விற்கிறவர். வேலைக்கு போகிறதோட அந்த மாதிரி. அது முடிஞ்சதுக்கப்புறம் லோடிங் வேலைகள்லாம் செய்வாங்க. நல்லா சம்பாதிக்கிற ஒரு நபர் தான். ஆனால் எப்படி எங்கள் குடும்பம் வறுமைக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா, எங்கள் அப்பா வந்து நல்லா தண்ணி அடிப்பாக இருக்கும், நல்லா ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் நிறைய நாள் வந்து நாங்கள் சாப்பாட்டுக்கு கூட சில நேரங்களில் கஷ்டப்பட்ட சூழ்நிலை. எல்லா டைமும் இல்லை, ஆனால் நிறைய நாளில் அதை நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு வறுமையான குடும்பத்தில் தான் இருந்தோம். அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அப்பாவை குறித்து, நாங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். இப்படி தான் எங்கள் குடும்பம் போயிட்டுருந்து. அப்போது நான் எப்படி ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறத சாட்சியை தான் இன்னைக்கு மக்கள்
1: சொல்ல போகிறீங்க,
2: சொல்ல வந்திருக்கிறோம்.
1: அதுக்கு முன்பதாக, நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் கொஞ்சம்
2: அனுபவம்,
1: எந்த அனுபவ ரீதியாக நீங்கள் வந்தீர்கள் என்பதை
2: கண்டிப்பாக
1: மக்கள் முதலாவது சொல்லுவோம்.
2: இப்போது ஒரு டைமில் சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் சந்திய நாமம்னு ஒன்று சொல்லுவாங்க. அது நிறைய ஹிந்து வீட்டில் அது பண்ணுவாங்க. எங்கள் அம்மா டெய்லி 6 மணி ஆகிற டைமில் அந்த சந்திய நாமம்னு சொல்லிக்கிட்டு ஒன்று, அது என்னென்னா திருவிளக்கு போட்டு வச்சு அந்த ஹிந்து சாமிகளுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் எங்கள் அம்மா பாடல் பாடுவாங்க. அந்த பாடல் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு தான் எங்களுக்கு வந்து இரவு உணவே கிடைக்கும். அந்த மாதிரி தான் எங்களை வளர்த்துனாங்க. அப்போ சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பக்தி வைராக்கியமாக தான் நான் வளர்ந்துட்டுருந்தோம். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு ஒரு 18 வயசுலாம் வர்ற டைமில் நமக்குள்ளாடியே ஒரு ஞானம், கூடுதலாக அறிவு வளர ஆரம்பிக்கிற டைமில் கடவுள் பற்றி எனக்கு ஒரு தேடல் உண்டாச்சு. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கோயில் இருந்துச்சு. அந்த கோவிலில் நான் தான் வந்து செயலாளர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பில், அந்த சின்ன வயசில் எனக்கு அந்த பொறுப்பில் இருந்து அந்த கொடை எல்லாமே, அந்த திருவிழாவை எல்லாமே நான் நடத்தியிருக்கிறேன். அந்த டைமில் தான் நான் அநேக நேரங்களில் அங்கே இருக்கக்கூடிய அந்த சுவாமி, அந்த விக்கிரகங்களுக்கு முன்னாடி போயிருந்து நான் தனியாக மனசு உடைஞ்சு நிறைய நாள் நான் பிரார்த்தனை செய்ததுண்டு. என்னுடைய பிரார்த்தனையுடைய முக்கியமான பாயிண்டே இதாக தான் இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா குடிக்கிறாரு, அந்த குடி பழக்கத்திலேருந்து எப்படியாவது எங்கள் அப்பாவை வந்து மீட்டெடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை வந்து நான் எப்போவுமே பண்ணுறது உண்டு. அப்படி ஒரு நாள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் எனக்குள்ளாடியே ஒரு கேள்வி உண்டானது. அந்த கேள்வி தான் என்னை வந்து கிறிஸ்துவுக்குள் திருப்புவதற்கு மூல காரணமாக இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். என்ன காரணம்னா, அந்த சுவாமிக்கு குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த கொடை வர்ற டைமில் வாற்று சாராயம் வாங்கி வைக்கணும். நிறைய இடங்களில் பிராண்டி வாங்கி வைப்பாங்க, நான் வாங்கி வச்சுருக்குறோம். அப்போ தான் நான் எனக்குள்ளே ஒரு கேள்வி உண்டாச்சு, நம்ம கும்பிடுகிற ஒரு கடவுளுக்கு நம்ம வாற்று சாராயம் வாங்கி வச்சா தான் அது கொடையிலே அது பிரதானமாக இருக்குது.
1: இப்போ வாற்று சாராயம்னா சொந்தமாக தயாரித்து சுத்தமாக,
2: ஆமாம், அந்த கருப்பட்டி எல்லாம் போட்டு
1: சொந்தமாக தயாரித்து
2: மலைப்பிரதேசங்கள்லாம் பண்ணுவாங்க.
1: சரி சரி,
2: அந்த மாதிரி பட்டதான் வாங்கி வைக்கணும். இப்போ வந்து நிறைய டாஷ்மார்க்ல இருந்தெல்லாம் வாங்கி வைக்கிறாங்க. இப்போ எனக்குள்ள இதை கொச்சைப்படுத்தி நான் சொல்லுவதில்லை, எனக்குள் உண்டான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, என்னுடைய தகப்பனார் வந்து குடிக்கிறாரு, அதனால தான் எங்கள் குடும்பத்தால் ஒரு நிலைமைக்கு வர முடியலைங்கிறத கண்கூடாக அனுபவிச்சோனா, அப்போ இந்த குடிப்பழக்கத்தை அவர்கிட்ட இருந்து மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நான் பிரார்த்தனை செய்கிற என்னுடைய கடவுளை குடிக்கிற நேரத்தில் நான் எப்படி எங்கள் அப்பாவுடைய குடியை மாற்றும்படி அதுக்கிட்ட போய் சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு உண்டாச்சு. அப்போந்தான் நான் வந்து கடவுள் பற்றி நிறைய அனலைசிங் பண்ண ஆரம்பித்தேன். நம்ம உண்மையிலே ஆராதித்து கொண்டிருக்கிறது கடவுள் தானா அப்படிங்கிறத பற்றி கடவுள் அனலைசிங்னு சொல்லிட்டு கடவுள் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தோம். இப்போ கடவுளுடைய குவாலிட்டிகளை பார்க்குற டைமில் நிறைய நான் யோசிச்சுருக்கேன். அந்த நாங்கள் கும்பிடக்கூடிய அந்த சுவாமி, அந்த டைம் கும்பிட்டுக்கிட்டு இருந்த அந்த சுவாமி, அது ஒரு பாடலில் வரும், கால் மாடு வேகும் முன்னே தலை மாட்டை பிடித்தெழுத்தான் அப்படின்னு. இப்போ எனக்கு அதோடய அர்த்தம் சரியாக புரியாமல் இருந்து, இந்த கோவில் கொடையிலெல்லாம் அந்த வில்லுப்பாட்டுன்னு ஒன்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த வில்லுப்பாட்டு வரும், அந்த வில்லுப்பாட்டிலெல்லாம் இதை அப்படியே பாடுவாங்க. நான் கும்பிட்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த கடவுள், ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனை வந்து எரிக்கிற டைமில் அவனுடைய கால் மாடு வேகும் போது தலை மாட்டை பிடித்தெழுத்தான் அப்படின்னு, அந்த பிணத்தை தின்னுகிற ஒரு கடவுளாக தான் இருக்குது. அப்போ தான் எனக்குள்ள ஒரு கேள்வி உண்டாச்சு, உண்மையிலே நம்ம கடவுளை தான் தொழுகிறோமா, இல்லை இதுதான் கடவுளா அப்படின்ட்டு ஒரு கடவுள் பற்றியே எனக்கு ஒரு சந்தேகம் உண்டாச்சு. உண்மையிலே கடவுள் இருக்காங்களா, இந்த மக்கள் எல்லாம் கடவுளை கும்பிடுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி உண்டாச்சு. ஆனால் என்னால் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாத்திகமாக இருக்கவும் முடியலை. ஏன்னா இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கு, இந்த படைப்புகள் இருக்குது, இதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து கண்டிப்பாக இயற்கையாக படைக்கப்பட்டதே இருக்காது. அப்போ ஒரு படைப்பாளின்னு இருக்கிறாரு, நம்ம கும்பிடக்கூடிய கடவுள் உண்மையான கடவுள் தானான்னு ஒரு பெரிய ஒரு கேள்வி உண்டாச்சு. அப்போ நானாகவே ஒரு முடிவுக்கு வந்தது என்னென்னா, கடவுளை வைத்து எல்லாருமே ஏமாற்றி கொண்டிருக்கிறாங்க, கடவுளை வச்சு எல்லாருமே வியாபாரம் போல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம எப்படி இன்றைக்கி நான் என்னுடைய மதத்தில் இருந்து இந்த கடவுள்கள் எல்லாம் ஒரு கடவுள் என்று சொல்லி இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ, இதே மாதிரி தான் கிறிஸ்தவர்களும் பைபிளை வச்சுக்கிட்டு இயேசு அப்படின்னு ஒரு கடவுளை வச்சுக்கிட்டு ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. இஸ்லாமியர்களும் அப்படி தான், இந்த உலகத்தில் எல்லாருமே யாரோ ஒரு நபரை கடவுள்னு சொல்லி ஏமாற்றிட்டுருக்காங்க. ஆனால் இது எதுவுமே கடவுள் இல்லை, உண்மையான கடவுள்னு வேற ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தியை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்குள்ளாடி இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ அந்த கடவுள் இருக்காரு அப்படிங்கிறதுக்கு நான் நம்புறதுக்கான ஒரு காரணம் கூட, நான் வந்து 10ஆம் கிளாஸ் வரை தான் படிச்சிருக்கிறேன், அதுக்கு மேலே படிக்கணும்னு எனக்கு ஆசை இருந்துச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எங்களுடைய குடும்ப சூழ்நிலை, எனக்கு முன்னாடி 2 சகோதரிகள் இருந்தனால அவங்கள வந்து திருமணம் செய்து கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்னுடைய பொறுப்புமானதுனால என்னுடைய படிப்பை வந்து நான் 10ஆம் கிளாஸோடு டிக்ளேர் பண்ணிக்கிட்டு சாதாரணமாக கூலி வேலைக்காக தான் போனோம். என்னுடைய முதல் அனுபவமே கேரளாவுக்கு கொத்தனாருக்கு கையாளுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வேலைக்காக நான் போயிருந்தேன். எங்கள் வீட்டு பக்கத்துலேருந்து ஒரு அண்ணா கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கே போன உடனே என்கிட்ட ஃபஸ்ட்டு கேள்வி மலப்புரம் அந்த இடம், அந்த கான்ட்ராக்டுக்காரர் என்கிட்ட கேட்டார், பால் குப்பி கொண்டு வந்தியான்னு கேட்டார். ஏன்னா அன்றைக்கி நான் 14 வயசு, வெள்ள வெள்ளையாக இருப்போம், மீசை அரும்பு மீசை வந்திருந்த டைமு, வேலைக்கு போகிறதுக்கான ஒரு சரியான தகுதி கூட இல்லாத அந்த வயசுலேயே நான் வந்து வேலைக்கு போயிட்டேன். இப்போ காலங்கள் கடந்ததுக்கு பிறகு செங்கன்னூர் அப்படிங்கிற இடத்துல ஆராட்டுப்புழா அப்படின்னு ஒரு இடம் உண்டு, அந்த இடத்துல ஒரு நதி, பெரிய ஒரு நதி போகுது, ஒரு பம்பை நதின்னு சொல்லுவாங்க. அந்த நதியில் தண்ணி நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. நான் ஊரில் எல்லாம் அந்த குளங்கள்ல எல்லாம் குளித்த அனுபவம் எனக்கு உண்டு. அப்போ என்னுடைய நண்பர்கள் ஒரு 7-8 பேராக சேர்ந்து என்ன பண்ணோம்னா, அந்த பெரிய நதி கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் வீதி இருக்கும், இந்த நதியை இவங்க எல்லாருமே நீந்தி அந்த சைடு அந்த கரைக்கு போகிறதா இவங்களோட திட்டம். அதில் ஒரு பாலம் இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து சரியாக நீச்சல் தெரியாது, லைட்டாக தெரியும். நானும் இவங்க கூட நீந்த ஆரம்பித்தேன். இவங்க நீந்தி கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரம் போயிட்டாங்க. ஒரு பெரிய ஒரு பாலம் இருக்குது, அந்த பாலத்துடைய ஃபில்லரில் போய் அவங்க பிடிச்சிட்டாங்க. ஆனால் நான் நீந்தி போக ஆரம்பித்ததுக்கு பிறகு ஒரு பகுதியெல்லாம் போயிருப்பேன், அப்போந்தான் தெரியுது அந்த நதியில் வந்து பயங்கரமான நீர் ஒழுக்கு. மேலே இருந்து பார்க்கும்போது அது அமைதியாக போயிட்டு இருந்த மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் நான் நீந்த ஆரம்பித்ததுக்கு பிறகு அடியில் பயங்கரமான இழுப்பு வர ஆரம்பிச்சு, என்னால் வந்து நீந்தவே முடியலை. இனி ஒரு ஸ்டெப்பு கூட என்னால் வைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் என் மனசுக்குள்ளே உண்டாகுது. இப்போ அங்கே எப்போவுமே சம்பவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்னென்னா, அந்த பம்பா நதினு சொல்லக்கூடிய அந்த நதியில் வருஷத்துக்கு ஒன்று இல்லைன்னா ரெண்டு பேர் இறந்து போவாங்க. ஆனால் கண்கூடாவே பார்த்துருக்கோம், ஆம்புலன்ஸ்லாம் அவங்க கொண்டு போகிறதையும் பார்த்துருக்கோம். அப்போ என்னுடைய கை கால் எல்லாமே தளர்ந்தாச்சு. நான் என்னுடைய இஷ்ட தெய்வங்களை எல்லாம் கூப்பிடுறேன், ஏன்னா எனக்கு ரெண்டு சகோதரி இருக்காங்க, என்னுடைய குடும்பத்தை நான் தான் பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. எப்படியாச்சும் நான் என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. என் கை என்னால் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியலை, நீந்த முடியலை, என்னால் திரும்பவும் வர முடியாது, அந்த பக்கமும் போக முடியாமல் ஒரு நடு கண்டிஷனில் நான் மாட்டியிருக்கேன். அப்போ ரொம்ப நான் எனக்கு இஷ்ட தெய்வத்தை எல்லாம் கூப்பிட்றேன், எப்படியாவது எனக்கு ஒரு மிராக்கள் நடக்கணும், எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு நினச்சி கூப்பிட்டேன், ஒன்றுமே வரல. கடைசியாக நான் என் மனசுக்குள்ளே சொன்னேன், இந்த உலகத்தில் கடவுள்னு ஒரு சக்தி இருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி இப்போ நான் கூப்பிட்ட கடவுளுக்கெல்லாம் மிஞ்சி இன்னும் ஒரு சக்தி இருப்பது உண்மை அப்படின்னா, இந்த இடத்துல அந்த கடவுள் என்ன காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என் கையை நான் விட்டுட்டேன். நான் என் மனசு இப்போ என் மனசு சொல்லுது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ தண்ணிக்குள்ளே மூழ்க போகிற, உன் ஃப்ரெண்டெல்லாம் சத்தம் போட போகிறாங்க, நீ எங்கேயாவது ஒரு இடத்துல மிதக்க போகிற, உன்னை தூக்கிட்டு போய் நாளைக்கு ஆம்புலன்ஸில் உன்னுடைய சொந்த ஊருக்கு உன்னை கூட்டிகிட்டு போக போகிறாங்க அப்படின்னு என் இருதயம் சொல்லுது. எனக்கு எதுவுமே தெரில, நான் அப்படியே என்னால் நீந்த முடியலை, நான் அப்படியே கையை விட்டுட்டேன். நான் ஆச்சரியம் பாருங்கள், நான் கையை விட்டுட்டு அப்படியே பார்க்குறேன், என் கால் வந்து ஏதோ ஒன்றுக்கு மேலே தட்டுப்படுது. நான் நிற்கிற இடத்துல ஒரு கல் இருந்திருக்கு, கிட்டத்தட்ட அது என் இடுப்பு அளவு தண்ணி தான் அதில் இருக்குது, கீழே பயங்கரமான இழுக்கு. அந்த கல்லுக்கு மேலே நிற்கிறேன், எனக்கு ஒன்றுமே ஓடலை. என் ஃப்ரெண்டெல்லாம் அங்கே நின்று பார்த்துக்கிட்டு ஏய் வா வான்னு கூப்பிட்றான். நான் அந்த இடத்துல நின்று ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே அப்படியே நின்று நல்லா மூச்சு நல்லா வாங்குது, கை காலெல்லாம் கொஞ்சம் உதறுற மாதிரி இருக்குது. அந்த நார்மல் நிலைக்கு வந்ததுக்கு பிறகு அந்த இழுப்பு தண்ணியிலே அப்படியே ரிட்டன் நீந்தி அந்த பக்கம் போயிட்டேன். அப்போ தான் நான் அன்றைக்கி ஒரு முடிவு பண்ணேன், கடவுள்னு ஒரு சக்தி இருக்குது இந்த உலகத்தில், அந்த உண்மை கடவுளை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. அந்த எப்படியாவது நம்ம அந்த உண்மை கடவுள் யாருங்கிறத கண்டுபிடிக்கணும், நம்மளை இன்றைக்கி காப்பாற்றின கடவுள். நம்ம கடைசியாக ஒரு பிரார்த்தனை பண்ணோம், இந்த உலகத்தில் கடவுள்னு ஒரு ஆள் இருந்துச்சுன்னா, நான் இப்போ கூப்பிட்ட கடவுளை தவிரவும் இன்னொரு கடவுள் இருந்தால் அவங்க என்னை காப்பாற்றட்டும்னு நான் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு என்ன ஒரு சக்தி காப்பாற்றிருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. இப்போ அந்த கடவுள் தேடல் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. நம்ம இருக்கக்கூடிய மார்க்கம் கண்டிப்பாக வந்து இந்த கடவுளை இது வந்து உண்மையான கடவுளாக இருக்காது இல்லை அப்படிங்கிற ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஊரில் வந்து ஒரு சின்னதாக வியாபாரங்கள் எல்லாம் பண்ண ஆரம்பித்தோம். ஆண்டவருக்குள்ளே வரதுக்கான ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டுன்னு கூட இதை நான் சொல்லலாம். ஒரு முறை எனக்கு வந்து ஒரு கிறிஸ்தவ குடும்பம் எனக்கு ரொம்ப பழக்கமாச்சு. அது இறச்சிக்குளத்தில் அவங்களுடைய வீடு இருக்குது, பாஸ்டர் பெஞ்சமின் அவங்களுடைய குடும்பம், அவங்களும் அவங்க மனைவியும். அப்போ நான் வந்து ஹிந்துவாக தான் இருக்கிறேன், என் கையில் இருந்த நூலெல்லாம் நான் கட்டியிருப்பேன். ஒரு முறை எனக்கு அவங்கள ஒரு பழக்கம் உண்டான உடனே அவங்க என்கிட்ட காமித்த அந்த அன்பு, அந்த குடும்பம், நான் எப்போ வந்தாலுமே நான் ஒரு ஹிந்து அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க என்கிட்ட பழகவே இல்லை, ரொம்ப அன்பாக பேசுவாங்க. அவங்க வீட்டில் ஒரு நபராகவே என்னை வந்து பாவித்தாங்க. இப்போ என்ன நடக்கும்னா, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பாஸ்டரும் அவங்களுடைய மனைவியும் அவங்க ஒரு சபையை வச்சுருக்காங்க. அந்த சர்ச்சில் வந்து கன்வென்ஷன் அந்த ஸ்பெஷல் மீட்டிங் எல்லாம் வைக்கும்போது என்னை இன்வைட் பண்ணுவாங்க, நீங்கள் வாங்க எங்கள் சர்ச்சில் ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கோம்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்கக்கிட்ட கேட்குற முதல் கேள்வி என்னென்னா, நீங்கள் கடவுளை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்போம். என்னுடைய கணிப்புப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரு, ஆனால் அது வந்து இவங்க கும்பிடுற இயேசுவும் இல்லை, நம்ம கும்பிடுற கடவுளும் இல்லை, அதை மிஞ்சி ஒரு சக்தி இருக்குது, இதெல்லாம் வந்து சும்மா ஏதோ இவங்க ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படி அந்த திங்கிங் தான் எனக்கு இருந்துச்சு. கடவுளை நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கேட்டோம். இப்போ அவங்க கடவுளை யாரும் பார்க்க முடியாது அப்படின்னாங்க. சரி, கடவுள் உங்ககிட்ட பேசியிருக்காரான்னு கேட்டேன். அது நீங்கள் சபையில் போனீங்கன்னா வசனம் மூலம் பேசுவார் அப்படின்னாங்க. உடனே நான் அவங்கக்கிட்ட இந்த டயலாக் எல்லாம் என்கிட்ட விடாதீங்க, ஒரு பைபிளை எடுத்து வச்சுட்டு இப்படி நம்ம படித்த உடனே அது யார் வேணாலும் படிக்கலாமே, அதை நீங்கள் வந்து கடவுள் வசனம் மூலம் பேசணுவாங்கன்னா எப்படி சொல்கிறது, பார்க்காத கடவுளை நம்ம எப்படி இங்கே கும்பிட முடியும் அப்படின்னா, இங்கே சபைக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு உண்மை கடவுள் தெரியும் அப்படின்னாங்க. நானும் அதை சிரிச்சுட்டு அப்படியே கடந்து வந்துடுவோம். ஒரு வாட்டி நான் வீட்டில் இருக்கிற டைமில் இதே மாதிரி கேரளாவிலேருந்து ஒரு பாஸ்டர் வந்திருந்தாங்க, அவங்களுடைய கன்வென்ஷன் ப்ரோக்ராமுக்கு அந்த அம்மா அந்த பாஸ்டரும் ஆகிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் ஆகிட்டு அந்த அம்மா தான் பேசினாங்க ஃபோனில், இப்படி ஒரு கன்வென்ஷன் இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்போ கூப்பிட்ற டைமில் எங்கள் அம்மாவும் பக்கத்தில் உண்டு. உடனே நான் எங்கள் அம்மாவிட்ட சொன்னேன், அம்மா இப்படி ஒரு பாஸ்டரும் அவங்க ஃபேமிலியும் அவங்க சர்ச்சில் கன்வென்ஷன் இருக்குது, நம்மளை கூப்பிட்றாங்க, நான் என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்டேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, நம்ம வீட்டு பக்கத்தில் கோயில் இருக்குல்லடா, அது இன்றைக்கி பௌர்ணமி தான், அதில் வந்து திருவிளக்கு பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு, நீ முதல்ல அந்த பாஸ்டரையும் அவங்க ஃபேமிலியையும் இந்த திருவிளக்கு பூஜையில் வர சொல்லு. அவங்க இந்த திருவிளக்கு பூஜையை வந்து முடித்தவொன்னா நம்ம எல்லாருமே ஃபேமிலியாக வந்து அவங்களுடைய சர்ச்சுக்கு போவோம் அப்படின்னு சொன்னோம். நான் இந்த வார்த்தையை சொன்னோன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அவங்கள சந்திக்கிற டைமில் அவங்க என்கிட்ட நல்ல அன்பாக தான் பேசிக்கிட்டாங்க. அப்போ ஒரு நாள் இவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பைபிள் எனக்கு கொடுத்தாங்க. பைபிள் கொடுத்துட்டு நான் நிறைய புக்ஸ் படிக்கிற பழக்கங்கள் உண்டு. அப்போ பைபிள் கொடுத்துட்டு சொன்னாங்க, நீங்கள் கடவுளை பற்றி தேடுறீங்க இல்லையா, இதை படிங்க, உங்களுக்கு கடவுள் பற்றி நிறைய விளக்கங்கள் தெரியும் அப்படின்னாங்க. சொல்லிக்கிட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்ன அப்படின்னா, இந்த பைபிளில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுன்னு ரெண்டு பார்ட் இருக்குது, இதில் வந்து புதிய ஏற்பாடை வந்து நீங்கள் முதல்ல படிங்க. எதுக்காகனா, புதிய ஏற்பாடை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பழைய ஏற்பாடு படிக்கும்போது நிறைய கேள்விகளுக்கான விடைகள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும், அதனால் புதிய ஏற்பாடை நீங்கள் முதல்ல படிங்கன்னாங்க. இப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி உண்டாச்சு, இவங்க ஏன் புதிய ஏற்பாடை முதல்ல படிக்க சொல்கிறாங்க, ஒருவேளை அதில் ஏதாவது உள்குத்துருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு பழைய ஏற்பாடை தானே நான் படிக்க ஆரம்பித்தேன். இவங்க பைபிள் தந்தப்போ, இந்த பைபிள் வாங்கி நான் படித்தப்போ உண்மையிலே எனக்கு சொல்லப்போனால் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா என்னுடைய கேள்வியே, உலகம் எப்படி உண்டாக்கப்பட்டது, இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது, இந்த உலகத்தில் எப்படி உயிரினங்கள் வந்துச்சு, இதை பற்றின ஒரு தெளிவான ஒரு விளக்கம் நான் எங்கேயுமே பார்க்கல. ஏன்னா அறிவியல் இன்றைக்கி அறிவியலில் ஒரு வாட்டி ஒரு நபர் என்கிட்ட பேசுகிற டைமில் சொன்னார், அவர் நாத்திகர், குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிப்படை வரலாறை பற்றி சொல்லி கொடுத்தாரு. அப்போ எனக்கு நான் உடனே அவர்கிட்ட திரும்ப கேட்ட கேள்வி என்னென்னா, குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினா அப்படின்னா இன்றைக்கும் நிறைய குரங்குகள் இருக்கு இல்லையா, எங்கள் வீட்டு பக்கத்தில் நான் நிறைய குரங்குகள் பார்க்குறேன், அந்த குரங்கிலிருந்து ஏன் இப்போ மனுஷன் தோன்றலை, முட்டையிலிருந்து தான் கோழி உண்டானதுன்னு நம்ம படிக்கிறோம், இன்றைக்கும் முட்டையிலிருந்து தானே கோழி உண்டாகிறது, இப்போ குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான் அப்படின்னு சொல்கிறது உண்மை என்றால் இன்றைக்கும் குரங்குகள் இருக்கே, அந்த குரங்கிலிருந்து ஏன் மனிதன் தோன்றலை அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்போ இந்த படைப்புகளுக்கான சரியான ஒரு இது எனக்கு வந்து எங்கேயுமே, நான் நிறைய நூல்கள் படிச்சிருந்தாலும் கூட ஒரு சரியான விளக்கம் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இந்த பைபிளில் ஃபஸ்ட்டு இதை வந்து படிக்கிற டைமில் அந்த ஒவ்வொரு படைப்பையும் பற்றி அதில் போட்டிருந்தப்போ எனக்கு வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அதில் நிறைய விஷயங்கள் ஒத்துக்கிறது மாதிரியும் இருந்துச்சு. இப்போ இந்த பைபிள் எப்போ எழுதப்பட்டதுன்னெலாம் கேட்டேன், அது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி, அறிவியல் வளர்ச்சி அடைகிறதுக்கு முன்னாடி எழுதப்பட்டதுன்னாங்க. அப்போ அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் பார்த்தோன்னா நல்லா தான் போயிட்டு இருந்து. அதில் அந்த ரூபன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதாபாத்திரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது வரும். அதை படித்தப்போ அவர் ஒரு சின்ன தவறு பண்ணுவார், அதை பார்த்த உடனே எனக்கு அந்த பைபிள் படிக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்டிங் வந்து கொஞ்சம் அப்படி ஸ்டாப் ஆகிட்டு. ஏன்னா நான் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மதங்கள்லையும் கடவுளுடைய சில குவாலிட்டிகள் அப்படி இருந்துச்சு, கடவுளே நிறைய சேட்டைகள் பண்ணுறாரு. அப்போ என்னுடைய கேள்வி தான், கடவுள் இது பண்ணும்போது அவரை ஆராதிக்கக்கூடிய நம்ம அதை பண்ணலாமா அப்படின்னு. அப்போ நம்ம பண்ணியாச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு அன்னைக்கு பெரிய ஒரு தண்டனை தான் கொடுப்பாங்க. அப்போ இதுலேயும் அந்த மாதிரி தானே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பைபிளை வந்து நான் படிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டேன், எங்கள் வீட்டுக்கு மேலே அப்படியே ஒதுக்கி வச்சிட்டோம். அதுக்கப்பிறகு சர்ச்சுக்கெல்லாம் ஒன்றென்றால் போயிருக்கேன், போயிட்டு இந்த சர்ச்சில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்காக தான் போனேன். இப்போ சர்ச்சுக்கு வாங்க கடவுளை பார்க்கலான்னு சொன்னாங்களே, போய் சர்ச்சில் போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அப்போ நான் ஹிந்து தான், நான் கையில் கயர்லாம் கட்டியிருக்கிறோம், நெட்டியில் பொட்டெல்லாம் வச்சுருக்கிறோம். ஒரு சபையில் அவங்களுடைய தம்பி நடத்திக்கிட்டு இருந்த ஒரு சபை, இடைக்கோடுங்கிற ஒரு இடத்துல கௌஸ்கி பாஸ்டர் அவர், அந்த சபையில் போனோம். போய் பின்னாடி போய் உட்காந்துருந்தோம், முன்னாடி போகலை, லாஸ்ட்டில் தான் போய் நின்று. நான் போனதே என்ன அப்படின்னா வேடிக்கை பார்க்குறதுக்காக தான் போனேன். அதாவது அங்கே என்ன நடக்குது, ஏன்னா நான் ஒரு கோவிலில் செயலாளர் அப்படிங்கிற பொறுப்பில் இருந்து கொடை நடத்தியிருக்கேன், அதில் இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகள் எல்லாமே நமக்கு தெரிந்திருந்ததுனால இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, இது உண்மையிலே இவங்க ஆராதிக்கிறாங்களா இல்லை நம்ம அங்கே பண்ணுறது மாதிரி தான் இவங்களும் பண்ணுறாங்களான்னு பரிசோதனை பண்ணதுக்காக தான் போனேன். அப்போ அங்கே பின்னாடி போய் உட்கார்ந்துருக்கிற டைமில் நடந்த ஒன்று ரெண்டு சம்பவங்கள், அங்கே பாடல் நடந்துக்கிட்டு இருக்கும், சகோதரர்கள் சைட்லேருந்து கொஞ்சம் பேர் செல்ஃபோன் எடுத்து நோண்டிக்கிட்டு இருக்காங்க, நடந்த சம்பவங்கள் இது, செல்ஃபோன் எடுத்து நோண்டிக்கிட்டு இருக்காங்க. அவர் பாட்டுக்கு அவர் அங்கே பிரசங்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. சாட்சி நேரம்னு சொல்லிட்டு ஒரு சாட்சி நேரம் கொடுக்குறாங்க, ஒரு அம்மா சாட்சி சொல்கிறாங்க, ரெண்டு பெண்கள் பக்கத்தில் இருந்து அவங்களுக்குள்ளே ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ என்னுடைய திங்கிங்கில் நடந்தது என்னென்னா, ஒரு இவங்கக்கிட்ட பெரிய பயபக்தி இருக்கிறது மாதிரியும் தெரியல, சரி எல்லாம் நம்ம அங்கே நடக்கிற மாதிரி தான் இங்கேயும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்காக ஒரு ரெண்டு மூணு வாரம் கண்டினியூவாக போனேன், ஒரே வாரம் போகலை, போய் காணிக்கையை போட்டுட்டு வந்துடுவோம். இப்போ அந்த சபையில் இருக்கக்கூடிய ஒரு வயதான அம்மா உண்டு, சுசீலா அப்படின்னு பேர் அவங்க அம்மா, அந்த அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, ஆராதிக்கும் போது யாருமே கண்ணை திறந்து வச்சுட்டு வேடிக்கை பார்க்காதீங்க, மனசை விட்டு ஆராதிங்க. நான் ஆராதிக்கவே போகலை, நான் உண்மையில சொல்ல போனா வேடிக்கை பாக்குறதுக்காக தான் போனோம்.
1: இந்த டைம்ல நீங்க வந்து அந்நிய தேவர்களை வழிபட்டு இருந்தீங்களா?
2: அந்நிய தேவர்களை நான் வழிபட்டு தான் இருந்தேன். அப்ப நான்
1: பொறுப்பு அங்கேயும் போயிட்டு இருக்கேன்.
2: அதாவது என்ன, என்னுடைய திங்கிங் ஒரு தேடல், அவ்வளவுதான், இறை தேடல்னு கூட சொல்லலாம். உண்மை கடவுள் யார் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும், அதுதான் என்னுடைய.
1: ரெண்டு இடத்துக்கும் போயிட்டு
2: இருக்கு. ஆமா, ஏன்னா இவங்க சொல்றாங்களே, நம்ம மதங்கள்ல இப்படி நடக்குது, இவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத பார்க்க போனோம். உண்மையில சொல்ல போனா எனக்கு அது திருப்திகரமாக இல்லை. ஆனா அவங்களுடைய அன்புனால நான் ரெண்டு மூணு வாரம் போனேன். போயிட்டு அதுக்கப்புறம் நான் சர்ச்சுக்கு போறதையும் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ என்ன நடந்துச்சுன்னா, நான் ஒரு சின்ன ஒரு வியாபார ரீதியாகிட்டு வந்தேன். என்னோட வாழ்க்கையில் ஒரு சின்ன சேஞ்ச் வந்து, அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு மூணு நாலு வாரம் நான் போயிருப்பேன். இந்த சபைக்கு நான் போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் ஒரு சின்ன சேஞ்ச் வந்துச்சு. நான் ஆராதிக்க போகல, நான் சும்மா தான் போனேன், பார்வைக்காக தான் போனேன். ஆனால் தேவனுடைய திட்டம் அது அப்படின்னு நம்புறேன். அப்போ போனப்போ அங்கே போயிட்டு சொந்தமாக சொல்லப்போனால், எங்களுக்கு வந்து நிற்கிறதுக்கு கூட ஒரு சதுரடி இடம் கூட கிடையாது. நாங்கள் வந்து அந்த வாழைத்தூள் அப்படிங்கிற கிராமங்களில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பிழைப்புக்காக எங்கள் அப்பா போனவங்க, அங்கே போய் இருந்த நிலங்களை அவங்க அவங்களுக்காக வேலி போட்டு பிடிச்சிட்டாங்க. ஒரு 30 வருஷம் இருந்ததுனால கவர்மெண்ட்டு பாவம் பார்த்து ஃப்ரீ பட்டா போட்டு கொடுத்தாங்க. இதுதான் உண்மை. அப்போ எங்களுடைய பெயரில் அரசாங்கத்தில் ஒரு சதுரடி இடம் கூட எங்கள் பேரில் கிடையாது. எங்கள் அப்பா பேரலையும் கிடையாது, எங்கள் அம்மா பேரலையும் கிடையாது, எங்கள் பேரலையும் கிடையாது. நான் அங்கே போன கொஞ்சம் நாளையிலே அந்த சர்ச்சு பக்கத்துலேயே ஒரு 5 சென்ட் இடம் வாங்குறதுக்கான ஒரு சூழல் எனக்கு உண்டாச்சு. வெளிநாட்டுக்கு டூர் போச்சேன், என்னுடைய பிஸ்னஸில் வந்து வளர்ச்சி வந்து. அப்போ எனக்குள் ஒரு கேள்வி உண்டாச்சு, நம்ம இந்த இடத்துக்கு வந்ததுக்கு பிறகு நம்ம வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் உண்டாயிருக்குல்ல அப்படிங்கிற ஒரு யோசனை எனக்குள்ளே வருது. ஆனால் அதே நேரத்தில் திரும்ப இன்னொரு யோசனை எப்படி வருதுன்னா, நம்ம தான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், நம்ம தான் உழைக்கிறோம், நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், காலையில் எழுந்திரிச்சு போகிறோம். இது யார் பண்ணாலும் கிடைக்கிற ஒரு விஷயம் தானே. இதில் என்ன, இந்த சர்ச்சுக்கு வந்தனால தான் கிடைச்சின்னு இல்லையே அப்படிங்கிற ஒரு தாட் வந்து. ஆனால் உண்மை என்னென்னா, நான் அங்கே போனதுக்கு பிறகு உண்டான ஆசீர்வாதம் தான் அது. அதை நான் அது அப்போ புரிஞ்சிக்கல, ரொம்ப நாளைக்கு பிறகு தான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அந்த சபையில் நடந்த சில சம்பவங்கள்னாலையும் எனக்குள்ள ஒரு தேடல் இருந்து அதுக்கு சரியான விடை கிடைக்காதனால அந்த சபையை விட்டு வந்துட்டோம். இப்போ எப்படி நான் ஆண்டவருக்குள்ளாடி வந்தேன் அப்படின்னா, இப்போ நாங்கள் அந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, அதில் ஒரு 4-5 பேர் நல்ல நண்பர்கள், நண்பர் அப்படிங்கிறத விட சகோதரர்கள் தான். எங்கள் அம்மா அப்பாக்கு பிறகு அவங்க தான் எனக்கு, அவங்களும் அப்படி தான், நாங்கள் எல்லாருமே அவ்வளவு இணை பிரியாத நண்பர்களாக இருந்தோம். எங்களுக்குள்ளாடி ஒரு பிரிவினை உண்டாயிட்டு, எங்களுக்குள்ளாடி ஒரு மனக்கசப்பு எங்க 5 பேருக்குள்ளாடியும் வந்துட்டு, அதுல அவங்க 4 பேரும் ஒன்று நான் தனியாக மாற்றப்பட்டுட்டேன். இப்போ என்னால் இதை தாங்கவே முடியலை. நான் வாழ்க்கையில் நிறைய அவமானங்களை சந்திச்சிருக்கேன், நிறைய திட்டெல்லாம் வாங்கியிருக்கோம், எல்லாத்தையுமே வந்து நான் ஈஸியாக எடுத்துக்கிடக்கூடிய எனக்கு வந்து இந்த சம்பவத்தை வந்து அவ்வளோ ஈஸியாக என்னால் எடுக்க முடியலை. அந்த பிரிவு, அவ்வளோ அன்பாக இருந்தவங்கக்கிட்ட இருந்து வந்த ஒரு மனக்கசவு, எனக்கு ஒரு கெட்ட பேர் அதில் உண்டானது மாதிரியான ஒரு சூழலெல்லாம் வந்தப்போ என்னால் அதை வந்து சரியாக ஜீரணிக்க முடியலை. எனக்கு தூக்கம் போயிட்டு, நைட்டு தூங்குவே தூக்கம் வராது. எங்கள் அம்மாவிட்ட போய் சொல்லுவேன், அம்மா இந்த மாதிரி சம்பவம் நடந்துட்டு அப்படின்னா, எங்கள் அம்மா விடுறா, இதெல்லாம் எவ்வளோ பார்த்துருப்போம், நம்ம வாழ்க்கையில் நான் எல்லாம் எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சு வந்திருக்கோம், அதெல்லாம் விட்டுட்டு நீ புதிய வாழ்க்கையை பாரும்பாங்க. என் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னோம், எனக்கு தெரிஞ்சவங்கள்கிட்ட சொன்னோம், எவ்வளோ பேர்கிட்ட சொன்னாலுமே எனக்கு மனசில் வந்து அது ஒரு சமாதானம் கிடைக்கவே இல்லை. கிட்டத்தட்ட அது ஒரு 3 மந்த்ஸுக்கு மேலே, 3 மாதத்துக்கு மேலே நைட்டு சரியாக எனக்கு தூக்கமே கிடையாது. தூங்க போனோம் அப்படின்னா எனக்கு வந்து தூக்கம் வராது. விடிய காலையில் ஒரு 3:30-4 மணிக்கு மேலே தான் தூக்கம் வரும். அது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அந்த தூக்கம் வரும். அது வர நான் அப்படியே முழிச்சே இருந்து அந்த லைட்டை அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம். அவ்வளோவுக்கு மனசுக்குள்ளாடி எனக்குள்ள எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வெறி பிடிச்ச ஒரு சூழல். அப்போ எனக்கு மேரேஜும் ஆகலை. கடைசியாக நான் ஒரு நாள் இருந்து ஒரு முடிவு எடுக்கிறேன், இதுக்கு ஒரு தீர்வு நம்ம பண்ணணும். இப்படி நமக்கு இவங்களுக்குள்ள ஒரு பிரிவும் வந்துட்டு, நமக்கு ஒரு கெட்ட பேர் வந்த மாதிரியும் வந்துட்டு, இனி வந்து நம்ம இந்த உலகத்தில் இருக்க வேண்டிய தேவையில்லை. அப்போ நமக்கு மேரேஜும் ஆகலை, ஒரு 5 சென்ட் இடம் வாங்கியிருக்கோம், கொஞ்சம் காசு இருக்குது, எப்படியும் அம்மா அப்பாவுக்கு அவ்வளவும் போதும் அப்படின்னு நான் மனசுக்குள்ளே முடிவு பண்ணிக்கிட்டு ஒன்று பண்ணுவோம். அது ஒரு சனிக்கிழமை நடந்த சம்பவம். நான் என்ன பண்ணேன்னா, நேரே ஞாயிற்றுக்கிழமை இவங்க எல்லாருமே நாங்கள் ஒரு இடத்துல கூடுவோம் எப்போவுமே. அந்த இடத்துக்கு வந்து அவங்க வருவாங்க. அவங்க வர்ற டைமில் அவங்கள ஏதாவது பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு ஒரு கம்பியோ ஏதாவது ஒன்று கொண்டு போய் அவங்கள ஏதாவது ஒன்றை பண்ணிடணும். பண்ணிவிட்டு நம்மளும் இருக்க வேண்டாம், நம்மளும் இருக்க வேண்டாம், நம்ம வாழ்க்கையும் நம்ம முடிச்சிருவோம், அவங்க வாழ்க்கையும் முடிச்சிருவோம். அப்போ தான் நமக்கு இதுக்கு வந்து ஒரு அமைதியான ஒரு இது கிடைக்கும் அப்படின்ட்டு நான் தீர்க்கமாக அந்த நைட்டு நான் அப்படி முடிவு எடுத்துட்டு இதைத்தான் நாளைக்கு பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு, இது அவங்களுக்கு கூட தெரியாது நான் இப்படி முடிவு எடுத்தது. அப்படி நினச்சிக்கிட்டு நான் வீட்டுக்குள்ளே அப்படியே அமைதியாக தூக்கம் வராமல் அப்படியே உட்கார்ந்துருக்குமோ, இடது பக்கமான செல்ஃபில் என்னுடைய போதகர் அந்த கௌஸ்கி பாஸ்டர் கொடுத்த அந்த பைபிள் அந்த செல்ஃபில் வந்து அப்படி இருக்குது. சரி, இவர் அன்றைக்கி பைபிள் கொடுத்தாரு, கொடுத்துட்டு புதிய ஏற்பாடை படிக்க சொன்னார்ல, தூக்கம் வரமாட்டேங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பைபிள் எடுத்து தூக்கம் வராமல் இருக்கிறதுக்காக சரி நமக்கு அந்த பைபிள் எடுத்து படிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் எடுத்து புதிய ஏற்பாடு படிக்க ஆரம்பித்தோம். அப்போ புதிய ஏற்பாட்டில் முதல்ல அந்த இயேசு கிறிஸ்துவோடைய வரலாறு எல்லாமே இருந்துச்சு. 1 அதிகாரம், 2 அதிகாரம், 3 அதிகாரம், 4 வாரம் முடிச்சிட்டேன். 4 அதிகாரம் முடிச்சுட்டு 5 அதிகாரத்தில் வர்ற டைமில் தான் அந்த 5 அதிகாரம் தான் என்னை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்ததும் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தினதும் அந்த 5 அதிகாரம் தான். அந்த 5 அதிகாரத்திலே பார்த்திங்கன்னா அந்த முதல்ல அதில் வரும், அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார், அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள், அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இப்படி ஒவ்வொரு சம்பவங்களும் இதில் வந்துக்கிட்டே இருக்குது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த 4 அதிகாரமும் நான் படித்ததுக்கும் இந்த 5 அதிகாரம் நான் படித்ததுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் எனக்கு உணர ஆரம்பிச்சுது. இந்த 4 அதிகாரமும் நான் சுயமாக தான் படித்தேன். இந்த 5 அதிகாரம் படிக்கிற டைமில் என் பக்கத்தில், இப்போ நீங்கள் உட்காந்துருக்கிறது மாதிரி என் பக்கத்தில் இருந்து ஒருத்தங்க ரொம்ப சவுண்டாக சப்தமாக சொல்கிற மாதிரி என் காதில் வந்து அது கேட்குது. இப்படி நான் அதை அப்படி படிச்சுட்டே வரோம். அப்போ லாஸ்ட்டு அந்த கீழே வர்ற டைமில் உங்களுக்கு அந்த 39வது வசனம் வரும்போம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம், ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு, உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு, ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வரை பலவாந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ, உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகங்கோணாதே, உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறாய், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்ருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம் படித்தப்போ படித்தேன்னு சொல்கிறத விட ஒரு பயங்கரமான சப்தம், நான் படிக்க படிக்க அது என் சப்தம் எனக்கு கேட்குது. கேட்டப்போ எனக்கு மனசில் இருந்த அந்த பயங்கரமான ஒரு பாரம், எனக்கு கிடைக்காத ஒரு நிம்மதி, அப்படியே ஒரு சமாதானம் எனக்குள்ளே வர ஆரம்பிச்சு.
1: ஆண்டவர் வசனத்தின் மூலமாக தெளிவாக இட
2: விட்டுருக்கீங்க. அந்த வசனத்தை நான் படிக்க இன்னைக்கு வர என் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமான சூழல் வந்தாலும் என்னை சந்திக்கிற நண்பர்கள் யார் கேட்டாலும் நான் சொல்லுவேன், இந்த 5 அதிகாரத்தை நல்லா தியானிங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த 5 அதிகாரத்தை குறித்து நான் நிறைய பார்த்துருக்கேன், நிறைய தலைவர்களை கூட அசைச்சிருக்கேன். நீ மகாத்மா காந்தி கூட ஒரு வாட்டி சொல்லுவார், இந்த மத்தேயு 5 அதிகாரம் என்னை ரொம்ப அசைச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நிறைய பேர் அந்த அதிகாரம் வந்து அவங்கள தொட்டிருக்கு. இந்த வசனங்கள் மூலம்தான் ஆண்டவர் என்கிட்ட பேசினார். அப்போ எனக்குள்ளே உடனே உண்டாச்சு, இப்போ நம்ம அவங்களுக்கும் நமக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு, வந்தப்போ நம்ம அவங்கள ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் நம்ம இருக்கிறோம். ஆனால் பைபிள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது, ஆண்டவன் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வரை பலவாந்திரம் பண்ணால் அவனு கூட நீ 2 மைல் தூரம் போ, ஒருவன் உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ளணும் விரும்புனா நீ வஸ்திரம் மட்டும் இல்லை உன் அங்கேயும் கூட நீ விட்டு கொடு அப்படின்னு இந்த வேதம் சொல்லி கொடுக்குற இந்த விஷயங்களை கேட்ட உடனே எனக்கு ஜெபம் பண்ணலாம் அப்போ தெரியாது. அப்படியே நான் அந்த இடத்துல முழங்கால் போட்டேன், முழங்கால் போட்டு உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கேன் அப்படின்ட்டு அது கீழ்ப்படிந்தேன். கீழ்ப்படிந்து அந்த இடத்துல ஆண்டவரே ஏசப்பா அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, இப்படி இதெல்லாம் நடந்துச்சு, ரெண்டு பேருக்கு மேலேயுமே மிஸ்டேக் இருக்குது, ஆனால் அவங்களுக்கு மேலே எனக்கு இவ்வளோ ஒரு வெறுப்பு இருந்துச்சு, இப்போ நான் அவங்க எல்லாரையுமே நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி உள்ள ஒரு ஜெபத்தை வந்து நான் அன்றைக்கி பண்ணினேன். அதோடு எனக்கு அவங்க மேலே இருந்த அந்த கசப்பு, அந்த வெறுப்பு ஒரு 3 மந்த்ஸாக யார் எனக்கு ஆறுதல் சொல்லியும் அதை ஆற்ற முடியாத ஒரு சம்பவத்தை இந்த வசனத்தில் அன்னைக்கு நைட்டு எனக்கு ஒரு நல்ல சமாதானம் உண்டாச்சு. அன்னைக்கு ராத்திரி நான் முடிவெடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, அதுவரை நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த பரிசுத்த வேதம் அப்படிங்கிறது சாதாரணமாக நம்ம வச்சுட்டு இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு மனுஷனால் எழுதப்பட்டதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அன்னைக்கு நான் முடிவு பண்ண, இது மனிதனுடைய வார்த்தையே அல்ல, இது தேவனுடைய வார்த்தை, இதில் சத்தியம் இருக்குது, இதில் வந்து ஜீவன் இருக்கிறதுங்கிறத அன்னைக்கு இந்த வாசனம் என்னை தொட்டதில் இருந்து நான் அன்னைக்கு முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் நான் சபைக்கு போக ஆரம்பிச்சேன்.
1: அந்த டைமோட உங்களுக்கு இருந்தது பழிவாங்கிற தன்மை
2: எல்லாம் மாறிட்டு. அதுக்கு பிறகு நான் அவங்கள்ட்ட கொஞ்ச நாள் பேசாமல் இருந்திருந்தாலும் அவங்க பேரையோ அவங்கள பார்த்தாலும் எனக்கு அந்த கசப்பு அதுக்கப்புறம் வரவே இல்லை. கொஞ்ச நாள் பேசாம தான் இருந்தோம், இப்ப பேசிக்கிட்டு தான் எல்லாத்தையும்.
1: சரி சரி.
2: ஆனா அந்த டைம் வந்து எனக்கு அவங்கள்ட்ட அந்த கசப்பு மாறிட்டு. முன்னாடி அவங்க அவங்க பேர் வச்ச ஒரு பேர் கேட்டாலே கோவம் வரும், வெறுப்பு வரும். அவங்கள பற்றின ஒரு நிகழ்வு கேட்டாலே எனக்கு கோவம் வரும். ஆனா இந்த வசனம் என்ன வந்து அவ்வளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு சமாதானத்தை கொடுத்துச்சு, அவ்வளவு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இயேசு தான் மெய்யான தெய்வம்னு சொல்லிட்டு நான் ரகசியமா தான் சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சேன். வீட்டுக்கு தெரியாது, பைபிள் படிக்கனால நான் எல்லா புக்கும் படிப்பேன், அதனால அவங்க பெருசா எடுக்கல. இப்போ சபைக்கு போக ஆரம்பித்ததுக்கு பிறகு எங்கள் அம்மா விட்ட சொன்னேன், நான் இப்படி சபைக்கு போகிறேன் அம்மா அப்படின்னு. எங்கள் அம்மா எதிர்ப்பு எதுவுமே தெரிவிக்கல, நல்ல அம்மா. நிறைய வீட்டில் எதிர்ப்புகள் எல்லாம் வீட்டை விட்டெல்லாம் நிறைய பேர் வெளியே வரட்டியிருக்காங்க. ஆனால் எங்கள் அம்மா ஓம் இருப்பண்டா நீ போகிற என்ன போ அப்படின்னாங்க. இப்போ சபைக்கு நான் போயிட்டேன், போய் பின்னாடி இருந்து அதுக்கப்புறம் நான் யாரையுமே கவனிக்கிறது இல்லை. நான் போய் நான் ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சது மாதிரியே நான் பாடல் பாடவும் ஆராதிக்கவும் நான் அதில் ஈடுபட இருந்துகிட்டே இருந்தோம். அப்போ அன்னைக்கு அந்த போதகர் கேட்டாங்க, ஞானஸ்தானத்துக்காக எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டு ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணார். அப்போது நான் உடனே அப்படி பின்பக்கமாக திரும்பி பார்த்தேன், யாருமே கை தூக்கலை. அப்போ நான் என்ன நினச்சிட்டேன்னா, எல்லாருமே ஞானஸ்தானம் எடுத்து ஆல்ரெடி ரெடியாக இருக்காங்க, நம்ம ஒரு ஆள் தான் பாக்கி போல் இருக்குன்னு. நான் போன மூணாவது வாரத்தில் நான் கையை தூக்கிட்டேன், நான் ஞானஸ்தானத்துக்காக ஒப்பு கொடுக்குறேன்னு. உடனே எல்லோரும் எனக்காக ஜெபம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இன்னும் நிறைய பேர் அங்கே ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்காங்கன்னு. அப்போ நைட்டு அன்றைக்கி நான் வீட்டுக்கு வரும்போது ஒரு சம்பவம் நடந்துச்சு. நான் வீட்டுக்கு வரேன், ஞானஸ்தானம்னா என்னன்னு எனக்கு அப்பவும் தெரியாது, அதுக்கு முன்னாடி வர தெரியாது. அதே மாதிரி தான் நான் வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் அம்மா வந்துட்டு சொல்லுவாங்க, நீ சபைக்கு போகிறதெல்லாம் சரி, ஆனால் ஞானஸ்தானம் மட்டும் எடுத்துடாத அப்படின்னாங்க. ஞானஸ்தானத்தை பற்றி உங்களுக்கு எப்படிமா தெரியும், யாருமா சொன்னாங்க அப்படின்னு. இல்லை அது எனக்கு தெரியும், நீ அதை மட்டும் நீ எடுத்துடாத, நீ சபைக்கு போவா அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா இந்த 100 நாள் வேலைக்கு போவாங்க. இந்த வேலைக்கு போகிற இடத்துல நான் சர்ச்சுக்கு போகிற விஷயத்த யார்கிட்டயோ சொல்லியிருக்காங்க. இப்போ அதில் ஒரு அம்மா சொல்லியிருக்காங்க, அவன் இப்போ பெந்தயகோஸ்து கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கிறான், அங்கே போனவனும் பிடிச்சி முக்கிடுவாங்க, அதனால் அவனை ஞானஸ்தானத்துக்கு மட்டும் நீங்கள் ஒப்பு கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் ஒரு கிறிஸ்தவ அம்மா தான் சொல்லியிருக்காங்க. அப்போ எங்கள் அம்மா வந்தவொடனே இப்படி சொல்கிறாங்கண்ணா, அம்மா உங்களுக்கு ஞானஸ்தானத்தை பற்றியே தெரியாதம்மா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் நீ ஞானஸ்தானம் எடுத்துடக்கூடாது, நான் இங்கே வந்து ஒப்பு கொடுத்துட்டு வந்துட்டேன், அடுத்த வாரம் ஞானஸ்தானம். அப்போ அம்மாவிட்ட நான் ஒன்றுமே சொல்லலை, எல்லாரையும் கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சிருந்தேன். சூழ்நிலை இப்போ சொல்லியாச்சுன்னா அவங்க எடுக்க வேண்டான்னு சொல்லுவாங்க. இது எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவுனால நான் ஏச பண்ணேன். ஞானஸ்தானம் எடுக்கலாம் ரொம்ப அழுதேன், ஏன்னா அம்மாக்கு தெரியாது, அப்பாவுக்கு தெரியாது, அக்கா ரெண்டு பேர் உண்டு, யாருக்குமே தெரியாது. அவங்களுக்கு நான் சர்ச்சுக்கு வரதே தெரியாது, அம்மாவுக்கு மட்டும் நான் சர்ச்சுக்கு வரதே தெரியும். இப்போ ஞானஸ்தானம் எடுக்கும்போது இவங்க யாருக்குமே தெரியாது, போய் எடுக்கணுமா வேண்டாமான்னு ஒரு மனநிலையில் இருந்தேன். அன்றைக்கி போய் ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். இப்போ ஞானஸ்தானம் எடுத்த விட்டு அப்போ நம்ம ஒரு ட்ரெஸ்ஸை ஏற்கனவே போட்டிருப்போம் இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸை வந்து அப்படி முங்கி தான் நம்ம எழும்புவோம். அப்போ அந்த துணி வந்து ஈரமாக இருந்துச்சு, அதை வந்து ஒரு கவரில் போட்டுட்டு வேறு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வந்தோம். அப்போ எங்கள் பாஸ்டர் அம்மா சொன்னாங்க, இந்த ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் வாஷ் பண்ண வேண்டாம், இதை வந்து வெயில்லையும் போடாதீங்க, வெயில் இல்லாத நிழலில் போடுங்க அப்படின்னாங்க. அவங்க எதுக்கு சொன்னாங்கன்னு எனக்கு அன்னைக்கும் புரியலை, இன்றைக்கும் புரியல. அப்போ நான் வீட்டில் வந்தோடனே பொதுவாகவே ஒரு ட்ரெஸ்ஸை நான் கொண்டு போயிருந்தேன், எங்கள் அம்மா பார்த்தாங்க, பார்த்துட்டு என்னடா ட்ரெஸ் ஈரமாக இருக்குது, எங்கே போய் குளிச்சியா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னு, சரி கொண்டு அழுக்காக இருக்குது, நான் வாஷ் பண்ணி போடுறேன் அப்படின்னாங்க. வாஷ் பண்ணாதுமா அப்படின்னு, வாஷ் பண்ண வேண்டாம் உள்ளே போடுங்கன்னாங்க. எங்கள் அம்மா அப்படி பார்த்துட்டு, ஏன்டா வாஷ் பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன், என்கிட்ட அப்படி வாஷ் பண்ண வேண்டாம்னு அவங்க சொல்லிவிட்டாங்க, இப்போ ஏன்டா வாஷ் பண்ண வேண்டாம்னாங்க, இல்லைம்மா அது நானே பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. இப்போ எங்கள் அம்மாவுக்கு ஒரு டவுட், என்னென்னா இவன் 2-3 நாளைக்கு முன்னாடி எவனையும் அடிக்கணும் அப்படி இப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தானே, எதாவது பண்ணியிருப்பானோ, ஒருவேளை ரத்தக்கரை ஏதாவது இதில் இருக்குமோ, பையனும் பண்ணிட்டு வந்துட்டானோ அப்படின்ட்டு இவங்களுக்கு பயம். இவங்க நைட்டே எடுத்து பார்த்துருக்காங்க, அதில் கொஞ்சம் சகதி எல்லாம் இருந்திருக்கு, அந்த குளத்தில் தான் எனக்கு கொடுத்தாங்க, அது முங்கி எலும்புமே இருந்திருக்கு, இவன் ஏதோ பண்ணிட்டான் அப்படின்ட்டு எங்கள் அம்மா நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. நான் போயிட்டேன் காலையில் வேலைக்கு போயிட்டு, நைட்டு வரேன், எங்கள் அம்மா அப்படி உம்முன்னு இருக்காங்க, ஒன்றுமே பேசலை. சாதா வந்தவொடனே சாப்பிடிப்பியான்னு கேட்பாங்க, என்னம்மா அப்படின்னு கேட்டேன், ஒன்றுமே நான் உனக்கு அம்மாவே இல்லை அப்படின்னாங்க. என்னம்மா பிரச்சனை அப்படின்னாங்க, இப்போ ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு வந்துட்டே இல்லை அப்படின்னாங்க. ஞானஸ்தானம் எடுத்தது எப்படி இவங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டால், இதுவும் அந்த 100 நாள் வேலையில் தான் இந்த சம்பவத்தை சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, உங்கள் பையன் நேற்று ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது, அவன் ஞானஸ்தானம் தான் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்படி தான் என்னுடைய ஞானஸ்தானம் எடுக்கக்கூடிய இது வந்துச்சு. அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மாவுக்கு பயங்கரமான ஒரு மனவேதனை. எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அப்போ எங்கள் அம்மா பக்கத்தில் கோயிலுக்கு தான் போவாங்க, வீட்டில் எல்லாம் அவங்களுடைய அந்த தெய்வத்தை அவங்க ஆராதிச்சாங்க, நான் அதில் வீட்டில் இருக்கும், நான் அதை ஆராதிக்கிறது இல்லை. இப்போ எங்கள் அம்மா என்கிட்ட சொன்னாங்க, எனக்கு இருக்கிறது ஒரே பையன் தான், நீ நாளைக்கு நான் இறந்து போயிட்டேன்னா எனக்கு கொல்லி வைக்கணும் இல்லையா, அப்போ நீ இப்போ கிறிஸ்டின்ஸாக போறியடா, எனக்கு யாரடா கொல்லி வைப்பாங்க, நான் வந்து ஒரு அப்போ ஒரு கொல்லி வைக்கக்கூட முடியாத ஒரு மரணமாக எனக்கு சம்பவிக்கணும் அப்படின்னாங்க. நான் எங்கள் அம்மா விட்டு சொன்னேன், அம்மா கொல்லி தானே உங்களுக்கு வைக்கணும், உங்களுக்கு நான் தான் வைக்கணும்னு அதை நான் வச்சிடலாம், அதில் எந்த எதிர்ப்பும் கிடையாது, எனக்கு விக்கிரகங்களை தான் ஆராதிக்கக்கூடாது, அதனால் ஒன்றும் இல்லை, நீங்கள் கோயிலுக்கு போகிறதா இருந்தால் நீங்கள் உங்கள் கடவுளையே நீங்கள் கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் எப்போவுமே என்னென்ன நான் கற்றுக்கிட்ட பாடமே ஆண்டவருக்கு முன்னாடி முழங்காலில் நிற்கிறே தான் ஆண்டு நின்று எங்கள் குடும்பத்திற்காக எல்லாம் நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஜெபம் பண்ண ஆரம்பித்து அதுக்கப்புறம் எனக்கு சகோதரிங்க உண்டு, அவங்கள வந்து அவங்கள்ட்ட போய் ஆண்டவரை பற்றி சொன்னோம். சொல்கிற டைமில் அவங்க ஃபஸ்ட்டு அவங்க ஏற்றுக்கிடலை. ரெண்டாவது ஒரு நாள் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வந்தோம், சர்ச்சில் வந்தாங்க, அப்புறம் பெரிய விருப்பம் இல்லாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் வந்து ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிட்டாங்க, சபைக்கு வர ஆரம்பித்தாங்க. அப்புறம் இன்னொரு அக்கா மதுரையில் இருந்தாங்க, அந்த அக்காவும் இதுக்கு முன்னாடி சர்ச்சுக்கு போயிருந்தாலும் அவங்க ரட்சிப்புக்குள்ளே வரல. அடுத்து அவங்களையும் சபைக்கு கூட்டிகிட்டு போய், அப்புறம் என்னுடைய மூத்த அக்கா, அக்கா வீட்டுக்காரர், ரெண்டாவது அக்கா, ரெண்டாவது அக்கோட வீட்டுக்காரர், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எல்லாருமே எங்கள் குடும்பத்தில் ஆண்டவர்களை வந்து இன்றைக்கி எல்லாருமே ஞானஸ்தானம் எடுத்துட்டோம்.
1: குடும்பமாகவே
2: நாங்கள் இப்போ ஆண்டவர்களை வந்துட்டு, அது ரொம்ப அதான் ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவ்வளவுமே ஒவ்வொரு நபருக்காகவும் நான் யாரையுமே கட்டாயப்படுத்தினதே கிடையாது. தேவ சமூகத்தில் நின்று முழங்கால நின்று ஒவ்வொரு நபருக்காக ஜெபம் பண்ணான். அந்த ஜபத்தை எங்கள் அப்பா கேட்டார், அவ்வளோதானே. அவங்ககிட்ட யார்கிட்டையுமே கம்பல்சரி கட்டாயப்படுத்துறதோ, நீங்கள் அதை தொழுதிங்கன்னா எந்த ஆட்சேபனை இல்லைன்னு சொன்னேன். நான் வந்து எனக்கு இயேசுவை பிடிச்சிருக்குமா, நான் இயேசுவுக்கு போகிறேன், நீங்கள் உங்கள் கடவுளை நீங்கள் கும்பிட்றதா இருந்தால் கும்பிடலாம், ஒன்றுமே இது தப்பு கிடையாது. நீங்கள் வரி கொடுங்க, நீங்கள் அந்த கோயிலுக்கு போங்க, நீங்கள் திருவிளக்கு பூஜைக்கு போங்க, அது ஒன்றுமே பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட நான் எந்த எதிர்ப்புமே சொல்லலை. ஆனால் அவங்களுக்கு தெரியாமல் நான் வந்து முழங்காலில் நின்று அவங்களுக்காக தேவ சமூகத்தில் நின்று அந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்டு எங்கள் குடும்பம் முழுவதுமே எல்லாரையுமே வந்து ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி எங்கள் குடும்பத்தில் வந்து ரட்சிக்கப்பட அந்த ஞானஸ்தானம் எடுக்காததுன்னா அந்த சின்ன பிள்ளைங்க தான், அந்த 2 வயசு 3 வயசில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க தான். அதில் இன்றைக்கி சந்தோஷமான விஷயம் என்னென்னா, மூத்தாக்காலாம் கோயிலுக்கு நான் கூப்பிட்டப்போ சர்ச்சுக்கு கூப்பிட்டப்போ வரவே இல்லை, ரொம்ப அடம் பிடிச்சாங்க. எங்கள் அக்கா வீட்டுக்காரரு அதுவரை சாமி கும்பிடவே மாட்டார், அவர் சாமி கும்பிட்டு நான் பார்த்ததே இல்லை. நான் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்ததுக்கு பிறகு எங்கள் அக்காவை ஒரு நாள் கூட்டிகிட்டு போனேன், என் கூட வா அப்படின்னு. அவள் சர்ச்சுக்கு போயிட்டா, நானும் சபைக்கு போயிட்டேன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அவர் புது புதுசாக கொண்டு கொஞ்சம் ஃபோட்டோவெல்லாம் வாங்கிட்டு வந்து அவர் ஸ்பெஷல் இது தொடங்கிட்டார், பூஜை தொடங்கிட்டார். அந்த திரி கொளுத்துறது அது அதெல்லாம் முன்னாடி அவர் பண்ண மாட்டார். அதுக்கப்புறம் அவரும் சபைக்குள்ளே வந்தார், அவரும் வசனங்கள் மூலமாக தொடப்பட்டு இன்றைக்கி அவர் பைபிள் காலேஜ் முடித்து இப்போ சங்கரங்கோயில் பக்கத்தில் மானூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் ஊழியம்
1: பண்ணிட்டுருக்காரு.
2: ஊழியக்காரரா, ரொம்ப சந்தோஷம். குடும்பமாக நாகர்கோவில் தான் இருந்தாங்க,
1: இன்றைக்கி
2: குடும்பமாக ஊழியம் பண்ணுறாங்க. நானும் கூட இப்போ ஆண்டவருடைய வேலையை தான், அவர் வேலை பார்த்துட்டு இருந்தாலுமே நான் முக்கியமாக இன்றைக்கி ஆண்டவருடைய வேலைக்காகவே நம்ம இறங்கிட்டோம்.
1: நீங்கள் எப்படி அந்த ஊழிய பாதைக்குள்ளே எப்படி கால் வச்சிங்க?
2: ஊழிய பாதைக்குள்ளேன்னா நான் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தோம். நிறைய பாஸ்டர்ஸ் தீர்க்க தரிசிகளெல்லாம் ஊழிய அழைப்பு இருக்குன்னு நிறைய சொல்லியிருக்காங்க. ஆண்டவர் என்னோட இடைப்பட்ட காரியங்கள் ஜெபம் பண்ணுற டைமில், அப்புறம் அது ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். இன்றைக்கு வர எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா, நான் தேவ சமூகத்தில் உட்கார்ற டைமில் ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறது இன்றைக்கு வர வசனத்தின் மூலம் தான் பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு என்ன தேவையோ கரெக்டாக அந்த வசனத்தை தருவார். ஒரு காரியம் நான் பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குப்போ, உங்ககிட்ட பேசுகிறது மாதிரி நான் தனியாக என்னுடைய ஜெப அறையில் இருந்து ஆண்டவர்கிட்ட பேசும்போ கரெக்டாக எனக்கு ஆண்டவர் அந்த வசனம் அதுக்கு ரிலேட்டடுவான ஒரு வசனத்தை எனக்கு ஆண்டவர் கொடுப்பார். இப்படி வந்து என்னுடைய ஊழிய விஷயங்கள்லையும் எனக்கு தரிசனங்கள் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஊழியங்களை குறித்து, ஊழியம் எந்த மாதிரி ஊழியம் செய்யணும், அப்போ இந்த காலகட்டத்தில் எது பண்ணணும் அப்படிங்கிறத குறிச்செல்லாம் ஆண்டவர் எனக்கு திட்டமாக இது பண்ணியிருக்காரு. ரெண்டாவது, பைபிள் வாசித்ததுக்கு பிறகு நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயமும் அதுதான். இப்போ ஒரு நம்ம இப்போ ஒரு சபைக்கு போகிறோம், இப்போ இதில் சபையில் நிறைய பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நான் அதை சொல்கிறேன். நம்ம ஒரு சபைக்கு போகிறோம், இது என்னுடைய ஒரு இது, ஒரு சபையில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 5 வருஷம்தான் ஒரு பிலீவர் இருக்கணும். 5 வருஷத்துக்கு உள்ளாடி அவர் தன்னை தயார்படுத்தி கொண்டு ஆண்டவருடைய வேலைக்காக அவங்க இறங்கணும். அவங்க எந்த ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தாலுமே அவங்க சுவிசேஷம் சொல்கிறது, அவங்களால இயன்ற ஒரு ஊழியத்தையும் அவங்க அந்த சபையோடு இணைந்து அவங்க பண்ணணும். அப்போ எனக்கு உள்ளே இருக்கிற டைம்லே எல்லாரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பேரால் நீங்கள் ஞானஸ்தானம் கொடுத்து சீஷராக்குங்கள், புறப்பட்டு போங்கள் அப்படிங்கிற இந்த வார்த்தைகள்லாம் கேட்டேன்னா, அறுப்பு மிகுதி, வேலையால் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை கேட்டப்போ என்னாலையும் இருக்கவே முடியலை. ஏன்னா நான் பெற்ற இன்பம் நிறைய பேருக்கு கிடைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய இடங்களில் சபைகளில் போகிறது, கன்வென்ஷனில் பேசியிருக்கிறோம், அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் போய் என்னை எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. நானாகவே நிறைய இடங்களில் கடந்து போய் ஆண்டவரை குறித்து பேசுகிறதுன்னா அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. ஆமாம், என்னுடைய வேலையில் கூட ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குன்னா அதை கேன்சல் பண்ணிவிட்டு கூட எனக்கு ஒரு சபையில் எனக்கு ஒரு அழைப்பு இருக்குன்னா நான் அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன். ஆமாம், அது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனாக இருக்கலாம், என்னுடைய நண்பருடைய ஃபங்க்ஷனாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் சரி எனக்கு ஒரு சபையிலேருந்து ஒரு அழைப்பு வந்திருக்குன்னா அவ்வளோ சந்தோஷம். அதை நான் அதை விரும்பி நான் பண்ணுறேன். எங்கள் அப்பாவை பற்றி சொல்லக்கூடியதில் உண்டாகக்கூடிய அந்த பூரிப்பு வந்து வேறு எதுலேயுமே வந்து எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, அவ்வளோ ஆத்ம திருப்தியோடு. ஆனால் இது போதாதுன்னு தான் நினைக்கிறேன், இன்னும் இயேசுக்காக ஏதாவது செய்யணும். ஒவ்வொரு அப்போஸ்தலர்களுடைய அந்த மரண பாடுகள் எல்லாம் பார்க்கும்போது நம்ம எல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு தான் தோணுது. ஏன்னா நமக்காகவே ஜீவன் கொடுத்தார், நம்ம அவருக்காக இந்த சமூகத்தில் அவர் செய்ய வேண்டிய விட்டு போன அந்த பணியை நம்ம செய்யணுங்கிற வைராக்கியத்தில் தான் இன்னைக்கு வரை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
1: இப்படி அப்படி இருந்த நீங்கள் இப்போ ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு உங்கள் ஊழியத்துக்கு கடந்து வந்தீங்க.
2: ஆமாம்,
1: அப்போது உங்களை பார்க்குற ஜனங்கள் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறாங்களா, இல்லை தூஷிக்கிறாங்களா, அவமானப்படுத்துகிறாங்க, கிண்டல் பண்ணாங்களா?
2: ஆரம்பத்தில் அனுபவங்கள் ஏதாவது ஆரம்பத்தில் கொஞ்சம் கிண்டல் எல்லாம் பண்ணாங்க. என்கிட்ட நேரடியாக யாருமே பண்ணலை. எங்கள் அம்மா சொல்லுவாங்கடி, ஊரில் தப்பு தப்பாக பேசுகிறாங்கடா, பணம் வாங்கிட்டு போய் நீ உனக்கு 2.5 லட்சம் ரூபா கொடுத்தாங்க, அதனால தான் நீ சர்ச்சைக்கு போன அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், அம்மா சொல்கிறவங்க நீங்கள் ஒன்றும் பண்ணுங்கள், எதாக இருந்தாலும் அவன்கிட்ட கேளுங்கன்னு சொல்லுங்கம்மா, நான் பேசிக்கிறேம்மான்னு சொன்னோம். அப்புறம் எனக்கு ஒரு நண்பர் இருந்தார், அவரோட பேர் குறிப்பிடலை எனக்கு. அப்போ திருமணம் முன்னாடி திருமணம் ஆகலை, திருமணம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு முடிவில் தான் நான் இருந்தேன். கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு தான் இனி ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு திருமணம் பண்ணணுங்கிற ஒரு தாட்டே அப்படி தான் வந்துச்சு. இல்லை, நான் இன்றைக்கி வரை திருமணம் பண்ணியிருக்கவே மாட்டேன். அப்போ திருமணம் ஆனப்போ அந்த பத்திரிகையை கொண்டு என்னுடைய நல்ல ஒரு நண்பர், பள்ளிக்கூடத்துலேருந்தே படிக்கிற ஒரு நண்பர், அவர்கிட்ட கொண்டு கொடுத்தோம். அவங்க நாங்கள் எல்லாம் ஒரு இயக்கத்தில் இருந்தவங்க, டேய் கல்யாணம்டா பத்திரிக்கையை வீட்டில் வச்சுருக்கேன், உன்னை பார்க்க முடியல, வழியில் வச்சு தான் சொன்னேன், வந்துடு என்னடா அப்படின்னு. அவன் அந்த பைக்கில் நின்று நடு ரோட்டில் நின்று என்னை பார்த்துட்டு சொன்னான், உன்னை நினச்சாலே எனக்கு கேவலமாக இருக்குது அப்படின்னா, உன் கல்யாணமாவது அப்படின்னு 2-3 வேடுகளை போட்டுட்டு அப்படி ஒரு திட்டின மாதிரி அனுப்பி விட்டுட்டான். ஏன்னா அதை ஜீரணிக்கவே முடியலை என்னால். அப்படி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. கொஞ்சம் பேர் இது பண்ணாங்க, அப்புறம் நிறைய கிறிஸ்தவர்கள் எனக்கு நிறைய சப்போர்ட் மாதிரி பண்ணாங்க, என்ன என்கரேஜ் பண்ணாங்க. ஆனாலும் நான் எல்லாரையுமே நேசிக்க தான் பண்ணோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாருமே சந்தோஷமாக தான் இருக்காங்க இன்றைக்கி. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் எனக்கே தெரியுது, இப்போது மற்றவங்க சொல்கிறாங்களோ இல்லையோ, கிறிஸ்துவுக்கு முன்னாடி இருந்த என்னுடைய வாழ்க்கையும் கிறிஸ்துவுக்கு பிற்பாடு நான் இன்றைக்கி இருக்கக்கூடிய வாழ்க்கையும், என்னாலே நிறைய விஷயங்களை நான் விட்டுருக்கேன். எனக்குள்ளே ஒரு மாற்றம் உண்டாயிருக்கிறது. அது இன்றைக்கி ஊரில் இருக்கிறவங்களும் பார்க்குறாங்க, சமுதாயத்தில் இருக்கிறவங்களும் பார்க்காங்க. அப்போ அதில் வந்து நிறைய பேர் வந்து முன்னாடி இருந்த அந்த எதிர்ப்பு இப்போ கிடையாது, எல்லாத்தையுமே சகோதரர்களாக தான் இன்றைக்கி
1: பழகிட்டு இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமா இருக்கிறீங்க. கிறிஸ்துவுக்காக பாடுபடணும், வேலை செய்யணுங்கிற ஒரு விருப்பம் முழுமையுமாக இருக்குது. கர்த்தர் இந்த வாஞ்சையின்படி உங்களை இன்னும் அதிகமாக நடத்துவாராக. அநேக ஆத்துமக்களை அறுவடை செய்ய உங்களை பயன்படுத்துவாராக. இப்போ அநேக ஜனங்கள் உங்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க, உங்களுடைய சாட்சி நிமித்தம் உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிற நிமித்தம் ஜனங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்கன்னா ஒரு 2-3 நிம
2: ஆண்டவரை ஆராதிக்கிறோம், எல்லாம் ரைட்டு. ஆனால் ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்தோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்களுடைய பார்ட் என்ன? கண்டிப்பாக நீங்கள் ஒரு 5 வருஷம் பழக்கமுள்ள நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை நீங்கள் தயார்படுத்திருக்கணும், சுவிசேஷம் அறிவிக்கணும். சபையில் வந்து நிறைய ஊழியங்கள், சபையோடு இணைந்து செய்கிற நிறைய ஊழியங்கள் இருக்குது. ஏன்னா நமக்கு அப்பா தெளிவாக சொல்லியிருக்காரு, புறப்பட்டு போங்கள் அப்படிங்கிற கட்டளை எல்லாருக்கும் உண்டான ஒரு கட்டளை தான். சுவிசேஷம் அறிவிப்பது நம்முடைய தலைமையிலே விழுந்த கடமையாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒவ்வொரு நபரும் நம்ம பெற்ற இன்பத்தை நம்ம ஆண்டவரை பற்றி எல்லாருக்குமே நம்ம சொல்லணும். இதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறது. ரெண்டாவது, ஒருவேளை இதை நீங்கள் பார்க்குறவங்க ரட்சிக்கப்படாத நபராக இருக்கலாம், ஒரு புதிய நபராக இருக்கலாம், அவங்களுக்கு நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்லுகிற ஒரே விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த கடவுளை வேணாலும் கும்பிடவங்களாக இருங்க, ஒருவேளை மத நம்பிக்கை இல்லாதவங்களாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அம்மா சொன்னாங்க, நம்ம அப்பா சொன்னாங்கங்கிறதுக்காக நம்ம ஒரு கடவுளை நம்ம கும்பிட்டுருக்கோம். அது கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, மற்ற மதத்தவர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் கடவுளை பற்றி நீங்கள் ஒரு அனலைசிங் பண்ணுங்கள். உங்கள் கடவுள் எப்படிப்பட்டவர், உங்கள் கடவுளுடைய குணம் எப்படிப்பட்டது, நான் கும்பிடுகிற கடவுளுடைய தன்மை என்ன, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன்னு சொன்ன ஏசப்பா அவருடைய வழிகளில் நடக்கும்படி அவர் பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறார். அதே போல் உங்களுடைய மதம் உங்களுடைய கடவுள் செய்த செயல்களை நீங்கள் செய்தால் இந்த சமுதாயம் அங்கீகரிக்குமா அப்படிங்கிறத மட்டும் இங்கே உங்கள் கடவுள் அனலைசிங் பண்ணிங்கனாலே உண்மை கடவுள் யார் அப்படிங்கிறது தெரியும். நீங்கள் இந்த சாட்சியினால் ஏசப்பாவை ஏற்றுக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் கடவுளை தேடுங்க, உண்மையான கடவுள் யாருன்னு பாருங்கள். ஒவ்வொரு மதங்களிலும் நான் கும்பிடுகிற கடவுள் சரியானவர் தானா, அவருடைய தன்மை என்ன, உண்மையிலே அதே மாதிரி ஒரு குவாலிட்டி உள்ள நபர் நான் கடவுளாக எங்கள் வீட்டில் இருந்தால் ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் உங்களுக்குள்ளே வருதான்னு பாருங்கள். சுயமாக நம்ம பிறந்தோம், நம்ம வாழ்ந்தோம், இவ்வளவு நாள் நடந்தோம், அதுக்காக இல்லை. இப்போ இனி நம்ம கடவுளை தேடுகிற ஒரு புதிய ஒரு அனுபவத்துக்குள்ளே வந்தீங்கன்னா உண்மை கடவுள் எனக்கு வெளிப்பட்டது மாதிரி உங்களுக்கும் வெளிப்படுவார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.
1: ரொம்ப நன்றி. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம்ம அருமையான ஒரு சாட்சியை கேட்டோம். அந்நிய தேவர்களை வழிபட்டு கொண்டிருந்த ஒரு மகனை கர்த்தர் சந்தித்து ரட்சித்து இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனாக ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். இது கர்த்தருடைய கிருபையே. அதுவும் பாருங்கள், ஒரு தெய்வத்தை வழிபட்டு கொண்டிருந்த அருமை மகனுக்கு தன்னுடைய தகப்பனாருடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு பிரச்சனையை மாற்றுவதற்கு கூட முடியவில்லை என்கிற ஒரு தன்மை, ஒரு எண்ணம் அவர்களுக்கு அந்த டைமிலேயே உண்டாகிவிட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள், குடிப்பழக்கம் உள்ள அப்பாவை மாற்றுவதற்கு குடிப்பழக்கம் உள்ள தெய்வத்திட்ட போக வேண்டிய கண்டிஷன் ஆகிவிட்டது. அப்படி அவங்க அதிலே ஒரு தெளிவில்லாதவர்களாக இருந்து தியானித்து தெளிவுள்ளவராக ஆண்டவர் அவர்களை மாற்றியிருக்கிறார். அதுவும் விசேஷமாக ஆண்டவருக்குள்ளே வந்த பிறகு அநேக எதிர்ப்புகள் இருந்த போதும் கூட ஸ்ட்ராங்காக நின்று இன்றைக்கு ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை இருக்குது. அதுவும் சொன்னாங்க, நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்கிற கட்டளை எல்லாரும் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்போம், வீட்டில் இருந்து சும்மா இருந்து கொண்டிருப்போம், கடமைக்காக வாழ்ந்து கொண்டிருப்போம். அப்படி அல்ல, கிடைக்கிற கொஞ்ச நாட்கள் தான் இந்த உலகத்தில் உள்ள, அத்தனை நாட்களும் புறப்பட்டு போய் அநேகரை ஆதாயப்படுத்தும் கருவிகளாக கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. நிச்சயமாக உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் கர்த்தர் ரட்சித்து பாதுகாத்து அவருடைய பாதையிலே பயன்படுத்துவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். மனதார உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் சித்தமானால் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. ஓகே, இந்த நாளிலும் ஜனங்கள் மத்தியில் எங்களோடு வந்து உங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டீர்கள். இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சி மூலமாக உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் சித்தம் மீண்டும் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. ஓகே.

ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை மத்தியில் இளைப்பாறுதலை இழந்து கலக்கத்தோடு இருக்கும் போது கர்த்தர் என்னோடு பேசினார். என்னில் மகிழ்ந்திரு, இதய விருப்பம் நிறைவேற்றுவேன். பிரச்சனையை குறித்து புலம்பாதே, ஒப்படைத்திவிடு என்னிடம். எரிச்சலை நீக்கிவிட்டு எதிரானவர்களுக்கு நன்மை செய். காத்திரு, பொறுத்திரு, உன் நீதியை பட்ட பகல்கள் விளங்க செய்வேன். இதுதான் சங்கீதம்.

0: முதல் ஆராதனைக்காக நான் கர்த்தரை
1: ஸ்தோத்திரிக்கிறேன். I praise God the first service of the month June.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Thank you Lord.
1: Thank you Lord.
0: பிரியமானவர்களே, இந்த மாதத்தில் வருடத்திற்கு ஒரு முறை விடுமுறை நாட்களிலே சிறுவர்கள் ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது.
1: And every year at the May we have the children meetings.
0: Hallelujah. இன்றைக்கு அநேக சிறு பிள்ளைகள் வந்து இங்கே முன்னால் உட்கார்ந்துருக்கிறாங்க.
1: Many children are sitting today in the front.
0: ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: It is joy.
0: Hallelujah. ஆனால் வருஷத்துக்கு ஒரு முறை உட்கார்ந்தா பிரயோஜனம் இல்லை.
1: It's not useful when you sit once in a year.
0: ஒவ்வொரு வாரமும் இங்கே வந்து உட்காரணும்.
1: Each and every week you should come and sit here.
0: சிறு பிள்ளைங்கள்லாம் சொல்லுங்க பார்க்கலாம்.
1: Children you say.
0: நான் ஒவ்வொரு வாரமும் வருவேன்.
1: I will come each and every
0: week. சொல்றவங்கலாம் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க.
1: Say hallelujah by lifting your hands.
0: வருவீங்களா?
1: Will you come?
0: வரமாட்டீங்களா?
1: Won't you come?
0: வருவீங்களா வரமாட்டீங்களா?
1: Will you come or not?
0: வருவீங்களா வரமாட்டீங்களா?
1: Will you come or not?
0: வருவோம் சொல்றவங்களா ஏஞ்சி நில்லுங்க.
1: Those who want to come please rise up.
0: நீங்க கையையும் உயர்த்த மாட்டீங்க. எல்லாமே
1: ஏஞ்சிங்க. Please rise up.
0: Hallelujah. கட்டாயம் வருவீங்களா?
1: Will you come?
0: சரி. அப்போ உட்காருங்க.
1: Please sit.
0: வருவோம்.
1: We will come.
0: பின்னால போய் உட்கார்ந்துக்குவோம்.
1: Then we go and sit.
0: அப்படின்றவங்களா ஏஞ்சி நில்லுங்க.
1: You can stand such students, such children.
0: வருவோம் பின்னால போய் உட்கார்ந்துக்குவோம் சொல்றவங்களா ஏஞ்சி நில்லுங்க.
1: We will come and then we sit at the back.
0: வந்த முன்னால வந்து உட்காரும் சொல்றவங்களா ஏஞ்சி நில்லுங்க.
1: Rise up when I come to the front.
0: முன்னால வந்து உட்காருவீங்களா?
1: Will you sit at the front?
0: Hallelujah. சரி உட்காருங்க.
1: Please be seated.
0: பாட்டு பாடும் பொழுது
1: when you sing
0: நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன்.
1: I don't look around.
0: நான் கையை உற்சாகமா தட்டி பாடுவேன் சொல்றவங்களெல்லாம் கையை உயர்த்தி காமிக்க பார்க்கலாம்.
1: You lift up your hands, I will clap and sing.
0: கையை உயர்த்தினால் ஏஞ்சி நிக்க வேண்டியது இல்ல.
1: If you raise, Hallelujah. Can you not stand?
0: Praise the Lord.
1: Praise the Lord.
0: Sir. நான் வந்து இங்க ஆண்டவருடைய வார்த்தையை நான் நிச்சயமா கற்றுக்கொள்வேன் சொல்றவங்க எல்லாம் கையை உயர்த்தி காண்பீங்க.
1: Lift up your hands. I want to learn the word of God.
0: Amen.
1: Amen.
0: நான் இயேசுவை நேசிக்கிறேன் சொல்றவங்க எல்லாம் கையை உயர்த்தி காண்பீங்க.
1: I love Jesus.
0: Hallelujah. Amen.
1: Amen.
0: இந்த நடந்ததான் இந்த விடுமுறை சத்திய வேதாகம பள்ளியிலே ஆண்டவராகிய இயேசு யார் என்பதை உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா?
1: Whether they have said who is the Lord Jesus? Have you learnt?
0: ஆமாவா இல்லையா?
1: Is it right or wrong?
0: தெரிஞ்சிட்டீங்களா?
1: Did you learn?
0: தெரிஞ்சிட்டேன்னு சொல்றவங்கள கையை உயர்த்தி காட்டுங்க.
1: You can raise your hands. I have learnt.
0: இயேசு யாரும் தெரிஞ்சிட்டோம்.
1: I know who is Jesus.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: Praise the Lord.
1: Praise the Lord.
0: Hallelujah. இயேசு உயரமா இருந்தாரா குள்ளமா இருந்தாரா?
1: Jesus was tall or short?
0: உயரமா இருந்தாரா குள்ளமா இருந்தாரா?
1: He is tall or short?
0: சிவப்பா இருந்தாரா கருப்பா இருந்தாரா?
1: He is fair or black?
0: நம்மா சிவப்பா இருந்தாரா? சரி. அப்புறம் அன்பா இருக்கிறாரா?
1: Yes.
0: Very good.
1: Loving.
0: அப்புறம் அவ்வளவுதானா?
1: That's all.
0: சரி பரவாயில்ல.
1: Good.
0: இயேசு வந்து ஒரே நாள்ல நம்ம கத்துக்க முடியாது.
1: We cannot learn in one day about Jesus.
0: எல்லாம் அவரை பற்றி படிச்சுட்டே இருக்கலாம்.
1: Throughout
0: Hallelujah.
1: Life we can learn.
0: நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க.
1: Now you are sitting here.
0: வாலிபன் ஆவீங்க.
1: You will become young.
0: அப்புறம் கிழவன் ஆவீங்க.
1: Then you will become old.
0: அப்புறம் கிழவன் ஆயிட்ட பிறகு நீங்க ஆண்டவர் இயேசு அறிந்து கொண்டே இருக்கலாம்.
1: After becoming old you can learn Jesus.
0: Amen.
1: Amen.
0: கர்த்தர் நல்லவர்.
1: The Lord is good.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: இந்த சிறுவர் ஊழியத்தை குறித்து நாங்க அறிவிப்பு கொடுத்தோம்.
1: We have announced about the children's ministry.
0: The சிறுவர்

0: ஊழியம் செய்கிறது வந்து ஒரு சாதாரணமான ஊழியம் இல்லை.
1: இட்ஸ் நாட் ஆர்டினரி மினிஸ்ட்ரி.
0: அது பிள்ளைங்களெல்லாம் ஒன்று கூட்டணும்.
1: You have to bring the children together.
0: அல்லேலூயா. ஏன்னா நம்ம சபையில் நிறையா விசுவாசிங்க இருக்காங்க, நம்ம பிள்ளைங்களை வந்து ஒழுங்காக இந்த சிறுவர் சண்டே ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பி வைக்கிறது இல்லை.
1: And the believers don't send the children for Sunday school.
0: எப்போ வருவாங்க எங்ககிட்டன்னு கேட்டிங்களா?
1: When they come,
0: Sunday school அனுப்ப மாட்டாங்க.
1: They don't send to Sunday school.
0: அது கொஞ்சம் வளர்ந்த பிறகு,
1: when it is grown up,
0: அப்பா அம்மாவை எதிர்க்கும் பொழுது,
1: when they resist parents,
0: அப்போ எங்கிட்ட வருவாங்க.
1: Then they come to me.
0: இது அடங்க மாட்டேந்தையா வாலு.
1: And we could not be controlled.
0: A
1: lot of missives.
0: ஜெபம் பண்ணுங்க.
1: Please pray for him.
0: அப்பதான் வருவாங்க.
1: When they come.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆனா சின்ன வயதிலேயே நீங்க சிறுவர் ஊழியத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருந்தீங்களா?
1: If you send them at the time of children,
0: நீங்க கஷ்டப்பட வேண்டியதே இல்லை.
1: Need not struggle at all.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சரி, அநேகர் சிறு பிள்ளைகளே தங்களுடைய பெற்றோர்கள் இந்த சிறுவர் ஆராதனைக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடக்கிறதான சிறுவர் ஆராதனையும் இந்த விடுமுறை நாட்கள் நடக்கிறதான இந்த கூட்டத்துக்கு அனுப்புறதில்லை.
1: Parents are not sending your children for this Sunday class or summer time.
0: அதே போல அநேகருக்கு சொன்னோம் சிறுவர் ஊழியத்துக்காக. நான் சொன்ன அது சாதாரணமான ஊழியம் இல்லை, அதுக்கு நோட்டீஸ் அடிக்கணும்.
1: You have to print the notice.
0: Banners போடணும்.
1: Put the banner.
0: அதெல்லாம் இருக்கு.
1: It is there.
0: தினமும் பிள்ளைங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும்.
1: You have to give food to them.
0: Price வாங்கி கொடுக்கணும்.
1: You have to get price.
0: அதோட மாத்திரம் இல்லை.
1: Not only that.
0: டீச்சர்ஸுங்க டெடிக்கேட்டடாக இருக்கணும்.
1: டீச்சர்ஸ் ஷுட் பி டெடிக்கேட்டட்.
0: 8 மணிக்கு இங்கே வரணும்.
1: ஹவ் டு கம் அட் 8 o'clock.
0: 6 மணிக்கு எழுந்தா தான் 8 மணிக்கு வர முடியும்.
1: ஹவ் டு வேக் அப் அட் 6 o'clock.
0: அல்லேலூயா.
1: கம்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: பிரைஸ் பி அன்டு காட்.
0: 8 மணிக்கு டிஃபன் சாப்பிடுவாங்களோ சாப்பிட மாட்டாங்களோ,
1: தே ஈட் பிரேக்ஃபாஸ்ட்,
0: வருவாங்க,
1: தே ஜஸ்ட் கம்.
0: அப்புறம் வேகாத வெயிலில் திரும்பி போகணும்.
1: தே ஹவ் டு கோ பேக் அட் த ஹீட்.
0: டீச்சர்ஸ்க்கெல்லாம் கஷ்டம்தான்.
1: Tough to the teachers.
0: Hallelujah. Amen.
1: Amen.
0: ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டாலும்,
1: though they suffer,
0: இந்த சிறுவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு சரியான ஒரு தருணம்.
1: Right time to gain the children.
0: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆனால் நாங்கள் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் சிறுவர் ஊழியம் நடக்க போது.
1: We announced about the children
0: ministry. எல்லாரும் காணிக்க கொடுங்க.
1: To give offering.
0: அப்படின்னா இந்த முறை பார்த்தீங்கன்னா சிறுவர் ஊழியத்துக்காக காணிக்க கொடுத்தவங்க ஒரு சிலர் மாத்திரம் தான்.
1: Only few have given offering to the children ministry. Many did not give.
0: சரி, அல்லது இந்த சிறுவர் ஊழியத்தில் வந்து என்ன செய்யலாம், கலந்து கொண்டிருக்கலாம், கலந்து கொள்ளலை.
1: You would have participated in the children ministry.
0: அல்லேலூயா. அதெல்லாம் ஏன் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா,
1: Why such?
0: அநேக விசுவாசிங்க என்ன நினைக்கிறாங்கன்னா,
1: many believers think,
0: இது சின்ன பசங்க ஊழியம் தானே,
1: this is children ministry,
0: சிறுவர் ஊழியம் தானே,
1: children ministry,
0: அதெல்லாம் முக்கியம் இல்ல,
1: it's not so important,
0: ஞாயிற்றுக்கிழமை தான் எனக்கு முக்கியம்,
1: sunday is important,
0: நான் வந்து நல்லா கொழுத்த ஆகாரம் புசிக்கணும்,
1: I will come and take,
0: hallelujah,
1: very strong
0: fat food. நான் எப்படி சாப்பிடணும் சொல்லுங்க.
1: How to eat?
0: இனாகாரம்.
1: What food?
0: கொழுத்த ஆகாரம் புசிக்கணும்.
1: Fat one.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கொஞ்சம் செய்தி கொஞ்சம் சுருக்கமாக இருந்தால் கூட இல்லை, இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிடணும்.
1: If it is brief, not enough, I should
0: நான் நல்லா சாப்பிடணும்.
1: I should eat well.
0: நான் ஆத்மாவில் புஷ்டியாக இருக்கணும்.
1: I have to be strong in my soul.
0: சிறு பிள்ளைகளை பற்றியோ,
1: about children,
0: வாலிபர்களை பற்றியோ,
1: about young men,
0: யாரை பற்றியோ எனக்கு கவலை கிடையாது.
1: I don't bother.
0: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆகவேதான் பெரியமானவர்களே,
1: yes dear,
0: ஆண்டவர் சொன்னார்,
1: the Lord said,
0: பெரியவங்களுக்கு எல்லாம் என்ன சொன்னார்ன்னு கேட்டிங்களா?
1: For the elders,
0: இதே மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில்,
1: Matthew
0: 18:18 வாசித்து பாருங்க. முதலாவது வசனத்திலிருந்து யாராவது எழுந்து வாசிங்க சீக்கிரமாக. அவங்களுக்கு என்ன கேள்வி?
1: Who is greatest in the kingdom of heaven?
0: எங்களுக்கு பொசிஷன் வேணும்.
1: We want to have good position.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் சபையில வந்து பொறுப்பு எடுக்கிறது இல்லை.
1: people don't take responsibility in the church.
0: அதே ஒரு செக்ரட்டரி போஸ்ட் கொடுத்தா,
1: if you give a secretary post,
0: chairman post கொடுத்தா,
1: chairman post,
0: treasurer post கொடுத்தா,
1: or treasurer post,
0: வருவாங்க.
1: They may come.
0: அதுவும் சாதாரண போஸ்ட். பிரதர், நீங்க வந்து டெய்லி இங்க இருக்கிற செருப்பெல்லாம் அடிக்கி வைக்கணும்னு கொடுத்தீங்கன்னா எத்தனை பேர் வருவாங்க?
1: Brother, you have to keep all the
0: கையை வெட்டி காமிங்க பார்க்கலாம்.
1: Chapels in the stand.
0: ஐயோயோ.
1: Will you come?
0: அந்த வேலையெல்லாம் எங்களால் செய்ய முடியாது.
1: I cannot do such works.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நல்ல பெரிய போஸ்டா கொடுங்க.
1: Give me Amen. Good position.
0: அப்பதான் நாங்க வருவோம்.
1: Then only we come.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பாய் போடுறீங்களா?
1: ஐயோ,
0: அது கூட வேண்டாங்க.
1: I don't need that.
0: சேர் போடுறீங்களா?
1: Do you put chair?
0: சரி, சேரை துடைக்கிறீங்களா?
1: Do you wipe the chair?
0: அதெல்லாம் கஷ்டம்.
1: It is difficult.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அது மாதிரி ஆண்டவர்கிட்ட போய் கேக்குறாங்க.
1: They hear.
0: என்ன கேக்குறாங்க?
1: What did they ask?
0: இப்போ எங்களுக்கு என்ன, எங்களுக்கு என்ன, நாங்க யார் பெரியவனா இருக்கணும்?
1: Who will be greater?
0: Hallelujah. அப்பப்ப பாத்துக்குவாங்க.
1: They just check.
0: நான் பெரியவனா, இவர் பெரியவரா?
1: Am I great or he is great?
0: இவர் பெரியவரா? யார் பெரியவன் இதுல?
1: Who is greater?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சின்ன பிள்ளைங்களா
1: கவனிக்கிறீங்களா?
0: எத்தனை பேர் கவனிக்கிறீங்க?
1: How many of you listening?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இன்னொரு பாட்டில் குடுமாண்டே. Hallelujah.
1: Hallelujah.
0: Thank you Jesus.
1: Thank you Jesus.
0: சின்ன பிள்ளைங்களா கவனிக்கிறீங்களா?
1: Children, are you looking at here?
0: நீங்க கவனிக்கிறீங்களானா கவனிக்க மாட்டீங்க? ஏஞ்சி நில்லுங்க.
1: Rise up.
0: நல்லா கவனிப்பீங்க. இப்போ இது ஒரு மெழுகுவத்தின்னு நினைச்சுங்க. இது என்னது?
1: Just take this is the candle.
0: மெழுகுவத்தி. இதை நான் பத்த வச்சிடுறேன். இது எரியுது.
1: Just burn it.
0: இங்க ஒரு மெழுகுவத்தி இருக்குது.
1: Another candle.
0: இது முன்னாலே பத்த வச்சாச்சு.
1: Already it is matched.
0: இது எரிஞ்சு கொஞ்சம் கால் பங்கு தான் இருக்குது. இது இது இப்பதான் பத்த வச்சிருக்கேன்.
1: Only quarter that now just I given
0: the fire. இது எரிஞ்சு போன மெழுகுவத்தி.
1: It is
0: gone. இருக்கும் இல்லையா?
1: It will be very small.
0: எத்தனை பேர் தெரிது?
1: How many of you seeing that?
0: இது ஒரு மெழுகுவத்தி, இது ஒரு மெழுகு. எது பெரிய மெழுகுவத்தி?
1: Which is the greater candle?
0: எது?
1: Which one?
0: நம்ம left or right? உங்களுக்கு right. இதுவா? இது பெருசாகுதா? இது பெருசா இருக்கா?
1: Which is greater?
0: இதானே பெருசு. Hallelujah.
1: Hallelujah.
0: பெருசு பெருசுன்னு சொல்லுவாங்க, பாத்துக்கிறீங்களா? தாத்தாவெல்லாம் போதுபார், பெருசு போதுபார்னு சொல்றாங்கல்ல. ஏன் சொல்றாங்க? வயசானவங்கள பெருசுன்னு சொல்லுவாங்க.
1: When they are becoming old, they say,
0: இதுல பெருசு, இதான் பெருசு.
1: This is not greater one, the other one is
0: greater. வாழ்க்கை எரிஞ்சு போச்சு, கொஞ்சம் தான் இருக்குது இன்னும்.
1: Only little left out.
0: எரிஞ்சிச்சு.
1: It is burnt already.
0: இது இப்பதான் தொடங்கி இருக்குது.
1: Now only it started.
0: இதான் சிறுசு.
1: Small one.
0: இதான் நீங்க.
1: That is you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? இதான் பெருசுன்றீங்க இல்லையா?
1: But you say that is greater one.
0: இப்போ நல்லா தெரிஞ்சுங்க, உட்காருங்க.
1: Please sit down.
0: ஓ, சிறு பிள்ளைகள்.
1: Children.
0: Hallelujah. யார் முக்கியம் இதுல?
1: Who is important?
0: சிறு பிள்ளைகள் முக்கியமா இல்லையா?
1: Children are important or not?
0: கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, எவன் பெரியவனா இருப்பான்?
1: Who will be greater?
0: அப்போ வாசிங்க பிரதர். என்னாச்சு? படிங்க, யாரோ படிங்க. அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: உட்காருங்க. மூணாம் வசனத்துல என்ன சொல்றாரு?
1: Third verse.
0: பெரியவனா இருக்கிறது அப்புறம் கதைப்பா. பெரியவனா சின்னவனா அப்புறம்.
1: கிரேட்டர் ஆர் வாட்
0: முதல்ல நீ உள்ள வர்றதுக்கு வழியை பாரு.
1: லுக் அட் ஹவு கேன் யூ கம் இன்சைட்.
0: அப்புறம் நீ பெரியவனா சின்னவனான்னு பார்க்கலாம்.
1: தென் யூ கேன் திங்க் வெதர் யூ ஆர் கிரேட் ஆர் நாட்.
0: அப்போ ஒரு கேள்வி வருது இல்ல?
1: தேர் இஸ் எ குவெஸ்டன்.
0: அப்ப பரலோகத்துல உள்ள போறேன்னா என்ன டிக்கெட்?
1: வாட் இஸ் தி டிக்கெட் டு எண்டர் இன்டு ஹெவன்?
0: என்ன டிக்கெட்?
1: வாட் டிக்கெட்?
0: மனம் திரும்பி.
1: ரிப்பென்ட்.
0: எப்படி? மனம் திரும்பி.
1: பீ கன்வெர்ட்டட்.
0: யால போற மாறணும்.
1: How to become?
0: Hallelujah.
1: Become as little children.
0: யாரோ போல மாறணும்.
1: How to become?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Thank you Lord.
1: Thank you Lord.
0: ஒரு குட்டி பையன் ஓடி வாப்பாக்கலாம், யாராவது
1: எனி ஸ்மால் பாய் ப்ளீஸ் கம்.
0: ஆடா இங்கே இங்கே இங்கே வாப்பா,
1: கம் ஹியர்.
0: தாத்தாவா நீ? குட்டி பையனா தாத்தாவா? சரி, வேற குட்டி பசங்க யாராவது வாங்க.
1: எனி ஸ்மால்
0: பெரியவங்களாம் வராதிங்க, வயசானவங்க வராதிங்க, சின்ன பிள்ளைங்க யாரா இருந்தோம்.
1: ஸ்மால் பாய் யூ கேன் கம்.
0: பெரியவனாகிறியாப்பா,
1: யூ ஆர் பிக் ஒன்.
0: நீ உட்காந்துக்க, நீ வாலிபன்.
1: Well, yeah.
0: இன்னும் குட்டி பையன் யாராவது இருக்கா?
1: எனி ஸ்மால் ஒன்.
0: நீ சின்ன பிள்ளையா?
1: ஆர் யூ ஸ்மால்?
0: கம். நீ தான் கீழ்படுகிற.
1: யூ ஆர் ஒபேயிங்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: மனம் திரும்பி யார் மாதிரி மாறணுமா?
1: How to become?
0: யார் மாதிரி?
1: How to become?
0: இவர் கூட பெரிய பையன் தான்.
1: ஆனா
0: சொன்ன உடனே என்ன பண்ணாரு?
1: But immediately.
0: சொல்லுங்க.
1: ஏய் ரெஸ்பாண்ட்.
0: கீழ்படிந்தார்.
1: He obeyed.
0: சொன்ன உடனே என்ன பண்ணாரு? அல்லேலூயா. ஓடி போய் உட்கார்ந்துக்கப்பா.
1: Go and sit.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: சொன்ன உடனே என்ன செய்தாரு?
1: Immediately.
0: கீழ்படிறார்.
1: He obeyed.
0: Amen.
1: Amen.
0: அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பிள்ளைகளை போலன்னு ஏன் சொன்னாருன்னா,
1: as little children.
0: பிள்ளைகள்னா எல்லாம் பரிசுத்தவான்கள் கிடையாது.
1: It's not holy.
0: ஏன் இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறாருன்னா,
1: why the Lord is giving importance.
0: ஆதியாகம புத்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா,
1: in Genesis.
0: சிறுவயது தொடங்கி அவங்க சிறுவயது தொடங்கி அவங்க இருதயம் எப்படி இருக்குதா? பொல்லாங்கானதா இருக்குதா?
1: Even from childhood the heart
0: யாரு?
1: Is so evil.
0: இந்த சின்ன புள்ளைங்க நினைக்கிறீங்களே?
1: You are thinking a child.
0: இந்த சின்ன புள்ளைங்க தான்.
1: Child.
0: ஒண்ணு தெரியாத புள்ளைங்க தான்.
1: Of course they don't know anything.
0: குட்டி புள்ளைங்க தான்.
1: They are very small.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆனா அதுக்குள்ள என்ன இருக்குது?
1: What is there inside?
0: பொறாம,
1: envy,
0: எரிச்சல்,
1: and wrong.
0: போய் பேசுறது,
1: telling lie.
0: இப்ப நான் கேக்குறேன் பாருங்க, சிரிச்சியா நீ?
1: Did you laugh?
0: No. சிரிச்சிருக்கோம். அட என்ன சொல்றோம்?
1: I didn't.
0: வாய் இப்படி மூடிட்டு
1: ஓடுனா? You close your mouth.
0: சிரிக்கலன்னு சொன்னா? ஐயோ நான் சிரிக்கல.
1: No, I didn't laugh at all.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: போய் பேசுறது,
1: telling lie.
0: ரொம்ப இருக்கும்.
1: Lot.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சிறு வயது தொடங்கி எப்படி இருக்கா?
1: From small.
0: ஒல்லாததா இருக்கு.
1: Evil.
0: அதனால நாங்க பெரியவங்க ரட்சிக்கப்பட்டோம்.
1: We are saved.
0: அப்படி நீங்க சொல்லலாம்.
1: You may be saving.
0: சிறிய புள்ளைங்க அவங்க ஒண்ணு இல்லன்னு நம்ம சொல்லலாம்.
1: You may say children are nothing.
0: ஆண்டவர் சொல்றாருனா,
1: what the Lord says.
0: அதுங்களுக்குள்ளே எல்லாம் இருக்குது.
1: They have everything inside.
0: ஆனாலும்
1: but
0: அந்த சிறு புள்ளைங்க,
1: the children,
0: சிறிய வயதிலேயே,
1: from small childhood,
0: என்ன செய்யணும் என்ன அறிந்து கொள்ள, சின்ன வயது. இப்போ பொதுவா இந்த சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க, பிள்ளைங்களை கவனிக்கிறீங்களா?
1: Do you listen?
0: கவனிக்கிறீங்களா? புரியுதா நான் பேசுறது?
1: Do you understand?
0: அப்ப அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லுது, அம்மா நான் சர்ச்சுக்கு போறோம்.
1: I want to go to church.
0: பைபிள தூக்கிக்கிச்சு.
1: They take the Bible.
0: நான் சர்ச்சுக்கு போறேன்னு சொல்றான்.
1: If the boy says I want to go to church.
0: அப்ப உடனே என்ன சொல்வாங்க?
1: What they say?
0: ஆமா, இவர் சர்ச்சுக்கு போறாரு, பெரிய இவருனா கிறிஸ்தவனா விசுவாசியா?
1: Are you a Christian or believer?
0: உனக்கு அங்க வேலை?
1: What is the job you have there?
0: நீ சின்ன பையன்.
1: For a small boy.
0: அப்படிதானே சொல்வாங்க?
1: They say like that.
0: அதே வயசான தாத்தா பாட்டி நான் சர்ச்சுக்கு போறேனா? சரி ஆமா வயசாயிடுச்சு போட்டோம்.
1: ஓல்ட் பீப்பிள் மீன்ஸ் ஓகே.
0: அதான் சொல்வாங்க.
1: They say like that.
0: ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு?
1: What the Lord says.
0: இந்த சிறியவர்களை குறித்து ஆண்டவர் ஏன் கரிசன் உள்ளவரா இருக்காருன்னு
1: கேட்டீங்கன்னா, The Lord is concerned about children.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: 14th வசனத்தை பாருங்க.
1: 14.
0: இவ்விதமாக இந்த சிறியரில், கவனிங்க,
1: Listen.
0: இந்த சிறியரில்
1: one of these,
0: ஒருவன் கூட, ஒருத்தர் கூட,
1: should not perish.
0: என்ன செய்யக்கூடாது? கெட்டு போக கூடாது.
1: Hallelujah. Perish.
0: ஒருத்தர் கூட கெட்டு போக கூடாது.
1: Nobody should.
0: இதான் ஆண்டவருக்கு ஆசை.
1: Hallelujah. The Lord's liking.
0: அது ஒன்னு தானே நினைக்காதீங்க.
1: Don't think it is just one.
0: இப்போ இந்த காணாமல் போன ஆடுகளை பற்றி ஓமை சொல்லும் பொழுது ஆண்டவர் இதை சொல்றார்.
1: The Lord is saying about the last sheep.
0: ஒருவர் கூட கெட்டு போக கூடாது.
1: Even a single one should not be perished.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்ப சின்ன வயசுலயே
1: from childhood
0: கெட்டு போதா இல்லையா?
1: Whether it is spoiled or not.
0: Hallelujah. பிஞ்சில படுத்துதுன்னு சொல்வாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா?
1: Even from the little they
0: அந்த மாதிரி பிஞ்சிலே படுத்துருவாங்க சில பேர்.
1: Even they right.
0: அதனாலதான்
1: time of little
0: சின்ன வயசுல என்ன செய்ய கூடாது?
1: From
0: கெட்டு போறதுக்கு சான்ஸ் இருக்கு.
1: There are chances to be perished.
0: அதனால தான் இந்த சிறியர்கள் ஒருவர் கூட என்ன செய்ய கூடாது? கெட்டு போக கூடாது.
1: Not even a one child should be perished.
0: ஆனா இந்த பிள்ளைங்க பெரியவங்க பாவம் செய்யறாங்க, சின்ன பிள்ளைங்க பாவம் செய்யறாங்கன்னு வச்சுங்களேன்.
1: அபவுட்
0: இந்த பெரியவங்க செய்யற பாவத்துக்கும் சின்னவங்க செய்யற பாவத்துக்கும் என்ன வித்தியாசம்?
1: வாட்ஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தி சின் ஆஃப் சில்ட்ரன் ஆர் எல்டர்?
0: பெரியவங்க பாவம் செய்து பாவம் செய்து பாவம் செய்து அந்த பாவம் இருதயத்துக்குள்ள போய் அந்த இருதயம் எப்படி ஆயிடுச்சு? இப்போ திருக்குள்ளதும் மகா சின்ன பிள்ளைங்க பாவம் செய்து பாவம் செய்து அது எப்படி இருக்குதுன்னா இன்னும் உள்ளெல்லாம் போல.
1: பிள்ளையின்
0: நெஞ்சில் என்ன இருக்குது? மதியனம் சும்மா அப்படி ஒட்டின்னு இருக்குது,
1: அவ்வளோதான். The foolishness is upon it.
0: இப்படி தட்டா ஈஸி, சுலபமாக போயிடும்.
1: Easily it can be removed. It is just upon it.
0: பெரியவங்களுக்கு அப்படி இல்ல.
1: For elderly people,
0: அது ஒட்டினல்ல.
1: Not to just touch it. It is entered.
0: வேர்
1: rooted.
0: அது ரொம்ப கஷ்டம்.
1: Difficult.
0: ஆனால் தான் ஒட்டின் இருக்கும்போது பிள்ளையின் நெஞ்சில மதியனம் ஒட்டி இருக்கும். அப்ப என்ன செய்? அதை அகற்றிடு.
1: You just remove it when it is upon the child.
0: சின்ன வயசுலயே.
1: Even from childhood.
0: நீ என்ன விதையை போடுறியோ,
1: whatever seed you put,
0: நீ என்னெல்லாம் செய்யறியோ,
1: whatever you do,
0: அதை பிள்ளைங்க பார்த்துட்டே இருக்காங்க.
1: The children are looking.
0: அவங்க வளரும் பொழுது,
1: when they grow up,
0: அதை தான் பின்பற்றுவாங்க.
1: They will follow.
0: அவங்களுக்கு வேற எதுவும் தெரியாது.
1: They don't know anything else.
0: ஆனா அந்த பிள்ளைங்க கிட்ட இருக்கிற ஒரு பெரிய அற்புதமான குணம், தப்பு இருக்கலாம்,
1: it may be mistake, maybe foolishness.
0: ஆனா அவங்க கிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்டிங்களா?
1: What they have.
0: மத்தேயு 18ல
1: Matthew 18.
0: என்ன வாசிக்கிறோம்? நாலாவது வசனத்தை பாருங்க.
1: 4.
0: மத்தேயு 18. இந்த பிள்ளையை போல.
1: Like that child.
0: என்னங்க?
1: Those who humble.
0: போதும், உட்கார். இப்போ நான் இன்றைக்கு மெசேஜ் முதல் குறிப்பு என்னன்னு இந்த சிறு பிள்ளையை போல ஒருவன் என்னது?
1: Like a child.
0: என்னது? அல்லேலூயா.
1: You are not like little child.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: பட் சின்ன பிள்ளைங்க எல்லாம் பாயில வந்து உட்கார்னா உட்கார்ந்துருச்சு.
1: The children are sitting on the floor.
0: பெரியவங்க எல்லாம் கூப்பிட்டுங்க பாயில வந்து உட்காருன்னு சொல்லுங்களேன்.
1: If you ask the elder to come and sit here.
0: இப்படி பாப்பாங்க. இப்படி பாப்பாங்க. நீ போறியா நான் போறேனா?
1: They see left side and right.
0: எல்லாரும் போன பிறகு அப்புறம் வருவாங்க.
1: Then they come.
0: இந்த பிள்ளைங்க வந்து உட்கார்ன உடனே என்ன செய்துருச்சு? பாயில வந்து அதுங்களுக்கு பாயில இமிடியேட்லி மேல உட்கார்றதோ அந்த பெருமை எல்லாம் கிடையாது.
1: நோ பிரைட் அட் ஆல்.
0: தாழ்மை,
1: ஹம்பிள்னஸ்.
0: அவங்க வாழ்க்கையில அந்த தாழ்மை இருக்கு.
1: தே ஹேவ் தி சிம்பிளிசிட்டி.
0: இப்போ ரட்சிக்கப்பட்டிருப்பான்,
1: மேபி சேவ்ட்,
0: ஞானஸ்நானம் பெற்றிருப்பான்,
1: டு பாப்டிசம்,
0: பரிசுத்தாவி பெற்றிருப்பான்,
1: ரிசீவ் தி ஹோலி ஸ்பிரிட்,
0: எல்லாம் பெற்றிருப்பான்,
1: ரிசீவ்ட் எவ்ரிதிங்.
0: ஆனா அவங்க கிட்ட என்ன இருக்காது?
1: பட்
0: தாழ்மை இருக்காது.
1: நோ ஹம்பிள்னஸ் அட் ஆல்.
0: ஹalleluya,
1: hallelujah.
0: தாழ்மை இருக்காது.
1: நோ ஹம்பிள்னஸ்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அதுக்கு பதிலா என்ன இருக்கும்?
1: வாட் எல்ஸ்?
0: பெருமை இருக்கும். தாழ்மை இல்லைன்னா அங்க என்ன இருக்கும்?
1: தென் ப்ரைட்.
0: பெருமை.
1: தென் ப்ரைட்.
0: என்ன பெருமை?
1: வாட் ப்ரைட் இட் இஸ்.
0: நான் யார் தெரியுமா?
1: வார்
0: நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன் தெரியுமா?
1: ஹவ் மச் ஐ எர்ன்.
0: நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா?
1: வாட் கைண்ட் ஆஃப் மேன் ஐ
0: எம். எங்க குடும்பம் பத்தி தெரியுமா?
1: யூ நோ அபௌட் மை ஃபேமிலி, அபௌட் மை பிளேஸ்.
0: என் பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா?
1: அபௌட் மை நேம்.
0: இப்படி சொல்லிக்கிட்டே போக வேண்டியதுதான்.
1: கீப் ஆன்
0: டெல். அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சிறு பிள்ளைங்களை கேளுங்க.
1: Look at the children and ask.
0: நீ யார் பா?
1: Who are you?
0: எனக்கு எல்லாம் தெரியாது. எங்க அப்பா அம்மா அவ்வளவுதான்.
1: I know my dad and mom.
0: Hallelujah. அப்பா அம்மா எங்க கூப்பிடுறாங்களோ போவோம் வரும்.
1: Wherever my dad and mom call me.
0: அவங்க சார்ந்து ஜீவிக்கிறாங்க.
1: They lean upon them.
0: எனக்கு எல்லாம் தெரியும் ஜீவிக்கிறது இல்ல.
1: They don't say I know everything.
0: அவங்க சார்ந்து கொள்ளணும்.
1: They have to lean.
0: பெற்றோரை சார்ந்து கொள்ளணும்.
1: They lean upon the parents.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா,
1: what the Lord is expecting,
0: உனக்கு எல்லா அறிவும் இருந்தாலும், புத்தி இருந்தாலும்,
1: you may have knowledge,
0: உனக்கு எல்லா விதமான knowledge இருந்தாலும்,
1: you may have all knowledge,
0: ஆண்டவர் என்ன விரும்புறாரு,
1: what the Lord is interested in,
0: என்னை சார்ந்து கொள்ளுகிறவன்,
1: those who lean upon,
0: hallelujah, நேசரின் மார்பிலை யார் சார்ந்து கொள்ளுகிறார்களோ,
1: whoever lean upon his bosom,
0: ஆண்டவரை யார் சார்ந்து கொள்ளுகிறார்களோ,
1: whoever lean upon the bosom,
0: அப்பா hallelujah,
1: father,
0: என்னால் நிக்க முடியாது ஆண்டவரே,
1: I cannot stand,
0: நான் மேல சாஞ்சிக்கிறேன்,
1: I lean upon you,
0: hallelujah,
1: hallelujah,
0: என்னால் நடக்க முடியாது ஆண்டவரே,
1: I cannot walk,
0: உம்மேல நான் சாஞ்சிக்கொள்றேன்,
1: I lean upon you,
0: இத செய்யணுமா,
1: Do you want to do this? I can't do that. I lean upon you. You have to lean upon
0: Alleluia.
1: God all the time. Dear children of God, when you lean upon the Lord, not only obedience, the Lord's will be fulfilled. Why? How?
0: அப்படின்னு கேள்வி எல்லாம் கேட்காது.
1: He put everything, took the fire, taking the firewood upon the child and putting him on the firewood. Before that, Isaac asking, Father, he brought everything. Where is the lamb? Not with doubt.
0: கபடு சூது வாது இல்லாம நான் ஆடு காணுமே, பலியிடுறதுக்கு ஒண்ணு காணுமே.
1: நோ கன்னிங் அண்ட் ஜஸ்ட் ஆஸ்க்.
0: ஆபிரகாம் என்ன சொல்றார்? நீதான் பா,
1: வாட் ஆபிரகாம்
0: உன்னதா பலியிட போறேன்னு சொல்லல.
1: He didn't say I'm going to sacrifice.
0: என்ன சொன்னாரு?
1: What did he say?
0: நீ படுத்துக்கு பா.
1: You just lie down.
0: அதெல்லாம் யார் பாத்துவாரு?
1: Who will look after?
0: சொல்லுங்க. அவர் பாத்துவார்.
1: He will look after.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நம்ம ரட்சிக்க போறதுக்கு முன்னாடி என்ன சொல்றோம்?
1: Before we got saved,
0: நான் உன்னை ஒரு கை பாத்துக்கிறேன்.
1: I'll look after you.
0: நான் பாத்துக்கிறேன்.
1: I will look after.
0: ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன சொல்வோம்?
1: After the salvation,
0: நான் இல்லப்பா, அவர் பாத்துவார்.
1: Not he will look after you.
0: ரட்சிக்க போறதுக்கு முன்னாடி நான் பாத்துக்கிறேன்.
1: Before salvation, I will
0: வெளியவா உன்னை ஒரு கை பாத்துக்கிறேன்.
1: Come out, I'll see.
0: இப்போ என்ன சொல்றோம்?
1: Now
0: அவர் பாத்துவார்.
1: He will look after that.
0: நாங்கயா
1: so
0: அமைதலா இருக்கிறீங்களே?
1: Keeping quiet.
0: அவர் பாத்துக்குவாரியா?
1: He will look after it.
0: அவருக்கு தெரியும்.
1: He knows.
0: ஆபிரகாமுக்கு விசுவாசம் அதுதான்.
1: Abraham believed.
0: அப்போ இவரை கடத்தி
1: he just
0: கத்தி கூட எடுத்துட்டாரு.
1: Yes, took the knife.
0: அப்பா அப்பா அப்பா என்னப்பா செய்றீங்கன்னு கேட்கல. அமைதலா.
1: He asked why dad.
0: அப்போ அந்த ஈசாக்குக்கு தெரியும்.
1: Isaac knew.
0: என் அப்பா,
1: my father.
0: என் தகப்பன்,
1: my father.
0: என்னை நேசிக்கிறார்.
1: He loves me.
0: அவருக்கு என்ன செய்றார் நமக்கு தெரியும்.
1: He knows what he
0: Hallelujah.
1: Has.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God.
0: அப்போ இந்த சிறு பிள்ளையினுடைய விசுவாசம்,
1: the faith of the small
0: நம்பிக்கை,
1: child, the hope.
0: பரலோகத்தில் இருக்கிற தேவன் பார்க்கிறார்.
1: The heavenly father looking at that.
0: ஆபிரகாமை பார்க்கிறார்.
1: Look Abraham.
0: ஈசாக்கை பார்க்கிறார்.
1: Look Isaac.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: அவருக்கு தான் தேவன் ஒரு ஆட்டுக்குட்டி ஆயத்தம் பண்ணினார்.
1: The Lord made
0: a Hallelujah. யெகோவா இரே,
1: யெகோவா ஜீரே,
0: யெகோவா இரே,
1: யெகோவா ஜீரே,
0: கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும்.
1: It will be looked after in the mountain.
0: Amen. அருமையான தேவனுடைய ஜனமே,
1: dear children of God,
0: இப்படி இந்த சிறு பிள்ளைகளை பாருங்க.
1: Look at the small children.
0: ஆண்டவரே சார்ந்து கொள்ள அவர்களுக்கு தாழ்மையான ஒரு சுபாவம். Hallelujah. கூப்டவன வெக்கப்படுறதில்ல.
1: They have humbleness, no shame.
0: ஆண்டவர் கூப்டவன் மடியில உட்கார வைக்கிறாரு.
1: The Lord brought them.
0: அமைதியா போய் உட்காருதுங்க.
1: It is sitting on the bosom.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவரை நேசிக்கிறாங்க.
1: They love the Lord Jesus.
0: Hallelujah. ஓடி வராங்க.
1: They come running.
0: Hallelujah. இந்த விடுமுறை வேதாகம பள்ளியில வந்து எத்தனையோ பேர் இங்கே வந்து பல விக்கிரங்களை வணங்கி கொண்டு வந்த குடும்பங்கள், இந்த வந்த பிள்ளைகள் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி விசுவாசிகளாக மாத்திரமல்ல கர்த்தருடைய ஊழியக்காரராய் மாறிவிட்டார்கள்.
1: Through vacation Bible school, they come and delivered from the
0: idol worship. இங்க போட்ட
1: வேதம், they become believer and
0: children. Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah. அதான் சந்தோஷமா இருக்கு.
1: That is joy.
0: இந்த பிள்ளைகள் எல்லாம் ஊழியக்காரராக மாற போறாங்க.
1: The children are going to become the servant of God.
0: இவங்க எல்லாம் உலகத்தை கலக்க போறாங்க.
1: They are going to shake the world.
0: எத்தனை பேர் விசுவாசிகள்?
1: How many of you believing?
0: அப்போ இந்த பிள்ளைகளை நாம் என்ன செய்யணும்? ஆண்டவர் எப்படி கனப்படுத்துறாரோ,
1: how the Lord is honoring
0: இந்த பிள்ளைகளை, நீங்க என்ன செய்றீங்க? இந்த மாதிரி சிறுவர் ஊழியம் நடக்க போது,
1: the children ministry is
0: Hallelujah. going to happen அப்படி சொல்லும் பொழுது,
1: when it is
0: Hallelujah.
1: said
0: காணிக்க கொடுங்கன்னு சொல்லும் பொழுது,
1: when the offering is
0: இல்ல நீங்க இந்த கூட்டத்துல வந்து கலந்து, நீங்க ஈவினிங் கூட்டம் நடக்க போது,
1: ஈவினிங் we are going to have the meeting,
0: ஒரு விசுவாசி இருக்க மாட்டான்.
1: Not even a single believer.
0: நானும் பல வருஷமா பார்த்துட்டு வரேன்.
1: Many years I looked at
0: சபையில பெரிய விசுவாசின்னு சொல்லுவார் நாமெல்லாம் இருக்க மாட்டாங்க.
1: They say big believer in the church, they don't
0: come. சிறுபிள்ளை கூட்டத்துக்கு நமக்கு என்ன வேலைங்க?
1: What is our job there?
0: அற்பமா நினைக்கிறது.
1: They just consider it as simple.
0: 10th வசனம் என்ன சொல்லுது?
1: 10th verse.
0: 18th அதிகாரம் 10th வசனம். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு.
1: Do not despise not one of little children.
0: ஜாக்கிரதை.
1: Be careful.
0: அற்பமா நினைக்கிறியா?
1: Do you despise them?
0: சின்ன பிள்ளைங்க கூட அற்பமா நினைக்கிறியா?
1: Do you despise the ministry?
0: ஜெபம் பண்ணியதுக்காக?
1: Did you pray?
0: காணிக்க கொடுத்தியதுக்காக?
1: Did you give offering?
0: வந்து கலந்து கொண்டியா?
1: Did you participate?
0: ஏதா செய்தியா?
1: Did you do anything?
0: காரணம் நீ அற்பமா நினைக்கிறாய்.
1: Because you despise.
0: ஜாக்கிரதை.
1: Careful.
0: அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்தில் என் பரமபிதாவின் சமூகத்தில் என்ன செய்யறாங்க? வந்து அல்லேலூயா,
1: அல்லேலூயா,
0: ஆமென்,
1: ஆமென்.
0: ஒவ்வொரு பிள்ளைக்கும்
1: For each and every child.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ஒரு தேவதூதன் இருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
1: How many of you believing?
0: ரெண்டு தேவதூதன் இருப்பாங்க.
1: There will be two angels.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அவங்க சொல்லுவாங்க.
1: They will say.
0: அல்லேலூயா. உன் பேர் என்னப்பா? ப்ளூ ஷர்ட்.
1: What is your name?
0: தம்பி, உன் பேர் என்ன? ஏந்திர, உன் பேர் என்ன? நம்ம சத்தமா ஐசக்கா?
1: ஐசக்.
0: இப்போ ஐசக் பற்றி தானே
1: பேசினுக்கிறேன்.
0: எங்கேயோ வேடிக்கை பார்த்துங்கிறியாப்பா. உன்னை பற்றி தான் பேசி.
1: அல்லேலூயா. யூ
0: ஐசக் தானே? சாப்பிட்டியக்கா? இல்லை, சத்தமே வரலையா? அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: சரி, ஐசக்,
1: ஐசக்.
0: இப்போ ஐசக்கினுடைய தேவ தூதருங்க இன்னைக்கு போய் பரலோகத்துக்கு போய் விசிட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க.
1: அதே விட விசிட்டட் ஹெவன்.
0: ஆண்டவரை பார்த்துட்டு என்னப்பா?
1: வாட் வாட் வாட் இஸ்
0: ஐசக் இன்னைக்கு போயிருக்கிறான், சர்ச்சுக்கு போயிருக்கிறான்.
1: ஐசக் வென் டு த சர்ச்.
0: அப்படியா?
1: இஸ் இட் சோ?
0: சர்ச்சுக்கு போயிருக்கிறானா?
1: டிட் ஹி டோ?
0: ரொம்ப சந்தோஷம்.
1: ஜாய்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: உட்காருப்பா. நீ உன் பேர் சொல்லுப்பா. ம், சொல்லு. யாராவது சொல்லுங்க. உங்கள் பேர் என்னம்மா?
1: சாம்.
0: சத்தமாக சொல்லுமா? சாமா, சாமா. Hallelujah.
1: Hallelujah.
0: ஏنا தேவ தூதர்கள் எல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துனே இருப்பாங்க.
1: Angels will give the information.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: அடுத்து உங்க பேர்
1: ஸ்டைல் ஆஸ்க் யூ.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீங்க இப்படி இழுக்கறீங்க, மறுபடியும் பின்னால தள்ளறீங்க, மறுபடியும் முன்னால இழுக்கறீங்க, பின்னால இதே தான் செய்துங்கறீங்க.
1: You are doing your hairstyle.
0: Hallelujah. கையில பைபிள் எடுத்துங்க எல்லாம்.
1: Take the Bible.
0: Hallelujah. Thank you Jesus.
1: Thank you Jesus.
0: கவனிக்கு நீ உட்கார்.
1: Sit down.
0: இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவ தூதருங்க இருக்கிறாங்க. எல்லாம் விசுவாசிக்கிறீங்களா?
1: Each and every
0: உங்களுக்கு யாரு?
1: One, there is angel.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உலகத்தாருக்கு போலீஸ்காரன் இருப்பான், செக்யூரிட்டி இருப்பான், அவன் இருப்பான், இவன் இருப்பான்.
1: For the world people, there is security, policeman.
0: ரஜீவ் காந்தி, பிரைம் மினிஸ்டர்.
1: பிரைம் மினிஸ்டர் ரஜீவ்
0: காந்தி. பாம்பு பிடிச்சு சாகும் பொழுது,
1: when he died,
0: அவன் கூட இந்த போலீஸ்காரன், அவன், இவன், டிஎஸ்பி எல்லாம் பஸ்பம் ஆயிட்டான்.
1: All policemen, everyone.
0: காப்பாத்த முடிஞ்சதா?
1: Did they protect?
0: காப்பாத்த முடியல.
1: No.
0: Security la enna aachu?
1: What happened to the security?
0: Endha security um odavadu.
1: It's not at all useful.
0: Ungalku aandavar namakku vechirukra security yaaru thodave mudiyadhu.
1: Nobody can touch our security at all.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இப்படி தேவ தூதர்கள் உங்க கூட இருக்காங்க.
1: The angels are with you.
0: அவங்க போய் ரிப்போர்ட் கொடுக்கறாங்க.
1: They give the report.
0: இந்த சிறுவர் ஊழியத்துக்கு போயிருந்தோம் ஐயா.
1: I went to the children ministry.
0: நம்ம பையன் அங்க கலந்துகிட்டான்.
1: The boy was participating.
0: அவங்க அப்பா வரவே இல்லை, அவங்க அம்மா வரல.
1: Father, mother did not come.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த பிரதர் வரல, அந்த பிரதர், சிஸ்டர், எல்லா நியூஸும் நான் எனக்கு சொல்றாங்களோ இல்லையோ.
1: Brothers or sisters, Hallelujah. They don't come.
0: அங்க பரலோகத்துல சொல்லிட்டே இருக்காங்க.
1: In heaven they keep reporting.
0: யார் யார் வந்தது, யார் அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர். நான் இங்க அட்டெண்டன்ஸ் போட சொல்லியிருக்கேன்.
1: They I asked to put the attendance.
0: சும்மா பேருக்கு தான்.
1: Just for the name's sake.
0: ஆனா பரலோகத்துல ஆண்டவர் ரெஜிஸ்டர் எடுத்து பாப்பார்.
1: In heaven the Lord will look at the register.
0: நீ அற்பமா நினைச்சியா இல்லையா?
1: Did you despise or not?
0: என்ன வாசிக்கிறோம்? ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடி எச்சரிக்கையாரு. ஏன்னா பரலோகத்துல தேவ தூதர்கள் என்ன செய்யறாங்க? அல்லேலூயா. அங்க போய் ஆண்டவரை சந்திக்கிறாங்க.
1: The angels go and meet the Lord.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ஒண்ணு, இரண்டாவது,
1: செகண்ட்லி,
0: இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடர் உண்டாக்குகிறன் எவனோ,
1: whoever hinders,
0: இந்த சிறியரில்
1: whoever hinder,
0: ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ,
1: whoever offend,
0: எல்லாம் சொல்லுங்க எவனோ,
1: whoever it is,
0: எவனோ,
1: whoever it is,
0: அவன் கழுத்துல எந்திரக்கல்லை எங்க போய் நான் தேடுறது, சமுத்திரத்தின் ஆழத்துல கொண்டு போய்
1: deep of the ocean,
0: அவன் என்ன செய்யணுமா, அமுழ்த்தணுமா.
1: Hallelujah. Put him down.
0: ஆண்டவர் அன்புள்ள ஆண்டவர் சொன்னீங்க.
1: You said the Lord loves him so much.
0: எந்திரக்கல்ல போட்டு அழுத்த சொல்றாரு.
1: He's putting the
0: Hallelujah.
1: weight and put him in the.
0: அன்புள்ள ஆண்டவர் தான்.
1: He is loving God.
0: நல்ல ஆண்டவர் தான்.
1: He is good God.
0: ஆனா அவருக்கு விரோதமா எழும்பினா இந்த கதி தான்.
1: When you come against him, this is the situation. You have to be careful.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர் சர்வ வல்லமுள்ள தேவன்.
1: He is mighty God.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இடர்ல உண்டாக்குறதுனா என்னங்க?
1: What is
0: offending? அந்த புள்ளைங்க எப்பதான் ரெண்டு பேர் வராங்க.
1: போறாங்க
0: பாஸ்டர் மெசேஜ் கொடுக்கறார்ல,
1: பாஸ்டர் இஸ் கிவிங் மெசேஜ்,
0: அது மாத்திரம் போய் கேட்டுட்டு
1: லெட் மீ லிசன்
0: வந்துறணும்,
1: லெட் மீ கம் பேக்.
0: அதான் நிறைய பேருக்கு ஆசை.
1: தட்ஸ் வை பீப்பிள் ஆர்
0: ஒரு பிரயோஜனம் இல்ல,
1: நோ யூஸ் அட் ஆல்.
0: தொழுது கொள்ற இடத்துக்கு நீ வந்தாதான்,
1: when you come to worship,
0: கர்த்தர் முதல்ல தொழுது கொள்ளணும்,
1: you have to worship God first.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த சிறியர்,
1: this little one.
0: Hallelujah. அந்த சிறு பிள்ளைகளுக்கு இருக்கிற அந்த தெய்வீக சுபாவம்,
1: the divine nature of little,
0: ஆண்டவர் ஏன் அந்த சிறு பிள்ளைகளை தெரிந்து கொண்டார்,
1: why did the Lord choose the children?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பெற்றோர்கள், புதிதா கல்யாணமானவங்க, குழந்தை பெற்றெடுத்தவங்க, குழந்தைகளை வளர்க்கறவங்க எல்லாமே தெரிஞ்சுக்குங்க.
1: Just understand.
0: ஒரே தீர்மானம்,
1: one determination.
0: என் பிள்ளை, நான் எனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா நான் வந்து அதை டாக்டருக்கு படிக்க வைப்பேன், இன்ஜினியருக்கு படிக்க வைப்பேன், அதை படிக்க வைப்பேன், இதெல்லாம் விட்டுருங்க.
1: If I have a child, I'll doctor.
0: ஒரே தீர்மானம் எடுங்க.
1: Have the determination.
0: என்ன எடுங்க?
1: What determination?
0: நான் அதுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லிக் கொடுப்பேன்.
1: I will teach God.
0: அது ஆலயத்துக்கு அனுப்புவேன்.
1: I'll send to the church.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த தீர்மானம் நீங்க எடுக்கணும்.
1: Have to have the determination.
0: பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியில நடத்து.
1: You have to make him.
0: அப்பொழுது அவன் முதிர் வயதில் என்ன செய்திருப்பான்,
1: ஏனென்றால்
0: கர்த்தர் என்ன சொல்கிறார், சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியாக போறான்.
1: Small become very strong.
0: இவங்கெல்லாம் யாராவது மாற போறாங்க.
1: How they become?
0: பலத்த ஜாதியாக மாற போறாங்க.
1: They become very strong.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கர்த்தரை, கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் என்ன செய்யறாராம்,
1: those who fear the Lord, the small or big,
0: hallelujah,
1: the Lord bless them,
0: ஆசீர்வதிக்கிறார்,
1: the Lord bless them.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்,
1: praise be unto God.
0: ஆம் பிரியமானவர்களே,
1: yes dear children of
0: God, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
1: the Lord Jesus Christ,
0: சிறு பிள்ளையின் மேல் அக்கறை உள்ளவராக இருக்கிறார்,
1: is very caring about the children.
0: ஒரு சின்ன சம்பவத்தை சொல்றேன் பாருங்க,
1: small incident,
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
1: the Lord Jesus Christ,
0: ஊழியம் செய்த நாட்களில்,
1: when he was doing ministry,
0: hallelujah,
1: hallelujah.
0: ஒருத்தர் வந்து சொல்றாரு,
1: one man came and said,
0: அந்த ஊர் தலைவன் வந்து சொல்றாரு,
1: the leader of the place,
0: ஐயா
1: sir,
0: என் சிறு பெண் செத்து போயிட்டாயா,
1: my little child,
0: hallelujah,
1: died,
0: மரிச்சிட்டார்,
1: she died,
0: hallelujah,
1: hallelujah,
0: நீர் வந்து,
1: please come,
0: அவள் மேல் உமது கையை வையும்,
1: keep your hand upon it,
0: அப்பொழுது
1: then
0: பிழைப்பாள்,
1: she will live.
0: மத்தேயு 9:18
1: அப்போ
0: இயேசு அங்க போறார்,
1: Jesus went there.
0: நல்லா கவனிக்கிறீங்களா?
1: Do you listen?
0: ஒரு சிறு பிள்ளை,
1: small child,
0: மரிச்சு போச்சு, செத்து போச்சு,
1: died,
0: பணமா கிடக்குது,
1: is dead.
0: அதை நம்ம அந்த ஊர் வழக்கத்து மட்டும் தாரையெல்லாம் ஊதி பேண்டெல்லாம் அடிக்கிறாங்க.
1: Just they blow the trumpet.
0: அழுகுறவங்களாம் மாரில் அடிச்சுட்டு அழுவாங்க.
1: They are weeping.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நேரா ஆண்டவர் போறாரு.
1: Lord Jesus went there.
0: நிறுத்துங்கப்பா.
1: Stop it.
0: ஊதாதீங்க.
1: Don't blow.
0: அழாதீங்க.
1: Don't weep.
0: ஏங்க?
1: Why?
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அப்போ ஆண்டவர் சொல்றாரு.
1: The Lord said.
0: சிறு பெண் எல்லாம் சொல்லுங்க. சிறு பெண்.
1: The little girl.
0: மரிக்கவில்லை.
1: Did not die.
0: என்ன சொல்றாரு?
1: Did not die.
0: சிறு பெண்.
1: The little girl.
0: என்ன செய்யல? மரிக்க.
1: Did not die.
0: ஏன் ஆண்டவர் இப்படி சொன்னாரு? எல்லாம் செத்து மூச்சு இல்லைன்ன பிறகுதானே பாடையில கடத்தி இருக்காங்க.
1: This died, then only they came.
0: ஏன் அப்படி சொன்னாரு?
1: Why did the Lord Jesus say?
0: நிறுத்துங்க. அப்போ எல்லாரும் என்ன செய்யறாங்க? ஆண்டவரை பார்த்து அவர் உள்ளே பிரவேசித்து 25வது வசனத்தில் அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார். உடனே அவள் என்ன செய்தா?
1: உடனே
0: சிறு பெண்ணு தான்,
1: லிட்டில் கேர்ள்,
0: செத்துதான் கிடக்கிறா உலகத்தின் பார்வையில.
1: ஆல்ரெடி டைட்.
0: ஆண்டவர் ஏன் சொன்னார் என்பதை நீங்க ஆவிக்குரிய பிரகாரமா அதை கண்டுக்கணும்னா,
1: if you want to look at the spiritual, the mystery.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நான் தூங்கிக் கொண்டிருந்தாலும் என் இருதயம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? விழித்துக் கொண்டிருக்கிறது.
1: Though we sleep, our heart is open.
0: இந்த பெண் உலகத்தின் பார்வையில மரித்து விட்டாலும்,
1: the little girl died before the world,
0: உள்ளத்திலே,
1: in the deep of her heart,
0: ஒரு விசுவாசம்,
1: the faith,
0: நான் எழுந்திருக்க போறேன்,
1: I will rise up,
0: என் இயேசு வருவார்,
1: Jesus will come,
0: என்னை எழுப்புவார்,
1: he will arise me.
0: Hallelujah. அதனால ஆண்டவர் உள்ள வரும்போதே சொல்றாரு,
1: when Jesus came in, he said,
0: இவன் சாகல,
1: she did not die,
0: அவ தூங்கிட்டா இருக்கறா,
1: she is sleeping.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: எத்தனை சின்ன பிள்ளைங்க கவனிக்கிறீங்க?
1: How many of you listen?
0: இந்த உலகம் சொல்றதெல்லாம் பார்த்து பயந்திர கூடாது.
1: Don't get fear about the world.
0: உங்களுக்கு என்ன வேணும்?
1: What you supposed to
0: have? விசுவாசம் வேணும்.
1: You should have faith.
0: என்ன எந்த வியாதி வந்தாலும் என்ன ஒன்னு செய்ய முடியாது.
1: The sickness cannot do anything.
0: என் இயேசு வருவார்.
1: My Jesus will come.
0: என் கையை பிடிப்பார்.
1: He will hold my hand.
0: நான் எழுந்திருப்பேன்.
1: I will rise up.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே.
1: Dear children of God.
0: இந்த சிறு பிள்ளைக்கு இருந்த அந்த விசுவாசம்.
1: The faith for the little child.
0: அதனால ஆண்டவர் சிறு பெண் செத்துருச்சுன்னு சொன்ன உடனே விட்டுட்டு போல, உடனே வந்துட்டார்.
1: Immediately he came.
0: அவரே வந்தார்.
1: He himself came.
0: Amen.
1: Amen.
0: கர்த்தர் நல்லவர்.
1: The Lord is good.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே.
1: Dear children of God.
0: கர்த்தருக்கு தெரியும்.
1: The Lord knows.
0: அந்த சிறு பெண்,
1: the little girl,
0: ஒருவேளை சாதாரணமான பெண்ணா இருக்கலாம்.
1: Maybe very ordinary girl.
0: வேதத்துல ஒரு பெண் இருந்தாள்.
1: There was a girl.
0: அங்கே நாகமான் என்று சொல்லுகிற பெரிய தலைவன், பெரிய ஒரு அதிகாரி,
1: Norman, big leader.
0: அவனுடைய வீட்டில் வேலை செய்யற ஒரு அடிமை பெண்ணா இருக்கிறாள்.
1: The servant,
0: சிறு பெண்ணு தான்,
1: small girl.
0: ஆனா ரெண்டு ராஜாக்கள் பொழுது,
1: Second Kings and 5,
0: அந்த சிறு பெண்ணை குறித்து வேதம் என்ன சொல்லுது பாருங்க.
1: What the Bible says about her.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவளுக்கு ஒரு செய்தி.
1: There was a news.
0: சொல்றா, என்ன சொல்றா?
1: What was it?
0: எங்க எஜமானுக்கு வந்திருக்கிறதான இந்த குஷ்டரோகம்,
1: the leprosy for my master,
0: எங்க எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் சுகமாவாது,
1: will not be healed anywhere.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர் இஸ்ரவேலிலே ஒரு தீர்க்கதரிசி உண்டு.
1: Hallelujah. இஸ்ரேல்
0: அங்க போனா சுகமாயிடும்.
1: If he goes there, it will be healed.
0: Hallelujah. அவ்வளவுதான் சொன்னா.
1: That's all.
0: இவ பேச்சு கேட்டுக்கிட்டு எஜமான் போறாரு.
1: Even the master went.
0: சுகமாய் திரும்பி வருகிறார்.
1: He got healed and
0: யார் பேச்சு கேட்டுக்கிட்டு?
1: by hearing
0: ஒரு சிறு அடிமை பெண்
1: small servant
0: நீ சிறு பிள்ளையா இருக்கலாம்
1: you may be small
0: நீ சொல்றத உலகம் ஏற்றுக்கொள்ளாது
1: world may not accept
0: சிறு பிள்ளைங்க சொல்றத அந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாது
1: world will not accept the little
0: பேத சிறைச்சாலையில இருந்து வருகிறார்
1: peter is coming
0: அற்புதமாய் விடுதலையாகி வருகிறார்
1: he delivered from the prison
0: அப்போ எல்லாம் கதவை சாத்தி அடைச்சிட்டு ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க
1: they were all praying inside
0: வந்து கதவை தட்டறார்
1: He is knocking the door.
0: அப்ப அங்க ஒரு சிறு பெண் வருகிறாள் ரோதை என்கிற ஒரு பெண் ஓடி வருகிறாள்
1: ரோதை small little girl coming.
0: அவ பாருங்க அப்படியே காது வச்சு கேக்குறா
1: she is hearing.
0: அவளுக்கு தெரியுது இது யார் வந்திருக்கிறது
1: new
0: பேதுரு
1: பீட்டர் has come.
0: ஊழியக்காரன் வந்துட்டாரு
1: servant of god has
0: come. வந்துட்டாரு
1: apostle come.
0: ஓடி போய் சொல்றா
1: she ran and told.
0: வந்துட்டாரு
1: has come.
0: ஊழியக்காரன் வந்துட்டாரு
1: servant of god
0: சுகமாகி வந்து விட்டார்
1: சோ
0: அப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க
1: what others said bring your mom
0: appa kootuva
1: bring your dad
0: sagodharala kootuvaanga
1: bring your brothers
0: sagodhigala kootuvaanga
1: bring your sisters
0: vandu paarga
1: come and see
0: dhairyama kootuvaanga
1: we bold
0: கர்த்தர் உங்களை கொண்டு அற்புதம் செய்வார்
1: the lord will do
0: miracles hallelujah
1: hallelujah
0: hallelujah
1: hallelujah
0: வேதத்தில் அதனால்தான் ஆண்டவர் சிறு பிள்ளைகளை தெரிந்து கொண்டு
1: that's why the lord has chosen children
0: பெரிய பெரிய ஞானிகளை வெட்கப்படுத்த
1: to make them
0: தேவன் இந்த அற்பமாய் எண்ணப்பட்ட சிறு பிள்ளைகளை தெரிந்து கொள்ளுகிறார்
1: the lord has chosen the little one
0: வேதத்துல ஒரு பெரிய தீர்க்கதரிசி எரேமியா
1: ஜெரேமியா பிக் ப்ராஃபிட்
0: எரேமியா தீர்க்கதரிசி சின்ன பையனா இருக்கிறார்
1: he was a small boy
0: அந்த எரேமியா 1 அதிகாரத்துல எரேமியாவை பார்த்து சொல்றார்
1: ஜெரேமியா 1 the lord said
0: பேசுப்பா
1: come on you speak
0: நீ போய் பேசு
1: go and speak
0: அப்ப எரேமியா சொல்றாரு
1: ஜெரேமியா said
0: நான் எப்படி ஆண்டவரே பேசுவேன்
1: how can i talk
0: நான் சின்ன பிள்ளை ஆண்டவரே
1: i am a small child
0: நான் சிறு பிள்ளை ஆண்டவரே
1: small
0: அப்ப ஆண்டவர் சொல்றாரு
1: the lord said
0: சிறு பிள்ளை என்று சொல்லாதே
1: don't say i am a little
0: hallelujah
1: one. hallelujah
0: நீ சிறு பிள்ளை தான்
1: of course you are little
0: நீ சுவிசேஷம் அறிவிக்க நீ சிறு பிள்ளை அல்ல
1: you are not little to say the gospel you have to pray
0: சிறு பிள்ளை தான்
1: you are little
0: நீ ஜெபிக்கலாம்
1: but you can pray
0: நீ சிறு பிள்ளை தான்
1: you are little
0: நீ வேதத்தை வாசிக்கலாம்
1: you can read the bible
0: hallelujah
1: hallelujah
0: சிறு பிள்ளைகளே
1: children
0: ஆண்டவர் சிறு பிள்ளைன்னு உன்னை ஒதுக்கல
1: The Lord did not reject you because
0: Jeremiah தீர்க்கதரிசி எழுப்பினார்
1: the Lord raised Jeremiah
0: ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில அந்த ஈசாக்கை கொண்டு அற்புதம் செய்தார்
1: the lord did miracle through isaac
0: Hallelujah.
1: in abraham's life
0: ஆம் இன்றைக்கும் தேவன் வாக்கு மாறாதவராய்
1: இருக்கிறார் today is unchanging his promise
0: சிறு பிள்ளைகளே
1: children
0: நாம் என்ன நினைக்கிறோம் அற்புதமா நினைக்கிறோம்
1: we
0: இன்னொரு முறை ஆண்டவராகிய இயேசுவினுடைய சிறு பிள்ளைகள் எல்லாம் வரும் பொழுது இந்த சீஷர்கள் போய் என்ன சொல்றாங்க பசங்க எல்லாம் தூர போங்கன்னு சொல்றாங்க
1: come on you go away
0: அப்ப ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுங்களா
1: what did the lord say
0: சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் அவர்களை தடை
1: பண்ணாதீங்க
0: அவங்க மூலமா எத்தனை முறை ஆண்டவர் உங்களோட பேசியிருக்கிறார் தெரியுமா
1: how long the lord has spoken
0: எதுமோ வளருது அப்படி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க சில நேரத்துல சிறு பிள்ளையின் மூலமாக ஆண்டவர் சில தீர்க்கதரிசனம் உரைப்பார்
1: the lord will prophesy even through the children
0: சிறு பிள்ளையின் மூலமாக சில வார்த்தைகள் வெளிப்படும்
1: the some words will come
0: நீங்க
1: அதை
0: உடனே நம்புங்க
1: you believe that
0: கர்த்தர் செய்வார்
1: the lord will do it
0: hallelujah
1: hallelujah
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே
1: dear children of god
0: இன்றைக்கு அநேகர்
1: many people
0: hallelujah
1: hallelujah
0: சிறு பிள்ளைகளை ஆண்டவரிடத்தில் கொண்டு வருவதற்கு தடை பண்ணுகிறார்
1: they just stop the hallelujah
0: ஆனால் கர்த்தர் சொல்கிறார்
1: தடை
0: பண்ணாதீங்க
1: don't stop them
0: சிறு பிள்ளையுடைய ஊழியம் ரொம்ப முக்கியம்
1: the important the ministry
0: கர்த்தர் வருகை மிக சமீபமா
1: the lord's coming is very soon
0: hallelujah
1: hallelujah
0: நீ நினைக்கிறீங்களா
1: are you thinking
0: நீங்க தசமபாகம் காணிக்கை கொடுத்தாதான் உங்களுக்கு பரலோகத்துல பலன்
1: yeah
0: சிறு பிள்ளைகளுக்கு ஒண்ணு இல்லைன்னு நினைக்கிறீங்களா
1: children they don't have anything
0: ஆண்டவர் வரும்பொழுது
1: and the lord comes
0: பலன் பெரியவர்களுக்கு மாத்திரமல்ல
1: not only big one
0: சின்னவர்களுக்கு தான்
1: even for small
0: எங்க வாசிக்கிறீங்க
1: where we read
0: வெளிப்படுத்தின விசேஷம் நினைக்கிறேன்
1: revelation
0: hallelujah வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசித்து பாருங்க hallelujah ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்
1: praise be unto god's name
0: hallelujah 11 அதிகாரம்
1: 11
0: 18வது வசனம் யாராவது வாசிங்க
1: 18
0: வெளிப்படுத்தல் 11 18
1: 11
0: ஜாதிகள் கோபித்தார்கள், உம்முடைய கோபம் மூண்டது, மரித்தோர் நியாய தீர்ப்படைகிறதுக்கும் தீர்க்கதரிசிகளாக உம்முடைய ஊழியக்காரர்கள் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் எல்லாம் கவனிங்க, உமது நாமத்தின் மேல் பயபக்தியா இருந்த சிறியோர் பெரியோர் யாவருக்கும் பலன் அளிக்கிறவர். அல்லேலூயா.
1: He gives reward to everyone.
0: யாருக்கு பலன் அளிக்கிறவர்?
1: For whom?
0: அவருடைய நாமத்தின் மேல் பயபக்தியா இருக்கிற சிறியோர்
1: small
0: பெரியோர்
1: and great.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: இந்த சிறியவருக்கு ஆண்டவர் பலனை வைத்திருக்கிறார்.
1: The Lord keeps reward for this small.
0: ஆண்டவர் அந்த பலனை எடுத்துக்கொண்டு வருகிறார்.
1: The Lord is coming with that reward.
0: Amen.
1: Hallelujah.
0: அதனால்தான் விசுவ சபன் சொல்லும்பொழுது நான் வந்து அநேக சபைகளை போயிருக்கிறேன்.
1: I went to many churches.
0: இங்க மெசேஜ் தொடங்கினோட சின்ன பிள்ளைங்க எல்லாம் கூட்டணும், ஒரு தனியா போயிடுவாங்க, தூரம் போயிடுவாங்க.
1: When the message starts, they go out separately.
0: அதுல ஒரு 20-10 விசுவாசிக்க பிள்ளைங்களை கூட்டி அப்படி போயிடுவாங்க.
1: 10 believers, they take them. Separately.
0: அவங்க மெசேஜ் எல்லாம் கேட்க மாட்டாங்க.
1: They will not listen to the message.
0: சின்ன பிள்ளைகளும் கேட்காது.
1: Even the small children.
0: அது நம்முடைய சபையில நான் அனுமதிக்கிறது இல்லை.
1: I don't permit it in our church.
0: நான் என்ன சொல்றேன்?
1: What I say.
0: இந்த செய்தி பெரியவர்களுக்கு மட்டும் அல்ல.
1: Not only for the big one.
0: இது சிறு பிள்ளைகளுக்கும் ஏற்ற செய்தி.
1: Even for the small one.
0: கர்த்தர் பேசுவாரே.
1: The Lord will talk to them.
0: நாம நினைக்கிறோம் அவருக்கு அவங்களுக்கு புரியாதுன்னு.
1: We think that they don't understand.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவங்களுக்கு புரியுதோ புரியலையோ,
1: whether they understand or not,
0: நான் போடுகிற வசனங்கள்,
1: the word of God,
0: வார்த்தைகள்,
1: the words,
0: hallelujah,
1: hallelujah,
0: அவருடைய உள்ளத்தில் பதிந்து விடுகிறது.
1: It is penetrating their heart.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: அதனால தான் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto God.
0: 2 தீமோத்தேயின் புத்தகத்தில்,
1: 2 தீமோத்தேய்
0: 3 அதிகாரம்,
1: 3rd chapter,
0: 15th வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
1: 15,
0: 2 தீமோத்தேய் 3:15 என்ன வாசிக்கிறோம்?
1: 2 தீமோத்தேய் 3:15,
0: கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்கதாக பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல்,
1: from a child,
0: அல்லேலூயா,
1: from childhood,
0: நீங்க சொல்லலாம் தைரியமா,
1: you can say boldly,
0: சிறு பிள்ளைகளே,
1: children,
0: நீங்க சொல்லலாம்,
1: you can say,
0: வளர்ந்த பிறகு சொல்லலாம்,
1: when you grew up,
0: நான் சின்ன வயசுல இருந்தே ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறேன்,
1: from my childhood I hear the word of God, what a blessing,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ரெண்டு விதமான சாட்சி இருக்குது,
1: two kinds of testimonies.
0: இந்த உலகத்துல செய்யறதெல்லாம் செய்துட்டு,
1: doing everything wrong.
0: இந்த உலகத்துல என்ன நாட்டுடியும் செய்யணுமோ எல்லாம் செய்துட்டு,
1: all wicked things.
0: சாவ போற நேரத்துல,
1: at the time of death,
0: ஐயோ நரகம் வேணாம் பரலோகம் போகணும்னு பொழுது,
1: I want to go to heaven.
0: ஐயா ஒரு ஞானஸ்தானம் கொடுங்க,
1: please give baptism.
0: நான் இயேசுவை ஏற்றுக்கொள்றேன்,
1: I accept Jesus.
0: நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரலோகம் வந்தறலாம்,
1: I accept Jesus.
0: அப்படினு அநேகர் கனவு கண்டுட்டு இருக்காங்க,
1: many they are dreaming like that.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆனா உங்களுக்கு தெரியாது,
1: they don't know.
0: சிறு வயது முதல் ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து,
1: from childhood they listen,
0: சிறு வயது முதல் ஆண்டவரை நேசிக்கிறவர்கள்,
1: from childhood they love the Lord,
0: பரலோகத்தில் வரும்பொழுது,
1: when they come to heaven,
0: அவருடைய பலன் பெரிதாயிருக்க போகிறது,
1: reward will be bigger.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய ஜனமே,
1: dear children of God,
0: ஆகவேதான் சபையில மிக முக்கியமான ஊழியம் சிறுவர் ஊழியம்.
1: The important is the children ministry.
0: சின்ன வயதுல இருந்தே அவங்களுக்கு ஜெபிக்க கத்து கொடுக்கணும்,
1: from childhood we have to teach them pray,
0: ஜெப வீரர்களாக மாறிவிட வேண்டும்,
1: they have to become prayer warriors.
0: Hallelujah. Amen.
1: Amen.
0: அவங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனைனா அந்த சிறு பிள்ளை முட்டி போட்டா போதும்,
1: the child kneel down for the problem,
0: பிரச்சனை சால்வ் ஆயிடும்,
1: the problems will be solved.
0: Amen.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இயேசு அந்த சிறு பிள்ளையினுடைய ஜெபத்தை கேட்கிறார்,
1: Jesus listen to the small,
0: பதில் கொடுக்கிறார்,
1: he answers them.
0: பாலகனுடைய வாயிலே துதி உண்டு பண்ணுகிற தேவன்
1: takes the prize,
0: நம்முடைய மத்தியிலே இருக்கிறார்,
1: he is there in our midst.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: ஆகவே தான் அந்த சிறுவர் ஊழியம்,
1: the children ministry,
0: மிக கர்த்தர் கனப்படுத்துகிற ஒரு ஊழியம்,
1: the Lord honors.
0: கர்த்தர் கனப்படுத்துகிற ஊழியத்தை நீ அற்பமா நினைக்க கூடாது,
1: don't think it is simple.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen. நிச்சயமாக ஒரு பெரிய பலனை
1: விசுவாசிக்கிறோம்,
0: எல்லாரும் எழுமி நில்லுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: ஹல்லேலூயா.
0: இன்னைக்கு ஆண்டவர்களோடு பேசி கொண்டிருக்கிறார்.
1: The Lord is speaking to you.
0: விசுவாசியே,
1: ஓ பிலீவர்,
0: கர்த்தருடைய பிள்ளையே,
1: child of God,
0: நீ சபையில வந்து,
1: come to church,
0: சத்தியத்தை அறிந்து கொள்ளாமல்,
1: don't understand the
0: சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல்,
1: we don't obey the truth,
0: hallelujah, நீ காணப்படுவது உடைய ஆத்மாவுக்கு கேடு.
1: It is wrong for your soul.
0: தேவனுடைய சமூகத்துக்கு வந்து,
1: coming to God's
0: ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து,
1: obeying to the spirit of the Lord,
0: அவர் சித்தத்தை நீ செய்யும் பொழுது,
1: when you do his will,
0: கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார்.
1: Then the Lord bless you.
0: இந்த சிறு பிள்ளைகளுடைய ஊழியம்,
1: the children ministry,
0: ஆண்டவருக்கு போவதில்லை.
1: Not ending today.
0: இது வாரந்தோறும் இந்த இடத்துல நடைபெற போகிறது.
1: Every week it will
0: be. வரப்போகிற நாட்களில் தினந்தோறும் நடக்க போகிறது.
1: Coming days.
0: கர்த்தர் அப்படியே மாற்ற போகிறார்.
1: Lord will change it.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: இது உலகத்திலே ஒரு கல்வி இருக்கலாம்.
1: There may be education.
0: அந்த கல்வி மனிதனை வெறும் அறிவாளியாய் மாற்றுகிறது.
1: It makes just
0: ஆனால் வேதாகம கல்வி,
1: but Bible
0: அது அறிவாளியாக அல்ல,
1: not only
0: ஞானவானாய் மாற்றுகிறது.
1: Make them wise.
0: ஞானவான்களாய் மாறுவீர்கள்.
1: It makes them wise.
0: கர்த்தருக்கு சித்தமானால்,
1: if it is God's will,
0: சிறுவர் வேதாகம கல்வியை
1: we have small
0: ஆண்டவர் தொடங்குவார்.
1: The Lord will
0: start. அநேக சிறு பிள்ளைகள்,
1: many children,
0: சின்ன வயதிலிருந்தே
1: from children
0: கல்வியை கற்றுக்கொள்வார்கள்.
1: They understand.
0: வேதத்தை அவர்கள் படிப்பார்கள்.
1: They will read the Bible.
0: வல்லமையான ஊழியக்காரராய் மாறும். எல்லா கர்த்தர் ஸ்தோத்திரம்
1: பண்ணுங்க.
0: ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
1: Hallelujah.
0: எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
1: உள்ளத்தின்
0: ஆழத்திலிருந்து விடுதலை, விடுதலை,
1: ரட்சிப்பு
0: உண்டாகட்டும், உண்டாகட்டும். கர்த்தர் வல்லமை ஒவ்வொரு மேலும் வந்து இறங்கட்டும். இப்பொழுதே, இப்பொழுதே தொடுவீராக, தொடுவீராக, தொடுவீராக, தொடுவீராக. அநேக சிறு குழந்தைகள் முதற்கொண்டு அநேக சிறு பிள்ளைகள், அநேக வாலிபர்கள் கர்த்தர் பட்சம் திரும்புவார்களாக, கர்த்தருக்கு சாட்சிகளாக எழும்புவார்களாக. சிறு வயது முதல், சிறு வயது முதல் முதிர் வயது வரை என்னை ஆண்டவர் கைவிடவில்லை என்று தாவீது சாட்சி சொன்னது போல, சாட்சி சொல்லத்தக்கதாக ஒவ்வொருவரும் எழுப்புவீராக, ஒவ்வொருவரும் எழுப்புவீராக. அல்லேலூயா. முதிர் வயது வரை என் தேவன் என்னை கைவிடவில்லை. அல்லேலூயா. கர்த்தர் அப்படி வழி நடத்துவீராக. எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். ஸ்தோத்திரம் பண்ணும். பரலோக பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசியும் பரிசுத்தமாக்குமப்பா. வசனத்துக்கு கீழ்ப்படியட்டும். மனம் திரும்பட்டும். ரட்சிக்கப்படட்டும். பாவத்திலிருந்து வெளியே வரட்டும். மாய்மாலங்கள் நீங்கட்டும். ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பார்க்கிற தேவன், பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பாவ சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து ரட்சித்து பரிசுத்தமாக்கி உம்முடைய சபையிலே பரிசுத்தவான் ஐக்கியத்திலே பிள்ளைகளை கொண்டு வந்து ஐக்கியப்படுத்தும். ஆண்டவர் தொடர்ந்து இந்த சிறுவர் ஊழியம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. மகிமையை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா. ஆமென்.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
3: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கு மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது, அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும், அவைகளில் பெருமை இருக்காது. தேவனுடைய நாம

0: நாம் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். உபாகமம் 23:5. உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாறப்பண்ணினார்.
1: பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நமக்கு எத்தனையோ சோதனைகள் உண்டு, பாவத்தினாலே வந்த சாபங்கள் உண்டு. ஆனால் இவள் எல்லாவற்றையும் சாதனையாய் மாற்ற, ஆசீர்வாதமாய் மாற்ற வல்லமுள்ள தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஆகவே அவர் மேல் விசுவாசம் வைத்து, அவருடைய வார்த்தைகள் மேல் விசுவாசம் வைத்து நாம் கீழ்ப்படிந்து, இப்படியாய் நாம் அவரிடத்தில் அன்பு கூறும் பொழுது அவர் நம்முடைய சோதனையை சாதனையாய் மாற்றுவார், நம்முடைய சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் அன்பு கூறுவோம். நம்முடைய ஆண்டவர் நம்மீது அன்பு கூர்ந்து நம்முடைய சோதனையை அவர் சாதனையாய் மாற்றுவார்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: தாயை போல கேட்டு தந்தையை போல கண்மணி போல காக்கிற தேவனுக்கு

0: பயபக்தியுள்ள ஜபம் இல்லாமல் செய்யப்படும் பிரசங்கங்களும் உபதேசங்களும் பிரயோஜனமற்றதாகவே இருக்கும் என பவுல் திட்டவட்டமாக அறிந்திருந்தார்.
1: உன்னத உறவு நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. திடீரென தொடர்பு சாதனங்கள் யாவும் செயலிழந்து விடுகின்றன என வைத்துக் கொள்வோம். நம்மிடம் இருக்கும் தொலைபேசி, கம்ப்யூட்டர், வானொலி, தொலைக்காட்சி போன்றவை நிசப்த நிலையை எட்டும் போது நாம் தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். அது நிச்சயம் அசௌகரியத்தை ஏற்படுத்தும், நம் பணிகளுக்கு அதிக இடையூறை கொடுக்கும். ஆனால் விசுவாசிகளாகிய நமக்கு ஜெபமே தேவனோடு கொண்டுள்ள உறவுக்கு ஒரு சிறந்த தொடர்பு சாதனமாகும். ஜெப வாழ்க்கைக்கு மூடுதிரை போடும்போது நாம் எதிர்பார்க்கும் முடிவுகள் நமக்கு தூரமாகவே இருக்கும். நம் ஆவிக்குரிய வளர்ச்சி ஸ்தம்பித்து தேவனுக்காக நாம் செய்யும் சேவைகள் யாவும் தடைபடும். இந்த நிகழ்ச்சியின் மூலம் எவ்விதம் ஜெப வீரர்களாக மாறலாம் என்றும் கற்றுக்கொள்வோம்.
0: நேயர்களே, உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கொலோசியருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் பல உண்மைகளை நமக்கு ஞாபகப்படுத்தியிருக்கிறார். நாம் மீட்கப்பட்டவர்கள், இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்பட்டவர்கள், மன்னிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவுடன் அடையாளம் கண்டுகொள்ளும்படியாக நாம் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டும் அடக்கம் பண்ணப்பட்டும் அவரோடு கூட எழுந்தும் இருக்கிறோம். அவரோடு வீற்றிருக்கிறோம். அவரோடு கூட நாமும் திரும்ப வருவோம். கிறிஸ்துவே நமது ஜீவன். இயேசு கிறிஸ்து நம்முடன் இருக்கும்போது நமக்கு அனைத்து நன்மைகளும் கிட்டும். அவருக்குள் நாம் பரிபூர்ணப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் பழைய மனிதனை களைந்துவிட்டு புதிய மனிதனை தரித்திருக்கிறோம். நம் வாழ்வில் காணப்பட்ட தேவனுக்கு பிரியமில்லாத நடவடிக்கைகள் இப்பொழுது நம்மிடம் காணப்படாமல் நாம் நினைத்து பார்த்திராத அளவிற்கு நல்ல குணநலங்கள் நம் வாழ்வில் இருக்கிறது. நாம் கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம். நம் பழைய வாழ்க்கை முறைக்கும் நமக்கும் இனி சம்பந்தமே இல்லை. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியால் தேவனுக்கு பிரியமான செயல்களே நமக்கு ஒத்துப்போகிறது. மேலும் நாம் கிறிஸ்துவுக்குள் புதிய மனிதனாக இருக்கிறபடியால் நமக்கும் பிறருக்கும் இடையே நல்ல உறவு இருக்க வேண்டும் என்ற சத்தியங்களை கொலோசியர் 3 வரை எடுத்துரைத்த பவுல் 4 கிறிஸ்தவ விசுவாசியின் வாழ்வில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான செயல்பாட்டை குறித்து கூறுகிறார். அதுவே ஜெப வாழ்க்கையாகும். ஜெப வாழ்க்கை ஒரு மனிதனின் மூச்சாக இருக்கிறது. பவுல் இந்த கடிதத்தை சிறைச்சாலையில் இருந்து எழுதினார் என்பதை மனதில் கொண்டவர்களாக கொலோசியர் 4:2-4 வாசிக்கிறேன், கேளுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். கிறிஸ்துவனுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். 2 நாம் சற்று கவனித்தால் பவுல் முக்கியப்படுத்தி கூறும் இரு உண்மைகளை தெளிவாக நாம் புரிந்து கொள்ளலாம். முதலாவதாக ஜபத்தை பற்றின சரியான மனப்பான்மை என்ன என்பதையும், 2 ஜபத்தின் முக்கியத்துவத்தையும் இங்கே அவர் கூறுகிறார். 2 மீண்டும் வாசிக்கிறேன், கவனியுங்கள். இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரத்துடன் ஜபத்தில் விழித்திருங்கள். இந்த வசனத்திலே நாம் காணும் இடைவிடாமல் என்ற வார்த்தை அர்ப்பணிப்பு என்ற பொருளுடன் கூறப்பட்டுள்ளது. மூல பாஷையான கிரேக்க மொழியில் இந்த வார்த்தைக்கு தொடர்ந்து நிலைத்திருங்கள் என்ற அர்த்தத்தை கொடுக்கும் சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அப்படியானால் இடைவிடாமல் என்ற வார்த்தையை நிலைத்திரு, விட்டுவிடாதே, பாதியில் நிறுத்தாமல் தொடர்ந்து ஜபம் செய்து கொண்டே இரு என்ற பொருள்களின் அடிப்படையில் விளங்கிக் கொள்ளலாம். மத்தேயு 7:7-8 இயேசு கூறியது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? வாசிக்கிறேன், கவனியுங்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். இன்றைய நாட்களில் விசுவாசிகளிடம் காணப்படும் ஒரு பிரச்சனை என்னவென்றால், தேவன் தங்களுடைய ஜெபத்திற்கு உடனடியான பதிலை கொடுக்க வேண்டும் என்பதே. பதில் கிடைக்காத பட்சத்தில் ஜெபிப்பதை நிறுத்திவிடுவது உண்டு. நாம் ஜெபித்த ஒவ்வொரு ஜெபத்திற்கும் தேவன் உடனடியாக பதிலை தந்துவிடுவார் என்று வேதாகமத்தில் எந்த ஒரு வசனமும் சொல்லவில்லை. ஆனால் வேதம் நம்மிடம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்றுதான் கூறுகிறது. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்ற சொற்றொடர் தொடர்ச்சியான செயல்பாட்டை எடுத்துரைக்கிறது. அதாவது நன்றியறிதல் உள்ள உள்ளத்தோடு தொடர்ந்து ஜபித்துக்கொண்டே இருக்க வேண்டும். நம் ஜபமும் அந்த மனப்பக்குவத்தோடு தான் அமைந்திருக்க வேண்டும். இந்த கடிதத்தை பவுல் யாருக்காக எழுதினாரோ அவர்கள் ஜபத்திலே தரித்திருக்கும்படி அவர்களை ஊக்கப்படுத்தினார். ஆகவேதான் இந்த நிகழ்ச்சியிலே இந்த உண்மையின் மூலமாக உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். இந்த நாளிலே ஜபிப்பதின் மூலம் நீங்கள் பெறப்போகும் நன்மைகளை கண்டறிந்த பின், ஜபம் இப்படிப்பட்ட நன்மைகளை என் வாழ்விலே செய்யும் என்றால் ஏன் ஜபமானது என் கிறிஸ்தவ வாழ்வின் செயல்பாடுகளில் முதன்மையாக இருக்கக்கூடாது என்ற கேள்வியை நீங்கள் கேட்டுக் கொள்வீர்கள். ஜபத்திலே நாம் தரித்திருக்கும்படியும் நிலைத்திருக்கும்படியும் எல்லாவித சோதனைகளையும் பரீட்சைகளையும் தாங்கிக் கொள்ளும்படியும் பவுல் நம்மிடம் கூறுகிறார் அல்லவா? அதற்கான காரணங்கள் என்ன என்பதை இப்பொழுது பார்ப்போம். முதலாவதாக, நம் ஜபத்தின் மூலம் இயேசு கிறிஸ்துவுடன் மிகவும் நெருங்கிய ஆழமான உறவு கொள்கிறோம். இரண்டாவதாக, தேவன் எப்படிப்பட்டவர் என்ற உண்மையையும் அவரை பற்றின மகத்துவம், அவரை பற்றின எண்ணம் பெரிதாகிக் கொண்டே செல்லும். மூன்றாவதாக, நாம் எதையும் விசுவாச கண்ணோட்டத்தில் மட்டுமே பார்ப்போம். அதாவது இதுவரை நம்பியிராத அளவிற்கு அவர் மேல் நம்பிக்கை வைப்போம். நான்காவதாக, ஜபத்தை நம் வாழ்வில் முதன்மைப்படுத்தும் போது நம் இருதயம் தூய்மை அடைந்து கொண்டே செல்லும். ஐந்தாவதாக, நாம் கீழ்ப்படிதல் என்ற பண்பின் மேலே அதிக வாஞ்சை உள்ளவர்களாக காணப்படுவோம். ஆறாவதாக, வாழ்வின் போராட்டங்கள் நம்மை இழிவுபடுத்த முயற்சிக்கும் போது ஜப வாழ்க்கை நமக்கு இருந்தால் நாம் தேவனுடன் சமாதானமாக இருப்போம். பிரச்சனை ஒன்று இருப்பதாக நாம் எண்ணவும் மாட்டோம். ஏழாவதாக, நம் தேவைகள் சந்திக்கப்படும். தேவனே நம் தேவைகளை சந்திக்கிறவர் என்பதை அறிந்து அவரையே சார்ந்திருப்போம். எட்டாவதாக, ஜபம் நம் ஆவிக்குரிய வாழ்வில் வளர்ச்சியை தரும். தேவனுக்கு நாம் நேரம் கொடுக்கும் போது ஆவிக்குரிய வாழ்வில் வளர்ச்சி ஏற்பட்ட வண்ணம் இருக்கும். ஒன்பதாவதாக, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலும் தியான வாழ்விலும் உங்கள் சாட்சி பகிர்வதிலும் முன்பை விட ஒரு தெளிவான வித்தியாசம் இருக்கும். பத்தாவதாக, நம் முழு வாழ்விலும் செழுமை ஏற்படும். நம் வாழ்வு பிறருக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆகவே ஜபமே முதன்மையான இடத்தை பெற வேண்டும். ஜபத்திலே நீங்களும் நானும் தேவனோடு பேசும்போது இந்த சர்வ உலகத்தையும் படைத்தவரிடம் பேசுகிறோம். சர்வ வல்லமையும் இயற்கைக்கு மேற்பட்டவரும் சர்வ அதிகாரமும் கொண்ட எல்லாவற்றையும் எந்த சூழ்நிலையிலும் கண்காணித்து தம் சித்தத்தின்படி நடத்துகிற தேவனிடத்தில் பேசுகிறோம். இந்த உண்மையை அறிந்த ஒவ்வொருவரும் ஜபத்தை தங்கள் வாழ்வில் முதன்மையான நிலையில் வைப்பார்கள். நன்கு கவனித்து பார்ப்போம் என்றால், பவுல் இங்கே அவசரமான ஜபத்தை குறித்து பேசவில்லை. ஜபமே வாழ்க்கை முறையாக கொண்டிருக்கும் மக்களை குறித்து பேசுகிறார். தேவனுடைய ஜனங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தால் நடப்பது என்ன என்பதை பவுல் திட்டவட்டமாக அறிந்திருந்தார். முதலாவதாக, சாத்தானின் சகலவித தந்திரமான நேரங்களிலும் அதை சகித்துக் கொண்டிருக்க வேண்டுமென்றால் ஜபத்திலே தொடர்ந்து தரித்திருக்க வேண்டும், விழிப்போடு காணப்பட வேண்டும். இரண்டாவதாக, நாம் நன்றியறிதல் உள்ளவர்களாக ஜெபிக்க வேண்டும். இங்கு சொல்லப்படும் இரண்டு உண்மைகளை சற்று கவனித்து கேளுங்கள். ஒன்று, விடாப்பிடியாக ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது, நன்றி அறிதல் உள்ள உள்ளத்தோடு ஜெபிக்க வேண்டும். பவுல் இந்த வார்த்தைகளை சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறார் என்பதை நம் ஞாபகத்தில் நிறுத்த வேண்டும். நீங்களும் நானும் நம் வாழ்வில் சில கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும்போது தேவனை நோக்கி, என்ன ஆண்டவரே, நீர் என்னை இவ்விதமான மோசமான நிலைக்கு தள்ளிவிட்டீர் என்று சொல்லி முணங்கி முறுமுறுக்கிறோம். இங்கே நாம் செய்வது என்ன தெரியுமா? நாம் தேவனுக்கு அடிப்பணியும் விஷயத்தில் போராட்டத்துடன் காணப்படுகிறோம். ஆனால் கஷ்டமான சூழ்நிலைக்கு தள்ளப்படும் போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த சூழ்நிலைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அப்பொழுது அந்த அனுபவத்தின் மூலமாக தேவன் கற்றுத்தரும் பாடங்களை அறிந்து கொள்ளலாம். தேவனுடைய சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கலாம். ஒருவேளை அது நம் விருப்பத்திற்கு மாறாகவும் இருக்கலாம். ஆனால் அதற்கு நாம் அர்ப்பணித்தே ஆக வேண்டும். அதனால் நாம் தேவனுடைய வழிகளையும் அவரையும் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இதற்கு தேவை பொறுமை. ஆகவே இந்த பகுதியிலே பவுல் நம்மிடம் ஜபிப்பதற்கு ஏற்ற மனப்பான்மையை எடுத்துரைத்தார். அதாவது விழிப்புடனும் நன்றி அறிதலுடனும் ஜபியுங்கள் என்று சொல்லிவிட்டு மூன்றாம் நான்காம் வசனத்திலே மற்றொரு உண்மையை பகிர்ந்து கொள்கிறார். நான்காம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று பவுல் கூறுகிறார். நாம் கவனித்து பார்த்தால் இந்த வசனத்திலே பவுல் நம்முடைய சொந்த தேவைகளுக்காக ஜெபிக்கும்படி கூறுகிறார். தேவனுடன் தனிப்பட்ட விதத்திலே நேரத்தை செலவிட வேண்டும் என்பதை குறிப்பிட்டுள்ளார். ஆகவேதான் நாம் நம் தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடும் போது விழிப்புடனும் ஸ்தோத்திரத்துடனும் தெளிவான வேண்டுதலுடனும் தேவ சன்னிதானத்தில் முன் வர வேண்டும். அன்பானவர்களே, ஜபத்தின் முக்கியத்துவத்தை பவுல் நன்கு அறிந்திருந்தார். ரோமர் 12:12 சற்று பார்ப்பீர்கள் என்றால், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று பவுல் கூறியுள்ளார். எபேசியர் 6:18 எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள் என்று வாசிக்கிறோம். இதற்கு முந்தைய வசனங்களில் சிலுவை வீரர்களுக்கு இருக்க வேண்டிய ஆயுதங்களை பட்டியலிட்டுள்ளார். உதாரணமாக 14 நீதி என்னும் மார்க்கவசத்தை குறித்தும் 17 ரட்சண்யம் என்னும் தலைசீராவை குறித்தும் பேசின பின்பு 18 சகலவிதமான வேண்டுதலோடும் மிகுந்த மன உறுதியோடும் ஜெபியுங்கள் என்ற வார்த்தைகள் மூலம் ஜெபிக்கும்படி மக்களை உற்சாகப்படுத்தினார். 1 தெசலோனிக்கேயர் 5:17 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று அந்த திருச்சபை மக்களை கேட்டுக்கொண்டார். என்னுடன் உங்கள் வேத புத்தகத்தை கொலோசியர் 1:9 திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே பவுல் கூறுவது என்ன என்பதை வாசிக்கிறேன், கேளுங்கள். நாங்கள் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம் என்று எழுதுகிறார். இவ்விதம் பவுல் எல்லா மனிதர்களையும் ஜெபிக்கும்படி ஊக்கப்படுத்துகிறார். மேலும் தனக்காகவும் ஜெபிக்கும்படியும் கேட்டுக்கொண்டார். இதை 4 நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அவர் இங்கே நீங்கள் உங்களுக்காக மட்டும் ஜெபிக்காமல் ஊழியத்திற்காகவும் ஜெபியுங்கள் என்பதை வலியுறுத்தியுள்ளார். அவர் முக்கியப்படுத்தும் 2 என்ன தெரியுமா? 1, தனக்காகவும், மற்றொன்று ஊழியத்திற்காகவும் ஜெபிக்கும்படி வேண்டுகிறார். ரோமர் 15:32 பவுல் கூறும் ஜெபத்தை பற்றின சவாலை நாம் காணலாம். அந்த வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பு நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இங்கே பவுல் தேவன் என்னை ஆசீர்வதிக்கும்படியாக எப்போதும் நீங்கள் ஜெபிப்பது போல் ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் அவர் கூறியது என்ன தெரியுமா? நான் போராடி ஜெபிப்பது போல நீங்களும் என்னோடு கூட போராடி ஜெபியுங்கள். ஊழியத்தில் நான் எதிர்கொள்ளும் நெருக்கத்தில் நொறுங்கி போகாதபடி என்னோடு கூட உற்சாகமாக ஜெபியுங்கள் என்று கூறுகிறார். பிலிப்பியர் 1:19 நாம் வருவோமானால் அங்கே இவ்விதமாக வாசிக்கிறோம். அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியின் உதவியினாலும் எனக்கு இரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன். 1 தெசலோனிக்கேயர் 5:17-25 பவுல் தனக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டார். அந்த வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். சகோதரரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இங்கே நாம் ஒரு கேள்வியை சந்திக்கிறோம். அது என்னவென்றால், பவுல் வாழ்ந்த நாட்களில் இருந்த ஊழியர்களில் பவுல் மிகவும் வல்லமையாக தேவனால் பயன்படுத்தப்பட்டவர். ஆயினும் ஏன் ஒவ்வொரு கடிதங்களிலும் மக்கள் தனக்காக ஜெபிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்த வண்ணமாகவே இருந்தார்? ஏன் தெரியுமா? அனைத்து உபதேசங்களும் போதனைகளும் தேவனுக்கு பயந்த மனிதர்களின் ஜெபத்தால் தாங்கப்படாவிட்டால் அதில் எந்த ஒரு பயனும் இருக்காது என்பதை பவுல் தெளிவாக அறிந்திருந்தார். கொலோசியர் 4:4 பவுல் விடுத்த முதல் வேண்டுகோள் நற்செய்தி பணிக்கு உலகமெங்கும் திறந்த வாசலை தேவன் கட்டளையிட வேண்டும் என்பதே. திறந்த வாசலுக்காக ஜெபிக்கும்படி வலியுறுத்தினார். 1 கொரிந்தியர் 16:8-9 இதே சத்தியத்தை பவுல் கொரிந்து திருச்சபை மக்களுக்கு நினைவுபடுத்துவதை நாம் காணலாம். அந்த 2 நான் வாசிக்கிறேன், சற்று கவனியுங்கள். ஆகிலும் பெந்தேகோஸ்தே பண்டிகை வரைக்கும் எபேசு பட்டணத்தில் இருப்பேன். ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். பவுலை பொறுத்த மட்டும் திறந்த வாசல் என்பது நற்செய்தி பிரசங்கிப்பதற்கு அருளப்பட்ட ஒரு வாய்ப்பு. நன்கு கவனியுங்கள், தான் இருக்கும் சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்பட வேண்டும் என்பதற்காகவா அவர் ஜெபிக்க கேட்டுக்கொண்டார்? அதற்காக ஜெபிக்க கேட்கவில்லை, அப்படியானால் எந்த கதவுகள் திறக்கும்படியாக ஜெபிக்க சொன்னார்? நற்செய்தி பிரசங்கிப்பதற்கான வாய்ப்பின் கதவுகள் திறக்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்த வேண்டுகோளை கொடுக்கும் போது பவுல் ரோம சிறைச்சாலையிலே ரோம சேவகனின் கண்காணிப்பின் கீழ் இருந்தார். இவ்விதம் அவர் எத்தனை நாட்களாக சிறைப்பட்டு இருந்திருக்க வேண்டும் என்பதை சற்று கற்பனை செய்து பாருங்களேன். அவர் சிறைச்சாலையில் சங்கிலியால் கட்டப்படுவதற்கு முன்பு வீட்டுக்காவலில் இருந்தபோதும் நற்செய்தி பணியின் கதவுகள் திறந்தே இருந்தது. பிலிப்பியர் 1:12-14 வாசிக்கிறேன், கவனியுங்கள். சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்றும் யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகி சகோதரரில் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். இந்த வசனங்களின்படி சிலுவையில் அறையப்பட்டு உயிரோடு எழுந்த கிறிஸ்துவின் நற்செய்தியானது ரோம அதிகாரிகளின் குடும்பத்தினருக்கும் எட்டியது. ஆகவேதான் பவுல் நற்செய்தி பணிக்கு திறந்திருக்கும் அனுகூலமான கதவை குறித்து பேசுகிறார். மக்கள் ஜெபிக்கும்போது மகிமையான தேவன் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். தம்முடைய மக்கள் ஜெபிக்கும்போது தேவன் சும்மா இருப்பதில்லை, நிச்சயம் பதில் கொடுக்கத்தான் செய்வார். இல்லாவிட்டால் பவுல் திருச்சபைகளுக்கு எழுதிய ஒவ்வொரு கடிதத்திலும் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருப்பாரா? சொல்லியிருக்க மாட்டார் அல்லவா? இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரனே, சகோதரியே, நமக்கும் பெரிய பொறுப்பு ஒன்று இருக்கிறது. நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் மத்தியில் நற்செய்தி அறிவிக்கப்பட திறந்த வாசல் கிட்டும்படியாக நாம் தேவனிடத்தில் மன்றாட வேண்டும். கொலோசியர் 4:3-4 பவுல் விடுக்கும் இரண்டாவது வேண்டுகோளை நாம் காண முடியும். அது என்னவென்றால், சத்தியமானது சொல்லப்பட வேண்டிய பிரகாரம் சொல்லப்பட வேண்டும், அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று பவுல் கூறுகிறார். நாம் 3 கவனிப்போமானால் அங்கே பவுல் ஒரு ரகசியத்தை பற்றி பேசுகிறார். அவர் கூறும் அந்த ரகசியமானது ஒரு காலகட்டத்தில் மறைக்கப்பட்டிருந்தது, இப்பொழுது அது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. பவுல் கூறும் அந்த ரகசியத்தில் அநேக காரியங்கள் இடம்பெற்றுள்ளன. அவற்றின் பிரதானமானவைகள் இரண்டு உள்ளது. முதலாவது காரியம் ரட்சிப்பு ஒரு பரிசாகும். அதாவது கிறிஸ்துவின் சிலுவை மரணம், அவரது உயிர்த்தெழுதல் ஆகியவற்றின் மூலமாகவே தேவனின் ரட்சிப்பு அனைத்து மக்களுக்கும் கிடைத்தது. அதில் எந்த ஒரு பட்சபாதமும் வேறுபாடும் இல்லை. இந்த ரட்சிப்பின் மூலமாகவே அனைவரும் திருச்சபையாக கூடி வருகின்றனர். இந்த உண்மை பழைய ஏற்பாட்டு காலத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது, ஆனால் இப்பொழுதோ வெளிப்படுத்தப்பட்டுவிட்டது. இதையே பவுல் நமக்கு விளக்கி கூறுகிறார். தங்கள் வாழ்வில் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்துவின் சரீரமாக கூடி வருகிறார்கள். நாம் பார்த்த வசனம்

0: என்பது பவுலின் விருப்பமாக இருந்தது. இதை நாம் கொலோசியர் 4:3-4 காணலாம். அந்த வசனங்களை வாசிக்கிறேன். கிறிஸ்துவனுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். இந்த ரகசியத்தை பற்றி பேசின பவுல் அந்த ரகசியம் சொல்லப்பட வேண்டிய பிரகாரம் சொல்லப்பட ஜபம் தேவை என்பதை நமக்கு கூறுகிறார். சார்லஸ் ஸ்டான்லி என்ற தேவ ஊழியர் இதை குறித்து என்ன சொல்கிறார் என்றால், நான் செய்தியை ஆயத்தம் செய்யும்போது தேவனே, நான் எதை மக்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமோ அதை முதலாவதாக நான் தெளிவாக புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். மேலும் நான் புரிந்து கொண்ட அறிந்து கொண்ட சத்தியங்களான பாவம் அதை பற்றின விளைவுகளையும் தேவனின் நிபந்தனையற்ற அன்பையும் தேவனின் இரட்சிப்பையும் ஆரம்ப நிலை பள்ளிக்கு செல்லும் குழந்தை கூட புரிந்து கொள்ளும் அளவிற்கு நான் கற்றுக் கொடுக்க எனக்கு உதவி செய்யும். மேலும் சத்தியங்களை சிறிய பிள்ளைகளுக்கு மிகவும் தெளிவாக கற்றுக் கொடுக்க எனக்கு போதியும் என்று ஜெபிப்பதுண்டாம். ஆம், நம் பிள்ளைகளுக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கும் சத்தியங்கள் நிச்சயம் பெரியவர்களிடம் சென்றடையும். ஆகவே சத்தியமானது சொல்லப்பட வேண்டிய முறையில் அறிவிக்கப்படவும் அதை கேட்கும் தருணத்தை அனைவரும் பெற்று புரிந்து கொள்ளவும் ஜெப ஒத்தாசை மிகவும் தேவை. எனக்கு அன்பான நண்பனே, சகோதரியே, நீங்கள் என்றாவது உங்கள் திருச்சபையின் போதகர் தேவனால் ஆயத்தம் பண்ணப்படவும் வேத சத்தியத்தை சபை மக்கள் விளங்கிக் கொள்ளும் அளவிற்கு சபை போதகர்கள் எடுத்துக் கூறவும் அவர்களுக்காக என்றாவது ஜெபித்ததுண்டா? உங்கள் சபை போதகருக்காக ஜெபிக்காமல் அவரின் போதனையின் மூலமாக தேவன் உங்களோடு பேச வேண்டும் என்று நீங்கள் எப்படி எதிர்பார்க்க முடியும்? அநேகர் தங்கள் போதகர்களை ஜெபத்தில் எண்ணுவதே கிடையாது. இது மிகவும் வருந்த வேண்டிய ஒரு செயல். தேவனோடு நேரம் செலவிடாமல் எந்த ஒரு போதகரும் சத்தியத்தை எடுத்துக்கூற முடியாது. என்ன படிப்பு பட்டங்கள் இருந்தாலும் பேச்சு திறமை இருந்தாலும் தேவனின் பலனை பெறாமல் வேத சத்தியத்தை மக்களுக்கு தெளிவாக கூறுவது சாத்தியப்படாது. திருச்சபை மக்களின் ஜபமே திருச்சபையின் போதகருக்கும் இதுபோன்று வானொலி ஊழியங்களுக்கும் உயிரூட்டம் தருகிறது. திறந்த வாசல்களுக்கான வாய்ப்புகள் கிட்டும்படியாகவும் அனைத்து மக்களால் சத்தியம் எளிதாக புரிந்து கொள்ளும்படியாகவும் நீங்களும் நானும் தேவனிடம் போராடி ஜெபிப்பதற்கு தெய்வீக கட்டளையை அவர்தாமே நமக்கு தந்திருக்கிறார். சத்தியத்தை புரிந்து கொள்வதும் தேவனுடன் போராடி ஜெபிப்பதும் எளிதான காரியம் என்று எண்ணுகிறீர்களோ? இல்லை நண்பனே, திறந்த வாசல் ஏற்படவும் சத்தியமானது மிகவும் எளிய நடையிலும் புரிந்து கொள்ளும் வகையிலும் போதிக்கப்படவும் நாம் தேவனிடம் மன்றாடி ஜெபிக்க வேண்டும். இந்த மேன்மையான நிகழ்வு நடைபெற உங்கள் முழங்கால்களை ஜீவனுள்ள தேவ சந்நிதியின் முன் முடக்குவீர்களா? ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இந்த நாளின் செய்தியின் மூலம் நீர் எங்களை தொட்டதற்காக நன்றி. திறந்த வாசல் அடைபடும் முன் நற்செய்தி பணிக்காக ஜெபிக்க எங்களை ஊக்கப்படுத்தும். ஜெபத்தின் முக்கியத்துவத்தை அறிந்து வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். ஜெபதீபம் ஏற்றப்படாத வீடுகளில் ஜெபதொனிகள் எழும்பு செய்யும். எங்களை உம்முடைய கரத்தில் சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.
1: அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, ஜெபம் என்பது தேவனை ஆராதிக்கும் ஒரு செயல். ஜெபத்தின் மூலம் நாம் தேவன் பேரில் கொண்டிருக்கும் பக்தியையும் அவரை சார்ந்திருக்கும் தன்மையையும் அறிக்கை செய்கிறோம். தேவனை அறிவதும் அவரை ஆராதிப்பதும் ஒவ்வொரு விசுவாசியும் அனுபவிக்கும் இரு பெரும் சிலாக்கியங்களாக இருக்கின்றன. ஆகவே நாம் இடைவிடாது ஜெபிக்கும் வாழ்க்கைக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இன்று கேட்ட செய்தியின் சவாலுக்கு இணங்க ஜெப வாழ்க்கைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். தேவனுடைய சித்தத்தை பரிபூர்ணமாக அறிந்து கொள்ள ஜெபத்திற்கும் வேத தியானத்திற்கும் அதிகமான நேரத்தை முதலீடு செய்யுங்கள். சங்கீதம் 19:7-11 வசனங்கள் நமக்கு ஞாபகப்படுத்துவதை வாசிக்கிறேன், கேளுங்கள். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும்

0: தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதுமாயிருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு.
1: இந்த நிகழ்ச்சி பற்றி எங்களுக்கு தெரிவிக்க 0444-908-1231 க்கு கால் பண்ணுங்கள்.

Thailand.

ஊழியத்தில் எதிர்பார்த்த வெற்றிகள் இல்லாதபடி கவலையோடு காணப்படும் தேவ ஊழியரே, உங்கள் பாரங்களை பகிர்ந்து கொள்ள யாருமே இல்லை என்று கண்ணீர் சிந்துகிறீர்களா? பயப்படாதீங்கள், ஆண்டவர் உங்களுக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறார். உங்களை உடைக்கும் அனுபவங்களை அவர் பாதத்தில் உங்களை ஊற்றிவிட உயர்த்தும் அனுபவங்களாய் தேவன் மாற்றிக் கொடுப்பார். ஒரு புதிய ஆரம்பத்தை தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு தருகிறார். தொடர்ந்து உற்சாகத்தோடு முன் செல்லுங்கள். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். கலங்க வேண்டாம், திகில் அடைய வேண்டாம். மோசேயை சிவந்த சமுத்திரத்தின் ஊடாய் கடக்க செய்த ஆண்டவர் உங்களையும் நடத்துவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.

அப்பா, எங்க எண்ணம் எல்லாம் ஏக்கம் எல்லாம். எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்க, எங்களை ரட்சித்து, எங்களை தெரிந்து கொண்டு, எங்களை அழைத்து உன்னத ஊழியத்திற்காக நீரே எங்களை அழைத்தீரே. நம்முடைய அழைப்பை நினைக்கிறோம்ப்பா, உங்க அன்பை நினைக்கிறோம்ப்பா. We love you so much, Appa. We love you so much. We love you so much for your call. You have called us to serve you, O God. Help us to be faithful in small things, O God. நல்லது உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பேன் என்று எஜமான் மெச்சிக்கத்தக்க வேலைக்காரர்களாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ உதவி செய்யுங்கப்பா. ஒரு பக்கம் நீங்க எங்களுக்கு அப்பா, நாங்கள் உங்களுக்கு பிள்ளை, இன்னொரு பக்கம் நீங்க எங்களுக்கு ஒரு எஜமானன். எங்களை கொட்டி தட்டி உடச்சி இல்லப்பா, எங்க மனசை சுட்டு இல்லை, எங்க மனசை தொட்டு எங்களை வழி நடத்துகிற எஜமான தெய்வமாய் கொண்டிருப்பதில் நாங்க பாக்கியமா கருதுறோம்ப்பா. We love you so much, அப்பா.

என் உதயம் என் இதயம். மார்னிங் டிவோஷனுக்காக நன்றி அப்பா. காணொளியில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு மக்கள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதிக்கிறோம்ப்பா, மனதார ஆசீர்வதி.

Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. எங்களை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி நீங்க தந்த இந்த கனமான ஊழியத்துக்காக நன்றின்னு சொல்றான்.

நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாம், எல்லாமே நீங்கள். அப்பா, இயேசுவின் நாமத்தில் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல ஒவ்வொரு நாளும் உங்கள் பிரசன்னத்துக்காக, உங்கள் சமூகத்துக்காக ஏங்கி தவிக்கிற இருதயமாக எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் மாத்திருங்கப்பா. வாழப்போது ஒரே ஒரு வாழ்க்கை, எஜமானனுக்காக எந்த வேலையும் செய்கிற பரிசுத்த பாத்திரங்களாக எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து நடத்துங்க, உங்கள் நாம ஒன்றே உயர்த்தப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாமே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதமான காலை வேளையிலும் உங்கள் மலர்ந்த முகங்களை பார்ப்பதில் ஆண்டவருக்குள் அதிக மகிழ்ச்சி. அப்பாவை பார்த்து சொல்ல போகிறோம், வெண்ணிலும் மண்ணிலும் எல்லாரும் உட்கார்ந்து சந்தோஷமாக. அப்பா சமூகமே நமக்கு பாக்கியம் நிறைந்த சமூகம். அப்பாவை பார்த்து, வெண்ணிலும் மண்ணிலும்

தாவீது சொல்றாரு, லோர்ட் யூ மை காட், ஏர்லி வில் ஐ சீக் யூ, மை சோல் தர்ஸ்ட் ஃபார் யூ, ஈவன் மை பாடி லாங்ஸ் ஃபார் யூ காட், இன் எ ட்ரை அண்ட் வியரி லேண்ட் ஐ ட்ரஸ்ட் இன் யூ காட். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தில் என் ஆத்மா உங்க மீது வாஞ்சியும் தவனமுமாக இருக்கிறது அப்பா பார்த்து.

குழந்தார் படியிட்டு இருக்கிற வேளையில ரெண்டு கரங்களையும் உயர்த்தி, அப்பா எங்க தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதல் வரணும்ப்பா, எங்க தேசத்துல ஒரு பெரிய மறுரூபம் உண்டாகணும்ப்பா. We need revival, at the same time we need transformation, oh God. எல்லா ஏரியாவிலையும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாகட்டும். அரசியல் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறப்பா, லஞ்சமற்ற இந்தியாவாக, ஊழலற்ற இந்தியாவாக மாற்றி கொடுங்க. தங்களுக்கென்று வாழ்கிற வாழ்க்கை வேண்டாமப்பா. எந்த ஆண்டவரே மதத்தையும் திணிக்க கூடாதப்பா. தேசத்துல ராஜாவே உங்க நாமம் உயர்த்தப்பட்டிருப்பதாக ஆண்டவரே, அரசியல் தலைவர்களுக்காக ஆளும் அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் நலமுடன் வாழ்வார்களாக, சுகமுடன் இருப்பார்களாக, மக்களுக்கு நன்மை பயக்கும் திட்டத்தையே அவர்கள் வகுக்க ராஜா உதவி செய்யுங்க. தனக்காக வாழ்கிற வாழ்க்கை வேண்டாம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் அரசியல் தலைவர்கள் எங்களுக்கு முன்மாதிரியாய் நடக்கிற அளவுக்கு அவங்க வாழ்க்கையின் மூலமாக எங்க மக்களுக்குள்ள ஒரு பெரிய தாக்கம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. எதற்காகவும் தங்களுடைய டிக்னிட்டியை அவங்க விற்று போட்டு விடாதபடி தகப்பன் ஒவ்வொருவரையும் காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் குழந்தைகள் மத்தியில் ஒரு பெரிய ரிவைவல் உண்டாகட்டும். சபைக்குள்ள ஒரு ரிவைவல் உண்டாகட்டும் ஆண்டவரே. சபைக்குள்ள உண்டாகிற ரிவைவல் மூலமாக எங்க தேசத்துல ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாகட்டும் என்று நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. ராஜாவே, திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் ராஜா உமக்காக சாட்சிகளாக வாழட்டும். குடும்பத்தில் வாழ்கிற கணவன் மனைவி உமக்காக சாட்சியாக வாழட்டும். வாழப்போகிற ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவரே எழுப்புதலையும் மறுரூபத்தையும் எங்க தேசத்திலையும் எங்க குடும்பத்திலையும் நீங்க உண்டாக்கி தரப்போகிற தயவுக்காக ஆயிரம் கோடி நன்றிகள் அப்பா, ஆயிரம் கோடி நன்றிகள் அப்பா. உங்க நாமம் எங்க தேசத்துல வெகுவா உயர்த்தப்படணுமே. எத்தனையோ பரிசுத்தவான்கள் தங்கள் வாழ்க்கையே அர்ப்பணித்தார்கள் அப்பா. ஜெபத்தின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக, ஆராதனையின் மூலமாக ராஜாவே ஒரு பெரிய மறுரூபம், எங்க தேசம் ஒரு பெரிய சுத்திகரிப்புக்குள்ள வரட்டும் அப்பா. வீட்டில் இருக்கிற குழந்தைகள் தேவனுக்காக, தேசத்துக்காக எழும்பி பிரகாசிக்கட்டும் அப்பா. குழந்தைகளுக்குள்ள ஒரு பெரிய மறுரூபம், வாலிபர்களுக்குள்ளே பெரிய மறுரூபம் ராஜாவே. சபையில் இருக்கிற வாலிபர்களையே கட்டப்பட்டிருக்கும் போது அவர்களை நீங்க தான் கட்டவிழ்க்க முடியும்ப்பா. இந்த உலகத்துக்கு ஆண்டவரே, உலகத்தின் பாவங்களுக்கு எதிர்த்து நிற்கிற பிள்ளைகளாக, உமக்குள்ள கரைஞ்சு உருகுகிற பிள்ளைகளாக எங்க ஒவ்வொருவரையும் மாற்றிடுங்கப்பா. கணவன் மனைவி ஆண்டவரே சாட்சி உள்ள வாழ்க்கையின் மூலமாக தேசத்தில் ஒரு பெரிய மறுரூபம் உண்டாகட்டும்ப்பா.

அப்பா, இந்த நாளிலும் உம்முடைய தேவதாசர் வழியாக நீங்க எங்களுக்கு தொடர்ந்து கொடுக்க போகிற ஆண்டவரே, மன்னாவிற்காக நன்றி, தொடர் போதனைகளுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. எல்லாரும் அமர்ந்து கொண்டு

0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கிருபையின் தேவன், இந்த இந்த ரெண்டு மூன்று நாட்களாக உங்களை நாங்கள் சந்திக்க முடியலைனாலும் அருமையான தந்தையவர்களை கொண்டு, மோகனை கொண்டு, பீட்டரை கொண்டு ஒவ்வொரு நாளும் உங்களோட இடைப்பட்டதுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமேன்,
1: ஆமேன்.
0: சென்னையில் ரெண்டு நாட்கள் ஊழியம் அதை முடிச்சு நேற்று பாண்டிச்சேரியில் பாஸ்டர்ஸ் மீட்டிங் இதெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி காலையில் அதிகாலை 4 மணிக்கு நாங்கள் ஊர் வந்து சேர்ந்தோம். ஆனாலும் இந்த நாள்லையும் உங்களோட பேசும்படி ஆண்டவர் காலையில் வந்த உடனே சில காரியங்களை அவர் வேலையை அவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டார். ஆமாம், அதனால் நாம் கடைசியாக உங்களை சந்தித்த பொழுது பேசின அந்த வார்த்தை, நாம் நன்றாக இருப்பதும் ஒன்றாக இருப்பதும் அப்படிங்கிற அந்த தலைப்பில் ஆண்டவர் நம்மோட பேசினார். அநேகர் நல்லா இருக்கிறாங்க, ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இல்லை, அதான் பிரச்சனை. டெவில் ரெண்டு பேரும் நல்லா இருக்கிறத விரும்புவான். பொருளாதாரத்தில் மற்ற சகல விதமான சௌபாக்கியங்களோடு நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத விரும்புவான். ஆனால் அவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம், தம்பதிகள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறத
1: விரும்பவே
0: மாட்டான். ஆனால் ஒன்றா இருக்கிறவங்க நல்லாவும் இருப்பாங்க.
1: ஆமென்.
0: அப்போ திருமண வாழ்க்கைனாலும் சரி, சபைனாலும் சரி, கிறிஸ்துவோடு நமக்குள்ள தனிப்பட்ட ஐக்கியனாலும் சரி, நாம் ஒருமனப்பட்டவர்களாக இருக்கிற பொழுது எல்லாவற்றிலும் நல்லா இருப்போம். ஆமென்,
1: ஆமென்.
0: இந்த ஒருமனப்பாட்டு நிமித்தம் வருகிற நன்மை இருக்கு பாருங்க, அது ஏதோ கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு அதுக்கப்புறம் காணாமல் போயிடாது. அந்த அந்த பிளஸ்ஸிங் வந்து நிலைச்சு நிற்கும்.
1: ஆமென்.
0: ஆனால் நல்லா இருந்தும் ஒன்றா இல்லைன்னா கொஞ்ச காலத்துக்கு நல்லா இருப்போம், அதுக்கப்புறம் அந்த ஆசீர்வாதம் நிலைச்சு நிற்கிறதுக்கு என்ன இல்லை,
1: வாய்ப்பு இல்லை.
0: ஆனால் நாம் ஒன்றா இருந்து நல்லா இருப்போம்னா அது தேவன் கட்டளையிட்ட ஆசீர்வாதம், அது தேவன் கட்டளையிட்ட ஜீவன், அது நிலைச்சு நின்று நம்மளை வாழ வைக்கும்.
1: ஆமென்.
0: இப்போ ஜீசஸ் யோவான் 17வது அதிகாரத்தில் அவருடைய ஜெபத்தினுடைய மைய ஜெபக்குறிப்பினுடைய மைய கரு என்னன்னா, நாம் எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பது அல்ல, நாம் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதே. ஆமென்,
1: ஆமென்.
0: ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் அதிலிருந்து நாம் இன்னைக்கு தொடரப்போகிறோம். 3வது அதிகாரத்தில் 3வது வசனம், இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ. இரண்டு பேர்
1: ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய
0: ஒருமித்து
1: நடந்து போவார்களோ.
0: அப்ப ரெண்டு பேர் ஒருமித்து நடக்கணும் அப்படின்னா அவங்க இருவருக்கு இடையில ஒரு ஒருமனம் காணப்பட வேண்டியது மிக மிக அவசியம். ஆமென்,
1: ஆமென்.
0: ஒருமனம் இல்லாம two people walk hand in hand if they are not going to the same place. Hallelujah.
1: Hallelujah.
0: ஒரே இலக்கு, ஒரே நோக்கம், ஒரே பார்வை, ஒரே சிந்தனை, ஒரே தரிசனம், ஒரே பிரின்சிபல், இது எல்லாம் இருந்தால் தான், இந்த ஒருமனம் இருந்தால் தான் அந்த ரெண்டு பேரும் ஒருமித்து நடக்க முடியும்.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அடுத்தது பாருங்க, do to walk together except they make an appointment and have agreed. பியூட்டிஃபுல் எல்லாமே. ஆமென்,
1: ஆமென்.
0: அப்போ ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் ரெண்டு பேருமே ஒத்து போகணும், குறிப்பிட்ட விஷயத்தில் ரெண்டு பேருமே ஒருமனப்பட்டால் மட்டும்தான் அவங்களால ஒருமித்து நடந்து போக
1: முடியும்
0: முடியும் இதை நான் ஒரு முறை ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனில் நான் ப்ரீச் பண்ணிட்டு இருந்தப்போ ஆண்டு இருந்த வசனத்தை குறித்து பேசுகிறப்போ இந்த கால் கட்டை குறித்து பேசினார். என்ன கட்டு?
1: கால் கட்டு.
0: அவன் பாட்டில் இப்படி சுற்றிட்டு திருநான் பாருங்க, ஒரு கால் கட்டை போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் சரியாக வந்துடும்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த கால் கட்டுன்னா என்னன்னா, ஒரு ஒரு கண்ட்ரோலில் வராத ரெண்டு கழுதையை பிடிச்சி ரெண்டு கழுதையோட ரெண்டு காலையும் கட்டி போடுறதில்ல. ரெண்டு கழுதையோட
1: ரெண்டு காலையும்
0: கட்டி போட்டால் அது நடக்கவே முடியாது. ஓகே, இந்த கழுதையை பிடிச்சி அது ரெண்டு காலையும் கட்டி போடுது, இந்த கழுதையை பிடிச்சி இது ரெண்டு காலையும் கட்டி போடுன்னா ரெண்டு காலையும் கட்டி போட்டுட்டு எப்படி நடக்க சொல்கிறது? கழுதை சொல்லும், என்னையா காலை கட்டி போட்டுட்டு நடக்க சொல்றியா, முதல்ல கட்டை விழுத்துடியா நான் நடக்கிறேன்னு சொல்லும். ஓகே,
1: எஸ்.
0: இப்போ கால் கட்டு அப்படின்னா, இந்த கழுதையிலிருந்து ஒரு கால், அந்த கழுதையிலிருந்து
1: ஒரு கால்,
0: இந்த ரெண்டு காலையும் ஒன்றா கட்டி விட்டுருவாங்க. அப்படி கட்டி விட்டாச்சுன்னா அங்கங்கே ஓடிட்டு தெரிஞ்ச ரெண்டு கழுதையும் இப்போ தன் இஷ்டத்துக்கு தானாக நடக்க முடியாது.
1: எஸ்,
0: அவங்க ரெண்டு பேரும் நடக்கணும்னாலே ஒருத்தர் ஒருத்தர் முதல்ல பார்த்து பேசிக்கணும். இப்போ நான் இந்த பக்கம் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு விரும்புகிறேன், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு இந்த கழுதை
1: அந்த
0: கழுதையை பார்த்து கேட்கணும். உடனே அந்த கழுதை என்ன சொல்லும், உனக்கு அப்படி என்ன இருக்கா? சரி, எனக்கும் அப்படி தான் ஒரு எண்ணம் மனசில் தோணுது. அப்போ உனக்குள்ளே இருக்கிற எண்ணம் தான் எனக்குள்ள இருக்குன்னு அவங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் தே ஷுட் அக்ரி ஈச் அதர்.
1: எஸ்,
0: அப்படி ஒரு ஒருமனை இருந்தால் தான் ஒரு ஸ்டெப்பே எடுத்து வைக்க முடியும். இங்கே என் இஷ்டம் என் காலு நான் நடப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வேலையே என்னென்னா
1: இல்லை.
0: நீ ஓ இஷ்டம் ஓன் காலு நான் நடப்பேன்னு சொன்னதுனால தான் காலோட காலை பிடிச்சி கட்டி போட்டிருக்கிற,
1: வலது காலும் இடது காலும் சேர்த்து வச்சு.
0: அப்போ திருமணம்னு வர்றப்ப இந்த கழுதைக்குன்னு வாங்க, அப்புறமும் திருமணத்துக்கு இந்த கழுதை ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு சொல்கிறப்ப அந்த கழுது சொல்லுது, எனக்கெல்லாம் அப்படி எண்ணமே என்னென்னா
1: இல்லை,
0: வேணும்னா நீ நடந்துக்க அப்படின்னு சொன்னால் அந்த கழுதை ஒருமனப்படாமல் இந்த கழுதையால் நடக்கவே முடியாது.
1: எஸ்,
0: அதனால் அந்த கழுதைக்கு நடக்கணுங்கிற எண்ணம் வர்ற வரைக்கும் இந்த கழுதை நின்றுக்கிட்டே தான் இருக்கணும். இதே மாதிரி தான் கல்யாணத்தில் இவனுடைய வலது கையையும் அந்த பொண்ணோட ரெண்டு கையை ஆண்டவர் சேர்த்து வச்சு ஒரு கட்டு போட்டு விட்டுறாரு. அது கால் கட்டு இல்லை, சொல்லுங்க, அன்பின் கட்டு.
1: அன்பின் கட்டு.
0: அது வரைக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி இஷ்டம் போல சுத்திட்டு திரிஞ்சாரு பாருங்க, இப்ப கல்யாணத்துக்கு பிறகு ஐயா ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு நினைச்சாருன்னா யார பார்க்க வேண்டியிருக்கு?
1: அம்மனி முகத்தை பார்க்க வேண்டியிருக்கு.
0: அம்னி ஓகேன்னா தான் ஐயாவால் அது செய்யவே
1: முடிகிறது.
0: ஏன்னா போட்டிருக்கிற கட்டு அப்படி,
1: அன்பின் கட்டு.
0: இதை தான் இந்த வசனம் பாருங்க, இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய
1: ஒருமித்து நடந்து போவார்களோ.
0: கல்யாணங்கிறது கால் கட்டு இல்லை, உலகம் சொல்ற மாதிரி அது அன்பின்
1: கட்டு.
0: தேவனே போட்ட
1: அன்பின் கட்டு.
0: ஸோ ரெண்டு பேரை ஒருமித்து நடக்க செய்யக்கூடிய ஒரு மகத்தான ஒரு ஆற்றல் அன்பின் கட்டுக்கு உண்டு.
1: எஸ்,
0: ஆமென் சொல்லு.
1: ஆமென்.
0: அப்ப இன்னைக்கு திருமணம் இருக்கு, ஆனா அதுல ஒருமனம் மட்டும்
1: இல்லை,
0: அது ரெண்டு மனசு இணைகிற ஒரு விழா. ஆமென்.
1: ஆமென்.
0: கல்யாண பத்திரிகையிலையும் சரி, விளம்பர பதாகைகள்லையும் சரி, இந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகப்படுத்தி சும்மா கவிதை நடையில அப்படியே வரிக்கு வரி எழுதி வைக்கிறதுல நம்மள மாதிரி ஒரு சிந்தனை சிற்பிகள் யாரும் இருக்க
1: முடியாது. அதுவும் செந்தமிழ்ல செதுக்குவது போல
0: சிந்தனை
1: சிற்பிகள். ஹல்லேலூயா.
0: எல்லாம் அன்னைக்கு மட்டும் சும்மா எதுக்கு மோனையா இருக்குன்றதுக்காக எழுதி வச்சுட்டு, என்ன நான் தான் எழுதுறதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாமலே எழுதி வச்சுட்டு. அப்ப திருமணம் என்பது இருமனங்கள் இணைகிற விழா. இன்னும் என்னென்னு தெரியல, நிறைய எழுதி வைக்கிறாங்க, நான் இனிமேல் கொஞ்சம் கவனிச்சு பார்த்துட்டு சொல்றேன். ஆனால் திருமணம் இருக்குது, ஆனால் திருமணத்தில் என்ன இல்லை, ஒன்னஸ், ஒருமனம் மிஸ் ஆகுது. இப்போ திருமணத்தில் ஆண்டவர் ரெண்டு மனசை ஒன்றா என்ன செய்கிறார்,
1: இணைக்கிறார்,
0: இணைக்கிறார். ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: இந்த இந்த இணைப்பை கண்டு ஏன் பிசாசு பயப்படுறான் அப்படின்னா, இந்த இணைப்பு தான் இருவராக இருந்த ஒரு மனுஷனையும் ஒரு மனுஷியையும், திருமண பந்தம் என்கிற இணைப்பு தான் கணவன் மனைவி என்கிற ஸ்தானத்தில் அவர்களை ஒருவராக்குது.
1: எஸ்,
0: ஹல்லேலூயா. டூ ஹார்ட்ஸ்
1: ஒன் மைண்ட்,
0: ஒன் மைண்ட், சூப்பர். ரெண்டு இருதயம், ஆனால் ரெண்டு இருதயத்துக்கு இருக்கிறது ஒரே
1: மனம்,
0: மனசு, ஒரே
1: மனசு,
0: சிந்தை.
1: ஹல்லேலூயா.
0: கர்த்தருக்கு எடுத்த காரியத்தில் இந்த ஒரே சிந்தனையை உடைய ரெண்டு பேர் சத்ருவோட பார்வையில் மிக மிக அபாயகரமான பாத்திரங்கள். இந்த ஒற்றை சிந்தை இருவருக்கு இடையில, இருவருக்கு இடையில் நிலவுகிற
1: ஒற்றை சிந்தை,
0: ஒற்றை சிந்தை, ஒரே சிந்தை. பிசாசு பார்க்கறான், என்னடா ரெண்டு பேரு, ஆனா இந்த ரெண்டு பேரும் இவங்களுக்குள்ள காணப்படுவது ஒரே சிந்தை. இவன் சிந்திக்கிறதா மனைவி சிந்திக்கிறாங்க, மனைவி சிந்திக்கிறதா கணவன் என்ன செய்கிறார்,
1: சிந்திக்கிறார்,
0: சிந்திக்கிறார்.
1: ஹல்லேலூயா.
0: இப்ப நமக்கு உண்மையிலே இது ஒரு சவாலான காரியம். அது எப்படிங்க நான் சிந்திக்கிறத எப்படிங்க என் மனைவி சிந்திக்க முடியும், மனைவி சிந்திக்கிறத எப்படிங்க நான் சிந்திக்க முடியும். இது இயல்பா மனுஷிகத்தின்படி பார்த்தா, மாம்சத்தின்படி பார்த்தா இது சாத்தியமே
1: இல்லையே.
0: என்னோட மைண்டு, என்னோட இருதயம், என்னோட சிந்தை, நான் உன்னை பார்க்குறேன், நான் உன்னோட பழகிறேன் அப்படிங்கிறப்ப என்னோட தாட் சிஸ்டம் வேற, அப்படி இருக்கிறப்ப என்னோட ஒய்ஃப் என் கூட இருக்கிறாங்க அல்லது என் ஹஸ்பண்ட் என்னோட இருக்கிறாங்க, என்னோட தாட் சிஸ்டம் தான் அவங்களுக்குள்ள எப்படி இருக்கும், இது ஹவ் இஸ் இட் பாசிபிள், இது சாத்தியமே நடைமுறையில்
1: இல்லையே.
0: இங்கதான் கிறிஸ்து வர்றார். ஆமென் சொல்லுங்க,
1: ஆமென்.
0: நம்ம ரெண்டு பேருடைய மனசு வேற வேறையா இருந்தாலும் அந்த அந்த கிறிஸ்துவுக்கு எடுத்த காரியத்தில் கிறிஸ்து நம்மோடு இடைபடுகிற பொழுது கணவனோடும் மனைவியோடும் வேற வேற மாதிரி இடைபடுறதில்ல, ஒரே விதத்தில் இடைபடுகிறார்.
1: ஆமென்.
0: இருவருக்கு இடையில ஒரே சிந்தை உண்டாகணும்னா அது கிறிஸ்துவனால மட்டும்தான் முடியும். இங்க பேசுற அதே கிறிஸ்துவின் ஆவியானவர் அங்கேயும் போய் பேசுவார், அங்க பேசுகிற கிறிஸ்துவின் ஆவியானவர் இங்கேயும் வந்து பேசுவார். சோ ரெண்டு பேருக்கு இடையில கிறைஸ்த வச்சா ஒருமனப்பட முடியாதவங்களையும் அது ஒருமனப்படுத்திருது. கர்த்தருக்கு எடுத்த காரியத்துல ஒற்றை சிந்தை சாத்தியம். ஒரு மனுஷனா ஒரு மனுஷியா நமக்கு அது சாத்தியமே இல்லை. அதனாலதான் ரெண்டு பேரை ஒன்னாக்குறதுக்கு உலகத்திலேயே ஏதாவது ஒரு கொள்கையை வச்சுக்கிறாங்க. கொள்கையின் அடிப்படையில் நாங்கள் ரெண்டு பேரும் ஒத்த கருத்துடையவர்கள், எங்களுடைய கோட்பாடுகளின் அடிப்படையில் நாங்கள் இருவரும் ஒத்த
1: கருத்துடையவர்கள்.
0: கூட்டணி அரசியல் கட்சி அமைக்கிற பொழுதெல்லாம் அந்த கொள்கை வேறுபாடு உள்ள நபர்களோட கூட்டணி அமைக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. ஆனால் ஒரே கொள்கை, ஒத்த கருத்துடைய அந்த அந்த அந்த அந்த கொள்கைகளை உடைய நபர்களோட ஒரு கூட்டணி அமைக்க அவங்க கொஞ்சம் கூட தயங்குறதே இல்லை. அப்போ செக்குலர் வேர்ல்டில் ஒரு ரெண்டு கட்சியை ஒன்றாக்கணும்னா அந்த ரெண்டு கட்சிக்கு இடையில் ஒரு அவங்கள ஒன்றா இணைக்கக்கூடிய ஒரு பொதுவான கொள்கை அடிப்படையில் அவங்க ஒருமனப்படுகிறார்கள். ஆமென்,
1: ஆமென்.
0: கம்பெனிஸ் தங்களுடைய வியூகங்களின் அடிப்படையில் அவர்கள் ஒருமனப்படுகிறார்கள். ஸோ இதெல்லாம் செக்குலர் லீடர்ஷிப்பில் காணப்படுகிற பிரின்சிபல்ஸ். ஆனால் ஸ்பிரிச்சுவல் லைஃப்னு வர்றப்ப நம்ம எல்லாரையும் அஸ் அ சர்ச்சா நம்மள எல்லாரையும் ஒன்னாக்குறது என்னது, கிறிஸ்துவின் சிந்தை. ஓகே,
1: எஸ்.
0: அஸ் அ கம்யூனிட்டியா நம்ம எல்லாரையும் ஒன்னாக்குறது எது,
1: கிறிஸ்துவின் சிந்தை.
0: ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நம்ம எல்லாரையும் ஒன்னாக்குறது எது, கிறிஸ்துவின் சிந்தை. குடும்பமா பிள்ளைகளையும் பெற்றோரையும் ஒன்னாக்குறது எது, கிறிஸ்துவின் சிந்தை. We have a common thought and that common thought is nothing but Christ.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கணவனுக்கு மனைவிக்கு இடையில கிறிஸ்துவ பொதுவா வச்சா

0: அப்ப இருவர் ஒருமித்து நடக்கணும்னாலே யார் வேணும்? கிறிஸ்து வேணும். ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: அதனாலதான் ரெண்டு பேர் ஒருமித்து நடக்கிறத சத்துரு விரும்புவதே
1: இல்லை.
0: கிறிஸ்துவுக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டவே
1: கூடாது.
0: கூடாது. அப்படி கிறிஸ்துவுக்குள்ள தம்பதிகள் ஒருமனப்படுகிற பொழுது அது தனக்கு பேராபத்தா முடியுங்கிறத அந்தகார சக்திகள் நல்லாவே என்ன பண்ணிருக்கிறாங்க, அறிஞ்சிருக்கிறாங்க. அப்ப ரெண்டு மனசு நம்மளை செயலற்று போக செய்கிறது கிறிஸ்துவுக்குள்ள தம்பதிகள் அடைகிற ஒருமனம், சபையார் அடைகிற ஒருமனம், ஒரு தனி மனுஷன் அடைகிற ஒருமனம், ஒரு குடும்பம் அடைகிற ஒருமனம். அந்த சபைக்கு விரோதமா, குடும்பத்துக்கு விரோதமா, தனி மனுஷனுக்கு விரோதமா, பிள்ளைகளுக்கு விரோதமா கிரியை செய்கிற அந்தகார சக்தியில செயலற்று போக செய்கிறது. ஆமே
1: ஆமே.
0: பிசாசை வந்து அப்படி திகச்சு நிக்க, செயலற்று போக வைக்கணும்னா, நிர்கதியா நிக்க வைக்கணும்னா, அதுக்காக நமக்கு கையில் ஆண்டர் கொடுத்துக்கிற பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதம் ஆவியில காணப்படுகிற ஒருமைப்பாடு. ஆமே
1: ஆமே.
0: ஒருமனம், ஒருமனம்.
1: ஹல்லேலூயா.
0: ஆனா ரெண்டு பேருக்கு இருக்கிறது ரெண்டு மனசு. ஆனால் ரெண்டு மனசுலையும் காணப்படுகிறது ஒற்றை சிந்தை, ஒரே சிந்தை. அது கிறிஸ்துவின் சிந்தை. மத்தேயு 18:19 ஆண்டவர் சொல்றாரு, அல்லாமலும் உங்களில் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு
1: உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
0: பூமியில ரெண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தா பரலோகத்திலிருந்து ஒரு காரியம் உண்டாகுது. பரலோகத்தில் ஒரு காரியம் உண்டாகணும்னா பூமியில் இருக்கிற ரெண்டு பேரும் ஒன்னாகணும்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ரெண்டு பேரும் பூமியில ஒருமனப்படுகிற பொழுது என்னையா நடக்குதுன்னா பரலோகத்தில் ஒரு ஆக்ஷன் நடக்குது.
1: எஸ்.
0: ஹல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும். இந்த இந்த ஒன்னஸ்க்குள்ளிருந்து பூமியில ஒருமனப்பட்டுட்டா அந்த பூமியில உண்டாகிற ஒருமனம் தான் பரலோகத்துல காரியங்களை உண்டாக்குகிறதுன்னு பிசாசுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கிறதுனாலதான் அவன் பூமியில நாம ஒருமனப்படுறத விடுறதே இல்லை. அதனால நமக்கு விரோதமா அநேகர் எழும்பலாம், ஆனா நமக்கு விரோதமா நாமளே எழும்பிடக்கூடாது. அந்த காரியம் மிக மிக ஆபத்தானது. சபைக்கு விரோதமா அந்தகார சக்தியில் எழும்பலாம், ஆனா சபைக்கு விரோதமா சபை எழும்பிடக்கூடாது. ஒரு குடும்பத்துக்கு விரோதமா அந்தகார சக்தியில் எழலாம், ஆனா அந்த குடும்பத்துக்கு விரோதமா அந்த குடும்பமும் எழும்பிடக்கூடாது. கணவனுக்கும் மனைவிக்கும் விரோதமா அநேக எதிர்ப்புகள் வரலாம், ஆனா அந்த கணவனும் மனைவியும் ஒருவருக்கு விரோதமா ஒருவர் என்ன செய்யக்கூடாது, எழும்பக்கூடாது. அது மிக மிக ஆபத்தானது. ஆனா பிசாசு இந்த பிரித்தாளுகை செய்கிற இந்த சூழ்ச்சியில ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப தந்திரமான ஒரு ஆள். நமக்கு விரோதமா பிறரை எழுப்ப அல்ல, நமக்கு விரோதமா நம்மளை எழுப்புறதுக்கு தான் அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல. எப்படியாவது ஒரு சான்ஸ் எனக்கு என்ன செய்யாதா,
1: கிடைக்காதா?
0: மார்க் 3:24 ஆண்டு சொல்ற, ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அந்த ராஜ்யம் நிலைநிற்க
1: மாட்டாது.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே, இஃப் a kingdom is divided and rebelling against itself, that kingdom cannot stand. தனக்கு விரோதமா தானே எழும்பி நிற்கிற ஒரு ராஜ்யம், தனக்கு விரோதமாய் தானே எழும்பி நிற்கிற ஒரு வீடு, ஒரு வீடு தனக்கு தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த வீடு
1: நிலை நிற்க மாட்டாதே.
0: 25வது வசனம். அப்ப இந்த ஆண்டவர் சொல்ற காரியம் பாருங்க, பிசாசு ஒரு அமைப்பு வச்சிருக்கிறான். அவனுடைய கிங்டம் ஆர்டர் எப்படி இருக்குன்னா, தனக்கு விரோதமா தானே பிரிஞ்சிருக்கிற அந்த சிஸ்டம் மட்டும் அங்க இல்லை. அது வந்து அவன் ராஜ்யத்தில் அலோ பண்றது
1: இல்லை.
0: இல்லை, வலுவான ஒரு கட்டமைப்பு, மிக வலுவான ஒரு
1: கட்டமைப்பு.

0: அந்த அமைப்புக்குள்ள இருந்து தான் அவன் நம்ம மேல யுத்தம் என்ன செய்யறான்,
1: தொடுக்கிறான்,
0: தொடுக்கிறான். ஆண்டவர் என்ன சொல்றாரு, தனக்குத்தானே விரோதமா நாம பிரியாம ஒருவரோடு ஒருவர் இசைந்திருந்தா அந்த அமைப்பு வலுவான ஒரு கட்டமைப்பு. ஆனா இசைந்திருக்க வேண்டிய இருவர் தங்களுக்கு விரோதமா தாங்களே பிரிந்திருந்தா அது நிலைச்சு என்ன செய்யாது,
1: நிற்காது.
0: தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருத்தல் என்பது எவ்வளவு பலமான அமைப்பையும் பலவீனப்படுத்திடும். பார்க்கறதுக்கு வெளியில ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு, ஆனா உள்ள போய் பார்த்தா எல்லாம் தனித்தனியா இருக்கு. பார்க்கறதுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் இருக்கு. என்ன இருக்கு? ஸ்ட்ரக்சர். வெளியில இருந்து பார்க்கறப்ப ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, ஆனா உள்ள போய் சிஸ்டத்தை பார்த்தோம்னா எல்லாம் தனித்தனியா இருக்கு. ஸ்ட்ரக்சர் இருக்கு, பட் இன்சைட் தே ஆர் டிவைடட். இது என்ன செய்யாத, அந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப நாளைக்கு நிலைச்சு
1: நிற்காது,
0: நிற்காது அப்படிங்கிற. எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி அது கண்டிப்பாக இடிஞ்சு என்ன செய்யும்,
1: விழும்.
0: அதனால தான் ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரை அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி பிசாஸ் என்ன பண்ணுறான், அதனுடைய சிஸ்டத்தை குறி வைக்கிறான்.
1: ஹல்லேலூயா.
0: அவன் ஸ்ட்ரக்சரை தொடுறவன் இல்லை, சிஸ்டத்தை டச் பண்ணுறவன். அவனுக்கு தெரியும், சிஸ்டத்தை தொட்டுட்டோம்னா, அமைப்பை தொட்டுட்டோம்னா, அமைப்பு ரீதியாக அவங்க தனித்தனியாக பிரிஞ்சிருக்கிற ஒரு காரியத்தை உள்ளே கொண்டு போயிட்டோம்னா அந்த ஸ்ட்ரக்சர் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ பெரிய ராஜ்யமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய குடும்பமாக இருந்தாலும் சரி, அது ஆட்டோமேட்டிக்காக நினைச்சு என்ன செய்யாது,
1: நிற்காது.
0: ஸோ தேவல் இஸ் நாட் ட்ரைங் டு அட்டாக் த ஸ்ட்ரக்சர், பட் ஹீ இஸ் டார்கெட்டிங் த சிஸ்டம். அவன் ஓங்கி உயர்ந்து நிற்கிற அந்த அந்த பெரிய ராஜ்யத்தை குறிவைக்கிறது இல்லை, அந்த பெரிய ராஜ்யத்தை இயக்குகிற அந்த இன்வெர்ட் சிஸ்டம் என்கிற அந்த ஒன்னஸ்ல கை வைக்கிறான். உள்ள பிரிஞ்சு நின்றுட்டு வெளியில பெருசா உயர்ந்து நிற்க முடியாது. உள்ளுக்குள்ள தனக்கு விரோதமா தானே பிரிந்து நின்றுட்டு வெளியில பெருசா உயர்ந்து நிக்க யாராலும்
1: முடியாது.
0: அந்த உயரம் சீக்கிரத்துல இடிஞ்சு விழுந்துடும். டெவில் என்ன பண்றான், பலமான ஒரு அமைப்பை பலவீனப்படுத்த அந்த அமைப்புக்கு விரோதமா அந்த அமைப்புக்குள்ள இருக்கிற ஆட்களே எழுப்புறான். அமைப்புக்கு விரோதமா வெளியில இருக்கிற ஆட்கள் எழுப்புனா பிரச்சனை இல்லை, அமைப்புக்கு விரோதமா அமைப்புல இருக்கிற ஆளே எழும்புறான். உலகம் முழுசு தானே பிரச்சனை, செகுலர் வேர்ல்ட்லையும் சரி ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்லையும் சரி, இதுதான் இதுதான் வந்து இன்னைக்கு என்னது, அமைப்புக்கு விரோதமா எத்தனையோ பேர் எழும்புறான். அப்படி இல்லை, அமைப்புக்கு விரோதமா அமைப்புக்குள்ள இருக்கிறவனே என்ன செய்யறான்,
1: எழும்புகிறான்,
0: எழும்புறான். ஸோ ஸ்ட்ரக்சர் என்ன செஞ்சிருச்சு, இதனால பாதிக்கப்படுது. சிஸ்டம் வீக்கா இருக்கிறப்ப ஸ்ட்ரக்சர் ஒருபோதும் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்டர்னலா உள்ளுக்குள்ள வீக்கான ஒரு சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரக்சரை கட்டி காக்க நம்மளால
1: முடியாது.
0: ஸ்ட்ரக்சர் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு, ஆனா உள்ள இருக்கிற இன்டர்னல் சிஸ்டம் எப்படி இருக்கு, பயங்கர வீக்கா இருக்கு. உள்ள இருக்கிற சிஸ்டத்தை அமைப்பை எது வீக்காக்குச்சு, சிஸ்டம் தனக்கு விரோதமா தானே பிரிஞ்சிருக்கு. ஸோ திருமண பந்தம், திருமண வாழ்க்கை, குடும்ப உறவு, அது அந்த ஸ்ட்ரக்சர் உயர்ந்து இருக்கணும் அப்படின்னா அந்த உள்ளான அமைப்பு, அந்த அமைப்பில் இருக்கிற ரெண்டு பேருக்கு இடையில ஒரு ஒன்னஸ் இருக்கணும். ஆமே
1: ஆமே.
0: அதான் நம்ம பார்த்தோம், டபுளா இருக்கிற ரெண்டு பேரு மிங்கிள் ஆகிறதுனால சிங்கிள் இன்சைட். அவங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கிறாங்க, ஒன்னா இருக்கிறாங்க, செஞ்சிருக்கிறாங்க. அதனால ஒரு டெவில் என்ன பண்றான், இன்டர்னல் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருக்கிற வரைக்கும் ஸ்ட்ரக்சரை நம்ம ஒண்ணுமே செய்ய
1: முடியாது.
0: ஆனா சிஸ்டத்தை தனக்கு விரோதமா தானே பிரிஞ்சிருக்க ஏதாவது செஞ்சோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் தானாவே கொலாப்ஸ் ஆயிரும்.
1: ஹல்லேலூயா.
0: ஸோ ஒரு அமைப்பானது தனக்கு விரோதமாக தானே பிரிந்திருக்க சத்துரு சூழ்ச்சி செய்கிறான். இந்த சூழ்ச்சியில் சிக்கனா வீழ்ச்சி.
1: நிச்சயம்
0: நிச்சயம். சோ சேர்ந்திருக்க வேண்டிய நீங்களும் நானும் தனித்தனியா பிரிஞ்சு நிக்கிறப்ப அது நமக்கு விரோதமா சத்ருவ ஒன்னு சேர்த்துறோம். சேர்ந்திருக்க வேண்டிய நாம இருவரும் தனித்தனியா பிரிஞ்சு இருக்கிறப்ப நமக்கு விரோதமா கிரியை செய்கிற அந்தகார சக்திகள் என்ன செஞ்சிடும்? நமக்கு விரோதமா கூட்டணி அமைச்சிரும். என்ன அமைச்சிரும்?
1: கூட்டணி
0: அமைச்சிரும். பலமான கூட்டணி அமைச்சிரும். நம்மளால ஒண்ணு செய்ய
1: முடியாது.
0: ஆனா நாம இருவராயிராமல் எந்த பிரிவினைக்கு இடம் கொடாம நாம ஒருமனப்பட்டு ஒருவராகும் பொழுது நமக்கு விரோதமா சத்ரு போட்டிருக்கிற அந்த முற்றுகைய சிதறடிச்சிடலாம். என்ன செய்யலாம்?
1: சிதறடிச்சிடலாம்.
0: தி பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ஆமென்.
1: ஹல்லேலூயா.
0: நான் வழக்கமா நான் பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல ஒன்னஸ் குறித்து பேசுறப்ப இந்த பேசேஜ் குறித்து எனக்கு ஆண்டவர் அநேக இடங்களில் இந்த காரியங்களை நான் டீச் பண்ண தேவன் உதவி செஞ்சிருக்கிறார். அந்த ஒன்று சாமுவேல்ல 11வது அதிகாரம் அதில் இருக்க பாருங்க, த பவர் ஆஃப் ஒன்னஸ். அது என்ன வேலை பண்ணும் அப்படிங்கிறத குறித்து அந்த 1வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அக்காலத்தில் நாகாஸ் என்னும் அம்மோனியன் வந்து
1: கீலேயாத்தில் இருக்கிற யாபேசை முற்றுகை போட்டார்.
0: முற்றுகை போட்டான். அப்பொழுது யாபேசின் மனுஷர் எல்லாரும் நாகாசை நோக்கி,
1: எங்களுடைய உடன்படிக்கை பண்ணும், அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள்.
0: சோ பலமான ஒரு ஒரு முற்றுகை.
1: ஹல்லேலூயா.
0: பிசீஜ்ட். என்னது
1: முற்றுகை?
0: சுற்றி என்ன செஞ்சிட்டான்?
1: முற்றுகை.
0: வளைந்து கொண்டான். ஒண்ணு சரண்டர் ஆகு, இல்லைன்னா உங்களை அழிக்காம என்ன செய்ய
1: மாட்டேன்.
0: பலமான ஒரு முற்றுகை. அப்ப அதற்கு அம்மோனியன் ஆகிய நாகாஸ், நான் உங்கள் ஒவ்வொருவருடைய வலது கண்ணையும் பிடுங்கி இதனால் இஸ்ரவேல் எல்லாவற்றின் மேலும் நெந்தை வர பண்ணுவதை நான் உங்களுடைய பண்ணும் உடன்படிக்கை
1: ஏற்ற.
0: அப்ப யாபை சட மூப்பர்கள் தத்தளிச்சு தைப்போடு வந்து ஸ்தானாதிபதிகள் சவுலின் ஊராகிய கிபியால வந்து இந்த மாதிரி தங்களுக்கு உண்டான இடுக்கனை தங்களுக்கு விரோதமாக போடப்பட்டிருக்கிற முற்றுகையை குறித்து சொல்றாங்க. அப்ப இந்த செய்திகளை கேட்ட உடனே அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் மேல கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்கிறார்? இறங்குறார். இறங்கி அவன் பண்றான் பாருங்க, 6வது வசனம். சவுல் இந்த செய்திகளை கேட்ட உடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினா
1: அவன் மிகவும் கோபம் உண்டவனாக
0: ஓரினை மாட்டை பிடித்து
1: துண்டித்து
0: அந்த ஸ்தானாதிபதிகள் கையிலே கொடுத்து
1: இஸ்ரவேலின் நாடுகளுக்கு எல்லாம் அனுப்பி
0: சவுலின் பின்னாலேயும்
1: சாமுவேலின் பின்னாலேயும் புறப்படாதவன் எவனோ
0: அவனுடைய மாடுகளுக்கு இப்படி செய்யப்படும் என்று சொல்லி அனுப்பினான்.
1: அப்பொழுது கர்த்தரால் உண்டான பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்ததினால்
0: அவர்கள் ஒருமனப்பட்டு
1: புறப்பட்டு வந்தார்கள்.
0: வந்ததினால் எப்படி வந்தாங்க?
1: ஒருமனப்பட்டு புறப்பட்டு
0: வந்தார். And terror from the Lord fell on the people, and they came out with one consent.
1: ஒன்று திரண்டு வந்தார்கள்.
0: Hallelujah. இன்னொரு translation ல இருக்கு பாருங்க, they become one. எல்லாரும் எப்படி ஆயிட்டாங்க? ஒன்னு ஆயிட்டாங்க. இலக்கம் பார்த்தா மொத்தம் 330,000 பேர். இஸ்ரேவேல்ல இருந்து வந்தது 300,000 பேர். யூதால இருந்து வந்தது
1: 30,000
0: பேர். 330,000 பேரும் எப்படி ஆயிட்டாங்க?
1: ஒன்னாயிட்டாங்க.
0: எல்லாருக்குள்ளே ஒரே சிந்தை, ஒற்றை சிந்தை, ஒற்றை சிந்தை. 330,000 பேர் எப்படி ஆக்கிருச்சு?
1: ஒன்னு
0: ஆக்கிருச்சு. ஒரு மனுஷனா ஆக்கிருச்சு.
1: ஆமென்.
0: They all turn as one man. Amen.
1: Amen.
0: One man army illa. Onnu sa irukra army.
1: Yes.
0: Inda orumana inda pakka undana poludhu yuddhathukku ponappa andha pakka enna nadanchu? Muttugal enna nadanchu? 11th vasanam. Marunaalile Saul
1: janangalai moondru padaiyaga vaguthu கிழக்கு வெளுத்து வரும் ஜாபத்தில் பாளையத்திற்குள் வந்து வெயில் ஏறும் வரைக்கும்
0: அம்மோனியரை முறியடித்தார்.
1: தப்பினவர்களில் ரெண்டு பேராகிலும் சேர்ந்து ஓடி போகாதபடிக்கு எல்லாரும் சிதறி போனார்கள்.
0: ரெண்டு பேராகிலும் சேர்ந்து ஓடி போகாதபடி. வேற ஆம்பிளிஃபைட்ல என்ன இருக்கு? ரெண்டு பேராகிலும் so that no two of them remain together. So that no two of them remained together. அதாவது ரெண்டு பேரு ஒன்னா சேர்ந்து நிக்க முடியாதபடி எல்லாரும் அக்கக்கா, நம்ம லோக்கல் பாஷையில அக்கக்கா செதறி ஓடிட்டான்.
1: இருவர் கூட இணையாதபடி எஞ்சி இருந்தவர்கள் சிதறடிக்கப்பட்டார்களாம்.
0: அப்படிதான் இருக்கு என்ன
1: பொதுமொழிபெயர்ப்புல,
0: இருவர் கூட
1: இணையாதபடி எஞ்சி இருந்தவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள்.
0: பியூட்டிஃபுல்லான மொழியாக்கம். இருவர் கூட
1: இணையாதபடி,
0: இணையாதபடி
1: எஞ்சி இருந்தவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள்.
0: சிதறடிக்கப்பட்டார்கள்,
1: செதற தேங்காய் மாதிரி
0: செதற தேங்காய். சாமிக்கு நாம செதற தேங்காய் உடைக்கிறத குறிச்சு மதம் சொல்லி கொடுத்தா, நம்ம சாமி நமக்கு தேங்காய் உடைக்கிறார்.
1: எஸ்
0: நம்ம குரதம முற்றுகை போடப்பட்டிருந்த அந்த எதிரி தான் அந்த தேங்காய். என்ன ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த தேங்காய். தேங்காய் அப்படி இருக்கு
1: ஸ்ட்ராங்.
0: என் பிள்ளைக்கு விரோதமா இவ்வளவு வலுவா நீ என்ன செய்யற, ஸ்ட்ராங்கான யுத்தம் பண்ண போற, முற்றுகை போட்டிருக்கல, அதனால என் புள்ள ஒருமனை பட்டுட்டான். அதனால பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவன் அந்த தேங்காய அந்த முற்றுகை எடுத்து ஓங்கி ஒரு அடி அடிச்சா செதற தேங்காய் எப்படி பறக்கும் சொல்லுங்க. சில்லு சில்ல,
1: சில்லு சில்ல,
0: துண்டு துண்டா,
1: துண்டு துண்டா.
0: ஏதாவது ரெண்டு சில்லு ஒன்னா சேர்ந்து ஜாயின் பண்ணி செதறுமா?
1: இல்ல,
0: ஒன்னா இருந்த தேங்காய் சில்லு சில்ல, துண்டு துண்டா
1: துண்டா.
0: அதனாலதான் அதுக்கு பேரு செதறு தேங்காய்.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: அப்ப உள்ள இருக்கிற அமைப்பு ஒருமனப்படுறப்ப டெவிலோட வியூகம் எவ்வளவு பலமா இருந்தாலும் சரி, அந்த வியூகத்தை செதறடிச்சிடலாம்.
1: எஸ்
0: உங்க குடும்பத்துக்கு விரோதமா சத்துரு போடப்பட்டு இருக்கிற அந்த முற்றுகையை கண்டு பயப்படாதீங்க. முற்றுகை போட்டிருக்கான், என் திருமண வாழ்க்கைக்கு விரோதமா சத்துரு என்ன போட்டிருக்கான்,
1: முற்றுகை போட்டிருக்கான்,
0: பலமா சூழ்ந்து கொண்டு என்ன அச்சுறுத்துறான். பலமான வியூகம், வலுவான முற்றுகை, வருஷக்கணக்கா முற்றுகை, சரண்டராகு சரண்டராகு சரண்டராகு, இல்லைன்னா உன்னை கொன்றுவேன் கொன்றுவேன் சொல்லி முற்றுகை போட்டு சத்துரு தேவன் உண்டாக்கின அமைப்ப வலுவிலக்க செய்யும்படி முற்றுகை போட்டிருக்கிறான். ஆனா தேவன் சொல்றாரு, நீங்க ஒருமனப்பட்டீங்க அப்படின்னா, அஸ் எ சிஸ்டமா நீங்க ஒண்ணா இருந்தீங்கன்னா, அந்த வலுவான முற்றுகையை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு
1: இல்லை.
0: 330,000 பேர்
1: ஒரே
0: ஒரே ஆளானப்ப அம்மோ அந்த அந்த நாகாசோட படை சிதறிடுச்சு.
1: எஸ்
0: எனக்கு இதுல என்ன சத்தியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார்னா, சபை அல்லது குடும்பம் அல்லது ஸ்தாபனம் தனித்தனியாக பிரிஞ்சிருக்கும்னா, துண்டு துண்டாக செதறி கிடக்கும் அப்படின்னா, நாகாஸ் மாதிரி எதிரி ஒன்றா சேர்ந்து வந்து அந்த அமைப்புக்கு விரோதமாக முற்றுகை போடத்தான் செய்வான். என்ன செய்வான்?
1: முற்றுகை போடத்தான்.
0: ஏன் பலமான முற்றுகையை போட்டான்னா, உள்ளே இருக்கிற அமைப்பு துண்டு துண்டாக என்ன செஞ்சு கிடக்கு, செதறி
1: பிரிக்கிறது,
0: செதறி இல்லை பிரிஞ்சு கிடக்கு,
1: பிரிஞ்சு.
0: இவர் ஒரு ஐவர் கூட்டணி, அவர் ஒரு மூவர் கூட்டணி, இவர் ஒரு இருவர் கூட்டணி, அமைப்புக்குள்ள பல கூட்டணி.
1: எஸ்
0: எப்பவுமே அமைப்புக்குள்ள உண்டாகிற கூட்டணி கூட்டணிய அந்த அமைப்பு ரொம்ப என்ன செஞ்சிடும், ஏ அணிக்குள்ள கூட்டணி வைக்காதீங்கப்பா, ஒரே அணியா இருங்க. நீங்க என்னடா அணிக்குள்ள என்ன செய்றீங்க,
1: கூட்டணி வைத்துக் கொள்ளுகிறீர்களே.
0: இது உருப்படுமா அணியை என்ன செஞ்சிருச்சு இப்போ, அவர் அந்த பக்கம் அவர் ஒரு 10 கோஷ்டிக்கு தலைவர், இவர் ஒரு 5 கோஷ்டிக்கு
1: தலைவர்.
0: தலைவர் இவர் என்ன சொல்றாரு, நான் வந்து ஒரு 2 பேர் கொண்ட ஒரு கோஷ்டிக்கு நானு
1: தலைவர்
0: அப்படின்னு உட்கட்சி பூசல் தான் சொல்றாங்க. என்னது உட்கட்சி?
1: உட்கட்சி பூசல்,
0: பூசல், உட்கட்சி பூசல் அப்படின்னா என்னன்னா கோஷ்டி பூசல். சில கட்சிகளுக்குள்ள நிறைய உட்கட்சி பூசல் இருக்கிறதுனாலதான் அந்த கட்சியால தலை தூக்கவே முடியல. பேரெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். உட்கட்சி பூசல் இருக்கிற கட்சியால என்ன செய்ய முடியல,
1: தலை தூக்க முடியல,
0: தலை தூக்கவே முடியல. அப்ப இங்க பல பூசல்கள், ஆனா இதன் மத்தியில தேவன் கிரியை செஞ்சு எல்லாரையும் ஒன்னாக்குறாரு. பாருங்க, 5 பேரா தனியா நின்னவன், 10 பேருக்கு குரூப் தலைவரா இருந்தவன், 20 பேருக்கு தலைவரா இருந்தவன், எல்லாத்தையும் மறந்துட்டு, எல்லா பூசலையும் மறந்துட்டு எல்லாம் ஒன்ன என்ன செஞ்சிட்டான், சேர்ந்துட்டான். அந்த பக்கம் இருக்கிற 5 பேர் இங்கே வந்துட்டார், இந்த பக்கம் இருக்கிற 10 பேர் வந்துட்டார். இப்போ எந்த விதமான உட்கட்சி குழப்பம் எதுவுமே இல்லாமல் எல்லாம் எப்படி ஆயிட்டாங்க,
1: ஒன்றாய்
0: ஒன்றாயிட்டாங்க.
1: ஹல்லேலூயா.
0: சோ 20 ஒரு நாளா பிரிச்சீங்கன்னா எத்தனை பிரிக்கலாம்?
1: அஞ்சு குரூப்.
0: நாலு அஞ்சு குரூப் ஐநாங்க
1: 20
0: 30 மூணா பிரிச்சா? மூணு பத்தா 30 25 அஞ்சா பிரிச்சா? ஐயஞ்சா 25 40 பத்தா பிரிச்சா? பைத்தினாங்க
1: 40
0: ஸோ இதான் பிரித்து பிரித்து பிரித்து பிரித்து பிரித்து பிரித்து. ஆனால் ஒரு அஞ்சை சிதறடிச்சா
1: தனித்தனியா?
0: அஞ்சை பிரித்து அப்படி பிரிக்கலாம். ஒன்றுன்னா பிரிக்கிறது பேர் இல்லை, சிதறி ஓடும்.
1: எஸ்
0: என்ன செய்யுது?
1: சிதறி ஓடுது.
0: இந்த இந்த இந்த பக்கம் பிரிஞ்சு நின்று பூரா ஒன்னாயிட்டான். அதாவது அஞ்சு பேர் ஒரு கோஷ்டி, பத்து பேர் ஒரு கோஷ்டி பூரா என்ன செஞ்சிருச்சு?
1: ஒன்னாயிருச்சு.
0: சவுலோட தலைமையில ஒன்னாயிட்டாங்க. இப்ப எதிரியில வலுவா இருந்தவன் பூரா என்ன ஆயிட்டான்? ரெண்டு பேரும் கூட ஒன்னா சேர முடியாதபடி, எவனுமே தனக்குள்ள கூட்டணி அமைக்க முடியாத விதத்துல எல்லாம் சிதறிட்டான்.
1: எஸ்.
0: அப்ப ஆண்டவர் சொன்னார், சபையாகிய நீங்க ஒன்றுபட்டா சத்ருவை சிதறடிக்கலாம். சபையாராகிய நீங்க, ஒரு கணவன் மனைவியா இருக்கிற நீங்க, நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு நின்னா, இந்த மாதிரி பிரிஞ்சு நின்னா உங்க குடும்பத்துக்கு விரோதமா சத்துரு போட்டிருக்கிற முற்றுகை பலமா இருக்கும்.
1: எஸ்.
0: அந்த சபைக்கு விரோதமாய் போடப்பட்ட முற்றுகை பலமா இருக்கும். அந்த ஸ்தாபனத்துக்கு விரோதமா போடப்பட்ட முற்றுகை
1: பலமா
0: இருக்கும். நமக்கு விரோதமா நாமளே பிரிஞ்சுக்கிட்டு நாம என்னதான் ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்தை கொண்டு எந்த எந்த பிசாசனுடைய முற்றுகையை முறியடிக்க நம்மளால
1: முடியாது.
0: முடியாது.
1: ஹல்லேலூயா.
0: ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இது. அப்ப முற்றுகையை முறியடிக்கணும்னா நாம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ரெண்டு பேரு கடையில் என்னமோ ஒன்று சிக்கியிருக்கு பாருங்க, அதை வெளியே எடுத்து போட்டுறணும். உள்ள சிக்கியிருக்கிறத
1: வெளியே எடுத்து போட்டுறணும்.
0: அருமையான ஒரு ஓமையை சொல்லி கொடுத்தாரு அன்னைக்கு ஒரு மேரேஜில் நான் ப்ரீச் பண்ணுறத. வாய் நிறைய சோறு, நல்ல ருசியான பதார்த்தம் எங்கே இருக்கு?
1: வாய்க்குள்ள.
0: அப்போ ரெண்டு பல்லு, மேல் வரிசை பல்லு கணவன், கீழ் வரிசை பல்லு
1: மனைவி.
0: மனைவி இந்த ரெண்டு பல் வரிசைக்கு நடுவில் தான் அந்த ருசியான பதார்த்தத்தை மென்று என்ன செய்யணும்?
1: தின்று சாப்பிட.
0: மென்று தின்று. அப்ப அந்த ருசியான பதார்த்தத்தை ரெண்டு பல்லும் மெல்லலான்னு பார்த்தா அந்த ரெண்டு பல்லுக்கு நடுவுல ஒரு கல்லு சிக்கிருச்சு. அப்ப ரெண்டு பல்லுக்கு இடையில ஒரு கல்லு சிக்குனா எவ்வளவு ருசியான பதார்த்தத்தையும் நம்மளால மென்று தின்ன முடியுமா?
1: சாப்பிட முடியாது.
0: வாயில என்ன இருக்கு அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, வாயில எப்படி ருசியான பதார்த்தம் இருக்குங்கிறது முக்கியம் இல்லை, ரெண்டு பல்லுக்கு இடையில என்ன சிக்கி இருக்குன்றதான் முக்கியம். அதனாலதான் வீட்டில் நல்லா இருக்கிறோம், ஒரு குறையும் இல்லை. வீட்டில் எல்லாம் எந்த பொருளுக்கும் பஞ்சமே இல்லை. வீடுக்கு குறையில,
1: வாசலுக்கு
0: குறையில, நகைக்கு குறையில, சொத்துக்கு குறையில, படிப்புக்கு குறையில, பதவிக்கு குறையில, ஒரு குறையும் இல்லை. வீட்டில் எங்களுக்கு இருக்கிறதுல ஒரு குறையும் இல்லை. ஆனால் உங்கள் வீட்டில் எல்லாம் இருக்குது, ஆனால் உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில என்னமோ ஒன்று இருக்குது, அதுதான் உங்கள் பல்லுக்கு இடையில சிக்கின ஒத்த கல்.
1: எஸ்.
0: ஆண்டு சொல்றார், அந்த ஒத்த கல்லை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஒருமனை வந்துடும்.
1: ஹல்லேலூயா.
0: அந்த ஒற்றை கல் தான் பிரச்சனை.
1: ஆமென்.
0: இந்த ஒற்றை கல்லை ரிமூவ் பண்ணியாச்சுன்னா நமக்கு விரோதமா போடப்பட்ட முற்றுகையை முறியடிச்சிடலாம்.
1: ஆமென்.
0: அந்த ஒத்த கல்லை ரிமூவ் பண்ண முடியாதா?
1: ஹல்லேலூயா.
0: படாத பாடு படுத்ததே உங்க ரெண்டு பேரையும், மேல் வரிசையும் காலி பண்ணுது,
1: கீழ் வரிசையும் காலி பண்ணுது,
0: கீழ் வரிசையும் காலி பண்ணுது, ரெண்டையும் சின்னவனப்படுத்தது எது? அந்த
1: ஒற்றை கல். ஹல்லேலூயா.
0: அந்த கல் என்னன்னு கண்டுபிடிங்க. அந்த கல்லை கவனமா எடுத்து வெளியில போட்டுருங்க.
1: ஹல்லேலூயா.
0: எல்லாம் சரியாயிரும். அறவை சரியா இருக்கும். ரெண்டு பற்களுக்கு இடையில
1: அறவை,
0: அறவை சரியா இருக்கும். ஆமென். நீங்க வாயில ஒற்ற கல்லு ரெண்டு பல்லு கடையில சிக்கி இருக்கிறப்ப என்னதான் ருசியான பதார்த்தம் வாயில இருந்தாலும் ருசிக்க முடியுமா?
1: முடியாது.
0: ருசி எப்ப வரும்?
1: அந்த கல்லை நீக்க.
0: இங்க பாருங்க, கல்லு சிக்கன நிலைமை நல்லா காட்டுங்க. என்ன இருக்கு? குடும்பங்கிற அமைப்பு, இந்த இந்த மனுஷன் குடும்பங்கிற அமைப்பு குடும்பங்கிற அமைப்பு ஏன் இந்த பாடு விடுதுன்னா, இந்த கணவன் மனைவி ரெண்டு பல்வரிசி கடையில் நிக்கின ஒத்த கல்லு அந்த அமைப்பு இப்படி ஆக்கிருச்சு. இப்ப வாயில கல்லை வச்சுக்கிட்டு நீங்க சவைக்க முடியாது. நீங்க சவைச்சாதான் சுவையே தெரியும். மேரேஜ் லைஃபோட மேரேஜ் லைஃப் எக்ஸலண்டான ஒரு ருசி உள்ளதா இருந்தோம், ஏன் அதை சுவைக்க முடியல அப்படின்னா, அந்த காரியத்தை சவைக்க முடியாதது போல. ஏன் சவைக்க முடியல அப்படின்னா, ஒத்த கல்லு அதை எடுத்துட்டேன்னா அதை நீ சவைச்சு சாப்பிட ஆரம்ப. நீ சவைச்சு சாப்பிட்றப்ப தான் அதில் இருக்கிற ஜூஸ், அதில் இருக்கிற டேஸ்டே ரிலீஸ் ஆகும்.
1: ஆமென்
0: சொல்லுங்க.
1: ஆமென்.
0: அப்போ இந்த ரெண்டு பேரும் கடையில் கிடந்து அந்த ஒரு கல் படாப்படுத்துதே, அது தூக்கி போட்டுற முடியாதா? அது குடும்பத்தை தேவன் நமக்குன்னு ஏற்படுத்தி கொடுத்த அந்த குடும்பத்தை, அந்த குடும்பத்தின் காரியங்கள், அந்த தெய்வீக அமைப்பில் இருக்கிற அந்த அற்புதங்களை நம்மளால் அனுபவிக்க முடியாத விதத்தில் நம்மளை தடை செய்கிறதே, அதை ரிமூவ் பண்ணக்கூடாதா? பல்லு கடையில் ஒரு கல் சிக்கினா மட்டும் உடனே அதை எடுத்து போகிறதுக்கு எல்லாத்தையும் நிப்பாட்டிடுறியே, சாப்பாட்டை நிறுத்திடுற, சோறு தட்டில் அப்படி நம்ம பிசைஞ்சிக்கிட்டு இருக்கிறப்ப பிளேட்டில் ஒரு கல் அருவிருச்சுன்னா முதல்ல நிறுத்திட்டு அப்படி குத்தி குத்தி பார்த்து தேய்ச்சி பார்த்து எங்கன்னு ஒரு மாதிரி சத்தம் வருதுன்னு பார்த்து, அப்புறம் கையில் அப்படியே அமுக்கி அதை கொஞ்சம் நசுக்கி நசுக்கி பார்த்து, ஆஹா ஒத்த கல் எடுத்து போட்ட பின்னாடி தான் என்ன செய்கிறோம், சாப்பிட்றோம். இப்போ லைஃப்லேயும் அப்பப்போ என்னமாவது ஒன்று நெருடுதுன்னா, ஏதாவது உரசுதுன்னா, நம்ம கொஞ்சம் என்னடா ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு சத்தம் என்ன செய்யுது உள்ளுக்குள்ள ஃபேமிலிக்குள்ளே
1: கேட்குது
0: வருது, அதை கொஞ்சம் உரசி பார்த்து எங்கே வருது, இந்த இங்கே உரசிப்பார், என்னமோ ஒன்று சத்தம் கேட்டுச்சு, இங்கே உரசிப்பார், இங்கே உரசிப்பார், இங்கே தான் என்ன செய்யுது சத்தம்
1: கேட்குது
0: வருதுன்னு எவ்வளவு கேர்ஃபுல்லாக தட்டை அலசி ஆராய்ஞ்சு அந்த ஒற்றை கல்லை தூக்கி வெளியில் போட்டுட்டு அதுக்கப்புறமும் கவனமாக மெதுவாக மென்று மென்று பார்த்து ஏதாவது. எவ்வளவு கவனமாக இருக்கிறோம் சாப்பாட்டில், சாப்பாட்டில் இந்த கல் விஷயத்தில் இவ்வளவு கவனமாக இருக்கிறோமே, கல்யாண விஷயத்தில் எவ்வளோ கவனமாக இருக்கணும். சாப்பாட்டில் கல் விழுந்தால் அதை கவனமாக எடுத்து போடுற, கல்யாணத்தில் கல் விழுந்துருக்குடா,
1: எஸ்
0: நீ பாட்டில் அதெல்லாம் ஒன்றும் செய்யாதுன்னு சொல்கிற. ஆண்டவர் எவ்வளவு அருமையாக நம்ம இடத்துல சொல்லி கொடுக்குறாரு, அது சபையா இருந்தாலும் சரி அந்த ஒற்றை கடலை எடுத்து போடாம சபையினுடைய ஒருமனம் ரெஸ்டோர் ஆகாது. அது ஸ்தாபனமா இருந்தாலும் சரி, அந்த நெருடலை உண்டு பண்ணுகிற உறவுல நெருடலை உண்டு பண்ணுகிற அந்த ஒற்றை கல்லை தூக்கி வெளியே போடாம எதுவும் சரி பண்ண நம்மளால
1: முடியாது.
0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: இதுல நாம கவனமா விழிப்பா இருக்கிற பொழுது நம்முடைய மேரேஜ் லைஃபை நம்மளால காத்து கொண்டு இந்த இந்த இந்த ஒருமனத்துக்குள்ள இருந்து நமக்கு விரோதமாக, குடும்பத்துக்கு விரோதமாக போடப்பட்ட முற்றுகையை நம்மளால் முறியடிக்க முடியும். ஆமே
1: ஆமே.
0: ஸோ இந்த இருவர் ஒருமித்து நடந்தால், உங்களில் இருவர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய அவர்கள் ஒருமித்து நடந்து போவார்களோ. ஆமே.
1: ஹல்லேலூயா.
0: ஆமோஸ் 3:3 நீங்கள் என்ன செய்யக்கூடாது, மறக்கவே
1: கூடாது.
0: ஸோ கணவனும் மனைவியும் ஒருமனப்பட்டால் முற்றுகை என்ன செய்யலாம், முறியடிக்கலாம். எப்படி முறியடிக்கலாம், துண்டு துண்டா சிதறடிச்சு முறியடிக்கலாம். ஓகே. ஆனால் கணவனும் மனைவியும் தனித்தனியாக பிரிஞ்சிருந்தா அங்கங்க சிதறி கிடக்கிற சத்துலாம் ஒன்னா என்ன செஞ்சிருவான்,
1: சேர்ந்துருவான்.
0: டேய், இவங்க ரெண்டு பேரும் கடையில் ரெண்டு பேரும் பேசிக்கிறதே இல்லையா, ரொம்ப நாளா ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரிச்சு ரொம்ப நாளா ஆச்சான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுனாலே அந்த குடும்பத்துக்கு உரதமா பிசாசு அப்படி அணிவகுத்துருவான். பல இடத்துல இருக்கிற படையெல்லாம் ஒன்னா திரட்டி சுத்தி என்ன செஞ்சிருவான்,
1: அணிவகுத்து
0: முற்றுகை போட்டுருவான். இந்த மிலிட்டரி அந்த சிஸ்டத்தை ஒட்டச்சு சிதறடிச்சு அவனை துண்டு துண்டா சிதறதேங்காய் ஆக்கணும்னா, வெரி சிம்பிள், நீங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு இடையில பெரிய உறுத்தலை உண்டு பண்ணுகிற அந்த ஒற்றை கல்லை தூக்கி வெளியில போட்டுட்டு நீங்க மேரேஜ் லைஃபை வாழ ஆரம்பிங்க. முற்றுகை முறியடிக்கப்படும். எப்படி? பெரிய அசிங்கமா, மிகப்பெரிய அவமானப்பட்டு ஓடுவான். எப்படின்னா தனித்தனியா ஓடுவான். எப்படி ஓடுவான்,
1: தனித்தனியா
0: ஓடுவான்.
1: ஹல்லேலூயா.
0: ஸோ இன்னும் உங்களோட பேசணும்னு நான் வந்தேன், ஆனால் எனக்கு முக்கியமான ஒரு காரியத்தை இப்போ நான் தொடணும், அது தொட்டா டைம் ஆயிடும். ஸோ நாளைக்கு இதை குறித்து உங்களோட நான் பேசுறேன். ஆமே
1: ஆமே.
0: ரெண்டு பேர் ஒன்று அப்படி ஒரு அணி ஆகிற பொழுது அது என்ன மாதிரி ஒரு வேலையை லைஃப்பில் செய்யுது அப்படிங்கிற அந்த சுவை இருக்கு பாருங்க. இன்னைக்கு சொன்னேன் பாருங்க, அதை சுவை அந்த சவைச்சா தான்
1: அந்த சுவை
0: சுவை தெரியும். அது என்ன சுவை, அது எப்படி சவைக்கிறது, அதை குறித்து நாளைக்கு அந்த காரியத்தை நமக்கு அப்படி ருசி காட்ட போறார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அதனால நாளைக்கு எங்களோட நீங்க வழக்கம் போல இணைந்திருங்கள். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆமென்.
1: ஆமென்.
0: தேங்க்யூ ஜீ.

0: ஆண்டவரோட தனிப்பட்ட பர்சனல் ரிலேஷன்ஷிப்லையும் பாருங்களேன், நம்மளால ஏன் ஒரு இன்டெப்தாக அவரோட ஒருமனப்பட முடியலன்னா, ஏதோ ஒரு ஒரு ஒரு ஒரு சின்ன காரியம் உள்ளே கிடந்துட்டு பல்லு கடையில் சிக்கின அந்த சின்ன கல் போல அவருக்கு நமக்கு இடையில ஏதோ ஒன்று அது ஒரு நெருடலை உண்டாக்குது, ஒரு உறுத்தலை உண்டாக்குது. அந்த ஒற்றை விஷயத்தோடு நான் போராடுறேன். அதனால தான் இந்த காட்லி லைஃப்பில் இருக்கிற அந்த மகத்துவங்களை அதை வந்து அது என்ன சொல்கிறது, கை கெட்டினது எது கெட்டலை,
1: வாய் கெட்டல.
0: நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மாத்துறேன், வாய் கெட்டினது வயிற்று கெட்டலை, தொண்டை குழிக்கல போல. ஆக்சுவலாக அதை நான் வந்து நல்லா சுவைச்சிருக்கணும். கிறிஸ்துவுக்குள்ள எனக்கு இருக்கிற வளங்களை நான் நல்லா அவரோட உறவாடி சுவைச்சு என்ன செஞ்சிருக்கணும்,
1: சுவைச்சிருக்கணும்.
0: ஆனால் அதை ஏன் செய்ய முடியலன்னா, எல்லாம் வாயில் இருக்கு, ஆனால் அதோட சேர்ந்து ஏதோ ஒரு கல் இருக்கு. அதை நான் சரி செய்யாத வரைக்கும் எனக்குன்னு அவர் வச்சிருக்கிற இந்த அருமையான காரியங்களை என்னால் அனுபவிக்க முடியாது. வருஷக்கணக்காக அந்த ஒத்த கல்லோட போராடுறீங்களே, அந்த கல் வேணாம், அந்த கல் வேண்டாம். அவருக்குள்ள நீங்கள் அனுபவிக்க வேண்டிய சகல சந்தோஷங்களையும் அடியோட பறிக்கிற அந்த ஒற்ற கல்லோட பற்களுக்கு சகவாசம் வேண்டாம். அவரோடு உள்ள உறவுக்கும் அப்படிதான். கணவன் மனைவியோடு உள்ள உறவுக்கு இடையிலையும் கல் வரக்கூடாது, அவருக்கு நமக்கு இடையிலையும் கல் வரக்கூடாது, கணவன் மனைவிக்கு இடையிலையும் கல் வரக்கூடாது, சபையாருக்கு நமக்கும் இடையிலையும் கல் வரக்கூடாது. சபையார் ஒருவருக்கொருவர் உள்ள உறவுல இடையிலையும் ஒரு கல் என்ன செய்யக்கூடாது,
1: வரக்கூடாது.
0: பிசாசு பார்த்தான், இப்படியே விட்டா இவங்க நல்லா சவைச்சு என்ன பண்ணிடுவானுங்க, சுவைச்சிருவானுங்க. சவைக்கிறதுக்கு பல் இருக்கு, அதனால் ஒன்றும் செய்ய முடியாது. இவர் பரிமாறுற பதார்த்தத்தில் சுவை இருக்கு, அதையும் ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாம் இருக்கு, அதனால இவனுக்கு எதிராக என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் பாரு, அந்த ரெண்டு பல்வரிசை கடையில் ஒரு ஒத்த கல்லை வச்சுட்டேன்னா அவ்வளோ அவுட்டு.
1: எஸ்,
0: தனக்கு விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும்
1: நிலைத்து நிற்காது.
0: ரெண்டு பல் வரிசையும் ஒன்னா அலைனாக முடியாததுக்கு காரணம் ஒற்ற கல். பெரிய கல் இல்லைங்க, சின்ன கல் உள்ள வந்தா கூட ரெண்டு பல்லும் சரியா ஒன்னா அலைன என்ன செய்யாது, ஆகவும் முடியாது. தேவன் அப்படிதான் அந்த திருமண அமைப்பை, சபை என்கிற அமைப்பை, உறவுகள் என்கிற அமைப்பை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கிறாரு. So remove that little stone. உங்க திருமண பந்தத்தை அனுபவிக்க முடியாத விதத்துல, ஆண்டவரோட உள்ள ஐக்கியத்துல வளர முடியாத விதத்துல, அந்த அனுபவத்தை முழுசா உணர தடையா இருக்கிற அந்த ஒற்றை
1: கல்.
0: அருமையா காயின் எடுத்துட்ட பாருங்க, சாப்பாட்டை ஒண்ணும் செய்யல, என் நாக்குல அந்த அதை ருசிக்கிற அந்த ருசிக்கிற நாக்கையும் ஒண்ணு என்ன செய்யல, செய்யல. பற்களையும் ஒன்று என்ன செய்யலை,
1: செய்யலை.
0: எல்லாம் அதை அதை அப்படியே இருக்கு. ஆனால் அவன் ஜரக்க கொண்டு வந்து உள்ள வச்சான் பாருங்க, எதையுமே சுவைக்க முடியல, எதையுமே செய்ய முடியல, வாயே ஸ்தம்பிச்சு போச்சு. ஆண் மனிதன் இருக்கு, அதுக்கு பிறகு வாய் சுவைக்கிறதுக்கு பதில் அப்படியே நாக்கு துளாவுது. என்னடா பண்ணுது, நாக்கு ஆராய்ச்சி பண்ணுது, ஏண்டா இவ்வளவு ஆராய்ச்சி வாயில முழுங்க, இல்லை இல்லை இல்லை என்னமோ ஒன்று சிக்கி இருக்கு உள்ள, என்ன செய்யுது, அது அப்படியே துளாவி. அப்புறம் மெல்ல கடிச்சு பார்த்து இங்கேதான் என்ன செய்யுது இருக்குன்னு, நாக்கு வாய் என்ன சர்ச் பண்ணுது. சம்பந்தம் இல்லாத ஒத்த கல் உள்ள வந்துருச்சுன்னா நாக்கும் வாயும் படாத பாடுபட்டு நாக்கு துளாவது, பல்லு இது பண்ணுது, அதை எடுத்து வெளியில போடுற வரைக்கும் எல்லாமே அப்படியே முடங்கி போதா. அந்த மாதிரி நம்முடைய ரிலேஷன்ஷிப்லையும் நாம சர்ச் பண்ணி இருதயத்தை ஆராய்ந்து, எதிரா திகட்டலை உண்டாக்குது, எதிரா சஞ்சலத்தை உண்டாக்குது, எடுத்து போடுறாத அப்படின்னு சொல்லி நாம அதை கவனமாக அதை நம்ம ரிமூவ் பண்ணுக்கிற பொழுது மேரேஜ் லைஃபை காத்துக்கொள்ளலாம். ஆண்டவரோட நமக்குள்ள உறவை என்ன செய்யலாம், காத்துக்கொள்ளலாம். சபையாரோட நமக்குள்ள உறவை என்ன செய்யலாம்,
1: காத்துக்கொள்ளலாம்.
0: எது உறுத்துது, எது நெருடலா இருக்கு, எது வாழ்க்கையை ருசிக்க முடியாத விதத்துல தடையா இருக்கு, அந்த ஒற்ற கல்லை கண்டுபிடிங்க.
1: Hallelujah.
0: Remove it. And you will enjoy அந்த திருமண காரியத்தினுள்ள அந்த சொல்லுது அந்த delights of marital life என்ஜாய் பண்ண அங்கதான் முடியும்.
1: ஆமென்.
0: தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் இந்த காலை நேரத்திலையும். அன்று நாங்கள் களைப்போட வந்தாலும் நீங்க ஃப்ரெஷ்ஷா எங்களோட பேசுறதுக்காக நன்றி. உங்களுடைய ஜனத்தோட பேசும்படி, எங்களோட பேசும்படி நீங்க எவ்வளவு ஆர்வமா இருக்கிறீங்க. தொடர்ந்து எழுச்சி எங்களுக்குள்ள கடந்து வருகிற இந்த உங்களுடைய ஃப்ளோவுக்காக நாங்கள் நன்றின்னு சொல்கிறோம். அந்த ஒற்ற கல்லை குறித்து இன்னைக்கு எங்களோட பேசுகிறதுக்காக நன்றி. அந்த ஒற்ற கல் உங்கள் ரெண்டு பேரும் கடையில் வந்ததுனால தான் திருமண வாழ்க்கைக்கு விரோதமாக சத்துரு போட்டிருக்கிற அந்த முற்றுகை பலமாக இருக்கு. அந்த முற்றுகையை சிதறடித்து அந்த முற்றுகையை முறியடிக்கணும்னா பல்லுக்கு இடையில் சிக்கியிருக்கிற அந்த ஒற்ற கல்லை ரிமூவ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த முற்றுகை முறியடிக்கப்படும், தனித்தனியாக சிதறடிக்கப்படும்னு ஒரு அற்புதமான ஆலோசனை சொல்லி உங்களில் ரெண்டு பேர் ஒருமித்திருந்தால் ஒழிய, ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய அவர்களால் ஒருமித்து நடக்கக்கூடுமோ என்ற நாமோஸ் 3:3 வச்சு எங்களோட நீங்கள் பேசினதுக்காக உமக்கு நன்றி. இது கால் கட்டு இல்லைப்பா, இது அன்பின் கட்டு. கால் கட்டு தான் சுதந்திரத்தை பறிக்குது, ஆனால் அன்பின் கட்டில் ஒருவரால் ஒருவர் ஆண்டவரே நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். அந்த ஒருமனத்துக்குள்ளேருந்து தான் பரலோகத்தில் பல காரியம் உண்டாகுது. அதுக்காக எங்களுக்கு இடையில் நீங்கள் போட்டிருக்கிற அந்த அன்பின் கட்டுக்காக உமக்கு நன்றி. கணவன் மனைவி கடையில் அந்த ஒற்றை சிந்தை காணப்பட நீங்கள் கிருபை செய்யுங்க. இந்த நாள் எங்களோடு இடைவிட்டதற்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
2: ஆமென். நேயர்களே, நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்தவ
3: உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13 நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1 எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும், அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும், அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது, அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும், அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீர முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

இரண்டு பேராக இருந்தாலும் சரி, மூன்று பேராக இருந்தாலும் சரி, அவருடைய நாமத்தில் கூடும்போதே அவர் வருகிறார். அப்படித்தான் வேதம் சொல்கிறது. அதனால் தான் சொல்கிறேன், ஜெபியுங்கள், ஆலயத்திற்கு செல்வதை விட்டுவிடாதிருங்கள், குடும்பத்திலும் ஜெபியுங்கள், எல்லா இடங்களிலும் அவர் நாமத்தில் கூடுங்கள், ஜெபியுங்கள். ஆராதிப்பதும் ஒரு வகையான ஜபம்தான். ஆராதனை செய்வது யுத்த ஜபம் செய்வதற்கு சமம். துதிகளின் மத்தியில் அவர் வாசமாயிருப்பார் என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னா அவர் பிரசன்னம். அவர் நம் மத்தியில் வந்தால் எல்லாமே நடக்கும். என்ன அற்புதம், அதிசயம், சுகம், விடுதலை, வியாதி மாயமாய் மறைந்து போகும். மாயமாய்னா மிராக்குலஸ்லின்னு சொல்லுவாங்க இல்லையா, மிராக்குலஸ்லினா அப்படியே சடனா இருக்கும், அப்படியே இல்லாமல் போயிடும், அப்படியே மாயமா மறைஞ்சு போயிடும். ஆம், அவர் வரும்போது எல்லா அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்வார். அவர் பிரசன்னம் எப்ப வரும், அவர் நாமத்தில் நாம் கூடும்போது அவர் பிரசன்னம், அவரை துதிக்கும் போது அவர் பிரசன்னம் வருவார். விடுதலை. ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட்.

சங்கீதம் 91 திருப்புவோம். சங்கீதம் 91 கடைசியிலே வந்து விட்டோம். கடைசி வசனத்தை இன்றைக்கு வாசிக்க போகிறோம். வாசித்து அதை நாம் படித்து அறிந்து கொள்ள போகிறோம். நீடிய ஆயுளை குறித்து இன்றைக்கு நான் பேச போகிறேன். இந்த கடைசி வசனத்தை வாசித்து விட்டு நீடிய ஆயுள், லாங் லைஃப், நீடிய ஆயுளை குறித்து நான் பேச போகிறேன். கடைசி வசனத்தை வாசிப்போம். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய வாக்கு தத்தங்கள் உண்மையானவைகளாக இருக்கிறது. அநேகர் நீடிய ஆயுளை பற்றி குழம்பி போனவர்களாக இருக்கிறார்கள். கிறிஸ்தவ மக்களிடத்திலே சாதாரணமாக என்ன எண்ணம் என்றால், சாதாரணமாக என்ன நினைக்கிறார்கள், ஏதோ அவரவர் தலையில் என்னமோ எழுதி வைத்திருக்கிறது, அது எழுதி வைத்திருக்கிற நாட்கள் வரைக்கும் அவரவர்கள் உயிரோடு இருப்பார்கள், என்றைக்கு சாகணும்னு எழுதி வைத்திருக்கிறதோ அன்றைக்கு சாகிறார்கள், இதுதான் மனிதனுடைய வாழ்க்கைன்னு வெறும் வெளியில் இருக்கவங்க அவிசுவாசிகள் நம்புகிறது மட்டுமல்ல, கிறிஸ்தவ விசுவாசிகள் நம்புகிறார்கள். எல்லாம் அப்படி பார்க்குறீங்க, கிறிஸ்தவ விசுவாசிகள் நம்புகிறார்கள், ஏதோ தலையில் எழுதி வைத்திருக்குது, அதன்படி தான் எல்லாருக்கும் நடக்குது, இதை மாற்றுறதுக்கு நாம் ஒன்றுமே பண்ண முடியாது, எல்லாம் கடவுள் விட்ட வழி, எல்லாம் அவர் நினச்சபடி தான் நடக்குது, ஒரு ஆள் திடீர்னு சேர்த்துட்டா ஏதோ கடவுளுடைய சித்தத்தின்படி தான் அது நடந்து விட்டது என்று அப்படி தான் எண்ணுகிறோமே தவிர, வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் கொஞ்சம் கூட யோசித்து பார்ப்பது கிடையாது. எனக்கு தெரியும் உள்ளே எத்தனையோ கேள்விகள் எழும்புகிறது என்று, ஆனால் இன்னும் 1-2 வாரம் அதை பேச

ஒரே வாரம் அல்ல, ஒன்று ரெண்டு வாரம் இந்த நீடிய ஆயுளை குறித்து பேசப் போகிறேன். அநேக நமக்குள்ளாக இருக்கிற கேள்விகளுக்கு பதில் அளிக்கப்படும் என்று நினைக்கிறேன். எல்லா கேள்விகளுக்கும் நாம் பதில் அளிக்க முடியாது, ஆனால் வேத வசனத்தை போதிக்க முடியும், அவ்வளோதான் நான் செய்ய முடியும். வேத வசனத்தில் என்ன சொல்கிறது என்பதை குறித்து நாம் பார்ப்போம். வேத வசனம் நாம் நினைக்கிறபடி சொல்லி வைத்ததில்லை. அதாவது எல்லாருக்கும் தலையில் எழுதியிருக்குது, அவங்க சாகிற அன்னைக்கு யார் அதை மாற்ற முடியாது, எழுதி வைத்திருக்கிறபடி தான் எல்லாம் நடக்கும், எல்லாமே கர்த்தருடைய சித்தம்தான் என்று நாம் நினைக்கிறோமே, அப்படி வேத வசனம் சொல்லவில்லை. வேத வசனம் இன்னும் கேட்டால் தெளிவாக போதிக்கிறது. நீடிய ஆயுளை பொறுத்த வரைக்கும் தெளிவாக போதிக்கிறது. ஒரு மனுஷன் தன்னுடைய ஆயுள் நாளை பெருக பண்ண முடியும் என்று போதிக்கிறது. வாசித்து பாருங்கள் வேதத்தை, நீங்களே சும்மா வாசித்து பாருங்கள், அது விளங்கும். எந்த மனுஷனும் தன்னுடைய ஆயுள் நாட்களை அதிகரிக்க முடியும், அவன் சில காரியங்கள் செய்ய முடியும். அவனுடைய சில கிரியைகள்னால், அவன் செய்கிற சில காரியங்கள்னால் தன்னுடைய ஆயுள் நாட்களையே அவன் அதிகரிக்க முடியும் என்று வேத வசனம் போதிக்கிறது. எல்லாம் முழிக்கிறீங்க, சிலர் நினைக்கிறாங்க இன்னைக்கே தெரிஞ்சுக்கிட்டேன் நல்ல காலம், இப்போலேருந்து ஆரம்பிச்சா கண்டிப்பா ஆயுள் நாட்களை பெருக பண்ணலாம். நிச்சயமா உண்மை. வேத வசனம் திட்டவட்டமாய் போதிக்கிறது, ஆயுள் நாட்களை நாம் பெருக பண்ண முடியும், அதிகரிக்க முடியும். அதற்கு சில காரியங்களை நாம் செய்ய முடியும். ஆவிக்குரிய சில சத்தியங்கள் உண்டு, ஆவிக்குரிய சில காரியங்கள் நாம் அனுசரிக்க வேண்டியது உண்டு. அவைகளை நாம் கவனிக்கும் போது, அதன்படி நடக்கும் போது, அதை செய்கிற போது நம்முடைய ஆயுள் நாட்களே பெருகுகிறது என்று வேத வசனம் சொல்லுகிறது. அதை மறுக்க முடியாது, அதுக்கு வருவோம் பின்னாடி. முதலாவது சில வசனங்களை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். நிறைய வசனங்களை இன்றைக்கு கொடுக்க போகிறேன், அதனால கடகடன்னு வாசிப்போம். முதலாவது, நீடிய ஆயுள் தேவனுடைய வார்த்தையிலே நமக்கு வாக்கு தத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீடிய ஆயுள், சங்கீதம் 91:16 சொல்லுகிறது, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி. நீடிய ஆயுள்னா எவ்வளவு நாளுங்கன்னு கேட்கலாம். வேதம் சொல்லுகிறது 70 வருஷம், வெள்ளத்தின் மிகுதியால் 80 வருஷம் என்று. ஆனா உண்மையில சொன்ன போனா எவ்வளவு உங்களுக்கு திருப்தியா இருக்குதோ அவ்வளவு வரைக்கும். சாப்பிடும்போது போய் சாப்பிட உட்காடுறீங்க, 4 இட்லி சாப்பிட்றீங்க, இன்னும் ஒண்ணு கூட சாப்பிடலாம் போல இருக்குது, இன்னும் ஒன்று சாப்பிட்றீங்க, அதுக்கப்புறம் இன்னும் ஒன்று கூட சாப்பிட்லாம் போல இருக்குது, இன்னும் ஒன்றும் சாப்பிட்றீங்க. அப்புறம் 6க்கு மேலே வைக்க பார்க்குறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஐயோ வேணாங்க போதும், இதுக்கு மேலே சாப்பிடவே ரொம்ப திருப்தி ஆகிடுச்சு, இதுக்கு மேலே வேண்டவே வேண்டாம் போதும் என்று சொல்கிறீங்க. அதுபோல தான் வாழ்வும், அதுபோல தான் ஜீவனும், அதுபோல தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்குவேன். திருப்தியாக்குவேன்னா அவன் போதும்னு சொல்கிற வரைக்கும், ஆண்டவரே போதும், இதுக்கு மேலே வேண்டாம், நல்லா வாழ்ந்தாச்சு, ரொம்ப சந்தோஷம், இந்த உலகத்தில் இவ்வளோ நாள் இருந்தாச்சு, நான் திருப்தியாக இருக்கிறேன், எனக்கு போதும், இதோட போதும், இன்னையோட நிறுத்திக்கும்னு சொல்கிற வரைக்கும் கர்த்தர் ஜீவனை கொடுப்பார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க, எல்லாரும் சொல்லுங்க. நீடித்த நாட்களால் என்னை திருப்தியாக்குவார். உங்களுக்கு திருப்தியா? அதுதான் நீடித்த நாட்கள். உங்களுக்கு சந்தோஷமா? உங்களுக்கு திருப்தியா? அதுதான் நீடித்த நாட்கள். நம்முடைய நாட்களை பெருக பண்ணவும் அதிகரிக்கவும் நம்முடைய கையில் சில காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வேத வசனம் நமக்கு திட்டவட்டமாக போதிக்கிறது. அதுக்கு முன்னால் இதை பார்ப்போம். தேவனுடைய வார்த்தையிலே நீடித்த நாட்கள் அல்லது நீடிய ஆயுள் வாக்கு தத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 23:16 திருப்புவோம். 26வது வசனம், 23:26 கடைசி பகுதி, 26:2, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன், அதில் ஒன்றும் குறைவு இருக்காது, அதை பூரணப்படுத்துவேன் என்று தேவன் சொல்லுகிறார். பழைய உடன்படிக்கையிலே இஸ்ரவேல் மக்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 128 வாசிப்போம். சங்கீதம் 128:6, பூரணப்படுத்துவேன்னா எவ்வளோ தூரங்க அது, எவ்வளவு நாள் அது பூரணப்படுத்துறதுன்னா எத்தனை வருஷம் என்று கேட்கலாம். இங்கே ஒரு க்ளூ, ஒரு சின்ன ஒரு அடையாளம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. 168:6, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய், பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். சுருக்க சொல்ல போனால், நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய். எல்லாரும் சொல்லுங்க, நான் என் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பேன். நீடித்த ஆயுள் எவ்வளோ நாள்? நமக்கு பிள்ளைகள் பிறந்து அவர்களுக்கு திருமணமாகி
அவர்களுக்கு பிள்ளைகள் பிறந்து அவர்களை நாம் காண்கிற வரைக்கும் அவ்வளவு நாட்கள் நீடித்த ஆயுசை கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை திருப்தியாக்குவேன் என்று சொல்லுகிறார். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய், அது கர்த்தரால் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் என்று வேதவசனம் திட்டவட்டமாய் போதிக்கிறது. நீடிய ஆயுள் கர்த்தரால் திட்டவட்டமாக விசுவாசிக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். யோபு, யோபுவின் புத்தகத்துக்கு திருப்போம். எல்லாருக்கும் யோபுவை பற்றி தான் கேள்வி. எதை எடுத்தாலும் யோபுவுக்கு என்னங்க ஆச்சு? அவர் பாடுபடலையா? அவர் கஷ்டப்படலையா? அவர் இப்படி இல்லையா? யோபு 5 திருப்புவோம், 26 42 பிறகு நாம் காண்பிப்போம். யோபு நீடித்த நாட்கள் வாழ்ந்து வாழ்க்கை அனுபவித்து முதிர் வயதில் அவன் தேவனிடத்தில் போய் சேர்ந்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். 5:26 ஒரு அருமையான வசனத்தை காண்கிறோம். தானியம் ஏற்ற காலத்திலே அம்பாரத்தில் சேருகிறது போல முதிர் வயதிலே கல்லறையில் சேருவீர். என்ன நல்ல வசனம் பாருங்க. தானியம் ஏற்ற காலத்தில் அறுவடை செய்யப்பட்டு அது போய் சேர்க்கப்படுகிறது, அது போலவே நல்ல முதிர் வயதான பிறகு அதுக்கு ஒரு அறுவடை காலம் இருக்கிறது. நம் வாழ்ந்து முடித்து கல்லறைக்கு போய் சேருகிறோம், அதுக்கு ஒரு தனி அறுவடை காலம் இருக்கிறது. அது இப்போ இல்லை, அது நல்ல வாழ்ந்து முடித்து தானியம் ஏற்ற காலத்தில் அம்பாரத்தில் சேருகிறது போல முதிர் வயதிலே முதல்ல உன்னுடைய ஆயுள் நாட்களை பூரணப்படுத்துவேன், அப்புறம் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பேன். இப்போ இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்றார், முதிர் வயதுல, வயதான காலத்திலே புராணன் போய் நாம் போய் அங்கே சேர்க்கப்படுவோம், கல்லறையில் சேர்க்கப்படுவோம். ஏதோ திடீரென்று மறிப்பதோ அல்லது நடுவில் நம்முடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்வதோ அல்ல, முதிர் வயதிலே நாம் கல்லறையிலே சேர்க்கப்படுவதுதான் தேவனுடைய சித்தம். அதுதான் தேவன் விரும்புகிற காரியம். அப்படிதான் நாம் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அடுத்த வசனம் பார்ப்போம். 3 பார்த்தோம். 1, ஆயுள் நாட்களை பூரணப்படுத்துவேன் சொன்னார். இன்னொன்று, பிள்ளைகளின் பிள்ளைகளை நீ காண்பாய்னு சொன்னார். 3, இன்னும் தெளிவா முதிர் வயதான பிறகுதான் நீ கல்லறையில் சேர்க்கப்படுவாய் என்று திட்டவட்டமாய் வேத வசனம் சொல்லுகிறது. இப்பொழுது ஒரு சில தேவனுடைய பிள்ளைகளுடைய உதாரணத்தை காண்போம். தேவனுடைய பிள்ளைகள் எப்படி வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து நீடிய ஆயுளை அனுபவித்து பிறகு கர்த்தருக்குள் மரித்தார்கள் என்பதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 25:8 25:8, ஆபிரகாம் உயிரோடு இருந்த ஆயுசு நாட்கள் 175. நல்ல நிறைய நாள் வாழ்ந்து இருந்து அவர் பிறகு போனார். ஆதியாகமம் 35:28 ஈசாக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 35:28 நல்ல வசனம் இது. கவனிங்க, ஈசாக்கு விருத்தாப்பியமும் பூரண ஆயுசு உள்ளவனாகி 180 ஜீவித்திருந்து. ஈசாக்கும் தன்னுடைய தகப்பனை போலவே விருத்தாப்பியமும் பூரண ஆயுசு உள்ளவனுமாகி 180 வரை அவன் ஜீவித்திருந்தான். பிறகு பிராணன் போய் மரித்தான். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏதாவது நடுவில் ஏதாவது வந்து மனுஷன் போறது தாங்க அது சகஜம் அது அப்படின்வாங்க. ஏதாவது வியாதி வந்து, ஏதாவது நோய் வந்து, ஏதாவது ஒன்று வந்து சாகிறது தான் வழக்கம். எப்படியோ மனுஷன் சாகணும், அவன் வியாதியிலேயோ அதுலேயோ இதுலேயோ சாகிறான் என்று சொல்லுவார்கள். அப்படி சாகவில்லை ஈசாக்கு. எப்படி செத்தார்? விருத்தாப்பியமும் பூரண ஆயுஷும் உள்ளவனாகி 180 இருந்து பிறகு பிராணன் போச்சு, ஜீவன் அவனை விட்டு எடுக்கப்பட்டது, நிம்மதியாக மரித்து போனான் என்று எழுதியிருக்கிறது. தாவீதை குறித்து வாசிக்கிறோம். 1 ஆகமம் 29:28 1 ஆகமம் 29:28 அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணமடைந்த பின் அவனுடைய குமாரன் சாலமோன் அவன் ஸ்தானத்தில் அரசாண்டான். தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணமடைந்த பின், அதுதான் கர்த்தருடைய சித்தம், அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். யோபு 42:42 யோபுவின் கதையை பார்ப்போம். 16 யோபு 42:16-17 இதற்கு பின்பு, எதற்கு பின்பு? அவ்வளவு தொல்லைகளும் பாடுகளும் கஷ்டங்களும் அவனுக்கு வந்த வியாதிகள் எல்லாவற்றுக்கும் பின்பு எல்லாவற்றையும் அவன் எப்படியோ மேற்கொண்டு எல்லாவற்றையும் ஜெயித்து இவற்றிற்கு பின்பு 140 உயிரோடு இருந்து, யோபு 140 உயிரோடு இருந்து
நாலு தலைமுறையாய் தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். யோபுவுக்கு அந்த பிரச்சனையை பற்றியே நிறைய பேர் பேசுவாங்க. யோபுவுக்கு அந்த பிரச்சனை தான் நமக்கு வரணும்னு வாங்க. யோபுவுக்கு அந்த பிரச்சனை நமக்கு இருந்தால் நம்ம பெரிய பரிசுத்தமானு சொல்லுவாங்க. ஆனால் யோபு வாழ்ந்த மாதிரி நீடிய ஆயுள் உள்ளவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். யோபு அவ்வளவு பிரச்சனைகளுக்கு பிறகும் அவ்வளவு போராட்டங்களை வாழ்க்கையில் சந்தித்த பிறகும் நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இப்பொழுது மறுபடியும் நம்ம முதல்ல சொன்னதுக்கு வருவோம். நம்முடைய ஆயுள் நாட்களை குறித்து ஒண்ணுமே நாம் செய்ய முடியாது என்றுதான் ஜனங்கள் நினைக்கிறார்கள். விசுவாசிகளும் அப்படிதான் நினைக்கிறார்கள். குறிப்பா விசுவாசி தான் ரொம்ப அப்படி நினைக்கிறாங்க. நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. அது கர்த்தர் விட்ட வழி. கர்த்தர் என்னைக்கு வச்சிருக்காரோ அன்னைக்கு போக வேண்டியதான். வேற வழியே கிடையாது. நாம எல்லாம் எழுதி ஏற்கனவே வைக்கப்பட்டிருக்குது. எல்லாம் புக்கில் ரெக்கார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு இந்த ஆளு போச்சுன்னு எழுதி இருக்குது. அதை மாற்றவே முடியாது என்று தான் நாம் நினைக்கிறோமே ஒழிய வேதவசனம் என்ன சொல்லுகிறது என்று நினைக்கிறதே கிடையாது. வேதவசனம் அப்படி சொல்லவே இல்லை. வேதவசனம் எப்படி சொல்லுது? நம்முடைய ஆயுள் நாட்களை நாம் விருத்தி பண்ண முடியும், பெருக பண்ண முடியும், அதிகரிக்க முடியும் என்று திட்டவட்டமாய் போதிக்கிறது. அதை அதிகரிக்கிறதுக்கு நாம் சில காரியங்களை செய்ய முடியும். வேதத்தில் தெளிவாய் போதித்திருக்கிற காரியங்களை மட்டும் நான் சொல்லுகிறேன். நம்முடைய ஆயுள் நாட்களை பெருக பண்ணும்படியாக சில காரியங்களை திட்டவட்டமாக நாம் செய்யும்படியாக வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. இவைகளை செய்தால் நம்முடைய ஆயுள் நாட்கள் நிச்சயமாக அதிகரிக்கும். நாம் நீண்ட நாட்கள் வாழ்வோம் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் அதை செய்ய போறீங்க? இந்த வாரமும் அடுத்த வாரமும் வரிசையாக ஒவ்வொன்றாக அதை பார்ப்போம். சில காரியங்களை நாம் செய்தால் நிச்சயமாக நம்முடைய லைஃப் ஸ்பேனை நம்ம நீட்டலாம், நம்முடைய ஆயுள் நாட்களை நம்ம அதிகரிக்கலாம். எவ்வளவு பெரிய ஒரு நல்ல காரியம் பாருங்க. வாசிப்போம் உபாகமம் 4:40. முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம், முதலாவதாக நாம் செய்ய வேண்டிய காரியம், தேவனுடைய வார்த்தையின்படி ஜீவிக்க வேண்டும். வேதவசனம் திட்டவட்டமாக போதிக்கிறது. தேவனுடைய வார்த்தையின்படி ஜீவித்தால் நிச்சயமாகவே நம்முடைய ஆயுள் நாட்கள் பெருகுகிறது. விசுவாசிக்கிறீங்களா? தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி ஜீவித்தால் நிச்சயமா நம்முடைய ஆயுள் நாட்கள் பெருகுகிறது. அடா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எப்போ போகணுமோ போகிறதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுந்திரிச்சு போகலாம். இல்லை, இதை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு தேவனுடைய வார்த்தையின்படி நான் ஜீவித்தால் என்னுடைய வாயில் நாட்கள் பெருகுகிறது என்று வேதவசனம் சொல்லுகிறதே. என்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை நான் காண்பேன், முதிர்வுள்ள வயது உள்ளவனாகி நான் கல்லறையிலே சேர்க்கப்படுவேன் என்று வேதவசனம் சொல்லுகிறதே. அது எனக்கு நடக்கட்டும், நான் அப்படிதான் வாழ விரும்புகிறேன், ஆகையால் தேவனுடைய வசனத்தின்படி நான் நடக்கப் போகிறேன் என்று தீர்மானித்தால் அதை ஒரு சவாலாக நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் நிச்சயமாக ஒரு படி முன்னே போகிறீர்கள். பல காரியங்கள் செய்ய வேண்டும். அதில் ஒரு காரியம், முதலாவது காரியம், தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக தேவனுடைய வார்த்தை போதிக்கிறது. தேவன் சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தையை கவனித்து அதன்படி நடந்தால் நம்முடைய ஆயுள் நாட்கள் பெருகும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அவர் பொய் சொல்ல மாட்டார். 4:40 வாசிப்போம். நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படிக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றென்றைக்கும் கொடுக்கிற தேசத்திலே நீ நீடித்த நாளாயிருக்கும்படிக்கும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கை கொள்ள கடவாய் என்றார். நல்லா கவனிங்க. Both for prosperity and for long life, we need to keep the word of God and live by God's word. நல்லா இருக்கிறதுக்கும் நன்றாயிருப்பதற்கும் நீடித்த நாட்களா இருப்பதற்கும் நல்ல கவனிங்க. ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன், நீடித்த நாட்களா இருந்தா போதாது. நிறைய பேருக்கு என்னைக்கு சாகலாம்னு இருக்குது. உலகத்துல வாழ்றதுக்கே பிரியம் இல்லை நிறைய பேருக்கு, தெரியுமா உங்களுக்கு? ஐயோ ஆண்டவரே இது போதும், பட்ட துன்பம் போதும், கஷ்டம் போதும், சீக்கிரம் போய் சேர்ந்தா போதும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க உலகத்துல. வெறும் நீடித்த நாட்கள் இருந்தால் போதாது, அதுல ஒரு மனுஷன் திருப்தியாக போகிறது இல்லை, நன்றாகவும் இருக்க வேண்டும். எத்தனை பேர் அது ஆமேன்னு சொல்றீங்க? ரொம்ப நாள் இருந்து வெறும் உபத்திரவத்தில் வாழ்ந்தா எப்படி இருக்கும்? அது கொஞ்ச நாளே வாழ்ந்துட்டு போயிடலாம் சந்தோஷமா. நீடித்த நிறைய நாட்கள் இருப்பது பெரிய காரியம் இல்லை, நன்றாகவும் இருக்க வேண்டும். ரெண்டுத்துக்கும் ஆண்டவர் சொல்றார், நன்றா இருப்பதற்கும் நீடித்த நாட்கள் நிலைத்திருப்பதற்கும் ரெண்டுத்துக்கும் சேர்த்து சொல்றார் தேவனுடைய வார்த்தையை நாம் கை கொள்ள வேண்டும் என்று. எத்தனை பேர் நன்றாக இருக்க வேணும் என்று விரும்புறீங்க? நீடித்த நாட்களா இருக்க வேணும் என்று விரும்புறீங்க? வேதத்திலே நித்திய ஜீவன் என்கிற வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே யோவான் எழுதின சுவிசேஷத்தில் மறுபடியும் வருகிறது. நித்திய ஜீவன், நித்திய ஜீவன், நித்திய ஜீவன். நித்திய ஜீவன்னா என்ன? என்றென்றைக்கும் வாழ்கிறதா?
ரொம்ப நாள் நாம் ஜீவிக்க போகிறோம், மறிக்காமல் நாம் ஜீவிக்க போகிறோம் அப்படின்னு அர்த்தமா? கிடையாது. நித்திய ஜீவன் என்று சொன்னால் ரொம்ப நாள் வாழ்கிறது என்கிற அந்த லாஞ்சிவிட்டி, அந்த நீண்ட நாட்கள் மட்டும் கிடையாது, நல்ல நாட்களாய் அது இருக்கும், அது நல்ல உயர்ந்த வாழ்க்கையாக இருக்கும், நாம் நன்றாக இருப்போம், நம்முடைய வாழ்க்கையின் தரமே உயர்ந்ததாக இருக்கும் என்கிற அர்த்தத்திலே தான் நித்திய ஜீவன் என்று சொல்லி இருக்கிறது. நித்திய ஜீவன் என்று சொன்னால் நாம் இன்னிலிருந்து என்றென்றைக்கும் வாழப்போகிறோம் என்ற அர்த்தம் கிடையாது. நாம் இன்றையிலிருந்து என்றென்றைக்கும் நன்றாக வாழப்போகிறோம். வெறும் நீண்ட நாட்கள் வாழப்போகிறோம் அல்ல, நன்றாக வாழப்போகிறோம். இட் இஸ் நாட் ஓன்லி த குவாலிட்டி குவான்டிட்டி ஆஃப் லைஃப், இட் இஸ் நாட் ஓன்லி டேஸ், நாட்கள் மட்டும் கிடையாது, இவ்வளவு நாட்கள் என்ற அளவு மட்டும் கிடையாது, குவாலிட்டி தரம், வாழ்க்கையின் தரமும் மிகவும் முக்கியம். ரொம்ப நாள், 80 வருஷம், 90 வருஷம், 100 வருஷம் வாழ்ந்தா போதாது, அந்த வாழ்க்கையின் நாட்கள் நன்மையுள்ளதாக நல்லதாக இருக்க வேண்டும், இல்லையா? ஆமென் சொல்றாங்களா சொல்லுங்க. நல்லதா இருக்கணும், சும்மா நிறைய வாழ்ந்தேன் இருக்கக்கூடாது, அவ்வளவு நாளும் துன்பம் தான் கஷ்டம் தான் இருக்கக்கூடாது, நல்ல நிறைய நாள் வாழ வேண்டும், நன்றாக வாழ வேண்டும். அதற்கு தேவனுடைய வார்த்தையை, அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். கை கொண்டால் எவ்வளவு தெளிவா வேதவசனம் சொல்லுது பாருங்க, நீடித்திருக்கலாம், நன்றாகவும் இருக்கலாம் என்று வேதவசனம் திட்டவட்டமாய் போதிக்கிறது. இன்னொரு வசனம், உபாகமத்திலே 5ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் மக்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள் போகும் முன்பதாக மோசேயை கொண்டு தேவன் கட்டளைகளை கொடுக்கிறார். எப்படி நல்லா இருக்கிறது, எப்படி நீண்ட நாட்கள் வாழுகிறது, எப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்கிறது, எப்படி நல்லா வாழுகிறது என்பதற்கு சில வழிமுறைகளை தேவன் கற்றுக் கொடுக்கிறார். 5ஆம் அதிகாரம் 33வது வசனம், நீங்கள் சுதந்திரிக்கும் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள். நீங்கள் பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி, எப்பவும் பாருங்க எல்லாம் ஒன்னா போகுது, வெறும் நீடித்திருக்கிறது மட்டும் இல்ல, பிழைத்து சுகித்து, சுகித்துன்னா என்ன, நல்லா இருக்கணும், வாழ்ந்திருக்கணும், நல்லா ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்க வேண்டும், நிம்மதி நிறைந்த வாழ்க்கை, சமாதானம், சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை, தேவனுடைய சகல ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல, பூலோகத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் நிறைந்த வாழ்க்கையாய் நாம் இந்த உலகத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்க வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, பிழைத்து சுகித்து நீடித்திருக்க வேண்டும். நிறைய பேருக்கு இதை சொன்னாலே கோபம் வந்துடும், என்ன ரொம்ப உலக பிரகாரமா இருக்குது, பிழைத்து சுகித்து நீடி, வேதத்துல சொல்லுதுங்க, பிழைத்து சுகித்து நீடித்திருக்க வேணும், நான் சொல்லல, எங்க சொல்லுது, வேத வசனம் சொல்லுகிறது, நல்லா இருங்கன்னு வேத வசனம் சொல்லுகிறது. இந்த கெட்டு போன விசுவாசிகள் தான் சில நேரத்தில் அதை விரும்ப மாட்டாங்க, அவங்களுக்கு பிழைச்சா போதும், தப்புனா போதும் அப்படின்னு வாழ்றவர்கள், அதனால அவங்களுக்கு பிழைத்து சுகித்து நீடித்திருக்கணும் அவங்களுக்கு புரியாது. அவங்க உலகம் போற போக்கில் வாழ்கிறவர்கள், வேத வசனத்தின்படி வாழ்கிறவர்கள் அல்ல. மரணத்தை குறித்து உலகம் எப்படி நினைக்குதோ அப்படிதான் நினைப்பாங்க அவங்க, ஏதோ வந்த நேரம் நம்ம போக வேண்டியதுதான், இதுதான் கடவுள் விட்ட வழி அப்படின்னு நினைச்சு கொண்டிருக்கிறார்கள். கிடையாது, வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள். அவருடைய வார்த்தையை கை கொள்ளுங்கள், தேவனுடைய வசனத்தை பாருங்கள், அவர் சொன்னபடி நடந்து கொள்ளுங்கள், நடந்தால் நீங்கள் பிழைத்து சுகித்து நீடித்திருப்பீர்கள், நன்றாகவும் இருப்பீர்கள், நீடித்தும் இருப்பீர்கள். இட் இஸ் நாட் ஓன்லி த குவான்டிட்டி பட் த குவாலிட்டி ஆஃப் லைஃப் வில் பி பெட்டர். நீடித்த நாட்கள் இருப்பது மட்டுமல்ல, வாழ்க்கையின் தரமே உயர்ந்ததாக இருக்கும், நன்மையானதாக இருக்கும், நல்லதாக இருக்கும். எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க மறுபடியும். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதுனாலே உன் வாழ் நாட்கள் நீடித்திருக்கும்படி. கேட்டீங்களா? உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உன்னுடைய குமாரனும் குமாரத்தியும் நான் உனக்கு விதிக்கிற எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதுனாலே உன் வாழ் நாட்கள் நீடித்திருக்கும்படி. நம்முடைய வாழ் நாட்களை நீடிக்க வைக்கிறதுக்கு வழிகள் உண்டு. அதில் முதலாவது வழி, கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் நடப்பது அவசியம். இப்போ ஆரம்பிக்கலாம். நிறைய பேருக்கு இது தெரியாது. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, ஏதோ இருக்க போகிறோம், எவ்வளோ நாள் இருக்க போகிறோமோ இருக்க போகிறோம், என்னைக்கு போக போகிறோமோ அன்னைக்கு போக போகிறோம், அதோட முடிஞ்சது, அதை ஒன்றும் நம்ம ஒன்றும் பண்ணிக்கிறதுக்கு இல்லை, ஆகையால் நாம் எப்படியோ மனம் போன போக்கில் இருக்கலாம் அப்படி தான் விசுவாசிக்கு நினச்சிட்டு இருக்காங்க.
கிடையாது. இன்றையிலிருந்து வேற விதமாய் வாழுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வழிகளை அறிந்து கொண்டு அவருடைய வழிகளிலே அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு நான் நடந்தால் நான் பிழைத்து சுகித்து நன்றாயிருந்து நீடித்த நாட்கள் நான் இந்த பூலோகத்தில் இருக்க முடியும். என்னுடைய வாழ்க்கை கனியுள்ள வாழ்க்கையாய், நன்மைகள் நிறைந்த வாழ்க்கையாய், பலனுள்ள வாழ்க்கையாய், அது நல்ல வாழ்க்கையாய், நீண்ட வாழ்க்கையாய் இந்த பூலோகத்தில் அமையும் என்கிற நிச்சயத்தோடு நாம் தேவனுடைய வார்த்தையை கை கொள்ள ஆரம்பிப்போம். அது மிகவும் முக்கியம். ஆக முதலாவது காரியம், நாம் தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு அதன்படி வாழ வேண்டும். அப்பொழுது நாம் இந்த உலகத்திலே பிழைத்திருக்கிறோம், நீடித்த நாட்கள் வாழ்கிறோம். இரண்டாவது காரியம், மரணத்தின் சக்திகள் கிரியை செய்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே மரணத்தின் சக்திகள் கிரியை செய்கிறது. பிசாசுக்கு பெயர் என்ன? மரணத்துக்கு அதிகாரி. எபிரேயர் 2:14 என்ன சொல்லியிருக்கிறது? பிசாசுன்ற பெயர் என்ன? மரணத்தின் அதிபதி. He is the Lord of death. மரணத்துக்கு அவன் அதிகாரியாய் இருக்கிறான். மரணத்தை கொண்டு வருகிறவனாய், மரணத்தினால் ஜனங்களை அடிக்கிறவனாய் அவன் இருக்கிறான். அந்த மரணத்தின் அதிபதி அவன். ஆனால் இயேசுவுக்கு என்ன பெயர்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3 இயேசுவை ஜீவனுக்கு அதிபதி என்று அழைக்கிறார்கள். ஜீவாதிபதி, the prince of life. அவர் ஜீவனுக்கு அதிபதியாக இருக்கிறார். பிசாசு மரணத்துக்கு அதிபதியாக இருக்கிறான், இயேசுவோ ஜீவனுக்கு அதிபதியாக இருக்கிறார். பிசாசு என்ன பண்ணுகிறான்? மரணத்தின் பல சக்திகளை வைத்து ஜனங்களை மரணத்துக்குள்ளாக முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். இதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். விசுவாசிகளை, ஜனங்களை அழித்து போடும்படியாக, மரணத்துக்குள்ளாக்கும்படியாக மரணத்தின் பல சக்திகளை வைத்து பிசாசானவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். பல சக்திகளை குறித்து நான் வரப்போகிற 1-2 பேச போகிறேன். மரணத்தின் சக்திகள், இந்த மரணத்தின் சக்திகளை அறிந்து கொண்டு இவைகளை நாம் எப்படி எதிர்த்து நிற்பது, மரணத்தை எப்படி எதிர்த்து நிற்பது, இந்த மரணத்தின் அதிபதியாகிய பிசாசு மரணத்தின் சக்திகளை கொண்டு நம்மை தாக்க வரும்போது, மரணத்துக்குள்ளாக்க வரும்போது எப்படி இந்த மரணத்தின் அதிபதியை நாம் எதிர்த்து நிற்பது என்பதை நாம் திட்டவட்டமாய் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மரணத்தின் சக்திகளுக்கு மேலாக உங்களுக்கு வல்லமை இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதான் இரண்டாவது. முதலாவது தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும். இரண்டாவது, மரணத்தின் சக்திகளுக்கு மேலாக நமக்கு வல்லமை இருக்கிறது என்று அறிந்து கொள்ள வேண்டும். இது எப்படின்னா, உலகத்தில் நிறைய பேர் சட்டப்படி வாழ்வார்கள், ஒழுங்காக வாழ்வார்கள், அவர்களால் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஒழுங்காக சட்டத்தை கீழ்ப்படிஞ்சு கரெக்டாக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள். ஆனால் சில நேரத்தில் தங்களுடைய உரிமைக்காக எப்படி போராடுவது என்று அவர்களுக்கு தெரியாது. அவர்களை பயமுறுத்தி அவனாவது ஒருத்தவன் பிடுங்கிடலாம் எல்லாத்தையும், அவர்களை மிரட்டி உருட்டி பிரட்டி எதையாவது எடுத்துடலாம், அவர்களை ஏமாற்றலாம், அவர்களை வஞ்சிக்கலாம், ஏதோ ஒரு சக்தியை உபயோகப்படுத்தி அவர்களுக்கு எதிராக சென்று அவர்களுக்கு உள்ளதை பறித்து விட்டு போகலாம். அவர்கள் நல்லவர்கள் தான், சட்டப்படி வாழ்கிறவர்கள், யோக்கியமானவர்கள், ஒழுங்கானவர்கள், அதில் ஒன்றும் குறைச்சல் கிடையாது. தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்கிறவர்களை போல அவர்கள் நல்ல மக்கள். ஆனால் எதிரி வந்து தன்னை தாக்கும் போது, எதிரி வந்து அவர்களுக்கு உரியதை எடுத்துக்கொள்ளும் போது, எதிரி வந்து அவர்களை வஞ்சிக்க முயற்சிக்கும் போது, அவர்களிடத்தில் இருக்கிறதை பறித்து கொள்ள முயற்சி எடுக்கும் போது, அவர்கள் அவனை எதிர்ப்பதிலே சக்தி வாய்ந்தவர்கள் அல்ல. எப்படி எதிர்க்கணும்னு தெரியாது, அதற்குரிய தைரியம் கிடையாது, அதற்குரிய வல்லமை கிடையாது அவர்களிடத்திலே, அதற்குரிய ஒரு நோக்கமும் கிடையாது. அநேக கிறிஸ்துவ விசுவாசிகள் இப்படி கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்பார்கள், நல்ல மக்கள், ஒழுங்கான ஆட்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இருக்குது. என்ன? நமக்கு ஒரு எதிரி இருக்கிறான். அவன் வந்து நமக்குள்ளதை எடுத்து போட எப்போதும் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறான். நமக்கு எதிராக வருகிறவன் நம்முடைய வீட்டுக்குள்ளே நுழைகிறான், நம்முடையவைகளை எடுத்து நாசமாக்க விரும்புகிறான், நம்முடைய உயிரை பறித்து போட விரும்புகிறான். அதை குறித்து நாம் ஒன்றும் செய்கிறதில்லை. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறோம். ஆனால் நமக்கு எதிரி ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்லி அதை நினைச்சு அந்த எதிரியினிடத்தில் போராடுவதிலே நாம் சரியான ஆட்களாய் சில நேரத்தில் இருக்கிறதில்லை. ஆகையால் தான் சில நேரத்திலே மரணம் பறிகொண்டு போகிறது. மரணம் வரும்போது ஒன்றுமே செய்ய முடிகிறதில்லை. ஏனென்றால் அந்த எதிரியை எதிர்த்து நிற்கிறதிலே நாம் தளர்ந்து விடுகிறோம். மரணத்தின் சக்திகள், வரப்போகிற நாட்களில் மரணத்தின் சக்திகளை கொஞ்சம் பேச போகிறேன். அந்த ரெண்டாவது பாயிண்டில் கொஞ்சம் நேரம் இருக்க போகிறேன். மரணத்தின் சக்திகள் பல இருக்கிறது. அதன் பிறகு வேறு சில காரியங்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் நீடிய ஆயுளுக்கு என்று நான் பேச போகிறேன். மரணத்தின் சக்திகள் பல. ஒன்று, வியாதி.
பிசாசானவன் வியாதியை உபயோகப்படுத்தி அதை மரணத்தின் சக்தியாக உபயோகப்படுத்தி ஜனங்களை தாக்கி அவர்களை பறி கொண்டு போக நினைக்கிறான். நாம் வியாதியை பற்றி எப்படி நினைக்கிறோம்? அது ஏதோ ஒரு சாதாரண காரியம் என்று நாம் அநேக நேரங்களில் நினைத்து விடுகிறோம். நம்மை இளம் வயதிலே நம்முடைய இளம் வயதிலே நம்மை பறி கொண்டு போகிற, நம்முடைய உயிரை பறிக்கிற இந்த வியாதிகள், இது சாதாரண காரியம் கிடையாது. இது பிசாசினால் ஏவப்பட்டு பிசாசினால் வருகிற காரியங்கள். இவைகளுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். பல காரணங்களால் அவைகள் வரலாம். ஒரு முக்கிய காரணம் பிசாசு. பிசாசு வியாதிகளை உண்டு பண்ணுகிறவன், ஜனங்களை வாதிக்கிறவன், வியாதிகளை கொண்டு வாதிக்கிறவன் என்று வேதவசனம் திட்டவட்டமாய் போதிக்கிறது. அப்போஸ்தல நடபடிகள் திருப்போம் 10 அப்போஸ்தல நடபடிகள் 10:38 வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். இயேசுனுடைய சுகமாக்குகிற ஊழியத்தை குறித்து இங்கு பேசப்படுகிறது. இயேசு சுற்றி திரிந்து ஜனங்களுக்கு சுகமாக்கினார், அவர்களை விடுதலை பண்ணினார், வியாதிகளில் இருந்து அவர்களை மீட்டார். அதை குறித்து இங்கு சொல்லும் போது என்ன சொல்கிறார்? அவர் பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டதை செய்தார், நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை குணமாக்கி வந்தார். அப்ப வியாதிப்பட்டிருந்தவர்கள், வியாதியின் பிடியில சிக்கிக் கொண்டு மரண தருவாயில் இருந்தவர்கள், வியாதியின் மூலமாக மரணத்தின் சக்திகள் சிலருடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறதே, இவைகளை எல்லாம் என்னவாம்? பிசாசினுடைய கிரியைகள் என்று வேதவசனம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. பிசாசினுடைய கிரியைகள். இயேசு ஒரு தேவாலயத்துக்கு சென்று பிரசங்கித்து முடித்தவுடன் ஒரு பெண் அங்கே வருகிறாள். கூனி, நிமிர முடியாத ஒரு பெண். 18 அப்படி இருக்கிறார். இயேசு அவளை சொஸ்தமாக்குகிறார். அவள் நிமிர்ந்து நிற்கிறாள். உடனே அதற்கு இயேசு சொல்லுகிறார், 18 இந்த சாத்தானால் கட்டப்பட்டிருந்த இந்த சகோதரி, எப்படி சொல்றாரு பாருங்க, அது ஒரு யூத சகோதரி, பழைய உடன்படிக்கையின் கீழ் இருந்த சகோதரி. அப்ப புதிய உடன்படிக்கை கிடையாது, இயேசு இன்னும் மரிக்கவில்லை, புதிய உடன்படிக்கை இன்னும் வரவில்லை. அன்றைக்கு இறந்ததிலேயே சிறந்த உடன்படிக்கை அதுதான் பழைய உடன்படிக்கை. அதற்குள்ள அந்த அம்மா வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். பழைய உடன்படிக்கையில வாழ்ந்த சகோதரி, தேவாலயத்துக்கு வந்து சென்று கொண்டிருக்கிற சகோதரி, 18 இந்த நோயின் பிடியில் அகப்பட்டு பிசாசினால் கட்டப்பட்டிருந்தார்கள் என்று இயேசு சொல்லுகிறார். இயேசு சொல்லுகிறார், அது ஒரு சாதாரண வியாதி இல்ல, பிசாஸ் அந்த அம்மாவை கட்டி வைத்திருந்தது என்று சொல்லுகிறார். பிசாசினால் கட்டப்பட்ட அந்த அம்மாவை அவிழ்த்து விட்டேன் என்று சொல்லுகிறார். வியாதியை கொண்டு பிசாசானவன் அதை மரண சக்தியாய் உபயோகப்படுத்தி, மரணத்தின் சக்தியாய் அதை பயன்படுத்தி ஜனங்களுடைய வாழ்க்கையை அவன் அழிக்க தீர்மானம் பண்ணி இருக்கிறான். அந்த வியாதிக்கு மேலாக, அந்த மரண சக்தியாகி அந்த வியாதிக்கு மேலாக நமக்கு வல்லமை இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, இந்த வியாதியின் சக்திக்கு மேலாக, இந்த மரண சக்திக்கு மேலாக நமக்கு அதிகாரம் இருக்கிறது. வேதவசனம் சொல்லுகிறது. மார்க்கு 16:17-18 வசனங்களை சொல்லுகிறது. விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இயேசுவின் நாமத்திலே இந்த வியாதி, மரணத்தின் சக்தி, மரணத்தின் பிடியிலிருந்து நாம் விடுதலையாக முடியும். சங்கீதம் 107:20 சொல்லுகிறது, அவர் தம்முடைய வார்த்தை அனுப்பி தம்முடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுத்தார் என்று. தேவனுடைய வார்த்தை நம்முடைய சுகத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 4:20-24 வசனங்கள் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு அதை கண்களுக்கு முன்பாக வைத்து இருதயத்தில் வைத்து காத்து அதை தியானித்துக் கொண்டு இருக்கிற மனுஷன், அதை கண்டுபிடிக்கிறவனுக்கு அது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறது என்று. தேவனுடைய வார்த்தை எப்படி நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை தருகிறது என்று வேதவசனம் திட்டவட்டமாக போதிக்கிறது. ஆக தேவனுடைய, இயேசுவின் நாமம் இருக்கிறது, நாமத்தினாலே அந்த மரண சக்தியிலிருந்து நமக்கு விடுதலை இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, அந்த தேவனுடைய வார்த்தை அனுப்பி தேவன் சுகமளிக்கிறார். சுகமளிக்கும் வார்த்தைகள் உடலுக்கெல்லாம், மாம்சத்துக்கெல்லாம் அது மருந்தா இருக்கிறது என்று ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது. இட் இஸ் மெடிசின் டு ஆல் ஆர் ஃபிளஷ், நம்முடைய உடலுக்கெல்லாம் மருந்தா இருக்கிறது என்று. இந்த மரண சக்தியாகிய வியாதியின் பிடியிலிருந்து நாம் மீட்கப்படுவதற்கு
தேவனுடைய வார்த்தையின் மூலமாகவும் தேவனுடைய நாமத்திலேயும் நமக்கு அதிகாரம் இருக்கிறது. அதை நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த மரண சக்தி எதிர்த்து நிற்க வேண்டும். நம்முடைய சரீரத்தில் தோன்றுகிற வியாதிகளை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். இயேசுவின் நாமத்தில் எதிர்க்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை கொண்டு எதிர்க்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளாக சென்று நமக்கு விடுதலை அளிக்கிறது, நமக்கு சுகத்தை கொடுக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு வியாதிகள் வரும்போது அதை நாம் செய்ய வேண்டும். இயேசுவின் நாமத்திலே அதை எதிர்த்து நிற்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை கொண்டு அதை மேற்கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் நொடிஞ்சு போய் வியாதிப்பட்டு அப்படியே படுத்து போய் அப்படியே இருந்து அப்படியே சாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, அவர்கள் உன்னுடைய வீட்டை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள் என்று. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? உங்களுடைய பிள்ளைகள் மெலிஞ்சு நொடிஞ்சு வியாதிப்பட்டு அப்படியே குன்றி போவார்கள் என்று வேத வசனம் சொல்லவில்லை. சொல்லுதாங்க? சொல்லவில்லை. பிள்ளைகள் வைத்திருக்கிற தாய்மார்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகள் மெலிஞ்சு நொடிஞ்சு வியாதிப்பட்டு நோய்வாய்ப்பட்டு அப்படியே நொந்து போய் அப்படியே சாவார்கள் என்று வேத வசனம் சொல்லவில்லை. வேத வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஒலிவ மர கன்றுகளைப் போல உங்கள் வீட்டை சுற்றிலும் இருப்பார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆமேன். எல்லா கரங்களை உயர்த்தி நாம் சொல்லுவோம், என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய வீட்டை சுற்றி ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள், பலன் கொள்வார்கள், திடன் கொள்வார்கள், ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். அப்படிதான் இருக்க வேண்டும். திடகாத்திரமாய் இருக்க வேண்டும். ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதை எதிர்த்து வருகிற சகல பிசாசுடைய சக்திகளையும் சகல அந்தகார சக்திகளையும் மரண சக்திகளையும் நோயின் கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் அதை எதிர்த்து நின்று அதை நாம் மேற்கொள்ள வேண்டும். அது மரணத்தின் சக்தி. அது பிசாசு கொல்ல பார்க்கிறான், அது கொல்லுகிற சக்தி. நமக்கு வெல்லுகிற சக்தி இருக்கிறது. ஹல்லேலூயா. இதை விட்டு போட்டு விசுவாசிங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தாருங்க. எங்க இருக்குதுன்னா பைபிள்ல இருக்குதுன்றாங்க. பாவம், அவர் குழம்பி போய் சொன்னார் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவர் குழப்பம் நம்ம தலைக்கும் வரணுமா? அவர் சொன்னதை வேத வசனம் எழுதி வச்சிருக்குது, அவ்வளவுதான். அது தெரியுமா உங்களுக்கு? யோபு வாயை திறந்து புலம்புனாரு, வேண்டாதெல்லாம் புலம்புனாரு. 42 வாசித்து பாத்தீங்கன்னா அதுல பிறகு மன்னிப்பு கேட்டார். ஐயோ ஆண்டவரே, நான் தப்பு தவறுமா பேசிட்டேன், வேண்டாம் இதெல்லாம் வேண்டான்னு. அவர் பாவம் எதையோ ஒண்ணு குழப்பத்துல கஷ்டத்துல அவர் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தாருன்ட்டாரு. கர்த்தர் எடுக்கல, கர்த்தர் கொடுத்தார். பிசாசுதான் வந்து எடுத்து போட்டான். வேத வசனம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. யோபு சொன்னதுனால அதை நாம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதனாலதான் வேதத்தை பகுத்தறிய வேணும்னு சொல்லியிருக்கு. என்ன பண்ண வேணும்? ஸ்டடி டு ஷோ யுவர் செல்ஃப் அப்ரூவ்ட். வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வேணும், பகுத்தறிய வேணும். இல்லைனா என்ன பண்ணலாம்? திடீர்னு ஒரு எந்திரிச்ச உடனே காலையில் காப்பி குடிக்கும் போது திடீர்னு ஒரு வேத வசனத்தை திறந்து ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்து அதை வாசித்துட்டு அதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். திடீர்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அவன் நாண்டு கொண்டு செத்தான்னு வரும். அது என்ன, யாருக்கு நடந்தது, எப்படி நடந்தது, என்ன விஷயம், அதை பார்க்கணும். அதை தான் வேத வசனம் சொல்லுது. அதை பார்க்கணும், அதை ஆராயணும். அதற்கு தான் தேவன் சபையிலே அப்போஸ்தலர்களையும் தீர்க்கதரிசிகளையும் போதகர்களையும் மெய்ப்பர்களையும் சுவிசேஷங்களையும் வைத்து விசேஷமாய் போதகர்களை மெய்ப்பர்களை போதகர்களாக உண்டு பண்ணி ஜனங்களுக்கு போதிக்கும்படியாக தேவனுடைய வார்த்தை விளக்கி காண்பிக்கும்படியாக சபையிலே தேவன் வைத்திருக்கிறார். அவன் சொன்னான்னா அவன் சொன்னதே நம்ம சொல்லிட்டு இருக்க போறோமா? அவன் சொல்லி அவன் திருந்தியாச்சு, அவன் நல்ல நீடித்த நாட்கள் இருந்துட்டு போயாச்சு. இன்னைக்கு அதை சொல்லி நிறைய பேர் போயிட்டே இருக்கிறாங்க. அவன் சொன்ன மன்னிப்பு கேட்டு அப்புறம் சரியாயிட்டான் ஆளு. அவன் சொன்னான் கடைசி வர அதிகாரம் வரைக்கும் வாசிக்காம நம்ம அவன் சொன்னான் அவன் சொன்னதை அப்படியே பரிசுத்தாவியான எழுதி வச்சிருக்கிறாரிங்க. அவன் சொன்னது உண்மை, ஆனா அவன் சொன்ன காரியம் உண்மை கிடையாது. அவன் சொன்னான்றது உண்மை, ஆனா சொன்ன காரியம் உண்மை கிடையாது. நிறைய காரியம் அப்படி இருக்குது வேதத்துல. சொன்னான்றது உண்மை, ஆனா அவன் சொன்ன காரியம், சங்கீதத்தை வாத்து பாருங்க என்னென்னமோ சொல்றாரு. அவன் சொன்னான், சொன்னபடி அப்படியே எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய குழப்ப நிலையில அவனுடைய வேதனையில அவன் சொல்றான், அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா அவன் சொன்ன காரியம் உண்மையா கிடையாது, அதுக்குதான் பகுத்தறிய வேண்டும், அதுக்குதான் ஆராய்ந்தறிய வேண்டும், அதுக்குதான் யோசிக்க வேண்டும், அதுக்குதான் போதிக்கப்பட வேண்டும். நாமம், இயேசுவின் நாமம் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. சுகமளிக்கும் ஏஜென்ட்ஸ், சுகமளிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்படுகிற வல்லமையான கருவிகள், ஆயுதங்கள், அவைகளை நாம் உபயோகப்படுத்த வேண்டும்.
எபேசியர் 4:27 சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். எல்லாரும் சொல்லுங்க, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். அந்த பிசாசு உள்ள போந்துடுறான், வியாதியை கொண்டாந்து இந்த மரண சக்தியை கொண்டு வந்து எப்படியாவது நல்ல வாழப்போகிற ஆளை சீக்கிரம் சாக அடிச்சிடலான்னு பார்க்கறான். மரண சக்தியை உள்ள வேலை செய்ய விடுகிறான் பிசாசுக்கு. அந்த பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அதை எதிர்த்து நிக்கிறதுக்கு பதிலா அவனோட கூட சேர்ந்துகிட்டு ஏதோ கர்த்தர் அவ்வளவுதான் நினைச்சாரு இதோட முடிஞ்சு போச்சு நம்மளும் சொல்லிட்டா அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என்ன அருமையான விசுவாசின்றான். ஹலோ, அவனை எதிர்த்து நிற்கிறதுக்கு பதிலா அந்த பிசாசோடைய சேர்ந்துகிட்டு ஏதோ கர்த்தர் விட்ட வழி இவ்வளவுதான் இதோட முடிஞ்சது இதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கும் போது நம் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறவர்களாக மாறுகிறோம். பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது என்று வேதவசனம் திட்டவட்டமாக போதிக்கிறது. யாக்கோபு 4:7, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஒருத்தர் என்ன கேட்டார், ஒரு முறை பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்னு சொல்லி இருக்குது, எதிர்த்து எதிர்த்து நிக்கிறாங்க, அவன் ஓடியே போக மாட்டேன்றாங்க. எவ்வளவு எதிர்த்து எதிர்த்து நின்று பார்த்துட்டேன், ஓடி போக மாட்டேன்றான். என்ன பண்றது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் ஓடி போவான்னு சொல்லி இருக்குது, ஆனா எதிர்த்து நிக்கிறேன் ஓடி போக மாட்டேன்றானே. ஒன்னு பேதுரு 5:9, 5:9. இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் அதிகமா போவோம். வெறும் எதிர்த்து நிக்கிறது இல்ல, விசுவாசத்திலே உறுதியாயிருந்து. எல்லாம் சொல்லுங்க, விசுவாசத்திலே உறுதியாயிருந்து. ஐயோ நான் எதிர்த்து எதிர்த்து நின்னங்க பிசாசு ஓடி போக மாட்டேன்றாங்களுக்கு இதுதான் சொல்லணும். விசுவாசத்திலே உறுதியாயிருந்து தேவனுடைய வார்த்தையை பற்றி கொண்டு வசனத்திலே நின்று வசனத்தை விசுவாசித்து வசனத்தை அறிக்கை செய்து விசுவாசத்திலே உறுதியாயிருந்து நிச்சயமா எதிர்த்து நின்று, சும்மா அப்படி இப்படி எதிர்த்து நிற்க கூடாது. என்ன பண்ணணும், விசுவாசத்திலே உறுதியாயிருந்து எதிர்த்து நிற்கணும். ஒரு அம்மா நாய்க்குட்டியை வச்சுக்கிட்டு பஸ்ஸுக்கு காத்துட்டு இருந்தாங்களாம். ஸ்மித் விகில்ஸ் ஒருத்தர் நினைக்கிறான் அந்த கதையை சொல்றாரு. நாய்க்குட்டியை வச்சு பஸ்ஸுக்கு காத்துட்டு இருக்காங்களாம். இவரும் நின்றுட்டு இருக்கிறார், வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறார். பஸ் வந்த உடனே அந்த நாய்க்குட்டி வீட்டுக்கு போனோம். பஸ் வருது, இந்த அம்மா சொல்றாங்க, என் கண்ணு தயவு செய்து நீ வீட்டுக்கு போய் சேருன்னு ரொம்ப கொஞ்சி கொஞ்சி சொல்லி பாக்குறாங்க. அது இன்னும் வாழை ஆட்டிக்கிட்டு ஆட்டிட்டு பக்கத்துல தான் வந்து நிக்குது. சொல்றேன் கேளுமா, தயவு செய்து வீட்டுக்கு போ, ஓடி போயிட்டு பாக்கலாம், போறியா இல்லையா அப்படின்னா அது இன்னும் வாழை ஆட்டிக்கிட்டு ஆட்டிட்டு ஓட்டிக்குது. பஸ் வந்துருச்சு, இனிமே கொஞ்சிக்கிட்டு இருந்தா போதாதுன்னு காலை ஒரு இது வச்சு ஓடு வீட்டுக்கு அப்படின்னா ஒரே ஓட்டம். சிலர் இந்த மாதிரி கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. பிசாசை எதிர்த்து நில்லுங்கன்னா அவங்க எதிர்த்து நிக்கிறதுல எந்த பிசாசும் ஓடாது. எல்லா குட்டி பிசாசும் தலைமையில தான் வந்து உட்கார்ந்துருக்கும். ஏன் அவங்க எதிர்த்து நிக்கிறது எப்படி, ஆண்டவரே இந்த பிசாசுகள் எல்லாம் பாராண்டவரே இந்த பிசாசு எல்லாம் என்ன பண்ணுது எனக்கு, இப்படிதான் எதிர்த்து நிக்கிறாங்க அவங்க. பிசாசை எதிர்த்துனீங்கன்னா அப்படி இல்லைங்க, இயேசுவின் நாமத்துல பிசாசு உன்னுடைய ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு ஓடிப்போ. உன் மீது எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சகல அதிகாரமும் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இயேசுவின் நாமத்துல சொல்லுகிறேன் ஓடிப்போ அப்படின்னு சொல்லி உண்மையாகவே விசுவாசத்திலே உறுதியாயிருந்து எதையும் பாராமல் விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவன் எதிர்த்து இருக்கும் போது பிசாசு ஓடி போகிறான். கொஞ்சிட்டு இருக்க வேணாம். சங்கீதம் 91:10 ஏற்கனவே படித்து விட்டோம். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. இன்னொரு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுகிறது, ஆங்கிலத்தில் எப்படி சொல்லிருக்கு, No evil shall befall thee. இன்னொரு மொழிபெயர்ப்பு ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுகிறது, No sickness of the kind that takes your life away. அப்படிப்பட்ட ஒரு பொல்லாப்பு அல்லது வியாதியை, அதாவது உன்னுடைய உயிரை பறிக்கிற வியாதிகள், ஆபத்தான வியாதிகள் உன்னை வந்து அது மேற்கொள்ள போகிறதில்லை என்று வேதவசனம் சொல்லுவது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எல்லாரும் சொல்லுவோம், வாதை உன் கூடாரத்தை அணுகாது. யாத்திராவும் 15:26 சொல்லுகிறது, உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து உன் வியாதி மத்தியிலிருந்து விலக்குவேன் என்று யாத்திராவும் 23:25 சொல்லுகிறது. ஏசாயா 53:4 சொல்லுகிறது, அவர் உன்னுடைய நோய்களையும் உன்னுடைய வேதனைகளையும் சுமந்து தீர்த்தார் என்று சொல்லுகிறது. 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று. நல்லா கவனிச்சிங்களா, குணமானீர்களா, வேதவசனம் அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாவீர்கள் என்று சொல்லவில்லை, ஆனீர்கள். எல்லாம் சொல்லுங்க, அவருடைய தழும்புகளால்
நான் குணமானேன், குணமானேன், குணமானேன். ஹல்லேலூயா! இவ்வளவு வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மரணத்தின் சக்தியாகிய வியாதியை எதிர்த்து நிற்கும்படியாக, அந்த பிசாசை எதிர்த்து நிற்கும்படியாக இயேசுவின் நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய சரீரத்திற்கு, ஆரோக்கியத்திற்கு மருந்தாக தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மரணத்தின் சக்தியை நாம் அனுமதிக்க கூடாது, நம்முடைய சரீரத்திலே அனுமதிக்க கூடாது. இன்னும் ஒரு காரியத்தை சொல்லு, மரணத்தின் சக்திகளில் இன்னொரு சக்தி, ஒன்னு வியாதி, இன்னொன்று இதை சொல்லி முடிச்சிருவோம், பில்லி சூன்யம் மந்திரவாதம். அநேக நம்ம நாட்டில் நிறைய பேர் இந்த பில்லி சூரியம் மந்திரவாத கட்டுகளில் பிடிபட்டு அதன் மூலமாக சாகிறவர்கள் உண்டு. இது ஒரு பெரிய மரணத்தின் சக்தி கிரியை செய்து கொண்டு வருகிறது. நம்முடைய தேசத்திலும் மற்ற பல தேசங்களிலும் கிரியை செய்கிற ஒரு காரியம் அது. அநேகர் புலம்புவார்கள், ஐயோ பில்லி சூன்யம் வைத்து விட்டார்கள், மந்திரவாதம் வைத்து விட்டார்கள், அதனால தான் செத்தார், நல்லா இருந்தார் புலம்புவார்கள். அநேக நேரத்தில் அது உண்மை, சில நேரத்தில் அது உண்மை இல்லைதான், ஆனால் அநேக நேரத்தில் அது உண்மை. மரண சக்தி, பிசாசின் மூலமாக ஏவப்பட்ட பில்லி சூனிய மந்திரவாத கட்டுகள், அந்த ஆவிகள் மரணத்தை கொண்டு வந்திருக்கிறது, மரணத்தை அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே உண்டு பண்ணி இருக்கிறது. ஆனால் விசுவாசிகளாக இருக்கிற நாம், எத்தனை பேர் இங்க விசுவாசிகள், நாம் இந்த காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். பில்லி சூன்ய மந்திரவாதம் என்பது மரண சக்தி, அதை அனுமதித்தால் நம்ம அது கொன்று போடும். ஆனால் நம்ம அது நாம் அதை அனுமதிக்க அவசியம் இல்லை, அதை நாம் எதிர்த்து நிற்க முடியும். வேத வசனம் திட்டவட்டமாய் போதிக்கிறது, இந்த மரணத்தின் சக்தியாகிய பில்லி சூன்யம் மந்திரவாதத்துக்கு எதிராக நமக்கு அதிகாரம் இருக்கிறது, அதற்கு மேலாக நமக்கு வல்லமை இருக்கிறது. இதை அறிந்து கொள்ள வேண்டும், இதை எதிர்த்து நிற்க வேண்டும். அந்த மரணத்தின் சக்தி நம்மள கிரியை செய்ய இடம் கொடுக்க கூடாது, அதற்கு பயப்படக்கூடாது. திருப்போம் எண்ணாகமம் 23 அதிகாரம், எண்ணாகமம் 23 அதிகாரம் 23 வசனம். இதனுடைய பின்னணியை நான் ஒரு நிமிஷம் சொல்லிவிடுறேன். பீலேயாம் இஸ்ரவேல் மக்களை சபிக்கும்படியாக பாலாக் என்னும் ராஜாவின் மூலமாக அழைத்து விடப்படுகிறான். பாலாக் என்னும் ராஜா பயந்து போய், இந்த ஜனங்கள்லாம் வந்து நம்ம தேசத்தெல்லாம் எடுத்துக்கொள்ள போகிறார்கள் என்று பயந்து போய், இஸ்ரவேல் மக்கள் வருகிறதை பார்த்துவிட்டு பீலேயாமை கூப்பிடுகிறார். இந்த பீலேயாம் சபிக்கிறதுல பெரிய ஆளு, இவன் சபிச்சான்னா கண்டிப்பாக பலிக்கும், இவன் ஆசீர்வதிச்சாலும் பலிக்கும். அப்படிப்பட்ட ஆள், இவனை கூப்பிட்டு வந்து இவனுக்கு காசு கொடுத்து எப்படியாவது இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும். அதுதான், இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று முயற்சி பண்ணுகிறான். சபிக்க வேண்டும் என்று முயற்சி பண்ணும்போது 7 பலிபீடங்கள் கட்டி 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டு இவன் எப்படியாவது சபிக்கிறதுக்கு முயற்சி பண்றான். 7 பலிபீடம் கட்டி 7 கடாக்களையும் 7 காளைகளையும் பலியிட்ட பிறகும் அவனால் சபிக்க முடியவில்லை. ஏன் சபிக்க முடியவில்லை? அவனுடைய வாயிலிருந்தே சொல்லுகிறான். இதை நான் முழுசா நான் இன்றைக்கு பார்க்க போகிறது இல்லை. ஏனென்றால் பின்னாலே மரணத்தின் சக்தியில் ஒன்றாகிய சாபங்கள், மற்றவர்கள் விடுகிற சாபங்கள், பிசாசின் சக்திகளை உபயோகப்படுத்தி மற்றவர்கள் சாபங்களை இடுகிறார்களே, இந்த சாபங்கள் குடும்பங்களையும் சந்ததிகளையும் சில நேரத்தில் பாதிக்கிறதா இருக்கிறது. அவைகளை குறித்து கொஞ்சம் பேச போகிறேன். அந்த சாபங்கள் எப்படி பாதிக்கிறது, எப்படி சில சந்ததிகளிலே தலைமுறை தலைமுறையாக கிரியை செய்கிறது, அவைகளை நாம் எப்படி மேற்கொள்ளலாம் என்பதை குறித்து போதிக்க போகிறேன். அப்ப வந்து இதை ரொம்ப தெளிவாக நான் எடுத்து சொல்லுகிறேன். இப்பொழுது ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். பீலேயாம் வந்து சபிக்க பார்க்கிறான், 3 முறை முயற்சி எடுக்கிறான், 3 முறை வாயை திறந்த வேறதான் வருது, ஆசீர்வாதம் தான் வருது. ஏன்? இஸ்ரவேல் மக்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள், அவர்களை சபிக்க முடியாது. தேவன் ஆசீர்வதித்தவன் நான் எப்படி சபிக்கிறதுன்னு அவனே வாயை திறந்து சொல்லுகிறான். 23 வசனத்தை வாசிப்போம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்சம் காலத்தில் யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். அவன் சொல்லுகிறான், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுகிறதும் கிடையாது. இவர்கள் தேவனுடைய மக்கள் ஐயா, இவர்களை நான் சபிக்க முடியாது, இவர்கள் விசேஷித்தவர்கள், உடன்படிக்கையின் பிள்ளைகள், இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்டவர்கள். பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம் சிந்தப்பட்டு மரணத்திலிருந்து தப்பி சிவந்த சமுத்திரத்தை கடந்து தேவனால் அழைத்து வரப்பட்ட மக்கள், இவர்கள் விசேஷமானவர்கள். பழைய உடன்படிக்கையா இருந்தாலும் அந்த பழைய உடன்படிக்கையின் இரத்தத்தில் அவர்கள் காக்கப்பட்டவர்கள். அவர்கள் உடன்படிக்கையின் பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே எந்த சாபமும் பலிக்காது, அவர்களுக்கு எதிராக செய்யப்படுகிற மந்திரவாதங்கள் பலிக்கிறதில்லை, அவர்களுக்கு எதிராக செய்யப்படுகிற குறி சொல்லுதல் பலிக்கிறதில்லை.
ஒன்றுமே நடக்காது என்று குறி சொல்லுகிறவனே சொல்லுகிறான். மந்திரவாதமும் கிடையாது, குறி சொல்லுதும் கிடையாது, இவர்கள் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றான். ஹலோ, இருக்கிறீங்களா? கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு விரோதமாக மந்திரவாதமும் இல்லை, பில்லி சூனியமும் இல்லை, குறி சொல்லுகிறதும் இல்லை, அது ஒன்றும் பலிக்காது, அந்த மரணத்தின் சக்திகள் பலிக்காது, அவைகளுக்கு நான் பயப்படேன், அவைகள் என்னை மேற்கொள்ளாது, அதைவிட பெரியவர் எனக்குள்ளாக இருக்கிறார். ஒன்று ரெண்டு வசனம் மட்டும் வாசித்துறீங்க, ரொம்ப அருமையான வசனம், அவன் வாயிலிருந்து வருது, இந்த பொல்லாத மனுஷனுடைய வாயிலிருந்து வருது, அது துட்டுக்காக வந்து சபிச்சுட்டு போறவன் இவனுடைய வாயிலிருந்தே வருகிறது. என்ன வருது பாருங்க, விசுவாசி வாயிலிருந்து இவ்வளவு வரமாட்டேன், அதுதான் பிரச்சனை. விசுவாசி வாயிலிருந்து இதுல பாதி வந்தாலே போதும், பெரிய ஜெயம் வந்துடும். விசுவாசியுடைய வாயிலிருந்து, பீலேயாம் வாயிலிருந்து வந்தது பாதி வந்தா பெரிய ஜெயம், உலகத்தையே ஜெயித்துருவாங்க அவங்க. அவன் சொல்றான் விசுவாசியை பற்றி, அவன் விசுவாசிய பார்த்து விட்டு மலை மேல நின்று பாக்குறான், விசுவாசிய பார்த்து விட்டு அவன் சொல்றான், ஐயோ இது சாதாரண ஜனம் அல்ல என்று அவன் சொல்லுகிறத பாருங்க. 21 வசனம், இஸ்ரவேல் மக்களை பற்றி, ஜனங்களை பற்றி சொல்றான், அவர் யாக்கோவில் அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை, அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். ஹலோ, இருக்கிறீங்களா? பிசாசுக்கு தெரியுது கர்த்தர் நம்மோட இருக்கிறாருன்னு, சாத்தான் அசுத்த சக்திகள் மந்திரவாதிகள் அவங்களுக்கு தெரியும், தேவன் நம்மோட கூட இருக்கிற, அவன் கேட்டா சொல்லுவான் தேவன் அவர்களோட இருக்கிறார், ஒன்றும் பண்ண முடியலையான்னு. விசுவாசிகள் தான் பயந்து தொழிறாங்க, இவங்க பயந்து ஆட்டம் ஆடுறதுல எல்லாம் வந்து இவங்களை தாக்குது, வேற ஒன்றும் இல்லை. இவங்க இங்கேருந்து 10 கூட்டத்துக்கு ஓடுவாங்க, பில்லி சூனியத்துக்கு, பில்லி சூனியத்தில் மாட்டிட்டேன், பில்லி சூனியத்தில் மாட்டிட்டேன், இவங்க மாட்டி இவங்களை அவிழ்த்து விட்டாலும் மாட்டிட்டேன் தான் பேசுவாங்க. ஆகையால் தான் மாட்டிக்கிறாங்க. முதலாவது நல்லா கவனிங்க, கர்த்தர் அவர்களோட இருக்கிறார், ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. கவனிச்சிங்களா? எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என்னுடனே கூட இருக்கிறார், ராஜாவின் ஜெய கம்பீரம் எனக்குள்ளே இருக்கிறது. நல்லா நிமிந்து உட்காருங்க, ராஜாவின் ஜெய கம்பீரம் நமக்குள்ளே இருக்குது. இந்த மந்திரவாதம் பில்லி சூனியம் அது இதுன்னு பூச்சாண்டி காமிக்கிற ஆட்கள் பயப்படாதீங்க, ராஜாவின் ஜெய கம்பீரம் உங்களுக்குள்ள இருக்குதுன்னு அவனுக்கு தெரியுது, சபிக்க போறனுக்கு தெரியுது, அவன் பயப்படுறான் நம்மளை கண்டு, நாம பயப்படக்கூடாது, ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ள இருக்கிறதுன்னு சொல்றான். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டா மிருங்கத்து கோத்த பலன் அவர்களுக்கு, எவ்வளவு பலன் இருக்குதான் இவங்களுக்கு தெரியல, பாவம் இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க நான் புழு தூசி குப்பை, நான் ஒண்ணுமே இல்லை. அவன் சொல்றான், மந்திரவாதமும் பில்லிசூனியமும் சாபமும் உடனே சொல்றான், காண்டா மிருகத்து கொத்த பலம் அவர்களுக்குள்ள இருக்குதுன்னு. எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? கையை உயர்த்து சொல்லுங்க, காண்டா மிருகத்து கொத்த பலன் எனக்குள் உண்டு, காண்டா மிருகத்துக்கு கொத்த பலன் எனக்குள் உண்டு. அதை விசுவாசிங்க, காண்டா மிருகம் தெரியும்ல, அதுக்கேத்த பலன், சாதாரண பலன் இல்ல, அவ்வளவு பலன் நமக்குள்ள இருக்கு. அந்த மரணத்தின் சக்தி எதிர்த்து நில்லுங்கள். பில்லி சூன்யம் மந்திரவாதம் இவர்களை நம்பி, இத பெருசா எண்ணி, அதுக்கு ஏதோ பெரிய சக்தி இருக்கு நினைத்து கொண்டு அப்படி நாம் வாழக்கூடாது. எப்படி வாழ வேண்டும்? நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், மரணத்தின் சக்தி, மரணத்தின் அதிபதியாக இருக்கிற பிசாசை விட ஜீவாதிபதியாகிய இயேசு கிறிஸ்து பெரியவர், அவர் ஜெயிக்கிறவர், ஜெய கம்பீரத்தோடு நாம் வாழ வேண்டும். எத்தனை பேர் அப்படி வாழ போறீங்க? வாழ்வீங்களா? ஆகையால் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஒன்று, தேவனுடைய வார்த்தைக்கு, வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். நடக்கும் போது நம்முடைய ஆயுச நாட்கள் பெருகுகிறது, நீடிக்கிறது, நம்முடைய வாழ்க்கையின் தரமே உயர்கிறது, நம்மை கர்த்தர் உயர்த்துகிறார். ரெண்டு, மரண சக்திகள் கிரியை செய்கிறது, நம்மை அழித்து போடுவதற்கு, நம்மை கொல்லுவதற்கு, நம்முடைய உயிரை பறித்து போடுவதற்கு மரண சக்திகள் கிரியை செய்கிறது. அதில் ஒன்று வியாதி, அதற்கு மேலாக நமக்கு அதிகாரம் இருக்கிறது. இன்னொன்று பில்லி சூன்யம் மந்திரவாதம் போன்ற சக்திகள், அவைகள் மேலாகவும் நமக்கு அதிகாரம் இருக்கிறது. அவைகளை விட பெரிய சக்தி நமக்குள்ளாக இருக்கிறது. காண்டா மிருகத்துக்கொத்த பலன் நமக்கு இருக்கிறது. கர்த்தர் நம்முடனே கூட இருக்கிறார். நமக்கு விரோதமாக பில்லி சூனியமோ மந்திரவாதமோ குறி சொல்லுதலோ எதுவும் பலிக்காது. நாம் காக்கப்படுகிறவர்கள். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. அதை அறிந்து அப்படி ஜீவிக்க வேண்டும். மரண சக்திகளை எதிர்த்து நிற்க வேண்டும். பில்லி சூனியம் மந்திரவாதம் வந்து தாக்குதுன்னா நாமளும் அது கூட சேர்ந்துக்கிட்டு, ஏதோங்க கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர்
எடுத்தார் நின்றுட்டு இருந்தா அது பாட்டு எடுத்துட்டு தான் போய்கிட்டு இருக்கும். நாம் அதை எதிர்த்து நிற்க வேண்டும். மரண சக்திகளை ஜீவாதிபதியாகிய கிறிஸ்துவை கொண்டு எதிர்த்து நிற்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜீவனை இந்த பூலோகத்திலே நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இயேசுவின் நாமத்தில் அவைகளை எதிர்த்து நின்று தேவனுடைய வசனத்தில் நடந்து நம்முடைய வாழ்க்கையை நீடித்த வாழ்க்கையாய் நன்மைகள் நிறைந்த வாழ்க்கையாய் நாம் மாற்ற வேண்டும். இன்னும் பல மரண சக்திகளை குறித்து நான் வருகிற நாட்களிலே பேசப்போகிறோம். அவைகளை எப்படி நாம் மேற்கொள்வது என்பதை குறித்து நீடித்து எல்லாரும் சொல்லுங்க, நீடித்த நாட்களால் என்னை திருப்தியாக்கி தம்முடைய ரட்சிப்பை எனக்கு காண்பிப்பார். உண்மையாக விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? எழுந்து நிற்போம். கைகளை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கைகளை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். திருப்தி ஆக்குவார். நீடித்த நாட்கள் மட்டும் இல்ல, நன்மையால் நம்மை திருப்தி ஆக்குவார் என்று வேதம் இன்னொரு விதத்துல சொல்லுகிறது. நன்மையால திருப்தியாக்கி நீடித்த நாட்களையும் கொடுத்து திருப்தியாக்கி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். கையை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நன்மையால் திருப்தி ஆக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். நாம் நன்றி செலுத்துவோம் கர்த்தருக்கு. நீடித்த ஆயுசால், நீடித்த நாட்களால் நம்மை திருப்தி ஆக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். நன்றி செலுத்துவோம். ஹாலேலூயா. ஓ உமக்கு ஸ்தோத்திர கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்மையாலும் நீடித்த ஆயுசாலும் திருப்தி ஆக்குகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். மரணத்தின் சக்திகளை மேற்கொள்ளுகிற சக்தி எங்களுக்குள் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். மரணத்தின் சக்திகளுக்கு மேலான சக்தி எங்களுக்குள் கிரியை செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஹாலேலூயா, ஹாலேலூயா. காண்டா மிருகத்துக்கோத்த பலன் எங்களுக்குள்ளாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திர கர்த்தாவே. ஓ மிகுந்த பலனாலங்களை நிறைத்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. வியாதிகளை எதிர்த்து நில்லுங்கள். மற்ற இந்த மந்திர சக்திகளை எதிர்த்து நில்லுங்கள். இயேசுவின் நாமத்தில் எதிர்த்து நில்லுங்கள். புதிய விசுவாசிகளுக்கு சொல்லுகிற, பயப்பட வேண்டியதில்லை. இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு அதன்படி ஜீவித்து சகல சக்திகளையும் இயேசுவின் நாமத்தில் எதிர்த்து நில்லுங்கள். அது ஒன்றும் பலிக்காது. உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், உங்களை காக்கிறவர், மதலை போல உங்களுக்கு சூழ்நிலை நின்று பாதுகாக்கிறவர் அவர். பயப்படாதிருங்கள். இயேசுவின் நாமத்தில் நில்லுங்கள். அந்த மரண சக்திகளை எதிர்த்து நில்லுங்கள். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஸ்தோத்திரங்கத்தாவே.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மிஸ்ஸிஸ் வயலட்டாரோன் அம்மையார் அவர்கள் ஓர் இந்து குடும்பத்தில் பிறந்து பிரத்யட்சினமாய் தேவ தரிசனம் பெற்று தமது வாழ்க்கையை இயேசுவுக்காய் அர்ப்பணித்து ஆண்டவருக்காக அயராது உழைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி வந்தார்கள். உலகின் பல பகுதிகளிலும் அவர்களது பாடல்கள் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்தார். அவர்கள் தேவ ஆவியினால் ஏற்றி பாடிய பாடல்களை நீங்களும் கேட்டு பயன்பெறுங்கள். வெளியிடுபவர் மிஸ்ஸிஸ் வயலட்டாரோன் அவர்கள் மகள் மிஸ்ஸிஸ் பிரியால் கிறிஸ்டோஃபர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.

ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள்.

கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று.

இப்படி உலகத்தில் அநேகம் ரெண்டு ரெண்டு ரெண்டு என பல வகையா இருக்கின்றன. இதில் 2 கொரிந்தியர் 5:17 பார்த்தால், ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள்ளிருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கிறிஸ்துவுக்கு உள்ளான மனிதன், 2 கிறிஸ்துவுக்கு வெளியே உள்ள மனிதன். அதாவது பழைய மனிதன், புதிய மனிதன். பிரியமானவர்களே, முதலாவது கிறிஸ்துவுக்கு வெளியே இருந்த சகேயுவை பற்றி பார்ப்போம். இவன் இருந்த ஊர் எரிகோ. எரிகோ என்றால் சபிக்கப்பட்ட ஊர். ஈயேல் இதை திரும்ப எடுத்து கட்டின போது யோசுவாவின் சாபம் பலித்தது என்று 1 ராஜாக்கள் 16:34 வாசித்தறிகிறோம். ஒரு மனிதன் இந்த எரிகோவுக்கு போகும்போது கள்ளர் கையில் அகப்பட்டு அடிப்பட்டு குற்றுயிராய் விடப்பட்டான். இப்படிப்பட்ட எரிகோவை சேர்ந்தது இந்த உலகம். இது அழிஞ்சிடும், இது நாசபுரி. இதை பற்றி நீதிமொழி 7:19-27 நன்கு சொல்லப்பட்டிருக்கிறது.

ஏகப்பட்டதான வாழ்க்கையில் எரிகோவில் இருந்தான். அதிலும் இவன் ஆயக்காரருக்கு தலைவன். ஆயம் என்றால் வரி. ஒரு ஊரிலிருந்து மற்ற ஊர்களுக்கு கொண்டு போகும் ஜாமான்களுக்கு அநியாயமாய் அதிகம் வரி வட்டி போட்டு வாங்குவது. அப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாம் இவர் தலைவர். இவரை போல அநேகர் இப்போது இயேசு கிறிஸ்து வேண்டாம். சினிமா, சிகரெட்டு, பொடி, குடி, வட்டி, பொய்க்கணக்கு, விபச்சாரம், இதையெல்லாம் விட முடியாது என்கிறார்கள். இந்த உலகத்தின் மக்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க தேவன் வரப்போகிறார்.

இப்படி உலக மனிதரின் கிரியைகளுக்கு நியாய தீர்ப்பு இருப்பதை சகேயு அறியாதிருந்தான். ஆயினும் இவன் இயேசுவை பார்க்க வகை தேடினான். இந்த சகேயு குள்ளனும் ஐஸ்வர்யவானும் ஆயக்காரருக்கு தலைவனுமாய் இருந்தாலும் எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பார்க்க ஓடுகிறான். அத்திமரத்தில் ஏறிக்கொண்டான். பிரியமானவர்களே, இயேசு அத்திமரத்தடியில் வந்து நின்று அன்னார்ந்து பார்த்து, சகேயுவே சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். நீதிமான்களை அல்ல, பாவிகளையே ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். பணப்பெருமை, படிப்பு பெருமை, ஜாதி பெருமை எல்லாவற்றையும் விட்டு இறங்கி வா, இயேசு ரட்சிக்கிறார். சகேயு இறங்கி இயேசுவை தன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போனான்.

தகையு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நான் அத்தனையாக திருப்பி செலுத்துகிறேன் என்று தன் பாவங்களை அறிக்கை செய்தான். தேவன் இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது என்றார். சகோதர சகோதரிகளே, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். சகேயு கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் பாடுகிறான்.

தகேயு புது சிருஷ்டியானான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. முன்னே பழைய மனிதன், இப்போது புதிய மனிதன். கர்த்தருக்குள் மறுபிறப்பு அடைந்து பரிசுத்த ஜீவியம் செய்தால் மோட்சம் அடையலாம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அது உண்மையும் நீதியும் உள்ளதாயிருக்கிறது.

0: இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் உலகம் கொடுக்க கூடாததும் எடுக்க கூடாததுமான இரட்சிப்பின் பேரின்ப சந்தோஷத்தை சகேயு பெற்று அனுபவித்தான். சகோதர சகோதரிகளே, அந்த பேரின்ப சந்தோஷத்தை நீங்களும் பெற்று அனுபவிக்க இயேசு விரும்புகிறார். ஆமீன்.
1: அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று

தம்முடைய காருண்யத்தினால் தேவன் நம்மை இழுத்து கொண்டது நம்மில் வெளிப்பட்ட நீதியினால் அல்ல.

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லுகிறது. அதுபோல பாவத்திலும் சாவத்திலும் வாழ்ந்து தினதினம் மறித்து நரகம் நோக்கி போகும் ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவோம், பரலோகத்தை நிரப்புவோம்.

ஆண்டவரே, இந்த இரவில் எங்களோடு நீர் பேசும். அப்பா, இத்தனை தூரம் பயணித்து இந்த இடம் மட்டும் வருவதற்கு என் அப்பன் எதற்காக என்னை மறுபடியும் இந்த தூத்துக்குடி பட்டணத்தில் என்னை கொண்டு வந்தீரோ, அந்த நோக்கத்தை நீர் நிறைவேற்றும்படி ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நான் மனதார ஜெபிக்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து எங்களோடு பேசும், எங்களுக்காக பேசும், எங்களை கொண்டு பேசும், எங்கள் புத்தி தெளிய பேசும், எங்கள் சந்தேகங்கள் விலக பேசும், எங்களுக்கு கேள்விக்கு பதிலுண்டாக பேசும், எங்கள் ஆத்துமா உற்சாகப்பட பேசும், எங்கள் கிருபை பெருக பேசும், எங்களை இன்னும் பலனடைய பேசும், எங்களை இன்னும் தீர்மானம் உள்ளவர்களாக பேசும். ஆண்டவரே, தீர்மானம் உள்ளவர்களாக்க பேசும். ஆண்டவருடைய கரத்தில் என்னை அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. அல்லேலூயா. உங்க பக்கத்தில் இருந்து இருக்கிறவங்களை பார்த்து கர்த்தர் நம்மோடு பேச போகிறார் அப்படி சொல்லுங்க. கர்த்தர் நம்மோடு பேச போறார். ஆமென். சரி, அப்ப முழுக்க முழுக்க கர்த்தர் தான் நம்மோடு என்ன செய்யணும், பேசணும். உண்மையிலே சொல்றேன், நான் வாயை வாடகைக்கு கொடுத்து பழைக்கிறவன் பார்த்துக்க, அதனால வாய் மட்டும்தான் நம்மளுது, வார்த்தையெல்லாம் அவருது. அதனால ஏதாவது கோளாறு குழப்பம் இருந்தா அவர்கிட்ட கேளுங்க. வாய் பாவம், கர்த்தர் கிருபை தருவாரா. இப்போ எல்லாரும் பைபிளை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவே நமக்கு உதவி செய்யட்டும். எல்லாரும் அப்போஸ்தலர் 11 அதிகாரத்தை எடுங்க. அப்போஸ்தலர் 11 அதிகாரத்தில் இருந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் நேரம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கவனிக்க போகிறோம். 11 அதிகாரத்தில் 21 வாக்கியத்தை ஒன்று கவனிங்க, எல்லாரும் இணைந்து வாசிக்கலாம். கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்தது, அநேக ஜனங்கள் விசுவாசிகள் ஆகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. 23, அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் இருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். ஒரு ஆமேன் சொல்லுங்க. இப்ப 24 வசனத்தை படிக்க போகிறோம். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாக இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நாம் ஒரு பெரிய எழுப்புதலை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு நான் சொல்ல போகிற காரியங்கள் நம்முடைய திருச்சபையில் அல்லது திருச்சபையின் மூலமாக வெளிப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதை ஏன் ஆவியானவர் பேசுகிறார்? அவரும் விரும்புகிறார், அவரும் விரும்புகிறார். வேகமாக ஓரிரு வார்த்தைகளை மட்டும் ஆமென் முதலாவது சொல்ல போகிறேன். 21 வாக்கியத்தில் முதல் வரி சொல்லுகிறது, கர்த்தருடைய கரம் அவர்களோடே இருந்தது. ஒன்று எழுதி கொள்ளுங்கள், கர்த்தருடைய கரம் அவர்களோடே இருந்தது. கர்த்தருடைய கரம் அவர்களோடே இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த இரவு நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நான் சொல்லுகிற வார்த்தை, இதை ஒவ்வொருவரும் நான் விரும்புகிறோம். ஆமாவா இல்லையா? ஆமேன். ஆமாவா இல்லையா? இந்த இரவில் நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், என் அன்பு சகோதர சகோதரிகளே. ஆமேன். பாஸ்டர், நான் ஆண்டவருடைய கரம் என்னோடு இருப்பதை விரும்புகிறேன் என்கிறவர்கள் மட்டும் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. ஓகே, அப்ப எல்லாருக்குள்ளும் அந்த விருப்பம் இருக்கு. என் தனிநபர் வாழ்க்கையில் கர்த்தருடைய கரம் இருக்க வேண்டும். என் குடும்பத்தில் கர்த்தருடைய கரம் இருக்க வேண்டும். என் வாழ்வாதாரத்திலும் பொருளாதாரத்திலும் கர்த்தருடைய கரம் இருக்க வேண்டும். எங்கள் சபையில் எங்கள் ஊழியர்களோடு கர்த்தருடைய கரம் இருக்க வேண்டும். எங்கள் வாழ்வில் கர்த்தருடைய கரம் வேண்டும். அப்போ ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஆமென். நம்பர் 1. சரி, 2வதாக தோத்திரம். அதே தொடர்ந்து
அநேக ஜனங்கள் விசுவாசிகள் ஆனார்கள். அப்போ சபைக்குள் சபைக்கு வெளியிலே விசுவாச வளர்ச்சி உண்டாயிற்று. விசுவாச வளர்ச்சி உண்டாயிற்று. எழுதிக்கொள்ளுங்கள், விசுவாச வளர்ச்சி உண்டாயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று, அக்கர்த்தருடைய கரத்தை அவர்கள் கண்டார்கள். இரண்டாவதாக, விசுவாச வளர்ச்சியை அவர்கள் கண்டார்கள். கர்த்தர் நல்லவர். ஒரு ஆமென் சொல்லுவோம். அப்போ நம்முடைய சபைகளில் இந்த நாட்களில் என்ன உண்டாக வேண்டும்? விசுவாச வளர்ச்சி. ரெண்டு காரியம், ஒன்று சபைக்குள் வளர்ச்சி, ரெண்டு சபைக்குள் பெருக்கம். விசுவாசிகள் இப்ப என்னிடத்துல 8 கிலோ விசுவாசம் இருக்குன்னு வைங்க, அது 16 வளரணும். அதே நேரத்தில் இவ்வளவு 8 கிலோ விசுவாசம் வச்சிருக்கிற 100 பேர் இருக்கிறவர்கள் 200 பேராக வளரணும். ஒன்று குவாலிட்டியிலும் உண்டாகணும், ரெண்டு குவாண்டிட்டியிலும் உண்டாகணும். அல்லேலூயா. அப்ப இரண்டாவது, வேதம் சொல்லுகிறது விசுவாச வளர்ச்சி. விசுவாச வளர்ச்சி, இந்த இதை விரும்புறீங்களா நீங்க? ஆமே விரும்புறீங்களா? அப்போ உங்க கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. மூன்றாவதாக, அநேகர் கர்த்தரிடத்தில் என்ன செய்தார்கள்? திரும்பினார்கள். சொல்லுங்க அந்த வார்த்தைய, கர்த்தரிடத்தில். அப்போ இதுக்கு வந்து நீங்க என்ன தலைப்பு கொடுக்கலாம்? ஆமே திரும்புதல். சொல்லுங்க திரும்புதல். இதுக்கு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். திரும்புதலுக்கு ஆங்கிலத்தில் என்ன வேர்டு பயன்படுத்தலாம்? டர்ன். ஆமீன். இப்போ இவங்க என்ன செய்தாங்க? இதுவரையிலும் இப்படி பயணித்து கொண்டே இருந்தார்கள். இப்போ கர்த்தருடைய கரம் அவர்கள் வாழ்க்கையில் வெளிப்படுது. உலகத்தை பார்த்து, பணத்தை பார்த்து, சமுதாயத்தை பார்த்து, பாவத்தை பார்த்து, உலகத்தின் பயணங்களை பார்த்து பயணித்து கொண்டவர்கள் மேல் தேவனுடைய கரம் வெளிப்பட்ட பொழுது, இனி உலகம் வேண்டாம், தேவனுக்காக செயல்படலாம் என்று அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு டர்ன், ஒரு திரும்புதல் உண்டாயிற்று. அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணுமா இல்லையா? நம்ம வீட்டில் நடக்கணுமா இல்லையா? ஆமென். நம்ம சபையில் நடக்கணுமா இல்லையா? இயேசுவின் நாமத்திலே இந்த சபையில் அது உண்டாகட்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. இந்த ஜபங்களின் மூலமாய் விசுவாச பரிவர்த்தனை உண்டாகட்டும். இந்த ஜபங்களின் மூலமாய் அநேகர் தேவ சித்தத்திற்கு நேராக திரும்பட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. இப்போ ஒரு ஒரு 8 வீடு வரைக்கும் போயிட்டு வாரீங்களா? இருந்த இடத்திலிருந்து போங்க. இருதயத்தில் எகிப்திற்கு திரும்பினார்கள் அல்லவா, அது மாதிரி உங்க வீட்டிலே திரும்ப வேண்டிய யாராகிலும் இருக்கிறார்களா? உங்கள் வீட்டில் ஆண்டவரிடத்தில் திரும்ப வேண்டிய யாராகிலும் இருக்கிறார்களா? உங்கள் தெருக்களில் திரும்ப வேண்டியவர்கள் இருக்கிறார்களா? உங்கள் சபையில் திரும்ப வேண்டியவர்கள் இருக்கிறார்களா? அப்ப இன்றைக்கு ராத்திரியில் தகப்பனே, இதை வார்த்தையாக அல்ல, எங்கள் வாழ்க்கையின் அனுபவங்களாக்க நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப ஒன்று கர்த்தரின் கரம், ரெண்டு விசுவாசம், மூன்று திரும்புதல். மூன்று என்ன? திரும்புதல். சரி, அப்புறம் 23 வசனத்துக்கு வாங்க. 23 வசனத்துல அவன் தேவனுடைய கிருபையை கண்ட பொழுது, என்ன வார்த்தை இருக்கு? தேவ கிருபையை கண்ட பொழுது. அப்ப அந்த சபைக்குள்ள என்ன இருந்துச்சு? தேவ கிருபை. அந்த சபைகளில் என்ன இருந்தது? தேவ கிருபை. அப்ப ஒன்று தேவனுடைய கரம், ரெண்டு விசுவாச பரிவர்த்தனை, மூன்றாவதாக திரும்புதல் உண்டாயிற்று. திரும்புதல் உண்டாயிற்று. நாலாவது தேவ கிருபை, தேவனுடைய. உண்மையில நான் இன்னைக்கு சொல்லுகிறதெல்லாம் ஒரு வாரம் பிரசங்கம் பண்ண வேண்டிய காரியங்கள். தேவனுடைய கிருபை. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, தோத்திரம் 24ல ஆமீன், கடைசி வார்த்தையை கவனிங்க. 24ல கடைசி வார்த்தை, அநேக ஜனங்கள் கர்த்தரிடத்துல
சொல்லுங்க. அடுத்து என்ன உண்டாயிற்று? சேர்க்கப்பட்டார்கள். எங்கிருந்து? சேர்க்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அப்ப சேர்க்கப்படுதல் என்று சொன்னால் என்ன? தோத்தர எண்ணிக்கையில் பெருக்கம் உண்டாயிற்று, சேர்க்கப்பட்டார்கள். அப்ப நாலு காரியம். ஒன்று, தேவனுடைய கரம். இரண்டாவதாக, சுவாச பரிவர்த்தனை. மூன்றாவதாக, அமை திரும்புதல் உண்டாயிற்று. நாலாவதாக, தேவனுடைய கிருபை. ஐந்தாவதாக, தோத்திரம் சேர்க்கப்பட்டார்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு இரவிலே உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இந்த ஐந்து காரியங்களையும் எங்கள் சபை, எங்கள் ஊழியம், எங்கள் கூடாரம் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் மட்டும் ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையாவையா சொன்னிய? அப்ப இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்லணும்ப்பா, இந்த ஐந்து காரியங்களும் அந்த சபையின் அனுபவம் அல்ல, எங்கள் சபையின் அனுபவம் ஆக விரும்புகிறேன். அப்படித்தானே பைபிள் என்ன சொல்லுது? ஒரு வார்த்தையாகிலும் வெறுமையாய் திரும்புவது இல்லை, ஒரு வார்த்தையாகிலும் பொய்யாய் போவது இல்லை. ஆமேன்னா? அப்ப இன்னைக்கு நம்ம இதுக்கு மேல கை வச்சுட்டு, ஐயா இந்த படித்த வார்த்தைகளை என் கண்கள் பார்க்க துடிக்கிறது சுவாமி. ஆமேன். நான் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமேன். இதே ஆலயத்திற்குள்ளே பல ஆயிரம் ஜனங்களை காண கர்த்தர் எனக்கு கிருபை தருவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த சபையில் தேவனுடைய கரத்தை காண கிருபை தருவாராக. விசுவாச வளர்ச்சியை காண கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. அநேகர் இந்த சபைக்கு நேராய் திரும்புகிறதை காண ஆண்டவர் கிருபை தருவாராக. இந்த சபைக்கு வரும் பொழுதெல்லாம், இந்த பிள்ளைகளை பார்க்கும் பொழுதெல்லாம், இவர்களிடத்திலே தேவ கிருபையை கண்டு சந்தோஷப்படுவதற்கு ஆண்டவர் கிருபை தருவாராக. இந்த சபையிலே திரளான ஜனங்கள் சேர்க்கப்படுவதை கண்டு சந்தோஷப்பட கர்த்தர் கிருபை தருவார். உங்களுக்கு இது மேல அவ்வளவு ஆழ பிரியம் இருக்குமானால், இந்த வசனத்தின் மேல அல்லது உங்க கையில் இருக்கிற டயரி மேல கை வச்சுட்டு, அப்பா இதை என்னைக்கு எங்க கண்கள் காண செய்ய போறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுருங்களே. ஆண்டவர்கிட்ட கேட்டுருங்க. நீங்க ஜோம் பண்ணுவீங்கல்ல, தோத்திர என்றைக்கு இந்த ஐந்து காரியங்களையும் என் கண்கள் காணப்போகிறது. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அது இப்பொழுதும் இங்கு இருக்கிறதப்பா, அது இப்பொழுதும் இங்கு இருக்கிறது. ஆனால் பைபிள் சொல்லுது, ஆவியானவர் சொல்லுகிறார், இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்கள். அல்லேலூயா. ஆமென். நான் அடிக்கடி சொல்லுவேன், அழுகிறவனுடைய கண்கள் அழுகிறவற்றை காணாமல் கல்லறை செல்லாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம கண் அதை பார்க்கும், நம்ம கண் அதை பார்க்கும், நம்ம கண் அதை பார்க்கும். அல்லேலூயா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதயா.

ஆண்டவரே, எங்க கண்ணதை பார்க்கணும் ஐயா, கண்ணதை பார்க்கணும். ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு மேடைகளுக்கு நேராக ஓடும் பொழுது நான் அடிக்கடி சொல்லுவேன், 26 ஆண்டுகளாக பிரசங்கிக்கிறேன், 1000கணக்கான மேடைகளில் பிரசங்கிச்சிட்டேன், 1000கணக்கான செய்திகள் பேசிட்டேன் பாஸ்டர். ஆனா இத்தனை வருடங்கள் பேசினவைகளை கண்கள் காண துடிக்குது. ஒருவேளை கண் மூடுவதற்கு முன்னே சீக்கிரமாய் நம்முடைய தாய் மண்ணிலே இவைகளை எல்லாம் கண்டு மகிழ்ச்சியோடு கண்மூட கத்தர் கிருபை தருவாராக. எத்தனை பேர் ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுவீங்க,

0: அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
1: ஆமென்.
0: இப்ப நம்ம இந்த ஐந்து விதமான காரியங்களுக்கும் ரகசியம் என்ன, இதெல்லாம் நமக்கு சாதாரணமாகவே தெரியும். நம்ம எத்தனையோ செய்திகளை நம்ம கேட்டுட்டோம் இல்ல, எத்தனையோ முறை இதை நம்ம படிச்சிருக்கோம். நான் ஆண்டு விட்டு அடிக்கடி கேட்பேப்பா, இது என் ஊழியத்துல நான் பார்க்கணும், நான் எழும்பி நிற்கிற இடத்துல நான் பார்க்கணும், என் குடும்பத்தில் நான் இதை பார்க்கணும். அப்போ இது எப்படி, எப்போ இது இவங்களுக்கு கிடைச்சிச்சு? இதை நான் வேதத்தில் தியானிக்கும் பொழுது அந்த சூழல்களை ஒன்று பின்னால் பார்த்தேன். அதாவது இந்த சபை ரொம்ப நெருக்கப்பட்ட காலம், பயங்கர பிரச்சனை, அவங்களால பகிரங்கமாய் ஒரு இடத்துல கூடி ஆராதிக்கவே முடியாது, பகிரங்கமா ஒரு இடத்துல கூடி ஜபம் பண்ணவே முடியாது. இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று தெரிந்தாலே கொல்லப்பட்ட ஒரு காலம். இவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னால் தண்டிக்கப்பட்ட ஒரு காலத்துல தான் இந்த பாக்கியம் எல்லாம் இவர்களுக்கு இருந்திருக்கு. ஆனா ஏன் அப்படியானால் இவர்களுக்கு அந்த வாய்ப்பு, இந்த பாக்கியம் கிடைப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு நான் வேதத்தை தேடின பொழுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென். சில நிமிடங்கள் அப்படியே கொஞ்சம் மேலே வாருங்க பார்க்கலாம், ஆமென். 16 வசனம் முதல் நம்ம படிக்க போகிறோம். யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையையும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். நீங்க நல்லா கவனிங்க, இந்த வேத பகுதியை நான் கவனித்தேன். சபை எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளை நினைவு கூற ஆரம்பித்ததோ, நீங்க நல்லா கவனிங்க. சிலரை நீங்க கவனிங்க, சபையில வருவாங்க, தோத்திரம், நன்றாய் ஜெபிப்பார்கள், நல்ல பாட்டு பாடுவாக, ஆராதிப்பாக, ஆமென். செய்திகளை கேட்பாக, செய்தியை கேட்ட உடனே மார்க் போடுவாங்க. போன ஞாயிற்றுக்கிழமை விட இன்னைக்கு மெசேஜ் கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சுல்ல, பெட்டரா இருந்துச்சுல்ல, எஸ். போன வாரம் அந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணினதை விட இந்த வாரம் இந்த பாஸ்டர் ரொம்ப அழகா பேசினார்ல, சூப்பர். நேற்றைக்கு ராத்திரியை விட இன்னைக்கு ரொம்ப நலக்கு, நமக்கு புரிஞ்சதில்ல. இப்படி கேட்டுட்டு போகிற ஒரு காலம் இருந்துச்சு. கேட்டுட்டு டைரியில எழுதி பாஸ்டருக்கு நம் மதிப்பிட்டு சென்ற ஒரு காலம் இருந்துச்சு. இன்றைய செய்திக்கு ஒரு 60 கொடுக்கலாம், நேற்றைய செய்திக்கு ஒரு 47 கொடுக்கலாம், பட் முந்தானத்து செய்தி 87 கொடுக்கலாம். இப்படி செய்தியை கேட்டு போன ஒரு காலம் இருந்துச்சு. ஆனா இப்போ சபை என்ன செய்து தெரியுமா, காண்டுகளுக்கு முன், மாதங்களுக்கு முன், வருடங்களுக்கு முன், ஆமே, சில இரவுகளுக்கு முன், சில நாட்களுக்கு முன் கர்த்தர் தங்களோடு பேசின தேவ வார்த்தைகளை அமர்ந்து நினைவு கூற ஆரம்பித்தார்கள். கர்த்தர் இப்படி சொன்னாரே, நம்முடைய குடும்பத்தோடு சொன்னாரே, நம்முடைய தேசத்தோடு சொன்னாரே, நம்முடைய ஊழியரோடு சொன்னாரே, நம்மோடு கூட சொன்னாரே. தேவ வார்த்தைகளை சபை நினைவு கூற ஆரம்பித்த பொழுது அவர்கள் அறியாத ஒரு கரம் அவர்கள் வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பித்தது. நான் சொல்றது புரியுதா இல்லையா அவரது, அல்லேலூயா. சிலர் கேட்கிறார்கள், கேட்டு விட்டு விடுகிறார்கள். சிலர் கேட்கிறார்கள், கேட்டு மாமேன் சிந்திக்க தவறி விடுகிறார்கள். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், எந்த சபையில், எந்த குடும்பத்தில், எந்த தேவனுடைய பிள்ளையினுடைய இருதயத்தில் வசனம் நினைவு கூறப்படுகிறதோ, ஆமென், வாகனத்திலே பயணிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை நினைவு கூறப்படுமானால், வீடுகளில் அமரும் பொழுது தேவனுடைய வார்த்தை நினைவு கூறப்படுமானால், ஆலயத்தில் இருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நினைவு கூறப்படுமானால், வசனம் செயல்படுகிற இடத்தில் தேவனுடைய கரத்தின் கிரியைகளை ஜனம் நிச்சயம் பார்க்கும், எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, எதை மறந்தாலும் அமீன் வசனத்தை சிந்திக்க மறக்க வேண்டாம். அமீன், அல்லேலூயா. என்னை பார்த்து ஆண்டவர் இப்படி சொன்னாரே, என் பிள்ளையை பார்த்து ஆண்டவர்

வாக்குத்தத்தங்கள் நினைவு கூறப்படுமோ? நம்முடைய பிதாக்களுக்கு தேவன் கொடுத்த வார்த்தைகள் நினைவு கூறப்படுமோ? அந்த இடத்திலே நிச்சயமாய் சொல்லுகிறேன், தேசத்தை அசைக்கிற தேவனுடைய கரத்தை எந்த தேவ பிள்ளைகள் பார்க்க முடியும்? ஹல்லேலூயா! உடரப துருவி சந்தரப அறிவிக்கவா, ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஆமென். இப்பவும் கேட்கிறேன், அவருடைய கரத்தை நீங்கள் விரும்புகிறீர்களா? அவருடைய கரத்தை நீங்கள் விரும்புகிறீர்களா? அல்லேலூயா! இப்ப சிலருக்கு என்ன குழப்பம்னா, பாஸ்டர் சிலதெல்லாம் தோத்துறோம், நாங்க கேட்டோம், அதை மறுபடியும் மறுபடியும் என்ன செய்கிறோம், நினைவு கூறுகிறோம். சரி, சிலதை பார்த்தமே, பல பல சிலதை பார்த்தமே, இந்த இடத்தில் இருக்கிற சில தேவனுடைய பிள்ளைகள் மாதங்களுக்கு முன்னே, வருடங்களுக்கு முன்னே, நாட்களுக்கு முன்னே கண்ட சில தரிசனங்கள் இன்னும் நடைமுறைப்படுத்தப்படாமல் மறைவாக இருக்கிறது என்று பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா! சரி, கேட்டதை நினைவு கூற சொல்லுகிறீர்கள், ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த நாட்களிலே சில கடந்த நாட்களில் கண்ட சில தரிசனங்களை நினைவுக்கு கொண்டு வரப்போகிறேன். சில நேரங்களில் சபைகளில் தரிசனங்கள் வருவதுண்டு, தனிநபர்களுக்கு தரிசனங்கள் வருவதுண்டு, சில தேவனுடைய பிள்ளைகளுக்கு தரிசனங்கள் வருவதுண்டு. சில தரிசனங்களை கண்டால், இது ஏன் எனக்கு வருது, இது ஏன் என் குடும்பத்தை குறித்து எனக்கு வருது, என் சபையை குறித்து எனக்கு வருது, சம்பந்தம் இல்லாமையெல்லாம் வருதே அப்படின்னு சொல்லி சில தரிசனங்களை நாம் சிந்திப்போம். ஆனா பிறகு என்ன செய்திருவோம், மறந்துருவோம். ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் அவமை தோத்திரம் ஒரு வார்த்தை சொல்ல சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 10 அதிகாரத்திலே அதனுடைய 19 வசனத்தை ஒன்று படிங்க, 19 வசனத்தை ஒன்று கவனிங்க. அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர் செயல்பட ஆரம்பித்தார். அல்லேலூயா, ஆமென். அப்போ ஒன்று, தேவனுடைய வார்த்தையை சிந்திக்க ஆரம்பித்தார்கள், நினைவு கூற ஆரம்பித்தார்கள். ரெண்டு, ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை நினைவு கூற ஆரம்பித்த பொழுது பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, இதுவரை உணராத கர்த்தருடைய கரத்தை அவர்களால் உணர முடிந்தது, இதுவரை காணாத விசுவாசத்தை அவர்கள் உணர முடிந்தது, இதுவரை திரும்ப மாட்டேன் என்றவர்கள் திரும்புவதை காண முடிந்தது, இதுவரை இல்லாத தேவ கிருபையை அவர்களால் உணர முடிந்தது. வேதம் சொல்லுகிறது, அநேகர் சேர்க்கப்பட்டதை இவர்கள் கண்கள் கண்டது. அல்லேலூயா! அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தையும் அவர் கொடுத்த தரிசனமும் மறந்து விடுவதற்கல்ல, சிந்தனை செய்வதற்காக. அல்லேலூயா! பாருங்க, ஆண்டவர் அமேன் உலகத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆகாரம் புசிக்கின்ற திட்டத்தை கொடுத்த பொழுது, அமேன், விரிகுளம்புள்ள மிருகங்களை புசிக்க கர்த்தர் அனுமதித்தார். என்னதுங்க விரிகுளம்பு? அதாவது அமேன், பிரிந்திருக்கின்ற விரிகுளம்புள்ள தோத்திரம் மிருகங்கள். அடுத்து இரண்டாவது சொன்னார், அசை போடுகிற. என்னது அசை போடுகிற? நீங்களும் நானும் யாரு தெரியல, ஆனா மாடு அசை போடுகிறது, ஆடு அசை போடுகிறது இல்லையா, நல்ல மென்று சாப்பிடும் அது. அப்போ இது, இந்த ஏன் இதை சொல்றேன்னா, அசை போடுகிற அனுபவம், அதை நம்ம அங்க போக வேணாம், பிற வீட்டுக்கு போக முடியாது. அசை போடுதல் என்றால், இப்ப சபையில பிரசங்கம் கேட்டாச்சு, மார்க் போட்டு அந்தாலே எந்திரிச்சு பேரப்படாது, பிறகு நம்ம எந்த ஆலையும் போக வேண்டியது வரும். அதனாலதான் சொல்றேன், நம்ம போகிற வழியிலே நம்ம கேட்ட வசனத்தை குறித்த சிந்தனை. ஆண்டவர் ஏன் இந்த வார்த்தையை பேசினார், என் பாஸ்டர் இந்த வார்த்தை இன்றைக்கு பேச காரணம் என்ன, எந்த இடத்திலே, நல்லா கவனிக்கணும், கேட்ட வசனத்தை குறித்த சிந்தனை வெளிப்படுமோ கர்த்தருடைய கரம் செயல்பட ஆரம்பிச்சிடும். நான் சொல்லது புரியுதா இல்லையா? சில எல்லா வார்த்தையும் நமக்கு நினைவுக்கு வராது, ஆனா 100 வார்த்தை கேட்டா ஒரு 3 வார்த்தைகளை உங்களால மறக்கவே முடியாத வருத. அதுதான் உங்களுக்கு எதிர்காலம், அதுதான் உங்களுடைய எதிர்காலம், அதுதான் உங்களுடைய தரிசனம்,

அதுதான் உங்களை குறித்த தேவனுடைய சித்தம், அதுதான் கர்த்தர் உங்களுக்கு தருகிற வார்த்தை. அப்போ இன்றைக்கு இரவிலே கர்த்தர் சொல்லுகிறார், தரிசனமும் தேவனுடைய வார்த்தைகளும் எந்த இடத்திலே அசை போடப்படுகிறதோ, எந்த இடத்திலே நினைவு கூறப்படுகிறதோ, அந்த இடத்திலே என் கிரியைகளை என் ஜனங்கள் பார்ப்பார்கள். ஒரு அல்லேலூயா, ஆமென். இயேசு சொன்னார், மறந்துடாதீங்க. இயேசு மறக்கிறவங்களுக்கு தோத்திரம், சப்போர்ட்டிவே கிடையாது பிரதர். அவர் வந்து நினைவு கூறத்தான் சொன்னார். இயேசு நினைவு கூற சொன்னவைகள் எவை? ஆமென். தரிசனத்தை நினைவு கூறணும், தேவனுடைய வார்த்தைகளை நினைவு கூறணும். அப்படி போனால் இன்னும் ஒரு வாரம் ஆகும் கூட்ட முடிய, பரவாயில்லையா? தோத்திர இயேசு சொன்னார், என்னை நினைவு கூறுங்கள். சொல்லுங்க அம்மே, அல்லேலூயா. அப்ப தரி பக்கத்தில் கேளுங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தையை மறந்துடாதீங்க. அம்மே, தரிசனத்தையும் மறந்துடாதீங்க. இதை நினைவு கூறும் பொழுது கர்த்தருடைய கரம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சில ஆட்கள் டைரியில எழுதுவாங்க, அதோட விட்டுருவாங்க. டைரியில எழுதக்கூடாது, இருதயத்தில் எழுதணும்னு தான் கர்த்தர் சொன்னார். தனிமையா இருக்கிற நேரத்திலே இப்படி சொன்னது உண்டே அப்பா, இப்படி சொன்னது உண்டே, திரளான ஜனங்களை உனக்கு தருவேன் என்று எனக்கு சொன்னதுண்டே, உன் துக்க நாட்கள் முடியும் என்று எனக்கு சொன்னதுண்டே, உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவேன் என்று எனக்கு சொன்னதுண்டே, உன் முழங்காலுக்கு பலன் வரும் என்று எனக்கு சொன்னதுண்டே, ஓடினதும் பிரயாசப்பட்டதும் வீணாக போகாது என்று எனக்கு சொன்னதுண்டே, உன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பேன் என்று எனக்கு சொன்னதுண்டே, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று என் அப்பன் எனக்கு சொன்னதுண்டு. அசை போட்டுக்கிட்டே இருங்க, கர்த்தருடைய கரம் உங்களுக்கு முன் சென்று உங்களுக்காக பலத்தவைகளை செய்வதை நிச்சயமாய் பார்க்க முடியும். இந்த ஆண்டுகளிலே என் தேவனாகிய கர்த்தர் அதை செய்வார். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, இதிலும் பெரிதானவைகளை நாம் காண்போம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் நினைவு கூர்ந்த பொழுது கீழே சொல்லப்பட்ட ஐந்து விதமான மாற்றங்களையும் அவர்கள் கண்டார்கள். ஆமே. ஐந்து விதமான மாற்றங்கள் என்ன? கர்த்தருடைய கரம், ரெண்டு விசுவாசம், மூன்று திரும்புதல், நான்கு தேவ கிருபை, ஐந்து சேர்க்கப்படுதல் அல்லது அமேன் தோத்திரம் எண்ணிக்கையில் பெருக்கம். அமே அல்லேலூயா. இதை எப்பொழுது கண்டார்கள்? ஒன்று, தேவனுடைய வார்த்தை நினைவு கூறப்படும் பொழுது. அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும், சபையிலே வேத வசனம் வெளிப்படணும். எப்பவுமே நான் சொல்லுவேன், நான் சில சபைகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பாட்டு ஆராதனை அப்படியே போகுது. இன்னைக்கு வர வர எது குறைஞ்சிட்டே இருக்குது? செய்தி குறையுது, வசனம் குறையுது. ஆமா, ஒரு முறை கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு பாஸ்டர் இப்படியே சொன்னார், தோத்திரம் பாஸ்டர், என் ஜனங்களை நான் கஷ்டப்படுத்துறதே இல்லை பாஸ்டர், 20 மினிட்ஸுக்கு மேல நான் என்ன செய்ய மாட்டேன், பரசங்கமே பண்ண மாட்டேன். அப்ப இவர் சொல்றார், பரசங்கம் மக்களுக்கு என்னவா? கஷ்டமா. அவர் சொல்றார், என் ஜனங்களை நான் என்ன செய்ய மாட்டேன். எப்ப பேசுற உனக்கே பரசங்கம் கஷ்டம்னு நினைச்சா கேட்கறவனுக்கு படு கஷ்டமா எல்லாம் இருக்கும், விளங்கும். அல்லேலூயா. அப்ப கவனிங்க, ஆனா தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கே வேத வசனங்கள் நினைவு கூறப்பட்டதோ, எங்கே வேத வசனங்கள் நினைவு கூறப்பட்டதோ அங்கே இவர்கள் இந்த ஐந்து விதமான ஆசீர்வாதங்களையும் கண்டார்கள். அப்போ நம்ம சபை வளர்ச்சி, நம்ம சபையில் மாற்றம், நம்ம குடும்பத்தில் மாற்றத்திற்கு முதல் தேவை என்ன தெரியுமா? வசனம் வெளிப்படணுங்க. அல்லேலூயா. நான் என் சபையில 10 வருஷம் ஊழியம் செய்தேங்க, இப்ப 26 வருஷம் ஆச்சு என் சபைக்கு, தோத்திரம் ஆமீன். 10 வருஷம் ஊழியம் செய்தேன், 52 பேரை தான் என்னால கிறிஸ்துவண்டை நடத்த முடிஞ்சிச்சு, 52 பேர் தான். அப்ப நீங்க ஒரு மாதிரி பாக்குற மாதிரி எனக்கு தெரியுது, 10 வருஷம் என்னையா செய்தேன் அப்படித்தானே? அது தெரியாம தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அற்புதங்களுக்கு குறைவே கிடையாது. பிசாசு பிடிச்சவங்களை சென்னையிலிருந்து அழைச்சிட்டு வருவாங்க,
வியாதியஸ்தர்கள் ஆம்புலன்ஸ்ல கொண்டு வரப்படுவாங்க, கை கால் கட்டப்பட்டு மனநோயாளிகள் கொண்டு வரப்பட்டாங்க. தோத்திரம், வியாதிகள் விடுதலை பெற்றது, அற்புதங்கள் நடந்துச்சு. பேய் இந்தால போச்சு, பிடிச்சவன் இந்தால போனா. நானும் என் குடும்பமும் கர்த்தரையே சேவித்தோம். நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். ஆமீன். அற்புதங்கள் நடந்துச்சு, அடையாளங்கள் நடந்துச்சு, கிரியைகள் நடந்துச்சு. ஆனா சபை என்ன செய்யவில்லை, வளரவில்லை. அப்போ ஒரு நாள் தேவ சமூகத்தில் அமர்ந்து, ஆண்டவரே 10 வருஷம் ஊழியம் செய்தனே, சபையில் ஒரு வளர்ச்சி இல்லையே, உண்மையிலேயே நான் ஊழியத்துக்கு லாயக்கா இல்லையா, நீர் என்னை அழைத்தது உண்மைதானா? அப்போ ஆண்டவர் என்னை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, வரங்களை, கிருபையை, விடுதலையை, மனிதனின் தேவையை முன் வச்சு நீ ஊழியம் செய்யாத, வசனத்தை முன்னால வச்சு ஊழியம் செய்யணும். அன்னையிலிருந்து தீர்மானம் பண்ணனே, சாகிறது வரைக்கும் பேசணும், சாகடிக்க பேச. அல்லேலூயா. செத்த வீட்லையும் பெத்த வீட்லையும் பிரசங்கம் தான். தோத்தர் தூங்கினாலும் பரவாயில்ல, தட்டி எழுப்பி உட்கார வச்சு சுக்கு காப்பியும் கொடுத்துட்டு தான் பிரசங்கம். தோத்தர் பேச ஆரம்பிச்சு ஜனங்கள் வர ஆரம்பிச்சாங்க. வசனம் வெளிப்பட வெளிப்பட முன்னால எல்லாம் பிசாசு பிடிச்சவங்களை கூட்டு உட்கார வச்சு, போறியா வாரியா, போறியா வாரியா, வருவியா போவியா, இப்படிதான் பேசினேன். அதுக்கும் பிறகு அவன்கிட்ட பேசுறதுக்கே இல்லை. ஏதோ இங்கதான் கர்த்தர் பேசுறாரு. வார்த்தை பேச பேச விடுதலை வந்துச்சு. தேவ வார்த்தை பேச பேச விடுதலை வந்துச்சு. ஜனங்களுடைய கட்டுகள் அறுக்க அறுப்படை ஆரம்பிச்சு. வசனம் செயல்பட்ட பொழுது தேவனுடைய கரம் ஜனங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தது. அல்லேலூயா. அப்ப நம்ம சபையில எது முன்னால நிக்கணும், வேத வசனம். அல்லேலூயா. அப்ப வசனம் நினைவு கூறப்பட்ட பொழுது இந்த 5 விதமான மாற்றங்களை இவர்கள் என்ன செய்தார்கள், கண்டார். 17 வசனத்துக்கு வாருங்க. 17 வசனம் அப்போஸ்தலர் 11 அதிகாரம் 17 வசனத்தை ஒண்ணு பாருங்க, எல்லாரும் இணைந்து வாசிப்போம். ஆதலால் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கு தேவன் வார்த்தை வரத்தை அனுக்கிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வரத்தையே அனுக்கிரகம் பண்ணி இருக்கும் போது தேவனை தடுக்கிறதற்கு நான், சொல்லுங்க, தேவனை தடுக்கிறதுக்கு நான், அந்த கடைசி வார்த்தையை மட்டும் சொல்லுங்க, நான் எம்மாத்திரம், நான் இப்ப எம்மாத்திரம், ஒரு முறை கூட சொல்லுங்க, நான் எம்மாத்திரம். பல மணி நேரம் பிரசங்கம் பண்ணினாலும் நான் அதை ரிப்பீட் பண்ணுங்க, நான் சொல்றதுக்கு நீங்க அதை சொல்லுங்க, நான் எம்மாத்திரம். பல மணி நேரம் பிரசங்கம் பண்ணினாலும், எல்லாரும் என்னை போதகர்கள் என்று புகழ்ந்தாலும், எவ்வளவுதான் வரங்கள் என் நிமித்தம் வெளிப்பட்டாலும், பல மணி நேரம் ஜபிக்கிறவனாக இருந்தாலும், எல்லாரும் என்னை புகழ்ந்தாலும், எத்தனை பணம் எனக்கு இருந்தாலும், எத்தனை வீடுகள் கட்டினாலும், எத்தனை பெரிய ஆலயம் கட்டினாலும், எத்தனை வாகனங்கள் வைத்திருந்தாலும், ரெவரண்ட் டாக்டராக இருந்தாலும், அரசாங்க உத்தியோகஸ்தனாக இருந்தாலும், உலகம் அறிகின்ற ஊழியக்காரனாக இருந்தாலும், எப்பொழுது இந்த வார்த்தை அவன் வாயிலிருந்து வந்ததோ கர்த்தர் அவனுக்காய் செயல்பட ஆரம்பித்தார். இந்த வார்த்தை எது, தன்னை தாழ்த்த சபை தவறவில்லை. சொல்லுது, எத்தனை பேருக்கு புரியுது பிரதர்? அல்லேலூயா. எல்லாம் செய்தாங்க, எல்லாம் செய்தாங்க, ஐயோ இதுக்கு நான் தகுதியே இல்லை பிரதர், நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம். இயேசு என்ன சொன்னார், அமை அப்பிரயோஜனமான மனிதன், என் கடமைகளை மாத்திரம் செய்கிறேன், என் கடமைகளை மாத்திரம் சபை. அப்ப நல்லா கவனிங்க, அவர்களை கொண்டு வரங்கள் வெளிப்படுகிறது, அவர்களை கொண்டு அற்புதம் நடைபெறுகிறது, அவர்களை தேவன் தேசம் அறிய ஆசீர்வதிக்கிறார். ஆனா இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, ஐ அம் நதிங், ஒண்ணுமே இல்லை பிரதர், எம்மாத்திரம், ஒண்ணுமே இல்லை பிரதர். இதை நீங்க நடைமுறை வார்த்தையே என்ன சொல்லுவீங்க, நடைமுறை வார்த்தை புரியற மாதிரி பழிச்சுன்னு என்ன சொல்லுவீங்க, நான் எம்மாத்திரம், நான் ஒன்றும் ஓ தகுதி இல்லை. இன்னும் டீப்பா சொல்லுங்களேன், ஒண்ணுமே இல்லை, அதனாலதான் உன்னை கூட்டி கொண்டு உட்கார வச்சிருக்கேன் ஏதாவது தர்றதுக்கு, அதில் இன்னும் புரியுற மாதிரி கேட்கல, ஒத்த காசுக்கு பிரயோஜனம் இல்லை, வெரி குட், வாழ்ந்துருவே நீ. அமை தோத்திரம்,
ஆனா இத இன்னும் விலகுவான ஒரு வார்த்தை, பாமே சபை தேசத்தில் உயர்த்தப்பட்டும் தன்னை தாழ்த்த தவறவில்லை. ஆமாவா இல்லை? ஏய், எல்லாரும் சபையை புகழ்ந்தார்கள். பேதுருவா பயங்கரமான மனிதன், அந்த பிரதரா பயங்கரமான மனிதன், இந்த சிஸ்டரா பயங்கரமான சகோதரி, இந்த பிள்ளையா பயங்கரம், எல்லாரும் புகழ்ந்தாங்க. இவர் போய் சொன்னார், நான் ஒன்றும் இல்லைப்பா, நான் ஒன்றும் இல்லை, என் பணம் ஒன்றும் இல்லை, என் மேன்மை ஒன்றும் இல்லை, என் கிருபை ஒன்றும் இல்லை, என் அறிவு ஒன்றும் இல்லை, எல்லாம் கிருபை தான்ப்பா. ஆனா சில ஆட்கள் எப்படி தெரியுமா தோத்துறோம், அங்க வீட்டுல ஆபீசரா இருக்கிற மாதிரியே இங்கேயும் ஆபீசரா இருப்பான். அதனாலதான் அங்க மேனேஜரா இருக்கிற பலர் இங்க டேமேஜரா இருக்கிறது. நான் சொல்ல புரியுதா இல்லையா தோத்துறோம்? பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து லைட்டா ஒண்ணு ஸ்மைல் பண்ணுங்க, அவங்களுக்கு புரியும். அவங்க லைட்டா ஸ்மைல் பண்ணுங்க அப்படின்னா நம்ம எப்படிங்கிறத அர்த்தம். புரியுதா இல்லையா? நான் சொல்றேன், கத்தர் எவ்வளவு உயர்த்தட்டுமே, எவ்வளவு மேன்மை தரட்டுமே, எவ்வளவு பணம் தரட்டுமே, எவ்வளவு ஆஸ்தி வரட்டுமே, எவ்வளவு அந்தஸ்து வரட்டுமே, என்னாவில் இருந்து வர வேண்டிய ஒன்று கிருபப்பா. எம்மாச்சரம், அலையிலோயா அலையிலோயா, உங்க கிருப இல்லாம வா.

0: கிருபைதானே. பாருங்க வேதத்தை நம்ம எவ்வளவு ஆழமா படிக்கணும், எத்தனை முறை இதை படிச்சிருப்போம். ஆமாவா இல்லையா? எத்தனை முறை இந்த பகுதியில இருந்து நம்ம பிரசங்கம் கேட்டிருப்போம், நம்ம பேசியிருப்போம் இல்லைங்களா? அங்க சொல்லுகிறார், ஏய் எவ்வளவு கிருபை வரங்கள் வல்லமை வெளிப்பட்ட பொழுது இவர் சொல்றார், இதெல்லாம் நடக்கிறதுக்கு நம்ம மாத்திரம் பிரதே தோத்திரம் ஒண்ணு மேல பிரதே. பைபிள் சொல்லுது அந்த சபையில கிருபை இருந்துச்சா, இருந்துச்சா, தேவ கிருபை இருந்துச்சா. அஞ்சல ஒரு பாயிண்ட் என்னது, தேவ கிருபை. யாருக்கு கிருபை கிடைக்கும், தன்னை தாழ்த்துகிறவன். தேவ கிருபை தானே, பெருமை உள்ளவர்களுக்கோ எதிர்த்து நிற்கிறார், அமை தாழ்மை உள்ளவர்களுக்கோ வந்துருச்சா இல்லையா? அப்ப ஒவ்வொரு முறை தேவனுடைய ஆலயத்திற்கு வரும் பொழுது, அப்பா நான் ஒண்ணும் இல்லப்பா, ஊழியங்களை செய்யும் பொழுது நான் ஒண்ணும் இல்லப்பா, ஆஸ்தி அந்தஸ்து வரும் பொழுது என் குடும்பம் ஒண்ணும் இல்லப்பா, எல்லாம் உங்க கிருபை தாயா, எங்க உங்க கிருபை தாயா, என் குடும்பத்துல உங்க கிருபை தாயா, என் பிள்ளைகள் மேல உங்க கிருபை தாயா. இந்த மனநிலையிலுடைய யார் யார் செயல்பட்டாங்களோ அவங்க பலிபீடங்களில தேவனுடைய கரம், தேவனுடைய மகிழ்ச்சி, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய அற்புதம் இருந்துச்சு. அல்லேலூயா. உங்க வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து நீங்க என்ன சொல்ல போறீங்க, நீங்க என்ன சொல்ல போறீங்க, அப்பா ஒன்னும் இல்லப்பா, பிரதர் இந்த உலகத்தில் என்னதான் இருந்தாலும் ஆண்டவருடைய கிருபைக்கு முன்னாலும் ஒண்ணுமே இல்லையே. எத்தனை பேர் உண்மையா கர்த்தரோட பேச போறீங்க? அவன் சொன்ன எம்மாத்திரம் நான், எம்மாத்திரம் நான், ஆண்டவர் சொன்னார் என் பிள்ளைய நான் பயன்படுத்துவேன், நான் ஒண்ணும் இல்லேன்னா ஆண்டவர் சொன்னா இன்னும் கிருபை கொடுப்பேன், நான் ஒண்ணுமே இல்லைன்னா அநேகரை இவன் மூலமாய் திருப்புவேன்னா முன்னால சபை தாழ்த்த தவறவில்லையோ, தாழ்த்த தவறவில்லையோ, அந்த சபையை தேவன் கட்டினார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நேரம் ஆயிருச்சுல்லா, பதினெட்டாம் வசனத்தை படிங்க, போயிருவோம் போயிருவோம். பதினெட்டாம் வசனத்தை ஒன்று பாருங்க. இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது அமர்ந்திருந்து, அப்படியானால் ஜீவனுக்கேதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியாருக்கும் அருளி செய்தார் என்று சொல்லி. கடைசி வார்த்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, தேவனை சொல்லுங்க, தேவனை வறுமுறை கூட சொல்லுங்க, தேவனை. அப்ப முதலாவது என்ன செய்தார்கள், வசனத்தை நினைவு கூர்ந்தார்கள். இரண்டாவது தங்களை தாழ்த்தினார்கள். மூன்றாவது பைபிள் சொல்லுது எப்பொழுதெல்லாம் தருணங்கள் கிடைத்ததோ தேவனை மகிமைப்படுத்த தவறவில்லை. சிலர்லாம் தங்களை உயர்த்துவதற்கு அதிக நேரம் செலவழிக்கிறாங்க. பைபிள் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 6:20, நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் உங்கள் சரீரங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் உங்கள் தேவனை என்ன செய்யுங்கள். அல்லேலூயா. அப்ப எந்த சபையின் மூலம், எந்த போதகர் மூலம், எந்த குடும்பத்தின் மூலம், எந்த வாலிபர் மூலம், எந்த சகோதரியின் மூலம், எந்த சகோதரனின் மூலம் தேவன் மகிமைப்படுகிறாரோ அந்த குடும்பத்திலே ஆண்டவருடைய கரம் செயல்படுவதை நம்முடைய கண்கள் பார்க்கோ. அல்லேலூயா. விசுவாசம் வெளிப்படுவதை பார்க்கோ. அல்லேலூயா. அநேகர் திரும்புகிறதை பார்ப்பார்கள். வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, அமை எந்த இடத்திலே தேவன் மகிமைப்படுகிறாரோ அந்த இடத்துல கிருபை இருக்கும், கிருபை இருக்கும். அல்லேலூயா. அமை உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துற ஒரு தருணத்தையும் நீங்க மிஸ் பண்ணவே கூடாது. சொல்லுது உங்களுக்கு புரியுதா சிஸ்டர்? அதுதான் சிஸ்டர் நம்முடைய வாழ்க்கையினுடைய எனர்ஜி. அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்லுகிற இந்த வேத எழுத்துக்கள் எல்லாம் புரிந்து கொள்வதற்கு பழைய வார்த்தைகளை போல் இருந்தாலும்
1: சில ஆட்களை நம்ம வெளியே இருந்து பார்க்கும் பொழுது இவனை எல்லாமா கத்தர் பயன்படுத்துவார் அப்படின்னு நம்ம நினைக்க தோணும். பார்த்துக்கிடுங்க, நான் சிலரெல்லாம் தூரத்தில் இருந்து பார்க்கும் பொழுது இவன் கையில தொட முடியாத பயலாச்சே, இவனையுமா ஆண்டவர் பயன்படுத்துறார் அப்படின்னு நம்ம தூரத்தில் இருந்து போய் பார்த்தா தெரியும் பாருங்க. ஆனா ஒரு சிலரோடு ரொம்ப நெருங்கி பழகும் பொழுது, நெருங்கி பழகும் பொழுது உண்மையிலே சொல்றேன், சிலர்லாம் நம்ம ரொம்ப காமெடியா பேசுவோம் இல்ல, சிலவெல்லாம் தீர்மானம் பண்ணியிருக்கான் இவன் அசல் தீர்த்தமா இருக்கந்தாம். ஆமே, நம்மளே அப்படி பலரும் யோசிச்சிருக்கோம் இல்ல. ஆனா அவங்க கூட தனிய பழகும் பொழுதுதான் அவனுடைய இருதயம் நமக்கு தெரிய வரும். நான் சொல்றது புரியுதா இல்லையா? சில ஆட்கள் உங்களை மாதிரி சிலர் மாதிரி நல்ல ஜெபம் இருக்காது, ஆனா ஆண்டவரை நேசிக்கிறதுல அவன் பைத்தியமா இருப்பான் பாத்துக்க. ஆமா ஆமா, அதுதான். வெளியில பெரிய அளவுக்கு பாடமாட்டான், கைத்தாட்ட மாட்டான், ஒரு மாதிரி என்ன சொல்றது மரகண்ட மாதிரியே நடப்பான். ஆனா ஜோம் பண்றதுக்கு போய் உட்கார்ந்துட்டான்னா அப்படியே தேவ சமூகத்துல கதறிடுவான் பாருங்க. அப்ப பார்த்தாதான் இவனை ஏன் ஆண்டவரை பயன்படுத்துறாருன்னு சொல்லி அவங்க வாழ்க்கையினுடைய சில அனுபவங்கள் நமக்கு சொல்லித்தரும். இந்த இடத்துல அந்த சபைகளுக்குள் ஆண்டவருடைய கரம், இந்த ஐந்து விதமான நலனும் இருப்பதற்கு முதல் காரணம் வேதம் சொல்லுகிறது. எங்க இருந்தாலும் சொல்லி அமீன், வசனத்தை மறக்கல சபை. ரெண்டு, எங்க இருந்தாலும் சரி தங்களை மறக்கல. நான் ஏமாத்தலாம், அல்லேலூயா. தங்களை தாழ்க்க அதான் சொன்னேன், ஒவ்வொரு மணிக்கணக்காக நம்ம பேச வேண்டிய வார்த்தையாக்கும் வேகமா ஓடுது. மூன்று, தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. தனிநபர் வாழ்க்கையில ஆண்டவரை மகிமைப்படுத்த கிடைக்கிற ஒரு தருணத்தையும் நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. நான் தெளிவா உங்களை பார்த்து சொல்றேன், எந்த தனிநபர், எந்த குடும்பம், எந்த சபை ஆண்டவர் மகிமைப்பட வேண்டும் என்கிற இருதயத்தை ஆமீன் ஆழமாய் கொண்டிருக்கிறதோ அந்த சபையை மலை மேல் இருக்கிற பட்டணமாய் என் தேவனாம் கர்த்தர் வைப்பது மிக மிக மிக மிக நிச்சயம் என்பதை உங்களுக்கு ஆள சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வீட்டில் ஆண்டவர் மகிமைப்படுகிறாரா? உங்களை கத்தர் நிச்சயமா உயர்த்த போறாருன்னு அர்த்தம். உங்க தெருவில் கத்தர் உங்களை கொண்டு மகிமைப்படுகிறாரா? தெளிவா சொல்றையா, கத்தர் உங்களை ஏதோ ஒரு கோணத்துல ஆண்டவர் உயர்த்த போகிறார் என்று அர்த்தம். உங்க சபையில் தேவன், உங்கள் சபையின் மூலமாய் ஆண்டவர் மகிமைப்படுகிறார் என்றால் உங்கள் ஊழியத்தை தேவன் உயர்த்த போகிறார் என்று அர்த்தம். இன்றைக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். ஹலேலூயா, ஹலேலூயா. ஆமென். இப்ப உங்களுக்கு ஒரு கன்ஃபார்ம் வந்துருச்சா, ஏதோ நம்ம வாழ்க்கையில கர்த்தர் செய்யத்தான் போறார். நான் அடிக்கடி சபையில சொல்லுவேன், எல எவன் எந்தால போனான்னு நான் நல்லா தான் இருப்பேன், இப்படியே சொல்லுவேன். ஆமென். எவன் எந்தால போனாலும் சரி நான் நல்லா தான் இருக்கேன், நல்லா தான் இருப்பேன். ஏன்னா நான் வசனத்தை நம்புறேன், நான் வசனத்தை நம்புறேன். ஏசப்பா, அனுகூலமானவன் வந்தாலும் சரி எதிரானவன் வந்தாலும் சரி ஜெயிக்கிறது நானா தான் இருப்பேன். அப்புறம் நீ என்ன? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சத்தமா, அல்லேலூயா. இப்ப நீங்க எல்லாம் ஆண்டவரே நீர் மாற்றத்தை தரப்போகிறதற்காய் நன்றி. ஆமே, நான் நேர மாத்தி ஆண்டவர் வெற்றியை தந்ததற்காக நன்றி. ஏன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, நான் ஆல்ரெடி ஜெயிச்சிட்டேன். நடக்க போகிற வெற்றி அல்ல, நடந்த வெற்றியை பேசுற கூட்டம் இது. பைபிள் அழகா சொல்லுகிறது, என் தேவனாகிய கர்த்தர் சொன்னார், என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். கர்த்தருடைய கரம் என் ஊழியத்திலே, என் சபையிலே, என் குடும்பத்திலே காணப்படும். ஒன்று, வசனத்தை நினைவு கூர்ந்தார்கள். ரெண்டு, தங்களை தாழ்த்த தவறவில்லை. மூன்றாவது, தேவனை மகிமை. வேணுமா போவோமா? வேணுமா போவோமா? வேணும்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க. அல்லே இல்லையா, சொல்ல சொல்ல இல்லையே பிச்சிருவேன். ஆ, தோத்துறோம். அப்ப ஒரே ஒரு வார்த்தையை சொல்லட்டுமா? அதுதான் உங்க இந்த மீட்டிங்கினுடைய தலைப்புக்குரிய வார்த்தை. அது சரியா? கர்த்தருடைய நாமத்தில் நான் மனதார வாழ்த்துகிறேன். இப்பவும் சொல்றேன், ஊழியம் வளரும். கண்டிப்பா, அல்லேலூயா. ஊழியம் என்ன செய்யும்? வளரும். கர்த்தர் உங்களை மகிமையாய் பயன்படுத்துவார். இந்த தேசத்தில் உங்களை கொண்டு கர்த்தர் தேசத்தை அசைக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். என் கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்வார். நிறைய சபைகளுக்கு நம்ம போகிறோம். சில சபைகளுக்கு இடங்களுக்கு ஏற்ற அபிஷேகம் இருக்கும். சில இடங்களில் கிராமங்களுக்கு ஒத்த அபிஷேகம் இருக்கும். சில சபைகளில் பட்டணங்களுக்கு வேண்டிய அபிஷேகம் இருக்கும். ஆனால் சில சபைகள் தேசங்களின் அபிஷேகத்தை வைத்திருக்கும். அல்லேலூயா, தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. ஒரு வார்த்தை கூட சொல்லிடட்டுமா? ரைட், அவ்வளவுதான். நீங்க எல்லாம் பாவம் பசிக்கும் இல்ல. சரி, 19 வசனத்தை பாருங்க. 19 வசனம் எங்க நிக்கிறோம் நம்ம? அப்போஸ்தலர் 11 அதிகாரத்துல தானே. சரி, 19 வசனம் சேர்ந்து படிங்க. ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷத்தை வசனத்தை யூதர்களுக்குள்ளே அன்றி மற்ற ஒருவருக்கும் பெனிக்கே நாடு, சீப்புரு தீவு, அந்தியோக்கியா பட்டணம் வரைக்கும் சுற்றி திரிந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமே. அப்ப நீங்க கேட்கலாம், தோத்திரம் பாஸ்டர், இதுல என்ன சொல்ல போறீங்க? உண்மையிலே நம்ம பழைய விசுவாசிகள் கஞ்சாமுட்டிகளா தான் இருந்திருக்கா. எப்படின்னு கேட்கறீங்களா? தூத்துக்குடியில சுவிசேஷத்துக்கு வரான், வந்து யார தேடுறான்? இங்க யூதர்கள் யார் இருக்கா? எதுக்கு உங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல போறோம்? எப்படி எங்க இருக்கிற எத்தனை நாடுகள் இருக்கு பாருங்க. ஒன்று, பெனிக்கே நாட்டுக்கு போனாக. எங்க போனாக? எங்க இருக்கிறாக? ஐ மீன் அமித்வா பெனிக்கே நாட்டுக்கு போறாக. அங்க போய் யார தேடுறாக? வழியில 100 பேரை பார்க்கறான். 101 ஒரு யூத மாறான், அவனை கூட்டி சொல்லுதான், இயேசு நேசிக்கிறாருன்ற. மற்ற 100 பேரும் உனக்கு வேண்டாம். அப்புறம் எங்க போறான்? சீப்புரு தீவுக்கு வரான். சீப்புரு தீவுல வந்து யார தேடுறாக? யூதர்களை தேடுறாக. எதுக்காமா? சுவிசேஷம் சொல்லதுக்கு. மற்றவன் நாசமா போனாலும் பரவாயில்ல, இவன் மட்டும் சொர்க்கத்துக்கு வரணும், யூதன் மட்டும் சொர்க்கத்துக்கு வரணும். அப்ப சீப்புரு தீவுல போய் யார தேடுறாக? யூதர்களை தேடுறாக. அடுத்து எங்க வராக? அந்தியோக்கியா வராக. அங்க வந்து யார தேடுறாக? இப்படித்தானே இருந்திருக்கு. ஆரம்பத்துல கொஞ்ச நாள் இந்த நோய் பிடிச்சவனா தான் இருந்திருக்கான். ஆமா, நம்ம சபை, நம்ம குடும்பம், நம்ம தெரு, நம்ம ஊர். நம்ம சபை, நம்ம குடும்பம், நம்ம தெரு, நம்ம ஊர். இப்படித்தான் நோய் பிடிச்சவனா தானே இருந்திருக்கான். ஒரு லேலியா சொல்லுங்க. இந்த கூட்டத்தில இருந்து இன்னொரு குரூப் எழும்பி இருக்கு, பார்த்துக்கிடுங்க. 20 வசனம், அவர்களில் அதான் சொன்ன, அவர்களில் சீப்புரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாரும் ஆகிய சிலர் அந்தியோக்கிய பட்டணத்திற்கு வந்து யூதர்களை தேடவில்லை. யார தேடுனா? கிரேக்கர்களை தேட ஆரம்பித்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ யூதர்களை தேடின காலத்தில் கர்த்தருடைய கரத்தை உணரவில்லை. ஆமென். என்னை ஏற்றுக்கொள்கிறவர்களை மட்டும் சுவிசேஷம் சொல்லுவேன், எனக்கு காப்பி போட்டு தருகிறவனுக்கு மட்டும் இயேசுவை பற்றி சொல்லுவேன், காணிக்க தருகிறவனுக்கு மட்டும் ஆண்டவர் நல்லவர்னு சொல்லுவேன். இப்படி தேடிட்டு நடந்தான் கொஞ்ச பேர். இப்ப சிலர் எழும்புறாக. இப்ப சிலர் எழும்பி என்ன செய்யறாக? தோத்தர் ஐயா, இனி யூதனை தேரப்படாது, எவன் கண்ணுல சிக்கிறானோ அத்தனை பேருக்கு இயேசு நல்லவர்னு சொல்லிடுறான். நம்ம சபை எப்படி இருக்கணும்? எந்த குரூப்பு? 2 குரூப்பா? 1 குரூப்பா? ஆ, வெரி குட். அல்லேலூயா. பக்கத்துல கேப்படி சொல்லுங்க, நம்ம இப்படித்தான் இருக்கணும். அல்லேலூயா. யூதனை தேடப்படாது, ஒரு வேலையும் விடப்படாது. இனி யூதனை தேடப்படாது, கண்ணுல சிக்கிற ஒரு வேலையும் என்ன செய்யப்படாது. கிரைக்கணா, வாங்க, இயேசு ஒன்னு நேசிக்கிறா. சீப்புரு தீரான, வாங்க, இயேசு ஒன்னு நேசிக்கிறா. தோத்தர் யூதனா, உன்னின்னு வா, இயேசு ஒன்னு நேசிக்கிறா. அப்ப சபை ஒரு ஒரு எல்கையை விட்டு வெளியே வருது. சபை என்கிற எல்கையை விட்டு வெளியே வருது. தன் குடும்பம், தன் சபை, தன் தரிசனம், என் வீடு, என் பட்டணம் என்கிறத வெளியே வந்து எவனை கண்டாலும் விடக்கூடாது. சபை தேசத்தை குறித்த தரிசனம் உள்ளதாய் மாறிச்சு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க, 21. கர்த்தருடைய கரம் யூதர்களை தேடி நடந்தவர்களுக்குள் வெளிப்படாத கரம் கிரேக்கர்களோடு பேசின பொழுது வெளிப்பட்டது. சொல்லுது புரியுதா இல்லையா? அதுதான் விஷயம். அப்ப இன்னைக்கு யூதர்களை தேடுகிறவர்கள் அல்ல எழும்பணும், எவரையும் விடாதவர்களை எழும்பணும். ராஜா அல்லேலூயா. சுவிசேஷம் சபையை விட்டு வெளியே வரணும், பட்டணத்தை விட்டு வெளியே வரணும், தேசங்களை விட்டு தேசம் வரணும். நாளை காலையில் கிளம்புறாமே அப்படியா? இல்லை நாளை காலையில் போறீங்களாமா அப்படியா? யாரெல்லாம் போறா? கைத்துக்க பாப்போம். ஏறு சுவாலி முடிஞ்சு. பஸ்ஸேர் அவங்க போவாங்க, நாங்கள் வேலைக்கு போண்டியே இருக்குல்ல. நீங்கள் வேலைக்கு போங்க, நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்க போகிறோம். அஞ்சு பேர் கிடைச்சா போதுமியா? அப்ப அஞ்சு பேருக்கு மேல வேண்டான்றீங்களா? எல்லாரும் போனோம். பைபிள் அழகா சொல்லுது, கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல் இருக்க ஆரம்பித்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிங்க. அல்லேலூயா. அப்ப முதல்ல ஒரு அஞ்சு பாயிண்ட் சொன்னமே என்ன? கர்த்தருடைய கரம். இரண்டாவது விசுவாச பரிவர்த்தனை. மூன்று திரும்புதல். நாலு தேவ கிருபை. அஞ்சு சேர்க்கப்படுதல், அதாவது சபை வளர்ந்தது இல்லையா? இந்த ஐந்துக்கும் காரணமாய் இருந்தது என்ன? வசனத்தின் நினைவு கூறுதல். இரண்டாவது தன்னை தாழ்த்த தவறவில்லை. மூன்று தேவனை மகிமைப்படுத்தினார்கள். நான்கு தேசங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க எல்லையை விட்டு வெளியே வந்தது சபை. கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. அல்லேலூயா. வேலை வேலைன்னு சுத்தாம கொஞ்சம் சுவிசேஷத்துக்காக போயிருவோம். என்னையா? உங்க குடும்பத்துல கர்த்தருடைய கரம் இருக்கிறதை நிச்சயம் காண்பீர்கள். ஆமே போமா? பாவம் இல்ல எந்திரிங்க. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு கர்த்தருடைய ஒரு தீர்மானம் பண்ணிடலாமா இல்லையா? என்ன தீர்மானம்? வசனத்தை நினைவு கூறணும். இன்னும் வசனத்திற்கு வாழ்க்கையில முக்கியத்துவம். ரெண்டு தாழ்த்த தவறவில்லை. ஆண்டவரே ஐ எம் நத்திங், நான் ஒண்ணுமே இல்லை. ஆண்டவருக்கு முன்னால தங்களை தாழ்த்தினான். மூன்றாவது தேவனை மகிமைப்படுத்தினார்கள். கடைசி வார்த்தை என்ன சொல்லுகிறது? சுவிசேஷம். அல்லேலூயா. உங்க சபைக்கு தேவன் கொடுத்த தேசத்தை குறித்த தரிசனத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த சபை கிரேக் யூதர்களை தேடுகிற கூட்டம் உண்மையாவா? யூதர்களை தேடுகிற கூட்டம் சிக்கனவனுக்கெல்லாம் சத்தியத்தை சொல்ல போறோம் பாஸ்டர். அமேன். எவன் கிடைச்சாலும் சரி இயேசு. அமேன். இயேசு. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நம்ம வெளியே வந்துட்டோம். நம்ம வெளியே வந்துட்டோம். சுய நலத்தை விட்டு வெளியே வந்துட்டோம். நம்மை தேவன் பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. ஆமா ஆமாவா இல்லையா? அப்ப இனி எவனை ரோட்ல கண்டாலும் ஜோமாக்கணும். தைரியமா இதுக்கு நீங்க ரெடினா இன்னைக்கு ராத்திரி அந்த கிருபையை உங்க மேல கத்தர் வைக்கிறார். அல்லேலூயா. வைக்கிறார். உண்மையா சொல்லுதேன்பா, முத முதையா என்கிட்ட இருந்த கிருபை எனக்கே தெரியாது. தோத்தர் பஸ்ல உட்கார்ந்து இருக்கிறேன், கண்டக்டர் வர டிக்கெட் டிக்கெட் டிக்கெட் டிக்கெட் வந்தார். நான் என்ன பண்ணி காசை எடுத்து இந்த மனுஷனுக்கு கையில கொடுத்தேன். காஜ் எடுத்து கையில கொடுத்தான். நல்ல வேலை அடுத்த பஸ்ஸா போனாங்க, சோடா கொடுத்தாங்க, தண்ணிய குடிச்சாரு. அந்த ஆளு ஒரு வாக்குமூலம் கொடுத்தா, நல்லா தான் வந்தேன், இந்த தம்பி பைசா தந்துச்சு, என்ன நடந்துன்னு தெரியாது. நீங்க மட்டும் இன்னைக்கு அந்த இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்றேன், சுவிசேஷத்துக்கு நான் வெளியே வருகிறேன் என்று சொல்வீர்களானால் இன்னைக்கு ராத்திரி ஒரு தேவனுடைய கிருபை, ஒரு தேவனுடைய அபிஷேகம் உங்கள் மேல் வைக்கப்படும். நம்மளை கத்தர் வெறுமையா வைக்கல, நம்மளை கத்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அப்படியானால் கத்தர் நமக்குள் ஏதோ ஒரு அபிஷேகத்தை கத்தர் வைத்திருக்கிறார். மவுண்ட் சர்ச்சுக்கு சொல்றேன், உங்களை கத்தர் ஏதோ ஒன்றை செய்யும்படி அவர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இன்று இரவில் உயர்த்தப்பட்ட ஒவ்வொரு கரங்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த கை உயர்ந்திருக்கிறது போல் இந்த குடும்பம் உயர்ந்திருப்பதாக, குடும்பத்தில் இவர்கள் உயர்ந்திருப்பார்களாக, வேலை செய்கிற இடத்தில் உயர்ந்திருப்பார்களாக, வாழ்க்கையில் உயர்ந்திருப்பார்களாக, வாழ்விலை உயர்ந்திருப்பார்களாக, ஜபத்தில் உயர்ந்திருப்பார்களாக, சபையில் உயர்ந்திருப்பார்களாக, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஒரு உயர்வு உண்டாவதாக. இவர்களை கொண்டு கர்த்தர் பலமானவைகளை செய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா ஓசன்னா.

0: ரயில்வே ஸ்டேஷன் நான் படுத்துட்டு இருந்தேன், இப்போ ரயில் வரப்போகுது, நான் போய் விழ போகிறேன், என் உயிர் பிரிய போகுது, அவ்வளோதான் நான் சாவ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டேன் பாஸ்டர். அப்போது நான் போயிட்டு அந்த ரயில்வே தண்டவாளத்தில் நான் நிற்கிறேன், நிற்கும்போது என்க்குள்ள பிசாஸ் பேசுகிறான்.
1: கிறிஸ்தவர்கள், எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இந்த நாளிலும் கூட ஒரு அருமையான சாட்சியை நம்ம கேட்கப் போகிறோம், கர்த்தரை துதிக்கப் போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி செல்வாராக. பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
2: பிரைஸ் லார்ட்.
1: உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இந்த நாளிலும்

0: உலக முறையீட்டு நிகழ்ச்சியில் உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ள முடிய வந்திருக்கிறீங்க. ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் சாட்சியை பார்த்து ஆண்டவர் துதிக்க போகிறாங்க. ஒரு புதிய ஒரு தெம்பு அவர்களுக்கு வரப்போகுது. ஆகவே கர்த்தர் உங்களை அதிகமாக பயன்படுத்துவாராங்க. முதலாவது நம்ம ஆரம்பிப்போம். முதலாவது உங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி, அதாவது பிறந்த டைமில் உள்ள காரியங்கள், அப்பா அம்மா, உங்கள் குடும்ப டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். அப்புறமா அடுத்த காரியங்களை நம்ம சொல்லுவோம்.
1: என்னோடய பேர் வந்து பிரதர் காட்சன் ராஜ்குமார். என்னுடைய ஊர் வந்து வெள்ளூர் மாவட்டம், பேர்ணம்பட்டுன்ற பகுதியில் நான் இருக்கிறேன். அப்படி இந்த பேர்ணம்பட்டில் பக்கத்தில் கிராமம், ஒரு கிராமத்தில் நான் பிறந்து வளர்ந்தேன். அந்த கிராமத்து பேர் கள்ளிப்பேட்டை. அந்த கிராமத்தில் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் தான் நான் பிறந்து, என் தகப்பன் கிறிஸ்டியன், அவங்க ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர் தான். நான் என் அம்மா வந்து இயேசுவை அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்தவங்க. அப்போது என்னுடைய அம்மா வந்து திருமணம் ஆகும்போது ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு, அதுக்கு பிறகு அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆலயத்துக்கு வரவும் கணவன் மனைவியாக ஆண்டவர் தொழுது கொள்ளுகிற ஒரு குடும்பத்தில் தான் அவங்க இருந்தாங்க. ஆனால் ஒரு சாதாரணமான ஒரு பக்தி வைராக்கியத்தோடு அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஸோ அவங்க குடும்பத்தில் தான் நான் வந்து ரெண்டாவது மகனாக, எனக்கு மூத்தவர் ஒருத்தர் இருக்கிறாரு, என்னுடைய தங்கச்சி ஒருத்தர் இருக்கிறாங்க. ஸோ எனக்கு ஆண்டவர் வந்து ரெண்டாவது ஒரு மகனாக எங்கள் வீட்டில் பிறப்பதற்கு கர்த்தர் கிருபை செஞ்சார். ஸோ பிறந்து வாழ்க்கையில் அப்படியே கர்த்தர் நடத்தி கொண்டிருந்தார். இதுதான் என்னுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன்.
0: பிற்பாடு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க, உங்களுடைய கல்வி எப்படி இருந்தது, உங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருந்தது என்பதை லைட்டாக சொல்லுங்கள்.
1: நான் வந்து ஒரு மிஷினரி ஸ்கூலில் தான் படித்தேன். அப்போ படிக்கும்போது அந்த அளவுக்கு பெரிய ஒரு வசதியான குடும்பத்தில் நாங்கள் இருக்கலை. அந்த நாட்களில் நாங்கள் எங்கள் கிராமத்திலிருந்து நாங்கள் இன்னொரு இடத்துக்கு, பேர்ணம்பட்டுன்ற பகுதிக்கு தான் போனோம். ஏறத்தாழ எங்கள் ஊர்லேருந்து ஒரு 3 இல்லை 4 கிலோமீட்டர் வரும். அப்போது எங்களுக்கு எந்த விதமான வசதியுமே கிடையாது. நாங்கள் நடந்து போயிட்டு தான் நடந்து வரணும். அப்படி நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 1வது படிக்கும்போதுலேருந்து 1வது வகுப்பு படிக்கும்போதுலேருந்து 10th வரைக்கும் நாங்கள் நடந்து போய் தான் படிச்சுட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு. அப்படி இருக்கிற சூழ்நிலை, எங்கள் ஃபேமிலியில் என் தகப்பனார் வந்து ரோட்டு ஓரத்தில் ஒரு சின்ன கடையை வச்சு தான் அவர் வியாபாரம் பண்ணி, என் அம்மாவும் தெருவில் வியாபாரம் பண்ணி, இப்படி தான் எங்களை படிக்க வச்சாங்க. அந்த நாட்களில் நோட்டு புத்தகம் வாங்கிறதுக்கு கூட எங்கக்கிட்ட காசு இருக்காது. நிறைய நேரங்களில் என் அம்மா அழுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க, என் பிள்ளைங்களை எப்படியாவது படிக்க வைக்கணுமே, எப்படியாவது வந்து அவங்க பிள்ளைங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வரணுமேன்னு சொல்லிட்டு நிறைய முறை அவங்க அழுதுருக்கிறத நான் பார்த்துருக்குறேன். ஒரு முறை நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்களுக்கு நோட்டு வாங்கிறதுக்கு எங்கக்கிட்ட காசு இல்லும்போது என் அம்மா தாலி சரடை எடுத்து அவங்க அந்த தாலியில் இருந்த அந்த நகையை எடுத்துகிட்டு போயிட்டு நகை கடையில் வச்சு அந்த ஒரு மாதம் நாங்கள் அந்த 1 இயர் படிக்கிறதுக்கு கத்தர் அவங்க இருதயத்தில் பேசி, அவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை ஆனாலும் பிள்ளைங்க வாழணும் படிக்கணுன்றதில் என் அம்மா நிறைய உதவி செஞ்சாங்க. என் அப்பாவும் அது போல தான். அப்போது ஒரு நிலத்தில் நாங்கள் குத்தகைக்கு வேலை செஞ்சுருந்தோம். அந்த நிலத்துலேயும் வேலை செய்வார். மாலை நேரத்தில் போயிட்டு அந்த தெரு ஓரத்தில் அந்த கடை போட்டு அதில் வர்ற கொஞ்சம் கொஞ்சம் வருமானத்தை வச்சு தான் எங்களை படிக்க வைக்கிறதுக்கு என் அப்பா ரொம்ப முயற்சி எடுத்தார். அது மூலமாக தான் நான் படிக்கிறேன். அதுக்கப்புறம் +1 +2 நான் குடியாத்தம்ன்ற பகுதிக்கு நான் படிக்கிறதுக்கு நான் வந்துட்டேன். பிறகு எம்ஏவும் டிடெட் படிப்பதற்கு கத்தர் படிப்படியாக உயர்த்தி செஞ்சார்.
0: சரி சரி. இப்போ இந்த படிக்கிற டைம்லலாம் உங்கள்ட்ட தெய்வ பக்தி எப்படி இருந்தது, சர்ச்சைக்கு போவீங்களா, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருந்தது, அதை ஒன்று.
1: என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனையோ முறை நான் ஆண்டவரை வந்து நான் தேடுறதே கிடையாது. ஏன்னா எனக்கு உலக பிரகாரமான சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பைபிள் எடுத்துகிட்டு போடுறது, ஜபம் பண்ணுறது, ஆராதிக்கிறது, அலுலியா சொல்கிறது, இப்படிலாம் எனக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது. ஏன்னு சொன்னால், நான் சின்ன வயசுலேருந்து என்னோடு இருந்த ஃப்ரெண்ட்ஸுங்களோட நான் எல்லாம் விளையாட்டில் கேம்ஸில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணதுனால பல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கூட நான் போக மாட்டேன். பைபிளே நான் எடுத்ததில்லை. முதலாவது 17 வயசு வரைக்கும் பைபிளே நான் தொட்டதும் கிடையாது, நான் அதை வாசித்ததும் கிடையாது. நான் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்திருந்தாலும் அந்த தேவ பயம்ன்றது எனக்கு சுத்தமாக கிடையவே கிடையாது. ஒரு முறை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு ஒரு சம்பவம். நான் கிரிக்கெட் விளையாடுறதுக்காக போயிட்டேன். கிரிக்கெட் விளையாடுறதுக்கு நான் கிரவுண்டில் போய் விளையாடிருக்கிறேன். அந்த நாள் வந்து சண்டே, ஆராதனை ஓய்வு நாள். அந்த ஆராதனை நேரத்தில் நான் போயிட்டு சர்ச்சு அட்டன் பண்ணாமல் நான் போயிட்டு கிரவுண்டில் விளையாடிட்டு இருந்தேன். சண்டே சர்ச்சுக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு எங்கள் மம்மி டேடியெல்லாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்துருக்காங்க. சர்ச்சில் நான் இல்லைன்னு உடனே சர்ச்சு முடிச்சுட்டு என் அம்மா கோபம் கோபமாக ஓடி வந்து, அது எனக்கு சொன்னால் இப்போ கூட ரொம்ப சிரிப்பாக இருக்கிறது. ஆனால் ரொம்ப அந்த அந்த நாளை என்னால் மறக்கவே முடியாது. அந்த வீட்டு பெருக்கிற தென்னம் தொடப்பத்தில் அப்போ அவங்க அந்த பெருக்கு பெருக்கி பெருக்கி அந்த எஜ்ஜெல்லாம் ரொம்ப ஷார்ப் ஆகிட்டு இருக்கும் இல்லையா, அந்த தென்னம் தொடப்பத்தில் ஓங்கி அடித்தாங்க, வேகமாக அந்த அந்த தொடப்பம் வந்து என் காலில் குத்திக்கிச்சு, நிறையா அந்த குச்சியெல்லாம் குத்துனதுனால அதெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தா அங்கங்கே அப்படியே பிளட்டு வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் அப்போ மருந்தெல்லாம் எதுவுமே இல்லை, வீட்டுக்கு ஃபேஸுக்கு போடுற அந்த பவுடர் தான், அதை எடுத்து அப்படியே அதில் எடுத்து நான் பூசும்போது நிறையா ரத்தம் வந்துட்டு இருந்துச்சு. அப்போது ஒரு முடிவு பண்ணேன், இனி நம்ம அடி வாங்க கூடாது, இனி அம்மா அப்பாக்கிட்ட நம்ம அடி வாங்கக்கூடாது, என்ன அவங்களுக்கு தேவை, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும் அவ்வளோதானே, இனி நம்ம சர்ச்சுக்கு போயிடலாம், இனிமேல் சண்டே நம்ம என்ன பண்ணக்கூடாது கட்டடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ இருந்து தான் நான் சபைக்கு ரெகுலராக போகலாம் அப்படின் தான். அப்போ கூட நான் வந்து நான் பைபிள் எடுத்துகிட்டு போக மாட்டேன், கடைசியில் இப்போ உட்காந்துட்டு நான் போகிறேன் வரேன் அப்படின்னு தான் இருப்பேனே தவிர, ஆண்டவரை பற்றி தான் அறிவோ அந்த எண்ணமோ ஆண்டவரை தேடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு சுத்தமாக இருந்ததே இல்லை. ஃபஸ்ட்டு
0: பைபிள் வாசிக்கிறதுக்கோ ஜபிக்கிறதுக்கோ வீட்டில் அவங்கள ப்ரெஷர் பண்ண மாட்டாங்க,
1: அது தெரியாதுன்றதுனால அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அவங்க சர்ச்சுக்கு வரணும் ஆண்டவரை தேடணும்
0: அப்படின்ற ஒரு பிரச்சனை இல்லை.
1: ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆவிக்குரிய அனுபவம் இல்லாததுனால, அவங்க பாரம்பரிய கிறிஸ்துவத்தில் இருந்ததுனால அவங்க அதை பற்றி சில நேரங்களில் சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்கன்னு. ஆ சரி சரி சரி நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக நான் பேசிட்டு அப்படியே போயிடுவேன்.
0: சரி சரி.
1: ஊரில் இருக்கிற எல்லாரும் கிராமத்தில் கூட சொல்லுவாங்க, இவன் ரொம்ப அரட்டை
0: பண்ணுறான்,
1: பைக் எடுத்தாவே நான் வந்து ரொம்ப வேகமாக ஓட்டுவேன். அப்போ ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் எல்லாரும் பார்த்து என்ன சொல்லுவாங்க, இது வந்து உருப்பிடாது, இது எப்படி பாரு இந்த கிராமத்தில் இப்படி சுற்றி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவமானமாக என் வீட்டுக்கு நான் இருந்திருக்கிறேன். நிறைய நேரத்தில் ஏன் இப்படி பண்ணுற சண்டை போடுவேன், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எனக்கு கோபம் அதிகமாக வரும். அப்போ அந்த கோபப்பட்டுனான்னு சொன்னேன்னா எனக்கு ரொம்ப பெரிய ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி ஆகிடும். அப்படி ஒரு முறை நானும் என் ஃப்ரெண்டு பைக்கில் நான் வந்துட்டு இருந்தேன் பாஸ்டர், வந்துட்டு இருக்கும்போது டூ வீலர் நான் பைக்கில் வந்துட்டுருக்குறேன், ஒரு ஷூ ஃபேக்ட்ரியிலேருந்து ஒரு வேன் வருது. அப்போ வேன் வந்துட்டு இருக்கும்போது நான் அதை கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் ஹார்ன் அடிச்சிட்டே இருக்கிறேன், அவள் எனக்கு கிராஸிங் கொடுக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக 100 ஸ்பீடில் போயிட்டு சடனாக யூட்டன் அடித்து எகிரி அந்த பிடிச்சி அந்த வேன்காரரை எவ்வளோ அடிக்க முடியுமோ அடிச்சுட்டே இருக்கிறேன், அவருக்கு ரத்தம் வந்துடுச்சு. அப்புறம் ஊரில் இருக்கிற எல்லா ஜனங்களும் சேர்ந்துட்டாங்க, அவ்வளோ கோபம். காரணம் என்னென்னா அதுக்கு நம்ம ஒரு ஆண்டர் பிள்ளையே அப்படின்ற ஒரு எண்ணம் கூட இல்லை எனக்கு அந்த நேரத்தில், எனக்கு கோபம் அதிகமாக வரும். அதனால் நான் வந்து ஒரு உலக பிரகாரமான ஒரு சாதாரண மனுஷனாக தான் வாழ்ந்தேன் தவிர ஆண்டவரை பற்றி தான அறிவு எனக்கு அப்போ இல்லாமல் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு
0: பிறகு காலேஜ் முடிச்சிட்டீங்க, முடிச்சுட்டு அப்புறம் இப்போ
1: தான் என்னுடைய வாழ்க்கையில் நான் 17 வயசில் நான் 2007 2007 ஆம்பூரில் கன்கர்டியா ஆசிரியர் பயிற்சி பள்ளின்ற அந்த டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூஷனில் நான் படிப்பதுக்காக போகிறேன். நான் ப்ளஸ் டூவில் ஹிஸ்ட்ரி குரூப் எடுத்தேன், என் அப்பா சொன்னார் நீ நிச்சயமாக ஒரு வாதியாக ஒரு டீச்சராக மாறணும், ஏன் சொன்னால் நம்ம கஷ்டப்படுற குடும்பம், நீ டீச்சருக்கு படிச்சுன்னு சொன்னால் நீ ஒரு நல்ல வேலைக்கு போயிடுவேன், நம்முடைய குடும்ப சூழ்நிலையெல்லாம் மாற்றப்பட்டுடும், அதுக்கப்புறம் வந்து உன்னுடைய வருமானம் நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆறுதலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருங்க பாஸ்டர். அப்போ நான் சரி விருப்பப்பட்டு நான் ஆசிரியருக்கு படிக்கணும், சரி படித்து இதுக்கப்புறம் நம்ம நல்ல முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் என் வாழ்க்கையில் நான் 10th ஃபெயிலு, 12th நான் ஃபெயிலு, என்னுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு படிப்பு அறிவுன்றது எனக்கு சுத்தமாக கிடையாது, நான் ஒரு மக்கு வேஸ்ட்டுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் பாஸ்டர். என் வீட்டில் கூட எல்லோரும் முடிவு பண்ணிட்டாங்க, இவன் ஒன்றும் படிக்க மாட்டான், இது தத்தி இது ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த 10th ஆந்திர எப்படியோ தேவ கிருபம் தான் சொல்லுவேன், நான் பாஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் டூவும் பாஸ் பண்ணிவிட்டு டீச்சர் ட்ரைனிங் போயிட்டு நான் ஜாயின் பண்ணுறேன் 2007. அப்போ தான் என்கிட்ட ஒருத்தர், நான் அப்படி பஸ்லேருந்து இறங்கி போயிட்டுருக்கும்போது ஒரு சகோதரி என்கிட்ட பேசினாங்க, ஏசு கிறிஸ்து நல்லவர், மா நானே கிறிஸ்டியன் தான், எனக்கே சொல்லாதீங்க நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய முறை நான் படித்தது வந்து அந்த டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூஷனில் நான் படித்ததுனால அது ஒரு கிறிஸ்துவ ஸ்தாபனம், அங்கே போய் ஜெபம் பண்ணுவாங்க, எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, ஹாஸ்டலில் பைபிள் படிக்கணுவாங்க, அது நான் செய்ய மாட்டேன். இப்படியே இருக்கும்போது நான் ரோட்டில் மீட் பண்ண அந்த சகோதரி ஒரு முறை அந்த கிரவுண்டில் நடந்த ஒரு மீட்டிங்க்கு என்னை கூப்பிட்டாங்க, கன்வென்ஷன் மீட்டிங்கு. அந்த கூட்டத்துக்கு கூப்பிடும்போது எனக்கு விருப்பமே கிடையாது, சும்மா இந்த அலேலியா அலேலியான்னு கத்திட்டு இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் சும்மா கத்துவாங்க, அந்த அந்நிய பாஷையில் பேசுகிறதால நிறையா எவ்வளோ கேலி பரிகாசம் பண்ண முடியுமோ அவ்வளோ கேலி பரிகாசம் பண்ணியிருக்கிறேன், அந்நிய பாஷையில் அப்படியே பேசுகிறதெல்லாம் நான் அப்படியே பேசி சிரித்து அந்த ஸ்டூடெண்ட் எல்லோரும் சிரிக்க வைப்பேன், அவங்க எல்லாருக்குமே அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு வாழ்க்கை. ஒரு பக்கம் துன்மார்க்கமான ஜீவியம் எப்படின்னு சொல்லனா, அடங்காத ஒரு மனுஷனா யாரானா நான் தான் அப்படின்ற மாதிரி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலம் பாஸ்டர். அது அப்படி இருந்த சூழ்நிலையிலும் கூட அந்த கூட்டத்துக்கு என்னை எப்படியோ அந்த சகோதரி கூப்பிட்டதுனால சரி நம்ம போவோம் போய் பார்க்கலாம் அது போய் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த 2007 அந்த கிரவுண்டில் நடந்த ஒரு கூட்டத்துக்கு நான் பின்னாடி போய் லாஸ்ட் வரிசையில் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஊழியக்காரர் பேசினார், உன்னை நான் அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்னார். அப்போது நம்ம வாழ்க்கையில் இது வரைக்கும் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவமே இல்லையே, என் வாழ்க்கையில் ஒரு அதிசயமே நடந்ததில்லை. ஏன்னா நான் பிறந்தது ஒரு ஏழை குடும்பத்தில், என் அப்பா ஒரு ஏழ்மையான வியாபாரம் பண்ணுறாரு, எங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல வருமானம் இருந்ததில்லை, சரியானபடி எங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கலை, படிப்பிலும் நான் ஃபெயிலியரு, இனி எங்கள் வாழ்க்கையில் போய் என்ன அதிசயம் நடக்கப்போகுது, அவ்வளோதான் வாழ்க்கை வாழ்கிற வழிக்கு வாழ்ந்து ஏதோ வர்ற வருமானத்தை வச்சு வாழ்ந்து சந்தோஷமாக இருந்துட்டு போனோம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு. அப்போ அந்த பிரசங்கியாளர் பேசும்போது என் மனசுக்குள்ளே தெளிவாக ஆண்டவர் பேச ஆரம்பித்தார், இது உனக்கு தான், இது உனக்கு தான், இன்னோ ஒரு மனசுக்குள்ளே இனம் புரியாத ஒரு சந்தோஷம் எனக்கு வந்துச்சு. அது வரைக்கும் நான் அப்படிப்பட்ட சந்தோஷத்தை அனுபவிச்சதே இல்லை. அன்னைக்கு உனக்கு தான் ஆண்டவர் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி பேசின உடனே அப்படியே நான் பயபக்தியோடு பின்னாடி கண்ணை மூடி நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியே கண்ணை மூடி நான் அமைதியாக இருக்கிறேன், அந்த ஊழியக்காரர் வந்து என் தலை மேலே கையை வச்சு கத்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டோம், உன்னை அதிசயங்களை காணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் நான் வந்து என் வாழ்க்கையை அந்த நாள் தான் முதல் முதல் ஆண்டவருக்கு என் இருதயத்தை நான் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணேன். ஃபஸ்ட்டு அன்னிலிருந்து நான் என் வாழ்க்கையில் என்னுடைய பேச்சு மாறினது. அன்றைக்கு இரவே நான் போய் ஹாஸ்டலில் ஜெபிக்க ஆரம்பித்தேன். எப்படி ஜெபிப்பேன்னா எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, ஏன்னா நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தாலும் எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது. நான் நோட்டில் எழுதுவேன், இப்போ முதலாவது பிதாவாகிய தேவனே, குமாரனாகி கிறிஸ்துவே, ஆண்டவரே, நல்ல மெய்ப்பனே, தூயாதி தூயவரே, எப்படி நம்ம ஜெபம் பண்ணும்போது முதல்ல ஸ்டார்டிங்கு அப்படி எழுதி நான் ஹாஸ்டலில் ஜெபம் பண்ணுவேன். அதுக்கு பிறகு ஹாஸ்டல்லையே நான் அவனுடைய வார்த்தையை பேசுகிற அளவுக்கு வசனத்தை அதிகமாக படிக்கணுன்ற ஒரு எண்ணம் ஆர்வம் எனக்குள்ளே வந்துச்சு. 2007 ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து என் மனசுக்குள்ளே ஒரு பெரிய ஏக்கம் வந்துடுச்சு, ஏதாவது ஒன்று ஆண்டவருக்காக செய்யணும், ஆண்டவருக்காக எப்படியாவது இந்த பூமியில் ஜெயமாக இருக்கணும், இந்த பூமியில் இது காரியத்தை செய்யணும்னு சொல்லிட்டு நான் தீர்மானம் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் கூட என்னால் ஒன்றும் செய்ய முடியல, இப்படி என் வாழ்க்கை போயிட்டு இருந்தது பாஸ்டர். அப்படி போயிட்டுருக்கிற காலகட்டத்தில் என் வாழ்க்கையில் அதிகமான காலங்கள் இந்த டீச்சர் ட்ரைனிங்களுக்கும் நான் பாஸ் பண்ணுவேனா, அல்லது நான் என்னுடைய வாழ்க்கையில் என்னை நம்பி அப்பா வந்து எங்கள் ஊரில் ஒரு லேண்டு வச்சுருந்தார் பாஸ்டர். அந்த லேண்ட் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், மெயின் பஸ் ஸ்டாப்புக்கு நியர்பை ரொம்ப பக்கமாக இருக்கிற ஒரு பில்டிங். இன்றைக்கி அதோடைய மதிப்பு ஏறத்தால் ஒரு 20 லட்சத்துக்கு மேலே இருக்கும். ஆனால் அந்த நாளில் எனக்கு ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் கட்டணும், என்னுடைய ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் கட்டுவதுக்கு அப்போது 1 வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் கட்டணும், 2 வருஷத்துக்கு 2 லட்சம் கட்ட வேண்டியதாக இருந்தது. ஆனாலையும் எங்களால் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. என் அப்பா ஏழ்மை, அந்த தெருவோர கடையை வச்சு, அந்த தள்ளு வண்டி கடையை வச்சு அவர் வியாபாரம் பண்ணி ஒரு நாளைக்கு 150 ரூபாயில் 200 ரூபா தான் வருமானமே வரும். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என் அண்ணன் சிவில் இன்ஜினியர் படிச்சுட்டு இருந்தார், நான் டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறேன், என் தங்கச்சி ஸ்கூல் படிக்கிறாங்க, எங்கள் 3 பேருடைய வாழ்க்கைக்கும் அவர் பணத்தை கொடுக்கணும். அப்போ ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. என் அம்மாவும் தெரு ஓரத்தில் அந்த கடையை போட்டு அந்த கடையிலேருந்து வர்ற கொஞ்சம் கொஞ்சம் வருமானத்தெல்லாம் சேகரித்து தான் எங்களுக்கு கொடுக்கணும். அப்போ எங்களுக்கு இருந்த அந்த ஒரு இடத்த விற்று தான் சரி என் மகன் படிக்கணுன்றதுக்காக என் தகப்பனார் அதை விற்றுட்டார். அது அன்றைக்கு விற்கும்போது 40,000 ரூபாய், ஒரே 40,000 ரூபாய்க்கு அந்த லேண்டை சேல்ஸ் பண்ணிவிட்டு என்னை படிக்க வச்சார். எதுக்கு படிக்க வச்சார்னா, எப்படியாவது நம்ம குடும்ப கஷ்டமெல்லாம் மாறிடும், நீ படித்து முன்னேறிட்டேனா போதும் அப்படின்னு நினச்சார். ஸோ நானும் படித்து முடிச்சிட்டேன். அப்படி என் வாழ்க்கையில் என்னோட கூட நிறைய பேர் எக்ஸாம் எழுதினாங்க, அதில் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட் தனியாக, அப்புறம் கவர்மெண்ட் எய்டு அனுப்பிச்ச ஸ்டூடெண்ட் தனியாக இருந்தாங்க. அதில் மேனேஜ்மெண்ட்டில் ஏறத்தாழ ஒரு 10 ஸ்டூடெண்ட்டுக்கு கம்மியாக தான் எல்லோரும் எக்ஸாமில் பாஸ் பண்ணதே. மேக்ஸிமம் 35-38 ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட எல்லாருமே தமிழ் சப்ஜெக்ட்லேயே ஃபெயில் ஆகிட்டாங்க ஃபஸ்ட்டு. ஸோ அது அப்போ ரொம்ப எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால டீச்சர் ட்ரைனிங் ரொம்ப அதிகமான பேர் அப்ளை பண்ணுவாங்க, ஆனால் ஒரு சில பேருக்கு தான் கிடைக்கும். எனக்கு டீச்சர் ட்ரைனிங் சீட்டு கிடைச்சதே ஒரு பெரிய அதிசயம். நான் 12th முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு எனக்கு எப்படியாவது மேற்கொண்டு படிக்கணும்னு ஆசை, ஆனால் என் அப்பா சொல்லிட்டார் இனி உன்னை என்னால் என்ன பண்ண முடியாது, படிக்க வைக்க முடியாது சொல்லிட்டார். சரி, நான் பக்கத்தில் இருக்கிற லெதர் கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டேன், ஒரு ஹெல்ப்பர் வேலையில் போயிட்டு 2 மாதம் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். அப்போ என் மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் என் அப்பா பார்க்கும்போதெல்லாம் அழுவார், எப்படியாவது என் மகனை படிக்க வைக்கணும் படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு. அவருடைய பிரயாசத்தையும் அவருடைய நம்பிக்கையும் தான் கடவுள் வந்து கேட்டு அதை வந்து அதை வாய்க்க செஞ்சார் நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு அப்ளிகேஷன் கொடுக்குறோம், உங்களுக்கெல்லாம் சீட் கிடையாது, நல்ல மார்க் எடுத்தவங்களுக்கு தான் கிடைக்கும்னு சொல்லிவிட்டு எங்களை விரட்டி விட்டாங்க. ஆனும் வேதனையான கஷ்டத்தோடு என்ன இப்படி ஆகிடுச்சே அப்படின்னு ரொம்ப கஷ்டம் ஃபீல் பண்ணி நான் வந்துட்டேன். அந்த ஷூ கம்பெனியில் போய் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், யார் வேணான்னு சொன்னாங்களே அவங்களே அந்த ஹெட்மாஸ்டரே கால் பண்ணி சி குரூப்பாக இருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், நான் அப்போ நான் படித்த 12th வந்து ஹிஸ்ட்ரி குரூப் சி குரூப் இருந்ததுனால கடவுள் எப்படி மேட்ச் பண்ணிருக்கிறாரு பாருங்கள். ஒரு வேளை நான் சி குரூப் எடுக்கலைன்னு சொன்னால் எனக்கு அதில் படிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடச்சிருக்காது. நான் என் வாழ்க்கையில் அப்படியே வேலை செஞ்சுட்டு அப்படியே ஷூ கம்பிலிருந்து என் வாழ்க்கை அப்படியே போயிட்டுருக்கோம், படிப்புக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லாமல் போயிட்டுருக்கோம். அப்போ அப்படி இருந்த என்னுடைய வாழ்க்கையில் தான் கத்தர் ஏதோ ஒரு வகையில் எனக்கு ஒரு கிருபை செஞ்சாருன்னு நான் அதுக்கு பிறகு இப்போ நான் வரும்போது நான் யோசிக்கிறேன். அவனுடைய கிருபை தான் நம்மளவை நடத்தி வந்திருக்குது.
0: படித்து முடிச்சுட்டு அடுத்தது என்ன
1: பண்ண டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டேன், அப்போ தான் என் வாழ்க்கையில் உபத்திரமே ஸ்டார்ட் ஆச்சு.
0: சரி சொல்லுங்க.
1: ஏன் சொன்னால் நான் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டேன் 2009. அதுக்கு பிறகு நிறைய வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டேன். 2007 நாங்கள் அந்த ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து நான் எங்கள் சர்ச்சில் ஒரு ஜபக்குழுவும் ஆரம்பித்து நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். அப்படி ஜபக்குழுவில் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் ஜபிக்க ஆரம்பித்தோம், காரியங்கள் அப்படியே போயிட்டு இருந்தது. குடும்பத்தில் என்ன ஆகிடுச்சின்னு சொன்னால் படித்து முடிச்சுட்டு இவன் வேலைக்கு போவான். அப்போ கவர்மெண்ட் வந்து டெட் எக்ஸாமு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. அப்போது அந்த எலிஜிபிள் எக்ஸாம்னால் என் வாழ்க்கையில் நிறைய டைம் நான் எக்ஸாம் ட்ரை பண்ணேன், அதுக்கப்புறம் அது ஃபெயிலியர் ஆகிட்டே இருந்துச்சு. பிறகு நான் வேலைக்காக காத்திருக்கிறேன், எனக்கு ரொம்ப என் அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு சொன்னால் எங்கள் வாழ்க்கைக்காகவே அம்மா வந்து தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவங்க. அவங்க சந்தோஷத்தை இது வரைக்கும் அவங்க நினச்சதே கிடையாது, என் பிள்ளைங்க வாழணும், என் பிள்ளைங்க படிக்கணும், எங்கள் பிள்ளைங்க வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க ஃபஸ்ட்டு. ஆனால் அப்படி இருக்கிற என் தாயார் நான் வேலைக்கு போகாதனால வார்த்தைங்க வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கலாம், 10 ரூபா சம்பாதிக்கிறது உனக்கு தகுதி இல்லை, நீ ஏன் இந்த பூமியில் வாழ்கிற, எங்கேயாவது என் வீட்டை விட்டு போயிடு. அதுவும் நான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அந்த தட்டு எடுத்து வச்சுருப்பேன், நான் அந்த சாப்பாடு கையில் இருக்கும், அவங்க அப்படியே கடுமையான வார்த்தைங்க பேச ஆரம்பிப்பாங்க. காரணம் அந்த வீட்டின் வறுமையினால் கஷ்டத்தினால நான் ஒரு வாலிப பையன். 2009 நான் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு இப்போ வேலைக்கு போயிட்டு ஏதாவது ஒரு வருமானத்தை கொண்டு வருவான்னு எதிர்பார்த்துருக்கிற சூழ்நிலை, நான் வேலைக்கு போகாதனால எனக்கு நிறைய அவமானமான வார்த்தை, என் அப்பா ஒரு பக்கம் திட்டுவார், என் அம்மா ஒரு பக்கம் திட்டுவாங்க, எதுக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நான் பலம்பரை சாப்பாடு தட்டு வச்சுட்டு அழுவேன். பஸ் நான் அழும்போது என் கண்ணில் இருக்கிற தண்ணியெல்லாம் அந்த சாப்பாடில் விழும். ஆண்டவரே, இந்த சாப்பிட்றது சாப்பாட்டுக்கும் நான் தகுதி இல்லையே, என்னால் அதை சம்பாதிக்க முடியலையே. அப்போ தான் நான் வாழ்க்கையில் வேலை இல்லாத ஒரு சாபம், சாபமான வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் நான் வேலையை தேடி தேடி தேடி அடைஞ்சிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு. அப்போது சில மாதம் 2-3 மாதங்கள் நான் தேடுறேன், பிறகு எனக்கு வேலை கிடைச்ச மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் பல வருஷம் ஏறத்தாழ 3-4 வருஷமாக எனக்கு வேலையே இல்லாமல் போயிடுச்சு. அப்போது என் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு விரோதமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க, நீ இந்த ஊர்லேயே இருக்காது, நீ போயிடு, நீ எதுக்கு வாழ்கிற அப்படின்னு நிறைய முறை பேசுறதுனால இனி இந்த ஊர் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் சென்னைக்கு போயிட்டேன் ஃபஸ்ட்டு. சென்னையில் என் அண்ணன் அப்போ வேலை முடிச்சுட்டு அவர் அங்கே வந்திருக்கிறாரு, நான் அவருக்கு சொல்லாமே நான் சென்னைக்கு போயிட்டேன். சென்னைக்கு போயிட்டு இந்த மாதிரி நான் வீட்டிலேருந்து வந்துட்டேன், இனி நான் ஊருக்கு போகமாட்டேன், நான் வந்து இங்கே தான் வேலை தேட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என் அண்ணனும் இல்லை எங்கள் வேலையெல்லாம் நம்ம இப்போ தேட முடியாது, நீ ஊருக்கு போயிடு ஊருக்கு போயிடுன்னு நிறைய முறை சொன்னார். அப்புறம் நான் இல்லை நான் இங்கே வேலை தேடி தான் அவன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் எதுக்கு இந்த வாழ்க்கை, வாழ்கிறத விட நம்ம செத்து போயிடலாம், இனி நம்ம படித்தோம் பிரயோஜனம் இல்லை, வீட்டுக்கும் பிரயோஜனம் இல்லை, உறவுகளும் என்னை எல்லாரும் வெறுக்கிறாங்க, எதுக்கு இந்த வாழ்க்கை ஆண்டவரே, நான் வாழ்கிறத விட செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இனி நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம இங்கே இருக்கவும் கூடாது அங்கேயும் போகக்கூடாது, நம்ம செத்து போயிடலான்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் ஊருக்கே வந்துட்டேன். வந்துட்டு நான் ஒரு நாள் கூட இல்லை, அன்றைக்கெல்லாம் என் மனசுக்குள்ளே நான் அழுறேன், ஆண்டவர் எதுக்கு ஆண்டவரே என்னை இந்த பூமியில் வச்சிங்க, எதுக்காக ஆண்டவர் இந்த பூமியில் என்னை படைச்சிங்க, என்னை படைச்சதுக்கான நோக்கம் என்ன ஆண்டவரே, ஆண்டவர் நான் ரட்சிக்கப்பட்ட உடனே ஜபக்குள்ள ஊழியம் கிராமங்களில் அப்புறம் நிறைய கேம்ப் மினிஸ்ட்ரி தெரு மினிஸ்ட்ரி இப்படி நிறைய ஊழியங்களில் இருந்தேன். 2007 ஒரு ஊழியத்தோடு இணைஞ்சு வாலண்டியராக அந்த காலங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கிறேன். எஸ்அப்பா உமக்காக இவ்வளோ காரியங்களை நம்ம செஞ்சுருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரோட பேச ஆரம்பிக்கிறேன். ஒரு வார்த்தை கூட ஆண்டவர் கையிலேருந்து வரல. அந்த நெருக்கத்தை அனுமதிக்கிறதுக்காக கடவுள் விட்டாரா என்னான்னு எனக்கு தெரில. அப்படி கஷ்டப்பட்டு இருந்தேன், செத்து போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் மாஸ்டர். தற்கொலை தான் இதுக்கு ஒரே முடிவு.
0: அப்போ உங்களுக்கு செத்து போனால் தற்கொலை பண்ணிட்டா அப்படி முடிவு வேறன்னு ஒரு எண்ணம் ஏதாவது இருந்தது?
1: அது எதுவுமே எனக்கு வரல.
0: எப்படியாவது
1: செத்து போயிடணும், என் மனசு முழுசா இந்த பூமியில இருக்கக்கூடாது.
0: தற்கொலை இப்போ நம்ம இயேசு ஏற்றுக்கொண்டாச்சு, இயேசு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க.
1: ஆமா, அப்படி செஞ்சுட்டு இருக்கும் எனக்கு வந்து அந்த வேலை இல்லாதது, அந்த வார்த்தைங்க, அந்த
0: வழியினால
1: எனக்கு வந்து இந்த இதெல்லாம் என்னுடைய காரியங்கள்லாம் மறைக்கப்பட்டு பிசாசு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சிந்தையை கூத்துட்டான். தற்கொலை தான் இதுக்கு முடிவு, தற்கொலை தான் என்ன. எத்தனையோ முறை நம்ம வசனத்தை பேசியிருந்தாலும் இந்த வேலை இல்லாததுனால குடும்பத்தின் வார்த்தைகள் இதெல்லாம் எனக்கு ஒரு விரக்தியை கொடுத்துருச்சு, வருமானத்தை சம்பாதிக்க முடியல. பல முறை நான் தனியார் ரூம்ல இப்போ அழுத, என்னால் ஒரு 10 ரூபா சம்பாதிக்க முடியலையே, எதுக்கு நான் வாழணும் அப்படின்னு நான் அழுது இருக்கிறேன். நிறைய நேரங்கள் நான் தனியுமே இல்லை, நான் அழுதுறதுக்கு அளவே இல்லை ஃபஸ்ட்டு. அந்த அளவுக்கு நான் வேதனையில் கடந்து போயிட்டேன். அப்புறம் நான் உண்மையாகவே செத்து போயிடணும் அப்படின்றதுக்காக எங்கள் பேர்நம்பட்லேருந்து ஆம்பூரில் ரயில்வே ஸ்டேஷன் நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். கத்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு, வாழ்க்கையில் சாவு தான் இதுக்கு முடிவு அப்படின்னு என் மனசுக்குள்ளே நான் ஒரு முடிவோடு எங்கள் ஊர்லேருந்து அது ஒரு 20 கிலோமீட்டர் வரும், நான் பஸ் ஏறி போயிட்டேன். போயிட்டு இனி அந்த ரயில்வே தண்டவாளத்தில் நம்ம விழுந்து செத்து போயிடலாம், நம்ம யாருக்கும் வேதனையாக இருக்கக்கூடாது, இந்த பூமிக்கும் நம்ம வேதனையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் செத்து போயிடணும்னு போயிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷனில் நான் படுத்துட்டு இருந்தேன். இப்போ ரயில் வரப்போது நான் போய் விழப்போகிறேன், என் உயிர் பிரியப்போகுது, அவ்வளோதான் நான் சாவ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டேன் பாஸ்டர். அப்போது நான் போயிட்டு அந்த ரயில்வே தண்டவாளத்தில் நான் நிற்கிறேன். நிற்கும்போது எனக்குள்ள பிசாசு பேசுகிறான், என்னென்னவோ ஆண்டவருக்காக சாதிக்கணும்னு சொன்னியே, ஏதோ ஆண்டவருக்காக பண்ணுன்னு சொன்னியே, உன்னை எங்கே வந்து கொண்டு வந்து நிற்க வச்சுருக்கேன் பார்த்தியா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் சரீரம் துண்டு துண்டாகி உன் சதையெல்லாம் இங்கே கீழே விழப்போகுது, இங்கே இருக்கிற ஆட்கள்லாம் அதை பொறுக்கி கொண்டு போய் உன் சொந்த ஊருக்கு வைக்க போகிறாங்க, நீ சாவதான் போகிற அப்படின்னு சொல்லும்போது அப்போது என் மனசுக்குள்ளே ரொம்ப வலியும் வேதனையும் என்னை நெருக்கிடுச்சு. இனி எவ்வளோதான் வாழ்க்கை விடு, நம்ம செத்து போயிடலாம், எதுக்கு நம்ம வாழணும்னு நான் நினச்சிட்டு அப்படியே நான் அழுதுட்டு இருக்கிறேன். அப்படியே என் கண்ணில் தார தாரியாக தண்ணி ஊற்றிட்டு இருக்குது, என்னை சுற்றிலும் ஏதோ ஒரு இருள் இருக்குது, என்னை எதை குறித்து யோசிக்க முடியல, என் அப்பா அம்மா யோசிக்கலை, என் சகோதரர்களை யோசிக்கலை, நான் எதுவுமே யோசிக்கலை, செத்து போயிடணுன்ற ஒரே எண்ணம் மட்டும் எனக்குள்ளே இருந்துட்டு நான் அழுதுட்டு இருக்கும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை ஆண்டவர் பேசுகிறாரு, மகனே நான் மரணத்திற்காக உன்னை தெரிந்து கொள்ளலை, நான் உன்னை மரணத்துக்காக தெரிந்து கொள்ளலை, சாவு இதுக்கு முடிவு இல்லை, நான் உன்னை பயன்படுத்துவேன், இல்லை ஆண்டவரை வேணாம் ஆண்டவரை, எதுக்கு ஆண்டவர் இந்த வாழ்க்கை, என்னால் இந்த பூமியில் வாழ முடியாது, மரணம் மட்டும்தான், அந்த தற்கொலை மட்டும்தான் எனக்கு சமாதானத்தை கொடுக்கும், என்னை விட்டுருங்க, இல்லை நான் உன்னை பயன்படுத்துவேன், நீ வா வா. ஆண்டவர் பல முறை என்னோடு கூட என் இருதயத்தில் பேச ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் நான் அந்த இடத்துலேருந்து நான் தனியாக வந்து கொஞ்ச நேரம் அந்த அந்த ரயில்வே ஸ்டேஷன் அந்த ஓரத்துலேயே உட்காந்து நான் அழுதுட்டு இருந்தேன். நீ வீட்டுக்கு போட்டோமா என்ன செய்யட்டும்னு சொல்லிட்டு அப்படி கஷ்டப்பட்டு முதல் முறையாக அந்த தற்கொலைக்கு அனுபவத்துக்கு போயிட்டு கடவுள் வந்து, இல்லை நான் உன்னை அடைச்சிருக்கிறேன், கத்தர் என்னோடு கூட இருக்கிறாருன்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே வந்துடுச்சு. அப்புறம் நான் கடந்து போயிட்டு வீட்டில் 2 மாதம் இருந்துட்டு மறுபடியும் நான் சென்னை போயிட்டேன். சென்னை போயிட்டு என்னுடைய ரெசியூம் எடுத்துகிட்டு தெரு தெருவாக ஒவ்வொரு கடை விடாமல் என் ரெசியூம் எடுத்துகிட்டு எனக்கு ஒரு வேலை கொடுங்க, எனக்கு ஒரு வேலை கொடுங்க, என் அப்பா அம்மாவை நான் வீட்டில் ஒரு ஏழை கிராமத்துலேருந்து நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சென்னையில் எங்கெல்லாம் தேட முடியுமோ என் ரெசியூம் என் ஃபைலை எடுத்துகிட்டு நான் தேடி தேடி தேடி தெரிஞ்சேன். பல முறை எனக்கு சாப்பிடாமல் நடுத்தெருவில் அப்படியே அந்த தெரு ஓரங்கள் அந்த டி நகர் பஸ் ஸ்டாப்ல எல்லாம் உட்காந்து நான் அழுதுருக்கிறேன், பசிக்கும் ஆனால் கையில் காசு இருக்காது, அவ்வளோ நெருக்கம், அவ்வளோ வேதனை. அப்புறம் நான் முடிவு பண்ணிட்டேன், எதுக்கு வாழ்க்கையில் ஆண்டவர் அழைச்சாரு, மறுபடியும் ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்வார், அப்போ தான் நான் யோசித்து பார்த்தேன், அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்னார், அன்றைக்கு ஊழியக்கார மூலமாக பேசினார், எனக்கு ஒரு அற்புதம் செய்யக்கூடாதா அப்படின்னு நான் நிறைய முறை ஏக்கத்தோட கஷ்டத்தோடு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் இது வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2வது முறையாக என் தற்கொலை முயற்சிக்கு நான் போயிட்டேன் ஃபஸ்ட்டு. அப்போ அங்கே அந்த மெரினா பீச்சில் என் சர்டிஃபிகேட் எல்லாம் தேவன் பார்த்துட்டு இருக்கிறாரு, ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரு, என் ரெசியூமெல்லாம் தூக்கி அந்த மணலில் வீசி எறிஞ்சிட்டு அந்த கடல்லே விழுந்து நம்ம செத்து போயிடலாம், அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனம் மணிஞ்சிட்டு அந்த மணலில் அப்படியே படுத்துட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம போயிட்டு அந்த கடலில் விழுந்து செத்து போகலாம், எனக்கு நீச்சலும் தெரியாது, எப்படியும் இந்த கடலுக்குள்ளே போனோம்னா அந்த கடல் அலைகள் என்ன பண்ணோம், எடுத்துகிட்டு போயிடும், நம்ம செத்து போயிடலாம், அப்படி யாருக்கு தெரியாமல் இந்த பணமாக நம்ம மறைஞ்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையில் அழுது படுத்துட்டு இருந்தேன். அப்போது ஆண்டவர் எப்படி பேசினாருன்றதை இன்றைக்கு வரைக்கும் என்னால் மறக்க முடியல. நானும் ஒரு புத்தகத்தை எழுதிட்டுருக்கிறேன், என் வாழ்க்கையில் நான் கடந்து வந்த பாதைகள்னு சொல்லிட்டு பாஸ்டர், அதில் நான் எழுதியிருக்கிற இந்த என்னுடைய காரியங்கள் எல்லாம். அப்போ நான் ரொம்ப வேதனையோடு படுத்துட்டு இருக்கும்போது என் எதிரில் வரிசையாக எறும்பு அப்படியே போயிட்டு இருந்துச்சு பாஸ்டர். அப்போ எறும்பு ஒன்றோடு ஒன்று அப்படியே ஒன்று பின்னாடி ஒன்று போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கிட்ட பேச ஆரம்பித்தார், நீ அந்த எறும்பை பாரு, அந்த எறும்பை பாரு நீ அப்படின்னு சொன்னார். அதை பார்க்கும்போது ஒரு எறும்பையே நான் வாழ வைப்பேன்னு சொன்னால் உன்னை நான் வாழ வைக்க மாட்டேனா, அதுக்கு நான் உணவை கொடுக்குறனே, அதுக்கு நான் வந்து ஜீவனை கொடுத்துருக்குறனே, அதை வாழ்கிறதுக்கு ஒரு வழியை வச்சுருக்கிறனே, உனக்கு நான் அந்த வழியை வைக்க மாட்டேனா அப்படின்னு சொன்ன உடனே என் மனசுக்குள்ளே ஒரு தெளிவு வந்தது, என் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துச்சு. அப்போ நான் பரவாயில்ல, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு சென்னையில் அந்த மேடவாக்கத்தில் தான் நான் தங்கியிருந்தேன். அங்கே இருக்கிற ஒரு ஹோப் ஏஜி சர்ச்சுன்ற ஒரு சர்ச்சில் வாசப்பாட்டில் போயிட்டு நான் அழுது ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவரே எனக்கு ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே, இந்த சென்னையில் எனக்கு யாருமே தெரியாத ஆண்டவர், நான் என்ன ஆண்டவரை பண்ணுறது, வாழ்க்கையில் நெருக்கம், வேதனை, கஷ்டம், வேலை இல்லாததுனால நான் நிறைய அவமானங்களை சந்தித்தேன் பாஸ்டர். யாரெல்லாம் என்னை நேசித்தாங்களோ அவங்கெல்லாம் என்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிராமத்தில் வெறுக்கப்பட்டேன், குடும்பத்தாரால் வெறுக்கப்பட்டேன், பல விதமான அவமானங்களை சந்தித்தேன். அப்போ நான் அந்த காலையில் போயிட்டு அந்த சர்ச் வாசிப்பில் அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு அதிசயத்தை செஞ்சார். என்ன செஞ்சாருன்னு சொன்னால், அந்த சர்ச்லேருந்து ஒரு அண்ணன் வந்து, தம்பி ஏன் நீங்கள் அழுது ஜெபம் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த அண்ணன் அந்த டைமில் வர வேண்டிய அவசியமே இல்லை, ஆனால் அவர் எப்படியோ வந்துட்டு அவர் என்கிட்ட சொன்னார். அப்புறம் நான் அந்த அண்ணன்கிட்ட சொன்னேன், அண்ணன் இந்த மாதிரி நான் ஊர்லேருந்து வந்துட்டேன், இனி எனக்கு ஊருக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை, எனக்கு ஒரு வேலை மட்டும் வேணும் அண்ணன், எப்படியாவது அந்த வேலையை நீங்கள் எனக்கு என்ன பண்ணுங்கள், வாங்கி கொடுங்க, எங்கேயாவது ஒரு சின்ன வேலை கிடச்சா கூட போதானே, ஒரு 5,000 ரூபாய் 7,000 ரூபாய் சம்பளம்னா கூட நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு அந்த அண்ணங்கிட்ட சொன்னேன். அப்போ அந்த அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா, நாளைக்கு காலைல 10 மணிக்கு நீ ரெடியாகி சச்சாண்டே நில்லுப்பா, நான் வரேன், நான் வந்து என் பைக்கில் உன்னவே கொண்டு போகிறேன், நான் ஒரு இடத்துல எனக்கு தெரிஞ்ச இடத்துல உனக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு டெலிகாலிங் ஜாப்புக்கு டி நகரில் இருக்கிற ஒரு ஆஃபீஸ், அந்த ஜெமினி கணேஷன் அந்த வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஃபேக்ட்ரி, அந்த டெலிகாலிங் கம்பெனியில் எனக்கு ஒரு டெலிகாலராக எனக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு பாஸ்டர். அது ஒரு 5,000 ரூபா சம்பளத்தில் நான் டி நகருக்கு தினமும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் அது அந்த கம்பெனி வந்து லேண்ட் ப்ரொமோட்டிங் சேல்ஸிங்கு அப்பார்ட்மெண்ட்டு இப்படிலாம் கட்டுற ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கம்பெனியாக அவங்க அதை நடத்திட்டு இருந்தாங்க. அதில் அப்புறம் வந்து ஃபீல்டு ஆஃபீஸராக என்னை போட்டாங்க. அதில் அடுத்த லெவலில் சூப்பர்வைசிங், அப்போ ஜிஎம் லெவலில் நான் அப்படியே வந்து ஒரு குரூப்பை நான் ஃபார்ம் பண்ணி நடத்துகிற அளவுக்கு கத்தர் எனக்கு உதவி செஞ்சார். நான் நல்ல ஒரு போஸ்டிங்க்கு வந்துட்டேன், மாதம் எனக்கு ஒரு 25,000 ரூபாய் சம்பளம், நல்ல ஒரு வேலை. அப்படி இருக்கும்போது நான் மேடவாக்கத்துலேருந்து டி நகருக்கு பைக்கில் போயிட்டு வந்துகிட்டே இருப்பேன். ஒரு நல்ல சம்பளம், நல்ல பதவி, நல்ல ஒரு எனக்குன்னு தனியாக ஒரு கேபின், இப்படி நல்லா வாழ்ந்து கொண்டிருந்து என் வாழ்க்கையில் ஆண்டவர் என்கிட்ட மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாரு, உன் வாழ்க்கையில் நான் அதிசயத்தை செஞ்சிட்டேன், ஆனால் நான் உன்னை இதுக்கு தெரிந்து கொள்ளலை அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட பேச ஆரம்பித்தார் பாஸ்டர். அப்போது ஆண்டவர் என்னை எதுக்கு நீங்கள் தெரிஞ்சு கொண்டீங்க அப்படின்னு நான் மறுபடியும் ஜெபிக்க ஆரம்பித்தேன். நாங்கள் வாடகைக்கு இருந்த ரூம் ரொம்ப சின்ன ரூம், அது 10x10 தான் இருக்கும், அதுலேயும் பாதி கிச்சன் இருக்கும். அதில் நான் ஒரு மூலையில் உட்காந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். அன்றைக்கி நைட்டு முழுசும் நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர்கிட்ட என்ன ஆண்டவர் என்னை கொடுத்து வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியாக இருக்கும்போது ஆண்டவர் என்கிட்ட பேசினார், நான் உன்னை ஊழியத்துக்கு அழைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நானும் ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட அழைப்பே இல்லை ஆண்டவரே, நான்லாம் ஊழி செய்யறதுக்கு தகுதியான பாத்திரம் கிடையாது, நான் இப்படியே வேலை செஞ்சுட்டு என் கையில் வர்ற வருமானத்தில் தசம பாகத்தையும் காசையும் சச்சி கொடுத்துட்டு நான் என் வேலை உண்டு நான் உண்டுன்னு இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு ஊழியமெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன் மாஸ்டர். அப்படி தான் ஆண்டவர் என்கிட்ட பேசினார். பேசினதுக்கு அப்புறம் நான் போயிட்டு ஆண்டவர் கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே ஒரு ஊழியத்தை கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, இது எப்படி நடத்தணும், என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் எனக்கு சொல்லும்போது இவ்வளோ ஆண்டுகள் நான் உன்னை நடத்தியிருக்கிறேன், நான் 2007 ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரு ஊழியத்தோடு நான் இணைஞ்சு வேலை செய்ய ஆரம்பித்தேன் பாஸ்டர். எப்படின்னு சொன்னால், அந்த ஊழியத்தில் வால் போஸ்ட்டு ஒட்டுவேன், பேனர் கட்டுவேன், நோட்டீஸ் எடுத்துகிட்டு போய் எல்லா சர்ச்சஸ் கொடுப்போம். ஒரு ஊழியக்காரர் வந்தாங்கன்னா அவங்கள கொண்டு வந்து அவங்கள அந்த மீட்டிங் முடிச்சுட்டு கொண்டு போய் விடுற வரைக்கும் எல்லா பணிவிடையுமே நான் வந்து பார்த்துப்பேன் மாஸ்டர். அவங்கள வந்து டீ வாங்கி கொடுக்குறது, டிஃபன் வாங்கி கொடுக்குறது, லன்ச் வாங்கி கொடுக்குறது, டின்னருக்கு அவங்க கூடவே அந்த ரூம்லேயே கூட ஸ்டே பண்ணிவிட்டு அந்த ஊழியக்காரங்களோடவே பேசிவிட்டு இப்படி இந்த காரியங்களெல்லாம் நிறைய செய்வேன். பல முறை நிறைய கன்வென்ஷன் கூட்டங்களை அந்த நாட்களில் அவங்க நடத்துவாங்க. அப்போது மழை வரும், ரொம்ப அதிகமான மழை வந்துடும், கிரவுண்ட் ஃபுல்லாக ஒரு 500 சேர்ஸ் இருக்கும், அந்த சேர்ஸ்லாம் தண்ணி நின்றுட்டு இருக்கும். நான் எங்களோடு இருக்கிற பிரதர்ஸ் எல்லாம் நாங்கள் போயிட்டு அந்த சேரை ஒவ்வொரு துணி எடுத்து தொடச்சி அந்த மீட்டிங்கெல்லாம் நடத்தி முடிப்போம். அப்போ ஆண்டு இதெல்லாம் என்கிட்ட பேச ஆரம்பித்தார், இத்தனை ஆண்டுகள் ஒரு பணிவிடை காரணம் நீ இருந்தல்ல, இனி இன்னும் அதிகமாக எனக்காக என் பாரத்தை நிறைவேற்றத்துக்காக நான் உன்னை தெரிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோபு 36:32 வசனத்தின் மூலமாக கர்த்தர் என்கிட்ட பேச ஆரம்பித்தார். அவர் மின்னலின் ஒளியை தமது கைக்குள் மூடி அது இன்னதைத்து அடிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒரு லைட்னிங்கை ஆண்டு ஒரு தரிசனமாக காமிச்சு அப்படியே கரத்துலேருந்து வெளிச்சம் ஜனங்க மேலே போகிற மாதிரியும் ஒரு வெளிச்சத்தை நான் கொண்டு போகிற மாதிரியும் கர்த்தர் என்னோடு கூட ஒரு தரிசனத்தில் ஆண்டவர் பேசினார். அன்றைக்கி என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்து, சரி ஆண்டவர் நான் உமக்காக செய்கிறேன், எப்படி செய்யணும்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நான் ஆண்டர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் என்கிட்ட பேச ஆரம்பித்தார். இந்த தரிசனத்தை ஆண்டவரே நான் யாராவது ஊழியக்காரங்க என்கிட்ட என்ன பண்ணோம் ஜெபிச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 2-3 அடையாளங்களுக்காக ஜெபம் பண்ணேன். பஸ் அப்போ 2-3 அடையாளங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது ஆம்பூரில் ஒரு ஊழியக்காரர் அவர் ஜெபம் பண்ணி தீர்க்க தரிசனமாக ஆண்டர் என்கிட்ட சில காரியங்களை பேசினார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன், தாயின் கருவறையில் உருவாகும் முன்னே நான் தெரிந்து கொண்டேன். இந்த வசனம் நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்தே என் கூட பேசிகிட்டே இருக்குது. ஏறத்தாழ ஒரு 7 ஊழியக்காரர்களுக்கு மேலே இதே வசனத்தை சொல்லியே எனக்கு ஜெபம் பண்ணும்போதெல்லாம் தாயின் கருவில் உன்னை கதை தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்போது நான் யோசிப்பேன், ஆண்டவர் என்னவே தாயின் கருவிலே தெரிந்தெடுத்திருக்கிறார் போலன்னு சொல்லிட்டு நான் யோசிக்கும்போது ஒரு முறை என் அம்மா சொன்னதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எப்படின்னா என் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை வந்து நான் என் அம்மாவுடைய வயிற்றில் 3 கர்ப்பத்தில் நான் இருக்கும்போது பாஸ்டர் என் அம்மா வந்து ஒரு பாலும் கிணத்துல போய் விழுந்துட்டாங்களாம். எதுக்கு இந்த மனுஷனோடு வாழணும், வாழ்கிறத விட செத்து போயிடலான்னு சொல்லிட்டு அப்போவே ஒரு வேளை நான் தாயின் கருவறையிலே 3 இருக்கும்போது நான் செத்து போயிருக்கணும். எத்தனை 3 முறை மரணத்திலேருந்து கத்தர் என்னவை அவர் ஜீவனோடு என்னை வச்சிருந்தாரு வச்சிருக்கிறாரேன்னு நினச்சி நான் சந்தோஷப்பட்டு ஆண்டவர் துதிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையில் நிறைய காரியங்களை நான் உணர ஆரம்பித்து அந்த ஊழியக்கார ஜெபம் பண்ணது இதெல்லாம் வச்சு நான் ஒரு தெளிவான முடிவு கொண்டேன். ஆண்டவர் நம்மை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு. ஆனாலும் நான் வேலை செஞ்சுட்டு தான் இருந்தேன் மாஸ்டர். வேலை செஞ்சுட்டு அப்படி ஊழிய செஞ்சுட்டு இருக்கும்போது நான் ஜெபம் பண்ணேன். அப்புறம் ஒரு ஊழியக்கார கையில் போய் நீ பேசு அப்படின்னு கத்தர் என்கிட்ட ஆலோசனை பேசினேன். அப்புறம் நான் அந்த வார்த்தையை சுமந்து கொண்டு நான் போயிட்டு ஆண்டு வெளிப்படுத்தின அந்த மனுஷன் இடத்துல அந்த ஊழியக்கார இடத்துல நான் சொன்னேன், பாஸ்டர் இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு பாரத்தை ஆண்டர் கொடுக்குறாரு, இப்படியெல்லாம் நான் வந்து சென்னைக்கு நான் போகும்போது ஆண்டவரே வேணாம், இனி இந்த ஆண்டவருக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லை, எனக்கு வேலை இல்லை, கஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டிலுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு பழைய மாதிரி நான் போயிட்டேன். ஆனால் வேலையை கொடுத்து மறுபடியும் திரும்பவும் அந்த ஊழியத்தில் கட்டி திரும்பவும் என்னை கத்தர் அந்த ஊழியத்தில் நிறுத்தும்படியாக ஆண்டவர் எனக்கு அந்த ஊழிய பாரத்தை கொடுத்து ஊழியத்துக்கான அழைப்பை கொடுத்து கர்த்தர் என்னை நடத்தினார் பாஸ்டர்.
0: எப்படி ஊழியத்தில் கால் வச்சிங்க, எப்படி தொடங்கினீங்க ஊழியத்தை?
1: அப்போதான் நான் இப்போது ஆண்டவர் என்கிட்ட பேசின உடனே நான் போயிட்டு அந்த ஊழியக்கார இடத்துல நான் பேசினேன். பேசும்போது கர்த்தர் எனக்கு இந்த மாதிரி எல்ஜேஎம் லைட்டிங் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரின்ற அந்த மினிஸ்ட்ரியை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துகிறாரு. எனக்கு என்ன பாரம்னா கிராமங்கள் எப்படியாவது இயேசு கிறிஸ்துக்குள்ளே வரணும், இயேசு கிறிஸ்துவ கிராமத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைங்க சபைகள் அவருடைய வெளிச்சத்தை வசனம் என்ற வெளிச்சத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும், அநேகருக்கு கற்றுக் கொடுக்கணும். என் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து தற்கொலையை மாற்றுகிறவராக வந்தார், அநேகர் தற்கொலைக்கு போகிறவங்கள நம்ம விடுதலையாக்குறவங்களா நம்ம மாறணும் அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட பேசினார். நானும் ஒப்பு கொடுத்த ஆண்டவர் என்னை வெளிச்சமாக பயன்படுத்துங்க ஆண்டவரை, அநேக வாலிப பிள்ளைங்களுக்கு பயன்படுத்துங்க ஆண்டவரை, அநேக சபைகளுக்கு பயன்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த ஊழியக்காரர்கிட்ட நான் போய் சொன்னபோது அவர் சொன்னார், தம்பி உங்களுக்கு ஆண்டவர் பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்யலாம்னு நீங்கள் விரும்புகிறீங்க சொல்லுங்கள், உங்கள் விருப்பந்தான் உங்கள் அழைப்பு அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த வார்த்தை எனக்கு பிடிச்சிருந்தது, ஓ கத்தர் அப்போ நம்ம விரும்புறது கூட ஆண்டவர் அங்கீகரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் என் காரியத்தெல்லாம் சொல்ல ஆரம்பித்தேன். 2014 பாஸ்டர் April 19 இந்த ஊழியம் பிரதிஷ்டை பண்ணோம். எப்படி பிரதிஷ்டை நடந்துச்சுன்னா நான் அப்போ வேலை செஞ்சிட்டு இருக்கிறேன் நான் வாங்குற சம்பளம் என் வீட்டு வாடகைக்கும் என்னால் முடிஞ்ச கொஞ்சம் தொகையை வீட்டுக்கு நான் அனுப்பிச்சிட்டு இருந்தேன். ஒரு ரூபா கூட என் கையில் ஊழியத்துக்குன்னு செலவு பண்ணேன், எனக்கு வழி இல்லாமல் போயிடுச்சு. ஒரு 10 ரூபா கூட நான் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது என்கிட்ட காசு இல்லை. நான் சொன்னேன் பாருங்கள் அந்த ஊழியக்காரர், அவர் என்ன சொன்னார்னா, இப்படி ஒரு பிரதஷ்ட ஆராதனை நம்ம வைப்போம், அந்த பிரதஷ்ட பண்ணிவிட்டு ஊழியத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க தம்பின்னு சொல்லிட்டு, அங்கே எங்கள் பேரணம்பட்டில் ரோட்ரி கிளப்பில் ஒரு ஹால் இருக்குது, அந்த ஹாலை வந்து வாடகைக்கு எடுக்க சொல்லி அவரே வால் போஸ்ட்டுக்கான பணத்தொகையை, அந்த ஹாலுக்கான காசை, என் பிரதஷ்டுடைய எல்லா செலவும் அந்த ஊழியக்காரை பொறுப்பெடுத்து என்னை பிரதஷ்ட பண்ணி ஜாம் பண்ணி என்னோடு கூட வாலி பிள்ளைங்களாம் சேர்த்து பிரதஷ்டையோடு 2014 இந்த ஊழியத்தை ஆரம்பித்தோம் ஃபஸ்ட். அப்புறம் ஆரம்பிச்சுட்டு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிராமத்தில் ஆண்டரை பற்றி சொல்ல, ஆண்டருக்காக ஊழியம் செய்ய, வாலிபர் கூட்டங்களை நடத்த, உபவாச கூட்டங்களை நடத்த, கேம்ப் மினிஸ்ட்ரி செய்ய, இப்படி நிறையா ஊழியங்களை கத்தருக்காக செய்ய ஒரு 2.5 வருஷம் நான் வேலை செஞ்சுட்டே தான் ஊழியம் செஞ்சுட்டேன். இந்த மாதிரி சென்னையிலேருந்து அந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன் ஊருக்கு. ஊருக்கு வந்துட்டு மறுபடியும் சில ஆண்டுகள் வேலை இல்லாமல் போயிடுச்சு. மறுபடியும் நான் டெஃபண்டம், காது வாய் பேச முடியாத பிள்ளைங்களுக்கு நான் டீச்சராக சொன்னால், நான் டீச்சரை நீங்கள் முடிச்சுட்டு நான் அந்த கோர்ஸ் படிக்கலை, ஆனால் அந்த சைன் லாங்குவேஜ் எனக்கு தெரியாது, ஆனாலையும் மிஷினில் ஒர்க் பண்ண முடியா அந்த லுத்ரன் டிஃபெண்டம் ஸ்கூலில் நான் கொஞ்ச நாள் டீச்சராக ஒர்க் பண்ணேன். இப்போது அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே பேசுகிறத வச்சு, அவங்க பண்ணுற சைனை வச்சு சில காலம் அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கேயும் நான் வேலையிலேருந்து நான் ரிசைன் பண்ணிட்டேன். மறுபடியும் நான் வந்து ஒரு தி ஸ்மார்ட் ஷாப்னு ஒரு வெப்சைட் கம்பெனி, அந்த வெப்சைட் கம்பெனியுடைய ரீஜினல் ஜோனல் ஆஃபீஸராக நான் இருந்தேன். அப்போ என் கூட வந்து நிறைய வேலை இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நான் அந்த ஆஃபீஸில் வேலை செஞ்சுருந்தேன். எங்கெல்லாம் வேலைக்கு போகிறோமோ 3 மாதம் 6 மாதம் இப்படி தான் என் வேலை போயிட்டே இருக்கும். நான் பல முறை நினைக்க, எதுக்கு எனக்கு இப்படி போயிட்டுருக்குதே காலம்னு சொல்லிட்டு, கடைசியாக நான் HR-ஆ எங்கள் பேரணம்பட்டிலே இந்தியன் ஷூஸ் ப்ரைவேட் லிமிட்டட்னு சொல்லிட்டு அந்த ஷூ கம்பெனியில் HR-ஆ நான் ஜாயின் பண்ணேன். இப்போ நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், அந்த நிர்வாகம் சொல்லுது ஞாயிற்றுக்கிழமை கம்பல்சரி வேலைக்கு வந்தாகணும், அப்படி வேலைக்கு வந்தால் தான் உங்களுக்கு ஜாப், இல்லைனா வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போது நான் நெருக்கப்படுறேன், இப்போ வேலையை விட்டுடலாமா இல்லை கண்டினியூ பண்ணலாமா, ஆண்டவர் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னும்போது, ஓய்வு நாள் ஆராதனை தான் முக்கியம், ஆண்டவரை தொழுது கொள்வது தான் முக்கியம், ஆண்டவர் நம்மளை நடத்துவார்னு சொல்லி நான் ஜெபித்தேன். ஆண்டவர் என் மனசுக்குள்ளே பேசினார். அப்போ நான் யோசித்தேன், என்னை ஆண்டவர் முழு நேர ஊழியத்துக்கு அழைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் முழு நேர ஊழியத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். அன்றைக்கி ரிசைன் பண்ணிட்டு ஆண்டருக்கு நான் ஒரு ஜாப் பண்ணேன், ஆண்டவரே நான் ரிசைன் பண்ணிட்டேன், நான் முழு நேரம் உழுத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன், ஆனாலும் என் குடும்ப சூழ்நிலைக்காக நான் போயிட்டு இப்போ ரெசியூமை எல்லா ஃபேக்ட்ரியில் என்ன பண்ணுவேன் கொடுப்பேன், கால் ஃபார்ம் வந்துச்சு என்னை அழைச்சாங்கன்னா நான் வேலையில் ஜாயின் பண்ணிவிடுவேன், அப்படி அழைப்பு இல்லைன்னா ஊழியத்துக்கு என்னவ நீங்கள் என்ன பண்ணணும் அழைக்கணும், இந்த ரெண்டு காரியத்தில் ஏதாவது ஒன்று என்கிட்ட பேசுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெசியூமை டைப் பண்ணி ஏறத்தால 30 கம்பெனிக்கு மேலே ரெசியூம் கொடுத்துருக்குறேன் ஃபஸ்ட்டு. ஆம்பூர் சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லா ஷூவின் யூனிட்லேயும் போயிட்டு நான் ரெசியூம் கொடுத்துட்டேன், ஒரு கால் ஃபார்மும் எனக்கு வரல. அதுக்கப்புறம் தான் நான் உணர்ந்தேன், நான் அப்படியே ஜெபிக்க ஆரம்பித்தேன். தினமும் காலையில் இரவும் நான் ஜெபிச்சுட்டே இருப்பேன், என்னை ஏதாவது ஒரு சபையில் பிரசங்கம் பண்ணுறதுக்கு அல்லது சபையில் ஆராதிக்கிறதுக்கு, அந்த அமாவாசை விடுதலை கூட்டங்களில் என்னை வர்ஷிப் பண்ணுறதுக்கு பாட்டு பாடுறதுக்கு கூப்பிடுவாங்க. அப்போ நான் போயிட்டு ஒரு பாட்டோ ஆராதனையோ இப்படி நான் சில காலங்கள் ஊழிய செஞ்சுட்டே இருந்தேன். 2.5 வருஷம் நான் வந்து வேலை செஞ்சுட்டு ஊழியம் செஞ்சேன். அதுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் முழு நேர ஊழியத்துக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். இந்த 3-4 வருஷமாக ஆண்டவர் என்னை முழு நேர ஊழியத்தில் நடத்துகிறாரு. என் வாழ்க்கையில் ஊழியத்தில் கற்று நடத்தி வந்த பாதைகளை நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 10 ரூபா கூட இல்லாமல் நான் ஊழியத்தை துவங்கினேன், ஆனால் இன்றைக்கி ஒவ்வொரு மாதமும் எத்தனையோ ஆயிரங்களை கத்தர் கொடுக்குறாரு, அவைகளை செலவு பண்ணுறதுக்கு கத்தர் கிருபை செஞ்சார். இது ஒரு புறம் என் வாழ்க்கையில் நடந்தது. என் திருமண வாழ்க்கை ஒரு பெரிய சாட்சி பாஸ்டர். ஏன் சொன்னால், என் வாழ்க்கையில் நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தேன். என் அப்பா அம்மாலாம் அவங்க நான் என்ன தான் ஊழியம் செஞ்சாலும் அவங்கள அல்ல அந்த ஊழியத்துடைய மகத்துவத்தையும் அந்த மகிமையும் அவங்களால என்ன பண்ண முடியல, புரிஞ்சிக்க முடியல. காரணம் என்னென்னா, அவங்க கஷ்டமும் அவங்க வேதனையும் அவங்க கவலைகள் தான் அவங்கள வந்து என்ன பண்ணிடுச்சு தவிர நெருக்கிடுச்சு, அவங்களால இயேசுவின் அன்பை உணரவே முடியல. ஆனால் பல முறை அம்மா நீ வாழ்கிறத விட செத்து போயிடுறா பல முறை இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நான் அழுதுருக்கிறேன், ஆண்டவரே எதுக்கு ஆண்டவர் என்னை வச்சுருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எதுக்குன்னா, ஃபஸ்ட்டு என் அம்மாவுக்கு ஒரு வேளை கஷ்டம், ஒரு ரொம்ப வியாதி ஆயிடுச்சு, ரொம்ப பலவீனமாயிட்டாங்கன்னு சொன்னால் என்னை ஜெப மண்டபத்துக்கு கூப்பிடுவாங்க. அப்போ ஜெப மண்டபத்துக்கு நான் போகும்போது அவங்க பக்கத்தில் என்ன ஜெப பண்ணுன்னா, என் கையை பிடிச்சி அவங்க தலை மேலே வச்சுப்பாங்க. தலை மேலே வச்சுட்டு நீ கை வச்சு ஜெபம் பண்ணு, அப்போ தான் எனக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லும்போது தான் ரொம்ப ஆண்டவருடைய அந்த அன்பையும் அந்த அபிஷேகத்தையும் என்னால் உணர முடிஞ்சிச்சு. கையை பார்த்து நான் பழமரம் அழ ஆரம்பிச்சுட்டு இருக்கிறேன். இந்த கையில் 10 ரூபா சம்பாதிக்கிறது எனக்கு வழி இல்லையே. என் குடும்பத்துக்கு உதவி செய்ய எனக்கு வறுமை, எனக்கு ஒரு பலன் இல்லையே. என்னை படிக்க வச்சிங்க, ஆனால் எனக்கு சம்பாதிக்கிறதுக்கோ குடும்பத்தை நடத்துறதுக்கு எனக்கு திறன் இல்லையே அப்படின்னு நான் அழுதுருக்கிறேன். ஆனால் இந்த கையை இன்னைக்கு கை வச்சு
0: ஜெபிக்கிறார்.
1: இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நிறைய கிராம ஊழியங்களை கர்த்தர் கிருபையில் செஞ்சுட்டு இருக்கிறோம். இயேசுவை அறியாத சில கிராமங்களில் போயிட்டு நற்செய்தி கூட்டங்களை போடுறது, வாலிபர் கூட்டங்களை நடத்துறது, இப்படி கிராம ஊழியங்கள் மற்றும் கன்வென்ஷன் மினிஸ்ட்ரிஸ் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் இப்போது கர்த்தர் இந்த 2021 எல்லா மாவட்டங்களிலும் ஒரு ஜப ஊழியத்தையும் நாங்கள் துவங்கியிருக்கிறோம். கடந்த நாட்களில் பாண்டிச்சேரி பகுதியில் ஒரு 2 நாள் தங்கி ஜபம் பண்ணோம். இனி இங்கே இருக்கிற 38 மாவட்டங்களிலும் ஆண்டவர் இந்த ஆண்டு என்னாகமம் 13:2 வசனத்தின்படி தேசத்தை சுற்றி பார்த்து அதில் கால் மிதித்து ஜெபிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் பேசினார். அதை நாங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். டெலிவிஷன் மினிஸ்ட்ரி பண்ணுறோம். ஒவ்வொரு மாதமும் குணமாக்கு மேசு என்ற மாத இதழ் ஒவ்வொரு மாதமும் ஒரு புத்தக மினிஸ்ட்ரியும் நாங்கள் செய்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் பைபிள் ஸ்டடீஸு வேதா அந்த பாடத்தை வந்து டீச் பண்ணுறதுக்கு கர்த்தர் கிருபை செஞ்சார். என் மனைவியும் ஒரு பெரிய சாட்சி பாஸ்டர். அவங்க வந்து எம்இ காலேஜ் லெக்சராக இருந்து அவங்களும் முழு நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து திருமணம் பண்ணிக்கினா ஒரு ஊழியக்காரரை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் காத்திருந்தாங்க. அவங்க பேர் பியூலா காட்சன் சொல்லிட்டு என்னுடைய மனைவி கர்த்தர் எனக்கு ஒரு கிஃப்டாக கொடுத்தாருன்னு தான் நான் சொன்னால் சொல்ல முடியும். மனைவியை கண்டடிக்கிற நன்மையை கண்டடிக்கிறான்னு சொல்கிறது போல் அவங்க எல்லா விதத்துலையும் என்னை விட அவங்க உயர்ந்ததாக இருந்தாங்க. படிப்பிலும் அவங்க எம்இ மேல் படிப்பு, அவங்க வீடு வசதியானவங்க, நாங்கள் ஏழ்மையான குடும்பம், அப்படி நெருக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான். ஊழியக்காரங்களுக்கெல்லாம் பொண்ணு கொடுப்பாங்களான்னே ஒரு கேள்விக்குறி தானே பாஸ்டர். ஏன்னா நிறைய முறை நான் அழுதுருக்கிறேன் ஆண்டு சமூகத்தில் போயிட்டு 21 நாள் 40 நாள் இப்படிலாம் உபாசம் பண்ணி ஜெபம் பண்ணியிருக்கிறேன். எதுக்குன்னு சொன்னால் ஆண்டவரே ஊழியக்காரங்களுக்கு பொண்ணு கொடுக்குறதுனா இந்த நாட்களை ரொம்ப என்ன பண்ணுறாங்க யோசிக்கிறாங்க. ஆண்டவரே நீங்கள் தான் என் வாழ்க்கை துணையை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் அழுது ஜெபம் பண்ணியிருக்கிறேன். உண்மையாகவே நான் நம்புகிறேன், என் கண்ணீரை பார்த்த தெய்வம் தான் சரியான நேரத்தில் ஒரு துணையை கடவுள் எனக்கு உண்டாக்கி. ஏன் இன்றைக்கி ஊழியக்காரங்களுக்கு பெண் கொடுக்கறதுக்கு விரும்பலை அப்படின்னா வருமானம் எப்படி வச்சு காப்பாற்றுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போது நான் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் என் வாழ்க்கையில் எனக்கு நல்ல மனைவியை கொடுத்து இந்த இப்போ ரீசெண்டாக தான் எனக்கு மேரேஜ் ஆச்சு. இந்த 2 வருஷம் 2வது வருஷம் வரப்போகுது. கர்த்தர் இது வரைக்கும் என்ன ஆசீர்வாதமாக நடத்திட்டு வராரு. என்னோட கூட ஒரு 30 வாலிப பிள்ளைங்க நாங்கள் ஒரு டீமாக ஒரு ஃபெலோஷிப் வச்சு நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் அதிகமான ஊழியங்களை கர்த்தருக்காக அந்த பட்டணத்தில் எங்கள் மாவட்டத்தில் சேர்த்து கர்த்தர் கிருபை செய்கிறார்.
0: பரவாயில்ல, அநேக நெருக்கடிகள் மத்தியில் ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். கர்த்தருக்காக உழைக்கணுங்கிற ஒரு சரியான ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ள இருக்குது, அதை பாராட்டுகிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாக பயன்படுத்துவார், உங்களுக்கு ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீண்ட தூரத்திலிருந்து வந்து உங்கள் சாட்சியை பகிர்ந்து கொண்டீங்க, அநேக மக்கள் உங்களுடைய சாட்சியில் கேட்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவத்து நிமித்தம் அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு பேச முடியும்னா 2-3 நிமிஷம் சொல்லுங்க.
1: அன்பின் ஆண்டவர் இயேசுவி நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். இந்த அற்புதமான உலகம் அறியட்டும் என்ற இந்த சாட்சியின் பகுதியில் என்னையும் கர்த்தர் அழைத்து வந்து இந்த அற்புதமான இந்த பிளாட்ஃபார்மில் கர்த்தர் என்னை பேசும்படியாக கர்த்தர் கிருபை செய்ததுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் நான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்தவர்களாய் தேவனை அறிந்த நாம் இன்னும் அநேக ஜனங்களை கிறிஸ்துவுக்குள் நடத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வெளிச்சமாக இருந்தார் என்று வசனம் சொல்கிறது. அந்த வெளிச்சமாகி இயேசு கிறிஸ்துவை இருளில் இருக்கிற அநேக ஜனங்களுக்கு நாம் கொண்டு போக வேண்டும். இன்றைக்கு இயேசுவின் அன்பை சொல்ல கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். நாம் ஏன் தெரிந்து கொள்ளப்பட்டோம், நாம் ஏன் அபிஷேகம் பண்ணப்பட்டோம், நாம் எதற்காக தேவனால் நாம் இந்த சமூகத்திலே பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் தேவனுக்காய் சாட்சியாய் எரிந்து பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் அநேக பிள்ளைகள் இருக்கலாம். தேவனுக்காக நீங்கள் பற்றி எரியும்படியாய் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கருத்தாய் போதிக்க வேண்டும் என அன்பானவர்களே. ஏனென்று சொன்னால் இந்த நாட்களிலே பிள்ளைகளை தன்னுடைய இஷ்டத்தின் பிரகாரமாய் அநேகர் வளர்க்கிறார்கள். ஆண்டவர் எதை தெரியுமா விரும்புகிறார்? உங்கள் பிள்ளைகளும் நீங்களும் இயேசுவுக்காய் நற்காந்தங்களாய் நல்ல தூபங்களாய் கர்த்தருக்கென்று சாட்சியாய் வாழ்ந்து ஒரு கூட்டத்தை உங்கள் நிமித்தமாய், உங்கள் குடும்பங்கள் நிமித்தமாய், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை நிமித்தமாய் ஒரு புதிய ஆத்மாவை தேவனுக்கிறனாய் நடத்துவதை தேவன் விரும்புகிறார். எத்தனை ஆண்டுகள் தேவனை நாம் ஆராதிக்கிறோம், தொழுது கொள்ளுகிறோம், ஆனால் என் நிமித்தமாக, என் குடும்பத்தின் நிமித்தமாய் எத்தனை பேருக்கு கிறிஸ்துவின் அன்பை நான் சொல்லியிருக்கிறேன்? யோசித்து பாருங்க. இந்த வேளையில் உலகம் அறியும்படியாய் உங்களை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார், உங்கள் குடும்பங்களை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார், உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். இன்றைக்கு கர்த்தர் இந்த அற்புதமான வேளையில் என்னுடைய இருதயத்திலிருந்து பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், மிகா 7:8 சொல்லுகிறது, இருளில் இருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். அப்போ கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சமாயிருப்பார்னு சொன்னால், இருளை நீக்குகிற வல்லமை எனக்குள் இருக்கிறது என்பதை நீங்கள் விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிப்பீங்கன்னு சொன்னால், நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறது மாத்திரமல்ல, உங்களிடத்தில் பழகுகிறவர்கள், உங்களிடத்தில் உறவு கொள்ளுகிறவர்கள், உங்களிடத்தில் பேசுகிறவர்கள் எல்லாரும் இயேசு என்னும் வெளிச்சத்தை அறிந்து கொள்வார்கள். அவர்களை அறியும்படியாக நீங்கள் முயற்சி எடுங்க, ஜெபியுங்க, கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார்.
0: ரொம்ப நன்றி அன்பானவர்களே. நல்ல ஒரு சாட்சியை கேட்டோம். கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் வளர்க்கப்பட்டாலும் தேவனற்றவராக வாழ்ந்தார் என்று சொல்லி நம்ம கேட்டோம். பிற்பாடும் அநேக நெருக்கங்கள் அவளை சூழ்ந்து கொண்டது. சொந்த தகப்பனும் தாயும் கூட தூஷிக்கிற துரத்துகிற ஒரு சூழ்நிலைக்கு நேராக தள்ளப்பட்டார்கள். பிறகு பார்க்கும்போது வேலையில்லாத காரணத்தினால் 2 தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இவற்றின் நடுவில் எல்லாம் கர்த்தர் கூட இருந்து திடப்படுத்தி இன்றைக்கு ஒரு வல்லமையான ஊழியக்காரராய்ட்டு ஆண்டவர் மாற்றி அமைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இதை கேட்கிற நீங்களும் அவங்க சொன்னபடி ஆண்டவருக்காக எதையாயிலும் செய்ய நீங்கள் ஆயத்தமாகுங்கள். நம்மை கொண்டு தான் அநேகர் ரட்சிக்கும்படியாக ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறார். ஒருவேளை இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்கலாம், மற்றவர்கள் வெறுக்கிற சூழ்நிலைகள் இருக்கலாம், அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாதபடிக்கு என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், என்னை மரண பரியந்தம் நடத்துவார், நான் அவருக்காக பயன்பட வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியத்தோடு இந்த உலகத்தில் வாழுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவங்களுக்கு இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. ஓகே, இந்த நாளிலும் கூட வந்து நீண்ட தூரத்திலிருந்து வந்து உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொண்டீர்கள். இயேசு நாமத்தில் கூட வாழ்த்துக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன்.

நேசித்தவர்கள் உன்னை பகைத்தாலும் வாங்கி சொன்னவர்கள் மாறினாலும் உன்னை விட்டு ஒரு போது பிரியாமல் இரவும் பகலும் எல்லாம் நீ

இன்றைய அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13 நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1 எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2 இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: தேவதூதன் இந்த உலகத்துக்கு அறிவித்த செய்தி உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். ஆம், கிறிஸ்மஸ் மகிழ்ச்சியின் திருநாள். கிறிஸ்மஸ் கிறிஸ்து உலகில் அவதரித்தார் என்று அறிவிக்கும் நற்செய்தியின் நாள். கிறிஸ்மஸ் திருநாளை மனமகிழ்ச்சியுடன் கொண்டாடுவோமா?

0: much, Honorable Bishop Paul Kripakaran.
1: கணத்திற்குரிய போதகர் பாஸ்டர் பால் கிருபாகரன் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன்.
0: And to Mrs. Iris Kripakaran.
1: Mrs. Iris Kripakaran.
0: And Professor Inian.
1: Professor Inian.
0: Elder Selvaraj.
1: Elder Mooper Selvaraj avargal.
0: And all the fathers and the mothers and children and all those involved in the ministry.
1: அருமையான விசுவாசிகள் தலைவர்கள் இந்த ஊழியத்தில் இருக்கிறவர் எல்லாருக்காகவும் நான் நன்றி சொல்கிறேன்.
0: It's just a privilege to be in this pulpit.
1: இந்த பலிபீடத்தில் நிற்கிறது எனக்கு ஒரு பெரிய ஒரு சலாக்கியம்.
0: I have preached the gospel our Lord Jesus Christ for the past just few years around the world.
1: உலகம் முழுவதும் ஆன சில வருடங்களாக இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை நான் அநேக இடங்களில் நான் அறிவித்து வருகிறேன்.
0: Roughly about 30 years ago I was just coming out of University of Madras and I have seen both this dear Bishop Paul and Mrs. Iris Kripakaran.
1: கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு முன்பாக நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியினுடைய படிப்பை முடித்த பிறகு நான் பாஸ்டர் பால் கிருபான் அவர்களையும் சிஸ்டர் ஐரிஸ் கிருபாகரன் அவர்களையும் நான் சந்திக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது.
0: You know, they were very young at that time and I was just a teenager, so they might not remember me.
1: அந்த நாட்களிலே அவர்கள் மிகவும் வாலிபர்களாக இருந்தார்கள். நானும் ஒரு டீனேஜ் வயதில் நான் இருந்தேன். அதை நன்றாக ஞாபகப்படுத்திக்
0: கொள்கிறேன். Dear teacher Mrs. Malathi Karunakaran, that is Bishop Kripakaran's sister called a few days ago.
1: Namde pastor palakapanudaya sagodari avargal Malathi Kripakaran avargalai sandikkumudiyana oru baakiyam kedaithathu.
0: We have been ministering in their church.
1: Okay, avargalude sabile naan ooliyam seidhu kondirundhen
0: in Krompet.
1: Krompet pagudhile
0: as a faith prayer assembly.
1: Faith prayer assembly engra edathile
0: pastor's brother-in-law, also pastor Victor Karunakaran.
1: Pastor's brother-in-law avargal pastor Victor Karunakaran.
0: I called the pastor's wife teacher amma. She called and said, brother, we have a preacher from somewhere. He would love to minister to the church of the living God.
1: பாஸ்டருடைய சிஸ்டர் அவர்கள் மாலக்கி அவர்கள் சொன்னார்கள், the church of the living God ல என்னுடைய சகோதரர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள், அங்கு நீங்கள் வந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள்.
0: And the pastor was so glad to invite me and I'm grateful.
1: நான் உண்மையாகவே பாஸ்டருடைய கொடுத்த அழைப்புக்காக நான் மிகவும் சந்தோஷமாக நன்றி உள்ளவனாக இருக்கிறேன்.
0: Not that I cannot speak Tamil, but because used to be traveling just like our Bishop Paul all over the world, I have touched all the five continents with the gospel of the kingdom.
1: தமிழிலே என்னால் பிரசங்கம் பண்ண முடியாது அல்ல, பட் உலகம் முழுவதும் நான் சென்று உங்களுடைய போதகரை போல நான் பல இடங்களிலே சென்று நான் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டு வருகிறேன்.
0: One thing we understand, not only our God is with us, our God is for us.
1: நம்முடைய தேவன் நம்மோடு கூட மாத்திரமல்ல, அவர் நமக்காகவே இருக்கிறார்.
0: In the last chapter of Matthew's gospel we says, behold, I am with you always.
1: மத்தேயு கடைசி பகுதியில் நாம் வாசிக்கிறோம், இதோ நான் உங்களோடு எப்பொழுது நான் இருக்கிறேன் என்பதாக.
0: Then Romans 8:38, the great apostle tells us, if God be for us, who can be against us?
1: ரோமர் 8:28 நாம் வாசிக்கிறோம், தேவன் நம்மோடு கூட இருப்பார்னால் நமக்கு விரோதமாக நிற்பவன் யார் என்று சொல்லி.
0: So our God is not only with us, residing in this temple of the Holy Spirit, he is for us 24/7.
1: தேவ நம்மோடு மாத்திரமல்ல, அவர் நமக்காகவே நாள் முழுவதும் 24 மணி நேரம் நம்மோடு கூட அவர் இருக்கிறார்.
0: Amen. And when Joy was singing, almost she touched the message that I'm going to preach. She doesn't know, the Holy Spirit knows.
1: பரிசுத்த ஆவியின் உரிமையாவே சிஸ்டர் ஜாய் அவர்கள் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய மெசேஜ் முழுவதையும் அவர்கள் பாடலாக பாடியிருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியினவர் நம்மத்திலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார்.
0: Joy is the first daughter to pastor's sister and her husband is not feeling good this morning, so he is taking rest.
1: And pastor
0: yes, he's her husband.
1: அவங்க மாலத்தே சாரி ஜாயுடைய ஹஸ்பண்ட் அவர்களுக்கு சில பலவீனமாக இருக்கிறபடினாலே அவர்கள் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
0: And of course, teacher Amma has a son, Joel, and his wife, Lindsay, and they are coming on the way.
1: சகோதரி மாலதி டீச்சர் அம்மா அவர்களுக்கு மகன்கள் இருக்கிறார்கள், அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
0: Then another son is Joshua. And his wife Nancy, they got two sons. They are also coming to join us.
1: இன்னொரு மகனுடைய wife Nancy அவர்களும் பிள்ளைகளோடு கூட அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள்.
0: And I am so much blessed to hear pastor's son and daughter-in-law and their grandchildren. They are doing a great work in Romania.
1: பாஸ்டருக்காகவும் அவருடைய மகன் ரோமேனியாவில் ஊழியர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய மருமகள் குழந்தைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன்.
0: I was in Bulgaria and Russia doing the work of the Lord Jesus Christ, and I heard about that great work that pastor's son and the family doing, but maybe one day we shall be able to visit together.
1: ரஷ்யாவிலும் நான் பல்கேரியாவிலும் நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். இப்பொழுது பாஸ்டருடைய மகன் ஈனோஸ் அவர்கள் அவர் ரொமேனியாவில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறதை நான் கேள்விப்படுகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் நானும் அங்கு சென்று அவர்களை சந்தித்து ஊழியம் செய்ய எனக்கு வாய்ப்பு இருக்கும்.
0: Glad to hear. I always call Mrs. Iris your sister-in-law as teacher amma.
1: பாஸ்டர் ஐரிஸ் மிஸ்ஸஸ் ஐரிஸ் பால்கபாலனுடைய சிஸ்டர் இன் லா நான் இப்பொழுது நான் டீச்சர் அம்மா என்று நான் அழைப்பேன்.
0: As a family they are doing a great work, professor.
1: குடும்பமாக கர்த்தருடைய ஊழியத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
0: I just want you to know Kripagaran in Sanskrit means the owner of grace.
1: அவர்கள் கிருபைக்காக அவர்கள் கிருபையை சொந்தம் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறார்கள்.
0: That's the meaning of Pastor Kripagaran.
1: பாஸ்டர் கிருபாகரன் என்ற கிருபை என்கிற பெயர் அவருடைய பெயரிலே இருக்கிறது. அவர்கள் கிருபைக்கு அவர்கள் ஒரு சோர்ஸாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள்.
0: I have not explained this before, but the Spirit of God told me, and Karunagaran means the owner of mercy.
1: கருணாகர் என்று சொன்னால் அவர் இரக்கம் இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று சொல்லி அர்த்தம்.
0: So both the brother-in-laws, they got Christ's name in their last name, Kripagaran and Karunagaran.
1: இருவருக்கும் கிருபாகரன் கருணாகரன் என்று சொல்லி உண்மையாவே அது கிருபை இரக்கம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகள் கர்த்தருடைய குணாதிசயங்களுடைய பெயரிலே இருக்கிறது.
0: So what a joy to see God's people wanting to see you all for a long time, but this morning the Lord made it possible to see your wonderful faces.
1: அருமையான தேவ பிள்ளைகளோடு கூட இந்த காலையில நான் இருக்கிறதில் அதிக சந்தோஷமா இருக்கிறேன். உங்களுடைய அருமையான முகங்களை பார்க்கும் பொழுது அதிகமாக நான் பரவசம் அடைகிறேன்.
0: When God willing, my wife Angela is an American. She is a gospel singer just like Joy. So next year when we come, professor, elder, pastor, we want to see overflowing in the church of the living God.
1: என்னுடைய மனைவி அவர்களும் பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். நம்ம எப்படி நம்ம ஜாய் பாடினது போல உடைய மனைவியும் கர்த்தருடைய பாடல்களை சுவிசேஷ கூட்டங்களில் அவர்கள் பாடுவது வழக்கம்.
0: She is American.
1: அவங்க அமெரிக்கனாக இருக்கிறார்கள்.
0: So we will see you, God willing, next year.
1: நாங்கள் குடும்பமாக கர்த்தருக்கு சித்தமானால் உங்களை வந்து குடும்பமாக நாங்கள் சந்திக்க ஆவலாக இருக்கிறோம்.
0: Like our beloved pastor Paul Kripagaran, his first name is Paul, my last name is Paul.
1: உங்களுடைய போதகர் பாஸ்டர் பால் கிருபாகரன் அவருடைய பெயரை போல என்னுடைய கடைசி பெயரும் அது பால் என்று வருகிறது.
0: And I was a Hindu like most of you.
1: உங்கள் எல்லோரையும் நான் அதிகமாக நான் நேசிக்கிறேன்.
0: I didn't know anything about Christ.
1: உங்களை பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது.
0: Just like most of you, I was also a Hindu.
1: நான் உங்களை போல அநேகரை போல நானும் கூட ஒரு இந்து குடும்பத்திலிருந்து நான்
0: ரட்சிக்கப்பட்டேன். But one day the Lord Jesus Christ touched my soul as a teenager.
1: நான் ஒரு இள வயதில் இருக்கும் பொழுது ஆண்டவர் தாமே என்னை அவர் சந்தித்தார்.
0: I was doing physics in the University of Madras, you know, nuclear physics, and I wanted to do some nuclear physics, and Bombard made some nuclear bombs to destroy Pakistan. Now I'm just teasing.
1: Nan Madras University le nan physics nuclear physics endra paadathai nan padithukondirundhen. Apdi atom bomb alla invent panni Pakistan alikka vendum endru solli nan velaiyaataga solugiren.
0: But the Lord God changed me to explode God's bombing against satanic kingdom.
1: கர்த்தர் என்னை மாற்றி இதோ கர்த்தருக்காக அவருக்காக நான் ஒரு அணுகுண்டை போல நான் எழுந்து பிரகாசிக்கும்படியாக அவருடைய ஊழியத்தை செய்ய முடியாது. கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார்.
0: Yes sir, to destroy the satanic kingdom in the name of the Lord Jesus Christ.
1: இயேசு கிறிஸ்துவின் நித்திய ராஜ்யத்திற்காக கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார்.
0: From my childhood I had a vision that the Lord God is going to use me before kings and priests just like beloved Bishop Paul is going around the world.
1: And siru vayadile kartar ennai or aasariyanaga or podagaraga eppadi ungal pastorai therindukondal adhe pole kartar ennaiyum visheshamaga avar therindukondirukkar.
0: So I told my father and mother, I'm not going to worship the sacred cow. I am worshiping Christ Jesus as my Lord.
1: என்னுடைய தகப்பனார் ஆயிட்டு நான் சொன்னேன், நான் உண்மையாக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை தான் நான் தொழுது கொள்ளுவேன், இனிமேல் நான் எந்த ஒரு பசுவையும் நான் தொழுது கொள்ள மாட்டேன் என்று நான் சொன்னேன்.
0: I don't have time to drink the cow urine.
1: நான் பசுனுடைய சிறுநீரை நான் ஒரு இனிமேல் குடிக்க போகிறதில்லை என்று நான் சொன்னேன்.
0: They sent me out of the home.
1: என்னை வீட்டை விட்டு அவர்கள் வெளியேற்றினார்கள்.
0: But the Lord God took care of me.
1: ஆனாலும் கர்த்தர் என்னை அவர் தேர்ந்தெடுத்து கொண்டார்.
0: This great man like Pastor Kripakaran and as I said, they don't know, but all the great men in Chennai was a great example for my life.
1: Pastor Paul Kripakaran போல மற்ற எல்லா ஊழியக்காரர்களை போல கர்த்தர் என்னையும் கூட ஒரு சாட்சியாக இந்த சென்னை பட்டணத்திலே வைத்திருந்தார்.
0: I learned great things from these great men and women of God.
1: இந்த பெரிய தேவ மனிதர்களோடு கூட இருந்து நான் அநேக சத்தியங்களை அந்த நாட்களில் நான் கற்றுக்கொண்டேன்.
0: Most of them have gone to be with the Lord Jesus Christ.
1: அநேகர் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசித்து விட்டார்கள்.
0: But Bishop Paul is doing a great work for the kingdom around the world.
1: உலகம் முழுவதும் தேவனுடைய ராஜ்யத்திற்காக பாஸ்டர் பால்கிருபாகரன் அவர்கள் அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
0: That's what God can do for us.
1: கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படியாக அவர் செய்வார்.
0: May the Lord bless you and Mrs. Iris and all our elders with a long life. I want you to live 100 years, Pastor.
1: பாஸ்டர் அவர்கள், பாஸ்டர் அவர்கள், மூப்பர் அவர்கள் எல்லாரும் நீங்கள் 100 வயது வரை இருந்து நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை வல்லமையாக செய்ய நான்
0: வாழ்த்துகிறேன். He says, beloved, I wish above all things that you prosper and be in health as your soul prosper.
1: உங்களுடைய ஆத்மா வாழ்ந்து சுகித்திருக்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படியாக நான் வாழ்த்துகிறேன்.
0: So the real prosperity is all right to have a lot of things in the world, but the real prosperity is to have a good health and strength.
1: உண்மையான செழிப்பு என்று சொல்லும் பொழுது நம்முடைய நல்ல ஒரு ஆரோக்கியம், நல்ல ஒரு பேலன்ஸ் இருக்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு செழிப்பு.
0: The real prosperity is to have a healthy life and long life and have a good mind.
1: சுகமான ஒரு வாழ்வு, நீண்ட ஒரு ஆயுசு நாட்கள் தான் நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், ஒரு செழிப்பு.
0: We read in the scriptures Moses was 120 years.
1: நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், மோசே 120 வயது வரை உயிரோடு கூட இருந்தான்.
0: It's very interesting. He didn't have dementia. He didn't have any kind of a problem with his brain.
1: அவனுடைய மூளை மற்ற இயக்கங்களில் பார்க்கும்போது எந்த விதமான பிரச்சனையும் அவனுக்கு இருந்ததில்லை.
0: He didn't go to ophthalmologist for his I'm not teasing you, yeah, just saying, yeah. That's the truth. Yeah. He never been to any kind of medical treatment.
1: அவர்கள் எந்த விதமான மருத்துவ உதவியையும் மோசே நாடவில்லை.
0: But the 120 years he had such a health and strength.
1: நல்ல ஒரு நல்ல பலத்தோடு கூட 120 வயது வரைக்கும் மோசே காணப்பட்டான் என்று நாம் வாசிக்கிறோம்.
0: That's what the Lord God is promising us through his word.
1: அவருடைய வார்த்தையை கொண்டு கர்த்தர் நமக்கு அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார்.
0: Every one of you precious to God.
1: ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு முன்பாக விசேஷித்தவர்களாக இருக்கிறோம்.
0: We are kings and priests to the most high God.
1: நாம் ராஜாக்களாக, ஆசாரியர்களாக, உன்னதமான தேவனுக்கு நாம் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம்.
0: We are royal priesthood.
1: நாம் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம்.
0: As our bishop says, that's a good place to say hallelujah.
1: இந்த இடத்துல ஹalleluya என்று எல்லாரும் சொல்லலாம். Hallelujah.
0: You're a chosen generation.
1: நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதியாக இருக்கிறீர்கள். Hallelujah.
0: From nothing God has brought us so far.
1: ஒன்றுமில்லாமையிலிருந்து கர்த்தர் நம்மை இவ்வளவாக நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார்.
0: We have professors, we have great business people. And all of you, we have a great pastor and pastor's wife in this assembly.
1: பேராசிரியர்கள், மூப்பர்கள், அருமையான போதகர்கள், போதகர்கள், மற்ற அநேக தலைவர்கள், விசுவாசிகள் இருக்கிறீர்கள்.
0: Those who are in the helping ministry, continue to do the work. Whatever God has given us, do that for the glory of God.
1: ஊழியத்தில் உதவியாய் இருக்கிறவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக உற்சாகத்தோடு கூட ஊழியத்தை செய்யுங்கள்.
0: When I came to Chennai after degree,
1: என்னுடைய டிகிரி படிப்பை முடிந்த பிறகு
0: அங்கிள் ஓவன் ராபர்ட்ஸ் கேவ் a mat and a pillow to sleep.
1: எனக்கு ஒரு பாயும் ஒரு தலையணையும் கொடுக்கப்பட்டது.
0: So from the little mat and pillow started the ministry.
1: நான் ஒரு சிறு பாயை கொண்டு ஒரு தலையணையை கொண்டு என்னுடைய ஊழியத்தை நான் ஆரம்பித்தேன்.
0: But God is so gracious.
1: ஆனால் தேவன் அதிக கிருபை உள்ளவர்.
0: Got so many degrees, MA, MPhil, still working on my PhD, but all this education is good. MA, nothing wrong MPhil, with that. PhD. Yes, sir. Some of you become doctors' children, some of you become ministers, some of you become engineers and collectors. It's wonderful.
1: MA, MPhil, PhD, matter doctor, pattangal, engineer pattangal, ellam thevai dhaan.
0: Just like IMR, education is wonderful.
1: கல்வி மிகவும் விஷயம்.
0: But education without God is an abomination.
1: கல்வி இல்லாம அதாவது தேவன் இல்லாமல் நாம் வெறும் கல்வி மட்டும் படித்திருந்தால் அது தேவனுக்கு அருவறுப்பாக இருக்கும்.
0: But education with God is the greatest asset prosperity in the world.
1: தேவனோடு கூட நாம் கல்வியும் கற்றவளாக இருந்தால் அதுதான் நமக்கு ஒரு பெரிய செழிப்பாக இருக்கும். அல்லேலூயா.
0: ஆமென். So as you read the scriptures from Genesis to Revelation, God did wonders when men and women of God began to see God's face.
1: ஆதியாகமம் புத்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை வாசிக்கும் பொழுது அங்கிருக்கிற தேவ மனிதர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை வல்லமையாக செய்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம்.
0: We are opening the scriptures from Matthew's gospel this morning for the word.
1: இந்த நாளிலும் நாம் தியானித்துக்கென்று மத்தேயு சுவிசேஷத்தை நாம் எடுத்துக்கொள்வோம்.
0: God's people, when you pray, God answers your prayer.
1: நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார்.
0: When you seek our Lord Jesus Christ with fasting and prayer, God will listen to your prayer.
1: நீங்கள் உபவாசத்தோடு கூட ஜெபத்தோடு கூட நீங்கள் கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.
0: ஆமென். His ears and his eyes are open, professor, 24/7.
1: 24 மணி நேரமும் அவருடைய கண்கள் நம்முடைய ஜெபத்தை கேட்கும்படியாக பார்க்கும்படியாக அது காத்து கொண்டே இருக்கிறது.
0: We understand, yes, open his scripture. For example, we don't have time. You note down 2 Chronicles 7:14. If my people who are called by my name shall humble themselves and seek my face and turn from their wicked ways, then God says, I will hear from heaven and I will forgive, I will heal the land.
1: 2 Chronicles 7:14 நாம் வாசிக்கிறபடி நாம் நம்மை தாழ்த்தி தேவனுடைய முகத்தை நாம் தேடும் பொழுது நம்முடைய எல்லா விதமான துன்மார்க்கத்தை விட்டு மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார்.
0: You can go home and read the scripture.
1: நீங்கள் வீட்டுக்கு சென்று அந்த வசனத்தை வாசியுங்கள்.
0: God was speaking to Solomon.
1: அங்கு தேவன் அங்கு சாலமோனோடு கூட பேசினார்.
0: Now he is speaking to us this morning.
1: இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார்.
0: So from Genesis to Revelation, these great men and women of God were great people because of one thing, they were seeking God's face.
1: ஆதியாகமம் புத்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வாசிக்கும்போது தேவ மனிதர்கள் தேவனுடைய முகத்தை எப்பொழுதும் தேடுகிறவர்களாக இருந்து கொண்டிருந்தார்கள்.
0: It will take 2 or 3 hours to read all the scriptures, but I know how much time our bishop has given me, so we will be short and sweet.
1: நாம் எல்லாவற்றையும் சொல்ல போனால் அது 2-3 மணி நேரம் ஆகும். ஆனால் நாம் சுருக்கமாக சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம்.
0: So we are coming from the first book of the gospel, Matthew's gospel.
1: Matthew சுவிசேஷ புத்தகம்
0: 21 chapter
1: 21 அதிகாரம்.
0: I will read from 12 onwards.
1: 12th வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன்.
0: Please go home and read, and of course when Aya is here, somebody can read in Tamil. I will read it in English first.
1: நான் ஆங்கிலத்திலே வாசிக்கிறேன். யாராயிலும் ஒருவர் தமிழிலே வாசிக்க முடியாய் கேட்டுக்கொள்கிறேன்.
0: Jesus entered the temple area and drove out all who were buying and selling there. And the Lord overturned the table of the money changers and the benches of those selling doves. I'm using the New English Version. It is written, the Lord told them, my house shall be called the house of prayer, but you have made it a den of thieves.
1: மத்தேயு 21:14 இலே நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கும்
0: the blind and the lame came to him at the temple, and he healed them all. But when the chief priests and the teachers of the law saw the wonderful things the Lord did, and the children shouting in the temple area, "Hosanna to the Son of David." Thank you. It is written, it says, so you will read Isaiah 56:7, Jeremiah 7:11, Zechariah 9:9. You don't have time, so get the tape so that you can get all the scriptures. It is written already, whatever our Lord Jesus says, he was always quoting the scripture.
1: எப்பொழுதுமே ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் சொன்ன எல்லா வசனங்களை அவர் சுட்டி காண்பித்துக் கொண்டே இருந்தார்.
0: So the same portion of scripture you will read also John 2nd chapter, we don't have time, 13-16, and also Luke 21:18-22, and also Mark 11:15-18.
1: யோவான் லூக்காவ இந்த வசனங்களை நாம் எல்லாரும் சொன்ன வசனங்களை நாம் குறித்து வைத்துக் கொள்வோம்.
0: Or they can get it, professor, from the audio engineer.
1: Audio tape ninga apra ninga vaangikollalam.
0: So all the gospel writers have marked, have written, or have recorded this great incident.
1: சுவிசேஷ புத்தகம் எழுதின எல்லாருமே இந்த காரியத்தை அவர்கள் பதித்திருக்கிறார்கள்.
0: We are in a house of prayer.
1: நாம் ஒரு ஜெப வீட்டிலே நாம் இருக்கிறோம்.
0: We are in the temple of God.
1: நாம் தேவனுடைய ஆலயத்திலே இருக்கிறோம்.
0: Not only God's temple, he says your body is also the temple of God.
1: தேவன் சொல்லிருக்கார், நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்பதாக.
0: What an amen, what an honor for me to take part in this Lord's table this morning with our leaders.
1: இந்த நாளிலே கூட எல்லாரோடு கூட நான் தேவனுடைய பந்திலே கலந்து கொள்வது எனக்கு பெரிய ஒரு பாக்கியம்.
0: Our Lord Jesus is saying it's going to be a house of prayer for all the nations.
1: எல்லா தேசங்களுக்கும் இது ஒரு ஜெப வீடு என்று சொல்லப்படும்.
0: So house of prayer becomes the people of prayer.
1: ஜெப வீடு என்பது அது தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜெபமாக இருக்கிறது.
0: First thing, the Lord is sanctifying the temple.
1: முதலாவதாக கர்த்தர் தேவாலயத்தை அவர் சுத்திகரிக்கிறார்.
0: He is purifying the temple.
1: ஆலயத்தை அவர் சுத்தம் பண்ணுகிறார்.
0: So the Lord gave me a first time I'm preaching, he says people are purity.
1: ஆகவே இந்த நாளிலேயும் கூட அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், நாம் தேவனுக்காக தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது.
0: He is cleansing the temple.
1: அவர் ஆலயத்தை அவர் சுத்திகரிக்கிறார்.
0: How important it is, Apostle Paul tells, when you take part in the Lord's table, wait for one another, sanctify yourself.
1: அப்போஸ்தலனுடைய பவுல் சொல்லும் பொழுது, நீங்கள் ஒருவருக்காக ஒருவர் காத்திருந்து, நீங்கள் உங்களை நீங்களே சுத்திகரித்து சோதித்து பார்த்து அந்த பந்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதாக.
0: Forgive one another.
1: ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள்.
0: Forgiving is also forgetting.
1: மன்னிக்கிறது மாத்திரமல்ல, மன்னித்து அதை மறந்து விடுங்கள்.
0: Many times when people have done wrong things to you, you say, "Pastor, I forgive, but I am unable to forget."
1: அநேகர் சொல்லுகிறீர்கள், பாஸ்டர்கள், நான் அநேகரை நான் மன்னிக்கிறேன், ஆனால் என்னால் மறக்க முடியவில்லை என்று சொல்லி.
0: You may know how much me and Bishop Paul Kribagaran and all of us would have gone through so many things in life.
1: பாஸ்டர் பால் கிருபால் மற்ற எல்லாரும் கூட பல காரியங்களிலே கடந்து சென்றிருக்கிறோம்.
0: Lot of things have happened.
1: அநேக சம்பவங்கள் நடந்தன.
0: You don't come overnight to be a leader before people.
1: ஒரே நாளிலே ஒரு யாரும் தலைவராக ஜனங்களுக்கு முன்பாக மாறிவிட முடியாது.
0: So many have mistreated us, so many have ill-treated us, so many have gossiped about us.
1: அநேக பாடுகள், அநேக ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள், எல்லா இவற்றின் மத்தியில கடந்து வந்திருக்கிறோம்.
0: So but the Lord God sustained us because we forgive and we forget.
1: என்ன என்று சொன்னால், நாங்கள் அவர்களை மன்னிக்கிறோம் மாத்திரமல்ல மறந்து விடுகிறோம்.
0: So as we are in the house of God, God says you are a people of purity.
1: நாம் ஜெப வீட்டில நாம் வந்திருக்கிறோம், நாம் சுத்திகரிக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். Hallelujah.
0: Let your spirit, soul, mind and body be sanctified through the power in and out through the power of the Holy Spirit.
1: பரிசுத்தானுடைய வல்லமையினாலே நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முற்றிலுமாக அது சுத்திகரிக்கப்பட்டதாக இருப்பதாக.
0: So the people of prayer are the people of purity.
1: ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் அவர்கள் உண்மையாகவே ஒரு சுத்திகரிக்கப்பட்ட ஜனங்களாக இருப்பார்கள்.
0: Look at the people, everybody, you know, pray in the world today.
1: உலகத்திலே நான் எல்லாரும் ஜெபிக்கிற ஜெபங்களை நீங்கள் கேட்கிறீர்கள்.
0: But you and I have the living God.
1: நமக்கு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார்.
0: They also say God, God, God, but they don't know our Father here when you call in the name of the Lord Jesus Christ.
1: அநேக தேவன் என்று அழைக்கிறார்கள், ஆனால் நாம் இயேசுவின் நாமத்தை நாம் சொல்லி அழைக்கும் பொழுது அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார்.
0: Because our God is not an established religious God.
1: நம்முடைய தேவன் ஏதோ ஒரு மதத்தை சார்ந்த ஒரு தேவன் அல்ல.
0: Our God is not a God of religion.
1: நம்முடைய தேவன் ஒரு மதத்தை உண்டாக்கினவர் அல்ல.
0: Our Father in heaven, in the name of the Lord Jesus Christ, interest in the relationship.
1: பரலோகத்தில் இருக்கிற பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மோடு கூட ஐக்கியமாய் இருக்கும்படியாக விரும்புகிறார்.
0: It's not a religion, but a relationship.
1: இது ஒரு மதம் அல்ல, கர்த்தர் தேவனோடு கூட இருக்கிற ஒரு ஐக்கியம்.
0: Oh, when you call on that great name above every name, he says every knee shall bow, every tongue shall confess, the whole millions of angels represented come in attention.
1: உலகத்தில் இருக்கிற எல்லாரும் எல்லாருடைய முழங்கால்களும் இயேசுவின் நாமத்துக்கு முன்பாக முடங்கும். ஹல்லேலூயா.
0: So when you call that great name,
1: நீங்கள் அந்த பெரிய நாமத்தை நீங்கள் அழைக்கும் பொழுது,
0: the angels in heaven come to attention. My son is calling, my daughter is calling.
1: பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்கள் என்னுடைய மகன் என்னுடைய மகள் கூப்பிடுகிறாள் என்று சொல்லி உடனடியாக அவர்கள் கவனிப்பார்கள்.
0: That is the God you and I have.
1: அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் பெற்றிருக்கிறோம்.
0: You have a direct relationship with God.
1: நீங்கள் தேவனோடு கூட ஒரு நேரடியான ஒரு தொடர்பு ஐக்கியமுடையவர்களாக இருக்கிறீர்கள்.
0: When you call 91 and 1, no time to read, and his line is always open.
1: நாம் 91:1 நாம் வாசிக்கும் பொழுது, நாம் அவருடைய நாமத்தை கூப்பிடும் பொழுது, அவர் எப்பொழுது நமக்கு அவர் செவி சாய்க்கிறவராக இருக்கிறார்.
0: And when you read Psalms 50 and 15, his line, telephone line is open.
1: சங்கீதம்
0: 50 and 15
1: நாம் வாசிக்கும் பொழுது உடனடியாக நாம் அவரோடு கூட நாம் தொடர்பு கொள்கிறவர்களாக இருக்கிறோம்.
0: And Jeremiah 33, these are the telephone lines I'm giving you. Jeremiah 33 and 3. And this line is open.
1: எரேமியா 33:3 வசனத்தின்படி நாம் அவரை கூப்பிடும் பொழுது அவர் நம்மை கேட்கிறவராக இருக்கிறார்.
0: You know, when you call your friends, they say his line is, our line is busy.
1: உங்களுடைய நண்பர்கள் நீங்கள் அழைக்கும் பொழுது லைன் பிஸி என்று சொல்லி நாம் ஒருவேளை கேட்கலாம்.
0: But heaven, telephone line to heaven is always open, Bishop.
1: ஆனா பரலோகத்துல இருக்கிற டெலிபோன் வந்து எப்பொழுதுமே அது கனெக்ஷன்ல இருக்கு.

0: Hosanna means highest praise, are saved, the King of Kings and the Lord of Lords. Hallelujah. There's a lot of meaning for Hosanna.
1: Hosanna endru sollum bolude raja adi raja endru solli nam pala arthangal undu.
0: As the Lord purified the temple, he says the blind and the lame came to the Lord at the temple and he healed them there.
1: அங்கு தேவன் சுத்திகரிப்பை உண்டு பண்ணின பிறகு அங்கு தேவாலயத்தில் குருடரும் சப்பானியரும் வரும்பொழுது கர்த்தர் அவர்களை சுஸ்தமாக்கினார்.
0: I call it as people of prayer are the people of power.
1: அங்கு ஜெபிக்கிற ஜனங்கள் அவர்கள் வல்லமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள்.
0: The power of the Lord was present there, professor to heal everyone.
1: தேவனுடைய வல்லமை அங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் சுகமாக்கும்படியாக கடந்து வந்தது.
0: And the Lord is touching you right now.
1: இப்பொழுதே தேவனுடைய வல்லமை உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது.
0: Whatever the sickness you might have.
1: உங்களுக்கு எப்படிப்பட்ட பலவீனமா இருந்தாலும் சரி.
0: Whatever the problem you have.
1: என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி.
0: Whatever the pain you have in your body.
1: எப்படிப்பட்ட வலி இருந்தாலும் சரி.
0: I command the pain to leave in the name of the Lord Jesus Christ.
1: இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே அந்த வலி உங்களை விட்டு கடந்து போவதாக.
0: It's gone.
1: அவர் தேவனாக இருக்கிறார்.
0: It's a done deal.
1: அவர் உடன் அவர் உங்களை சுகமாக்குகிற தேவன்.
0: When the Lord Jesus Christ it is finished, everything is finished.
1: இயேசு கிறிஸ்து முடிந்தது என்று சொல்லும்பொழுது எல்லாவற்றையும் அவர் முடித்து விட்டார்.
0: It's a done deal.
1: அவர் எல்லாவற்றையும் முடித்து விட்டார். நம்மை அவர் சுகமாக்கி விட்டார்.
0: You're healed.
1: நீங்கள் சுகமாக்கி சுகமாய் இருக்கிறீர்கள்.
0: You're blessed.
1: நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள்.
0: You're delivered.
1: நீங்கள் விடுதலையாக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள்.
0: In the name of the Lord Jesus Christ.
1: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே.
0: So we see the people of prayer are the people of power.
1: தோ தேவனுடைய ஜனங்கள் அவர்கள் தேவனுடைய வல்லமையுடையவர்களாய் இருக்கிறார்கள்.
0: We don't have time to go home and read Acts of the Apostles. I call it Acts of the Holy Spirit. 1:8 says, when the Holy Spirit comes upon you, you shall receive power.
1: அங்க அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும் பொழுது நீங்கள் இதோ பலன் அடைவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
0: And you shall be God's witness both in Jerusalem, Judea, Samaria to the uttermost parts of the world.
1: நீங்கள் எருசலேமிலும் சமாரியாவிலும் பூமியோட கடைசி பரையந்தும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னார்.
0: So people of prayer, who are you? You are the people of power.
1: ஜெபிக்கிற நீங்கள் இதோ தேவனுடைய வல்லமை உடையவர்களாக இருக்கிறீர்கள்.
0: You got power in the name of the Lord Jesus Christ.
1: நாமத்திலே நீங்கள் வல்லமையை பெற்றிருக்கிறீர்கள்.
0: The demons flee when you call on that name, great name.
1: நீங்கள் பெரிய நாமத்தை நீங்கள் கூப்பிடும் பொழுது பிசாசு நடுங்குகிறான்.
0: Witchcraft will flee when you call on the name of the Lord Jesus Christ.
1: இயேசுவின் நாமத்தை நீங்கள் அழைக்கும் பொழுது எல்லா விதமான மந்திர கட்டுகளும் உடைந்து போகும்.
0: Powers of darkness flee when you call on that great name.
1: இயேசுவின் நாமத்தை நீங்கள் அழைக்கும் பொழுது அந்த இருளின் அதிகாரங்கள் எல்லாம் அது நொறுங்கி போகும்.
0: Hallelujah. The power of God has invested, Bishop, in you.
1: ஏ கர்த்தருடைய வல்லமை உங்களுக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது.
0: Every child of God, hallelujah, has the power over the power of the enemy.
1: எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் இதோ சத்துருவுக்கு விரோதமாக நீங்கள் பலன் வல்லமை பெற்றிருக்கிறீர்கள்.
0: When our Lord Jesus Christ rose from the dead, he said, I will give you power over power of every power.
1: இயேசு கிறிஸ்து மரணத்தை விட்டு உயிர்த்தெழும் பொழுது நான் உங்களுக்கு ஒரு வல்லமையை கொடுக்கிறேன். அது எல்லா வல்லமையை காட்டிலும் மிகவும் விலையேறப்பெற்ற ஒரு வல்லமையாக இருக்கிறது என்று சொன்னார்.
0: Church of the living God, you got the power over every situation, circumstances, over everything going around you.
1: ஜீவனுள்ள தேவனுடைய சபையே எல்லாவற்றுக்கும் மேலும் எல்லா விதமான பிரச்சனை தீங்குகள் எல்லாவற்றுக்கும் பிசாசினுடைய வல்லமைக்கு மேலும் உங்களுடைய வல்லமை பெரிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா.
0: You can change the situation in this great nation.
1: இந்த தேசத்தினுடைய நிலைமையை நீங்கள் அப்படியே தலையிலாக மாற்ற முடியும்.
0: God has given the authority into the hands of God's church.
1: இதோ தேவனுடைய சபைக்கு கரங்களிலே உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்.
0: Church of the living God, rise up and go in the strength of the Lord today.
1: ஜீவனுள்ள தேவனுடைய சபையே தேவனுடைய பலத்தை தரிப்பித்துக் கொண்டு நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள்.
0: Don't be afraid.
1: நீங்கள் பயப்படாதிருங்கள்.
0: There are 365 fear nots.
1: 365 முறை பயப்படாதே என்று சொல்லி வேதம் சொல்கிறது.
0: There is one more leap year, so the Lord added one more fear not for us.
1: லீப் வருஷத்துக்கு 366 நாட்கள் இருக்கிறது போல ஒரு இன்னும் ஒரு முறை அவர் பயப்படாதே என்று அவர் சொல்கிறார்.
0: People of purity, people of power.
1: சுத்திகரிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் தேவனுடைய வல்லமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள்.
0: Just read one scripture, Acts of the Holy Spirit. Ayyarunga, somebody amma read 10:38 please. Acts of the Holy Spirit, Acts of the Apostles, Acts 10th chapter.

0: 8 verse please.
1: அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கலாம்.
0: ஆமென். ஆமென்.
1: ஆமென்.
0: What else you need?
1: உங்களுக்கு வேற என்ன வேண்டும்?
0: Our Lord Jesus Christ is the example.
1: இயேசு கிறிஸ்து நமக்கு அவர் ஒரு நல்ல உதாரணமாக இருக்கிறார்.
0: How the Father has anointed.
1: எப்படி பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணினார் என்று வாசிக்கிறோம்.
0: God's people, the anointing of the Holy Spirit is the power of God.
1: தேவனுடைய அபிஷேகம் நமக்கு அது வல்லமையை கொடுக்கிறதாக இருக்கிறது.
0: The power of Pentecost is the power of the living God.
1: அந்த பெந்தகோஸ்தனுடைய வல்லமை இதோ நமக்கு அது பெரிய ஒரு வல்லமையை கொடுக்கிறதாக இருக்கிறது.
0: The power of Pentecost is an experience, not just a denomination.
1: பெந்தகோஸ்தனுடைய வல்லமை அது நமக்கு அனுபவமாக இருக்கிறது, ஏதோ அது ஒரு பிரிவு அல்ல.
0: As we read the scriptures and the first chapter, second chapter Acts, 120 people with one mind with Mother Mary, they were there to receive the anointing.
1: அப்போஸ்தலர் 1 என வாசிக்கவே 120 பேரும் மரியாளும் கூட தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் மேலறையிலே காத்திருந்தார்கள்.
0: That's what we need today.
1: அதுதான் நமக்கு இந்த நாளிலே தேவை.
0: With all the blessings that we have, we need more of God's Holy Spirit.
1: நமக்கு இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களோடும் கூட தேவனுடைய அபிஷேகம் நமக்கு அதிகமாய் தேவைப்படுகிறது.
0: Seek ye first the kingdom of God and his righteousness and all these things shall be yours.
1: முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
0: The anointing breaks every yoke.
1: அபிஷேகம் எல்லா நுகத்தையும் முறிக்கிறதாக இருக்கிறது. அல்லேலூயா.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: The anointing breaks every bondage.
1: இது அபிஷேகம் சகல அடிமைத்தனத்தையும் முறிக்கிறதாக இருக்கிறது.
0: The anointing of Pentecost cast out all the demonic powers.
1: பெந்தகோஸ்தே வல்லமையானது எல்லா விதமான அசுத்த ஆவிகளையும் துரத்துகிறதாக இருக்கிறது.
0: Your neighbor will understand that something is different in you when you live holy and righteous before God.
1: நீங்க தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாய் நீங்கள் காண நீதியாய் காணப்படும் பொழுது உங்கள் அக்கம்பக்கத்தில் இருக்கிறவர்கள் நீங்கள் ஒரு வித்தியாசமானவர்கள் என்று சொல்லி அறிந்து கொள்வார்கள்.
0: அம்மா, ஐயா, there is something that tells me that you are different.
1: அம்மா, ஐயா, நீங்கள் ஏதோ ஒரு வித்தியாசமான நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அவர்கள் சாட்சி சொல்வார்கள்.
0: And the difference is the power of the Holy Spirit.
1: பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிறது தான் அந்த ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது. அல்லேலூயா.
0: I am just giving you the scripture. After resurrection, our Lord Jesus Christ said, even before that, I am giving you another comforter.
1: அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அல்லதற்கு முன்பாகவே இதோ நான் உங்களுக்கு வேறொரு தேற்றவாளை நான் அனுப்புகிறேன் என்று சொன்னார்.
0: And the comforter is the Spirit of Truth.
1: அங்க தேற்றர் வாழன் அது சத்திய ஆவியாய் இருக்கிறார்.
0: The spirit of truth is the spirit of power.
1: சத்திய ஆவியானவர் அவர் ஆவியின் வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.
0: The spirit of power is a spirit of holiness.
1: அங்க பரிசுத்தானுடைய வல்லமை பரிசுத்தத்தை அவர் கொடுக்கிறதாக இருக்கிறது.
0: We need to have right words with our tongue.
1: நம்முடைய நாவிலே ஒரு சரியான வார்த்தைகளை நாம் உபயோகிக்க வேண்டும்.
0: Yes, holiness is the word that we can use through our tongue.
1: நம்முடைய நாவிலே பரிசுத்தம் பரிசுத்தம் என்று சொல்லி அது விளங்க வேண்டும்.
0: Amen. Because the worldly people, they use their tongue for various things.
1: உலக ஜனங்கள் தங்களுடைய நாவை பல காரியங்களுக்கு உபயோகப்படுத்துவார்கள்.
0: That's why it came like a cloven tongues on the day of Pentecost.
1: அந்த பெந்தகோஸ்தே நாளிலே எல்லாருக்கும் ஒரு நாவு அது வித்தியாசமாய் காணப்பட்டது.
0: Amen. The power of Pentecost, the power to speak wonderful words of love to your neighbor.
1: பெந்தகோஸ்தே வல்லமையானது உங்களுடைய நாவிலே வரும் பொழுது நீங்கள் உங்களுடைய அக்கம்பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு சரியான வார்த்தைகளை நீங்கள் பேசுவீர்கள்.
0: Because your neighbor speaks all kinds of dirty words, that doesn't mean that God's people, we must be careful what you say.
1: உலக ஜனங்கள் பல விஷயங்களை துன்மார்க்கமாய் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படியாக காணப்படுகிறோம் என்று நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும்.
0: They use various words against us.
1: நமக்கு விரோதமாக பலவிதமான வார்த்தைகளை அவர் உபயோகிக்கிறார்கள்.
0: That is the time that you and I need to control the tongue and say, Lord, thank you. Thank you, Lord Jesus. Thank you, Lord Jesus. Thank you, Lord Jesus.
1: நம்முடைய நாவை நாம் கட்டுப்படுத்தி நாம் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று மாத்திரம் நாம் சொல்ல வேண்டும்.
0: Because they use bad words, dirty words. that doesn't mean people are purity, people are holiness. We cannot use that.
1: துன்மார்க்க ஜனங்கள் அவர்களுக்கு தேவையில்லாத கெட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்தும் பொழுது பரிசுத்தமாக்கப்பட்ட நாம் அப்படிப்பட்ட வார்த்தைகளை ஒருபோதும் உபயோகிக்க கூடாது.
0: God is so gracious to us.
1: நம்முடைய தேவன் நமக்கு அதிக கிருபை பாராட்டுகிறவராக இருக்கிறார்.
0: People of prayer are the people of purity.
1: அந்த ஜெபிக்கிற ஜனங்கள் அவர்கள் பரிசுத்தமுள்ள ஜனங்களாக இருப்பார்கள்.
0: People of prayer are the people of power.
1: ஜெபிக்கிற ஜனங்கள் அவர்கள் வல்லமை உள்ளவர்களாக இருப்பார்கள்.
0: He says in Zechariah, not by might nor by power but by the spirit of the living God, say the Lord of hosts.
1: சகரியாவிலே நான் வாசிக்கிறபடி பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று அவர் சொல்லி இருக்கிறார்.
0: So through the power of the Holy Spirit, I prophesy this morning, whoever left our assembly, they are coming back. Hallelujah, in the name of the Lord Jesus Christ.
1: நான் இயேசுவின் நாமத்தில் தீர்க்கதரிசனம் உரைக்கிறேன். இங்கிருந்து சென்றவர்கள் மறுபடியும்மாக தேவாலயத்துக்குள்ளே அவர்கள் வருவார்கள்.
0: We have a overflowing ministry here.
1: நமக்கு நிரம்பி வழிகிற ஊழியம் இருக்கிறது.
0: We have a blessed ministry here.
1: நமக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஊழியம் இருக்கிறது.
0: We have a blessed leadership here.
1: இங்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தலைமைத்துவம் இருக்கிறது.
0: Many times very difficult when our leaders try to discipline us. It's tough.
1: ஒருவேளை மூத்த தலைவர்கள் நம்மை சரி பண்ணும் பொழுது அது நமக்கு ஒரு கஷ்டமான காரியமாக இருக்கலாம்.
0: But after a while it's going to bring you fruit, more fruit and much fruit.
1: அதற்கு பிறகு மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாக மாறுவீர்கள்.
0: அல்லேலூயா. God is so gracious.
1: நம்முடைய தேவன் மிகவும் கிருபை உள்ளவர்.
0: God is so wonderful.
1: மிகவும் அருமையானவர்.
0: There was a time I didn't have a time. 30 naya paisa sir, 30 years ago professor.
1: 30 varshathukku munbaga enakku oru 30 naya paisa kuda enoda karathile illai.
0: No, not even 30 naya paisa to get a cup of tea.
1: Enakku oru tea vaangi kudippadharku oru 30 naya paisa kuda enoda karangalile 30 varshathukku munbaga illamal irundathu.
0: Day before yesterday, first son captain Abraham Ebenezer Paul called me and said, daddy, please pray. I am taking 737 300 passengers. I am flying from Toronto to Miami.
1: என்னுடைய மூத்த மகன் எபினேசர் பால் சொன்னார்கள், நான் டொராண்டோ கனடாவிலிருந்து நான் மியாமி என்கிற அமெரிக்காவில் இருக்கிற பட்டணத்துக்கு 737 என்கிற விமானம், மிகவும் உயர்ந்த ஒரு விமானத்தில் நான் பறக்கிறேன் என்று அவர் சொன்னார்.
0: Yes sir, as a pilot.
1: அவர் விமானியாக இருக்கிறார்.
0: Even though the senior pilot will be sitting with him.
1: ஒருவேளை senior pilot கூட இருந்தாலும் கூட.
0: As assistant, he is taking the big flight and there are lot of preachers, lot of business people, so many people are flying.
1: அந்த விமானத்திலே அநேக பிசினஸ் பண்ணுகிறவர்கள், நிறைய பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் எல்லாரும் அதிலே பறக்கிறார்கள். மிகவும் விலையேற பெற்ற ஒரு 737 என்கிற ஒரு உயர்ந்த ஒரு விமானம், அதிலே என்னுடைய எபினேசர் பால் என்ற என்னுடைய மகன் அதிலே ஒரு விமானியாக இருக்கிறார்.
0: அவர் சன்ஸ் வைஃப் ஏப்ரஹாம்ஸ் வைஃப் இஸ் அ பீடியாட்ரிஷியன், அ சைல்ட் டாக்டர், மெடிக்கல் டாக்டர்.
1: என்னுடைய மகனுடைய ஆபிரகாமுடைய மனைவி அவர்கள் குழந்தை நல மருத்துவராக அவர் இருக்கிறார்.
0: So both the sons, both the daughters, they are blessed.
1: என்னுடைய ரெண்டு மகன்களும் மருமகள்களும் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
0: ஐயா அம்மா, ஒரு 30 காசு டீ குடிக்க 30 காசு இல்ல, ஆனா என் தேவனாய கர்த்தர் கூட இருக்கிறதுனால பாருங்க. To serve the Lord.
1: I didn't have even 30 paise coin, but then the Lord has blessed me so much. What a God we are serving.
0: That's what your children become. Your children also will become.
1: உங்களுடைய பிள்ளைகளும் கூட அந்த அளவுக்கு அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள்.
0: So be patient.
1: நீங்கள் பொறுத்திருங்கள்.
0: Use your words carefully.
1: உங்களுடைய வார்த்தைகளை கவனமாக உபயோகப்படுத்துங்கள்.
0: Because there is life and death.
1: உங்களுடைய நாவிலே அது ஜீவனும் மரணமும் உங்களுடைய நாவிலே தான் இருக்கிறது.
0: In the power of the tongue.
1: நாவின் வல்லமை.
0: Yes sir, Proverbs, we don't have time. 18 and 21.
1: நீதிமொழிகள் 18:21 நாம் இப்படி ஆய் வாசிக்கிறோம்.
0: We are going to close soon. So the people, house of prayer becomes the people of prayer, and the people of prayer are the people of purity, and the people of prayer are the people of power, and finally you see that in the same scripture, when the chief priests and the religious people, they began to be, you know, jealous. But the children began to praise.
1: அவரை நோக்கி இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன், குழந்தைகளுடைய வாயினாலும் பாலருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார்.
0: Amen. So the people of prayer are the people of praise.
1: And ஜெபிக்கிற ஜனங்கள் அவர்கள் துதிக்கிற ஜனங்களாகவும் இருப்பார்கள்.
0: When you were leading the prayer, that's what I was hearing. When God's people praise, things do happen.
1: தேவனுடைய ஜனங்கள் கர்த்தரை துதிக்கும் பொழுது பெரிய காரியங்கள் நிகழும்.
0: Amen.
1: Amen.
0: There is great power behind your praise.
1: உங்களுடைய துதியிலே ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது.
0: Amen.
1: Amen.
0: There is a great power behind your tongue.
1: உங்களுடைய நாவிலே ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது.
0: We are going to read 3 more scriptures and then our bishop is coming for final words.
1: And நாம் இன்னும் ஒரு 3 வசனங்களை பார்த்த பிறகு பாஸ்டர் அவர்கள் வசனங்களை கொண்டு வருவார்கள்.
0: Thousands and thousands of men and women have gone before us.
1: ஆயிரக்கணக்கான தேவ மனிதர்கள் நமக்கு முன்பாக கடந்து சென்றிருக்கிறார்கள்.
0: Since the time our Lord Jesus Christ said, I will build my church and the gates of hell cannot prevail.
1: பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை என்று இயேசு சொன்னார்.
0: So God's people have been blessed for the past 2000 some years.
1: 2000 வருஷங்களுக்கு மேலாக தேவனுடைய மனிதர்கள் தேவ ஜனங்கள் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள்.
0: Millions and millions of saints have gone before us.
1: லட்சக்கணக்கான தேவ மனிதர்கள் நம்மை விட்டு கடந்து சென்றிருக்கிறார்கள்.
0: So one thing in common in these great men and women, they were people of prayer.
1: தேவனுடைய மனிதர்களுக்கு ஒரு பொதுவான காரியம் என்று சொன்னால் அவர்களுடைய தேவன் தேவ ஜெபிக்கிற பிள்ளைகளாக அவர்கள் இருக்கிறார்கள்.
0: And these men and women were people of power.
1: அவர்கள் மிகவும் தேவனுடைய வல்லமை உடையவர்களாக இருக்கிறார்கள்.
0: And these men and women, millions and millions were gone before us, our forefathers have, are the people of praise.
1: நமக்கு முன்பாக கடந்து சென்றிருக்கிற தேவ முற்பிதாக்கள் அவர்கள் எல்லாம் இதோ கர்த்தரை துதிக்கிறவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். Amen.
0: Only one.
1: Hallelujah.
0: We need to praise our God.
1: நம்முடைய தேவனை நாம் துதிக்க வேண்டும்.
0: Just read 3 more scriptures, then as I said, our bishop is coming.
1: 3 வசனங்களை பாஸ்த பிறகு,
0: as you know, David was a man of prayer.
1: தாவீதை பார்க்கிறோம். தேவன் தாவீது ஒரு ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக காணப்பட்டான்.
0: 1118 times David's name is mentioned, bishop, in the both Old and New Testament.
1: பல ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஆயிரத்துக்கு மேலாக தாவீதுடைய நேமம் நாமம் பொறிக்கப்பட்டிருக்கிறது.
0: He was an ordinary shepherd boy.
1: ஒரு சாதாரண ஒரு மேய்ப்பனாக இருக்கிற ஒரு பையனாக இருந்தான்.
0: But the anointing made him to be a great king in the kingdom of Judah and Israel.
1: அபிஷேகமானது அந்த யூதாவுக்கு மேலாக இஸ்ரேலுக்காக அவர் பெரிய ஒரு ராஜாவாக அவன் உயர்த்தப்பட்டான்.
0: Just read one scripture, Psalm 89 and 12.
1: சங்கீதம் 89:12 நாம் வாசிப்போம். சங்கீதம் 89:12. வடக்கையும் தெற்கையும் நீர் உண்டாக்கினீர், தாபோரும் எர்மோனும் உம்முடைய நாமம் விளங்க கம்பீரிக்கும்.
0: That's the prayer David was praying.
1: அங்கு தாவீது ஜெபிக்கிற ஒரு ஜெபம்.
0: The Lord's name, and when you can rejoice in his name.
1: அவருடைய நாமத்திலே நாம் களிகூற முடியும்.
0: That's the name that you and I have been given.
1: நாம் கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய நாமம்.
0: Some of you have Christian names.
1: சிலருக்கு கிறிஸ்தவ பெயர்கள் உண்டு.
0: Some of you have other old names.
1: சிலருக்கு மற்ற பெயர்கள் உண்டு.
0: But God's name is still the same.
1: பட் தேவனுடைய நாமம் அதுவாகவே இருக்கிறது.
0: So David, as you read in all the Psalms, always he began to give praises to the Father.
1: நாம் சங்கீதம் முழுவதையும் நாம் வாசிக்கும் பொழுது தாவீது எப்பொழுதுமே தேவனுக்கு அவன் துதியை செலுத்துகிறவனாகவே காணப்பட்டான்.
0: That's the way God wants us to do.
1: அப்படித்தான் நாமும் துதிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார்.
0: He says, sing unto the Lord a new song.
1: இதோ தேவனுக்கு என்று புது பாட்டை பாடுங்கள் என்று அவன் சொன்னான்.
0: For example, read Psalm 34, 1 and 2, please.
1: சங்கீதம் 34, 1, 2 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, சங்கீதம் 34:1-2 வசனங்கள், 34:1-2.
0: Yes.
1: Enough.
0: What an awesome God we have.
1: எப்படிப்பட்ட அற்புதமான தேவன் நமக்கு உண்டு.
0: What a wonderful God we have.
1: எவ்வளவு அருமையான தேவன் நமக்கு உண்டு.
0: Even though he was at that time a great king.
1: அவன் ஒரு பெரிய ராஜாவாக இருந்தாலும் கூட.
0: Yet my mouth shall praise God continually.
1: என்னுடைய நாவு எப்பொழுதும் அவருடைய நாமத்தை துதித்துக் கொண்டே இருக்கும் என்று தாவீது சொன்னான்.
0: Not just Sundays.
1: ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல.
0: Not just Mondays.
1: திங்கள் மாத்திரமல்ல.
0: But all the days of my life.
1: எல்லா ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் என்று சொல்லுகிறான்.
0: He says, I think of my days that when I was feeding the sheep.
1: இதோ நான் மேய்ப்பனாக இருந்த நாட்களை நான் எண்ணி பார்க்கிறேன் என்று தாவீது சொல்லும்போது.
0: One time the lion came.
1: ஒருமுறை சிங்கம் வந்தது.
0: One time the bear came.
1: ஒருமுறை கரடி வந்தது.
0: But through the power of the anointing of the Holy Spirit, I killed the lion and I tore up the bear.
1: பரிசுத்தாவுடைய வல்லமையினாலே தோ சிங்கத்தையும் கரடியையும் நான் கொன்று போட்டேன் என்று அவர் சொல்லுகிறான்.
0: That's why he says, I will praise the Lord at all times.
1: எக்காலத்தில் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன் என்று தாவீது சொல்லுகிறான்.
0: My tongue will give him the glory because he is worthy to be praised.
1: அவர் துதிக்கு பாத்திரர். என்னுடைய நாவு எப்பொழுதும் அவரை துதித்துக் கொண்டே இருக்கும்.
0: Oh my God is worthy.
1: இதோ என்னுடைய நம்முடைய தேவன் அவர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார்.
0: My God is worthy because he saved my soul.
1: அவர் நம்முடைய தேவன் துதிக்கப்படத்தக்கவர் என்னென்றால் என்னுடைய ஆத்மாவை அவர் ரட்சித்து இருக்கிறார்.
0: My God is worthy because he washed me from my sin.
1: இதோ என்னுடைய பாவத்திலிருந்து என்னை கழுவி எடுத்ததற்காய் நான் கர்த்தரை நான் துதிக்கிறேன்.
0: My God is worthy because he has forgiven me.
1: தேவனுடைய எல்லா பாவங்களையும் அவர் மன்னித்து விட்டார். ஆகவே தேவனை துதிக்கிறேன்.
0: My God is worthy to be praised because he has given me a new name.
1: எனக்கு புது நாமத்தை அவர் தரிப்பித்தபடினாலே நான் தேவனை துதிக்கிறேன்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: To God be the glory.
1: தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.
0: Please read also Psalm 37 and 1 and 2 please.
1: சங்கீதம் 37:1-2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். Amen.
0: Completely. Thank you.
1: Nandri.
0: That's what we are asked to do.
1: நாம் அப்படித்தான் நாம் செய்ய வேண்டும்.
0: It's not what we do, it is the grace of God that gives us the strength to live right.
1: நாம் இப்படியாக இந்த வசனத்தின் படி நாம் ஜீவிக்கும் பொழுது அவர் நமக்கு பலனையும் அவர் சமாதானத்தையும் தருகிறவராக இருக்கிறார்.
0: Amen. I cannot live holy on my own.
1: நான் என்னாலே பரிசுத்தமாக இருக்க முடியாது.
0: But the grace of God that gives me the strength to live right.
1: தேவனுடைய கிருபையானது நான் பரிசுத்தமாக வாழ எனக்கு அது உதவி செய்கிறதாக இருக்கிறது.
0: The world doesn't know what you mean by holiness.
1: உலகத்துக்கு ஒருவேளை பரிசுத்தம் என்றால் என்ன என்று தெரியாது.
0: The world doesn't know what you mean by righteousness.
1: நீதி என்று சொன்னால் உலகத்துக்கு தெரியாது.
0: The world doesn't know what you mean by the grace of God.
1: தேவனுடைய கிருபை என்றால் உலகத்துக்கு தெரியாது.
0: The world doesn't know what you mean by the mercy of God.
1: தேவனுடைய கிருபை என்று சொன்னால் இரக்கம் என்று சொன்னால் உலகத்துக்கு தெரியாது.
0: But God's people, you know the grace of God.
1: தேவனுடைய ஜனங்களே, இதோ தேவனுடைய கிருபையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்.
0: You know the mercy of God.
1: நீங்கள் தேவனுடைய இரக்கத்தை அறிந்திருக்கிறீர்கள்.
0: You know the great experience with Christ.
1: இதோ நீங்கள் கிறிஸ்துவோடு கூட ஒரு நல்ல ஒரு அனுபவம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள்.
0: All the psalms he was not ashamed to praise God. David.
1: தாவீது சொல்கிறான், நான் கர்த்தரை துதிப்பதற்கு நான் வெட்கப்படுவதே இல்லை என்று சொல்லி.
0: I am created for one thing, to lift my tongue toward heaven and say thank you for every blessing.
1: எல்லாவற்றுக்கும் நான் நன்றி சொல்லும்படியாக, துதியை செலுத்தும்படியாக தான் நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறான்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: The word of God is so real, saints of God.
1: இதோ எவ்வளவு அற்புதமான தேவ மனிதர்கள்.
0: Every word is helping us to live right and holy before God.
1: தேவனுக்கு முன்பாக நாம் பரிசுத்தமாக இருப்பதற்கு ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு உதவியாக இருக்கிறது.
0: Amen. If you and I don't live right before this world, they don't know the difference.
1: உலகத்துக்கு முன்பாக நாம் பரிசுத்தமும் நீதியும் இல்லாவிட்டால் நமக்கு நம்மை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு எந்த வித்தியாசமும் தெரியாமல் இருப்பார்கள்.
0: Amen. The church of the living God makes the difference.
1: ஜீவனுள்ள தேவனுடைய சபையானது ஒரு வித்தியாசத்தை நீங்கள் காண்பிக்க வேண்டும்.
0: God's people make the difference.
1: தேவனுடைய ஜனங்கள் ஒரு வித்தியாசத்தை நீங்கள் காண்பிக்க வேண்டும்.
0: Amen. You and I make the difference.
1: நீங்களும் நானும் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க வேண்டும்.
0: Because the righteous blood, the holy blood, the sinless blood, he said, Father, into your hands I commit my spirit. That wonderful blood that he shed wash you and me to live right. And that is the grace of God.
1: பரிசுத்தமான பாவமில்லாத இரத்தம் நமக்கு சிந்தப்பட்டதினாலே இதோ நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு கழுவப்பட்டு மன்னிக்கப்பட்டு நாம் அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாறி இருக்கிறோம். ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா. ஆமென். Every man of God, woman of God, they began to see God's face.
1: ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய முகத்தை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும்.
0: Saints of God, these are the days that I know we have prayer meetings, fasting prayer meetings, but above all, we need to increase our prayer life.
1: நமக்கு அநேக ஜெப கூட்டங்கள் எல்லாம் உண்டு, ஆனால் இந்த நேரங்களிலே நாம் அதிகமாக ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும்.
0: We need to pray for our pastor.
1: நம்முடைய போதகருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும்.
0: Amen. We need to pray for the pastor's wife.
1: நம்முடைய பாஸ்டர் அம்மாவுக்காக ஜெபிக்க வேண்டும்.
0: We need to pray for our elders.
1: மூப்பருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும்.
0: We need to pray for God's people, everyone. We need to pray for one another.
1: நம்முடைய உடன் ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் எல்லாருக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும்.
0: One thing you can give freely, that is your prayer for one another.
1: நாம் மற்றவர்களுக்கு இலவசமாக கொடுக்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்பதே. ஹல்லேலூயா.
0: Amen. God wants us to spend time with God.
1: நாம் தேவனோடு கூட நேரத்தை செலவிட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்.
0: How much time before our Lord Jesus went to the cross, he prayed all night.
1: நாம் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு முன்பாக நாம் வாசிக்கிறோம், ஒரு இரவு முழுவதும் அவர் பிதாவோடு கூட அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார்.
0: Yes, even before he chose the 12 and then he in the garden of Gethsemane he was praying.
1: 12 சீசர்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாகவும் அவர் கெச்சமனை தோட்டத்திலேயும் அவர் இரவெல்லாம் அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
0: There's nothing wrong to spend time before television.
1: ஒருவேளை நீங்கள் டிவி பார்ப்பது தவறு என்று நான் சொல்லவில்லை.
0: Christian television, we listen to God's word, that's all right.
1: Christian channels le nam oruvela devudey vaarthigalai ketkirom.
0: But some of the people, they spend a lot of time watching cinema movies.
1: அநேகர் சினிமா பார்க்கறதிலே அதிக நேரத்தை டிவியிலே செலவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
0: I am not saying it is sin.
1: பாவம் என்று நான் ஒருவேளை சொல்லவில்லை.
0: I leave it to pastors. I am a visiting pastors. I don't want to say anything. But God wants us to spend more time with him.
1: பட் எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் தேவனோடு கூட அதிக நேரத்தை நாம் செலவிடவில்லை இருக்க வேண்டும்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Let's read Daniel 2nd chapter 17, just two more scripture then we are going to close.
1: Daniel 2:17 ஆம் வசனம் வாசிக்கிறோம்.
0: Through
1: 23. 22 வரைக்கும்.
0: Amen.
1: Amen.
0: Daniel, Azariah, Hananiah, Mishael, they began to pray.
1: தானியேலும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மூன்று பேரும் அவர்கள் சேர்ந்து அவர்கள் ஜெபம் பண்ணுகிறார்கள்.
0: The heathen gods cannot give the revelation to Nebuchadnezzar.
1: நேபுகத்நேச்சாருக்கு உலகத்தில் இருக்கிற எந்த தேவர்களும் அந்த அந்த வெளிப்பாட்டை கொடுக்க முடியாது.
0: God's people, you need revelation.
1: தேவனுடைய ஜனங்களே, உங்களுக்கு வெளிப்பாடு தேவை.
0: You want anointing?
1: உங்களுக்கு அபிஷேகம் தேவை.
0: You want power?
1: உங்களுக்கு வல்லமை தேவை.
0: Seek God's face right now.
1: இப்பொழுதே தேவனுடைய முகத்தை நீங்கள் தேடுங்கள்.
0: Anytime you can go to the presence of God.
1: எந்த நேரத்திலும் நாம் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக கடந்து செல்ல முடியும்.
0: Amen. Lord, here I am.
1: தேவனே, நான் இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும்.
0: Speak to me, Lord.
1: என்னோடு கூட பேசும் ஆண்டவரே.
0: When you speak to me,
1: என்னோடு கூட பேசும்.
0: I will obey.
1: நான் கீழ்ப்படுகிறேன்.
0: Many times obedience is lacking among God's people.
1: அநேக நேரங்களில் அநேக தேவ மனிதர்களுக்குள்ளே ஏதோ கீழ்ப்படிதல் குறைந்திருக்கிறது.
0: God's people, we need to obey when God speaks to us.
1: தேவ ஜனங்களே, கர்த்தர் நம்மோடு கூட பேசும் பொழுது நாம் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும்.
0: When our pastor speaks the word of God, the leaders, we need to say, Lord, it is for me.
1: பாஸ்டர் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் பொழுது அது எனக்கே என்று சொல்லி அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும்.
0: Help me, Lord, to obey what you say.
1: ஆண்டவரே, நாங்கள் கேட்ட பிரகாரம் நாங்கள் அதில் கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்யும்.
0: Many times we say, பாஸ்டர் என்னத்தான் திட்டுறாங்க. That's what some people think.
1: சிலர் நினைக்கிறார்கள், பாஸ்டர் எனக்காக என்னையே திட்டி பேசுகிறார்கள் என்று சொல்லி.
0: That's not our ministry.
1: அது எங்களுடைய ஊழியம் அல்ல.
0: Our ministry is to encourage you.
1: இதோ தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு கொடுக்க வேண்டும்.
0: Our ministry is to warn you.
1: உங்களை கண்டிப்பதற்கு தான் தேவனுடைய ஊழியம்.
0: Our ministry is to bless you.
1: உங்களை ஆசீர்வதிப்பது தான் தேவனுடைய ஊழியம்.
0: That's what this leadership is doing to us.
1: அது தான் இந்த தலைமைத்துவம் செய்கிறது.
0: So when the word of God comes to us, let's obey.
1: தேவனுடைய வார்த்தை நமக்கு கடந்து வரும்பொழுது நாம் அதற்கு கீழ்ப்படியவர்களாக இருக்க வேண்டும்.
0: Lord, give me the heart of obedience.
1: ஆண்டவரே, உமக்கு கீழ்ப்படிகிற ஒரு இதயத்தை தாரும்.
0: Lord, give me the spirit of obedience.
1: ஆண்டவரே, கீழ்ப்படிகிற ஆவியை எனக்கு தாரும்.
0: Dear Jesus, give me the mind of obedience.
1: இயேசுவே, நான் கீழ்ப்படிகிற ஒரு மனதை எனக்கு நீர் தாரும்.
0: We read Apostle Paul tells us, even though Father, Son of God was equal to the Father, you read in Colossians, we don't have time, he humbled himself to the very cross, amen, and obeyed till his death.
1: நாம் கொலோசியர் வாசிக்கிறபடி அங்க பவுல் சொல்கிற காரியம், இதோ அவர் பிதாவோடு கூட இயேசு கிறிஸ்து ஒரே சமமாக இருந்தாலும் அவர் தம்மைத்தாமே வெறுமையாக்கினார், தம்மைத்தாமே அவர் தாழ்த்தினார், மரண பிரந்தியம் தம்மை தாழ்த்தினார் என்று நாம் வாசிக்கிறோம். கீழ்ப்படுகிறவராய் அவர் ஒப்பு கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம்.
0: That's what we need today.
1: அதுதான் நமக்கு இந்த நாளிலே தேவை.
0: Amen. When God's word comes to us,
1: தேவனுடைய வார்த்தை நமக்கு கடந்து வரும்போது,
0: Lord, it is for me. I want to obey.
1: இது எனக்காக வந்திருக்கிறது, நான் கீழ்ப்படிய வேண்டும்.
0: I want to give you the glory that you are speaking to me.
1: தேவன் என்னோடு கூட பேசினதற்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன்.
0: Thank you for the spirit of obedience.
1: ஆண்டவரே, கீழ்ப்படிகிற ஆவிக்காய் நான் உம்மை ஸ்துதிக்கிறேன்.
0: Thank you for the word of God coming to me from heaven this morning.
1: ஆண்டவரே, இந்த காலையிலே பரலோகத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை எனக்கு வெளிப்பட்டதற்காய் நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன்.
0: The house of prayer is the people of prayer.
1: இதோ ஜெப வீடு தேவனுடைய ஜனங்களுக்கு அது ஒரு ஜெப வீடாகவே இருக்கிறது.
0: The people of prayer are the people of purity.
1: இதோ ஜெபிக்கிற ஜனங்கள் அவர்கள் சுத்திகரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்.
0: The people of prayer are the people of power.
1: இதோ ஜெபிக்கிற ஜனங்கள் அவர் தேவ வல்லமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள்.
0: The people of power are the people of praise.
1: இதோ தேவனுடைய வல்லமை பெற்றவர்கள் அவர்கள் தேவனை துதிக்கிறவர்களாகவே இருப்பார்கள்.
0: The more you use your tongue to praise our God, the more things will happen in your life today.
1: எவ்வளவுக்கு அதிகமாக தேவனை துதிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் தேவனுடைய வாழ்க்கையில கிரியை செய்வராய் இருப்பார்.
0: Amen. Cannot use our tongue for anything else.
1: நாம் நம்முடைய நாவை வேற எதற்கும் நாம் ஒப்பு கொடுக்க கூடாது.
0: That's why, as I said, on the day of Pentecost it became like a cloven of tongues of fire and seated on everyone, and the fire of God was touching their hearts and minds, and they began to speak other tongues.
1: பரிசுத்தாவுடைய வல்லமை அவர்கள் மேலே இறங்கும் பொழுது அவருடைய நாவு வேறுபட்டு அவர்கள் அன்னிய பாஷை அவர்கள் பேசி கர்த்தரை துதித்தார்கள்.
0: We are reading one more scripture, then we are going to finish.
1: கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபி முடிக்க போகிறோம்.
0: Amen. That is in the again Acts of Apostles.
1: அப்போஸ்தல நடபடிகள்
0: 16th chapter.
1: 16.
0: 25 to 35, please.
1: 25-35 வசனங்கள் வரைக்கும்.
0: Amen, amen,
1: amen.
0: Just imagine, they were beaten, bleeding all over the body.
1: அவர்கள் அடிக்கப்பட்டு சரீரம் முழுவதும் முழுவதிலிருந்து இரத்தம் வந்து கொண்டிருக்கிறது.
0: For the gospel of the kingdom, they were prisoners.
1: இதோ அவர்கள் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக அவர்கள் சிறை கைதிகளாக காணப்பட்டார்கள்.
0: Not for any reason.
1: வேற எந்த காரணத்திற்காகவும் அல்ல.
0: And they were not complaining and murmuring inside the prison.
1: அவர்கள் சிறைச்சாலைக்குள்ளே எந்த விதமான முறுமுறுப்பை உடையவர்களாக அவர்கள் இல்லை.
0: They were not saying any negative things about God.
1: தேவனுக்கு விரோதமாக ஒன்றையும் அவர்கள் பேசவில்லை.
0: One thing they did, they began to praise God.
1: அவர்கள் தேவனை துதிக்க ஆரம்பித்தார்கள்.
0: They began to sing a new song.
1: அவர்கள் புது பாட்டை பாட ஆரம்பித்தார்கள்.
0: They began to worship the living God.
1: இதோ ஜீவனுள்ள தேவனை அவர்கள் ஆராதிக்க ஆரம்பித்தார்கள்.
0: That's what God's people, we need to do. We need to worship our God this morning. So the power of God fill this house. That whatever the needs you might have,
1: தேவனுடைய ஜனமே, நாம் கர்த்தரை துதிக்கும் பொழுது நம்முடைய தேவை எதுவாயிருந்தாலும் கர்த்தர் நம் மீது அவர் அதை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார்.
0: I call that on the 16th chapter of Acts of the Holy Spirit is the midnight miracle.
1: அந்த அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தில் இப்படியாக சொல்கிறேன், நடு ராத்திரியிலே நடந்த ஒரு அதிசயம், ஒரு அற்புதம் என்பதாக.
0: So much pain in their bodies.
1: அவருடைய சரீரத்திலே மிகுந்த வலி உடையவர்களாக இருந்தார்கள்.
0: So much things that they can complain about.
1: அதை குறித்து அவர்கள் பல காரியங்களை முறையிட்டு சொல்ல முடியும்.
0: And I mean, they didn't say that. Sure, did God really wanted us to cast the demon out of that girl? He had a demon spirit.
1: நாம் இப்படியாக கர்த்தரை துதித்து அங்க இருக்கிற எல்லா இருளின் அதிகாரத்தை அசுத்தாவி நாம் துரத்தருளாய் காணப்பட
0: வேண்டும். So they were not complaining about anything.
1: எதை குறித்தும் அவர்கள் முறுமுறுக்கவில்லை.
0: They began to realize God's power and God's greatness.
1: தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய மகத்துவத்தையும் அவர்கள் அங்கு அறிக்கை செய்தார்கள்.
0: And the power of God came like an earthquake.
1: தேவனுடைய வல்லமையானது ஒரு பூமி அதிர்ச்சியை போல அங்கு வெளிப்பட்டது.
0: That's what God can do for you and for me.
1: உனக்கும் எனக்கும் தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார்.
0: When God's people begin to pray together,
1: தேவனுடைய ஜனங்கள் ஒன்றாக சேர்ந்து ஜெபிக்கும்போது,
0: when God's people come together in unity in one mind,
1: ஒரே மனதோடு கூட ஒருமனப்பட்டவர்களாக தேவனுடைய ஜனங்கள் கூடி வரும்போது,
0: when elders come together and mothers and fathers and children come together and praise God,
1: தாயின் தகப்பன்மார் பிள்ளைகள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து கர்த்தரை துதிக்கும் பொழுது,
0: miracle will happen, saints.
1: அற்புதங்கள் நம்மத்திலே நடக்கும்.
0: Healings will follow.
1: இதோ சுகம் நம்மை தொடரும்.
0: Deliverance will follow.
1: விடுதலை நம்மை தொடரும்.
0: The jailer and the family said, oh Lord, sir, what we must do to get saved?
1: மற்ற புரஜாதியார் சொல்வார்கள், நாங்கள் இரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பார்கள்.
0: In the Acts of Paul, the same thing that we are reading, that he said, Paul said, believe on the Lord Jesus Christ and you and your house
1: நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ,
0: your husband may be a drunkard,
1: உங்களுடைய புருஷன் ஒருவேளை குடிகாரனா இருக்கலாம்.
0: A husband is saved, the wife is not saved.
1: ஒருவேளை புருஷன் ரட்சிக்கப்பட்டு மனைவி ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம்.
0: I'm going to call our bishop this morning to pray for you.
1: இதோ நான் இப்பொழுதுமாக பிஷப் பாஸ்டர்களை முன்பாக அழைத்து நான் ஜெபிக்க சொல்ல போகிறேன்.
0: So believe on the Lord Jesus Christ.
1: கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி.
0: And you and your household shall be saved.
1: நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள்.
0: Those of you who have not given your life to Christ,
1: யாரெல்லாம் கிறிஸ்துவுக்கு தங்களை ஒப்பு கொடுக்கவில்லையோ,
0: those who are praying for your loved ones,
1: யாருக்கெல்லாம் நீங்கள் நேசிக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ,
0: would you please come forward right now in the name of the Lord Jesus Christ.
1: இப்பொழுதே முன்பாக கடந்து வருவீர்களா இயேசுவின் நாமத்தினாலே.
0: And God's people begin to praise, others begin to praise.
1: எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். உங்களுடைய வீட்டா ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்கள் முன்பாக வாருங்கள்.
0: And our bishop is a great singer. I don't sing, but bishop may be singing or somebody he might ask to sing.
1: நான் அவ்வளவாக பாட மாட்டேன், பாஸ்டர் அவர்கள் மற்றவர்கள் நீங்கள் பாடலாம்.
0: Maybe Joy, maybe help me to sing a song.
1: ஒருவேளை ஜாய் நமக்காக பாடி உதவி செய்யட்டும்.
0: And while Joy is singing, would you please come forward?
1: ஜாய் அவர்கள் பாட்டலை பாடும் பொழுது உங்களுடைய வீட்டாருக்காக ரட்சிப்புக்காக ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் முன்பாக கடந்து வாருங்கள்.
0: And the Lord will answer your prayer.
1: கர்த்தர் உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார்.
0: Just come forward in the name of the Lord Jesus Christ.
1: இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் எல்லாரும் கடந்து வாருங்கள்.
0: Our bishop is going to pray for you.
1: நமக்காக பிஷப் பாஸ்டர் அவர்கள் உங்களுக்காக ஜெபிக்க போகிறார்கள்.
0: Salvation is real.
1: இதோ ரட்சிப்பு உண்மை.
0: Forgiveness is real.
1: பாவ மன்னிப்பு உண்மை.
0: Deliverance is real.
1: விடுதலை உண்மை.
0: Thank you Lord.
1: நன்றி.
0: Thank you Jesus.
1: நன்றி ஆண்டவரே.
0: Hallelujah. Praise God.
1: Hallelujah.
0: May I ask Bishop to take over? Thank you. Thank you sir.

0: நாம் எல்லாரும் உட்காரலாம். பால் ஒரு அறிவிப்பை கொடுப்பார்கள்.
1: அல்லேலூயா! நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா! ஐ கிவ் தேங்க்ஸ் அன்டு தி லார்ட் ஃபார் அவர் wonderful preacher today.
0: இந்த நாளிலே நல்ல பிரசங்கத்தை கொண்டு வந்த அருமையான பிஷப்புக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன்.
1: ராம் பால் அவர்கள்,
0: பிஷப் சாம் பால்.
1: அல்லேலூயா!
0: அல்லேலூயா!
1: அல்லேலூயா!
0: ராம் பால்.
1: And it's really anointed message today.
0: Today இந்த நாளிலே நாம் ஒரு அபிஷேகப்பட்ட ஒரு வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கிறோம்.
1: I also thank Pastor Victor who is sending this pastor to us.
0: Pastor Victor-க்காக பாஸ்டர் அவர்களை அனுப்பினதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன்.
1: In our midst God has sent his family.
0: அது மட்டுமல்ல, நம் மத்தியிலே அவருடைய குடும்பம் வந்திருக்கிறது.
1: They sang songs and glorified God.
0: நம்முடைய மத்தியிலே அவர்கள் பாடலை பாடி கர்த்தரை அவர்கள் மகிமைப்படுத்தினார்கள்.
1: Let's clap hands and
0: நம்முடைய கரங்களை தட்டி நாம் அவர்களுக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
1: Hallelujah!
0: Hallelujah!
1: Hallelujah!
0: Hallelujah!
1: We shall also continue to pray for this family and ministry.
0: நாம் தொடர்ந்து நாம் கர்த்தருடைய இந்த தேவ பிள்ளைகளுக்காக நாம் நம்முடைய தனி ஜெபங்களில், குடும்ப ஜெபங்களில் நாம் ஜெபித்துக் கொள்வோம்.
1: Hallelujah!
0: Hallelujah!
1: நாம் யாவரும் முழங்கால் படிட்டு
0: நாம் எல்லாரும் let us all kneel down.
1: கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.
0: Let us all close our eyes and look upon the Lord.
1: இப்பொழுது நான் தேவ செய்தி கொடுக்க போகிறதில்லை.
0: I'm not going to preach.
1: நேரம் அதிகமாகி விட்டது.
0: The time is up.
1: இப்பொழுது நாம் கர்த்தருடைய பந்திக்கு நாம் கடந்து செல்ல போகிறோம்.
0: We are going to come for the Lord's Supper.
1: அந்த கர்த்தருடைய பந்திக்கு நாம் கடந்து போகும்போது அதற்கு முன்பதாக
0: before we go for the Lord's Supper,
1: கர்த்தர் நமக்கு வேண்டிய இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்படியாக நாம் யாவரும் ஜெபசந்தியோடு காணப்படுவோம்.
0: Let us all wait at the presence of the Lord in order to receive the monthly promise.
1: ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார்.
0: Every month the Lord is giving a new promise.
1: அந்த வாக்குத்தத்தத்தின்படியே நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார்.
0: The Lord is guiding us according to the promise of God.
1: எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்?
0: How many of you blessed?
1: Hallelujah!
0: Hallelujah!
1: Amen. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர்.
0: The one who promised, he is faithful.
1: Hallelujah!
0: Hallelujah!
1: அவர் அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்.
0: He is fulfilling it.
1: Amen. Hallelujah!
0: Hallelujah!
1: எப்பொழுதும் கர்த்தர் தாமே இந்த வாக்குத்தத்தம் ஆசீர்வதிக்கும். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.
0: Let us all praise God for the Lord's promise.
1: அன்பின் பிதாவே, உம்மை துதிக்கிறோம்.
0: Our heavenly Father, we praise you.
1: இந்த மே மாதத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம்.
0: Thank you for the giving this new
1: month. இந்த புதிய மாதத்தில் நாங்கள் அடி எடுத்து வைக்கும் பொழுது
0: when we step into this May month,
1: நம்முடைய வாக்குத்தத்தத்தை பற்றி பிடித்துக் கொண்டு
0: let us hold on your promise.
1: ஆண்டவரே, நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு கிருபை செய்வீராக.
0: Give us grace to proceed.
1: எங்களுக்கு வேண்டிய ஆண்டவரே ஆலோசனையை இந்த செய்தி மூலம் கொடுப்பீராக.
0: Give us the counsels through the word.
1: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
0: In the name of Jesus.
1: Amen. Hallelujah.
0: Hallelujah.
1: இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் சங்கீத புத்தகத்தில் 91வது சங்கீதம் 14வது வசனம்.
0: Psalm 91 and 14.
1: Because he hath set his love upon me, therefore will I deliver him. I will set him on high because he hath known my name. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அல்லேலூயா!
0: அல்லேலூயா!
1: நாம் யாவரும் அமருவோம்.
0: Let us be seated.
1: சில நிமிடங்கள் நம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து கர்த்தருடைய பந்திக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம்.
0: Few minutes, let us meditate and we go for the Lord's Hallelujah.
1: ஜெபம் செய்ய வேண்டும்.
0: We have to pray.
1: என்ற செய்தியை நாம் கேட்டோம்.
0: We have heard the message.
1: கிறிஸ்தவ உலகத்திலே நீங்க எந்த சபைக்கு போனாலும் எங்க போனாலும் ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும் சொல்லாதவங்களே கிடையாது.
0: In the Christian world and everyone used to say
1: you have to pray. தானியேல போல ஜெபிக்கணும்.
0: You have to pray like Daniel.
1: எஸ்தர் போல ஜெபிக்கணும்.
0: Like Esther, we have to pray.
1: எல்லா அந்த செய்திதான்.
0: Everywhere that is the message.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நீங்க ஜெபிக்கிறீங்களா அப்படினு கேட்டா எல்லாரும் சொன்னாங்க ஜெபிக்கிறோம்.
0: Are you praying? When I ask, do you say I will pray?
1: காலையிலையும் ஜெபிக்கிறோம், மாலையிலையும் ஜெபிக்கிறோம்.
0: We pray in the morning and evening.
1: தூங்க போகும்போது பிசாசு வந்துடக்கூடாது ஜெபிக்கிறோம்.
0: Before we sleep, we pray the Satan should not disturb.
1: சாப்பிடும்பொழுது சாப்பாடு ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம்.
0: When we eat, we pray for the blessing.
1: எப்பயாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த பிரச்சனைக்காக ஜெபிக்கணும்.
0: When the problems come, we pray for the problems.
1: அநேகர் ஜபம்னு சொன்னால் ஏதோ பிரச்சனைக்காக ஜெபிக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க.
0: Prayer means they think that when we get problems, we have to pray.
1: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
0: Dear children of God,
1: இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம்,
0: The promise of God today,
1: நான் உன்னை விடுவிப்பேன்,
0: I will deliver you.
1: கர்த்தர் விடுவிப்பேன் என்று சொல்கிறார்.
0: The Lord says I will deliver you.
1: இந்த வாக்குத்தத்தத்தின் மூலம் கர்த்தர் சொல்கிறார், நீ ஒருவேளை எப்படிப்பட்டதான ஒரு கடன் தொல்லையிலே சிக்கியிருந்தாலும் சரி,
0: whatever may be the debts you have,
1: அல்லது சத்துருடைய போராட்டத்தில் நீ சிக்கியிருந்தாலும் சரி,
0: maybe struggle with satanic problems,
1: உனக்கு விரோதமாக ஒரு பெரிய யுத்தம் எழுப்பி கொண்டிருந்தாலும் சரி,
0: maybe war against you,
1: நான் உன்னை விடுதலை ஆக்குவேன்.
0: The Lord says I will deliver you.
1: நான் உன்னை தப்புவிப்பேன்.
0: I will deliver you.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: எரேமியா 15வது அதிகாரம் 21வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
0: ஜெரேமியா 15
1: and 21, நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்க என்ன செய்வேன், விடுவிப்பேன்.
0: I will deliver you from the wicked people.
1: பொல்லாதவர்களின் கைக்கு உன்னை நான் தப்புவித்து பலவந்தரின் கைக்கு நான் நீங்களாக்க உன்னை என்ன செய்வேன், விடுவிப்பேன்.
0: I will deliver you from the mighty people.
1: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: Dear children of God,
1: தேவனுடைய சபைக்கு வரும்பொழுதெல்லாம்,
0: whenever we come to the presence of the Lord,
1: கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது,
0: whenever we hear the word,
1: ஜெபிக்கும் பொழுது,
0: when we pray,
1: உங்களுடைய கட்டுகள் எல்லாம் உடைந்து கொண்டிருக்கிறது,
0: bondages are broken,
1: உங்கள் கட்டுகள் அவிழ்ந்து கொண்டிருக்கிறது,
0: the bondages are loosened,
1: உங்கள் கட்டுகளை கர்த்தர் அவிழ்த்து கொண்டிருக்கிறார்,
0: the Lord is loosing your bondages. How many of you believe
1: it? Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
0: Dear children of God,
1: இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தத்தின் மூலம்,
0: through this promise of God,
1: வாழ்க்கையிலே,
0: in your life,
1: சில பகுதிகளிலே,
0: in some areas,
1: தேவன் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார்.
0: The Lord gives the deliverance.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
0: the Lord Jesus Christ,
1: பூமியிலே ஊழியம் செய்யும் பொழுது,
0: when he was doing ministry in the earth,
1: அவர் கொடுத்த ஒரு விடுதலையை நாம் லூக்கா 13:11 வாசிக்கிறோம்.
0: Luke 13:11 we read,
1: 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியுடைய ஒரு ஸ்திரீ இருந்தால், அவள் எவ்வளவு நிமிரக்கூடாது கூனியாயிருந்தாள்.
0: 18 years when woman was bowing down, she could not.
1: இயேசு அவளை கண்டு, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொன்னார்.
0: Jesus said you are delivered from your infirmities.
1: உடனே அவள் நிமிர்ந்து தேவனை துதித்தாள்.
0: Immediately she started praising God.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
0: Dear children of God,
1: சாத்தான் அவளை கட்டி வைத்திருந்தான்.
0: The Satan bound her.
1: சாத்தானுடைய கட்டிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கினார்.
0: The Lord delivered from the bondage of Satan.
1: தேவன் கொடுக்கிற விடுதலை உன்னுடைய பலவீனத்தில் இப்பொழுது இந்த நேரத்திலே,
0: at this moment the Lord is delivering.
1: ஏதோ ஒரு பலவீனம் உன்னை ஆட்கொண்டிருக்கிறது.
0: Some weakness is possessing you.
1: அது எப்படிப்பட்ட பலவீனமாக இருந்தாலும் சரி,
0: whatever may be the weakness,
1: கர்த்தர் கட்டுகளை அவிழ்க்கிறார்.
0: The Lord loses your.
1: சாத்தானுடைய அந்தகார கிரியைகளை உடைக்கிறார்.
0: The Lord is breaking the darkness of the devil.
1: ஒரு வருஷமாக இருந்தாலும் சரி, 18 வருஷமாக இருந்தாலும் சரி,
0: maybe 1 year or 18 years,
1: என் தேவன் உடனே உன்னை விடுவிக்கிறார்.
0: My God is delivering
1: you. Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: Dear children of God,
1: கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எப்படியெல்லாம் விடுவிக்கிறார் என்று சங்கீதம் 34:7 வாசிக்கும் பொழுது,
0: In Psalm 34:7, how the Lord is delivering you.
1: கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு பாளையம் இறங்கி, சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார்.
0: The angel of God comes down and deliver them.
1: நீதிமான் கூப்பிடும் பொழுது,
0: when the righteous calls him,
1: நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கிறது.
0: Maybe trouble, lot of troubles for the righteous.
1: 17வது வசனத்தை வாசிக்கும் சங்கீதம் 34:17.
0: 34:17 Psalm.
1: நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவருடைய எல்லா உபத்திரவத்திலிருந்து அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார்.
0: The Lord deliver them from all kinds of fear.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
0: Dear children of God,
1: பலவீனத்திலிருந்து மாத்திரமல்ல,
0: not only from your weaknesses,
1: இக்கட்டிலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார்.
0: From your oppressions,
1: நீதிமொழிகள் 11:8 வாசிக்கும் பொழுது,
0: in Proverbs,
1: நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான்.
0: The righteous will be delivered from the oppression.
1: ஆம் பிரியமானவர்களே,
0: Yes dear children of God,
1: நம்முடைய ஆபத்தான நேரங்களிலே,
0: at the time of trouble,
1: நெருக்கமான நேரங்களிலே,
0: at the time of oppression,
1: கர்த்தர் நமக்கு அரணான கோட்டையாய் இருக்கிறார்.
0: The Lord is our fort.
1: அவர் அந்த நேரங்களிலே,
0: at that moment,
1: hallelujah,
0: hallelujah.
1: இத்தனை ஆண்டுகள் உன்னை தூக்கி சுமந்த தேவன்,
0: so many years the Lord was bearing you.
1: சங்கீதக்காரன் சொல்கிறார் உடைய சாட்சி,
0: psalmist says the witness.
1: 71:20 சங்கீதம்,
0: psalm 71:20,
1: அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை திரும்பவும் நீர் உயிர்ப்பித்து, திரும்பவும் என்னை பூமியின் பாதாளத்தினை என்ன செய்தீர், ஏறி வரப்பண்ணி நீர்.
0: I mean from all kind of troubles you have delivered me.
1: சங்கீதம் 107:6 ல வாசிக்கிறோம்,
0: Psalm 107,
1: தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை என்ன செய்தார், விடுவித்தார்.
0: The Lord delivered them out of their troubles.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: இக்கட்டு என்று சொன்னால்,
0: the troubles mean
1: எதிர்பாராத நேரத்திலே,
0: unexpected way,
1: நீ எதிர்பாராத ஒரு காரியம்,
0: unexpected thing,
1: திடீரென்று உன்னை தாக்கும் பொழுது,
0: suddenly when it attacks you,
1: உன்னுடைய சந்தோஷம்,
0: your joy,
1: உன்னுடைய சமாதானம்,
0: your peace,
1: உன்னுடைய அமைதல்,
0: your quietness,
1: எல்லா அந்த இடத்துல குழம்பி விடுகிறது.
0: Everything is scattered.
1: ஒரு பெரிய ஒரு வேதனை இங்கே வந்து விடுகிறது.
0: There will be a great pain.
1: ஐயோ, என்னை யார் விடுதலை ஆக்குவார்?
0: Who can be deliver me?
1: என்கிற ஒரு நிலைமை வருகிறது.
0: That kind of situation you face.
1: Hallelujah. அதுதான் இக்கட்டு.
0: That is the trouble.
1: உன்னை நீயே விடுவித்துக் கொள்ள முடியவில்லை.
0: You cannot deliver yourself.
1: தேவ ஜனமாகிய நம்முடைய வாழ்க்கையில
0: in God's people's life
1: வரலாம்,
0: it may come.
1: ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்?
0: What the Lord does.
1: சங்கீதம் 54:7 வாசிக்கும் பொழுது
0: Psalm 54:7
1: அவர் என்னை எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்ன செய்தார்? எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார்.
0: The Lord delivered me from all the troubles.
1: நம்முடைய வாழ்க்கையில நாம் நெருக்கப்படுகிற நேரத்தில்,
0: when we are oppressed,
1: இக்கட்டான நேரத்தில,
0: at the time of trouble,
1: ஆபத்து நேரத்தில,
0: in the time of dangers,
1: நாம் கூப்பிடும் பொழுதெல்லாம்,
0: whenever we call him,
1: வசனத்தை அனுப்பி,
0: he sends the word,
1: நம்மை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார்.
0: Delivers.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: இன்றைக்கு கர்த்தருடைய வாக்குத்தத்தம் மிக முக்கியமான ஒரு வாக்குத்தத்தம்.
0: The Lord's promise is very important.
1: யாரை கர்த்தர் விடுவிக்கிறார், எப்பொழுது விடுவிக்கிறார்?
0: Whom the Lord delivers.
1: இங்கே நாம் வாசிக்கிற மிக முக்கியமானது.
0: Here we read.
1: Hallelujah.
0: Importantly.
1: சங்கீதம் 91:14 வாசிக்கும் பொழுது,
0: Psalm 91:14.
1: அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால்,
0: since he desires upon me,
1: அவனை விடுவிப்பேன்.
0: I deliver him.
1: நீ சும்மா சோம்பேறித்தனமா ஜபிக்காம, நீ ஒரு விதமான வேண்டா வெறுப்போடு காணப்பட்டா ஆண்டவர் உன்னை விடுவிக்க மாட்டார்.
0: When you are slothful, when you don't pray, the Lord cannot deliver you.
1: யாரை கர்த்தர் விடுவிக்கிறாரா?
0: Whom the Lord delivers.
1: வாஞ்சையா இருக்கணும்.
0: Those who are thirstful unto the Lord.
1: சபைக்கு எத்தனை பேர் வாஞ்சையா வந்திருக்கீங்க?
0: How many of you have come to the church interestingly?
1: Hallelujah. 8 மணிக்கு சொன்னா வாஞ்சையா 12 மணிக்கு வருவாங்க.
0: 8:00 means they come 12:00.
1: 8 மணிக்கு சொன்னா
0: 8:00 means
1: வாஞ்சையா எத்தனை மணிக்கு?
0: With a desire.
1: 12 மணி.
0: They come at 12.
1: 11 மணி.
0: 11 o'clock.
1: 10 மணி.
0: 10 o'clock.
1: யார் நம்ம கேட்க போறாங்க?
0: Who is going to ask me?
1: நம்ம இஷ்டம்தான்.
0: It is our desire.
1: Hallelujah. Hallelujah.
0: Hallelujah.
1: சபை நடத்துறது சாதாரண காரியம் இல்லைங்க.
0: The conducting church is not ordinary.
1: பிரதர் பால் சொன்னார்ல.
0: Pastor Paul said.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஒவ்வொரு காரியமும் பெரிய ஒரு பாரம்.
0: It's a great burden.
1: ஒரு கர்ப்ப வேதனை.
0: It's a pain.
1: Hallelujah. கர்த்தருடைய ஊழியத்துக்கு விரோதமாக பல கிரியைகள் நடந்து கொண்டிருக்கிறது.
0: Against God's ministry, a lot of things are coming.
1: எப்படி ஊழியத்தை கெடுக்கலாம்?
0: How to affect the ministry?
1: எப்படி இடிக்கலாம்?
0: How to break the church?
1: எப்படி ஊழியத்துக்கு விரோதமாக எழும்பலாம்? யாரும் எழும்ப முடியாது. எழும்பினாலும் கர்த்தர் விட மாட்டார்.
0: Whoever comes against the ministry, the Lord will not allow.
1: தேவ ஜனமே,
0: oh God's people,
1: என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா?
0: My question is,
1: ஜெபிக்கிறீங்களான்னு கேட்டா எத்தனை பேர் கையை உயர்த்த போறீங்க?
0: Are you praying means how many of you?
1: கையை உயர்த்துங்க.
0: Come on, you say.
1: எல்லாரோட கையும் உயரும். ஏனா எல்லாரும் ஜெபிக்கிறோம்.
0: You are all praying.
1: ஆனா அதல்ல கேள்வி.
0: That is not the question.
1: எல்லாரும் தான் ஜெபிக்கிறோம்.
0: We are all praying.
1: ஆனா எத்தனை பேர் வாஞ்சையா ஜெபிக்கிறீங்க?
0: How many of you praying with a great desire?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி அவசர அவசரமா அவசரமா கத்தாபீஸ் தோத்துறாண்டவர் என்ன புகையில வந்து காத்துக்கொள்ள முடியும் சொல்லிட்டு உடனே ஓடுறீங்க இல்ல?
0: பிஃபோர் தி ஆபீஸ்
1: அது வாஞ்சியான ஜெபம் இல்ல.
0: யூ ஜஸ்ட் ப்ரே அண்ட் ரஷ்.
1: தூக்கத்துல அப்படியே கொட்டாய் விட்டுக்கிட்டே ஆண்டவரே என்ன காத்துக்கொள்ள தூங்கினே ஜெபிக்கிறீங்க, அது இல்ல வாஞ்சி.
0: ஸ்லீப் யூ ப்ரே, தட் இஸ் நாட் டிசையர்.
1: ஹalleluya.
0: ஹalleluya.
1: வாஞ்சன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா?
0: தி டிசையர் மீன்ஸ்
1: மான்கள் நீரோடு வாஞ்சித்து எப்படி ஒரு தாகத்துக்காக அந்த மான் ஓடி வருதோ அப்படி ஓடி வரணும்.
0: As the deer panted for the water,
1: Alleluia.
0: You have to come.
1: அப்படி ஓடி வரீங்களா?
0: Are you running like that?
1: வாஞ்சை இருக்குது அவனுக்கு.
0: You have that desire.
1: Alleluia. எலியா தீர்க்கதரிசி அப்படி வாஞ்சையா இருந்தார்.
0: Elijah had that kind of thirst.
1: கர்த்தாய் ஜெபித்தார்.
0: He prayed carefully.
1: அவர் வாஞ்சையா ஜெபித்தபடியாலே,
0: since he prayed with a desire,
1: அவருடைய வாஞ்சை கர்மேல் மர பர்வதத்தின் மேல் ஏறி தன்னுடைய முகம் முழங்கால படும்படி குனிந்து, Hallelujah.
0: Elijah knelt down and
1: கர்த்தாய் ஜெபித்தார்.
0: With the meaningfulness he
1: Hallelujah.
0: prayed.
1: உடனே மழை வந்தது.
0: The rain came immediately.
1: நாம ஜெபிக்கிறோம்.
0: We pray.
1: நீங்க அழுது அழுது ஜெபம் பண்ணி ஆண்டவர் கிட்ட கேக்குறதுனால எதுவும் நடக்க போறது இல்ல.
0: Because of your weeping and praying nothing
1: will happen.
0: Many think like that.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: எனக்கு இப்படி இருந்துச்சு, அவர் ஜெபம் பண்ணாரு நல்லா ஆயிடுச்சு.
0: I was like this, they prayed.
1: இவங்க ஜெபம் பண்ணாங்க எனக்கு நல்லா ஆயிடுச்சு.
0: They prayed, it was good.
1: அவங்க ஜெபம் பண்ணி இவங்க ஜெபம் பண்ணி பண்றதால அப்புறம் இயேசு சிலுவையில மரிக்க வேண்டியதே இல்லையே.
0: And if they all praying, if
1: எல்லாரும் ஜெபம் பண்ணி எல்லாமே நடத்திட்டு போயிரலாம்.
0: Everyone can pray and they can be successful, not like that.
1: எல்லாத்தையும் ஆண்டவர் சிலுவையில செய்து முடிச்சார் உனக்காக.
0: Jesus has finished everything on the cross.
1: அதுல உனக்குள்ள இருக்கணும்.
0: You must have that faith.
1: என்ன வாஞ்சை அப்படி
0: கேட்டீங்கன்னா, what is that desire?
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறதுல ஒரு வாஞ்சை.
0: The desire to see the Lord Jesus.
1: இன்னைக்கு காலையில எத்தனை பேர் வாஞ்சையா வந்திருக்கீங்க நான்
0: கேட்டேன். How many of you come with that great desire?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: என்ன வாஞ்சையா வந்திருக்கீங்க?
0: What desire you have?
1: Hallelujah. இயேசுவை பார்க்க வந்திருக்கீங்களா?
0: Do you come to see Jesus?
1: Hallelujah. எத்தனை பேர் இயேசுவை பார்க்க வந்திருக்கீங்க?
0: How many of you come to see
1: Hallelujah.
0: Jesus?
1: Amen.
0: Amen.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நீங்க சொல்லலாம் இயேசு எங்கங்க இருக்கிறார் தேடி பார்த்தா காணுமே.
0: You may say I could not see Jesus.
1: Hallelujah.
0: Where is he?
1: பின்பற்றிக் கொண்டிருக்கும் பொழுது
0: அந்த மல்டிட்யூட்ஸ் ஃபாலோ தி லார்ட் ஜீசஸ்.
1: சகே என்ற குள்ளன் என்ன செய்தார்?
0: வாட் சகேஸ் டிட்?
1: மரத்தின் மேல் ஏறினார்.
0: ஹி க்ளைம்ட் தி ட்ரீ.
1: மரத்தின் மேல் ஏறினார்.
0: ஹி க்ளைம்ட் தி ஆன் தி ஃபிக் ட்ரீ.
1: எதற்காக?
0: வாட் ஃபார்?
1: இயேசு அவர் கண்ணல தென்படல.
0: ஹி could not see Jesus.
1: திரளான ஜனங்கள் மூடி கொண்டிருக்கிறார்.
0: மல்டிட்யூட்ஸ் கவரிங் ஹிம்.
1: அதனால அவர் போயிரல.
0: He didn't go.
1: ஆனாலும் அவர் விடாப்பிடியா மலை மரத்தின் மேல் ஏறி
0: ஹி க்ளைம்ட் தி ட்ரீ.
1: இயேசுவை பார்க்க
0: He wanted to see Jesus.
1: ஏன் அவ்வளவு பிரயாசப்பட்டார் அவர்னு கேட்டிங்களா?
0: Why did he take that effort?
1: அவருக்கு இருந்த வாஞ்சை.
0: That is the desire.
1: சும்மா ரெண்டு விதமான கூட்டம் இருக்கு.
0: There are lots of
1: இயேசு கூட வந்தவங்க திரள் கூட்ட மக்கள்.
0: Multitudes came to
1: அவங்க
0: see
1: வேடிக்கை
0: Jesus.
1: பார்க்கற கூட்டம்.
0: Just they just see the surroundings.
1: சகேயு மரத்தின் மேல் ஏறினாரு.
0: Zacchaeus climbed the tree.
1: அவர் வேடிக்கை பார்க்க ஏறல.
0: Not to just look around.
1: அவர் எதுக்கு ஏறினார் தெரியுமா?
0: Why did he climb?
1: இயேசு எப்படிப்பட்டவரோ.
0: What kind of Jesus he is.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ராத்திரியும் பகலும் அவருக்கு தூக்கமே வரல.
0: Night and day he couldn't
1: sleep. எங்க பார்த்தாலும் இயேசு இயேசுன்னு சொல்றாங்களே.
0: They all say Jesus.
1: அங்க இயேசுன்னு சொன்ன உடனே எனக்கு உள்ளத்துல ஒரு குதூகலம் வருதே.
0: There is the joy. இயேசுன்னு
1: கேட்ட உடனே எனக்கு குதிக்கலாம் போல இருக்கே.
0: When I hear the name Jesus I want to jump. Who is that Jesus?
1: யார் அந்த இயேசு?
0: Who is that Jesus?
1: 1000 பேர்ல சிறந்தவராமே.
0: He is.
1: 10000 பேர்ல சிறந்தவராமே.
0: Beauty among 10000.
1: அப்படி எப்படி இன்ன இருக்கும் அவருக்கு?
0: What is he having?
1: அவர் எப்படிப்பட்டவரோ.
0: What kind of Jesus he is?
1: எத்தனை பேர் இயேசுவை பார்க்க வாஞ்சி வந்தீங்க?
0: How many of you having desire?
1: Hallelujah.
0: To see Jesus.
1: ஆண்டவரே, இயேசுவே.
0: Oh Jesus.
1: நான் உம்மை தேடி வந்திருக்கிறேன்.
0: I have come to seek you.
1: உம்மை பார்க்க வந்திருக்கிறேன்.
0: I have come to see you.
1: உம்மில களிகூர வந்திருக்கிறேன்.
0: I have come to rejoice.
1: எத்தனை பேர் சொல்ல முடியும்?
0: How many can say that?
1: உன்னத பாட்டின் புத்தகத்தில்
0: இந்த Song of Solomon
1: இரண்டாம் அதிகாரத்தில்
0: Second chapter
1: மூன்றாவது வசனத்தில்
0: Third verse
1: என்ன வாசிக்கிறோம்?
0: What we read.
1: Hallelujah. கிச்சிலை மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே என் நேசர் இருக்கிறார். அந்த நிழலிலே நான் வாஞ்சையாய் உட்கார்றேன்.
0: I sat down with a great delight.
1: எத்தனை பேர் வாஞ்சையா இருக்கீங்க இப்போ?
0: How many of you having the delightment?
1: நான் வெயில் கொளுத்துது.
0: Hot sun.
1: பாஸ்டர் வேற ஒரு பிரசங்கம் தொடங்கிட்டாரு.
0: Pastor is also preaching again.
1: வாட்சியும் பாக்குறீங்க.
0: You are looking at the clock.
1: வீட்டுக்கு போறோம்.
0: I want to go home.
1: இது இல்ல வாஞ்சை.
0: That is not the delight.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: கடும் வெயில்
0: maybe hot
1: கொளுத்தும் பொழுது
0: at the midst of hot
1: உனக்காக எனக்காக இயேசு அந்த நடுவரிசையில சிலுவையில தொங்கினார்.
0: And for you and me
1: Alleluia.
0: Jesus was hanging on the cross.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: வேதனையின் மத்தியில
0: in the midst of
1: என்ன
0: pain
1: உமேல ஏமேல ஒரு வச்சிருந்த வாஞ்சே
0: because of the delight
1: upon
0: you.
1: அதனால தான் அங்க போடப்பட்டிருக்கிறது இதோ சாரோனின் ரோஜா.

0: யாவரும் துன்பப்படுவார்.
1: Those who want to keep the righteousness, they will be
0: undergoing sufferings.
1: The midst of sufferings,
0: அந்த முட்களின் மத்தியில்,
1: the midst of thorns,
0: எத்தனை பேர் சொல்ல முடியும்?
1: How many could say,
0: நான் நறுமணம் வீசுகிறேன்,
1: I am
0: சாட்சியாக இருக்கிறேன்,
1: I am witness,
0: நான் கர்த்தருக்கு மகிமையாக இருக்கிறேன்,
1: I am glorious for the Lord.
0: துன்பம் வருகிறது,
1: there is trouble,
0: சோதனை வருகிறது,
1: there is the trial.
0: ஆண்டவர் இந்த முள்ளை என்னை விட்டு எடுத்து போடும்.
1: Lord, remove the thorn.
0: என்று பவுல் ஜெபித்த வேளையில
1: when Paul
0: முள்ளை எடுக்கல.
1: The Lord did not take it.
0: என் பலன் உனக்கு போதும்.
1: In your weakness,
0: கிருபை உனக்கு போதும்.
1: My grace is sufficient. Hallelujah.
0: Hallelujah. தேவனுடைய பிள்ளையே.
1: Children of God.
0: Thank you, Jesus. சவுல்
1: பவுலாய் மாறும் பொழுது when he became Paul.
0: ஆண்டவரை நோக்கி கேட்கிறார், ஆண்டவரே நீர் யார்?
1: Lord, who are you?
0: Hallelujah. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே.
1: I am Jesus whom you are persecuting.
0: முள்ளுகளிலே உதைக்கிறது உனக்கு. நீ எங்க உதைச்சிட்டு இருக்கிற தெரியுமா?
1: Where are you kicking?
0: முள்ளுல உதைக்கிற.
1: You are kicking the thorn.
0: அது என்னையும் குத்துது.
1: It is piercing
0: me. உன்னையும் குத்துது.
1: It is piercing you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஏன் ஆண்டவர் அதை சொன்னார் தெரியுமா?
1: Why did the Lord say that?
0: ஆண்டவரை யாரும் அப்படி துன்பப்படுத்த முடியாது.
1: Nobody can persecute the Lord.
0: அவர் எதுக்காக சொன்னார்னா,
1: what for he said?
0: என்னை என்று சொல்லும் பொழுது
1: me means
0: அவருடைய சரீரமாகிய சபையை சொன்னார்.
1: Hallelujah. About his church.
0: இந்த கர்த்தருடைய பந்தியில் நாம் வந்திருக்கிறோம்.
1: We have come to the Lord's
0: சரீரமாகிய சபைக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற communion service.
1: That is the communion service.
0: நாம் அவருடைய சரீரமாகிய சபை என்பதற்காக தான் இந்த ஐக்கியம்.
1: And we are the body Hallelujah. Of Christ.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: அந்த கிச்சிலி மரம் கீழே
1: அந்த
0: லீலி புஷ்பங்களுக்குள்ளே
1: in the midst of the lilies.
0: Hallelujah. நான் வாஞ்சையாய் களி கூறுகிறேன்.
1: I with the delightment I am rejoicing.
0: ஜெபிக்கிறேன்.
1: I am praying with delightment.
0: Hallelujah. வாஞ்சையாய் நான் ஊழியம் செய்கிறேன்.
1: With the desire I do ministry.
0: காணிக்க போடும்போது நான் வாஞ்சையாய் போடுகிறேன்.
1: With the delightment Alleluia. I put the offering.
0: Hallelujah. நான் எத்தனை வெளிநாடுகளுக்கு எல்லாம் போயிருக்கிறேன்.
1: I went abroad many
0: places. அதெல்லாம் காணிக்க போடு வரும்பொழுது இப்படி மெதுவா வர மாட்டாங்க.
1: They don't come slowly.
0: டான்ஸ் ஆடினே வருவாங்க.
1: They dance and bring the offering.
0: கேட்டா எதுக்குங்க டான்ஸ் ஆடுறாங்க அப்படினு.
1: Why do you dance?
0: அவங்க காணிக்க போடும்போது ஒரே குஷியா.
1: Joy to give offering.
0: கொடுக்கிறது ஒரு சந்தோஷம்.
1: Joy to give offering.
0: அதான் நடனமாடி நடனமாய் காணிக்க போடுறாங்க.
1: They just dance Alleluia. And give unto the Lord.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே.
1: Dear children of God.
0: யோசிச்சு பாருங்க.
1: Just think about it.
0: ஒரு வாஞ்சை இருக்கா?
1: Do you have desire?
0: ஆண்டவரோடு பேச வாஞ்சி இருக்குதா?
1: Do you have desire to talk to the Lord?
0: ஜெபிக்க வாஞ்சி இருக்குதா?
1: Do you have desire to
0: அசுமை நீ ஜெபத்தை குறித்து ஒரு பிரசங்கம் பண்ணி போறேன்னு வெச்சீங்க.
1: If I just pray
0: நீ உடனே ஜெபிக்க மாட்டீங்க.
1: You will not pray.
0: எங்க பார்த்தாலும் அதை தான் கேக்குறீங்க.
1: Everywhere you are hearing.
0: ஜெபம் ஜெபம் ஜெபம் தான் எல்லாமே வச்சு கூட்டம் நடத்துறாங்க.
1: Everyone say pray.
0: ஆனா நீங்க ஜெபிக்க மாட்டீங்க.
1: But you don't pray.
0: ஆனா எப்ப தெரியுமா ஜெபிப்பீங்க?
1: When do you pray?
0: உனக்கு ஒரு வாஞ்சம் வந்துட்டோம்.
1: When you have desire.
0: அறைக்கதவை மூடிக்கொண்டு
1: close the door.
0: அன்னால் எப்படி தன்னுடைய இருதயத்தை ஊற்றினாளோ அப்படி நீ ஊற்றி ஜெபிக்க
1: ஆரம்பிப்பாங்க. If you have desire.
0: யார் உன்னை ஜெபின் சொல்ல தேவையில்லை.
1: Others need not force you to pray.
0: நீ ஜெபிக்க ஆரம்பிச்சிருவே.
1: You will start praying.
0: ஆண்டவரோடு பேச ஆரம்பிப்பே.
1: You will talk to the Lord. ஆண்டவரோட
0: மெல்லிய சத்தத்தை கேட்பே.
1: You will hear the Lord's voice.
0: ஆகவே இந்த மாதத்தில் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற காரியம் என்ன தெரியுங்களா?
1: In this month the Lord's
0: promise. Hallelujah. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால்
1: since he has delight in me.
0: மூணு முறை சொல்லுங்க வாஞ்சை.
1: The desire.
0: வாஞ்சை.
1: The delight.
0: வாஞ்சை.
1: Delight.
0: நான் வாஞ்சையாய் இருப்பேன்.
1: I will be having delight.
0: நான் வாஞ்சையாய் ஊழியம் செய்வேன்.
1: I with the delightment I do ministry.
0: சபைக்கு வருவேன்.
1: With the desire I come to church.
0: நான் வாஞ்சையாய் கர்த்தருக்கு கீழ்ப்படிவேன்.
1: With the desire I obey to the
0: Lord. நான் வாஞ்சையாய் ஞானபாலின் மேல் வாஞ்சையாய் இருப்பேன்.
1: With the desire I draw the
0: வேதத்தை படிப்பேன்.
1: With the desire I read the scripture.
0: வாஞ்சையாய் நான் கர்த்தரை தேடுவேன்.
1: With the desire I seek the Lord.
0: Thank you Lord.
1: Thank you Lord.
0: அருமையானவர்களே,
1: dear children of God.
0: பிரதர் பால் அனௌன்ஸ் பண்ணார் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி.
1: பிரதர் பால் அனௌன்ஸ்ட்.
0: ஹalleluya.
1: ஹalleluya.
0: அருமையானவர்களே,
1: dear children of God.
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto God.
0: அநேகருக்கு தெரியாது.
1: Many don't know.
0: காணிக்க அவங்க தான் என்றாங்க.
1: They are counting the offering.
0: 5 ரூபாய் நோட்டு 10 ரூபாய் நோட்டு.
1: 5 rupees or 10 rupees notes.
0: எதுக்கு போடுறாங்க?
1: What for they put?
0: ஏதோ ஒரு கடமைக்கு காணிக்க போடணுமே போடுறோம்.
1: ரிச்சுவலி தே கிவ் ஆஃபரிங்.
0: வேற என்னங்க செலவு இருக்குது நீங்க நினைக்கிறீங்க?
1: வாட் ஆர் தி எக்ஸ்பென்சஸ்?
0: அதனால தான் அவர் அதை படிச்சு காமிச்சார்.
1: தட்ஸ் வை ஹி ரெட் தி எக்ஸ்பென்சஸ்.
0: ஹalleluya. இன்னைக்கு அவங்க கணக்கு போட்டு பார்த்தா
1: when they calculate
0: 1,98,00,000 இந்த சபைக்கு மட்டும் கடந்த சில மாதங்களுக்குள்ள செலவாயிருக்கு.
1: 1,98,00,000 we spent.
0: ஆனா எப்படி?
1: How?
0: அதுதான் அற்புதம்.
1: That is miracle.
0: ஹalleluya.
1: ஹalleluya.
0: காணிக்க அவ்வளவு வரல.
1: We didn't get that offering.
0: ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறக்கிற தேவனாய் இருக்கிறார்.
1: Open the treasure in heaven.
0: நல்ல கவனிங்க.
1: Listen.
0: ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto God.
0: இது கடைசி காலம்.
1: These are the last days.

0: ஊழியம் கட்டப்பட வேண்டும்.
1: The ministry has to be built.
0: இந்த ஊழியம் கட்டப்பட வேண்டுமானால்,
1: to build the ministry.
0: இந்த ஊழியம் வளர வேண்டுமானால்,
1: for the growth of the ministry.
0: நீங்க வேடிக்கை பார்க்கிற விசுவாசியா அந்த சபைக்கு வரக்கூடாது.
1: You should not be looking around.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: மதில் மேல் இருக்கிற பூனை என்ன?
1: The cat on the wall.
0: வந்து நேர்ப்பாங்க சபைக்கு.
1: They come to church.
0: நல்லா ஹீலிங் பண்றேன், ஜெபம் பண்றேன், குதிச்சு ஆடி பாடி கீடி ஏதாவது கூத்தாட்டம் போட்டா சர்ச்சுக்கு ஒழுங்கா வந்துட்டே இருப்பாங்க.
1: They come to church when some celebration is going on.
0: திடீர்னு சர்ச்சில் போராட்டம், அங்கே ஆர்எஸ்எஸ் அடிக்கிறான், காணிக்க கொடுக்கணும் அப்படின்னு பொழுது பாதி பேர் நின்றுடுவான்.
1: When there is a trouble,
0: ஐயோ,
1: they stop coming.
0: இங்கே போனால் நம்ம காசு கொடுக்க வேண்டியதாக இருக்கும்பா.
1: If we go there, we have to give money.
0: மதில் மேல் இருக்கிற பூனை.
1: It's a cat on the wall. திடீர்னு
0: சர்ச்சில் இருப்பாங்க, திடீர்னு வேற சர்ச்சுக்கு போயிடுவான்.
1: Suddenly they are in the church.
0: ஏன்னா அந்த சபையில் அவங்களுக்கு என்ன இல்லை, பங்கு இல்லை.
1: They don't take part.
0: ஐயா, சபைன்றது என்ன தெரியுங்களா?
1: The church means
0: ஒரு குடும்பம்.
1: It's a family.
0: எபேசியர்ல வாசிக்கிறோம்,
1: in Ephesians,
0: முழு குடும்பத்துக்கும் நாமக்காரணர்.
1: And he is
0: முழு குடும்பத்துக்கும்
1: for the entire family
0: நாமக்காரணர்.
1: And he is
0: இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு. தெரியுமா அந்த பாட்டு? தெரியாதா?
1: Do you know that song?
0: இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்த இடம் இடம் உண்டு. ஹல்லேலூயா. இந்த பாட்டு நம்ம பாடுறதே இல்ல.
1: We don't sing this song.
0: ஏன்னா நம்ம குடும்பமா நினைக்கிறது இல்ல.
1: We don't think it's family.
0: அது ஒரு குடும்பம்.
1: It's a family.
0: இந்த குடும்பத்துல,
1: in this family,
0: உனக்கு ஒரு பங்கு இருக்குது.
1: There is the part.
0: உனக்கு ஒரு பாகம் இருக்குது.
1: There is the burden.
0: உனக்கு ஒரு இதுல பதிப்பு இருக்கணும்.
1: There is some
0: focus. சும்மா ஏதோ வந்து உட்கார்ந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு எத்தனை பேர் வராங்கன்னு பார்த்துட்டு போறதுக்காக வரக்கூடாது.
1: Not just sitting and இன்னைக்கு
0: பாஸ்டர் என்ன ஷர்ட் போட்டு வந்தான்னு பார்த்துட்டு வரக்கூடாது.
1: பாஸ்டர்
0: இன்னைக்கு என்ன பேசுறாரு, யார் வந்தாங்கன்னு சொல்லிட்டு அது வேற கூட்டம் இருக்கு.
1: There are people.
0: Hallelujah.
1: நோட்டீஸ்.
0: ஆர்எஸ்எஸ் காரங்க கூட உட்கார்ந்துட்டு இருக்கான்.
1: ஈவன் தி ஆர்எஸ்எஸ் பீப்பிள் ஆல்சோ
0: பிஜேபி காரங்க உட்கார்ந்துட்டு இருக்கான்.
1: பிஜேபி பீப்பிள் ஆல்சோ
0: எல்லாம் உங்களுக்கு தெரியும்.
1: ஐ நோ.
0: அவங்க வேலை என்ன தெரியுங்களா?
1: வாட் இஸ் தேர் ஜாப்?
0: தூது விடுற வேலை.
1: தே ஜஸ்ட்
0: ஊழியத்துக்கு விரோதமா கலகம் பண்றது.
1: அகைன்ஸ்ட் தி மினிஸ்ட்ரி தே.
0: ஹல்லேலூயா. ஆனா மொர்தெகாய், ஹல்லேலூயா,
1: மொர்தெகாய்
0: எஸ்தர் புத்தகத்துல ஆமான் எந்த தூக்கு போட்டானோ, எந்த தூக்கு ஆயத்தம் பண்ணனானோ, அதே தூக்குல அந்த ஆமானே தொங்கனான்.
1: Which one was prepared by Aman and he was hanged on
0: காரியம் மாறுதலாய் முடிந்தது.
1: Hallelujah. We are become
0: நீ
1: different.
0: அந்த தூக்குல நீ தான் தொங்க போற.
1: And you are going to be hanged.
0: நீ போடுற திட்டங்கள்,
1: your plans,
0: நீ கர்த்தருக்கு விரோதமாக,
1: against the
0: ஊழியத்துக்கு விரோதமாக,
1: against the ministry,
0: ஊழியக்காரனுக்கு விரோதமாக,
1: against the minister of God,
0: நீ போடுற திட்டங்கள்,
1: all the plans,
0: அது உன்னை தான் அழிக்கும்.
1: It will destroy.
0: Hallelujah.
1: You.
0: ஒண்ணு, சத்தியத்துக்கு கீழ்படிஞ்சு இரு.
1: You have to obey to the word.
0: இல்லனா மற்றவங்க எல்லாம் ஓடி போறாங்களா, அப்படி ஓடி போயிடுங்க.
1: Like others you run.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கர்த்தர் நடத்த வல்லவர்.
1: The Lord is able to conduct.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நம்ம முதல்ல நான் சபையை ஆரம்பிக்கும் போது ஒரு 10 பேர் தான் இருந்தாங்க.
1: When I started the church there were 10 people.
0: 10 பேருமே எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க தெரியுங்களா?
1: How they were.
0: 10 பேருமே,
1: all 10 people,
0: கீழ்படிவாங்க.
1: They obey.
0: நான் சொன்ன நேரத்துக்கு வருவாங்க.
1: They come on time.
0: 10 பேரும் ஜெபிச்சாங்கன்னா ராத்திரிலாம் ஜெபிப்பாங்க.
1: When they pray throughout night they pray.
0: அந்த 10 பேரே போதும்.
1: That is enough.
0: 1000 பேர் ஜெபிக்க முடியாதவங்க இருந்து என்ன பிரயோஜனம்?
1: Why, what's the necessity of 1000 people?
0: தாங்க முடியாதவங்க இருந்து என்ன பிரயோஜனம்?
1: They don't support the ministry. What is the use?
0: அதனால தான் ஆண்டவர் சொன்னார்.
1: That's why the Lord said.
0: கொஞ்சம் பேரை கொண்டாகிலும்,
1: maybe little,
0: அநேகம் பேரை கொண்டாகிலும்,
1: or more,
0: ரட்சிக்க எனக்கு தடை இல்ல.
1: No barrier to save.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: நீ கொடுக்கணும்ன்றது அவசியம் இல்ல.
1: You need not give.
0: ஆனா நீ கொடுத்தா உனக்கு பங்கு.
1: If you give, you
0: பரலோகத்துல பங்கு கிடைக்கும்.
1: You get part.
0: Hallelujah.
1: Heaven.
0: அதுக்கு தான் ஆண்டவர் கொடுக்க சொல்றார்.
1: That's why the Lord is asking
0: Hallelujah.
1: You to give.
0: அடுத்தது நீ ஜெபிக்கணும்.
1: Then you pray.
0: இதுக்காக ஊக்கமா ஜெபிக்கணும்.
1: You have to pray fervently.
0: பாருங்க மெட்ராஸ்ல எங்க நடக்குதோ இல்லையோ, இந்த சபையில மாத்திரம்தான் அனுதின ஜெபம் நடத்துறோம்.
1: Every day we have prayer.
0: திங்கள் முதல் சனி வரை தினமும் ஜெபம் நடக்குது இங்க மாத்திரம்தான்.
1: Every day pray from Monday to Saturday.
0: அது சிலர் மாத்திரம்தான் வரீங்க.
1: Only few people are coming.
0: சனிக்கிழமை உபவாச ஜெபம் நடக்குது.
1: Saturday we have fasting.
0: தொடர்ந்து ஜெபம் நடந்துட்டே இருக்குது.
1: We have prayer.
0: குடும்பங்கள்ல ஜெபம் நடந்து கொண்டே இருக்குது.
1: In families.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: நாம் ஜெபிக்கிறோம்.
1: We pray.
0: ஆனால் சபைக்காக பாரப்பட்டு நாம் ஜெபிக்கிறோமா?
1: Do we pray for the church?
0: ஊழியத்துக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறோமா?
1: Do we pray for the ministry?
0: அப்படி ஜெபித்து பாருங்க.
1: Just start praying.
0: இந்த ஊழியத்தை ஒரு எழுப்புதலை நீங்க பார்க்க முடியும்.
1: There will be revival.
0: விடுதலையை பார்க்க முடியும்.
1: See the deliverance.
0: எல்லாரும் எழும்பி நிற்போம்.
1: Shall we all rise?
0: நாம் கேட்ட அந்த வாக்குத்தத்தத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
1: Shall we all praise God? Hallelujah. For the promise.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Shabarabarabalaba.
1: Thank you Lord. Thank
0: Amen.
1: You Jesus. Thank you Jesus.
0: ஒவ்வொரு நாளும்,
1: every day,
0: அநேக காரியங்கள் நடக்க வேண்டியதா இருக்கு.
1: Many things to be happened.
0: Hallelujah. அது ஊழியத்துக்கு ஒரு பாரமா இருக்க கூடாது.
1: It should not be burden for the ministry.
0: ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாரத்தை சுமந்து கொள்ள வேண்டும்.
1: You should have the burden.
0: பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும்.
1: You have to take the responsibility.
0: அப்பொழுது ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார்.
1: Then the Lord will bless you.
0: சும்மா அப்படியே அம்முன்னு உட்கார்ந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு போறதுக்கு இங்க வர கூடாது.
1: Not just looking around.
0: உன்னுடைய பங்கு என்ன?
1: What is your part?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: போன வாரம் நான் அனௌன்ஸ் பண்ண உடனே
1: லாஸ்ட் வீக் ஐ அனௌன்ஸ்
0: உண்மையான விசுவாசிங்க கரெக்ட்டா கேட்டாங்க, பாஸ்டர் என்ன ஆச்சு போன் சொன்னீங்களே அது என்ன பிரச்சனை?
1: The true believers asked,
0: உண்மையான விசுவாசிங்க எல்லாம் என்கிட்ட கேட்டாங்க.
1: The true believer they asked,
0: மற்றவங்க கண்டுக்கவே இல்ல.
1: Others did not.
0: என்னன்னா நடந்துக்கோ,
1: anything can happen.
0: சபை திறந்தா வரேன்,
1: the church is open, I come.
0: போய்டுவேன்.
1: But it is
0: hallelujah.
1: Hallelujah.
0: அது மாதிரி சில ஒரு கூட்டம் இருக்கு.
1: Some group are like that.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: we are children of God.
0: அப்படி இல்ல,
1: not like that.
0: எல்லா விதத்திலும்,
1: in all things,
0: inbathilum,
1: in
0: thunbathilum,
1: in goodness, in
0: porattathilum,
1: in trouble,
0: uyarvilum,
1: in
0: thaalvilum,
1: or down,
0: kashtathilum,
1: in
0: nashtathilum,
1: in loss,
0: ellavathilum,
1: in everything.
0: Hallelujah. Nama kooda irkanum.
1: We have to be.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Phone panni oru sonnaru,
1: somebody
0: ayya na ethrenao sabaiku ponen.
1: I went many to many churches.
0: Oru thadai na oru kalyanathukku vandhen.
1: I came for a wedding.
0: Idhu maari oru magimaiya na engume paathadillaya.
1: I never seen that glory.
0: Oru magimaiya irundhuchya?
1: It was glorious.
0: Sabaiyila oru magime irukudhaya?
1: There is the glory.
0: Engengeyo poram oru magimaiye illenga.
1: I don't find any glory.
0: Oru glory. Enga achiram irundhuchu.
1: It was amazing.
0: இப்படி சில இருக்கறாங்க.
1: Some people say like,
0: அதனால தான் நான் அங்க வரேன்.
1: That's why I come.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அநேகர் சாட்சி சொல்றாங்க.
1: Many they testify.
0: அநேகர் கர்த்தர் தொடுகிறார்.
1: The Lord touched many people. அநேகர்
0: வாழ்க்கையில அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது.
1: Many miracles are happening.
0: ஆகவே பிசாசுக்கு எரிச்சல் அதிகமா இருக்கு.
1: The devil is having.
0: ஆகவே நாம எல்லாம் ஒருமனப்படுவோமா அந்த வேளையில?
1: Shall we all have
0: எல்லாம் கரங்களை உயர்த்துவோமா?
1: Shall we all
0: இந்த வாக்குத்தத்துக்காக எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
1: Let us all praise God.
0: Hallelujah. கர்த்தர் எல்லாரையும் தொடும்படியாக.
1: எல்லாரும்
0: ஒருமனப்படுங்க இந்த வேளையில.
1: Hallelujah.
0: வாயிலை திற, எல்லாரும் வாயிலும் திறக்கப்பட்டு கர்த்தரை நோக்கி பார். இப்பொழுது கர்த்தர் உங்களை தொடுவார். கர்த்தர் வல்லமை உங்களை தொடும். ஆவியில் நிரம்புங்க. எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிங்க. வானத்தின் பலகணிகள் திறக்கப்படட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக வழக்காடட்டும். கர்த்தர் நமக்காக பரிந்து பேசட்டும். இந்த ஊழியம் கட்டப்படட்டும். இது கர்த்தருடைய சபை. இது கர்த்தருடைய ஊழியம். ஹல்லேலூயா. அவர் பாரத் நான் பேசுறது நான் இல்ல.
1: என்னை
0: கொண்டு என் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்காகவே ஜெபிக்க வேண்டாம்.
1: Don't pray for yourself.
0: இந்த ஊழியத்துக்காக ஜெபிங்க.
1: Pray for the ministry.
0: உனக்காக எனக்காக இயேசு பரலோகத்தில் ஜெபிக்கிறார்.
1: Jesus is praying for you and me.
0: உனக்காக எனக்காக பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்கிறார்.
1: Holy Spirit is praying for you and me.
0: உனக்காக பிரதான ஆசாரியராக இயேசு ஜெபிக்கிறார்.
1: Jesus is praying for you and me.
0: நமக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது இல்ல.
1: We need not pray for ourselves.
0: நாம் ஊழியத்துக்காக ஜெபிக்கணும்.
1: Pray for the ministry.
0: ஆத்மாவுக்காக ஜெபிக்கணும்.
1: Pray for the soul.
0: ஆத்ம பாரத்துக்காக ஜெபிக்கணும்.
1: Pray with the burden.
0: ஆத்ம வாஞ்சைக்காக ஜெபிக்கணும். எல்லார வாயை திறந்த வேளையிலே கர்த்தருனை தொடுகிறார். கர்த்தருடைய வல்லமை உன்னை சந்திக்கிறது. ஷபா பா பா பா பா பா.
1: Thank you Jesus.
0: எல்லாரும் கர்த்தரை பந்திக்கு நேராக இப்பொழுது நாம் முழங்கால் பணியிடுவோம்.
1: Let us all kneel down for the
0: பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தை ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டவர்கள் இதில் பங்கு பெறுவதற்கு ஆயத்தமாக இருங்கள்.
1: Be prepared to participate.
0: நாம் இப்பொழுது ஜெபிப்போம். பரலோக பிதாவே,
1: our heavenly father,
0: இந்த பந்தியை கர்த்தர் ஆசீர்வதித்து
1: bless the communion,
0: அப்பத்தையும் ரசத்தையும் எங்களுக்கு பெற்று ஆசீர்வதித்தாரும்.
1: Bless the bread and wine,
0: இதில் கலந்து கொள்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும்
1: bless each and every,
0: நிறைய உண்டாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும், ஜெயம் உண்டாகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், சபையிலே ஒரு பெரிய ஒருமனம் உண்டாகட்டும், சபையானது மகிமையின் மேல் மகிமை அடையட்டும், மறுரூபம் அடையட்டும். ஆசீர்வதிப்பீராக, எங்கள் மத்தியில் உலாவி வருவீராக. அல்லேலூயா. எங்களுக்காக நீர் மரித்தீரே, எங்களுக்காக ஜீவன் தந்தீரே, எங்களுக்காக வரப்போகிறீரே, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எங்களுக்காக ரத்த சிந்தினீரே, எங்களுக்காக காயப்பட்டீரே, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. Hallelujah. உடைய கரத்தில் ஒப்படுகிறோம் அப்பா,
1: இயேசுவின்
0: நாமத்தில் பிதாவே.
1: In the name of Jesus.
0: Amen. Hallelujah.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
3: பெருமையுடன் வழங்கும் அப்போஸ்தலர் பால் தங்கையா அவர்களின் அபிஷேகம் நிறைந்த குரலில் ஆராதனை கீதங்கள் MP3 பாகம் 3. இந்த பாடல்களை கேட்டு தேவ பிரசன்னத்தில் நிறைந்து மகிழ உங்களை அன்பின்
4: மாரானாதா என்ற கிரேக்க சொல்லை பவுல் பயன்படுத்துகிறார். இதற்கு வாரும் ஆண்டவரே என்று பொருள். ஆதி திருச்சபையிலே இயேசு ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக ஏங்கி மாரானாதா என்று ஜெபித்தார்கள். ஒருவரை ஒருவர் வாழ்த்தினார்கள்.